0: அனைத்துலக சட்டத்தின்படி சீனாவின் கூற்றுகள் அடிப்படையற்றவை என்று 10 ஆண்டுக்கு முன் தீர்ப்பளிக்கப்பட்டது. சீனாவுக்கு எதிராக பிலிப்பீன்ஸ் அந்த வழக்கை தொடுத்து சாதகமான தீர்ப்பை பெற்றது. இருப்பினும் சீனா தீர்ப்பை தொடர்ந்து மறுக்கிறது. அந்த தீர்ப்பு வெளியிடப்பட்ட 10ஆம் ஆண்டை அனுசரிக்க நாடுகள் கூட்டறிக்கையை வெளியிட்டன. மியான்மர் அரசாங்கம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூச்சி பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளப்படுவார் என்று ஆசியான் அமைப்பிடம் தெரிவித்திருக்கிறது. அவர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் அது கூறியது. ஊழல், தேர்தல் மோசடி உள்ளிட்ட குற்றங்களுக்காக 81 வயது திருவாட்டி சூச்சி 27 ஆண்டு சிறை தண்டனையை நிறைவேற்றுகிறார். ஆசியான் அமைப்பின் உறுப்பினர்கள் மியான்மர் பிரதிநிதிகளுடன் நேற்று நடத்திய சந்திப்பில் திருவாட்டி சூச்சி பற்றி தகவல் அளித்தனர். மியான்மரில் ராணுவம் ஆட்சியை கவிழ்த்த பிறகு ஆசியான் அமைப்புடன் அது நடத்தியிருக்கும் முதல் சந்திப்பு அது. பங்களாதேஷில் மியான்மர் அகதிகள் தஞ்சமடைந்திருக்கும் காக்ஸ் பஜா வட்டாரத்தில் வெள்ளத்தில் சுமார் 200,000 பேர் தத்தளிக்கின்றனர். உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருள்கள் இன்றி அவர்கள் அவதிப்படுகின்றனர். சில நாள்களுக்கு முன் அங்குள்ள அகதி முகாம்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. அவற்றில் குறைந்தது 15 பேர் மாண்டனர். பங்களாதேஷ் முழுவதும் மழை தொடரும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. தொடர் மழையால் நாடு முழுவதும் 50க்கும் அதிகமானோர் மாண்டுவிட்டனர். பிரான்ஸ் வெப்ப அலை நீடிப்பதால் அதன் அணுவாலைகள் சிலவற்றில் செயல்பாட்டை நிறுத்தி வைத்துள்ளது. 3 அணுவாலைகளில் தற்காலிகமாக செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. 8 அணுவாலைகள் குறைவான எரிசக்தியில் இயங்குவதாக பிரான்சின் முன்னணி எரிசக்தி நிறுவனமான EDF தெரிவித்தது. பிரான்சின் மின்சார உற்பத்திக்கு அணுவாலைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. வெப்ப அலையால் ஏற்கனவே வெப்பமடைந்திருக்கும் ஆறுகளுக்குள் அணுவாலைகள் வெந்நீரை வெளியேற்றுவதை தடுப்பதற்காக சுற்றுப்புற பாதுகாப்பு விதிமுறை நடப்பில் இருக்கிறது. விளையாட்டு விம்பிள்டன் டென்னிஸ். உலக தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் இத்தாலியர் ஜெனிக் சின்னர் அலெக்சாண்டர் ஸ்வெரவை வென்று கிண்ணத்தை தட்டிச் சென்றுள்ளார். தரவரிசையில் 2ஆம் நிலையில் உள்ள ஜெர்மானியர் ஸ்வெரவை 4 செட்களில் 3 அவர் தோற்கடித்தார். செட் விவரம் 6-7, 7-6, 6-3, 6-4.
1: சொல்லும் பொருளும் கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு. ஒருவரின் பேச்சிலும் செயலிலும் முரண்பாடு இருந்தால் அவரின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும். கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.
3: முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லதான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லத பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: தோரணை படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. திப்பு சாய்ந்தவி பாடிருந்தாங்க மனுஷர்மாவோட இசையில. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேஸ்புக் லைவ் பக்கமா வரப்போறேன். காரணம், விலங்கு பராமரிப்பாளர் நம்ம கூட இணைய போறாரு. அவரு சிங்கப்பூரா இருந்தாலும் சிங்கப்பூரையும் தாண்டி பல விலங்குகளை பாத்துக்கணும், பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக பல முயற்சிகள் எடுத்திருக்காரு. யார் அவரு, எங்க போனாரு, என்னெல்லாம் செஞ்சாரு, இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா பேஸ்புக் லைவ் பக்கமா வரலாம். வந்து அங்க உங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் அந்த வாயிலா பகிர்ந்து கொள்ளலாம். சரியா, இணைந்திருங்க என்னோட. இது ஒலி 968 கேட்டாலே பரவசம். அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை நீங்க இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். ஓர் அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 29 காசு, ஓர் யூரோ 1 வெள்ளி 48 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 73 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 35 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 15 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: ராக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். சிங்கப்பூர் மக்களே, ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், மற்றும் பல புதிய பட பாடல்களுடன் நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜிமேல சமைச்சு கொடுக்கும்.
4: ஆஹா, சம்ம
3: உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்
5: சொல்லுவோம்.
0: மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் ஜூலை 26 வரை ஒரு சீசி பீட்சா 13 வெள்ளி 95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹட்.
6: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLION 8 DMI காண வாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைப்பு, உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD-யின் புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLION 8 DMI-ன் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
7: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
8: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
7: விலை எப்படி?
8: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
9: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
0: போக்குவரத்து நிலவரத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். விபத்துகள் நேர்ந்துள்ளன TPE PIE செல்லும் வழியில் பொங்கல் சாலைக்கு பிறகு 2 தடத்தில், சாங்கி நோக்கி செல்லும் PIE பிடோக் நார்த் அவெனியூ 3 பிறகு முதல் தடத்தில் விபத்து.
9: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஏட்டாலே பரவ சம்போலி என்பதா ரேட்ல இருந்திருக்கீங்க. 8:22 இன்னும் சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. இப்ப என்னோட இணையிறாரு கார்த்திரிஷ் சந்திரா. சரியா சொன்னா உங்க பேரு? தாண்டி விலங்கு பராமரிப்பு அப்படின்னு சொல்லும் போது பல இடங்களுக்கு போயிருக்கீங்க. உங்களுடைய பயணத்தை பத்தி பேச நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால விலங்கு பராமரிப்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த துறை மேல இப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு கதிரேஷ்?
1: ரவி, நான் சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம வந்து அந்த விலங்கியல் தோட்டல் ஜூ பக்கத்துல தான் தங்கி இருந்தோம். சோ இந்த பெற்றோர்கள் எப்போதுமே நீங்க அந்த ஜூ பக்கமா அழைச்சிட்டு போறது, அப்புறம் சின்ன வயசுல வந்து டாக்குமெண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப ஆர்வம் பாக்குறதுல இருந்து வந்து அந்த விலங்கு கூட வேலை செய்யறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு விருப்பமும் ஆர்வமும் வந்துச்சு எனக்கு. சோ ஒரு 13 வயசுல இருந்து நான் அந்த ஜூ நைட் சஃபாரி அங்க வந்து தொண்டுலியாக வேலை செஞ்சிட்டு இருந்தேன் செகண்டரி ஸ்கூல் ஹாலிடேஸ்ல. அதுக்கு பிற்பாடு வந்து ரெப்டைல் பார்க்ல ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். மண்டாய் வைல்ட் லைஃப் குரூப் சிங்கப்பூர் ஜூல வந்து ஒரு 14 வருஷமா இருந்தேன் அங்க. ஸோ இதுக்கு இந்த இத்தனை இயர்ஸ் முடிஞ்சு வந்து எனக்கு எங்கேயாச்சும் ஒரு என்ஜிஓல வேலை செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஆசை இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த கரடிகளை மீட்பு மறுவாழ்வு கொடுக்க இடம் ஃப்ரீ த பேஸ் ஆஸ்திரேலியன் என்ஜிஓ, நான் வந்து லாவோஸ்ல இப்பதான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன்.
0: சரி, படிப்படியே உங்க பயணத்தை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னால எப்ப நீங்க முடிவு பண்ணீங்க, எந்த ஒரு கணம் உங்களுக்கு வந்து தோணுச்சு நான் விலங்கு பாரம்பரியப்பாளரா இருக்க போறேன் முடிவெடுத்தேங்க அப்படின்னு சொன்னா அது எந்த கட்டம்?
1: அது வந்து ஒரு 4 வயசு 5 வயசு கிட்ட அது அப்பயே நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன்.
0: வாவ், 4-5 வயசுலயா?
1: ஆமா.
0: அது எப்படி?
1: அது ஏன் நான் சின்ன வயசுல இருந்து வந்து அதை பார்த்து அது மேல ஒரு ஆர்வம் பெற்று, சோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹேவ் திஸ் அஸ் மை கரியர் ஒன் டே. சோ ஒன் டே ஐ அம் கோயிங் டு பீ எ ஜூ கீப்பர், அந்த மாதிரி ஒரு கட்டளை நானே எனக்கு வச்சுக்கிட்டேன்.
0: சரி, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அப்பா அம்மா சொன்னீங்களா?
1: அம்மா அப்பாட்ட சொன்னேன். அவங்க வந்து எனக்கும் ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க ஆதரவு கொடுத்தனாலதான் நான் வந்து இத்தனை வருஷமா நான் இங்க இருக்கேன்.
0: பொதுவா வந்து பிள்ளைகளை வந்து குறிப்பிட்ட ஒரு துறைக்கு போகணும் அல்லது அவங்க செய்யற வேலையை இன்னும் சிறப்பா செய்யணும் அப்பா அம்மா எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு எடுத்தோடையா போயிட்டு வாப்பா அப்படின்ட்டாங்களா?
1: இல்ல, முதல் ஒரு ஃபியூ இயர்ஸ் பார்த்தாங்க என்னோட ஆர்வம் எவ்வளவு போயிட்டு இருந்துச்சுன்னு. ஒரு 13 வயசுலதான் அப்பதான் எனக்கு இதுல வந்து கதிரேஷ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கு, நம்ம அவனுக்கு ஜூல அனுப்புவாங்க போய் தொண்டூரியல் வேற செய்யறதுக்கு. சோ லெட் ஹிம் கெட் தட் எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இட் ரியலி டஸ் திஸ், இஸ் திஸ் சம்திங் தட் ஹி ரியலி வான்ட்ஸ் அண்ட் ஆல்.
0: கதிரேஷ், இப்ப நீங்க விலங்கியல் தோட்டத்துல தொண்டூழிய செஞ்சீங்கன்னு சொன்னீங்க, அந்த அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லலாமே.
1: அங்க வந்து அப்ப வந்து நம்ம வந்து ரெப்டைல்ஸ் அந்த மாதிரி இடத்துல நான் வேலை செஞ்சேன் தொண்டூழிய. சோ ஒரு விலங்கியல் தோட்ட அதிகாரிக்கு வந்து ஒரு அசிஸ்டன்டா இருக்கிறது, உணவு ப்ரிப்பேர் பண்றது, மிருகனுக்கு சாப்பாடு போடுறது, அந்த மாதிரி டேன்ஸ் எல்லாம் சுத்தம் பண்றது, அவங்க என்க்ளோசர் சுத்தம் பண்றது. சோ பேசிக்கலி யூ ஆர் வொர்க்கிங் அஸ் எ கீப்பர் பட் யூ ஆர் அசிஸ்டன்ட் டு எ கீப்பர், அந்த மாதிரி. யா,
0: சரி. இப்ப விலங்கியல் தோட்டம் அப்படின்னு சொன்னா எடுத்த உடனே எல்லாருக்கும் தோணும் சிங்கத்தோட நீங்க விளையாடிட்டு இருந்தீங்க, புலியோட வந்து நடந்துட்டு இருந்தீங்க அப்படி இப்படின்னு. நீங்க குறிப்பிட்டு எந்தெந்த விலங்குகளோட அருகில வேலை செய்யற பணியில ஈடுபட்டீங்க?
1: நீங்க நான் தொண்டூரியல் செய்யும் போது கேக்குறீங்களா?
0: தொண்டூரியத்துல இருந்து
1: வந்து அப்ப வந்து நம்ம ரெப்டைல்ஸ்ல இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு. சோ அந்த மாதிரி மிருகங்கள் கூட வந்து we can have like a close contact but in the presence of a keeper. பட் அது மாதிரி பல விலங்குகளும் நான் வந்து பாத்திருக்கேன். நான் வேலை செஞ்சது இல்ல நேரடியா, பட் ஒரு கீப்பர் அங்க போகும்போது we go and assist them, maybe prepare the food or bring the food over or something like that, you know. Yeah, cleaning of the enclosure.
0: புரியுது, புரியுது. இப்ப தொண்டூழிய முடிச்சாச்சு, இதுக்கான படிப்பை மேற்கொள்றீங்க. அடுத்து
1: படிப்பு வந்து இதுக்கு வெறும் சிங்கப்பூர்ல வந்து இதுக்கு குறிப்பான ஒரு படிப்பு இல்ல. சோ நான் வந்து இப்பதான் நான் வந்து ஒரு படிப்பு எடுத்திருக்கேன் இடையில. மிருக சம்பந்தப்பட்டது இல்ல, பட் இட்ஸ் மோர் ஃபார் லைக் ஆபரேஷன்ஸ் அண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்.
0: அது எப்படி மேற்கொள்றது அப்படின்னு. சரி, அப்ப தொண்டூரியலான பிறகு முழு நேரமா அங்க சேர்றீங்க, அப்படி இருக்குது, எப்படி இருக்குது பயணம் அங்க
1: தொண்டூரியலா இருக்கும் போதா?
0: இல்ல, இப்ப முழு நேரமா சேர்ந்துட்டீங்களா வேலையில?
1: தொண்டூரியல் புரிஞ்சி நான் வந்து மண்டாயில இருந்த ஒரு 14 வருஷமா நான் அங்க இருந்தேன். விலங்கியல் தோட்ட அதிகாரியா இருந்தேன், மருத்துவத்துறையிலயும் நான் இருந்தேன் ஒரு 9 வருஷமா. சோ அந்த திறமையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வச்சு ஐ வாண்டட் டு டேக் இட் சம்வேர் வேர் ஐ கேன் எக்ஸசைஸ் மை எக்ஸ்பர்டீஸ் ஆர் I can work with NGO because after being a zookeeper na vande indha mari NGO la vela seiyanona enku or aarvam vandichu
0: mo irundhuchu
1: actually thana idu eduthu ponone so ipo na vande free the base la iruken nanu based in Laos operations manager
0: கதிரே சந்திரா கிட்டதான் நம்ம பேசிட்டு இருக்கேன் நேர்களே. அவரை பத்தின ஒரு தகவல் அண்மையில செய்தியில வந்துச்சு. அதாவது சிங்கப்பூரா இருந்துகிட்டு அவரு கரடிகளை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக லாவோஸ் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னு. அதை படிச்ச உடனே எனக்கு தோணுச்சு, வாவ், நம்ம ஆளு ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஈடுபட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட பேசாம இருக்க முடியுமா அப்படின்னு முடிவெடுத்துதான் இந்த பேட்டிக்கு அவர் அழைச்ச. உன் நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி கதிரேஷ். அவருக்கு தொடர்ந்து நீங்க ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னா எங்களுடைய பேஸ்புக் பக்கமா வாங்க, வந்து நம்ம பையனுக்கு ஆதரவு கொடுங்க. ஆதரவு ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நீங்க முடிவெடுத்துட்டீங்க சிங்கப்பூருக்கும் அப்பாற்பட்டு உங்க வேலையை தொடரணும் அப்படின்னு இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க ஏன் வந்து குறிப்பிட்டு இந்த கரடிகளை காப்பாற்ற லாவோஸ்க்கு போனீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: ஓகே, எனக்கு வந்து 2024 வந்து அந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்து பிரசன்டேஷன் கொடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. வைல்ட் அனிமல் ரெஸ்கியூ நெட்வொர்க் கான்ஃபரன்ஸ். சோ அந்த அந்த துறையில வந்து முக்காவாசி என்ஜிஓஸ் தான் வருவாங்க. என்ஜிஓஸ்ல வருவாங்க. சோ இட் வாஸ் சம்திங் டிஃபரெண்ட் வே ஐ யூஸ் டு பிரசென்ட் அட் ஜூ கான்ஃபரன்சஸ். பட் இது வந்து என்ஜிஓ ரிலேட்டட், அதாவது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஐ காட் டு சீ ஹவு வாட் ஆர் த ஒர்க்ஸ் தே டு அண்ட் ஹவு தே டு இட் அண்ட் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். சோ இதுல வந்து ஒரு ஒரு கரியர் ஸ்விட்ச் மாதிரி, யூனோ, ஆல்ரெடி இஸ் எ பிரான்ச் ஆஃப் இன்டு சம்திங் இன்டு கன்சர்வேஷன். சோ வென் ஐ வென்ட் டு ஃப்ரீ த பேர்ஸ் இன் லாவோஸ், ஐ ஃபைண்ட் லைக் த ஒர்க்ஸ் தே ஆர் டூயிங் வர் இன்கிரெடிபிள் அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட். சோ போன வருஷம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது அங்க அப்ளை பண்றதுக்கு. சோ நான் அப்ளை பண்ணேன். சோ ஐ காட் இட்.
0: அங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது அந்த வாய்ப்பு? கதிரேஷ், இப்ப நீங்க வார்த்தை கார்த்து சொல்றீங்க என்ஜிஓ மாதிரி வேறொரு தளத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன்னு. இப்போ நீங்க அங்க இருக்கீங்க, இதான் சரியான தரணும்னு நினைக்கிறேன் கேள்வி கேட்க. இப்ப மண்டாய் போன்ற விலங்கியல் தோட்டத்துக்கும் என்ஜிஓ போன்ற அமைப்புகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தெரியாம இருக்கலாம் சில பேர். அதுல ஒரு சில வேறுபாடுகளை பத்தி நீங்க சொல்லலாமே.
1: ஓகே, மண்டாய் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூஷன், வைல்ட் லைஃப் அட்ராக்ஷன் நம்ம சொல்லலாம். சோ தே ஹேவ் மோர் விசிட்டர்ஷிப் then like an NGO like where I work. So nammalukku NGO vandu we do wildlife rescue and rehabilitation. So nammalukku na janathogudhi vandu adhigamaga varamaatanga. They won't be a lot of people and we rely on public support, on funds and all these kind of things, you know. Yeah, so and they are not like open for like zoo for visitors to come in and go every time. And the mari ore idilla. So our focus will be more on rehabilitation of bears and rescuing them.
0: Okay, கரடிகள் வந்து காப்பாற்றி பராமரிக்கிறது தான் உங்களுடைய பிரதான வேலை அப்படின்னும், இது வந்து மக்கள் பார்வையிடுற ஒரு விலங்கியல் தோட்டம் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்க சொல்றத வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து நேர்களும் அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில ராஜலட்சுமி சுரேஷ் சொல்லியிருக்காங்க, விலங்குகளை பாதுகாப்பது பார்த்துக்கொள்வது சாதாரண காரியமே கிடையாது, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி ராஜேஸ்வரி.
0: அதுக்கப்புறம் ஜேசன் அண்ட் சாரா, அவர் வந்து உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய அணுகுமுறை, பொறுமை, அது மட்டும் இல்ல விலங்குகள் மேல நினைச்சிருக்க அன்பு, இவற்றை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டி தள்ளியிருக்காரு.
1: நன்றி ஜேசன் சாரா.
0: கற்பகம், அவங்க வந்து கருத்து சொல்லியிருக்காங்க, கதிரேஷ் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க பெருமைப்படுறாங்க, அதுவும் விலங்குகள் அப்படின்னு சொல்லும்போது அவற்றை பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு செயல், அது வேற ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி கற்பகம்.
0: சரி, தொடர்ந்து நேர்களே நம்ம கதிரேஷ் சந்திராவுக்கு நீங்க வாழ்த்துக்களை சொல்லணும், ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக் லைவ் பக்கமா வரலாம். அவருடைய வாழ்க்கை அனுபவம், சிங்கப்பூரா லாவோஸ் வரைக்கும் போய் கரடிகளை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறது சாதாரண காரியமே கிடையாது, அதனை பத்தின தகவல்களை தான் நம்மளோட பகிர்ந்துக்கிறாரு. சரி, இப்போ உங்களுடைய நாள் எப்படி இருக்கும் கதிரேஷ்? விலங்கு தோட்டம்னு சொல்லும் போது திறப்பாங்க, ஆளுங்க வருவாங்க, அதை பார்க்கணும், அதாவது மக்களுக்கு இடையில விலங்குகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கும் வேலை. ஆனா இப்ப நீங்க இருக்கிற இந்த சரணாலயம் சென்சுரி அப்படின்னு சொல்லும் போது அதோடைய வேலையா எப்படி இருக்கும், உங்க நாள் எப்படி இருக்கும் முக்கியமா?
1: அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அந்த கரடிகளை பாக்குறது, அவங்களை எங்க டெலிகேட் பண்றது, அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது, கட்ட மிருகங்கள்லாம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு இது. சோ ஐ ஒர்க் வித் their ground managers to delegate tasks, to get information, also do a lot of planning, like facilities, upholstery, maintenance, and the money is also very big. So basically my job is to ensure that the daily operations run well, all information are passed through and stuff like that.
0: ஒவ்வொரு நாளும் அங்க எப்படி எல்லாமே சிறப்பா செயல்படுதான்னு கண்காணிக்கிறதும் திட்டமிடுறதும் உங்க வேலையின் ஒரு பகுதியா இருக்கு இல்லையா?

0: தென்கிழக்கு ஆசியாவிலே நடந்த ஒரு ஆகப்பெரிய பேர் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் இது வரைக்கும். சோ நம்மளுக்கு வந்து ஒரு 2 வாரம் தான் இருந்துச்சு டைமிங் டு பிளான், you know, plan the logistics, plan the whole operations to actually go in and safely remove the bears. Yeah.
1: அது வந்து எவ்வளோ கடினமா இருந்தது அந்த, ஏன்னா கரடிகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து ஒத்துழைப்பாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கும் நமக்கு. கூப்பிட்டோடனே வர ஆளுங்க இல்லை இல்லையா, அதுவும் ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும்ல உங்களுக்கு கரடிகளை சமாளிக்கிறதும்.
0: ஆமா கண்டிப்பா, ஏன்னா நம்ம போறத இடம் வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு இடம், you know, we had to drive like 12-13 hours to the destination. அப்புறம் நம்மளுக்கு அந்த அரசாங்க ஊழியர் கூட வேலை செய்யறது கொஞ்சம் ஓரளவுக்கு சுலபமா இருந்துச்சு நம்மளுக்கு. ஆனா நம்ம இந்த கூண்டு அந்த அந்த கரடிங்கெல்லாம் கூண்டுல தான் இருந்தாங்க. சோ we really had a plan how to actually bring them over to our cages and then bring them back to our sanctuary. ஸோ அதுக்கு ஒரு 2 வாரம் எடுத்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி இங்கேருந்து ஒரு நபர் அங்கே போய் சைட் விசிட் பண்றது, யூனோ, டு டூ த ரெக்கி அண்ட் சர்வே ஆஃப் த ஏரியா, ஸோ வி கேன் பிளான் த ஆப்ரேஷன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்.
1: 2 வார திட்டத்துக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு பணி உங்களால் மேற்கொள்ள முடியுது. அப்ப இரவும் பகலுமா வேலை செஞ்சிருப்பீங்கல்ல இதுக்காக?
0: ஆமா ஆமா, அது வந்து ஒரு வாரம் முழுசா நம்ம ராத்திரியும் பகலும் தான் வேலை செஞ்சோம். பட் வி ப்ரோக் அப் இன் டு லைக் certain hours of a day so we don't get fatigue, you know, mari
1: kekren thappa eduthukadinga kadiresh neenga nenachirundinga na nalla haaya kaal adigitte kulir saadana petti irukra or arayila ukkaandu vela paathirukla edhukku ipdi kashta padanum neenga
0: kashta paduvinga idhu vandu oru
1: seva
0: oru anubhavam idhu oru anubhavam so enakku na idhu vandu aminjirukra adu kandippa na adu senji avanga engal vaipu kadachirukku idhu seyrathukku. So I definitely wanted to experience this and learn from this.
1: நீங்க இத வரமா பாக்குறீங்க இல்லையா? இது ஒரு வரமா பாக்குறீங்க நீங்க.
0: ஆமா ஆமா.
1: மத்தவங்களுக்கு உதவ முடியும், குறிப்பா விலங்குகளுக்கு உதவ முடியும் அப்படினே இல்ல?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரி கதிரேஷ், இப்ப நேர் ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு, சேகரன் உடையப்பன் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு இந்த மாதிரி நீங்க குறிப்பிட்டு ஆபரேஷன்ஸ் அண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அந்த துறையை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ படிக்கும் போது உங்களுக்கு வேலை பளு எப்படி குறையுமா? அது மட்டும் இல்ல, இளையர்களுக்கு நீங்க வந்து மென்டோ வழிகாட்டியா இந்த வேலையின் வாயிலா செயல்படுறீங்களா, அதை பத்தி கேக்குறாரு.
0: ஓகே, நான் வந்து இந்த துறை இந்த படிப்பு நான் முடிச்சிட்டேன் நானு. பட் இப்போ கூட என் வேலை வந்து ஒரு 80% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் இருக்கு. பிளானிங், யூனோ, சைட் வாக்ஸ் அந்த மாதிரி இருக்கு. யூனோ, ஐ கோ டவுன் டு என்க்ளோசர்ஸ் அண்ட் செக் ஃபெசிலிட்டிஸ். பட் 80% ஆஃப் இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அண்ட் இன் த ஃபியூச்சர், யா, இஃப் காட் அ சான்ஸ், ஐ வுட் லைக் டு ஷேர் மை நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி யங்கர் ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள். பிகாஸ் இப்போ உள்ள இளைஞர்கள் தான் எதிர்கால தலைவர்கள் சொல்லுவாங்க.
1: கண்டிப்பா
0: இப்பயே நம்ம இந்த வயசுல ஒரு
1: எம்பவர்மென்ட் கொடுத்து ஆகணும். ஆமா, அதுக்கு நம்ம தான் நல்ல முன் உதாரணமா இருக்கணும் இல்லையா? ட்ரீனா காயத்ரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வாழ்த்துக்கள், விலங்குகளை காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப புனிதமான ஒரு செயல், ஆனா அது சவால் மிக்க ஒரு செயல். உங்க வாழ்க்கையில நீங்க பல சவால்களை சந்திச்சிருப்பீங்க, சிங்கப்பூர்ல இப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறத பத்தி அவங்க கேட்டு இருக்காங்க.
0: சிங்கப்பூர் வந்து இங்கேயும் நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கு நேட்டிவ் ஸ்பீஷிஸ் கன்சர்வ் பண்றதுக்கு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா என்பாக்ஸ்ல வந்து தே ஆர் டூயிங் லைக் ட்ரீ பிளான்டிங், சப்ளிங் ரெஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ தேர்ஸ் அ லாட் ஆஃப் வொர்க்ஸ் தட் இஸ் கோயிங் ஆன் இன் சிங்கப்பூர். அண்ட் வி ஆர் ஆல்சோ அ வெரி driven country in this subject, you know, sustainability
1: தொடர்ந்து கிருஷ்ணா அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. திரு கதிரேசன், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இயற்கை உங்களுக்கு என்னைக்குமே ஆசீர்வதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. நல்லா கேக்குறதுக்குல்ல
0: ரொம்ப நன்றி
1: கதிரேஷ். இதே மாதிரி இன்னும் பலரும் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருப்பாங்களே உங்களுடைய இந்த வேலையை பத்தி செய்தித்தாள படிச்ச பிற்பாடு என்னன்னா
0: சொன்னாங்க? வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி இந்த துறை இத்தனை வருஷம் ஜூல இருந்தீங்க, எப்படி நீங்க இதுல நீங்க சேர்ந்தீங்க, you know, how was it like to do the rescue operations அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க.

0: அதெல்லாம் விளக்கிட்டு இருந்தீங்க நீங்க. உங்களுக்கு தெரியாதவங்களும் வந்து கேட்டிருப்பாங்களே உங்களை இதை பத்தி படிச்சேன் அப்படின்ட்டு.
1: சமூக
0: ஊடகம் வாயிலாலயா? சரி, எனக்கு இப்ப கரடிகள் பத்தி ஒரு கேள்வி. அதாவது கரடிகள் அப்படின்னு சொன்னா அதை பார்த்த உடனே ஓடுற தன்மைதான் அதிகம் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? அது அங்கிருந்து வருதுன்னா இங்க ஓடிடணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அதையும் தாண்டி கரடிகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கும் நல்ல ஒரு பண்புகள் நிச்சயம் இருக்கும், நமக்கு தெரியாம இருக்கும்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
2: சோ கரடிகள் பாத்தீங்கன்னா இஸ் பிட் டிஃபரண்ட் ஃப்ரம் லைக் டைகர்ஸ் ஆல் திஸ் கார்னிவோரஸ் கிரீச்சர்ஸ். தே ஆர் வெரி சோஷியல். அப்பனா குழுல இருக்கிற ஒரு குரூப்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து அமைக்கணும் அவங்களை. சோ இப்போதைக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு எனக்கு ஒரு அஞ்சு கரடி இருக்கா, புதுசா நம்ம ரெஸ்கியூ பண்ணி வர கரடி குவாரண்டைன் முடிஞ்சு அங்க நம்ம வந்து அந்த குரூப்ல சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் ஒரு ஃபேமிலி டைனாமிக்ஸ், ஒரு சோசியல் டைனாமிக்ஸ் அதுல வந்து சேர்றதுக்கு ஒரு சோ அதுதான் தட் இஸ் ஒரு கரடிகளோட வேலை செய்யறது வந்து ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் ஈஸியர் டு குரூப் தெம் டுகெதர் டு சோஷியலைஸ் தெம். யா,
0: வாவ், ஓகே. கதிரி, நமக்கு இன்னும் தொடர்ந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு, நான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு. ஓகே தானே?
2: ஓகே தான்.
0: ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க வந்து நம்ம கேள்விகளுக்கும் வந்து பதில் சொல்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதுக்கிடையில நேர்கள்ல ராஜு அவர் சொல்லியிருக்காரு, சிங்கப்பூரர் இப்படி வந்து ஒரு விலங்கியல் தோட்ட நிபுணரா இருந்து அதுக்கப்புறம் இப்படி பல இடங்களுக்கு போறாரு அப்படின்னு சொன்னா நிச்சயம் பல சவால்களை சந்திச்சிருப்பாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதாவது ஏதாவது பயங்கரமான தருணங்கள் இருந்துச்சா இந்த கரடிகளை காப்பாற்ற நீங்க இறங்கும் போது செயல்ல?
2: பல ஆபத்துகள் இருந்துச்சுங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா டு சீ ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் வாஸ் த ஜர்னி அண்ட் டெரெயின் ஆஃப் வேர் வி வர் கோயிங் டு அண்ட் கமிங் பேக். சோ நம்ம சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி ரோடு வந்து அவங்களுக்கு இல்ல. சோ மேடும் பள்ளம் மலை பகுதியா இருக்கும். சோ நம்ம வந்து அங்கிருந்து ஓட்டிட்டு போகும்போது மழை வந்துச்சுன்னா அந்த மண் வடிவிருது, யூனோ, லேண்ட் ஸ்லைட், ஹெவி ரெயின் பாத்தீங்கன்னா தி வில் போஸ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் டு அஸ். பட் இட் வாஸ் குட். அந்த மாதிரி பெருசா ஒன்றும் நடக்கல நம்மளுக்கு. நம்ம வந்து
0: வந்துட்டோம் இல்லையா? மோகன் சொல்லிருக்காரு, விலங்குகள் பராமரிப்பு என்பது மிகவும் மன நிறைவான பணி, மேலும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு.
2: நன்றி மோகன்.
0: தமிழ்ச்செல்வியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மௌலி அப்படிங்கிற நேர், நீங்க உங்களுடைய ஆர்வம் இன்னும் சிறப்பா அமைய மேலும் மேலும் இந்த ஆர்வமும் இந்த அற்புதமான முயற்சியை வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: ரொம்ப நன்றி.
0: இப்போ உங்களை போலவே இந்த துறைக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை இளையர்களுக்கு இருக்கலாம், ஏன் பெரியவங்களுக்கு கூட இருக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: சோ ரெண்டு இடத்துக்கு அவங்க போலாம். அவங்க போய் விலங்கியல் தோட்டத்துல போய் அவங்க வேலை செய்யலாம். என்ஜிஓ சம்பந்தப்பட்டது வந்து நம்மளுக்கு வந்து வியட்நாம்ல வந்து வாலண்டியர் ப்ரோக்ராம் இருக்கு. சோ இது தொண்டுடையால வந்து நீங்க வேலை செய்யலாம். யூ நோ, பேக் அண்ட் ஒர்க்ஸ், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் கோ அரவுண்ட் ஹியர். அது நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அது மட்டும் பற்றாமல் நம்மளுக்கு வந்து வி நீட் டு பி நாலேஜபிள் அபவுட் வாட் அதர் திங்ஸ் தட் இஸ் கோயிங் ஆன். இன்னும் நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட் நடக்குது, ஏன் பே பாய் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி, நம்ம வந்து ஆர் வி டூயிங் திங்ஸ் இன் அ குட் வே, பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுக்கிறோமா, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வி ஹாவ் டு டூ ஓன் ரிசர்ச் ஆல்சோ. நம்மளே படிச்சு எது உண்மை எது போய் அதெல்லாம் நம்மளே வந்து கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: ஆமா, ஏன்னா ஒரு காலத்துல கதிரேஷ் நமக்கு தெரியாது வாசிக்கிறதுலாம் உண்மை நினைச்சிருவோம். ஆனா இன்னைக்கு சேட் ஜிபிடில இருந்து எல்லாமே இருக்குது. இதை தாண்டி நம்ம கத்துக்காம இருந்தோம்னு சொன்னா அது நம்ம தப்பு தானே?
2: கண்டிப்பா.
0: புஷ்பா ராணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மன்னிச்சிருங்க, என்னடா இத்தனை கேள்வி வருது அப்படின்ட்டு. நானும் எதிர்பார்க்கல, எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. விலங்கியல் பூங்காவில் கரடிகளை பராமரிப்பதில் மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விலங்கியல் பூங்கால அவர் இல்ல, அவர் வந்து ஒரு சரணாலயத்துல இருக்காரு, இருந்தாலும் அங்கேயும் சவால் இருக்கும் சொல்லுங்களேன் கதிரேஷ்.
2: சோ இப்ப வந்து ஒரு பெரிய சவால் என்ன சொல்றாங்க, அந்த கரடிகள் வந்து நம்ம ஜூல பாக்குற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியா இருக்க மாட்டாங்க. அது வந்து கூண்டுல அடைச்சி வச்சு யாரோ வளர்த்து அதுக்கு வந்து பித்தத்தை வெளியாக்குறது, அவங்க கண்டிஷன் வந்து ஒரு ஹெல்த்தி கண்டிஷனா இருக்காது,
0: மோசமா தான் இருக்கும்ல,
2: ஒரு அளவுக்கு மோசமா தான் இருக்கும். சோ ஹவ் ஆர் வி கோயிங் டு ரீஹாபிலிட்டேட் இண்டிவிஜுவல் பேஸ் எப்படி அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, அவங்க வாழ்க்கை சில கரடிகள் வந்து வாழ்நாள் முழுசா குண்டலே அடைச்சு கிடப்பாங்க. சோ நம்ம எப்படி வந்து அவங்க இயற்கையான இதுக்கு வந்து கொண்டு வருது, அந்த நேச்சுரலான ஃபுட்ஸ் சாப்பாடு சாப்பிடுறது, அந்த மாதிரி நம்ம
0: விலங்குகளுக்கு ஆறு அறிவு இருந்து நமக்கு ஐந்து அறிவு இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரி பூட்டி வைக்கிறது, சாப்பாடு இல்லாம இது பண்றது, வேட்டையாடுறதெல்லாம் விலங்குகள் சத்தியமா செஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஆறு அறிவு இருக்கிற மனுஷன் தான் இதெல்லாம் செய்யறானு எனக்கு படுது அப்பப்ப. இல்ல விலங்குகள் வந்து அந்த அளவுக்கு அன்ப வாரி வழங்குற ஜீவன், ஒத்துப்பீங்களா? சரி, ஸ்டீவ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: அவங்களுக்கும் வந்து ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங் இருக்கு.
0: கண்டிப்பாக. சரி, ஸ்டீவ் வந்து அவர் வந்து ஒரு செல்ல பிராணி வச்சிருக்காரு, அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அவரு இந்த விலங்குகளுக்கு இருக்கிற ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்க எப்படி கையாள்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு.
2: ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு மருத்துவ துறை இருக்கு, வெட்டினரியன்ஸ் இருக்காங்க ஆன் சைட்ல, நம்மளுக்கு ஒரு டீம் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம கரடி வந்து ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்றது, ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றது, அந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்கு அவங்களுக்கு. சோ அந்த வசதிகள் நம்மள்ட்ட இருக்கு, பேசிக் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றது, சர்ஜரிஸ் பண்றது, அந்த மாதிரி.
0: நான் சொல்லியாகணும் இங்க இந்த இடத்துல, ஒரு சிங்கப்பூரரா, அதுவும் சிங்கப்பூர் தமிழரா, நீங்க வந்து பல நாடுகளுக்கு போய் பல முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னு பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. இந்த நேரத்துல தேசிய தின அணிவகுப்பு வேற வரப்போகுது, அதை ஒட்டி இப்படிப்பட்ட சாதனை சிங்கப்பூர்களிட்ட பேசும்போது மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும், பல நேர்களும் அதை வாட்ஸ்அப் வாயிலா தெரிவிச்சிருக்காங்க, உங்களுக்கு வாழ்த்துக்களை வாரி வழங்கிட்டே வராங்க. கதிரேஷ்,
2: ரொம்ப நன்றி. ரவிங்களா,
0: நிறைவா நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இப்போ தென்கிழக்கு ஆசியாவை பொறுத்தவரை, ஏன்னா நீங்க கரடிகளுடைய சரணாலயத்தில் இருக்கிறதுனால நீங்க தான் சரியான ஆள் இதுக்கு. தென்கிழக்கு ஆசியாவை பொறுத்தவரை கரடிகளின் வளர்ச்சி, இந்த சரணாலயம் எந்த அளவுக்கு மேம்படும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க?
2: இது சொல்றது அது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் லைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பக்கத்துல இந்த இந்த தென்கிழக்கு ஆசிய நாட்டுல வந்து they need to be educated on this subject. இப்ப நம்ம சிங்கப்பூர்ல சேர மாதிரி சஸ்டைனபிலிட்டி அதை பத்தி பேசுறோம்ல, அதே மாதிரி அங்க வந்து எடுகேஷன்ல வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா, வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் தெம். பிகாஸ் இந்த கரடிகளை வேட்டையாடுறத வந்து அது வந்து அவங்க பரம்பரையா செஞ்சுட்டு வந்துருக்காங்க. சோ இப்ப செய்யறது வந்து இந்த பழைய காலத்து ஆளுங்க, இப்பறக்க செஞ்சுட்டு இருக்காங்க. சோ யங்க ஜெனரேஷன் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் இப்போதைக்கு அவ்வளவா இல்ல, ஆனா அது வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தடைய வச்சிடணும். மாடர்ன் டே திங்கிங் இருக்கணும் அவங்களுக்கு,
0: அந்த அந்த விழிப்புணர்வு இருக்கணும், அதை தெரிஞ்சுக்கிற, முக்கியமா அதை போய் கத்துக்கிற ஆர்வத்தை அவங்க மேற்கொள்ளணும் இல்லையா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். என் கேள்விகள் முடிஞ்சிருச்சு, ஆனா நேர்களுடைய கேள்விகள்லாம் வந்துட்டே இருக்குது, கேட்கலாமா? அடுத்து நேரம் இருக்கா அவங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு விமான பயணம் வேற இருக்குன்னு சொன்னீங்க லாவோஸ்க்கு போறதுக்கு இப்ப.
2: மற்றதெல்லாம் சோ ரெண்டு ரெண்டு விதமான கடிகள் இருக்காங்க. சோ அவங்க சொல்றது கரெக்ட் தான்.
0: ஓகே. ஏன்னா இந்த விக்னேஷ் செல்வராஜு அப்படின்னு நேரம் அதான் கேட்டிருக்காரு, குறிப்பிட்டு எந்த கரடி வகைகளை நீங்க வந்து காப்பாத்துறீங்க
2: அப்படின்னு. அது வந்து ஏசியாட்டிக் பிளாக் பே அண்ட் மலேயன் சன் பே, இந்த ரெண்டு ரெண்டு கரடிகள் தான்.
0: பிரமாதம். கதிரேஷ், உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட உரையாடினதுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்க பல சாதனைகளை செய்யணும், அதை ஒளி ஒன்பதாரத்துல நாங்க பகிர்ந்துக்கணும்னு ஆவலா காத்துட்டு இருக்கோம். நிறைவா நம்ம நேர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: நிறைவாக வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம எந்த ஒரு மிருகமோட பார்ட்ஸ் நம்ம எங்கேயாச்சும் பாக்குறோமா, அது வந்து நம்ம we should know that this is not an ethical thing to do. இப்போ வந்து நிறைய சோசியல் மீடியா இருக்கு, நிறைய அவேர்னஸ் இருக்கு. அது வந்து நேர்கள் வந்து அதுல கொஞ்சம் ஆர்வம் எடுத்து கொஞ்சம் ஒரு பங்கேற்பு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். நம்ம சரியா நம்ம செய்யறது தப்பா சரியான நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுல வந்து மக்கள் வந்து ஆர்வம் கொண்டாங்கன்னா இந்த மிருகங்களுக்கும் நன்மை தெரிவாக்கும்.
0: எப்பெல்லாம் விலங்குகளுடைய அந்த பாகங்களோ அல்லது அதுலேருந்து எடுக்கப்படுற மருந்தோ அல்லது தப்பா இருக்கிற மாதிரி உங்களுக்கு பட்டுச்சுன்னா அதை வாங்காதீங்க, ஊக்குவிக்காதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மால முடிந்த ஒரு முக்கியமான கடமை அது அப்படிங்கிறது கதிரேஷ் சந்திரா சொல்றதுல எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட உரையாடுறதுக்கு மிக்க நன்றி. நான் சொன்னது போல வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் சந்திப்போம். நன்றி கதிரேஷ்.
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: அவரு டாட்டா சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு. ஆனா இதுக்கப்புறம் நாம விடவே கூடாது. அவரு செய்யற சாதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டணும். நான் சொன்னது போற சிங்கப்பூரர் தமிழர் இப்படி சாதனைகளை செஞ்சுட்டு வராரு, பிறருக்கு உதவணும் அப்படின்னு செயல்படுறாருன்னா அவரை போற்றி பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. இந்த காணொலிக்கு கீழே தொடர்ந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம், பகிர்ந்து கொள்ளலாம். மறக்காம விலங்குகளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கடமையை செஞ்சா சிறப்பா இருக்கும் நம்புறேன். நீங்கள் இணைந்திருப்பது ஒலி 968, கேட்டாலே பரவசம்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் AYE பயணிய சாலைக்கு பிறகு 4 தரத்தில் காரணம் அங்கே விபத்து.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இந்த சிங்கம் இன்னொரு கையில நறுமணம் நிறைந்த உருளைக்கிழங்குகள் கொண்ட கறி.
1: மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லன்பா. இதோ வந்தாச்சு ஜாக் ஸ்ராம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
2: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.

0: தொடர்ந்து
1: எங்கள் ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: 8:58 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்குது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. பேண்டமியா சாலை நகரை நோக்கி செல்லும் வழியில் புன்கேங் சாலைக்கும் வாங்போ ஈஸ்டுக்கும் உட்பட்ட பகுதிகளில்
4: போக்குவரத்து நிலவரம்.

8:58 ஆகி விட்டது. உங்களை பல பேருக்கு பிடித்த ஒரு பாடல் அடுத்து இடம்பெற காத்துட்டு இருக்குது. பாடல் உங்களுக்காக சாய் அபியாங்கருடைய கூட்டணியில வரப்போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி, இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் கேட்கும் போது வெளிநாட்டுக்கு போய் இப்படிப்பட்ட பாட்டுக்கெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் ஆடணும்னு ஆசை இருக்கு தானே? அப்ப கிளம்பி வாங்க என் கூட. டிசம்பர் மாசத்துல நாங்க டோக்கியோவுக்கு போக போறோம். யா சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கா போலி 9:68 படைப்பாளர் ரவிஜியுடன், அதாவது என் கூட டோக்கியோ ஃபூஜி மலை இவற்றை சுத்தி பாக்குறதுக்கான வாய்ப்பு. 7 பயணமா இது அமைய போகுது. புறப்பாடு December 5. பதிவுக்கு நீங்க போகலாம் chanceworld.com அல்லது அழைக்கலாம் 6206 1797 6206 1797. தம்பதியரா வந்தீங்க அப்படின்னு சொன்னா 1000 வெள்ளி கழிவு இருக்குது. எங்க போறது, எந்த எண்ணை தொடர்பு கொள்வதுன்னு தெரியலையா? வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் உங்களுக்கு கொடுக்குற எண்ணை நீங்க நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். சரி, இப்போ நம்ம டோக்கியோக்கு போகும்போது அங்க இருக்கிற கலாச்சாரத்தை பார்க்கலாம், தொழில்நுட்பத்தை கண்டு ரசிக்கலாம், அங்க இருக்கிற பொருட்களை வாங்கலாம், அதுக்கப்புறம் குடும்பம் சார்ந்த பல நடவடிக்கைகள்ல ஈடுபடலாம். இதெல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்கு தானே? அப்போ நீங்க டோக்கியோவுக்கு போகும்போது என்னெல்லாம் காத்திருக்கு விரிவா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு லிங்கை நான் கொடுக்குறேன், அதை நீங்க கிளிக் செய்து படிச்சு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ டோக்கியோ ஜப்பான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய கலாச்சாரம் வேற, அவங்களுடைய வீடுகள் வேற மாதிரி இருக்கும், அந்த வீட்டில் இருக்கிற படுக்கைகள் கூட வேற மாதிரி இருக்கும். உதாரணத்திற்கு இப்ப மவுண்ட் ஃபூஜியில இருக்கிற அவங்கள ஆன்சென் ரிசார்ட்டுக்கு நம்ம போக போறோம். அங்க ரொம்ப வித்தியாசமான முறையில படுக்கும் அமைப்பு, அந்த படுக்கை அமைப்பு அமைந்திருக்கும். அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தோணும், வாவ் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு. அதோட மவுண்ட் ஃபூஜின்னு சொல்லும் போது அந்த அழகை ரசிக்காம இருக்க முடியுமா? அந்த பகுதியில போய் பழங்களை பறித்து நல்லா சுவைக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அசக்ஸா அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதிக்கு போய் இந்த கிமோனோ ஆடை இருக்குல்ல, அதை நீங்க அணிந்து குடும்பத்தோட படம் எடுக்கலாம். இதுக்கு மேல சுஷி இருக்குல்ல, சுஷி அதை சாப்பிட்டு தானே பாத்திருக்கீங்க, செஞ்சு பாத்திருக்கீங்களா? நாம ஜப்பானுக்கே போய் செஞ்சு சாப்பிட போறோம். இந்த பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் நல்லா சந்தோஷமா குடும்பத்தோட அவங்களுடைய விடுமுறையை கழித்தாங்க. அந்த அனுபவம் உங்களுக்கும் வேணும்னு சொன்னா பாதுகாப்பான முறையில பார்த்து பார்த்து உங்களை அழைச்சிட்டு போக காத்துட்டு இருக்காங்க சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ். இப்பவே நீங்க தொடர்பு கொள்ளலாம் chanceworld.com அல்லது அழைக்கலாம் 6206 1797 6206 1797 சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கால் போலி 9:68 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு December 5. இப்போதே நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா குறிப்பா தம்பதியரா வந்தீங்கன்னு சொன்னா 1000 வெள்ளி கழிவும் உண்டு. வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க் கொடுக்குறேன், கிளம்பி வாங்க என் கூட போ சந்தோஷமா டோக்கியோவுக்கு. சரியா?

0: ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: இந்நிகழ்ச்சிக்கு
1: ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
4: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

மறக்க முடியாத மெய் சிலர்க்க வைக்கும் சில காட்சிகளை பார்த்தேன். எங்க போன, எதை பார்த்த, அதுக்கு எவ்வளவு செலவு செஞ்ச, இப்படி பல கேள்விகள் உங்க மனசுல இருக்கலாம். அதுக்கான பதில் ஒலி 968 இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கத்துல இருக்குது காணொளியாக. போய் பாருங்க, எப்படி போய் பாக்குறதுன்னு தெரியலையா? நான் சொல்றேன், எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்கை நான் கொடுக்குறேன். இந்த இடத்துக்கு நீங்க குடும்பத்தோட போகணும். அவ்வளவு அழகான, அற்புதமான, பிரம்மாண்டமான ஒரு இடம், அதுவும் மலிவா வேற இருக்கும். கேட்கும் போதே போகணும்னு தோணுதுல? வாட்ஸ்அப் அனுப்புங்க, எங்க போகலாம் அப்படிங்கிற தகவலை நான் சொல்றேன் உங்களுக்கு, சரியா?

0: சென்னை.
1: கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது
2: ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
3: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
2: அப்படியா?
3: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
4: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295-6390.
5: KFC யில் சாலட்டை வாங்கலாம். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். KFC வழங்குகிற KFC சாலட் கிண்ணம், காய்கறிகள் பழங்களின் கலவையோடு 5 முறு முறு கோழி துண்டுகள். நீங்கள் குறைவாக சாப்பிட நினைத்தால் பொரித்த உருளை கிழங்குக்கு பதிலாக சாலட் கோப்பையோ சோள கோப்பையோ நீங்கள் பெறலாம். எல்லா சாலட் வகைகளும் 550 கேலரிகள் அளவுக்குள்ளே அடங்கும். KFC யில் சாப்பிட நினைத்தால் சற்று குறைவாக உண்ண எண்ணினால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். KFC வழங்குகிற KFC சாலட் வகைகள் சிங்கப்பூரில் இப்போது எல்லா KFC கடைகளிலும் கிடைக்கும். சாலட்டை வாங்குங்கள், ஆனால் அதை KFC யில் வாங்குங்கள்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: சக்திவேல் வரத்துல இருந்து பாடல கேட்டீங்க. அருண்மொழி சொன்னதா பாடி இருந்தாங்க. இசை ஞானி இளையராஜாவோட இசையில
4: 9:06 நிலவரம்.
3: 9:18 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில், குறிப்பா மெரினா பலவார்ட். ECPI நோக்கி செல்லும் வழியில் MCEக்கு பிறகு, அதனையடுத்து PIEKJE, குறிப்பாக பிரிக்லன் சாலைக்கு பிறகு இவ்விடங்களில் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
5: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை.
1: உங்களுக்கு தெரியுமா,
2: ஜூலை 13 தேதியான இன்று நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை பற்றி இப்ப நாம தெரிஞ்சுப்போமா? 1930 இதே நாள் ஜூலை 13 தேதி அன்று ஐரோப்பிய பகுதிகளையும் அமெரிக்க பகுதிகளையும் சேர்ந்த 13 அணிகள் முதல் ஃபிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகள்ல களமிறங்குறாங்க. போட்டிகளை ஏற்று நடத்திய யுரகுவே ஃபிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகளின் முதல் வெற்றியாளரும் கூட. 1942 ஓர் அற்புதமான நடிகர் இதே நாள்ல பிறந்தாரு. இவரு உலக புகழ்பெற்ற திரைப்படங்களான ஸ்டார் வார்ஸ், இந்தியானா ஜோன்ஸ்ல முக்கிய கதாபாத்திரத்துல வந்து உலக திரைப்பட ரசிகர்களின் இதயத்துல நீங்கா இடத்தை பிடித்த ஒரு மாபெரும் நடிகர். அவருடைய பெயர் ஹாரிசன் ஃபோர்ட். 2016 இதே நாள் ஜூலை 13 தேதி அன்று பிரிட்டனின் 2வது பெண் பிரதமராக பதவியேற்றார் தெரேசா மே. இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.

0: அருணாச்சலம் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. தேனிசி தென்ற தேவாவோட இசைல ஹரிஹரன் சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அடுத்ததா இசை ஞானி இளையராஜாவோட சில பாடல்கள் இடம்பெற போகுது. முதலாளி படத்துல
1: பாதி நான் பாதி கண்ணே
0: ஏழடி கண்மணி படத்துல இருந்து பாடல் இடம்பெறும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒலி ஒன்பதாறு எட்டுல இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 162 வெள்ளி 50 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: பீட்சா ஹாட்டின் சீசி எழு பீட்சா மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி பீட்சா 13 வெள்ளி 95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வெள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வெள்ளி தான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க. பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
4: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ. ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, 200க்கும் மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16-19 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் 20:30 அனுமதி இலவசம்.
5: நிறைந்த புன்னகை.

0: 9:44 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை விபத்துகள் நேர்ந்துள்ளன. மவுண்ட்பேட்டன் சிலீன் சாலையை நோக்கி செல்லும் சிம்ஸ் வே சிம்ஸ் அவென்யூவுக்கு பிறகும் PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் புக்கெட்டி மசாலைக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: விஜய் சேதுபதி நடிப்புல அடுத்து வெளிவர காத்திருக்கிற திரைப்படங்கள்ல ஒன்று ட்ரெயின். இந்த படத்துல அவரு ஸ்ருதி ஹாசனோட நடிச்சிருக்காரு. இடைவேளைக்கு பிறகு மிஸ்கின் இயக்கத்துல வெளிவர போற இந்த ட்ரெயின் படத்துல நரேன், சம்பத் ராஜ் இன்னும் பலரும் நடிச்சிருக்காங்க. சமீபத்துல இந்த படத்துடைய டீசர் வெளிவந்துச்சு, பலருடைய எதிர்பார்ப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரெயின் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த படம் கூடிய விரைவில் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தகவல்கள் சொல்லுது.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: ஐகான் பிரபலமான ஐபார் சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச் சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார் அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். நம்பது இருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 176 1797.

0: சின்ன தம்பி படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா பாடியிருந்தாங்க இசை ஞானி இளையராஜாவோட இசையில. அதுக்கு முன்னால நாட்டாம படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, சிற்பி இசையில மனோ சுஜாதா பாடிய பாடல். நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். 9:57 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை காமன்வெல்த் அவென்யூ நகரை நோக்கி செல்லும் வழியில் குயின்ஸ்வே எக்ஸிட் அங்கே விபத்து, வாகனங்கள் பழுதாகியுள்ளன. சிடிஇ எஸ்எல்இ செல்லும் வழியில் பிராடல் சாலைக்கு பிறகும், டிபிஇ எஸ்எல்இ செல்லும் வழியில் சிடிஇக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

சென்னை விடை பெறதுக்கு முன்னால ஒரு சின்ன நினைவூட்டல். சுகாதார விழா 2026 வர ஞாயிற்றுக்கிழமை July 19 நடக்க போகுது. இன்னும் நீங்க பதிவு செய்யாம இருந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய குத்தம். மறக்காம பதிவு செய்யுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க தாங்க பாத்துக்கணும். 21 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கீங்கன்னு சொன்னா சிங்கப்பூரர், நிரந்தரவாசி, வெளிநாட்டு ஊழியர், யாராக இருந்தாலும் சரி ஆரோக்கியத்தை பாத்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சியை வழங்குறாங்க இந்து அறக்கட்டளை வாரியம், மீடியாகாப், ஒலி 968. பதிவுக்கோ மேல் விவரங்களுக்கோ நீங்க போக வேண்டிய இணைப்பக்க முகவரி registration.heb.org.sg. மறக்காம உங்க ஆரோக்கியத்தை பேணி காத்துட இன்னைக்கே செயல்படுங்க. இந்த சிந்தனையோட விடைபெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். பாய்.

வணக்கம். காலை மணி 10, மீரகாபோலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது ஒருவர் மாண்டார், இருவர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் ஹோமோஸ்கான் மாநிலத்தின் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் ஊழியர்கள் என்று உள்ளூர் செய்தி நிறுவனமான டஸ்னிம் தகவல் அளித்தது. ஈரானின் தெற்கில் உள்ள ஹோமோஸ்கான் மாநிலத்தில் பல வட்டாரங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரானும் பதிலடி தந்தது. ஜோர்தான், குவைத், கத்தார், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கும் அமெரிக்க ஆகாய படைத்தளங்கள், ஆகாய தற்காப்பு கட்டமைப்புகள் போன்றவற்றை ஈரான் தாக்கியது. இதற்கிடையே அமெரிக்காவின் தாக்குதல்களை ஈரான் சாடி ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக அறிவித்திருக்கிறது. கடந்த சில மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து அரசதந்திர முயற்சிகளையும் அமெரிக்கா முற்றிலும் வீணாக்கிவிட்டதாக ஈரான் கூறுகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பற்ற நிலையை அமெரிக்கா மீண்டும் ஏற்படுத்திவிட்டதாக அது சொன்னது. நீரிணையில் தான் மேற்கொள்ளும் தேவையான நடவடிக்கைகளில் அமெரிக்கா தலையிட்டு அனைத்துலக வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறை ஏற்படுத்தியிருப்பதாக ஈரான் கூறுகிறது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்ற நிலையால் எண்ணெய் விலைகள் 3.5 விழுக்காட்டுக்கும் மேல் அதிகரித்திருக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியே எண்ணெய் கப்பல் போக்குவரத்து குறைந்திருப்பதால் விலை ஏற்றம் கண்டிருக்கிறது. தங்க விலையும் 1 விழுக்காட்டுக்கு மேல் கூடியிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் மதுபான கூடத்தில் குறைந்தது 27 பேரை பலிவாங்கிய தீச்சம்பவம் பற்றிய விசாரணை தொடங்கியிருக்கிறது. மதுபான கூடத்தில் முறையான வெளியேறும் வழிகள் இல்லை என்பதால் தீ பற்றிய போது உள்ளிருந்த பலரும் கழிவறைக்குள் ஓடினர். காயமடைந்த 63 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். அவர்களில் 22 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கின்றனர். சட்டுச்சாக் வட்டாரத்தில் உள்ள மதுபான கூடத்தில் அசம்பாவிதம் நேர்ந்தது. தாய்லாந்து பிரதமர் அனுடின் சான் விராகுன் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டார். சீனா தென்சீன கடல் வட்டாரத்தில் உரிமை கோருவதற்கு எவ்வித சட்ட ரீதியான அடிப்படையும் இல்லை என்று ஜப்பான், பிலிப்பீன்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. அவற்றோடு சேர்ந்து மேலும் 11 நாடுகள் அது பற்றிய கூட்டறிக்கையை வெளியிட்டன. அனைத்துலக சட்டத்தின்படி சீனாவின் கூற்றுகள் அடிப்படையற்றவை என்று 10 ஆண்டுக்கு முன் தீர்ப்பளிக்கப்பட்டது. சீனாவுக்கு எதிராக பிலிப்பீன்ஸ் அந்த வழக்கை தொடுத்து சாதகமான தீர்ப்பை பெற்றது. இருப்பினும் சீனா தீர்ப்பை எதிர்த்து தொடர்ந்து மன்றாடுகிறது. அந்த தீர்ப்பு வெளியிடப்பட்ட 10ஆம் ஆண்டை அனுசரிக்க நாடுகள் கூட்டறிக்கையை வெளியிட்டன. சீனாவின் கிழக்கில் உள்ள செச்சாங் மாநிலத்தில் கரையை கடந்த பாவி சூறாவளி வலுவிழந்திருக்கிறது. அது வெப்பமண்டல புயலாக மாறியிருக்கிறது. இருப்பினும் நாட்டின் பல பகுதிகளில் கனத்த மழையோடு பலத்த காற்று தொடர்ந்து முன்னுரைக்கப்படுகிறது. வானிலை தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருப்பதாய் அதிகாரிகள் எச்சரித்தனர். இதுவரை 2.8 மில்லியனுக்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பங்களாதேஷில் மியான்மர் அகதிகள் தஞ்சமடைந்துள்ள காக்ஸ் பசா வட்டாரத்தில் வெள்ளத்தில் சுமார் 200,000 பேர் தத்தளிக்கின்றனர். உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருள்கள் இன்றி அவர்கள் அவதிப்படுகின்றனர். சில நாள்களுக்கு முன் அங்குள்ள அகதி முகாம்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. அவற்றில் குறைந்தது 15 பேர் மாண்டனர். பங்களாதேஷ் முழுவதும் மழை தொடரும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. தொடர் மழையால் நாடு முழுவதும் 50க்கும் அதிகமானோர் மாண்டுவிட்டனர். பூட்டானில் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைவதால் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள குடும்பங்களுக்கு ரொக்க ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இமயமலை பகுதியிலுள்ள அந்த சிறிய நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் பிறப்பு விகிதம் கால்வாசிக்கும் அதிகமாக குறைந்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்காக இளையர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது நாட்டின் எதிர்காலத்தையே பாதிக்கும் பிரச்சினை என்று பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே எச்சரித்தார். புதிய திட்டத்தின் கீழ் 3வது குழந்தை அல்லது அதற்கு அடுத்தடுத்து பிறக்கும் குழந்தைகளுக்கு 3 வயதாகும் வரை மாதந்தோறும் $105 வழங்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நெருங்கிய நண்பரும் குடியரசுக் கட்சி செனட்டருமான திரு லின்சே கிரஹம் காலமானார்.
அவருக்கு வயது 71. சவுத் கேரலானா மாநில செனட்டர் கிரஹம் எதிர்பாரா விதமாக உயிர் நீத்ததாக தெரிவிக்கப்பட்டது. திரு கிரஹம் ஈரான் போருக்கு ஆதரவளித்தவர். ரஷ்ய படையெடுப்பில் உக்ரைனுக்கு ஆதரவளிக்குமாறு ட்ரம்ப் பைடன் நிர்வாகங்களையும் அவர் வலியுறுத்தி வந்தார். செனட்டர் கிரஹமின் மறைவையடுத்து அதிபர் மாளிகையில் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. தென்கொரியாவின் கிழக்கு கரைக்கு அப்பால் காணாமல் போன கடற்படை வீரரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. இரு கொரியாக்களுக்கு இடையிலான எல்லைப்பகுதியான நார்த் லிமிட் லைன் அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது அந்த கடற்படை வீரர் நேற்று காலை காணாமல் போனார். 10 கப்பல்களும் விமானங்களும் பெரிய அளவில் தேடல் பணியில் ஈடுபட்டன. அவர் எல்லையை தாண்டி வடகொரிய பகுதிக்கு சென்றிருக்கலாம் என்ற அச்சம் எழுந்தது. தேடல் பணியில் உதவுமாறு தென்கொரியா வடகொரியாவிடம் கேட்டிருந்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: சிங்கப்பூர் வந்து நாளாச்சு, அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்கு.
3: சாப்பிட்டா போச்சு, மதுரை குமார் மேஸ் இருக்கு, அப்படியே அம்மா சமையல் மாதிரியே இருக்கும். பருத்த கோழி, கறி தோசை, பன் புரோட்டா, கோலா உருண்டை, நண்டு ஆம்லெட், கருவாட்டு குழம்பு, மீன் தொக்கு பிரியாணின்னு அத்தனை வகை உணவு.
2: சொல்ற போவே மதுரை ஞாபகம் வருது.
3: அதான் குமார் மேஸ்.
4: இப்போ மதுரை மண்வாசல் நம்ம சிங்கப்பூர்ல ஹலால் சான்றிதழ் பெற்ற குமார் மேஸ். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க 6555 8555.
5: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: திங்கட்கிழமை வந்தாலே உற்சாகமான ஒரு இசையோட நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். ஆனா என்னால ஆரம்பிக்க முடியலங்க, உற்சாகமான ஒரு இசையினால் போட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முடியல. காரணம், சென்ற வாரம் இறுதியில, அதாவது சனிக்கிழமை தான், ஒரு செய்தி நம்ம எல்லாருக்குமே கிடைத்திருந்தது. அந்த செய்தியை கேட்ட பிறகு நிச்சயமா பலரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருந்திருப்பீங்க. அவங்களுடைய பாடல்களை 9:06 நீங்க சனிக்கிழமையில இருந்து இப்ப வரைக்கும் கேட்டுக்கிட்டே வரீங்க. பல பாடல்களை பல மணி நேரம் நம்ம ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அந்த பாடல்களையும் நீங்க கேட்டு அவங்களை நினைவுக்கு வந்து உங்களுடைய செய்திகளையும் அனுப்பி வச்சு இருந்தீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவங்களை செல்லமா தென்னிந்தியாவின் வானம் பாடின அழைக்கிறது உண்டு. 1962 கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திற்காக அவங்க பாடிய சிங்கார வேலனை தேவா இந்த பாடல் இந்த அருமையான பாடகிய புகழின் உச்சத்துக்கு கொண்டு போச்சுதான் சொல்லணும். 60 மேலா திரையுலகில முத்திரை பதித்த எஸ் ஜானகி அம்மா 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. எந்த மொழியில அவங்க பாடல, அந்த அளவுக்கு எல்லா மொழிகளையும் அவங்க பாடியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி. சின்ன வயசு குரல், அதாவது ஒரு குழந்தை மாதிரி இங்க பாட சொன்னாலும் பாடுவாங்க. ஒரு தாயார் மாதிரி பக்குவ பெற்ற ஒரு குரல்ல பாட சொன்னாலும் பாடுவாங்க. ஒரு நேர்காணல நான் பாத்திருந்தேன், எனக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு பாடல்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க குரலை கேப்போமா?
1: 1957 சினிமா ஃபீல்டுக்கு வந்தேன். இது வரைக்கும் எத்தனையோ எத்தனையோ ஆயிரங்கள் பாட்டு பாடிருக்கேன், எதுவுமே நான் கஷ்டப்பட்டது இல்ல. ஒரே ஒரு கன்னடம் பாட்டு கஷ்டப்பட்டு பாடினேன், ஹேமாவதி என்ற ஒரு படத்துல ஒரு சாங்கு. இது பண்ணி எல் வைத்தியநாதன் மியூசிக் பண்ணது, MS கோபாலகிருஷ்ணன் வயலின் வாசிச்சாரு, சீனா கொட்டி மிருதங்கம். இது ஒரு கிளாசிக்கல் சாங்கு, ரெண்டு ராகம் மிக்சடு, தோடி அபோகி என்று ரெண்டு ராகம் மிக்சடு. அது எப்படின்னா ஒவ்வொரு லைனு, ஒரு லைன் ஒரு ராகத்துல, ஒரு லைன் ஒரு ராகத்துல, அப்படி வரும் பாட்டெல்லாம். அது கூட நான் கஷ்டப்படலை. கடைசியில ஸ்வரம் ரொம்ப ஃபாஸ்டா வரும், அது பாட முடியாத அவ்வளவு ஃபாஸ்ட், அவ்வளவு ஸ்பீடா பாடுறது. நம்ம ரிஹர்சல் பண்ணி 10 பாடினாலே கஷ்டம்.
0: ஆனா அந்த சவாலையும் அவங்களுடைய பாடல் வெளிவந்த பிறகு நம்மளால பார்க்க முடியாது. அதுதான் எஸ் ஜானகி அம்மாவின் தனித்திறமையே சொல்லலாம். அவங்களுடைய பாடல்களை 9:06 நீங்க வார இறுதியில கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து அவங்களுடைய பாடல்களை நம்ம கேட்க போறோம். ஏன்னா அவங்க 48,000 மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. கண்டிப்பா வார இறுதி மட்டும் 10, இன்னும் பல பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்களை நான் உங்களுக்காக அடுத்த 2 ஒளிபரப்ப போறேன். முதல் பாடலே அவங்களுடைய பாடலோட தான் ஆரம்பிச்சு. உன்னி கிருஷ்ணன், எஸ் ஜானகி இணைந்து பாடியிருந்தாங்க. சங்கம் படத்துல ஏ ரஹ்மானுடைய இசையில இடம்பெற்ற பாடல். தொடர்ந்து வாங்க, வேலையில்லா பட்டதாரி 2 படத்துல இருந்து தனுஷ், எஸ் ஜானகி அம்மா கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: இப்ப தங்க விலைய பார்க்கும் போது அடடா தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்க வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கல. ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்கம் உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ட்விலர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க.
3: பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயார்.
4: மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. ஜூலை 16 முதல் 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
0: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: ஆமாங்க, ஜானகி அம்மா பாடிய பாடல்கள் தான் அடுத்த இரண்டு மணி நேரம் ஒளிபரப்பாக போகுதுன்னு நிகழ்ச்சியின் தொடக்கத்துல சொல்லியிருந்தேன். பல மொழிகள்ல பாடியிருக்காங்க, தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம்னு பல்வேறு மொழிகள்ல பாடி ரசிகர்களுடைய மனசை கவர்ந்த பின்னணி பாடகி இவங்களை செல்லமா தென்னிந்தியாவின் வானம் பாடினு அழைக்கிறதும் உண்டு. உடலுக்கு தான் இறப்பு, மனதுக்கு அல்ல. அவங்களுடைய பாடல்கள் மூலமா நம்முடைய மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்காங்க, தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்ப பல தகவல்கள் அவங்களை பத்தி வெளிவந்துகிட்டே இருக்கு, அதுல ஒண்ணுதாங்க இது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்ச தகவலா இருந்திருக்கும், சிலருக்கு தெரியாம இருக்கதா சொல்றேன். 2013 அவங்களுக்கு பத்மபூஷன் விருதை வழங்கி இந்திய அரசு கௌரவிக்க ஆசைப்பட்டது. ஆனா அந்த விருது எனக்கு வேண்டான்னு அவங்க நிராகரிச்சிட்டாங்க. எஸ் ஜானகி அம்மா இதான் சொல்லியிருந்தாங்க, நான் திரைத்துறையில 55 ஆண்டுகளாக இருக்கேன், அதற்கு மேலா இருக்கேன், பல மொழிகள்ல எண்ணற்ற பாடல்களை பாடியிருக்க, மக்களுடைய மனசு அதை கவர்ந்திருக்கு. இவ்வளவு அற்புதமாக பாடியிருக்கும் போது என்ன மாதிரியான விருது நீங்க எங்களுக்கு தரணும்? பாரத ரத்னா போன்ற மிக உயரிய விருதை தான் நீங்க வழங்கணும். அதை தவிர எனக்கு வேற எந்த ஒரு விருதை நீங்க தந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு விருதுகள் மேலையும் ஒரு துளி கூட ஆர்வம் இல்லைன்னு குறிப்பிட்டு இருந்தாங்க. நான் எந்த ஒரு விருதுக்காகவும் பாட வரல, நான் பாடியதெல்லாம் என்னுடைய அன்பான ரசிகர்களுக்கு மட்டுமே. அரசுக்கு விருப்பம் இருந்தால் அவங்க பாரத ரத்னா விருது எனக்கு கொடுக்கட்டும், இல்லனா எந்த விருது கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க. அவங்களுடைய திறமை, அவங்களுடைய ஆற்றல் மேல அவ்வளவு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனாலதான், அவங்களுடைய தகுதி என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் இவ்வளவு தைரியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்வதற்கு நிறையவே இருக்குங்க, அதுல இதுவும் ஒண்ணு. உங்களுடைய தகுதி என்ன, உங்களுடைய ஆற்றல், வலிமை, திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நிகரா வரும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இது நீங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: தோண்டும் கேட்க தோண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
3: பண்ணுவீங்க? மாட்டிக்கு ஒருத்தர்
4: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
2: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
4: 1 லட்சம் வெள்ளி அப்பவே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
5: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
6: இரவு
5: நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
7: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வெள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வெள்ளி தான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
7: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
8: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
0: சில பழங்களை நீங்க காலையில குறிப்பா உங்களுடைய சிற்றுண்டியோட சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த பழங்கள் தாங்க இவை: ஆப்பிள், அவகாடோ, மாதுளப்பழம், கிவி, பப்பாளி பழம், ப்ளூபெர்ரிஸ். இந்த பழங்களை நீங்க காலையில சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, இது உங்க இருதய செயல்பாட்டை இன்னும் அதிகமா வலுப்படுத்துறதுக்கு உதவுது. நார்ச்சத்து இதுல அதிகமா இருக்குது. உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஆனா இதை நீங்க ஒரு நாள் மட்டும் செய்யக்கூடாதுங்க, ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வரணும். நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய உடல்ல பாக்கணும், உங்களுடைய மன அளவுல பாக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஞாபக சக்திக்கும் சில பழங்கள் உதவுமா, அதுல ஒண்ணுதான் இந்த மாதுளப்பழம். செரிமானத்துக்கு, நல்ல செரிமானத்துக்கு நீங்க கிவி எடுக்கலாம். நார்ச்சத்து அதுல அதிகமா இருக்குது. வைட்டமின் சியும் இதுல அதிகமா இருக்குது. சர்மம், உங்களுடைய சர்மம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் கிவி பழங்கள் உதவும். பப்பாளி எப்படிப்பா, பப்பாளியையும் நீங்க செரிமானத்துக்கு பயன்படுத்தலாம், அதுலயும் அதிகமான நார்ச்சத்து இருக்குதுங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
9: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கு

0: அவங்க எல்லார்கிட்டயும் சகஜமா பழகி பேசக்கூடியவங்க, அசிர்ச்ச முகத்தோட எப்போதுமே இருப்பாங்க. எளிமையான வெள்ளை சேலையில தான் அவங்க வருவாங்க. எந்த ஒரு விமர்சையான மேடையிலையும் நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான ஒரு ஆடையில தான் அவங்க தோன்றுவாங்க. ஆனா அவங்க குரல் பாட ஆரம்பிச்சாங்கன்னு வைங்கள மேடையே அதிரும் அந்த அளவுக்கு இருக்கும். 80களில் வெளிவந்த நடிகைகளுக்கு இவங்க தான் பாடியிருக்காங்க. அறிமுக பாடல்களை இவங்க தான் பாடியிருக்காங்க. ஆண் குரல்ல பாடுவாங்க, குழந்தை குரல்ல பாடுவாங்க, பக்குவமான பெண் குரல்ல பாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் எஸ் ஜானகி அம்மாவிடம் இருக்கு.
1: ஒரு ஆர்டிஸ்டுக்கு தகுந்த போல வாய்ஸ் மாத்தி பாத்தினா எத்தனை குரல் தான் வேணும், ஏன்னா கடவுள் ஒரே குரல் தான் கொடுத்தாரு. அவங்க யார் ஆக்ட் பண்ணா அவங்க அவங்க பாடுற போல இருக்கும். இந்த அழுக பாட்டெல்லாம் சில பேர் கேக்குறாங்க, அழுது பாடுறீங்களான்னு கேப்பாங்க. அழுது பாடினா பாட்டே வராது, சும்மா குரல் நடிக்க அவ்வளவுதான். அந்த மாதிரி சும்மா நடிப்பு அவ்வளவுதான், குரல் நடிக்கும், சிரிப்பு அப்படிதான். இந்த மாதிரி சிரிப்பு கூட நடிப்பு தான். நிஜமாவே சிரிப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிரிச்சா கரகரப்பு வரும், பாட்டே பாட முடியாது. அந்த மாதிரி அதனால எல்லாம் நடிப்பு. இப்போ குரல் மாத்தி பாடுறதுன்னா கிழவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நானும் கிழவிதான் ஆஃப்கோர்ஸ். அந்த இந்த உதிரிப்பூக்கள்ல ஒரு பாட்டு பாடு, போடா போடா போக்க எள்ளு காட்டுக்கு தக்க மெஞ்சத்தை கிள்ளாதேன்னு ஒரு படம், அதுல வந்து ஒரு பையனுக்கு பாடினேன் மேல் வயசுல. ஆக்சுவலா ரெக்கார்டிங் போற வரைக்கும் அது ஆண் குரல்ல பாடுற பாட்டுன்னு எனக்கு தெரியாது. நான் இளையராஜா கிட்ட நான் சண்டை போட்டேன், என்னங்க இது, இப்படி நான் எப்படி இது பாட முடியும், இல்ல நீங்க பாட முடியும், நீங்க தான் பாடுவீங்கன்னு அவரு பிடிவாதம் பிடிச்சாரு. சரி ட்ரை பண்றேன்னு சொன்னேன். அதுல டைலாக்ஸ் எல்லாம் வெண்ணிராடை மூர்த்தி நடுவில் டைலாக்ஸ் எல்லாம் சொன்னாரு, நான் பாட்டு பாடினேன்.

0: பிடிக்கும், தம்போரை சுதிக்கும், மிருதங்க ஜெதிக்கும், மண்டைய போட்டாரேன் தாத்தா மம்மி பேரு மாறி.
1: குரல் வித்தக்காரங்கப்பா எஸ் ஜானகி அம்மா. இப்ப மென்மையான ஒரு பாடல் கர்ணா படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கொண்டு வராங்க.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: ராக் ஸ்டார் அனிருத்தின் XV டூர். சிங்கப்பூர் மக்களே, ராக் ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இந்தோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23 மற்றும் பல புதிய பட பாடல்களுடன் நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக் ஸ்டார் அனிருத் XV டூர்.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.

0: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்
1: அறிமுகம் இல்ல அன்னைக்கு ஸ்டேஜில் பார்த்து அவங்க அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னால இந்த அவார்டு வாங்கினவங்க பாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின பையனு என்னையும் பாட வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின பையன் பாண்டு நான் பாண்டது அந்த அம்மா திடீர்னு எழுந்திரிச்சு மேக் பிடிச்சி இந்த பையனை தானே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும், எப்படி எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க. ஷீஸ் அ வெரி ஓப்பன் லேடி, ஏன்னா எப்போவுமே ரொம்ப மனசில் இருக்கிறது வெளியே படிச்சுன்னு சொல்லிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஜானகம்மா. அன்றைக்கி மைக் எடுத்துட்டு வந்து நீங்கள் காம்படிஷன் வைக்கிறது எதுக்கு, புதுசாக வரக்கூடிய அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது தானே, இந்த மாதிரி நீங்கள் அவனுக்கு இப்போவே டிஸ்கரேஜ் பண்ணியாச்சுன்னா எப்படி வர முடியும், இந்த பையனுக்கு தான் டெஃபினட்டாக அவார்டு கொடுத்துருக்குன்னு சொல்லி அப்புறம் என்ன கேட்டேன், எங்கே இருக்கிற தம்பின்னா சொந்த ஊர் இங்கே தாங்க, நம்ம மெட்ராஸில் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் எக்ஸாம்னு சொன்னேன். இவ்வளோ டேலண்ட் இருக்கு, நீ ஏன் சினிமாவில் பாடக்கூடாது? அப்போ தான் எனக்கு ஒரு அளவுக்கு ஓ நம்ம பாடுறோம் சினிமாவில் ட்ரை பண்ணலான்ற ஆசை வந்தது அன்னைக்கு ஜானகிம்மா பேசினதுனால தான். நான் சொன்னேன்மா எனக்கு மியூசிக் தெரியாது, நான் படிக்கவே இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, அம்மா இதை கேளு ஞானத்தில் பாடியிருக்கிறேன் அப்படின்னா, இல்லை ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது உங்களுக்குன்னு ஒரு பாணியில் பாடியிருக்கீங்க, நீங்கள் ட்ரை பண்ணால் டெஃபினட்டாக வருவீங்க, ஆனால் போய் கேட்டதே சான்ஸ் கிடைக்காது, நிறைய பேர் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட நிறைய பாட்டு பாடிருக்கிறேன் நான் சினிமா உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம். சினிமா உலகத்துக்கு வந்ததே காலம் சென்ற கோதண்ட பாணி அவர்கள் மூலமாக தான், அவர் தான் எனக்கு தமிழில் தெலுங்கில் மன்னிக்கணும் முதல்ல சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த அந்த கடவுள் இல்லைன்னா நான் இங்கே இங்கே கிடையாது, இந்த டிவியில் நான் பேச முடியாது. அந்த அம்மாவோட அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சு நான் எத்தனை பாட்டு பாடிருக்கிறேன், ஐயோ அவங்கள பார்த்து நான் எவ்வளோ கற்றுட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு மாடுலேஷன், ஒரு சின்ன ஒரு ஒரு லெட்டர் லெட்டருக்கு நடுப்பில், ரெண்டு அக்ஷரத்துக்கு நடுப்பில், ரெண்டு எழுத்துக்கு நடுப்பில் எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியுமோ, அவங்க பாடும்போது பார்த்தீங்கன்னா இவங்க தான் பாடுறாங்களா மெஷின் பாடுதா எப்படின்னு அசைவ் இல்லாமல் அந்த அளவுக்கு எனக்கு நிறைய கத்து கொடுத்தாங்க பாடுறதுலயே எக்ஸ்பிரஷன். அந்த மாதிரி பார்த்து நிறைய கத்துக்கிட்டேன்.
0: அவங்க போட்டு ஒரு விதை, விதைத்த ஒரு விதை ஒரு பெரிய மரமா ஏன் ஒரு தோப்பா வந்து நிற்குது. பல பாடல்களை பாடும் நிலை எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா நமக்கு தந்திருக்காரு. எஸ்பிபி எஸ் ஜானகி இவங்க இருவரும் சேர்ந்து எண்ணற்ற பாடல்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. உல்லாச பறவைகள் படத்துல இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடல் இதோ.

0: 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
1: பண்ணுவீங்க?
2: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
4: இரவு
3: நிலாட்டம் ஆதரவு M1 மேக்ஸ். செல்லுங்கள் maxonline.sg.
5: நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கையில KFC கறியும் சம்பாலும் நிறைந்த சிங்கர், இன்னொரு கையில நறுமணம் நிறைந்த உருளைக்கிழங்கு கொண்ட கறி.
3: நீங்க ஓய்வா இருக்கும் போது கேட்க வேண்டிய ஒரு வலைப்பதிவு.
6: ஆரம்பத்துல நீ கொஞ்சம் சம்பளம் கொடுத்துட்டுதான் இருந்த, ஆனா இப்ப என்ன ஐயா ஆச்சு? 3-4 மாசமா நீ சம்பளமும் அனுப்பல, எங்களுக்கு போன் பண்றதும் முத மாதிரி இல்ல. விவசாயமும் உனக்கு தெரியும்ல, நம்மளுடைய நிலம் வந்து வானம் பார்த்த பூமி, சரியான காசும் இங்க வரல தம்பி. என்ன

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
5: கமல்ஹாசன், எஸ் ஜானகி அம்மா இருவரும் இணைந்தும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. எஸ் ஜானகி அம்மாவுடைய மறைவை தெரிந்த பிறகு அவர் இதை பதிவு செஞ்சிருந்தாரு அவருடைய சமூக வலைதளத்துல. பாடல் என்றும் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும் அம்மா, ஆனா அந்த அன்பை நான் எங்க தேடுவேன்? இறக்கி வைக்க முடியாத சோகம் பலருக்கும் இருக்கும், அவர்க்கெல்லாம் ஆழ்ந்த இரங்கல்கள்னு தெரிவிச்சிருந்தாரு.
6: பாடினது வந்து எங்க அண்ணி கூட, அதுல இருந்து கிராஜுவேட் ஆகி பொறுமை ஜாஸ்தி, அதனால அவங்க பெரிய மனசு ஜாஸ்தி, அதனால கூட பாடுறவர் சுமாரா இருந்தா கூட நான் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ற பெருந்தன்மை உண்டு.
5: கமல்ஹாசன் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான கழுத்தூர் கண்ணம்மா படத்துல இடம்பெற்ற அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே இந்த பாடல பாடியவங்க எம் எஸ் ராஜேஸ்வரின்னு நமக்கு தெரியும். ஆனா அதே படத்துல கமல் நடித்த கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் எஸ் ஜானகி அம்மா தான். சிறுவன் கமலுக்காக எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் இரு ஜாம்பவான்களின் ஆரம்ப கால திரைப்பயணத்தில் மறக்க முடியாத இணைப்பாக அமைந்தது. இப்ப வாங்க, நல்ல ஒரு பாடல் எஸ் ஜானகி அம்மா கமல் பாடியது, நம்ம எல்லாருக்கும் பிடித்த பாடல் இதோ.
7: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
8: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
7: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
8: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
7: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
8: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது,
7: அதான்
8: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
7: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இது எழுதிக்க, நடுவு நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அது எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

0: மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லா தான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: குவாங்ஜோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லன்பா. இதோ வந்தாச்சு பிளாக் ஸ்வான் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 to 10:30 வரை அனுமதி இலவசம்.
2: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம். குமார் மெஸ், இப்போது 30 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
4: ஏன் அவசியம்னா,
3: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
4: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசைன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, டேக் அ பிளேஸ், B1-25.
3: இப்போதே அழையுங்க. 6334-1055, 6334-1055.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பு. காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை இணைந்திருங்க எங்களுடன். கலத்தூர் கண்ணம்மா படத்துல அருமையான பல பாடல்கள் இருக்குது. 1960 வெளிவந்த இந்த படத்துல சிறுவர் குழந்தை நட்சத்திரமா நம்ம கமல்ஹாசன் தோன்றிருப்பாரு. அதுல கண்களின் வார்த்தைகள் இந்த பாடல பாடியது AM ராஜா, பி சுசீலா. அம்மா இந்த பாடலுக்கு குரல் கொடுத்திருக்காங்களா இல்லையான்னு சில தகவல்கள் படி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி இருந்தது. ஆனா சில தகவல்கள் படி கொடுக்கலன்னு சொல்லி இருந்தது. கொடுத்திருக்காங்களா கொடுக்கலையா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சதுல இல்லைங்க, அவங்க இந்த பாடலுக்கு எஸ் ஜானகி அம்மா குரல் கொடுக்கவில்லை, பி சுசீல அம்மா தான் பாடியிருக்காங்க. தொடர்ந்து வாங்க எஸ் ஜானகி அம்மா பாடிய முத்தான பாடல்களை இந்த அங்கத்துல கேட்கலாம். வறுமையின் நிறம் சிவப்பு படத்துல இருந்த SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, TV கோபாலகிருஷ்ணன் கொண்டு வராங்க இதோ.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: கேட்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். குணா வறுமையின் நிறம் சிவப்பு, சிகப்பு ரோஜாக்கள், தேவர் மகன், இப்படி பல படங்கள்ல எஸ் ஜானகியும் கமல்ஹாசனும் பாடகர்களாக இணைஞ்சிருக்காங்க. சரி, இஞ்சியிடு பழகிய மறக்க முடியுமா? எப்படி இந்த பாடல் உருவானதுன்னு கேப்போம் வாங்க.
1: இஞ்சியிடு பழகாங்கிற லைனே கிடையாது.
2: ஏதில் திவானா ஹே திவானா தில் ஹே யே தில் ஹே யே திவானா தில் திவானான்னு
1: வரும். இது மாதிரியே வேணுமா அப்படின்னா, இது மாதிரியே வேணும்னு கேட்டா அது மாதிரியே போட்டு கொடுக்க மாட்டார் ராஜா. அந்த மாதிரி வேற ஒன்னு கொடுப்பாரு, அது ரொம்ப திருப்தியா இருக்கும். அந்த பாட்டு ஞாபகமே வராது. இப்ப இந்த பாட்டுல இருந்து அந்த பாட்டுக்கு போறத நான் கிட்ட இருந்து பாத்துட்டே இருந்தேன். அப்படியா அப்படின்னு ஆர்மோனியத்துல இங்க இப்படி தாளம் போடுவாரு அதுல. சரி, அதே மாதிரி ஏதோ போட போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பவே அவருக்கு ஃபுல் டியூன் வந்துருச்சு. அப்படின்னாரு. டக்கு டக்கு டக்கு டுன்னு டக்கு டக்கு டக்கு டுன்னு. அதான் நீ பாருங்க, இந்த அம்மா பாட போற பாட்டு அதான் உருவத்துக்கும் இவங்களுக்கு யாரோ பிளேபேக் போட.
3: இத்தகவலை வழங்கியோர் அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: சலாமணி நிலவரம்.
1: ஒரு வள்ளி 29 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 48 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுன் ஒரு வள்ளி 73 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 35 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 ரிங்கிட் 15 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: வைரங்களின் பிரம்மாண்டமான கொண்டாட்டம் மீண்டும் வந்துவிட்டது. இன்று முதல் ஜூலை 26 வரை இஸ்தாராவின் மாபெரும் வைர திருவிழா. வைரங்களுக்கு 30 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் அதற்கு 9 விழுக்காடு ஜிஎஸ்டியை இஸ்தாராவே ஏற்றுக்கொள்கிறது. உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாமல் அதே விலைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். அது மட்டுமா, அதிர்ஷ்ட குழுவில் கலந்து கொண்டு பிரம்மாண்டமான பரிசுகளை வெல்லுங்கள். வைர நகைகளுக்கு வட்டி இல்லா தவணை வசதியும் உண்டு. மேலும் அனைத்து தங்க நகைகளுக்கு தங்க விலையில் 4 வள்ளி அதிரடி தள்ளுபடி. இஸ்தாராவின் மாபெரும் வைர திருவிழாவில் கலந்து கொண்டு வைர நகைகளை 30 விழுக்காடு தள்ளுபடி உடனும் ஜிஎஸ்டி சலுகை உடனும் வாங்கிக் கொள்ளுங்கள். இன்று இஸ்தாராவுக்கு வாருங்கள். இஸ்தாராவின் மாபெரும் வைர திருவிழா.
4: பாரம்பரியம் மிக்க சுவையோட பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
5: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
4: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
5: பிரியாணி ஆப்பம் பரோட்டா இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
4: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
5: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
6: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
7: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஆசாசியா பாத்து பாத்து சமைச்சாலும் சாப்பாடு எதிர்பார்த்த மாதிரி சுவையா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கான குறிப்புகள் இதோ. சாம்பாருக்கு கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து சேர்த்து பாருங்களே, உங்க அன்பருக்கு உங்க சாம்பார் பிடிக்க ஆரம்பிச்சிடும். மீன் குழம்பு வச்சு கடைசியா இறக்கும் போது கொஞ்சம் வெண்ணத்தை சேர்த்து பாருங்க, சும்மா உங்க உள்ளத்துல இடம் பிடிக்குங்க உங்க மீன் குழம்பு. அதே மாதிரி பிரியாணிக்கு கத்திரிக்காய் பச்சடி செய்யும் போது அதுல வேர் கடலையையும் கொஞ்சம் எண்ணெயும் அரைச்சு விட்டு பாருங்க. இத நான் சமைச்சு பாக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னா இந்த குறிப்பையும் கேளுங்க. பிரியாணிக்கு தயிரோட கொஞ்சம் பாலையும் சேர்த்து சமைச்சு பாருங்களேன். உலகத்திலேயே சிறந்த பிரியாணி உங்க பிரியாணின்னு பாராட்டுவாங்க.
1: House brand Better Mix. பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. House brand Better Mix. ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
3: ஜானகியம்மாவுடைய உற்ற தோழிதான் பி சுசீலா. ஆமா, அவங்க இருவரும் மேடையில பல பாடல்கள் பாடிருக்காங்க, நகைச்சுவையாகவும் பேசுவாங்க. அதுல ஒண்ணுதாங்க இது.
4: யாருக்கு 16 வயசுன்னு தெரியல, ஜானகியம்மாவுக்கா சுசீலம்மாவுக்கா இல்லாட்டு எனக்கு 16 உங்களுக்கு 15.
5: அவங்க சொல்றது இல்ல, கூப்பிட்டு வீட்டுல இது பண்ணிடுவாங்க. எவ்வளவு நல்லா ரொம்ப சந்தோஷமா. அதுக்குதான் எனக்கு அண்ணா விருது அந்த அம்மா கையால கடைசியில நான் வாங்கினேன். அப்போ என்ன, அப்படியே என்ன அத்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்க. அது நானே எதிர்பார்க்கல.
3: ஜானகி அம்மா இப்படிதான் பேசு சில அம்மாவை பாராட்டு வாங்கலாம் அவங்க நல்லா பாடும் போது. இருவரும் சேர்ந்து பாடிய பாடல் தான் அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கேன். பந்த பாசம் படத்துல இருந்து இதோ.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
2: எங்களுக்கு இன்னும் வேணும்.
1: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
2: எனக்கு எல்லாமே வேணும்.
1: நீங்க சொல்லுங்க. 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
3: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ. ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, 200க்கும் மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 to 12 அனுமதி இலவசம்.
4: ஜானகி அம்மா அப்படின்னு சொல்லும் போது அவங்க நிறைய பாடகர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க, நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க. சித்ரம்மா என்ன சொல்றாங்க?
5: ஜானகி அம்மாவோட நிறைய சேர்ந்து பாடல, 2-3 சாங், மேபி ஒரு 5-6 சாங்ஸ் அம்மாவோட சேர்ந்து பாடியிருப்பேன். ஆனா என்னோட வாழ்க்கையில, என்னோட கரியர்ல அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப இருக்கு. ஆனா ஜானகி அம்மா கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட், அம்மாவோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நம்மளே ஒரு அம்மா மாதிரி எப்பயும் அணைச்சிப்பாங்க. சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க, யாருக்கும் தெரியாது அந்த விஷயம் எல்லாம். அவங்க வீட்டுக்கு போனா அவங்களே பெசஞ்சு அவங்க கையால ஊட்டி விடுவாங்க. சோ அதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது. என்னோட பெத்த தாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜானகி அம்மா தான் கொடுத்துருக்காங்க. சோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் அவங்களுக்கு எப்பவுமே என்னோட மானசீக குருவா, என்னோட மனசுல ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு.
4: 1000 காலத்தில் பயிறு படத்துல இருந்த TM சவுந்தரராஜன், எஸ் ஜானகி கொண்டு வரும் ஒரு பாடல் 50களுக்கே நம்மள கொண்டுட்டு போக போகுது. இந்த பாடலோட இந்த அங்கம் ஒரு நிறைவடைந்துங்க. இன்றைக்கு இந்த ஒரு தொகுப்புல நான் வழங்கிய தகவல்களா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், எல்லாமே உங்களை மகிழ்வித்திருக்கோம். அவங்களை நினைச்சு நீங்க இந்த பாடல்களை ரசிச்சு கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹலிமா அஸ்மான், இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. தகுதி பெறும் குடும்பங்கள் பிள்ளைகளுக்கான லைஃப் எஸ்ஜி சிறப்பு தொகையில் நாளை முதல் 500 வள்ளி பெறவிருக்கின்றன. பிள்ளை மேம்பாட்டு கணக்கில் தொகை நிரப்பப்படும். இவ்வாண்டில் 12 வயது வரையுள்ள பிள்ளைகளை கொண்ட குடும்பங்கள் அதற்கு தகுதி பெறும். மளிகை பொருள்கள், பயனீட்டு கட்டணங்கள், மருந்து பொருள்கள் போன்றவற்றுக்கு அந்த தொகையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிகரிக்கும் பிள்ளை வளர்ப்பு செலவுகளை ஈடுகட்ட அரசாங்கம் வழங்கும் தொடர் ஆதரவில் அது ஒரு பகுதியாக இருக்கிறது. 2014 ஆண்டுக்கும் கடந்த ஆண்டுக்கும் இடையே பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த 500 வள்ளி தொகை நாளை முதல் வழங்கப்படும். இவ்வாண்டு பிறந்த அல்லது பிறக்கும் குழந்தைகளுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரலில் தொகை வழங்கப்படும். அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது ஒருவர் மாண்டார், இருவர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் ஹோமோஸ்கான் மாநிலத்தின் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் ஊழியர்கள் என்று உள்ளூர் செய்தி நிறுவனமான தஸ்னிம் தகவல் அளித்தது. ஈரானின் தெற்கில் உள்ள ஹோமோஸ்கான் மாநிலத்தில் பல வட்டாரங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரானும் பதிலடி தந்தது. ஜோர்தான், குவைத், கத்தார், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கும் அமெரிக்க ஆகாய படைத்தளங்கள், ஆகாய தற்காப்பு கட்டமைப்புகள் போன்றவற்றை ஈரான் தாக்கியது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்றத்தால் எண்ணெய் விலை 3.5 விழுக்காட்டுக்கும் மேல் அதிகரித்துள்ளது. ஹார்மோஸ் நீரணை வழியே எண்ணெய் கப்பல் போக்குவரத்து குறைந்திருப்பதால் விலை ஏற்றம் கண்டிருக்கிறது. தங்க விலையும் 1 விழுக்காட்டுக்கு மேல் கூடியிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் மதுபான கூடத்தில் குறைந்தது 27 பேரை பலிவாங்கிய தீச்சம்பவம் பற்றிய விசாரணை தொடர்கிறது. மதுபான கூடத்தில் முறையான வெளியேறும் வழிகள் இல்லை என்பதால் தீ பற்றியபோது உள்ளிருந்த பலரும் கழிவறைக்குள் ஓடினர். காயமடைந்த 63 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். அவர்களில் 22 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கின்றனர். சட்டுச்சாக் வட்டாரத்தில் உள்ள மதுபான கூடத்தில் அசம்பாவிதம் நேர்ந்தது. சீனாவின் கிழக்கில் உள்ள சேச்சாங் மாநிலத்தில் கரையை கடந்த பாவி சூறாவளி வலுவிழந்திருக்கிறது. அது வெப்பமண்டல புயலாக மாறியிருக்கிறது. இருப்பினும் நாட்டின் பல பகுதிகளில் கனத்த மழையோடு பலத்த காற்றும் தொடரும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. வானிலை தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருப்பதாய் அதிகாரிகள் எச்சரித்தனர். இதுவரை 2.8 மில்லியனுக்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர். வியட்நாமில் படகு கவிழ்ந்ததில் மாண்ட இந்திய பயணிகளின் சடலங்கள் ஹோச்சிமின் சிட்டிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அங்கிருந்து உடல்கள் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. படகை செலுத்திய மாலுமி பாதுகாப்பு விதிகளை மீறிய குற்றச்சாட்டுகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். மாண்டவர்களில் 10 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். அன்புக்குரியவர்களின் உடல்களை விரைவில் ஒப்படைக்குமாறு உறவினர்கள் கேட்டுக் கொள்கின்றனர். அவர்களில் ஒருவர் திருச்சியில் உறவினரின் உடலுக்காக காத்திருக்கும் திரு தங்கவேலு.
2: வியட்நாம் போய் டெய்லி பேசிட்டு தான் இருந்தாங்க 4-5 நாளா. ஒய்ஃப் வந்து டீச்சரு, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால கூட பேசிட்டு தான் போனாப்புல. திங்கட்கிழமை காலையில இங்க வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனவங்க. அப்படியே போட்டோ நாங்க பார்த்தோம், போட்டோ பார்த்தோம்னா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல.
1: மற்றொருவர் பழனியில் உறவினரின் உடலுக்காக காத்திருக்கும் திரு கார்த்திகேயன்.
3: எனது தம்பி முருகப்பிரபு வியட்நாம் சுற்றுலா சென்றார். எதிர்பாராத விதமாக படகு விபத்தில் எனது தம்பி மரணமடைந்தார் செய்தி கேள்விப்பட்டோம். விரைந்து மாநில அரசும் மத்திய அரசும் எனது தம்பி உடலை இந்தியா கொண்டு வர அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
1: சுற்றுலா தீவான ஃபூகாக் அருகில் படகு கவிழ்ந்தது. பூட்டானில் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைவதால் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள குடும்பங்களுக்கு ரொக்க ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இமயமலை பகுதியில் உள்ள அந்த சிறிய நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் பிறப்பு விகிதம் கால்வாசிக்கும் அதிகமாக குறைந்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்காக இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் கவலை அதிகரித்துள்ளது. அது நாட்டின் எதிர்காலத்தையே பாதிக்கும் பிரச்சினை என்று பூட்டான் பிரதமர் எச்சரித்தார். புதிய திட்டத்தின் கீழ் மூன்றாவது குழந்தை அல்லது அதற்கு அடுத்தடுத்து பிறக்கும் குழந்தைகளுக்கு 3 வயதாகும் வரை மாதந்தோறும் 105 வெள்ளி வழங்கப்படும். உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் 64 அணிகள் வரை பங்கேற்கும் சாத்தியம் இருப்பதாக தெரிகிறது. அது பற்றி பரிசீலனை செய்யப்படுவதாக ஃபிஃபா தலைவர் ஜானி இன்ஃபென்டானோ தெரிவித்தார். தற்போது நடைபெறும் போட்டிக்கு பிறகு அனைத்து அம்சங்களும் ஆராயப்படும் என்றார் அவர். போட்டியை விரிவுபடுத்தினால் சிறிய நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளுக்கும் இறுதிச் சுற்றை எட்ட நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் கூறினார். 1998 32 அணிகளுடன் நடத்தப்பட்ட உலகக்கிண்ண போட்டி இம்முறை 48 அணிகளுக்கு விரிவாக்கம் கண்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
2: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
2: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின் சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
3: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
4: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
5: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
6: ஒன்றின் மீன் ஒன்றா இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: TPE Nokichilum KPE Surugapade PRE Exitil Sale Parni Lucky Heights Nokichilum Perbury Avenue Rivera Drive Kapiraga Tani Wundri Patrakanga Yeratam Tartaniga Tavaranum
1: Pokavartin Leveram Adravi
2: Nalla Coffee in Anachale as a Narasu's Coffee Da Ingatata Appa Ipo Nangla Virpikudikir Narasu's Coffee Da Unmayana Coffee in Savai Mutta Virpana Alargal Sri Ambikas
3: Kalyana Vaila Yepri Boga
4: Sheila Inu Kalyana Malikalio Tavia and Purikali Bangale
5: Anusha Pushpa Kadila Bangala me கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் விதவிதமான பூக்கள் அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்
4: அப்படியா
5: ஆமா கல்யாண மாலை பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்
6: அனுஷா புஷ்ப கடை 55 கர்பாவூர் முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295 6390
0: Pizza Hut in Cheesy 7 Pizza மீண்டும் உங்களுக்காகவே வந்திருச்சுங்க இப்போது முதல் ஜூலை 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு Cheesy 7 Pizza 13.95 காசு மட்டுமே நான் ஊற வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பிஸாவை ஒரு முறை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிட்டுகிட்டே இருக்கணும்னு தோணும் ஒரிஜினல் ஹவாய் Cheesy Spinach Truffle Shroom கோழி பேக்கன் இப்படி உங்களுக்கு பிடித்த பல சுவைகள் இருக்கின்றன கடையில வாங்கி சாப்பிடலாம் அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்குது இத்தகவல உங்களுக்கு வழங்கியது பீட்சா

0: மாரம்பம் திங்கட்கிழமை வந்தாலே உங்களுக்கு தெரியும் அன்புள்ளங்கள் அங்கம் இடம்பெறும் அப்படின்னு. இந்த அன்புள்ளங்கள் அங்கத்துல ஒவ்வொரு வாரமும் ஒரு குடும்பத்தை நம்ம சந்திப்போம். அந்த வரிசையில இன்றைக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூவர் நம்முடைய நேரத்துக்கு நிகழ்ச்சியில நேரத்துக்கு அவங்க ஒளி கூடத்துக்கே நேரடியா வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம் வாங்க. வணக்கம் திரு ஷாஹுல் ஹமீத், குமாரி சஹானா, திரு நிஹா.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: முதல்ல ஷாஹுல் ஹமீத் கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அப்பா அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை அதாவது திருமணத்துக்கு பிறகும் திருமணத்துக்கு முன்பு ரொம்பவே வேறுபட்டு இருக்கும் இல்லையா? திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு அழகான இரண்டு குழந்தைகள் வந்திருக்காங்க, பிறந்திருக்காங்க. உங்களுடைய அந்த ஆரம்ப காலகட்ட பயணத்தை பற்றி பகிர்ந்து
1: கொள்ளுங்களேன். நானும் என் மனைவியும் வந்து இருவரும் ஆசிரியர்கள். ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல நிஹால் பிறந்தாரு 2001, அதுக்கப்புறம் சஹானா 2005 பிறந்தாங்க. அழகிய குழந்தைகள், அழகான வாழ்க்கை, சந்தோஷமா இருந்தது. அது அந்த அழகிய அந்த வாழ்க்கையை போயிட்டே இருக்கும்போது பிள்ளைங்க வந்து நல்லா படிச்சாங்க, நல்லா எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டாங்க, எல்லாத்துலயும் சிறப்பா செஞ்சாங்க. அதே சமயத்துல அவர்களுடைய நாட்டத்திலயே நாங்க வந்து எவ்வளவு ஈடுபாடு செய்ய முடியுமோ அவ்வளவு ஈடுபாடு நமக்கு அவர்களுக்கு ஊக்கம் அளித்தோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சோ நிஹாலு வந்து அவர் வந்து மிருதங்க கத்துக்கிட்டாரு ஒரு காலகட்டத்தில்.
0: மிருதங்கம் இது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மிருதங்கத்தை எடுத்துட்டு வந்து வாசிக்க சொல்லிருப்பேனே. ஐயோ, சரி பரவாயில்ல, அடுத்த முறை நீங்க எனக்கு மிருதங்கம் வாசிச்சு காட்டுறீங்க, சரியா? நம்ம சஹானாக்கு 5 இருந்து அவங்களுக்கு இந்த ஒரு கலையில ஈடுபடணும் அப்படின்னு அம்மாவுக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு படிச்சிருந்தேன்.
1: அம்மா வந்து அவர்களும் ஆசிரியராக இருக்கிறாங்க, தமிழ் ஆசிரியராக இருந்தாங்க. அவங்க ஸ்கூல்ல வந்து அவங்க தமிழ் ஆசிரியையா இருக்கும் போது அவங்களுடைய புறப்பாடு நடவடிக்கையை வந்து அந்த இந்திய நடனத்துடைய ஆசிரியர் பயிற்சியாளரா இருந்தாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு என்ன ஆசைனாக்கா, நான் கத்துக்க முடியாத ஒரு கலையை என் பிள்ளைக்கு கத்துக் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில சஹானாவை அழைச்சு கொண்டு போய் அவங்க சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியரோட வகுப்புக்கு சேர்த்து அழைச்சு போனாங்க. அப்பதான் வந்து அந்த நடனங்கிற அந்த ஒரு ஆசை மொதுவா ஆரம்பிச்சிச்சு.
0: அப்ப 5
1: ஆமா,
0: அவங்கள அனுப்பி தூக்க கலகத்துல இருந்தாலும் நீ போய் உன்னுடைய பரதநாட்டியத்தை கற்றுக்கோ அப்படின்னு. அந்த நேரத்துல உங்களுக்கு இந்த ஒரு கலையில ஈடுபட சொல்லும் போது அந்த விவரம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? 5 என்ன நமக்கு தெரியும், சொல்றாங்க நம்மளும் போவோம், ஆனா நமக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்திருக்கலாம், சலிப்பு தட்டி இருக்கலாம். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு 5? சரி, 5 உங்களுக்கு நினைவு இருக்காது, ஆனா கொஞ்ச காலம் பிறகு தொடக்கப்பள்ளி 1, தொடக்கப்பள்ளி 2 எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
2: எனக்கு வந்து போக போக அந்த அந்த ஆர்வம் வந்து நிறையாவே போயிட்டு இருந்தது. ஸோ எனக்கு வந்து பிரைமரி ஸ்கூல்ல வந்து இன்னத்துல வந்து இருந்தேன். என்னுடைய ஆசிரியர்கள் வந்து அங்கதான் சந்தித்தேன். ஸோ அவங்க வந்து எனக்கு நிறைய ஊக்கம் கொடுத்து எனக்கு வந்து அந்த ஆர்வத்தை வந்து ஊட்டினாங்க. ஸோ அது வந்து போக போக அவங்கதான் எனக்கு, அவங்களும் அம்மாவும் அந்த ஆர்வத்தை நிறைய ஊட்டி ஊட்டி அந்த
0: வளர்த்தாங்க.
2: ஆமா, வளர்த்தாங்க. எஸ், கரெக்ட்.
0: அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா இப்ப தொடக்கப்பள்ளியில நீங்க போகும்போது நடனத்துல நீங்க ஈடுபடணும், அதுவும் பரதநாட்டியம்னு சொல்லும் போது நிறைய நுணுக்கங்கள் அதுல இருக்குது, நிறைய சவால்கள் அதுல அடங்கியிருக்கு. அது சர்வ சாதாரணமா நம்ம ஆடிட்டு போகிறது கிடையாது. இப்ப மற்ற ஜான்ரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு அது குத்து நடனமா இருக்கட்டும், ஹிப்ஹாப் நடனமா இருக்கட்டும், அது கொஞ்சம் நீக்கு போக்கான நடன பாணிகள்னு சொல்லலாம். ஆனா பரதநாட்டியம் அப்படி கிடையாது. ஆபரணங்கள் இருக்குது, ஆடைகள் இருக்குது, அதற்குன்னு ஒரு கட்டொழுங்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அதை தாண்டி நீங்க போக முடியாது. இவை அனைத்தும் நீங்க செஞ்சுட்டு தான் பரதநாட்டியத்துல ஈடுபட முடியும். ஒவ்வொரு முறையும் நீங்க ஆடும் போது உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு உணர்வு பிறக்கும்?
2: எனக்கு வந்து சந்தோஷத்தை வந்து எப்படி குறிச்சுன்னா, அந்த ஆடைகள்லாம் போட்டுட்டு வித்தியாசமா இருந்துச்சு. அந்த ஹிப்ஹாப் இருந்து குத்து இருந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த
0: உணர்வு,
2: அந்த உணர்வு
0: வித்தியாசமா
2: ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு.
0: ஆனா உங்களுடைய அரங்கேற்றம் ரொம்ப வித்தியாசமான அரங்கேற்றம் இல்லையா?
2: ஆமா.
0: அந்த அரங்கேற்றத்தை பார்த்த உங்களுடைய சகோதரர், உங்களுடைய அண்ணன், அவருக்கு எப்படி இருந்துச்சு, பகிர்ந்து கொள்ளுங்க நிஹா.
3: அரங்கேற்றம்னு சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலி முதல் கொண்டு எனக்கும் பரதநாட்டியத்துக்கும் ரொம்ப தூரம். பரதநாட்டியம் நான் என்னன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஆனால் முதல் தடவை சஹானா வந்து வேலையில் பார்க்கும்போது அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பரதநாட்டியத்தை பற்றி ஒன்றுமே புரியாதது அதெல்லாம் தவிர்த்து இந்த இந்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஆக்சுவலி
0: நிச்சயமா நிச்சயமா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கோம் இல்லையா?
3: மிகவும் சிறப்பாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அவர் வந்து ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்கும்போது எல்லாரும், நான் மட்டும் இல்லை, நான் எனக்கு பக்கத்தில் இருந்தவங்க, பின்னாடி இருந்தவங்க, முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் அவங்களோட கண் வந்து சாதன மேல் மட்டும்தான் இருந்துச்சு. முதல் தடவை ஒரு அரங்கேற்றத்தில் இவ்வளோ கவனமாக எல்லாரும் அந்த ஸ்டேஜ் பார்க்கறது நான் முதல் தடவை பார்க்குறேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக பெருமையை தாண்டி இந்த ஒரு அரங்கேற்றம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இல்லையா? மொழிக்காக நீங்கள் செய்யணும், பண்பாட்டுக்காக நீங்கள் செய்யணும், அதை வலியுறுத்தணுக்காக உங்களுடைய அரங்கேற்றமே ரொம்ப வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் செஞ்சிருந்தீங்க. இதற்கு உங்கள் ஆசிரியர்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்களும் நிறையவே உறுதுணையாக இருந்திருக்காங்க, உங்களுக்கு தட்டி கொடுத்துருக்காங்க இப்படியும் நீங்கள் அரங்கேற்றம் செய்யலாம் அப்படின்னு. நேர்களுக்கு தெரியாது என்ன ஒரு அரங்கேற்றம் வித்தியாசமா இருந்திருக்கும்னு அவங்க யோசிப்பாங்க. அவங்களுக்காக சொல்ல முடியுமா அவங்களுடைய அரங்கேற்றம் எவ்வளவு வித்தியாசமா இருந்துச்சுன்னு?
2: சோ என்னுடைய அரங்கேற்றம் வந்து முத முத பேசிட்டு இருக்கும் போது, அதாவது செய்யணும் செய்யணும் சாணா செய்யணும் அந்த அரங்கேற்றம் செய்யணும், அம்மாவோட தலைப்புல செய்யலாம், தமிழ் மொழியில வந்து செய்யலாம் என்று என்னோட ஆசிரியர்கள் வந்து சொன்னாங்க. அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாங்க நேச்சர்ல செய்யலாம், ஆமா இதுல வந்து தலைப்புகளை வந்து போட்டு செய்யலாம். ஆனா எனக்கு வந்து இவ்வளவு வருஷமா நான் ஆடிட்டு இருக்கும் போது அந்த சாமி பாட்டுக்கு எல்லாம் நான் ஆடிட்டு இருந்தேன்.
0: சரி,
2: சோ இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, எனக்கு வந்து ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. பிகாஸ் எப்படி அந்த அம்மாவோட உணர்வுகள், எப்படி அந்த அம்மாவோட லைக் என்னோட சீன்ல வந்து அம்மாவோட எல்லாம் விளையாடுறேன். ஆனா இது வந்து நான் கிளாஸ்ல வந்து கத்துக்காம நான் இருந்துச்சேன், ரொம்ப புதுசா இருந்துச்சு. So it was a challenge. எனக்கு வந்து ரொம்ப இதை வந்து எடுத்துக்கணும், செய்ய முடிக்கணும், இது ஒரு இதா இருந்துச்சு.
0: தாயுடைய அன்பிற்கு நீங்க நாட்டிய அஞ்சலி செலுத்திருக்கீங்க.
2: ஆமா,
0: சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு தான் தெரியும் இதற்கு நீங்க எவ்வளவு பாடுபட்டு உழைத்திருப்பீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம பாக்குறது சில மணி நேரத்துடைய படைப்பு தான், ஆனா அந்த படைப்புக்கு பின்னால பல மாதங்களுடைய உழைப்பு இருந்திருக்கு.

0: நம்ம அதை தனிப்பட்ட முறையில அனுபவிக்கிற வரைக்கும் அதன் முழுமையான ஆழமான வலி நமக்கு தெரியாம இருக்கும். அதுவும் அப்பா வந்து நிச்சயமா அவங்க இருவரையும் நல்லா வளர்த்திருக்காங்க சொல்லி ஆகணும். ஆனா அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இப்ப திரும்பும் போது அவங்க இல்லை, மனதளவுல இருக்காங்க, நம்மளோட நினைவுல இருக்காங்க, ஆனா அவங்களை இங்க பார்க்க முடியலையே அந்த ஏக்கம் நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் இருக்கும். எப்படி அதை நீங்க கடந்து வரீங்க?
1: எனக்கு வந்து இந்த அரங்கேற்றம் ஜெர்னில வந்து எப்படி சுனாமி மாதிரி வந்து இடிச்சிச்சுன்னா, என்னோட அரங்கேற்றத்தோட நாளுக்கு முன்னாடி இதுக்கு முன்பு வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு வந்து அம்மா எப்போதும் அந்த காஸ்டியூம்லாம் எடுத்து கொடுப்பாங்க, அந்த அக்சசரிஸ் எல்லாத்தையும் வந்து எனக்கு வந்து எடுத்து போட்டு அந்த பாக்ஸில் போட்டு கொடெக்ட் பண்ணு, இது எல்லாத்தையும் அவங்க தான் செய்வாங்க. ஸோ இது எல்லாமே நான் தான் இதை வந்து இண்டிபெண்டாக வந்து எல்லாமே செய்யணும்னு அந்த அந்த உணர்வு வந்து ஜஸ்ட் ஹிட் மீ. ஸோ எப்படி சொல்றது, அந்த மனசுல இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து எல்லாமே நான் அந்த அம்மாவுக்காக நான் செய்யணும். அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க இதை போட்டு வந்து செய் எல்லாத்தையும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு மனசுல வச்சுட்டு
0: செஞ்சீங்க. சகனா, உங்களுக்கு கண்டிப்பா உங்க அம்மாவோட நல்ல ஒரு பிணைப்பு, ஒரு பந்தம், ஒரு உறவு இருக்கு. அதை நீங்க சொல்லும் போதே தெரியுது, ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்கதான் எல்லாமே உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க. அப்படி இருக்கும் போது எல்லாமே இப்ப நம்ம தனியா செய்யணுமே, அந்த ஒரு கட்டத்துக்கு யாராலையும் தயார்படுத்த முடியாது. ஏன்னா இதுக்கு மெனுவலும் இல்ல, நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்ட போதுதான் வேற வழி இல்ல, செஞ்சுதான் ஆகணும். நிஹாலுக்கும் அப்படிதான். இப்போ சஹானாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல ஒரு பந்தம், நல்ல ஒரு உறவு. பரதநாட்டியம் மூலமாகவும் நிறையவே நீங்க கற்றுக்கிட்டீங்க, நிறையவே நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க. அவங்களாலதான் உங்களுக்கு இந்த இந்த இந்த ஆசையே வந்துச்சுன்னு கூட சொல்லலாம் இல்லையா, அவங்க போட்ட ஒரு விதை. இப்ப நிஹாலுக்கு எப்படி, அம்மாவோட எப்படி உங்களுடைய உறவு இருக்கு?
2: கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவேன்.
0: வலிமையான ஒரு
2: உறவுதான். சோ எப்படி சஹானாக்கு பரதநாட்டியமும், எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ், இங்கிலீஷ்ல வந்து கனூயிங், என்னோட ஸ்போர்ட் வந்து கனூயிங்.
0: கனூயிங், சரி.
2: அம்மா வந்து செல்லமா படகோட்டுறதுன்னு சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் என்னோட காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் அவங்க தான் இருப்பாங்க. இப்ப பார்த்தாலும் மெக்கர்ச்சி ரெசர்வாயர்ல என்னோட ட்ரைனிங் இருக்கும்.
0: சரி,
2: போட்டிகள்லாம் அங்கதான் நடக்கும், இல்லைன்னா காலாங்கல நடக்கும். எப்போதுமே அவங்களுக்கு இந்த ஸ்போர்ட் பத்தி ஒண்ணுமே தெரியாத போது கூட அவங்க தான் எப்போதுமே இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க வர முடியாதது சில தருணத்துல வந்து நான் அவங்க போன் அடிச்சுக்கப்பாங்க, ரேஸ் பண்ணி முடிச்சோடனே தனியாக வெளியே அவங்க எப்போதுமே போன் அடிச்சுக்கப்பாங்க. இல்லைன்னா வீட்டுக்கு வந்தோடனே உடனே ஒரு வாசலுக்கு வந்து கேட்பாங்க, ஒரு அழைப்பு அவங்க வந்து ஹாக் பண்ணுவாங்க, கீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா என்னுடைய மனதில் இன்னும் இருக்குது. ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு.
0: ஏன்னா இந்த மாதிரி ஒரு உறவு நம்ம வாழ்க்கையை விட்டு பிரியும் போது அது நம்மளால ஜீரணிக்கவே முடியாது இல்லையா. ஒரு ஒரு மகளாகவும் ஒரு மகனாகவும் உங்களுடைய உறவு, உங்களுடைய பந்தத்தை பற்றி நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. இந்த பக்கம் திரும்புவோம். அப்பா, அப்பா அப்படின்னு சொல்லும் போது மனைவி இல்லையா, அது வேற மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கும்.
3: மனைவி இருந்தபோது ரொம்ப ஒரு உறுதுணையா இருந்தது. நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பிள்ளைங்களை வளர்க்கறதுல இருந்து அவங்க ஆசைப்படுறதை செய்யறதுல இருந்து எல்லாம் வந்து நான் செய்ய முடியலன்னா அவங்க செய்வாங்க, அவங்க செய்ய முடியலன்னா நான் செய்வேன். ஆனா அவங்க இறந்த பிறகு வந்து எல்லாமே வந்து நானே செய்யணும், என் பிள்ளைங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையும் வைக்கக்கூடாது. அவங்க வந்து எல்லாத்துலேயும் வந்து அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும், அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு முடிக்கணும். என் மனைவி என்ன ஆசைப்பட்டாங்களோ அதையும் அவங்களுக்கு செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஐ திங்க் ஷி வில் பி வெரி ஹாப்பி. நோ, இந்த காலகட்டத்தில் அவங்க இருந்தாங்கண்டாக்கா வந்து மகன் வந்து ஆசிரியர் ஆயிட்டாரு, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு. அதே மாதிரி வந்து சஹானா அவங்க ஆசைப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சஹானா நல்லா படிச்சு படிக்கணும்னு. அதே சமயத்தில் வந்து அந்த அரங்கேற்றம் செய்யணும், அந்த அரங்கேற்றம் செஞ்சு முடிச்சது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமிதத்தை கொடுத்துருக்கும். அந்த அரங்கேற்றம் நடக்கும்போது என்னோட உணர்வுகள் வந்து அவங்க நடுவில் உட்காந்துருக்காங்க, என் பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷப்படுவாங்கங்கிற ஒரு அந்த எண்ணம் எல்லாருமே வந்து எங்க எல்லாருக்குமே

0: ஒரு பூரிப்பை கொடுத்தது. வந்தவங்க எல்லாம் வந்து மகன் பேசுனதும் சரி மகள் பேசுறதையும் சரி கேட்டப்ப எல்லாரும் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்தது. வித்தியாசமான ஒரு அரங்கேற்றம், தாய்க்கு வந்து அர்ப்பணித்த இந்த ஒரு அரங்கேற்றம் வந்து நீங்க எல்லாரும் எப்படி ஒரு நல்ல ஒரு குடும்பமா இருந்திருக்கீங்க, எப்படி அம்மாவை இன்னும் மிஸ் பண்றீங்கிற ஒரு கருத்தை வந்து நல்லா தெளிவா தெரிய வந்ததுன்னு சொன்னாங்க.
1: நிச்சயமா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு அரங்கேற்றத்தை நம்ம பார்க்கும்போது அந்த படைப்பை நமக்கு கண்கலங்க வைக்கும்.
0: ஆமா,
1: ஏன்னா அந்த வார்த்தைகள், அந்த இசை, அந்த வரிகள், தாயார் அப்படின்னு சொல்லும் போது, தந்தை அப்படின்னு சொல்லும் போது, அவங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்புனா கண்டிப்பா நமக்கு கண் கலங்கும். அதுவும் அவங்களுக்காக நீங்க செய்யறீங்க, ஆனா அவங்க பக்கத்துல இல்லாத போது அது இன்னும் வேற ஒரு லெவல்ல அது இருக்கும். வீட்டுல அவங்க இல்லாத போதும் அவங்கள சுத்திதான் பல விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க அம்மாவை பத்தி பேசுவீங்க, அவங்க இருந்துட்டுதான் இப்படி செஞ்சிருப்பாங்களே, அவங்க இருந்துட்டு தான் இதை இங்கதானே வச்சிருப்பாங்க, ஐயோ இப்ப அவங்க இருந்துட்டுதான் நமக்கு நல்ல திட்டு வரும் இதை இங்க வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒவ்வொரு செயல்லையும் நீங்க அம்மாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா. அதன் மூலமா தான் நீங்க உங்களுடைய அன்பான தாய வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சிந்தனைகள் மூலமாகவும் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவும். உடலுக்கு தான் இறப்பு இருக்கு தவிர உங்களுடைய சிந்தனைகளுக்கும் உங்களுடைய சொல்லுக்கும் கிடையாது. அவங்க இதுவரைக்கும் உங்களுக்காக செய்த பலவற்றை நினைச்சு பாருங்க, ஏன்னா அதன் மூலமா தான் அவங்க உங்களோட வாழ்றாங்க இல்லையா. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்ன சொன்னாங்க சஹானா, இந்த அரங்கேற்றத்தை பார்த்த போது இல்ல அவங்க கேள்விப்பட்ட போது என்ன சொன்னாங்க?
2: அவங்க வந்து ஆக்சுவலி இந்த அரங்கேற்றம் வந்து நான் வந்து ஒரு நாள் வந்து செய்வேன்
1: நினைச்சு கூட பாக்கல,
2: நினைச்சு பாத்துருக்காங்க, ஆனா எப்ப வரும்னு தெரியல. சோ இது வந்து எனக்கு வந்து இதுக்கப்புறம் நான் வந்து என்ஐக்கு போறேன். சோ ரைட் பிஃபோர் என்ஐ.
1: நீங்களும் ஒரு ஆசிரியர்.
2: ஆமா,
1: டே அப்பா, ஆசிரியருடைய ரத்தம் வந்து குடும்பத்துல ஓடுது, அப்பா அம்மா மகள் மகன்.
2: ஆமா, சோ இதுக்கப்புறம் நான் வந்து என்ஐக்கு போறேன். சோ என்ஐக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சே ஆகணும், இது வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து அவங்க வந்து என்னோட குடும்ப உறுப்பினர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். எல்லாரும் என்னோட சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு வந்து எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க, கசின்ஸ் அங்கிள்ஸ் ஆண்டிஸ் எல்லாரும் வருவாங்க. குடும்ப ஆதரவு வந்து ரொம்ப அதிகம். ஸோ அது வந்து எனக்கு வந்து மிகவும் ஒரு பெரிய ஊக்குவிக்குமா இருந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ். இது அரங்கேற்றத்துக்கு வந்து பிறகு எனக்கு என்ன ரொம்ப பாராட்டினாங்க. இட் வாஸ் எ லாட் ஆஃப் லவ். எல்லாரும் என்ன இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து கோயில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் லைக் உற்சவ பெர்ஃபார்மன்ஸஸ் இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அது சோலோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து முதல் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்ததுனால அந்த அந்த உணர்வு ரொம்ப அதிகமா இருந்துச்சு,
1: வித்தியாசமா இருந்துச்சு, சுவாரஸ்யமா இருந்துச்சு கூட சொல்லலாம். சரி, இப்ப நீங்க ஒரு ஆசிரியர் ஆகிறதுக்கு உங்களுடைய மேல் படிப்பை படிக்கிறதுக்கு நீங்க போக போறீங்க, அதே நேரத்துல அரங்கேற்றத்தையும் முடிச்சிட்டீங்க, எப்படி இதுக்கப்புறம் பரதநாட்டிய வகுப்புகள்லாம் எடுக்கிற மாதிரியா
2: பிள்ளைகளுக்கு கற்று வந்து எடுத்துருக்கேன்? நேத்துதான் இருந்துச்சு. குட்டி
1: குட்டி குட்டி பிள்ளைங்க,
2: ஆமா ஜூனியர்ஸ் வந்து பிரைமரி ஸ்கூல் ஜூனியர்ஸ் அவங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்குறேன். ஒரு 1 hour லெசன், ரொம்ப இட் வாஸ் அ ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க வந்து என்னோட அரங்கேற்றத்துக்கு வந்து உமக நீங்க தான் அரங்கேற்ற செய்யுங்க, எனக்கு வந்து நிறைய என்னை வந்து கட்டிப்பிடிச்சாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஸோ ஆமா,
1: இப்போ நீங்க என்ஐக்கு போக போறீங்க, ஒரு பிஇ டீச்சர்.
2: ஆமா,
1: உடற்கல்வி ஆசிரியராக நீங்க உங்களுடைய கால் பதிக்க போறீங்க. எப்படி அண்ணன் மாதிரி நீங்களும் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: ஆமா, அவங்கதான் எனக்கு ரோல் மாடல்
1: மாதிரி.
2: ஆமா,
1: அவரை பார்த்து பார்த்து ரொம்ப ஃபிட்டா இருக்காருப்பா, ஏதாவது செய்யணும்.
2: அதே மாதிரியான நானும் இருக்கணும் சார்.
1: அதனால என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாட்டுகள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும்?
2: ஆக்சுவலி நான் வந்து பாலியில ஃபுட்பால் விளையாடினேன்.
1: ஆமா,
2: ஃபுட்பால் வந்து அது லீஜா செஞ்சேன். ஸோ அது
1: ஒரு பொழுதுபோக்கு.
2: ஆமா, பொழுதுபோக்கு. போலியில வந்து 3 வருஷமா செஞ்சேன்.
1: இணைப்பாட நடவடிக்கை, அதாவது ஒரு சிசி.
2: ஆமா, சிசி மாதிரி. ஸோ அது வந்து நான் செஞ்சேன். அதுக்கு முன்பு வந்து செகண்டரி ஸ்கூல்ல வந்து காயல் இருந்தேன், பாடல் காயல்.
1: நீங்க பாடுறீங்க, ஆடுறீங்க, கார்பந்து விளையாடுறீங்க, ஏதாவது உங்களால செய்ய முடியாது இருக்கா சொல்லிருங்க, தயவு செய்து. எல்லாமே செய்றீங்க. அப்ப நீங்க ஆடு, நீங்களும் பாடு, அப்படிதான் இருக்குமா?
2: ஆமா. காயல் வந்து ஒரு சிசே மாதிரிதான். 4 வருஷமா செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அண்ணனை வந்து கடுவிங்களை பார்த்து பார்த்து நானும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்துக்கணும். ஸோ நான் வந்து ஃபுட்பால
1: உடல் திடமா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் வலுவா திடமா நம்ம இருக்கணும். ஏன்னா அதற்கு நிறைய தசைகளை நம்ம பயன்படுத்தணும், நிறைய என்ன சொல்லுவாங்க நேரம் அதற்கு நம்ம செலவழிக்கணும் இல்லையா? எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க?
3: நான் செகண்டரி ஒன் படிக்கிறதுல இருந்து இருக்கேன். ஸோ செகண்டரி ஒன் 6 வருஷம் செகண்டரி ஸ்கூல்ல 4 வருஷம், அதுக்கப்புறம் ஜேசியில 2 வருஷம், அதுக்கப்புறம் யூனியிலையும் நான் கலந்துக்கிட்டு யூனிக்கும் என்டியூல இருந்தேன், என்டியூல இருந்தேன். என்டியூக்கும் நான் படகோட்டினேன். அங்கேயும் நான் கேப்டனாக இருந்தேன். ஸோ நிறைய வருஷம், பாதி வருஷம் பாதி வாழ்க்கையும் நான் கடவுள் இருந்தேன். மறைஞ்சிட்டு
1: தண்ணிலே மிதந்துட்டு இப்ப தரைக்க வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய மாணவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க கற்றுக் கொடுக்கலாம் இல்லையா?
3: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் போது, அதை நீங்க கற்றுக் கொடுக்கும் போது அது இன்னும் ஆர்வத்தோட நீங்க கற்றுக் கொடுப்பீங்க.
3: கண்டிப்பா.
1: ரொம்ப நன்றி நிஹால், சஹானா, ஷவுல் ஹவீர். இன்றைக்கு நம்மோட பலவற்றை நீங்க பகிர்ந்து கொண்டீங்க, உங்களுடைய பரதநாட்டிய அனுபவத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். அதே நேரத்துல இதன் பிறகு நீங்க பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க போறீங்க, என்ஐக்கும் போக போறீங்க, ஒரு உடற்கல்வி ஆசிரியரா. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பான முறையில செய்யுங்க. நீங்க என்ன செஞ்சாலும் சிறப்பா தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து சிறப்பா செய்ய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
3: நன்றி.

0: பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
4: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.
5: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
1: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமே தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள் இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமையின் சுவை சுண்டி இழுக்கும்.
2: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமை சைவ உணவகம்.
1: பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineart.com அல்லது 851-233-4000 வழி தொடர்பு கொள்ளலாம்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம், இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிஸ் ஒலிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் இன்றைய காலை நேர இந்த ஒலிபரப்பிலே முதல்லே வளமை போல் என்றும் மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது நாதீஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய காலை ஒலிபரப்பிலே இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக வீரமணி தாசன்.

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது வீரமணி தாசன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியல். வணக்கம் தமிழறியல். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ரஹிமா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் இனி திருமுருகன் புகழ் மாலையுடன் சீர்காழிய சிவ சிதம்பரம் குழுவினர்.

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக சீர்காழிய சிவ சிதம்பரம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக லேனா.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது லேனா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழலியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக இறையன்பன் குத்துஸ் குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது இறையன்பன் குத்துஸ் குழுவினர் பாடியது. இதனை தொடர்கின்றது ஸ்ரீராமன் புகழ் மாலையுடன் இந்தியா குழுவினர்.

கேட்டது இந்தியா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்திப்பா மலர்கள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக சேனா பாவன்னா சிவராசன் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ரஜிதா பேகம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக ராஜ்குமார் பாரதி குழுவினர் பாடிய

கிறிஸ்துக்கானமாக ராஜ்குமார் பாரதி குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

ഡെന്മാർക്ക് വൃന്ദാപതിയിൽ താൻ തന്റെ അമ്മനാക അവതരിച്ച് അടിയാറിലേക്ക് അരൺപാലിക്കും ശ്രീ അമിരാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூரச்சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

0: மருந்து மருந்து
1: வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

0: ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 5 வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.
1: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா? பழைய ஆள் அவரைத்தான் எல்லாரும் சொல்றோம். நான் அவர்கிட்ட போவே இல்லை. இப்போ புது வீடு வாங்கணும், இந்த வீட்டையும் விற்கணும் கேமா. அப்ப அவருடைய
2: நான் அங்கேயே போங்க. இன்சூரன்ஸ், பள்ளிக்கூட இன்சூரன்ஸ், எல்லா இன்சூரன்ஸும் போட்டு உங்களுக்கு வீட்டை இந்த வீட்டை விட்டு வாங்கி எல்லாம் முடிச்சு தருவேன்.
1: சரி சரி, என்ன கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்குது கேமா. நான் போறேன், அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் விட்டு புது வீடு என்ன இன்சூரன்ஸும் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ளை அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்னத்தை.
1: ஓ ஹடஸ்வரையும் மறக்க மாட்டேன்.
0: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜீரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜீரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-20.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:07 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:07 புலந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நட்சத்திரையை வழங்கலாம் அன்பு உறவுகளே. அந்த வகையில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறோம், நன்றி. தாருங்கள் உங்கள் நட்சத்திரையை.
1: காலை எழுந்தவுடன் இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு எல்லாமே இறைவன் கொடுத்த வரம் என, எல்லாமே இறைவன் செயல் என, எல்லாம் இறைவன் விட்ட வழி என தாய் தந்தைக்கும் நன்றி சொல்லிவிட்டு காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடு முதல் கடமையாக நம்மை படைத்த இறைவனை மனத்தூய்மையோடு வழங்கி வழிபட்டு இறையாசியுடன் நலமாக வாழ்வோம். இறைவிடம் பயபக்தியாகவும் வாழ வேண்டும். மற்றவர்கள் குறை சொன்னாலும் எப்படி நடத்தினாலும் கோபப்படக்கூடாது. இறைவனுக்குள் முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை உணர்ந்தாலே போதும், இறைவன் வழி நடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். வாழும் வாழ்க்கையில் எல்லாமே வரும் போகும், கவலைப்படக்கூடாது. கவலையை மறந்து வாழ்வதற்கு இறைவன் இசை கலை தாயுடன் வாழும் கரை வாழும் காலம் வரை இருந்தாலே போதும். இறைவன் அருளும் ஆசியும் இருந்தால்தான் எதையும் சாதிக்கலாம். இளமையிலிருந்து முழுமவரை இறைவிடம் இறை பெற்றுக் கொண்டோம் என்பதை அனுபவத்தால் உண்மைகளை சொல்லிவிட வேண்டும். மக்களும் விழிப்புணர்வும் நலமாக வாழ்வதற்கு வாழ்க்கை பயப்படக்கூடாது. எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். வாழ்க்கையில் நாங்கள் நலமாக வாழ்வதற்கு இறைவன் அருள் ஆகியும் வேண்டும். வாழ்க்கையில் நல்லதாக இருந்தால்தான் இதையும் சாதிக்க முடியும். வாழ்க்கை என்னும் வரமுறைக்கில் வாழ்கின்றோமா? யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நம்மை படைத்த இறைவனுக்கு பயபத்துடன் வாழ்ந்தாலே போதும். இறைவன் நாங்கள் செய்யும் மனத்தையும் அறிவார் என்ற முழு நம்பிக்கையோடு முழுமையாக வாழ வைப்பதும் நலமாக வாழ வைப்பதும் எல்லாமே இறைவனிடத்தில் தான் உள்ளது. தாய் தந்தை போட்ட பிச்சையில் பிறந்து பெற்று வளர்த்து கல்வி கற்க வைத்து உணவு தந்து பாலூட்டி சீராட்டி வீணாக்கி விட்டதே தாய் தந்தை. தாய் தந்தை தான் முதல் தெய்வம். அடுத்து இளமையிலிருந்து முதுமவரை இறைவன் தான் பாதுகாத்து வாழ வைக்கின்றார் என்பதை முழுமையாக உணர்ந்து இறைவுடன் வாழும் காலம் வரை முழுமையாக சரணைந்து வாழும் போது நம் செயல்பாடுகள் சரியாக இருந்தால் இறைவன் கைவிட மாட்டான். இறை ஆட்சியுடன் முழுமையிலும் நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சியோடு வாழ்க்கை அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, எழுந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைவரூடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா பாலன்?
2: என்ன அப்படி நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. தாருங்கள் உங்கள் நட்சத்திரையை.
2: ரொம்ப நன்றி ராஜா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை குறிக்குவதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி நமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட அனைத்து உறவுடைய குடும்பத்தினருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கும்னு சொல்லி இயேசு நாமத்துல வாழ்த்திக் கொண்டு ராஜாண்ணா அசுத்த வேதாமத்துல இருந்து புனித லூக்காளு புதிய ஏற்பாட்டுல புனித லூக்காளுந்த சுவிசேஷம் 11 அதிகாரம் இறைவார்த்தைகள் 44-54 முடியும். கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். மாயக்காரராகிய வேதபாரையரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறீர்கள். அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். அப்பொழுது நியாய சாஸ்திரிகள் ஒருவன் கத்தரை நோக்கி, போதகரே, நீர் இப்படி சொல்லுகிறதினால் எங்களையும் நிந்திக்கிறீரே என்றான். அதற்கு கத்தர், நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினாலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். உங்களுக்கு ஐயோ, உங்கள் பிதாக்களை கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். ஆகையால் உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். எப்படி என்றால், உங்கள் பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். ஆதலால் தேவ ஞானமானது நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவரிடத்தில் அனுப்புவேன். அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலை உண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்க தரிசிகளுடைய இரத்த பழியும் இந்த சந்ததியிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ அறிவாகிய திறவுகளை எடுத்து கொண்டீர்கள். நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். இவைகளை அவர்களுக்கு கத்தர் சொல்லுகையில், வேதபாரகரும் பரிசேயரும் கத்தர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு கத்தர் வாய்மொழியில் ஏதாயிலும் பிழைகள் கண்டுபிடிக்க வேண்டுமென்று உபாயம் பண்ணி கத்தரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி கத்தரை ஏவவும் தொடங்கினார்கள். கத்தர் அமைதியாட்டி என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்துவார். நன்றி, வணக்கம். ராஜாண்ணா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டார். பாலனை தொடர்ந்து பாலனில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்
0: ஜோதிஸ்ரீமா, நலமா இருக்கீங்களா?
3: நன்றி.
0: தாருங்கள், உங்கள்
3: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி கொண்டு எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி திருவாதத்தின் தொடர் தரப்ப உண்டேன். நன்றி. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பு அறுக்கும் விஞ்ஞகன் பெய்களல்கள் வெல்க, புறத்தாக்கு தேயோந்தன் பூங்கலல்கள் வெல்க, கரங்குயிவார் உள்பகலும் கோன் கலல்கள் வெல்க, சிறங்குயிவார் ஓங்கிவிக்கும் சீரோன் கலல் வெல்க. உரை உய்தி கூடுதற்கு அருக்குறவனை நாடி அலைந்த மனத்தின் விடைவை தொலைத்து திருவருள் தந்து ஆட்கொண்ட மன்னனது திருவடிகள் மேம்படுக. பிறவியை வேறறுக்கவல்ல தலைக்கோல பெருமானுடைய வீரச்சிலம்பு நிறைந்த திருவடிகள் சிறந்து விளங்குக. அன்புக்கும் அன்புக்கு புறம்பாய் உள்ளவர்கள் அணுக உண்ணாத தூரத்தில் உள்ளவருடைய அழகிய மெல்லடிகள் வெற்றியுடன் திகழ்க. கைகூப்பி தொழுவார் தமது நெஞ்சத்தின் நினைந்து நினைந்து களிப்பிடைத கேதுவாகிய அரசனுடைய திருவடிகள் நிலவெற்று சிறக்க சிறக்க தனகு தலை குவித்து வணங்குவாரை மேன்மை அடவிக்கும் புகழுடையானது புகழ் புகழுடையானது திருவடிகள் வெற்றியுடன் முளிர்க. நன்றி.

0: ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணவுமாகி தோன்றிய பொருளுமாகி பேரியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் பிள்ளை பொது நடம் போட்டி போட்டி. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றியம்மா, இணைந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவரை தொடர்ந்து திருமதி பத்மராணி ராஜலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கீங்களா?
2: நீங்களும்
1: நன்றி. நீங்கள் நல்ல உற்சாகமா இருக்கணும் காணையில் உங்களை ஒரு மாதமா நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் உங்களை காணையில்.
2: நல்ல அப்படியே
1: தேடுங்க. நன்றி
2: நன்றி. யார் என்ன முத்தப்பன் 3000 நாகங்களுக்கு தந்தையாக நில அறையில் வாழும் மன்னர் காலாவின் முதன்மை சட்டத்தின் ரகசியம்?
1: முத்தப்பன்,
2: முத்தப்பன் என்று ஒரு பாம்புக்கு
1: பாம்பு
2: அதுதான் பாப்பமா. மன்னர் காலா இல்லத்து வீடுகளுக்குள் நாகங்கள் வரும்போது அங்கிருக்கும் மனிதர்கள் பயப்படாமல் முத்தப்பனின் பிள்ளைகள் வந்துவிட்டார்கள் என்று அன்போடு வரவேற்கிறார்கள். மன்னர் காலா சர்ப்பங்கள் கொண்டாடும் இந்த முத்தப்பன் யார்? அவருக்கும் இந்த 3000 நாகங்களுக்கும் என்ன தொடர்பு? வியக்க வைக்கும் ஆன்மீக வரலாறு இதோ. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மன்னர் காலா இல்லத்தில் வாழ்ந்த ஒரு முதிய தம்பதியினருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அவர்கள் நாகராஜாவை நோக்கி உருகி உருகி தவமிருந்தனர். அவர்களின் தவத்திற்கு மெச்சிய நாகராஜா அந்த தாயின் கருவிலேயே குழந்தையாக அவதரித்தார். ஆனால் விசித்திரம் என்னவென்றால், அந்த தாய்க்கு ஒரு மனித குழந்தையும் ஒரு சர்ப்ப குழந்தையும் இரட்டைகளாக பிறந்தனர். அந்த சர்ப்ப குழந்தையே பின்னாளில் முத்தப்பன் என்று அழைக்கப்பட்டது. மலையாளத்தில் முத்தப்பன் என்றால் முப்பாட்டனர் அல்லது குடும்பத்தின் மூத்த பெரியவர் என்று பொருள். சாட்சாத் ஆதிசேஷனின் அம்சமாக அவதரித்த அந்த சர்ப்ப குழந்தை ஒரு கருவம்பரே அந்த இல்லத்திலேயே வளர்ந்தது. பின்னர் மன்னர் காலா இல்லத்தின் மைய பகுதியில் ஒரு பிரத்யேக நிலவறைக்குள் சென்று ஜோக நிலையில் அமர்ந்தார். இன்று வரை அந்த இருண்ட நிலவறைக்குள் தான் முத்தப்பன் வசித்து வருவதாக ஐதீகம். விசேஷ திருவிழா நாட்களில் மட்டுமே இவர் வெளியே வருவார் என்று நம்பப்படுகிறது. கோவிலை சுற்றியுள்ள காடுகளிலும் சிலைகளாகவும் இருக்கும் 30,000-க்கும் மேற்பட்ட நாகங்கள் அனைத்தும் இந்த முத்தப்பனின் பிள்ளைகளாகவும் அவருடைய காவல் படை வீரர்களாகவும் கருதப்படுகின்றன. அதனால்தான் இல்லத்து வீட்டுக்குள் எந்த நாகம் நுழைந்தாலும் அவர்கள் அதை ஒரு பாம்பாக பார்ப்பதில்லை, தங்களின் மூதாதையரான முத்தப்பனின் பிள்ளைகளாக பார்த்து உபசரிக்கிறார்கள். மன்னர் காலா கோவிலின் பெண் பூசாரியான அம்மா வலியம்மா ஒவ்வொரு வருடமும் சிவராத்திரிக்கு மறுநாள் இந்த நில அறைக்குள் சென்று முத்தப்பனுக்கு சிறப்பு பூசைகளையும் நைவேத்தியங்களையும் செய்வர். அந்த சமயத்தில் அம்மாவுக்கும் முத்தப்பனுக்கும் இடையே நடக்கும் ஆன்மீக உரையாடல்கள் யாருக்கும் தெரியாத தெய்வீக ரகசியம். அறிவியலை கடந்து நிற்கும் மன்னர் காலாவின் இந்த ஆன்மீக பிணைப்பு கேட்கும் போதே நமக்கு மெய்சலுக்கிறது அல்லவா என்று கூறி இன்றைய பொழுது அறிவருக்கு நட்பொழுதாக இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன், நலமா இருக்கீங்களா? நன்றி நன்றி, நலமாக இருக்கட்டும். வந்து விட்டீங்களா
3: வீட்டு?
1: மாணிப்பாளன் எங்களுக்கு சிற்று இதே தர போறீங்க? தாருங்கள் தாருங்கள்.
3: நன்றி ராஜா. எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா?
1: எல்லோரும் நாங்கள் உங்கள் அன்போடு நலமா இருக்கின்றோம். நன்றி சகோதரம்.
3: மிக்க நன்றி. இங்கே உண்மையாக இருக்கிறன்னா கொஞ்சம் இந்த இது என்ன
1: கஷ்டம்
3: கஷ்டமாக இருக்கிறது. இல்லை நெட் கொஞ்சம் வெயில் பிரச்சனையாக இருக்குது. சில நேரம் லைட்டும் கட் பண்ணி மின்சாரம்
1: கட்டு தாருங்க. நீங்கள் இதில் வந்தது தான் சந்தோஷம்.
3: இந்த பொது காலத்தின் பயனிந்த மாதத்தின் மேலான நாள் திங்கட்கிழமை கிறிஸ்தனை ஆண்டவர் தூய்மையாக வாழ்க்கைக்கும் நீதிக்கும் நிலைநாட்ட முடுக்கப்பட்ட ஒரு குதவும் அழைப்பு விடுத்திருந்தார். எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு இதற்கு என்கின்றார் ஆண்டவர். நீங்கள் என்னை வழிபடும் திருமண் வரும்போது எரிபலிகள் விலங்குகள் என்பவற்றை கொண்டு வந்து என் கோயில் முற்றத்தை மிதிக்க வேண்டாம் என்று கேட்டது யார்? இறைவன் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்றும் நீங்கள் காட்டு தூவம் எனக்கு அருவருப்பே தருகின்றது என்றும் உங்களை கழுவி தூய்மையாக்குங்கள், உங்கள் தீச்சைகளை அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டறியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், துன்பப்படுவோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றவருக்கு நீதி வழங்குங்கள் என்று இயேசு அறிவுரைகளாக அவர்களுக்கு விழுகின்றார். அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய அறிவுரை நாங்களும் கேட்டு கடைபிடித்து வாழ்வோமாக. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
3: மிக்க நன்றி.
1: அவர் திருமதி கே நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
4: காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கீங்களா?
4: ஆமா அண்ணா, நலமா இருக்கிறேன். நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்று நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புனித மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 10 இரவசனங்கள் 34-11 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளியே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கின்றார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவரின் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இயேசு தம் பன்னிரு சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். சிந்தனைக்கு, நம் வாழ்வின் எல்லாம் இறைவன், நம் வாழ்வின் முதன்மை இறைவன். மனிதர்கள் உறவுகளால் பிணைக்கப்பட்டுள்ளார்கள். மனிதர்கள் இறைவனோடும் மனிதர்களோடும் நல்லுறவுடனும் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். உறவின் இறைவன் விரும்புவது மனிதர்கள். இறைவனை தங்கள் வாழ்வின் முதன்மையாகவும் மற்ற மனித உறவுகளை அடுத்ததாகவும் ஏற்று வாழ அழைப்பு விடுக்கின்றார். அவரின் உண்மையான சீடர்களாக வாழ வேண்டுமென்றால் சிலுவைகளில் காட்டும் அன்பை விட அவரை முதன்மையாக அன்பு செய்யக்கூடியவர்களாக வாழ்வை சுமக்க வேண்டும். மனித உறவுகளுக்கு இரண்டாம் இடம் கொடுக்க வேண்டும். ஏன் தன் உயிரையும் இழக்க துணிய வேண்டும்? மேற்குறிப்பிட்டவற்றை நாம் செய்கின்ற போது அதற்குரிய கைமாறு பெறாமல் போகார் என ஜேசு சொல்கின்றார். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம், இன்னும் மனநிலையை பெற மன்றாடுவோம். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி.
1: அவர் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கங்கள் ஐயா.
1: வணக்கம் எங்கள் ஷன். நலமா இருக்கீங்களா ஷன்?
5: நலமா இருக்கோம்
1: நன்றி. என்றும் நல்லா இருக்கும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தாருங்கள்.
5: நன்றி. இனிய ஆய் வணக்கங்கள் என்புறவரை நயன்தானே. நீங்கள் நலம் மாத இல்லாமல் கொக்கடிச்சோரை தாழ்ந்தோன்றி ஈஸ்வரனின் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் வல்ல சத்திய சாய் பகவான் தெய்வீக எல்லாம் திங்கட்கிழமை தாய் தாய் தாயின் போதனின்படி தெய்வீகத்தை நோக்கிய இந்த பயணத்தில் முன்னேறுவதற்கான உறுதியான வழி என்ன என்று பகவான் அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு அழைகோல் விடுகிறார். பக்தர்களை ஒரு மூலையில் அமர்ந்து தங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்தி சோகம் சோகம் சோகம் என்று தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருக்க ஊக்குவிப்பதில் சாய் தத்துவம் இல்லை. ஓ சாதகனை எழு, விடுப்பை காட்டிக்கொள், சமூக சேவையில் மூழ்கு, இதுவே சாய் செய்தி. சோம்பலுக்கும் அக்கடமையின்மைக்கும் இடமளிக்கக்கூடாது. உங்கள் பிளான்களை கட்டுப்படுத்தி நீங்கள் சமூக சேவையில் ஈடுபட வேண்டும். சேவைக்கு அர்ப்பணிக்கப்படாத வாழ்க்கை ஒரு இருண்ட கோவிலை போன்றது. அது தீய ஆவிகளின் இருப்பிடம். சேவையின் ஒளி மட்டுமே ஆன்மீக சாதனைகளை ஒளியை செய்ய முடியும். எனவே எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உங்கள் சக மனிதர்களுக்கு சேவை செய்ய தொடங்குங்கள். பயணத்தை பேச்சுக்கள் உங்கள் நேரத்தை மூணாக்காதீர்கள். பிறவன் எல்லாம் அறிந்தவன், எங்கும் நிறைந்தவன், எல்லாம் வல்லவன் போன்ற சொற்றொடர்களை உச்சரிப்பதால் என்ன பயன்? இந்த அடைமொழிகள் பயன்படுத்தப்படும் போது அவற்றை கேட்பதிலேயே இன்பம் கண்டு நீங்கள் கைதட்டுகிறீர்கள். எத்தனை பேர் தாங்கள் செய்தும் சொல்லின்படி செயல்படுகிறார்கள்? சொல்லப்படுவதற்கும் செய்யப்படுவதற்கும் இதை ஒத்தி செய்திருக்க வேண்டும். யவம் தியானம் போன்ற அனைத்து ஆன்மீக பயிற்சிகளும் மனதை கட்டுப்படுத்தி தெய்வீகத்தை நோக்கிய பயணத்தை அதை தயார்படுத்தும் முயற்சிகளாகும். வழியை அறிவது மட்டும் போதாது, சேரும் இடத்தை அறிய அந்த பாதையில் பயணிக்க வேண்டும். அந்த பயணம் சமுதாயத்துக்கு செய்யும் சேவையாகும். ஒவ்வொரு இதயத்திலும் ஒவ்வொரு தனி மனிதர்களும் ஒவ்வொரு உயிரினத்திலும் தெய்வீகம் குடிகொண்டிருக்கிறது. அந்த விழிப்புணர்வுடன் இந்த சேவை செய்யப்பட வேண்டும். சமூகத்திற்கு சேவை செய்வதை மிக உயர்ந்த நன்மை. அது வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அதிகரித்து உப்பை போல அதன் சுவையை மேம்படுத்துகிறது என்று பகவான் உரையில் கூறிய கலந்து கூறிக்கொண்டு மற்றும் அந்த சிந்தையை நாளை சந்திக்கிறேன். உங்கள் எம்படி நேசிக்கும் சொன்னான்.
1: நன்றி சண்முகநாதன், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
6: வணக்கம்
1: ராஜா. நலமா இருக்கீங்களா?
6: ஆமாம், நலமாக இருக்கின்றோம் நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருள் தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர் என்கின்றார் இயேசு. இவ்வுலக வாழ்வு கடவுள் நமக்கு அளிக்கின்ற கொடை. ஆனால் இவ்வுலகம் நம் இதயத்தில் இடம் பிடித்துக் கொள்ளக் கூடாது. கடவுளுக்கே உரிய மாட்சியும் வணக்கத்தையும் நாம் இவ்வுலக சார்ந்த எப்பொருளுக்கும் அளிக்கக்கூடாது. உண்மையான கடவுளை நாம் மறந்துவிட்டு மனம் போன போக்கின் நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள விரும்பினால் நம் உள்ளத்தில் அமைதி தோன்றாது. அமைதியா வாழா என்று கேட்டால் நிச்சயமாக அமைதிதான். துப்பாக்கி சத்தம் கேட்கும் சுதந்திர பூமி நல்லது, அதற்காக மயான அமைதி அல்ல. மனிதம் மதிக்கப்படும் மண் பெரிது. வாயும் வயிறும் தான் வாழ்வு என்ற ஐந்தறிவு அமைதியை விட அறிவும் ஆனந்தமும் உள்ள ஆறறிவு போராட்ட வாழ்வும் மேலானது. என்ன நடந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நடைப்பிணங்களாக தடங்களாக அலையும் அமைதியை விட தொட்டால் சுருங்கியாக பற்றி எறியும் பஸ்பமாக உணர்வோடு உரிமையோடு வாழ்வதுதான் வாழ்வு. இத்தகைய மனிதமும் மனித மாண்பும் நற்செய்தி மதிப்பீடுகளும் மதிக்கப்படும் சூழலில் உள்ள அமைதியையே இயேசு உலகிற்கு கொண்டு வந்தார். இந்த அமைதி உருவாக்கும் உன்னத பணியில் ஒரு வாளாக பயன்படவும் இயேசு தயங்கவில்லை. அநீதியை வெட்டி வீழ்த்தி அதிலே உருவாகும் உன்னதமான உயர்ந்த நிலையான தெய்வீக அமைதியை உலகிற்கு வழங்கவே இயேசு வந்தார். எனவே இயேசுவின் பொருட்டு நாம் எல்லாவற்றையும் இழக்க தயாரானால் நாம் வாழ்வின் நிறைவை கண்டு கொள்வோம். அலைந்து குலைந்து நாம் கலங்காமல் உள்ளத்தில் நிறைவான அமைதி காண்போம். இறைவா, நீரே எங்கள் வாழ்வின் நிறைவு என நாங்கள் உணர்ந்து செயற்பட எங்களுக்கு அருள் தாரும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்ட இறை சிந்தனையில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் அமைதிக்காகவும் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அவருடைய இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 8:32 ஐக்கியராஜ்யத்தில், 7:32 இந்த நேரத்தில் வானலையில் எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த யோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 13 ஜூலை மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது. மேசம் முதல் மீன ராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கானது.
7: மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல நல்ல மாற்றங்கள் உண்டு. சில விஷயங்கள் முடிவெடுக்கிறதுக்கு சிறப்பா இருக்கு. இனமாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கல்யாண விஷயம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற காரியங்கள் தேதி குறிக்கிறது, நாள் குறிக்கிறது, அவங்களுக்கு போய் ஜாதகத்தை கொடுக்கறது, இது போன்ற விஷயங்களுக்கு சாதகமாக இருக்குது. வேலை மாற்றத்துக்கு நல்லா இருக்குது. அதே போன்று ரொம்ப நாளாக இருந்த பார்க்காத சொந்த பந்தங்களையும் இன்றைக்கி எதேச்சியாக சந்திப்பீங்க, அவங்களும் வந்து உங்களை பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இது நடக்கலை அது நடக்கலைன்னு பெரிய வருத்தங்கள் மாறி நல்லது நடக்கும். சில நல்ல நண்பர்கள் உங்களை முன்னேற்றம் செய்வார்கள். அதே சமயத்தில் சில பேர் பின்னாடியும் பேசுவாங்க. இந்த ரெண்டுலேயும் கவனம் என்பது தேவை. இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரிஷபம் நிறையா நம்பி ஏமாந்து, இப்பா என்னடா லைஃப்பில் நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறாங்க, நமக்கு திறமை இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். திறமையின் முழு நிலையே நீங்கள் தான். இது இப்போ கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டிருக்கே தவிர மற்றபடி எந்த மாற்றமும் கிடையாது. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கிடுவீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் நிறையா இருந்துகிட்டு இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு நிறைய எடுத்து செய்வீங்க. குடும்பத்தில் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னு கூட சில டைம் கேட்பாங்க. சில நேரங்களில் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க, உள்ளே நினச்சிட்டு இருப்பீங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. மேல் படிப்புக்கு சிறப்பாக இருக்கும். தடங்கள் வந்தவங்களுக்கு இனிமேப்பட்ட காலங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும். அது இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைய தினம் வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறுவீங்க. வாங்கின பொருளையே திருப்பி வாங்குவீங்க. இது தேவையான்னு மற்றவங்க கேட்பாங்க, கோச்சிப்பீங்க. ரிஷபராசி நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உற்றார் உறவினருடைய ஹெல்ப் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அரசாங்க உத்தியோகம், எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நீட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. ரிஷபராசி நண்பர்களுக்கு பல விதமான தடங்கள் வந்து தான் போகும். அவங்களுடைய இயல்பு அந்த நேரம் அந்த மாதிரி இருக்குது. கோபத்தை ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். உங்கள் ஜாதகத்துக்கு செவ்வாயோட ஆதிக்கம் பெருக்கு. நிறைய விஷயங்களில் டென்ஷன் ஆகக்கூடாது, அவசரப்படக்கூடாது, விட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. தம்பி, தங்க அவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் என்ன, என்ன அவங்களால என்ன கோச்சுன்னு இருக்காங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறது கேட்டுக்கிறது நல்லது. டக்குன்னு ஒருத்தரை எடுத்தோன்னே தப்பு சொல்றதை தவிர்த்துக்கணும். ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு ரொம்ப நிறைய யோசனைகள், பாசிட்டிவான தாட் ப்ராசஸ். சில நேரங்களில் இது நடக்கும் தோன்றது, சில நேரங்களில் இது நடக்காதுன்னு மற்றவங்க சொல்லும் பொழுது என்னடா அது அப்படின்னு யோசிப்பீங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும். கடைசியில் டிசிஷன் எடுக்கிறது உங்கள் முடிவாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு காரியத்தில் ஈடுபட்டோம்னா ஃபஸ்ட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி 1000 சிந்திக்கலாம், பேசலாம். இறங்கினதுக்கப்புறம் எந்த குழப்பமும் இருக்கப்படாது. குழம்பினைகள் அப்படின்னு சொன்னால் கூட இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதில் ரொம்ப கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் வாங்கிறது மாத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கவங்க பேரில் டெபாசிட் பண்ணுறது அவங்களுக்காக ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது.

மேனுஃபேக்சரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, ஃபேக்ட்ரி எல்லாம் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இடம் புரியாத ஒரு சில விஷயங்களில் நம்ம நடக்கவே மாட்டேங்குது, ஸ்டக் ஆகிறதுன்னு நினைச்சுட்டு இருப்பீங்க, அதை இறைவன்கிட்ட வேண்டுவீங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த இடத்துல வணங்கக்கூடிய தெய்வம், குலதெய்வ வழிபாடு, ஆண்டாள் வழிபாடு, மன திருப்தி திரும்ப அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன நேரங்களில் நீங்கள் யோசித்தது கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராத முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நட்புகள் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகள் செய்வார்கள். சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் யோசித்து வச்சது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலன்களை கொடுக்கும். இத்தனை நாள் நடக்கலையே சார், இனிமேல் நடக்கும். கிண்டல் கேலி பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெயிச்சு காமிப்பீங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு புது முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு பல பேர் பல விதத்தில் யோசிப்பாங்க, நீங்கள் யோசித்து வச்சது கரெக்டாக இருக்கும். மனசில் ஒரு கணிப்பு, அது கரெக்டாக இருக்கும். எல்லாத்தனுடைய பெர்செப்ஷன் வேற, பட் நான் இயங்கிறது வேறங்கிறத உங்களுக்கு எண்ணங்களில் இருந்துருக்கும். அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். முக்கியமான நபர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். எல்லாரும் பாராட்டுறாங்க, அந்த பாராட்டுதல் பொய்யான பாராட்டுதலாக இருக்கும். சில நேரங்கள் உண்மை குணங்கள் தெரியும் பொழுது அவங்களுடைய சரி இப்படிதான் இதுக்கு தான் நம்ம கூட இருந்திருக்காங்களான்னு தோண வரும். அதே சமயத்தில் பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். பிரயாணங்களில் இஷ்டப்படுவீங்க. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு கடகராசினியர்களுக்கு. சிம்மராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம். நிறைய நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பல பேர் பல விஷயங்களை சொன்னாலும் உங்கள் மனதில் ஒரு முடிவுகள் இருக்கும், அதை திறந்தாப்பில் எடுப்பீங்க. வேலை வாய்ப்பில் பலவிதமான பிரச்சனைகள் மேலதிகாரி கூட வேலை செய்கிறவங்க மூலமாக அது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க மூலமாக இருக்கும். எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போயிடுவேன். இதுக்கு முன்னாடி நல்ல நிலையில் இருந்தால் இப்போ திருப்பி டவுன் ஆகிறதுங்கிற சில வருத்தங்கள் இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று விட்டால் ஒன்று, ஒன்று விட்டால் ஒன்று, மற்றவங்க பிரச்சனையை பூரா நம்மக்கிட்ட பேசுகிறாங்களேன்னு தோணும். பூரா ஒரு சில விஷயங்களில் மனதை மட்டும் தெளிவாகிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். சில நேரங்களில் பார்த்துட்டுலன்னா டைம் இப்படி போக மாட்டேங்குது, லேட்டாக போகிற மாதிரி இருக்குங்கிற ஒரு தோணல்கள் இருக்கும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிளானிங்கெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. கேமரா சம்பந்தமாக ஐடி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கூடி வரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் சிம்மராசிக்கு. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி நண்பர்களே. கன்னிராசி நேயர்களே, பல நேரங்களில் பல யோசனை பண்ணாலும் ஏதோ ஒரு சமயத்தில் நமக்கு அது கூட மாட்டேங்குது. இவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற, என்னுடைய சூழ்நிலைகள் வேற, இதை சொன்னாலும் புரிய முடியாது, சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டாங்கங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். வண்டி வாகனங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உற்றார் உறவினர் உதவிகள் செய்வாங்க. நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் நல்ல உதவி செய்வா, சில பேர் உபதிரவம் பண்ணுவா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நடத்திப்பீங்க. நிறைய விஷயங்களில் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டு சில காரியத்தை மூவ் பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆக முடியும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சின்ன சின்ன காரியங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. வேலை வாய்ப்பு இடமாற்றம் நல்லதை கொடுக்கும், ஆனாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை அதை பற்றி விசாரித்து சேர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். அரிசி சம்பந்தமாக, விவசாயம் சம்பந்தமாக, காய்கறி சம்பந்தமாக, பூ பழங்கள் சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. கன்னிராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நேயர்களே, துளாராசிக்கு நல்ல நாள். நினைச்சது நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். நட்புகள் உதவிகள் செய்வார்கள். ரொம்ப நாள் பேசாத ஒரு விஷயத்தில் இன்னைக்கு உட்காந்து பேசுவீங்க, ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும். மற்றவர்கள் உங்ககிட்ட ஐடியா கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி வரும். பரவாயில்ல, நம்மளை பற்றி கேட்குறாங்களே, நம்மகிட்ட கேட்குறாங்களேன்னு. சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிரகங்களில் இன்றைக்கி செவ்வாய் வந்து சரியில்லாத நிலையில் இருக்கங்காட்டி சகோதர சகோதரிகிட்ட நீங்கள் சொன்ன ஒன்று அவள் புரிஞ்சுக்கிறது ஒன்றாக கூட இருக்கலாம். சொந்த பந்தங்கள்லாம் உங்களை விரோதமாக பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில நேரங்களில் இப்போ புரியாது, நான் சொல்கிறது பின்னாடி தான் புரியுங்கிறத உணர்த்துவீங்க.

0: ஏற்கனவே அந்த மாதிரி நடந்திருக்கு, இனிமேலும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். விருச்சிகராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்து பார்த்து பார்த்து இப்ப பிரச்சனை பார்த்தாலே பெருசா தெரியல, பழகி எடுத்துன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த தினத்துல நிறைய இடம் வீடு பொருள் வாகனங்கள் பத்திய யோசனைகள் இருக்கும். சில நேரங்களில் முடிவெடுக்கும் பொழுது ஒன்றுக்கு 100 முறை யோசித்து செயல்படுவீங்க. நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவு உங்களுக்கு சாதகமாக முடியும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழப்பமாக இருக்கிறதுல முடிவெடுக்க வேண்டாம். பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் செய்யக்கூடிய தொழிலில் கவனம் செலுத்தினா போதும். பல நிகழ்ச்சிகள் வரும், இந்த நிகழ்ச்சி போகிறது, அங்கே நிகழ்ச்சி போகிறது, அவாளுக்கு போகிறது, இவாளுக்கு போகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு தொழிலில் முழுசாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன்னா பணவரவுகள் நிரந்தரமாக வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். 4-5 நாளாக போட்டு லெஃப்ட்டு ரைட்டு போட்டு பாடாப்படுத்தி எடுத்துச்சு. அப்பாடா என்னடா அது, இப்போ தான் தேவை அப்படின்னு நினைப்பேன். வீட்டில் ஏதாவது பேசும்போது கூட கவனமாக பேசுவீங்க. நான் ஏதாவது சொல்ல போய் அவங்க ஏதாவது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஸ்டீல் சம்மந்தமான, ஸ்கிராப் சம்மந்தமான, இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கு. யாருக்கான கடன் வாங்கி கொடுக்கறதுல கவனம் தேவை. பண விவகாரங்களில் கவனம் தேவை. ஒரு வார்த்தை இவாளை தெரியும் அவளை தெரியும்னு விட்டுறாதீங்க. உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுருவா, அப்புறம் அவளை தெரியாதுங்கிற விஷயத்த வெளியிலையும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் சில முடிவு எடுக்கும் பொழுது 1-2 முறை பெரியவங்ககிட்ட கேட்டு எடுத்துக்கிறது நல்லது. குரு வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும், கவலைப்பட வேண்டாம். வைராகியத்தை மனசில் வச்சுட்டு இருப்பீங்க. சிங்கிள் பேரண்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கடவுளுடைய உதவிகள் இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் நினைச்சது நடக்கும். சகுனங்கள் உதவிகாரமாக இருக்கும். குரு வழிபாடு மாற்றத்தை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். அதே மாதிரி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு. வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். சில பேர் உங்களுடைய பிரச்சனைகளை இன்ட்ரெஸ்டாக கேட்டு விரும்பி பேசுவாங்க, ஆனால் வெளியில் போய் உங்களை பற்றி பெருசாக அது தப்பாகவும் சொல்லிடுவா. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபேமிலி விஷயத்தை வெளியில் சொல்லப்படாது. மற்றவர்களை பற்றி பேசும்போது அதை ஊங்கொட்டி கூட கேட்கப்படாது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் இவங்க தான் கேட்டாங்க, நான் தான் பதில் சொன்னேன், அவங்க தான் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி உங்களை மாட்டி விட்டுடுவாங்க. ஃபோனில் கவனம் தேவை. விளையாட்டு வினையாகும். சில நேரங்களில் இது தப்புன்னு நினச்சா தப்புன்னு நிறுத்திடுறது நல்லது. சில நல்ல விஷயங்கள் செய்ய போய் கெட்ட பேர் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. மகரராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய பலம் தெய்வ வழிபாடு. தெய்வத்தை வழிபடுவது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நல்ல பலன்கள் நடக்கும், எதிர்மறையான பலன்கள் நடக்கவே நடக்காது. பைரவர் வழிபாடு மன திருப்தியை தரும் அற்புதமான வழிபாடாக மாறும். கும்பராசி நேயர்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்கள்லாம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும். சிலது நடைமுறை பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்கள் தெரியும், கவலைப்பட வேண்டாம். முயற்சிகள் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். விட்டு போனது திருப்பி கிடைக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள். நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுக்குன்னா அற்புதமான நாள். சில விஷயங்கள் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசில் நினைச்சுட்டுருப்பேன், அது நிறைய கரெக்டாக நடக்கும். இன்றைய தினத்தில் பாகுபாடு பிரிக்காமல் அண்ணா தம்பி குழந்தைகள் சகோதர சகோதரி குழந்தைகளுக்கு நிறையா கவனிப்பீங்க. வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகணும்னா அவளை பற்றி உட்காந்து பேசுவீங்க. சில விஷயங்கள் கட்டிடம் போன்ற விஷயங்கள் சாதகமாக வரும். மனதில் இருக்கக்கூடிய சில கவலைகளை வெளியில் சொல்ல மாட்டீங்க. இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்தால் சிரித்த முகத்தோடு அவங்கள வந்து அரவணைப்பீங்க. அதே சமயத்தில் யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து வாங்கி கொடுப்பீங்க. கும்பராசி அன்பர்களுக்கு வேலையில் இருந்தக்கூடிய மேலதிகாரி கூட இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் தீரும். எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். சில காரியங்களை வெளியிலையும் சொல்ல முடியல, முழுங்கவும் முடியலங்கிற மாதிரி மனசில் இருந்துட்டு இருக்கும். பணவரவுகள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்துல ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் செலவுகள் உண்டு. எங்கேயா கோயில் குளங்கள்லாம் போயிட்டு வரலான்ற ஒரு ஆசைகள் மனசுல தோணும். யாரும் பேசாத இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துக்கணும்னு தோணும். ஒன்று விட்டா ஒன்று உடம்புக்கு, ஒன்று விட்டா ஒன்று உடம்புக்கு வந்துட்டே இருக்கின்ற கவலைகள் இருக்கும். இவ்வளோ டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்குண்டான பெனிஃபிட் கம்மியாக இருக்கேன்னு யோசிப்பீங்க. பட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். வீட்டில் யாராவது கல்யாணம்னா முன்னின்று நடத்துவீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடியது, நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நிறைய வெற்றி தரத்துக்கு ஒரு அற்புதமான கோயில் சொன்னேன். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைச்சது. அந்த மாற்றம் தரக்கூடிய அற்புதமான ஆலயம் என்ன ஆலயம் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால ஆலயம் தான். மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால கோயிலில் நீங்கள் அந்த கோயிலில் போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் இருக்குது. அதில் உள்ள நுழையும் பொழுது மகாலட்சுமி கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அந்த அம்பாலை வணங்குவது மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி அந்த அம்பாலை சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த அம்பாளுக்கு ஒவ்வொரு பூச நட்சத்திரம்
1: அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பல பலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்களுக்கும் நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இன்று வழியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: திருமதி பத்மராணி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: நோர்வேயில் வசிக்கும் சரவண பவன் சித்ராவின் அன்பு கணவரான சரவண பவன் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர் என்றென்றும் சகல வடங்களும் பெற்று சுய சிறப்பாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விட வருகிறாயா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த தகவலை அறியத்தந்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பும் இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். சரி, எல்லாரும் எங்க போயிட்டார்கள்? அவரை தொடர்ந்து நாகேந்திரன், திருமதி ரஜினி நாகேந்திரன் அவர்கள். வணக்கம் ரஜினி.
2: ஹலோ. வணக்கம் ரோஜா. நாகேந்திரன்.
0: நல்லா நலமா இருக்கிறீங்களா சௌரம்?
2: நாங்க நலமா இருக்கிறோம், நீங்களும் நலமா இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு கொஞ்சம் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி. வணக்கம் ராஜா.
0: பவன் அவர்கள், பவன் சித்ரா பவன்.
2: பவன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி.
0: நன்றி சகோதரம். உங்களுக்கு என்ன செல்ல பிள்ளை.
2: நன்றி நன்றி.
0: அவர் எங்கள் அன்புக்குரிய நாகேந்திரன் அவர்கள். நாகேந்திரனை தொடர்ந்து வைபரூடாக தேவன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வைபரில் வாட்ஸ்அப் தேவன். வணக்கம். இணைந்திருக்கும் அன்பு உறவு தேவன். சரி, யாரோ வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிறீங்க, யார் கதைக்கிறீங்க? சரியா, அவருடைய தொடர்பை துண்டித்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கின்றார் கோகுல் திருமதி தவமலர் அவர்கள். வணக்கம் தவமலர். நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கட்டும். நீங்கள்?
3: நாங்களும் அபிராமி அம்மாவை நெருக்கடைச்சது நிலவிருக்கிறோம் என்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பவானுக்கு அபிராமி அம்மாவை நெருக்கடைச்சம் கிடைக்க வேண்டி அவன் குடும்பம் சித்ரா பவானுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: வணக்கம் சதாசிவம்.
0: வணக்கம் ஜெயந்திமாலா. நலமா இருக்கிறீங்களா?
4: என்னம்மா
0: எடுக்கிற கஷ்டமா இருக்கு டெலிபோன்.
4: நன்றி
0: நன்றி.
4: நன்றி
0: சகோதரி. கூட அன்பான வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார். மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி ஜெயந்திமாலா.
4: நன்றி வணக்கம் ராஜா.
0: அவர் ஜெயந்திமாலா. ஜெயந்திமாலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவு. அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் சாந்தினி வடிவேல்.
5: இனிய காலை வணக்கம். இங்க நரமா இருக்க எல்லாம் வெல்லங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு சகோதரன் பேரை மறந்துவோம்
0: பவன். பவன் சித்ரா
5: சரபண பவன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர் இன்று போல் என்று தல சௌபாக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் குடும்பத்தோடு வாழ்வாங்க வாழ வேணும் என்றெல்லாம் பல்லங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா கூட பெறுகிறேன். நன்றி.
0: நன்றி சௌகரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி. அவர் சாந்தினி வடிவேல் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டார். சாந்தினியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரிங்க அவர்கள், நல்லமா இருக்கீங்களா?
6: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமா இருக்கின்றோம் அண்ணா. அதே மாதிரி நீங்களும் ஏனைய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு சகோதரரான திரு சரவணபவன் அவர்களுக்கு எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு அன்பாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
6: நன்றி அண்ணா.
0: திருமதி சிவசுந்தரிங்க அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
7: வணக்கம் ராஜா. என்ன புங்கராஜா?
0: வணக்கம் புங்கர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
7: நலமா இருக்கும் ராஜா, நீங்கள் எப்படி?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி. தாருங்கள்,
7: இந்த பிறந்தநாளை கொண்டாடும் பவன் சித்ரா அவர்களுக்கு சகலம் பெற்று சகல செலவும் பெற்று ரெண்டும் சிறந்தியாக மனைவி பிள்ளை உழவுட்டாக இல்லா கலந்து நோய் நொடியின்றி முருகன் பாதித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என எனது குடும்பத்தாரை வாழ்த்தி கூடுறோம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரம், உங்கள் அன்பான வாழ்த்துக்கு நாங்கள் இதை நிறைந்த நன்றிகள்.
7: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் எங்கள் அன்புக்குரிய ராஜா புங்கையூர் ராஜா அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் பாமா, நலமா?
8: நான் நலம், நீங்க நலமோ?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி.
8: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சகோதரன் சரவணபவன் அவர்களுக்கும் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் இல்லா செல்வங்களோடும் அவர் மனைவி பிள்ளைகளோடு என்றும் சந்தோஷமாகவே வாழ்வன் ஒன்று வாழ்த்திக் கொண்டு விடபெறுவன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்களோட அன்பான வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த நிலையில் உங்களுக்கு நன்றிகள்.
8: நன்றி.
0: அவர் சகோதரி பாமா ராஜரெட்டினம் அவர்கள். பாமாவை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் சீட்டாட் உள்ளாந்திலிருந்து திருமதி சரஸ்வதி அவர்கள். வணக்கம் சரஸ்வதி.
9: வணக்கம் ராசன், நீங்கள் எல்லோரும் நலமாக வாழவுண்டு அம்மாளாச்சு பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பவனுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் எப்போதும் ஒரு நோயற்று சந்தோஷமாக வாழவுண்டு வாழ்த்தி கொண்டு அன்பாக விடப்படுகிறேன் ராஜா.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் எங்கள் இதில் நிறைந்த நன்றி. அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
10: வணக்கம் ராஜா அண்ணா.
0: வணக்கம் சபதனா, நலமா இருக்கிறீங்களா பதனா?
10: ஆமா, நலமா இருக்கிறோம். நான் அங்க சைபரோண்டில நின்று நீங்கள் எடுக்க அப்புறம் நின்றுடுது.
0: அப்படியே நின்றுடுது போல, அதுல டிமிக்கு விடுது.
10: 16 நிமிஷம் நின்றன். பரவாயில்ல ராஜா அண்ணா. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் நோர்வேயில் வசிக்கும் சரவணபவான் அவர்களுக்கும் எங்களோட சந்திரசேகரமையான பேத்தி அபினா பிசினி இருவருக்கும் எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இருவரும் என்றென்றும் நலமாக இருக்க வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, கூட அன்பான வாழ்த்துக்கு நன்றி. அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்றார் வதனி அவர்கள் பைபர் ரோடுவாக. வணக்கம் வதனி.
11: வணக்கம் அண்ணா,
0: நலமா இருக்கிறீங்களா வதனி?
11: ஆமாம், நலமாக இருக்கிறேன். நீங்களும் அப்படியே இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு
0: உங்களுக்காக நாங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நீங்களும் நல்ல சீர்க்க சுமங்கலியாக நல்ல உற்சாகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு.
11: அப்படியே நன்றி, நன்றி அண்ணா. அப்படியே நீங்களும் இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை காணும் சரவண பவன் அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றென்றும் வாழ்வில் மன அமைதியோடு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியோடு சகல செல்வங்களும் கிடைக்க பெற்று மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ வேணும் என்று 100 ஆண்டு காலம் வாழ வேணும் என்று வாழ்த்தி உடைய வருகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: உங்கள் ஆசை நிறைவேற நானும் உறவினை பிரார்த்திக்கின்றேன். நன்றி வதனி.
11: நன்றி, நன்றி அண்ணா, நன்றி.

ஒழித்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக நூறுவேல் வசிக்கும் பவன் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் இன்றும் சிரஞ்சீவியாக ஆரோக்கியத்துடன் பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கேன நோர்வே துர்க்கேமனையும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நடத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மட்டக்களப்பு செங்கலடி பிரதி செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தளவாய் புதிய வீட்டு திட்ட மக்கள் தமது கிராமத்துக்கான வீதியை புனரமைத்து தரமாறு கோரி கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இலங்கையின் வடக்கு கிழக்கு மலையக பகுதிகள் மற்றும் கொழும்பு உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் வாழும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் பெரும்பான்மையான வாக்கு வங்கியை பிரதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் இன்று சந்தித்து முக்கிய தீர்மானங்களை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பில் உள்ள விருந்தகம் ஒன்றில் இன்று பிற்பகல் இந்த முக்கிய நிகழ்வு நடைபெறும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஹ் ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார். திரைசேரியின் மின்னஞ்சல் கட்டமைப்பு 2019 முதல் காலாவதியான நிலையில் இருப்பதாக இலங்கை கணினி அவசரநிலை பதிலளிப்பு குழு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேறொரு தரப்பினரின் கைக்கு சென்ற சம்பவம் குறித்து ஆராயும் போதே இந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த நாட்டின் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் ஓய்வெறும் வயதை நீடிப்பதற்கு இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் மிகவும் கீழ்த்தரமான மற்றும் வெட்கக்கேடான முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது எமது நாட்டின் ஜனநாயகத்துக்கு மரண அடியாகும். அரசாங்கத்தின் இந்த முயற்சியை தோற்கடிக்க சகல எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். இதுகுறித்து எதிர்கட்சி தலைவர் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். நீதி அமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை முற்றிலும் பயனற்றது என்று ஜனசேத பேரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரட்ன தேரர் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கும் சட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்ட ரீதியான போதிய பயிற்சிகள் மற்றும் ஆலோசனைகள் அவசியம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் வலியுறுத்துகிறார். பயங்கரவாத தலைவரான பிரபாகரனுடன் இந்த நாட்டில் எந்தொரு பௌத்த துறவியாவது இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதுண்டா என்று பௌத்த தேசியவாத அமைப்பான ராமண பலே அமைப்பின் பொதுச்செயலாளர் இனவாதி இத்தேகந்த சந்தாதிச தேரர் கேள்வி எழுப்புகிறார். காலநிலை மற்றும் வானிலை மாற்றங்கள் குறித்து கவனம் செலுத்துவது மக்களின் நலன் கருதிய கடமையாகும். இது பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மட்டுமன்றி உணவு மற்றும் நீர் பாதுகாப்புக்கு மிக அவசியமான ஒன்றாகும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகளை இன்று முதல் ஆரம்பிக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நியூடெல்லியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வேளாண்மை துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்த உள்ளூர் விவசாயிகளின் குரல் அமைப்பு வேளாண்மை துறையில் ஆழ்ந்த அறிவும் அனுபவம் கொண்டதாக தாங்கள் நம்பும் ஜனாதிபதி நேரடியாக வேளாண்மை அமைச்சை பொறுப்பேற்க வேண்டும் என்று மரியாதையுடன் கோரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த 2023 ஒப்பிடுகையில் நாட்டில் தற்போது புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 100,000 பாரியளவில் குறைவடைந்திருப்பதோடு மறுபுறம் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டிருக்கிறார். நிலக்கரி கொள்முதல் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து விசாரணை நடத்தும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் லக்விஜய நிலக்கரி மில்லியத்தின் பிரதி பொது முகாமையாளர் துசான் அபயகோன் உள்ளிட்ட 3 அதிகாரிகள் இன்று சாட்சியம் அளிப்பதற்காக அழைக்கப்பட்டுள்ளார்கள். கட்டாய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை இலங்கைக்குள் இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கம்புகா மாவட்டத்தின் மீரிகமவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிறுநீரக கல்லகற்றும் சிகிச்சை மையம் நேற்று சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தலைமையில் மக்களின் பயன்பாட்டுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண புரிதல் நிலையத்தை ஒரு பல்வகை போக்குவரத்து மையமாக அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாண நெடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து சேவைகளை ஆரம்பிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார்.
உலகின் போக்குவரத்து நெரிசல் குறித்த நுமோவின் 2026 ஆண்டுக்கான இடைக்கால அறிக்கையின்படி இலங்கை உலகின் 3வது மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நாடாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஓய்வெறும் வயதை மாற்றுவது தொடர்பில் தற்போது பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கோரிக்கைகள் கிடைத்து வருவதாகவும் இந்த கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச நேற்று தெரிவித்திருக்கிறார். நாளாவிய ரீதியில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 68,000 கடந்திருப்பதோடு உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் 47 உயர்வடைந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மீண்டும் நேற்று தெரிவித்திருக்கிறது. தற்போதைய டெங்கு பரவலை கருத்தில் கொண்டு பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கல்வி அமைச்சு முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறது. மின்கசிவு காரணமாக களுத்துறை மாவட்ட செயலகத்தில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனந்தபுரம் மாவட்டத்தின் சங்கிலி கனதராவ பகுதியைச் சேர்ந்தவரும் இலங்கையின் அதிக வயதான பெண்களில் ஒருவராக பரவலாக அங்கீகரிக்கப்பட்டவருமாக புஞ்சாகே களுமெனிகே தனது 114வது வயதில் காலமானார். களுமெனிகே 1912 ஜூலை 4ஆம் தேதி பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வளைகுடா நாடான கட்டாரை உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் ராஜேந்திர சக்தியாக மாற்றிய பெருமைக்குரிய முன்னாள் அமீர் ஷேக் அமது பின் கலிபா அல் தானியின் மறைவுக்கு ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா இரங்கல் தெரிவித்திருக்கிறார். செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 3,46,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், இந்தியாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது சிறுபான்மையினரின் பெயர்கள் பெருமளவில் நீக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தனது கவலையை தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து பெற அமெரிக்க அதிபரை அணுக வேண்டுமா என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு முதலமைச்சர் உமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் அந்த நாட்டில் வாழும் இந்தியர்கள் அடையும் பலன் குறித்து மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். புகழ்பெற்ற பாரிஸ் ஆடை வடிவமைப்பு கண்காட்சியில் அனைவரையும் தன்வசம் சுண்டி இழுத்திருக்கிறது இந்தியாவைச் சேர்ந்த படைப்பொன்று. தென்னிந்தியாவின் சிற்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த யோசனையை அடிப்படையாக கொண்டு தேவி என்ற படைப்பை உருவாக்கியிருந்தார் இந்திய ஆடை வடிவமைப்பாளர் ராகுல் மிஸ்ரா. கத்தார் நாட்டின் நவீன அரசை உருவாக்கியவரும் முன்னாள் அமீருமான ஷேக் அமாத் பின் கலிபா அல் தானியின் மறைவையொட்டி இன்று இந்திய அரசு தேசிய துக்க தினத்தை அறிவித்திருக்கிறது. கர்நாடக மாநிலம் சிக்க பல்லபுரா மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவி வசித்து வந்த 2 பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களிடமிருந்து முறைகேடாக பெற்ற வாக்காளர் அட்டை, ரேசன் அட்டை ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா அதிகரிப்பு எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஆந்திர அரசு சுகாதாரத்துறைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குஜராத்தில் பள்ளி மாணவர்களில் 50% பன்னிரண்டாம் வகுப்புக்கு முன்பே படிப்பை பாதியில் நிறுத்திவிடுவதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடகத்தில் முகக்கவசம் அணிந்து ஆய்வுக்கு சென்ற போக்குவரத்து துறை அமைச்சரை சில்லறை இல்லை என்று கூறி நடத்தினர் கீழே இறக்கிவிட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வியட்நாமில் இந்தியர்கள் இறந்த விரைவு படகு விபத்தின் மாலுமி கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு வயது 57, விதிமுறைகளை மீறியதே விபத்துக்கு காரணம் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் ஒன்றையொன்று தாக்க தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் ஓமான் அருகே இருந்த கப்பல் ஒன்றில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்தியா கூறியது. அதிலிருந்த 11 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்று இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது. திபெத்தில் பிரம்மபுத்திரா நதியில் சீனா உருவாக்கி வரும் பெரும் அணையின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து சீன புவியியலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். இந்தியாவின் அருணாச்சல பிரதேச மாநிலத்தையொட்டிய எல்லையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அணைக்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழக அரசின் குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநரிடம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மனு அளித்துள்ளது.
திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் தமிழக வெற்றி கழக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். ஏவுகணைகளை தயாரிக்க அதானி, டாடா, மகேந்திரா உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க ஒன்றிய அரசு முடிவெடுத்துள்ளது. அல்கோஹோல் சேர்மங்கள் அதிகமாக உள்ள மருந்துகளை விற்பனை செய்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அயோத்தி ராமர் கோவிலில் நன்கொடை முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் விவகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரி நாடு முழுவதும் கையொப்ப இயக்கம் ஆம் ஆத்மி கட்சியினரால் நேற்று தொடங்கப்பட்டுள்ளது. மைசூர் எக்டி கோட்டை சாலையில் உள்ள பண்ணை தோட்டத்தில் பாடகி எஸ் ஜானகியின் உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. சாகித்ய அகாடமி விருது பெற்றவரும் அசுரன் திரைப்பட கதாசிரியருமான மூத்த எழுத்தாளர் பூமணி காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 79. ஜம்மு காஷ்மீரின் ஆனந்தநாக் மாவட்டத்தில் நடைபெறும் வருடாந்த அமர்நாத் யாத்திரைக்காக 7,754 பக்தர்களை கொண்ட 12வது குழு பகுதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. அரியலூர் அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து சாலை மறியலில் பெண்கள் ஈடுபட்டிருந்தார்கள். வார விடுமுறையில் ஒகேனக்கல்லில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் நீராடியும் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 800 ரூபாய் குறைந்து 1,5,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 13,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் சீனா தென்சீன கடல் வட்டாரத்தில் உரிமை கோருவதற்கு எந்த ரீதியான அடிப்படையும் இல்லை என்று ஜப்பான், பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்துள்ளன. அவற்றோடு சேர்த்து மேலும் 11 நாடுகள் அது பற்றிய கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த தாக்குதல்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் அலி கொமேனியின் படுகொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக குறிவைக்கப்பட வேண்டிய தலைவர்களின் பட்டியலை ஈரான் செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எண்ணெய் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. பிராண்ட் கச்சா எண்ணெயின் விலை 3.75 விழுக்காடு அதிகரித்து சுமார் 78 டாலராக பதிவாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய நண்பரும் குடியரசுக் கட்சி செனட்டருமான லின்சே கிரகாம் காலமானார். அவருக்கு வயது 71. மியான்மர் அரசாங்கம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் தலைவர் ஆங் சான் சுசி அம்மையார் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளப்படுவார் என்று ஆசியான் அமைப்பிடம் தெரிவித்துள்ளது. அவர் நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்தின் பேங்காக் நகரில் உள்ள களியாட்ட விடுதியொன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய தீப்பரவில் சிக்கி குறைந்தது 27 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஆப்கானிஸ்தானில் கடைகளில் பெண் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் ஆடை கட்டுப்பாடுகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதற்கான சோதனைகள் கடுமையாக்கப்பட்டிருப்பது அதற்கான முக்கிய காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. துருக்கியில் சிசேரியன் பிரசவங்கள் மேற்கொண்டதாக 100க்கும் மேற்பட்ட மகப்பேறு மருத்துவர்கள் மீது அந்த நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பூட்டானில் பிறப்பு வீதம் தொடர்ந்து குறைவதால் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள குடும்பங்களுக்கு ரொக்க ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஐரோப்பாவின் மேற்கு பகுதியை உலுக்கிய மிக கடும் வெப்ப அலையினால் ஜூன் மாதத்தின் இறுதி வாரத்தில் மட்டும் 10,000க்கு அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக உத்தியூர்வ புள்ளிவிவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் வயோதிபர்கள் என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். ஐரோப்பாவின் பல நாடுகளில் வார இறுதியில் தொடர்ந்து கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. பல மில்லியன் மக்களை இது வாட்டுகிறது. சுட்டரிக்கும் வெயிலில் பிரான்சில் கடும் வெப்பம் காரணமாக ஐஃபிள் கோபுரம், லூவர் அறம்பொருளகம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் வழக்கத்தை விட முன்னதாகவே மூடப்பட்டு வருகிறது. பிரான்ஸ் வெப்ப அலை நீடிப்பதால் அணு உலைகள் சிலவற்றின் செயல்பாட்டை நிறுத்தி வைத்திருக்கிறது. சீனாவின் பாவி சூறாவளியின் சீற்றம் குறைந்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. வங்கதேசத்தில் தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரை 51 பேர் உயிரிழந்து போனார்கள். பொதுவாக திருமணம் செய்து கொள்பவர்கள் தங்கள் பெற்றோர் அல்லது உறவினர்களை திருமண சாட்சியாக தேர்ந்தெடுப்பார்கள். எக்குவாடாரில் ஒரு கல்யாண தம்பதி வேறொரு திட்டம் போட்டது. டயனா துபிசா ஆண்ட்ரஸ் அல்கிங்கா என்ற இருவருக்கும் கல்யாணம். சாட்சி ஒரு நாய்க்குட்டி. லூனா என்ற அந்த செல்ல பிராணி திருமண சான்றிதழில்
தனது பாதத்தை தடம் பதித்துள்ளது. பூமியின் ஆழ்கடலுக்கு அடியில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய 73 புதிய எரிமலை பள்ளத்தாக்குகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், சிறந்த T20 அணியாக பலம் வந்த இந்திய அணியின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து இங்கிலாந்து அணி தரவரிசையில் முதலிடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிராக லோர்ட்ஸ் திடலில் நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டியுடன் இங்கிலாந்து வீராங்கனை கீதர் நைட் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து மகளிர் டெஸ்ட் போட்டியில் இந்திய வீராங்கனை யஸ்திகா பாட்டியாலா வரலாற்று சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். இங்கிலாந்து அணிக்காக அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தி சோபி எக்கெல்ஸ்டோன் சாதனை படைத்திருக்கிறார். நோர்வேயின் ஏர் விமான சேவையின் இன்ஸ்டாகிராம் பக்கம், ஆனால் படமோ பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான சேவையின் சின்னத்தை காட்டும் உலக கிண்ண கால்பந்து போட்டியில் காலிறுதி சுற்றின் விளைவாக அந்த சின்னத்தை போட்டிருக்கிறது. இங்கிலாந்து நோர்வேயும் ஆட்டத்தில் மோதியதற்கு முன் இருநாட்டு விமான சேவைகளும் பந்தயம் கட்டியதன் காரணமாக தோல்வியை தழுவும் நாடு வெற்றி பெறும் நாட்டின் விமான சேவையின் சின்னத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த பந்தயம்தான் தற்போது காட்சிப்படுத்தப்படுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியின் சிவரேவை வீழ்த்தி சினர் சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டார். அடுத்த 2030 கால்பந்தாட்ட உலக கிண்ண தொடரில் அணிகளின் எண்ணிக்கை மேலும் 16 உயர்த்தி ஒட்டுமொத்தமாக 64 அணிகளாக மாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.13 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.68 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.30 ரூபாய். ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 480.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.10 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.60 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.55 ரூபாய். கேட்டது TRT தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியிடம் பெற்ற TRT தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் உம்மிடத்தினர். சாசல் கார்சுலா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் உம்மிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு. இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gala Gonesse Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:23 ஐக்கியராஜ்யத்தில் 8:23. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கள் காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. காலை பூந்தன்று நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இருந்து அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக ஒற்றாமா கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி, நீங்கள் வீட்டில் இருக்கின்றீர்கள் என்பது நன்றாக தெரிகின்றது. நன்றி, நலமாக இருக்கிறீங்களா?
2: நன்றி,
1: அப்படியே நல்லா இருக்கோம் கூட. இல்ல தரசன்,
2: தோட்டத்துல
1: போயிட்டேன். ஓகே, அப்ப நீங்க தனியா இருந்து பாட்டு கேக்குறீங்க. ஓகே, நல்லா தோட. என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: நான் செல்லப்பிள்ளை சரவணன்.
1: ஆ, செல்லப்பிள்ளை சரவணன்.
2: என்ன
1: ராயல் காலேஜ்ல படிச்சீங்களுக்கு என்ன கஷ்டம்?
2: பெண்
1: ஜென்மம் திரைப்படத்துல வாலிக்குட்டிய கவிதை வரி
2: என்ன மேடம்?
1: பெண் ஜென்மம்.
2: பெண் ஜென்மம்
1: உங்களை பற்றி தான் சொல்லுது இருக்காது.
2: பெண் ஜென்மம்
1: லக்ஷ்மி அம்மா முத்துராமன் நடிச்ச படம்.
2: ஓகே,
1: நன்றியம்மா. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாலுங்கள்.
2: ஓகே, நன்றி, வணக்கம்.

சுசில் அம்மாவோடு இணைந்து கேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல். திரிலோகச்சந்திரனுடைய இயக்கத்தில் வந்த திரைப்படம், அவருடைய சொந்த தயாரிப்பு. சுஜா அவர் வந்து சினி பாரத் தான் அவருடைய தயாரிப்பு. அதில் வந்து வாலிதான் அவருடைய சொந்த படங்களுக்கு பாடல்களை இயற்றுவார்.

பட்டதாரி படிப்பை படித்தவரை திருலோகச்சந்தர் அவர்கள் ஒரு அந்தரர் குடும்பத்தில் பிறந்தவர் திருலோகச்சந்தர். ஆனால் அவர் ஆங்கில புத்தகங்களை கூடுதலாக படிப்பதனால் அந்த இடைவெளி நேரம் கிடைத்தவுடன் பாடல்களை பற்றி சிந்திக்க மாட்டார். ஆனால் கண்ணதாசனுக்கு அது பிடிக்காது. அந்த பாடலை ரசித்து எந்த இயக்குனர் ரசிக்கிறார்களோ, அவர் என்னென்ன சொல்லுகின்றாரோ, சிட்டுவேஷன் சொல்லுகிறாரோ, அதற்கு ஏற்ற மாதிரி தான் பாடுவார். ஆனால் இவற்ற படங்களுக்கு நான் இயற்ற மாட்டேன். ஆனால் இவர் இயக்கிய திரைப்படங்களுக்கு கண்ணதாசன் பாடலை இயற்றிட்டு

நிகழ்ச்சியை எங்களுடைய குரல் ஆலைகளில் அவரையும் மகிழ்வித்த ஜானகி அம்மாவினுடைய வாழ்க்கை வரலாறை பார்ப்போம் அன்பர்களே. தேனும்பாலும் நிகழ்ச்சியில்

0: பாடலை திருமதி பத்மராணி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நல்லது பார்த்தேன். நலம் தானே
0: பார்த்திவன், நல்லா இருக்கிறேன். நீங்கள்?
1: நாங்கள் நிலமா இருக்க முடியும். சாப்பிடலாம். முடிஞ்சீங்க?
0: என்ன சொல்றோம்,
1: காலமே சாப்பிடல் சாப்பிட்டீர்களா?
0: நீங்க சமைச்சு தந்தீங்களா?
1: என்ன
0: பாடல கேக்குறீங்க?
1: என்ன
0: பாட்டு கேக்குறீங்க?
1: எனக்கு படத்துல ராஜன் ஜானகிர பாட்டு இருக்கலாம். ஜானகி மாட
0: என்ன
1: மில்லத்திறந்த கதவு படத்துல?
0: ஓ,
1: அது ஜானகி மாட பாட்டு இருக்குல்ல.
0: பாடல் மெல்ல திறந்த பாடல் எல்லா பாடலும் இசையில இளையராஜா வந்து முழுக்க முழுக்க வந்து பழைய பழைய பாணியில எங்க விஸ்வநாதனுடைய பாணியில அந்த பாடல்கள் அத்தனையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உடனே கண்டுபிடிக்கலாம். பாட்டுக்கு அவர் போகல, அண்ணன் அடிக்கடி விட்டுட்டு
1: கதையில கேள்விப்பட்டிருந்தேன்.
0: அப்படிதான் நான் பக்கத்துல இருந்தேன். நானும் இப்படி பத்திரிகையில படிக்கிறது இல்ல படிக்க அப்படி வரையங்க. உங்களுக்கும் எங்கள் நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர்கள் அன்புக்குரிய பாரதிவன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம்.
2: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுரிக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல்
0: பார்த்திபன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் கங்கையம்மனுடைய கவிதை வரி அந்த அருமையான பாடகிக்கு கம்பி வாய்ஸ் என்று சொல்லுவார்கள். நான் சொல்லவில்லை, கர்நாடக சங்கீத மேதைகள். ஒரு கண்ணாடியை தூக்கி நீங்கள் உங்களுடைய சீமேந்த நிலத்தில் போட்டால் அந்த கண்ணாடி எப்படி விழுமோ அதே மாதிரிதான் கம்பி வாய்ஸ். எங்களை விட்டு பிரிந்தாலும் அவருடைய 45,000 பாடல்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு பத்திரிகை தகவலும் 45,000, 40,000, 35,000 என்று கிடக்கின்றது. இதை நான் எடுப்பது என்று தெரியவில்லை. சராசரியாக ஒரு 40,000 பாடல் 1962 ஆண்டிலிருந்து பாடிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய பாடல் சிங்கார வேலனையின் தேவா, அவருக்கு ஒரு கிட் சாங். ஏன் எங்களுடைய விஸ்வநாதனுடைய பாடல்கள் எத்தனை இருக்கின்றன?

கோமா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய கவிதை வரியில் வந்த சிங்கார வேலினே தேவா என்ற திரைப்பட பாடலுக்கு பிரபல்யமான பி லீலா, சுசிலா அம்மா எல்லாரையும் தூக்கி எறிந்து எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் இந்த நாயனத்துக்கு ஏற்ற குரல் யாரிடமும் இல்லை என்று சொல்லி கடைசியாக அமைந்த குரல் ஜானகி அம்மாவுடைய குரல், பட்டி தொட்டி எங்கும் அள்ளி எறிந்த பாடல் சிங்கார வேலினே தேவா என்ற பாடல். எஸ் எம் சுப்பையா நாயுடு, உங்களுக்கு சுப்பையா நாயுடு யாருன்னு தெரியவில்லை, பிரபல்யமான தெலுங்கு இசையமைப்பாளர்.

அவருடைய அன்பு கணவர் ராஷின், அவர் வந்து ராஜேந்திர பிரசாத். ஆமாம், அவருடைய இறப்பு அந்த தாயை சரியாக பாதித்து விட்டது. அந்த காலத்தில் திருமணம் என்றால் இறக்கும் வரை அவருடைய உயிராகத்தான் இருப்பார்கள் கணவரோ மனைவியோ. அவ்வாறு பாடகிகளுடைய உண்மையான வாணிஜராமனுடைய கணவர் ஜெயராம் அவர்களும், அப்படி ஜானகி அம்மானுடைய கணவர், அப்படி பாடலில் மயங்கி ரசித்து தான் அவர்கள் திருமணம் செய்வார் டாக்டர். ஆகவே அந்த ராம பிரசாத் அவர்கள் 1997 இறந்திருக்கிறார். அவர்கள் இறந்த பிறகு அம்மாவால் ஒன்றுமே செய்ய, ஒரு தனிமரமாய் ஒரே ஒரு ஆண் மகன் முரளி கிருஷ்ணாண்டவரும் ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். எனக்கு தந்த பட திரைப்பட

0: மாஸ்டாச்சு அந்த இது.
1: எத்தனாயிரம் பாடல் பாடினுவா?
0: தமிழ்லயும்
1: தெலுங்கிலும் பாடவாக நேரம் இல்ல, ஹிந்திக்கு போய் நின்று பாடுறா. ஆனா அஞ்சு மொழி தெரியுமா?
0: அஞ்சு மொழி
1: தெரியும். தமிழ், மலையாளம், மற்றது ஹிந்தி. எழுதி வாசிப்பாவா?
0: என்ன
1: பாட்டு கேக்க போறீங்க? பாடவளிக்கிட்டவா பாடல்கள் பாடி
0: இருக்கிறான்.
1: முதல் முதலா பாடினது என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் என்றுதான் பாடினவா. மௌன போராட்டம் தெலுங்கு படத்தின் இளையராஜா யானையை அதை அறிமுகப்படுத்தி யானைக்கு ஒரு அதிர்ஷ்டம். தன்னோட அவரும் வந்து 200 பாடல்கிட்ட யானை மாட பாடிக்கிறவர் நல்ல பிடிச்சதா சௌதரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடகர் பிடிக்கும், பாடகர் உத்தர பிடிக்கும். அந்த பிடிப்பு ரசனையில எல்லாரும் வெற்றி, அது பாடல்கள் வெற்றியாக அமைந்தா அவையே விட மாட்டேன். அதான் அந்த வெற்றிக்கு காரணங்கள்.
0: ஓ,
1: சும்மா அன்னகிளியாவாக ஹிட்ட எழுதி கொடுத்தேன் சொல்லிக்கிட்டு. அதுக்கப்புறம் எத்தனை ஆயிரம் பாடல் பாடினவா?
0: அதாவது
1: சிங்கார வேலன் தான் நமக்கு ஒரு ரோம் ட்ரகோட்.
0: இதுல மற்றது
1: தமிழங்கள் ஒருத்தருமே இல்ல இசையமைப்பாளர்ல. ஓகே, உங்களுக்காக ஜானகியம்மாளுடைய கண்ணீர் என்ற குரல்ல பாடல் கேட்போமா?
0: கேப்போம் ராஜான. மீண்டும் சந்திப்போம் ராஜா.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம்.

0: புதுவிகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டர் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் May 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
1: புதிய நேர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் எங்களுடைய புங்கையூர் ராஜா. புங்கையூர் ராஜாவை தொடர்ந்து வானொலியில் வைபர் ஊடாக அணிந்திருக்கிறார் வதனி மோகன் அவர்கள். வதனி வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கீங்களா வதனி?
1: ஆமாம் நலமாகவே இருக்கிறோம். நீங்க?
0: அல்ல சௌக்கியமா உற்சாகமா கலகலப்பா இருக்கின்றோம். என்ன பாடல கேட்குறீங்க?
1: ஓ முண்டகி எப்படியும் நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப நானும் ஒரு சந்தோஷமா ஒரு பாடுறது கேப்போம். வசந்தத்தில் ஒரு நாள் படத்துல இருந்து சிவாஜி ஸ்ரீபிரியா ஸ்ரீபிரியாட நடிப்பில வந்த வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு.
0: எந்த உறவு?
1: எந்த உறவு என்றால் உள்ள வேறையா?
0: கண்ணதாசன் பாட்டு இல்ல பிள்ள, சும்மா அள்ளி எறிஞ்ச பாட்டு.
1: கண்ணதாசனா வாடியா இது?
0: கண்ணதாசன் பிள்ள நான் சொல்றேன், நீ அடுத்த ஒரு கதை. நீ கவியரசரா அந்த படத்துல பாடல் இல்லாமல் எழுதினவர்.
1: சரி சரி.
0: ஓ அருமையான பாடல். அந்த பாடல் சிச்சுவேஷன் தான் நான் நடிப்பு தான் பார்க்கல. சுவாயிக்கு அமெரிக்காவில் போய் குடலை கொடுத்துட்டு கொழுப்பு எடுத்து அமெரிக்காவுக்கு இவன் போறானா கொழுப்பு எடுக்கிறதுக்கு அவன் ஆட்டமே குளோஸ் தான். நன்றியம்மா உங்களுக்கான பாடலை திறன். அழகான பாடல் கேட்டு மாலுங்கள். நன்றி. அவர் சகோதரி வதனி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்து பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து இசையரசி மானியம்மா அவர்கள் பாடியிருந்தார்கள். இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் இயற்ற விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருந்தார்கள். இந்த வேளையில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: மங்கள அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நலமா இருக்கீங்களா? சித்ரா
1: நீங்களும்
0: முழு சொத்துகளும் உங்களோட பேர் எழுதி போட்டு பறவைங்க. கலவி வீரத்தர் கோயில், அந்த கோயில், இந்த கோயில் எல்லாம் போய், அம்மன் கோயில் எல்லாம் போய், எம்பெருமானை எல்லாம் வணங்கி நல்லா இருக்கலாம். என்ன நல்லா இருக்கலாம்?
1: நன்றி. என்ன
0: நன்றி? போயில்லையா நீங்க சிலவனுக்கு? என்ன சித்ரா, நீங்க நான் கூட்டிட்டு போற நிக்கிறேன், நீங்க வாரங்களுக்கு
1: என்ன
0: பாடலை கேக்குறீங்க? கவிதை வரியில வந்த பாடல் நல்ல பாடல். நன்றி உங்களுக்கான பாடல்.

0: ஒலித்த பாடலை சித்ரா பவன் அவர்கள் விரும்பினார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இணைந்திருக்கும் திருமதி கமலவணியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி கமலவணி.
1: வணக்கம் ராஜா.
0: எப்படி இருக்கிறீங்க கமலவணி?
1: நாங்க நலமா இருக்கிறோம்.
0: நன்றி. அப்பா எப்படி இருக்கிறார்?
1: அப்பா சுகமா இருக்கிறேன்.
0: நன்றி.
1: அம்மாவுக்கு ஒரு ஹிட் கொடுத்த பாடல்.
0: பாலசுமணியத்தோட இந்த பாட்டு சேர்ந்து படிச்சது. பௌர்ணமி நிலவில் பனி விழும் மலரில் கடற்கரை ஊர்வத்தில் தனியா இருப்பன வந்த மாலியின் பாட்டு, இது கண்ணதாசன் பாட்டு. ஓகே, அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன். மற்றது கணக்க பாட்டு இருக்கு, நல்ல பாடல்கள் இருக்கு, தேடி தேடி எடுக்கணும். பெரிய கஷ்டம். நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சகோதரி கமலமணி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

ஒலித்த பாடலை ஜானகி அம்மா அவர்கள் பாடியிருந்தார். கவியாசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி பாடலை இசையமைத்திருந்தார் மெல்லிசை மாமன்னர் அவர்கள். இந்த நேரத்தில் வானொலியில் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபெருமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நிரந்தர நியமனம் வழங்குவதற்கான நேர்முக பரீட்சை மற்றும் அதனோடு இணைந்த நடைமுறைகளில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக கூறி திருவண்ணாமலை மாவட்டத்தின் அரசாங்க வைத்தியசாலைகள் மற்றும் பொது மருத்துவ அதிகாரி அலுவலகங்களில் 2019 முதல் தொண்டர் அடிப்படையில் கடமையாற்றி வரும் சுகாதார பணியாளர்கள் இன்று உள்துறைமுக வீதியில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தளவாய் புதிய வீட்டு திட்ட மக்கள் தமது கிராமத்துக்கான வீதியை புனரமைத்து தருமாறு கோரி கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். வன ஜீவராசிகள் அதிகாரிகள் இன்று பணிக்கு சமூகம் அளிக்காமல் சுயின விடுமுறையை பெற்று தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். 2016 கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் முன்பாக சாலையை மறைத்து பொதுமக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மேலதிக விசாரணையை செப்டம்பர் 21 அன்று அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கையின் வடக்கு கிழக்கு மலையக பகுதிகள் மற்றும் கொழும்பு உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் வாழும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் பெரும்பான்மையான வாக்கு வங்கியை பிரதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் இன்று சந்தித்து முக்கிய தீர்மானங்களை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பில் உள்ள விருந்தகம் ஒன்றில் இன்று பிற்பகல் இந்த முக்கிய நிகழ்வு நடைபெறும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார். திரைசேரியின் மின்னஞ்சல் கட்டமைப்பு 2019 முதல் காலாவதியான நிலையில் இருப்பதாக இலங்கை கணினி அவசரநிலை பதிலளிப்பு குழு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேறொரு தரப்பினரின் கைக்கு சென்ற சம்பவம் குறித்து ஆராயும் போதே இந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த நாட்டின் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் ஓய்வெறும் வயதை நீடிப்பதற்கு இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் மிகவும் கீழ்த்தரமான மற்றும் வெட்கக்கேடான முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது எமது நாட்டின் ஜனநாயகத்துக்கு மரண அடியாகும். அரசாங்கத்தின் இந்த முயற்சியை தோற்கடிக்க சகல எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். இதுகுறித்து எதிர்கட்சித் தலைவர் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். நீதியமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை முற்றிலும் பயனற்றது என்று ஜனசேத பேரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரட்ன தேரர் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கும் சட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்ட ரீதியான போதிய பயிற்சிகள் மற்றும் ஆலோசனைகள் அவசியம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவு ஹக்கீம் வலியுறுத்துகிறார். பயங்கரவாத தலைவரான பிரபாகரனுடன் இந்த நாட்டில் எந்தொரு பௌத்த துறவியாவது இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதுண்டா என்று பௌத்த தேசியவாத அமைப்பான ராமண பலே அமைப்பின் பொதுச் செயலாளர் இனவாதி இத்தேகந்த சந்தாதிச தேரர் கேள்வி எழுப்புகிறார். காலநிலை மற்றும் வானிலை மாற்றங்கள் குறித்து கவனம் செலுத்துவது மக்களின் நலன் கருதிய கடமையாகும். இது பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மட்டுமன்றி உணவு மற்றும் நீர் பாதுகாப்புக்கு மிக அவசியமான ஒன்றாகும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகளை இன்று முதல் ஆரம்பிக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நியூடெல்லியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வேளாண்மை துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்த உள்ளூர் விவசாயிகளின் குரல் அமைப்பு வேளாண்மை துறையில் ஆழ்ந்த அறிவும் அனுபவம் கொண்டதாக தாங்கள் நம்பும் ஜனாதிபதி நேரடியாக வேளாண்மை அமைச்சை பொறுப்பேற்க வேண்டும் என்று மரியாதையுடன் கோரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த 2023 ஒப்பிடுகையில் நாட்டில் தற்போது புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 100,000 பாரியளவில் குறைவடைந்திருப்பதோடு மறுபுறம் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டிருக்கிறார்.
இளம் வயதினர் திருமணம் மற்றும் குழந்தை பிறப்பை தள்ளி போடுவது குடும்ப வாழ்க்கையை நிராகரிப்பதாக கருதக்கூடாது. மாறாக தற்போதைய பொருளாதார மற்றும் சமூக சூழலுக்கு அவர்கள் அளிக்கும் பதில்களாகவே அதை பார்க்க வேண்டும் என்று பேராதரை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொகையியல் பேராசிரியரும் இலங்கை மக்கள் தொகை சங்கத்தின் தலைவருமான பேராசிரியர் மனோரி கழுத்தந்திரி வீரதுங்க தெரிவித்திருக்கிறார். நிலக்கரி கொள்முதல் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து விசாரணை நடத்தும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் லக்விஜய நிலக்கரி மில்லியத்தின் பிரதி பொது முகாமையாளர் துசான் அபயகோன் உள்ளிட்ட மூன்று அதிகாரிகள் இன்று சாட்சியம் அளிப்பதற்காக அழைக்கப்பட்டுள்ளார்கள். கட்டாய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை இலங்கைக்குள் இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கம்பகம் மாவட்டத்தின் மீரிகமவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிறுநீரக கல்லகற்றும் சிகிச்சை மையம் நேற்று சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தலைமையில் மக்களின் பயன்பாட்டுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண புரத நிலையத்தை ஒரு பல்வகை போக்குவரத்து மையமாக அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாண நெடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து சேவைகளை ஆரம்பிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். உலகின் போக்குவரத்து நெரிசல் குறித்த நுமோவின் 2026 ஆண்டுக்கான இடைக்கால அறிக்கையின்படி இலங்கை உலகின் மூன்றாவது மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நாடாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஓய்வெறும் வயதை மாற்றுவது தொடர்பில் தற்போது பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கோரிக்கைகள் கிடைத்து வருவதாகவும் இந்த கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச நேற்று தெரிவித்திருக்கிறார். நாளாவிய ரீதியில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 68,000 கடந்திருப்பதோடு உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் 47 உயர்வடைந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மீண்டும் நேற்று தெரிவித்திருக்கிறது. தற்போதைய டெங்கு பரவலை கருத்தில் கொண்டு பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கல்வி அமைச்சு முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறது. மின்கசிவு காரணமாக களுத்துறை மாவட்ட செயலகத்தில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனந்தபுரம் மாவட்டத்தின் சங்கிலி கனதராவ பகுதியைச் சேர்ந்தவரும் இலங்கையின் அதிக வயதான பெண்களில் ஒருவராக பரவலாக அங்கீகரிக்கப்பட்டவருமாக புஞ்சாகே களுமெனிகே தனது 114 வயதில் காலமானார். களுமெனிகே 1912 ஜூலை 4 பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வளைகுடா நாடான கட்டாரை உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் ராஜேந்திர சக்தியாக மாற்றிய பெருமைக்குரிய முன்னாள் அமீர் ஷேக் அமது பின் கலிபா அல் தானியின் மறைவுக்கு ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கா இரங்கல் தெரிவித்திருக்கிறார். செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,46,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், இந்தியாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது சிறுபான்மையினரின் பெயர்கள் பெருமளவில் நீக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து அகிலாடுகள் ஸ்தாபனம் தனது கவலையை தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து பெற அமெரிக்க அதிபரை அணுக வேண்டுமா என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு முதலமைச்சர் உமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் அந்த நாட்டில் வாழும் இந்தியர்கள் அடையும் பலன் குறித்து மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். புகழ்பெற்ற பாரிஸ் ஆடை வடிவமைப்பு கண்காட்சியில் அனைவரையும் தன்வசம் சுண்டி இழுத்திருக்கிறது இந்தியாவைச் சேர்ந்த படைப்பொன்று. தென்னிந்தியாவின் சிற்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த யோசனையை அடிப்படையாக கொண்டு தேவி என்ற படைப்பை உருவாக்கியிருந்தார் இந்திய ஆடை வடிவமைப்பாளர் ராகுல் மிஸ்ரா. கத்தார் நாட்டின் நவீன அரசை உருவாக்கியவரும் முன்னாள் அமீருமான ஷேக் அமாத் பின் கலிபா அல் தானியின் மறைவையொட்டி இன்று இந்திய அரசு தேசிய துக்க தினத்தை அறிவித்திருக்கிறது. கர்நாடக மாநிலம் சிக்க பல்லபுரா மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவி வசித்து வந்த 2 பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களிடமிருந்து முறைகேடாக பெற்ற வாக்காளர் அட்டை, ரேசன் அட்டை ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா அதிகரிப்பு எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஆந்திர அரசு சுகாதாரத்துறைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
குஜராத்தில் பள்ளி மாணவர்களில் 50% பன்னிரண்டாம் வகுப்புக்கு முன்பே படிப்பை பாதியில் நிறுத்தி விடுவதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடகத்தில் முகக்கவசம் அணிந்து ஆய்வுக்கு சென்ற போக்குவரத்து துறை அமைச்சரை சில்லறை இல்லை என்று கூறி நடத்தினர் கீழே இறக்கிவிட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வியட்நாமில் இந்தியர்கள் இறந்த விரைவு படகுபத்தின் மாலுமி கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு 57, விதிமுறைகளை மீறியதே விபத்துக்கு காரணம் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. வியட்நாம் படகுபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் ஒன்றையொன்று தாக்க தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் ஓமான் அருகே இருந்த கப்பல் ஒன்றில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்தியா கூறியது. அதிலிருந்த 11 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்று இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது. திபெத்தில் பிரம்மபுத்திரா நதியில் சீனா உருவாக்கி வரும் பெரும் அணையின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து சீன புவியியலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். இந்தியாவின் அருணாச்சல பிரதேச மாநிலத்தையொட்டிய எல்லையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அணைக்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழக அரசின் குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநரிடம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மனு அளித்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் தமிழக வெற்றி கழக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். ஏவுகணைகளை தயாரிக்க அதானி, டாடா, மகேந்திரா உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க ஒன்றிய அரசு முடிவெடுத்துள்ளது. அல்கோஹோல் சேர்மங்கள் அதிகமாக உள்ள மருந்துகளை விற்பனை செய்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அயோத்தி ராமர் கோவிலில் நன்கொடை முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் விகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரி நாடு முழுவதும் கையொப்ப இயக்கம் ஆம் ஆத்மி கட்சியினரால் நேற்று தொடங்கப்பட்டுள்ளது. மைசூர் எக்னி கோட்டை சாலையில் உள்ள பண்ணை தோட்டத்தில் பாடகி எஸ் ஜானகியின் உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. சாகித்ய அகாடமி விருது பெற்றவரும் அசுரன் திரைப்பட கதாசிரியருமான மூத்த எழுத்தாளர் பூமணி காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு 79. ஜம்மு காஷ்மீரின் ஆனந்தநாக் மாவட்டத்தில் நடைபெறும் வருடாந்த அமர்நாத் யாத்திரைக்காக 7754 பக்தர்களை கொண்ட 12வது குழு பகுதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. அரியலூர் அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து சாலமறியலில் பெண்கள் ஈடுபட்டிருந்தார்கள். வார விடுமுறையில் ஒகேனக்கல்லில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் நீராடியும் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 13,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் சீனா தென்சீன கடல் வட்டாரத்தில் உரிமை கோருவதற்கு எந்த ரீதியான அடிப்படையும் இல்லை என்று ஜப்பான், பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்துள்ளன. அவற்றோடு சேர்த்து மேலும் 11 நாடுகள் அது பற்றிய கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த தாக்குதல்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் அலி கொமேனியின் படுகொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக குறிவைக்கப்பட வேண்டிய தலைவர்களின் பட்டியலை ஈரான் செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எண்ணெய் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. பிராண்ட் கச்சா எண்ணெயின் விலை 3.75 விழுக்காடு அதிகரித்து சுமார் $78 பதிவாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய நண்பரும் குடியரசுக் கட்சி செனட்டருமான லின்சே கிரகாம் காலமானார். அவருக்கு 71. மியான்மர் அரசாங்கம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் தலைவர் ஆங் சான் சுசி அம்மையார் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளப்படுவார் என்று ஆசியான் அமைப்பிடம் தெரிவித்துள்ளது. அவர் நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்தின் பெங்கோக் நகரில் உள்ள களியாட்ட விடுதியொன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய தீப்பரவில் சிக்கி குறைந்தது 27 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஆப்கானிஸ்தானில் கடைகளில் பெண் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் ஆடை கட்டுப்பாடுகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதற்கான சோதனைகள் கடுமையாக்கப்பட்டிருப்பது அதற்கான முக்கிய காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. துருக்கியில் சிசேரியன் பிரசவங்கள் மேற்கொண்டதாக 100க்கும் மேற்பட்ட மகப்பேறு மருத்துவர்கள் மீது அந்த நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது.
பூட்டானில் பிறப்பு வீதம் தொடர்ந்து குறைவதால் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள குடும்பங்களுக்கு ரொக்க ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஐரோப்பாவின் மேற்கு பகுதியை உலுக்கிய மிக கடும் வெப்ப அலையினால் ஜூன் மாதத்தின் இறுதி வாரத்தில் மட்டும் 10,000 அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக உத்தியூர்வ புள்ளிவிவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் வயோதிபர்கள் என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். ஐரோப்பாவின் பல நாடுகளில் வார இறுதியில் தொடர்ந்து கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. பல மில்லியன் மக்களை இது வாட்டுகிறது. சுட்டரிக்கும் வெயிலில் பிரான்சில் கடும் வெப்பம் காரணமாக ஐஃபில் கோபுரம், லூவர் அறம்பொருளகம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் வழக்கத்தை விட முன்னதாகவே மூடப்பட்டு வருகிறது. பிரான்ஸ் வெப்ப அலை நீடிப்பதால் அணு உலைகள் சிலவற்றின் செயல்பாட்டை நிறுத்தி வைத்திருக்கிறது. சீனாவின் பாவி சூறாவளியின் சீற்றம் குறைந்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. வங்கதேசத்தில் தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரை 51 பேர் உயிரிழந்து போனார்கள். பொதுவாக திருமணம் செய்து கொள்பவர்கள் தங்கள் பெற்றோர் அல்லது உறவினர்களை திருமண சாட்சியாக தேர்ந்தெடுப்பார்கள். எக்குவாடாரில் ஒரு கல்யாண தம்பதி வேறொரு திட்டம் போட்டது. டயனா துபிசா ஆண்ட்ரஸ் அல்கிங்கா என்ற இருவருக்கும் கல்யாணம். சாட்சி ஒரு நாய்க்குட்டி, லூனா என்ற அந்த செல்ல பிராணி திருமண சான்றிதழில் தனது பாதத்தை தடம் பதித்துள்ளது. பூமியின் ஆழ்கடலுக்கு அடியில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய 73 புதிய எரிமலை பள்ளத்தாக்குகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், சிறந்த T20 அணியாக பலம் வந்த இந்திய அணியின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து இங்கிலாந்து அணி தரவரிசையில் முதலிடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிராக லோர்ட்ஸ் தொடரில் நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டியுடன் இங்கிலாந்து வீராங்கனை கீதர் நைட் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து மகளிர் டெஸ்ட் போட்டியில் இந்திய வீராங்கனை யஸ்திகா பாட்டியாலா வரலாற்று சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். இங்கிலாந்து அணிக்காக அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தி சோபி எக்கல்ஸ்டோன் சாதனை படைத்திருக்கிறார். நோர்வேயின் ஏர் விமான சேவையின் இன்ஸ்டாகிராம் பக்கம், ஆனால் படமோ பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான சேவையின் சின்னத்தை காட்டும் உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் காலிறுதி சுற்றின் விளைவாக அந்த சின்னத்தை போட்டிருக்கிறது. இங்கிலாந்து நோர்வேயும் ஆட்டத்தில் மோதியதற்கு முன் இருநாட்டு விமான சேவைகளும் பந்தயம் கட்டியதன் காரணமாக தோல்வியை தழுவ நாடு வெற்றி பெறும் நாட்டின் விமான சேவையின் சின்னத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த பந்தயம்தான் தற்போது காட்சிப்படுத்தப்படுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியின் சிவரேவை வீழ்த்தி சினர் சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்துக் கொண்டார். அடுத்த 2030 கால்பந்தாட்ட உலகக்கிண்ண தொடரில் அணிகளின் எண்ணிக்கையை மேலும் 16 உயர்த்தி ஒட்டுமொத்தமாக 64 அணிகளாக மாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 383.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.13 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.68 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.30 ரூபாய். 1 கரேஷிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.10 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.60 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.55 ரூபாய். கேட்டது மணிக்கொடு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்கு போய் போத்தனும். மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 rue de Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நேரம் சரியாக 10:23 அக்கராட்சத்தில் 9:23 இந்த நேரத்தில் பர்வீன் சுல்தான் அவர்கள் ஆற்றிய எல்லோர் நெஞ்சை முறுக்கும் அம்மாவின் கண்ணீர் புதிவதே இல்லை பிள்ளைகளுக்கு ஏன் என்ற தலைப்பில்.
1: சந்தோஷம் உனக்கு அதுல, அவ பிள்ளைய அவ எங்க படிக்க வைக்கிறாளோ அதே பள்ளிக்கூடத்துல நான் என் பிள்ளையையும் படிக்க வைக்கிறேங்கிற சந்தோஷம் தான் இதுக்குன்னு சொல்றேன். நாம பார்க்க மறுக்கின்ற பக்கங்கள் என்று சில உண்டு, அதை பிள்ளைக்கு காட்டுங்க. அவர்கள் எங்கே போக வேண்டும் என்று நாம் ஆழ் மனதில் நினைக்கிறோமோ அதுதான் அவர்களுக்கான வழி என்பதனை நாம் அவர்களுக்கு அப்படி காட்டி விட்டுறணும். பல நேரங்கள்ல நாம காட்டுறதே இல்லை. நான் இதை சொல்லி முடிச்சிடறேன். என்னப்பா இந்த உலகத்துல குழந்தைகளே இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், குழந்தை பேரு என்ன என்றால் அவர்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா போய் நிக்கிறாங்க 3 வருஷம் 4 வருஷம், பிள்ளை பேரே இல்லை. இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு கருவேப்பிலை கொத்து மாதிரி நம்ம வீட்டுல புள்ள இருக்குது. அந்த பிள்ளையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்கின்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு உட்கார்ந்துறேன். ஏன்னா கலை நிகழ்ச்சிகள் நடக்கணும், லேட் ஆகுது. என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட கடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது, நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் சொல்றேன். இது ஏதோ மேடை பேச்சுக்காக சொல்வது அல்ல. எனக்கு தெரியும், நான் இதை சொல்லிவிட்டால் உங்களுக்கு அது புரிந்து விட்டால் அந்த வீட்டில் விளக்கெரியும் என்று எனக்கு தெரியும். அந்த தீபம் தான் அது. நான் கொடுக்கறேன், முடிஞ்ச அந்த நெருப்பை எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு, தீபமா ஏத்தி வைங்க. இப்ப சமீபத்துல நான் ஒரு படம் பார்த்தேங்க. இது கெட்டது கிடையாதுங்க. இது பாருங்களேன், இது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு போன் நான் வச்சிருக்கிறது. இது நல்லதுதான். எப்ப வரைக்கும் நல்லது தெரியுமா? இதை நான் பயன்படுத்துகின்ற வரைக்கும் இது நல்லது. இது என்னை பயன்படுத்த தொடங்கிவிட்டால் அது கெட்டது. உங்க வீட்டுல நீங்க சினிமா பாக்குறீங்க தானே? பாக்குறீங்களா? எதுல பாக்குறீங்க? ஓடிடி இருக்கா? நான் ஒரு படம் சொல்றேன், அதை இன்னைக்கு போய் பாத்துருங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள பாத்துருங்க, மறந்துடும் இல்லைன்னா. அந்த படத்துக்கு பேர் அடாலசன்ட். எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? யாருமே பாக்கல. அது இங்கிலீஷ் படம்னா இருந்தாலும் தமிழ்ல வந்திருக்குது. அது தமிழ்ல இருக்குது. அது நான் ஹிந்தியில கேட்டேன். அந்த படம் என்ன தெரியுமா? கவனமா கேளுங்க, நிமிந்து உட்காருங்க எல்லாரும். ஏன்னா அதை நிமிந்து உட்காந்து கேட்கிற கதை 2 மினிட்ஸ். உங்க பாப்பா டான்ஸை விட இது முக்கியம். காலையில 3:30 இருக்கோங்க. 4 எபிசோட் இருக்கு. நான் ஃபுல் கதையை சொல்ல போறதில்ல, காட்சிகளை மட்டும் சொல்றேன். 4 மணி இருக்கும், 3:30 இருக்கும். தட தட தட தடன்னு போலீஸ் வருதுங்க வீட்டுக்குள்ள, கதவை உடைக்குதுங்க. அந்த வீடு ஒரு மெக்கானிக் வீடு, ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தின் அன்பான கணவன் மனைவி, வளர்ந்த இளம் பெண், ஒரு பெண், மூத்த பொண்ணு, 13 வயசுக்கு ஒரு பையன். 13 வயசுல யார வீட்டிலாவது குழந்தைகள் இருந்தால் கவனம், அவர்கள் டீன் ஏஜ்க்கு வருது. 12 அப்படிங்கறதுல இருந்து 13 அப்படி வருது. என் பையன் சொன்னாங்க என்கிட்ட, அம்மா ஃப்ரம் டுடே ஐ எம் டீன். என்ன இதுக்கு அப்போ என்ன சொல்ற, என்ன செய்யணும்? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். இன்னைக்கும் காதல ஒலிக்குதுங்க. காலையிலங்க 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு சொல்றான் ஹாப்பி பர்த்டே பேபி. நான் ஐ எம் நோ மோர் பேபி, ஐ எம் டீன் 13. அதுக்கு என்ன பண்ணணும்ங்கற அப்படின்ற, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். வளர்ந்துட்டான் புள்ள, 13 வயசு குழந்தைய தட தடன்னு வந்த போலீஸ் புடிச்சிட்டு போகுதுங்க. நீங்க அந்த படத்தை பாருங்க. அந்த பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கிறான்? ஒரு ஒரு கோழி குஞ்சு இருக்குல்லங்க, அதனுடைய இறகு மாதிரி இருக்காங்க. அவன் கறந்த பால் இருக்குல்ல, அந்த பால் மாதிரி இருக்கான். அவ்வளவு இன்னசென்டா இருக்குங்க. குற்றம் என்ன தெரியுமா? 13 14 வயது பெண்ணை 22 தடவைக்கு மேலாக கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறான். அவன் சொல்றாங்க, நான் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்பா அப்பா தெரியல, அப்பா அப்பா அப்பான்னு கத்துறான். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க, அவனை ரிமைண்ட் பண்றாங்க, அவனை ஜுவெனைல போடுறாங்க, எல்லாரும் மனித உரிமை ஆட்கள் வராங்க, சைக்காட்ரிக் வராங்க. ஆனா அவன் அப்பா அப்பா அப்பா தான், அப்பாட்ட அவன் ஒரே வார்த்தை சொல்றான், அப்பா செய்யலப்பா, அப்பா என்ன காப்பாத்துவீங்கல்லப்பா, எனக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியலப்பா, அப்பா நான் போய் செய்வேனப்பா, எனக்கு என்ன நடக்குது அப்பா நீ நம்புறல்லப்பா, அப்பா நீ நான் நம்புறேன்ப்பான்றாரு அவங்க அப்பா. அப்படியே பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அவங்க அப்பா குலுங்குறாரு பாருங்க, எப்படிதான் அந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்தான்னு தெரியல. குலுங்கி குலுங்கி அழுறாரு, நான் காப்பாத்துறேன்ப்பா, என் பிள்ளை நல்லவனு எனக்கு தெரியும் பாக்குறாரு. அவன் அப்ப கொஞ்சம் கண்ணை தொடச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறான். ஒரு வருஷம் நடக்குதுங்க இந்த டிராமா. ஒரு சைக்கியாட்ரிக் கண்டுபிடிப்பாங்க அவன் கண்ணில் இருக்கிற மிருகத்தனத்தை. கண்டுபிடிச்சிட்டு ஒரு வருஷம் அப்புறமா அவனுடைய அப்பா அவனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ஃபோன் வரும், அவன் பையன் எடுப்பான். அப்பா 14 வயசு அப்பா அவனுக்கு, அப்பா நான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு நான் ஒத்துக்கலான்னு இருக்கிறேன்ப்பா அப்படிமா. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் தான்ப்பா செஞ்சேம்மா. இது வைஃப் சொன்ன வார்த்தை தான், நீங்கள் இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வார்த்தை. நான் சொல்கிறத விட படம் சூப்பராக இருக்கும். அவ சொல்லுவா, நீங்க தான் அவன் எதை சொன்னாலும் நம்புவீங்க அப்படிங்கிற பிம்பத்தை சின்ன வயசுல இருந்து ஏற்படுத்திட்டீங்க. அவன் போட்ட அப்புறம் அவன் அழுவாங்க. ஆமா இல்ல, ஆமா இல்ல, சாரி மை சன், என் மகனே என்னை மன்னித்து விடு, நான் ஐ கேன் பி த பெட்டர் பர்சன், நான் இதை விட சிறந்த மனிதனாக உன் முன்னால் இருந்திருக்க முடியும். நீ 12 வயதிலே நீ வெள்ளிக்கிழமை போய் என்னது ஸ்லீப் ஓவர் என்று சொல்லிவிட்டு சனிக்கிழமை வருகின்ற பொழுது சின்ன பையன் தானே என்று நான் உன்னை அனுமதித்தேனே. நீ ராத்திரி முழுக்க போன்ல இருக்கும் பொழுது சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டே என்ன உடனே லைட் ஆஃப் பண்ணுவ, நீ கீழ்படுகின்ற குழந்தை என்று உன்னை நம்பினேனே. உனக்கு பின்னால் இவ்வளவு பெரிய குற்றவாளி வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு தகப்பனாக எனக்கு தெரியாமல் உன்னை கண்காணிக்காமல் இருந்ததற்காக என்னை மன்னித்து விடு மகனே என்று சொல்லி அவனுடைய சின்ன பொம்மையை அந்த படுக்கையில போட்டு அதுக்கு போர்வை போத்து அழுது முடிப்பான் அந்த படத்தை. நான் இங்க நிறுத்துறேன். நம் குழந்தைகளை நாம் கண்டிக்க வேண்டாம், கண்காணிப்போமா? போன்லயே இருக்காதீங்க, உங்க பிரச்சனையே பேசிட்டு இருக்காதீங்க, உங்கள் பிள்ளையை கண்காணியுங்கள். ஒருவர் இன்னொருவர் மீது பழி போடாமல் கண்காணிப்பீர்களா? சைலேந்திர பாபுன்னு ஒருத்தர் பெரிய மனுஷன், ஒருத்தர் டிஜிபியா இந்த நாட்டில் இருந்தார், ரிட்டையர் ஆகி இப்பவும் இருக்கிறார், போன வருஷம் தான் ரிட்டையர் ஆனார். அவரை பேட்டி எடுத்தேன் நான். அதற்கு முன்னால் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல அவரு ஒரு சல்யூட் வச்சார்னா அது யாருக்கு வச்சார்னா தன் அம்மாவுக்கு வச்சார், வேற யாருக்கு வைக்கல. அவரு நேரா போய் அவங்க அம்மாவுக்கு ஒரு சல்யூட் வச்சார். நான் இன்டர்வியூல கேக்குறேன், நீங்க உங்க அம்மாவுக்கு சல்யூட் வச்சீங்களே ஏன் சார்னு. நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறது காரணம் எங்க அம்மா தான் சொன்னார். அவரு என்ன சார் சொல்றீங்க, டீடைலா சொல்லுங்கன்னு சொன்ன விஷயத்த சொல்ற. 10 கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவுடைய பேக்ல இருந்து ஏதோ காசு காணமா, 5 ரூபா. யார் எடுத்தாங்கன்னு வீட்டுல தெரியல. அடுத்த நாள் அவங்க அப்பா கேட்டிருக்காரு, யார் எடுத்தீங்கன்ட்டு. யாருமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 17-18 வருஷம் கழிச்சு போலீஸ் உடையில அவங்க அம்மாட்ட முதல் சம்பளத்தை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காரு. அப்போ ஒரு கன்ஃபெஷன் பண்ணியிருக்காரு, அம்மா இன்னிலிருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால நான் 10 வயசு இருக்கும் போது அப்பாவுடைய பர்ஸ்ல இருந்து 5 ரூபா காணும் இல்லம்மா. ஆமா சாரிமா. என்னப்பா அத நான் தாமா எடுத்தேன். அந்த அம்மா சொன்ன பதில், எனக்கு தெரியும்ப்பா. எப்படிமா பாத்தீங்களா? இல்லப்பா. பின்ன எப்படிப்பா எப்படிமா தெரியும் நான் தான் எடுத்தேன்னு? அப்பா நீ எடுத்தியான்னு உன்னை கேட்கும் போது நான் எடுக்கலன்னு நீ சொன்னத நான் நம்பலப்பா. இவ்வளவுதாங்க பேரண்டிங், இவ்வளவுதான் பேரண்ட். நான் எங்க அந்த அம்மாவை வாழ்த்துறேன் தெரியுமா? தன்னுடைய கணவனுடைய பாக்கெட்டில் இருந்து 5 ரூபாயை பிள்ளை எடுக்கிறான் என்று என்றைக்கு தாய் கண்டு கொண்டாலோ, அன்றிலிருந்து அந்த பிள்ளை எப்படி வளர்த்தா தெரியுமா? எவன் எவன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தாலும் அவனை கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போற போலீஸ் அதிகாரியா மாத்தனால, அதுக்குதான் அந்த சல்யூட். நம்மிடம் தான் இருக்கிறது. நான் திரும்ப சொல்றேன், அது உயிரியல் பிரச்சனையே கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து விட்டால் ஒரு குழந்தை பிறந்து விடும். சரியா குரோமோசோம் சேர்ந்துருச்சுன்னா, சரியா அணுக்கள் சேர்ந்துச்சுன்னா பிறந்துரும். இட் இஸ் நாட் எ பயாலஜிக்கல் ஃபேக்டர். இது நம்முடைய பொறுப்பு. நாம் அந்த குழந்தைக்கு ஹீரோவாக ஹீரோயினியாக இருக்க வேண்டும். அதற்கு சில விஷயங்களை நோ சொல்லுங்கள். குழந்தைக்கு மட்டுமல்ல, நீங்களும் நோ சொல்லிக் கொள்ளுங்கள். அவர்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துங்கள். நான் இதை என்னை பயன்படுத்த அனுமதிப்பதில்லை. நோ. எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நோ. நான் இத கம்யூனிகேஷனுக்கு தான் பயன்படுத்துறேனே தவிர கான்வர்சேஷனுக்கு இல்ல. தொலைபேசியில் அதிக நேரம் நான் பேசுவதில்லை. தேவையான விஷயங்களை மட்டும் நான் மெசேஜ் போட்டு விட்டுருவேன். இது என்னுடைய ஆபீஸ். நான் சில நேரங்களில் மனம் சரியில்லாத போது, எனக்கு என்று சில அவுட்லெட் தேவைப்படும் பொழுது, ஆஸ்கர் மூவிஸ், பரிசு பெற்ற படங்கள்னு சில விஷயங்களை பார்ப்பேன். அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாடம் சொல்லும். அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு என் மனதில் நான் என்னை செதுக்கிக் கொள்கிறேன், என்னை நானே ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறேன். நம்ம ரொம்ப பாவங்க ஆக்சுவலா. இதுங்களுக்கெல்லாம் புரியணும், நாங்க பாவோங்கிறது இந்த ZZ-க்கு புரியணும். ஏன்னா நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு வண்டு வாண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்லித்தரவா, நம்ம குழந்தை தான் நம்ம கிட்ட வித்தியாசமா பேசுது. நாமளும் நம்ம குழந்தைகிட்ட அதே வித்தியாசத்துல பேசக்கூடாது. பல பேர் என்ன பண்ணிடுறோம், அந்த குழந்தை எந்த டோன்ல பேசுதோ அதே டோன்ல நாம அவகிட்ட பேசுறோம். கிடையாது, இன்னில இருந்து மாத்திக்கோங்க. எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு போனேங்க. டேபிள்ல உட்கார வச்சுக்கிட்டு அந்த வீட்டு தலைவர்ல பேச கூப்பிட்டாரு. அவர் சொல்றாரு, ஏதாவது சொல்லுங்களே, சாப்பிட கூப்பிட்டியா பேச கூப்பிட்டு ஏதாவது சொல்லுங்களேன், எனக்கு தொண்டை கட்டி இருந்துச்சா. மிரண்டு போய் வந்தாரு,
2: தொண்டை கட்டி இருக்க, கொஞ்சம் சூடா தண்ணி கொடுங்க.
1: அவர் என்கிட்ட,
2: இப்பவே வேணுமா மேடம், அதுக்கப்புறமா வேணுமா மேடம்.
1: எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்கு, நீ நல்லா தானே பேசுவ, புரியுதா? உள்ளதான் நம்ம கிட்ட பேசுவோம். அப்படி நாம திரும்பி புள்ள கிட்ட அப்படி பேசக்கூடாது. நம்ம ஒழுங்கா ஒழுக்கமா தெளிவா அந்த குழந்தைகிட்ட பேசும். நாம் பல நேரங்களில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்னவென்றால், மொழி தெரியாமல் இருக்கிறோம். நம் பிள்ளையிடத்தில் பேசுகின்ற மொழி நமக்கு தெரியல. இன்னிலிருந்து அந்த மொழியை கத்துக்குவோம். நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா என்னை பார்த்துட்டு இருக்குதுங்களா? இப்ப அதுங்க எனக்கு அகேன்ஸ்ட் ஆகும் பாருங்க. எல்லாத்துக்கும் எஸ் சொல்லாதீங்க. 100 விஷயம் அது கேட்டுச்சுன்னா 25 விஷயத்துக்கு பார்க்கலாம் சொல்லுங்க. 75 விஷயத்துக்கு நிர்தக்ஷண்யமா நோ சொல்லுங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்க நோ சொல்லி குழந்தைகளை வளர்க்கறது இல்ல. நான் டீச்சரும் அம்மாவும் இருக்கிறேன். நான் பிள்ளைகளை ஸ்கூல்ல காலேஜ்லயும் பாக்குறேன், வீட்டுல பையனையும் பாக்குறேன். வீட்டில் நோ சொல்லி வளர்க்கப்படாத குழந்தை வெளியில்

முதல்ல நம்ம ஒரு கடிதம் எழுதுவோம்ல, லீவ் லெட்டர். நான் இப்ப சொன்னா நீங்க எல்லாரும் திருப்பி சொல்வீங்க. As I am suffering from my brother's marriage, I request you to leave the school for 2 days. எழுதிட்டோமா? கீழே யுவர்ஸ் யுவர்ஸ் ஓபீடியன்ட்லி அப்படின்னு எழுதுன ஒரு ஜெனரேஷன் இருந்துச்சு, இப்ப யாரும் எழுதுறது இல்ல மேடம். ஏன் எழுதுறது இல்ல தெரியுமா? ஒபீடியன்ட்லி எழுதும் போது ஈ முன்னால வருமா ஐ முன்னால வருமான்னு தெரியல, ஒரு குழப்பமா இருக்குதா? ட்ரூலி அப்படின்னு எழுதிட்டோம்னா எவ்வளவு ட்ரூவா இருக்கிறோமோ அவ்வளவு எல்லு, ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுல ஃபேத்ஃபுல்லி எங்க போச்சீங்க? எங்க போச்சு அந்த பணிவு? எங்க போச்சு நம் குழந்தைகளுக்கு பணிவை நாம் சொல்லி தரவில்லையே? எப்பொழுது அவர்களுக்கு பணிவை சொல்லி தரவில்லை? குழந்தைகள் பணிவோடு இருப்பது அவசியம் என்பதனை அவர்கள் மொழியில் நாம் எப்படி சொல்லி தர வேண்டும் இப்ப சொல்லிக் கொடுத்துட்டு போறேன். நான் குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுங்க தெரியுமா? பணிவாக இருப்பது புத்திசாலித்தனம்னு சொல்லி கொடுங்க. பணிவாளோடு எவன் இருக்கிறானோ அவன் பணிவு என்கின்ற ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறான், அது ஒரு வெப்பன் சொல்லிக் கொடுங்க. பணிவு போல் ஒரு ஆயுதம் வேறு கிடையாது தெரியுமா உங்களுக்கு? உதாரணத்துக்கு சொல்லவா, மகாபாரத போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது, நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, நான் யார் எதை சொன்னாலும் உடனே அது என்னுடைய லைஃப்ல ஒரு டிசிப்ளினா கொண்டு வந்துருவேன், அதுக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறேனா? நீங்க அதை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. மகாபாரதத்துல துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன் தன்னுடைய தந்தையாரை பொய் சொல்லி தன் கழுத்தை அவர் தானே வெட்டி கொள்ளும்படி தூண்டினார்கள் பாண்டவர்கள் என்பதற்காக, பாண்டவர்களை கொல்ல வேண்டும் புறப்பட்டு வர்றார். இந்த ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்லிடுறேன். எப்படி அத நீங்க இறைவனுக்கு நடந்ததா, சாமிக்கா, கடவுளுக்கா, அது மகாபாரதமாச்சே, அது அது அப்படி எல்லாம் பார்க்காம நம்ம லைஃப்க்கு பாத்துக்க முடியுமான்னு பாருங்களேன். அஸ்வத்தாமன் கையில எடுத்துட்டு அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? எல்லாரையும் அழிச்சிடணும்ட்டு நாராயண அஸ்திரம். நாராயண அஸ்திரம் அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நியூக்ளியர் வெப்பன், போட்டா உலகம் அழிஞ்சிடும் அவ்வளவுதான். அந்த வெப்பனோட வந்துட்டாங்க. இப்ப யார் முன்னால இருக்கிறது பாண்டவர்களை? யார் வந்து சாரதியா நிக்கிறது? கிருஷ்ணர். அதுவே விஷ்ணுவின் அவதாரம் தான். வர்றது நாராயண அஸ்திரம்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய எல்லா சைன்யத்தையும், பஞ்ச பாண்டவர்களின் சைன்யத்தையும், பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், எல்லோரும் பணிந்து கொள்ளுங்கள். கீழே விழுந்து தலைய காட்டுங்கடா, அதுக்கு கீழே விழுங்கடான்ட்டான் பீமன். இப்படி நின்ன பீமன் சொன்னார், கீழே விழுடான். கீழே விழுந்தார், தானும் கீழே விழுந்தார். நாராயணஸ்தரம் வந்துச்சு, எல்லாரையும் பார்த்தது, யாரும் எதிர்க்கிறதுக்கு இல்லைன்னு திரும்பி போயிடுச்சு. நாராயண அஸ்திரத்துக்கு பதிலாக கிருஷ்ணர் எடுத்தது பணிவு என்கின்ற ஆயுதம். கொரோனா வந்துச்சா? கொரோனா வந்துச்சா? கொரோனா தானே சொல்லிட்டு வெளியில போனவன் எல்லாம் செத்தான். இத்தனூண்டு வைரஸ் யாரெல்லாம் பயந்து இருந்தோமோ அவங்க பொழைச்சுக்கிட்டோம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. யாரிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் இங்கே உருது தெரிந்தவர்கள் இருப்பீர்கள். ஆஜிசி அதப் பாட்ஷாயி, பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி.

0: முடிவு பண்ணிட்டேன்னா பணிவாயிரு. சேர்மன் ரூம்க்கு கூட்டிட்டு போனாங்க. எல்லாரும் செருப்பு கழட்டினாங்க. நான் உள்ள பார்த்தேன். எதுக்கு செருப்பு கழட்டிட்டு உள்ள போறதுன்னா, உள்ள வந்து சாய்பாபா சிலையும் பூஜைக்கான விக்கிரகங்களும் இருந்தன. செருப்பு போட்டுட்டு உள்ள போக கூடாது. வெளியில் செருப்பை கழட்டி வைத்து விட்டு உள்ளே போனேன். பணிவு என்பது மிக முக்கியமான தகுதிப்பாடு. நாம் யாரிடத்தில் பணிந்து கொள்கிறோமோ அவர்களுடைய முழுமையான அன்பும் ஆசீர்வாதமும் வாழ்த்தும் நமக்கு கிடைக்கும் என்பதனை இன்றைய தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க ஏதோ ஒரு வகையில் விட்டுவிட்டோமோ, ஏதோ ஒரு வகையில் நாம் பின்னடைவு அடைந்து விட்டோமோ. குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது மிக மிக கவனமாக பேச வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த குழந்தை நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது தெரியுமா? மூணு கிஃப்ட் குழந்தைகளுக்கு கொடுங்க இங்க இருக்கிற பெற்றோர்கள். இப்படி நான் சொல்றேன், யார் மனமாவது புண்பட்டா மன்னிச்சிருங்க. என்ன ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் தரக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட் மூணே மூணு தான் யா. நான் வாழ்வரசி, வாழ்ந்து சொல்றேன் நான் இந்த விஷயத்த. என் மகனுக்கு 25 வயதாகிறது. நான் வாழ்ந்து சொல்கிறேன் இந்த விஷயத்தை. ஒரு குழந்தைக்கு பெற்றோர் தருகின்ற ஆகப்பெரிய கிஃப்ட் நம்பர் 1, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருப்பது. சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் குழந்தைக்கு வேற எதுவுமே நீங்க கொடுத்துட முடியாதுங்க. அந்த குழந்தையின் முன்னால் சண்டை போட்டு பிரிவதை காட்டிலும் அந்த குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற தண்டனை வேற எதுவுமே கிடையாது. அம்மா அப்பாவும் சேர்ந்து இருங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா, செகண்ட் கிஃப்ட், உங்களை பாதுகாப்பாக வைத்திருந்து உயிரோடு வைத்திருங்கள். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இருவரும் உயிரோடு இருப்பதை விட வேற அற்புதமான கிஃப்ட் வேற கிடையாது. எனக்கு அப்பா இல்லை, எனக்கு தெரியும் அப்பானா என்ன. நிறைய பேருக்கு அம்மா இருக்காது, நிறைய பேருக்கு அப்பா இருக்காது, இருந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த குழந்தையின் மனநிலையை யோசித்து பாருங்கள். குழந்தை என்று வந்துவிட்டால் பெற்றோர்களே, இட் இஸ் நாட் அ பயாலஜிக்கல் ஃபேக்டர், இட் இஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒரு சமூக பொறுப்பு. ஒரு குழந்தைக்கு பெற்றோராக இருப்பது என்பது சமூக பொறுப்பு. மூன்றாவது சொல்லட்டுமா கிஃப்ட், குழந்தைக்கு கொடுக்கிற மூன்றாவது கிஃப்ட், கடன் இல்லாம இருங்க. கடன் இல்லாம இருங்க, அது குழந்தைக்கு கொடுக்கிற பெரிய கிஃப்ட். அந்த குழந்தையின் மனம் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதனை பிள்ளையின் மூலமாக உங்களுக்கு தெரிந்தால்தான் உங்களுக்கு மனம் வலிக்கும். பெற்றோராக இருந்து விட்டு போகிறோம். இதெல்லாம் என்ன தெரியுமா, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் தான் வந்தேன். வேலூர்காரங்க தானே நீங்க? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பானா? 11 மணிக்கு என் புள்ள செல்போன் பேசுது மிஸ், கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அதான் ஸ்கூல்லயா பேசுது, வீட்டுல தானே பேசுது. ஏன் நீ கண்டிக்க முடியல உன்னால? நீ அம்மா தானே, நீ அப்பா தானே. நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது, அதனாலதான் உங்ககிட்ட கொண்டாந்து விட்டுருக்கோம். சரி, அப்ப நாங்க சொல்ற பேச்ச நீங்க கேளுங்க. நாங்க உங்களை கூப்பிட்டு சொல்றோம் ஒரு விஷயத்த. ஒரு சூட்சுமம் சொல்லவா, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வைப்பாங்கல்ல, புருஷம் பொண்டாட்டி எவ்வளவு சண்டை போட்டிருந்தாலும் அன்னைக்கு மட்டும் ஸ்கூட்டர்லயோ ஆட்டோலயோ நீங்க எதுல வரீங்களோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம வந்தாலும் பிள்ளைக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க. இது ரெண்டும் பண்ற அட்டுழி என்ன தெரியுமா, உங்க அம்மா அப்பாவை அமுச்சு வச்சிருது, தாத்தா பாட்டி தான் ரெப்ரசன்டேஷன். அது பிள்ளைய எவ்வளவு திட்டினாலும் வீட்டுக்கு வந்து சொல்லவே சொல்லாதுங்க ரெண்டும். ஏன் தெரியுமா, நமக்குதான் அது அசல், தாத்தா பாட்டிக்கு அது வட்டி, வட்டி ரொம்ப ருசியா இருக்கும். அதுங்க எது வேணாலும் செய்யலாம். அம்மா அப்பா சேர்ந்து வாங்க, நாங்க சொல்லுவோம் உங்ககிட்ட, நாங்க சொல்லுவோம் டீச்சர்ஸ் உங்ககிட்ட. மேடம், நீங்க அந்த பேரை சொல்லிட்டா, உங்க அம்மா அப்பா தானே? ஆமாங்க. உங்க பாப்பா பொய் சொல்லுதுங்க, சொல்லிடுங்களேன். அம்மா அப்பாட்ட நான் 25 வருஷமா டீச்சரா இருந்திருக்கேன். அம்மா அப்பா எம்மாடி கண்ணெல்லாம் இருந்துச்சு, ஏன் பிள்ளையா பொ பொய்யா? நாங்க நல்ல குடும்பத்தில இருந்து வர்றவங்க, ஏன் புள்ள பொய் சொல்லோன்னு நீங்க சொல்லாதீங்க. சொல்லாதா உங்க பாப்பா பொய் சொல்லாதா? சொல்லவே சொல்லாது, சூப்பரா சொல்லும். எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பொய் சொல்லோன்னு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்பிச்சிருப்பீங்க ஸ்கூலுக்கு, அதுக்கு பாட்சான்னு ஒரு பேர் இருக்குது, அது எங்களுக்கு தான் தெரியும் அந்த பேர். நாங்க சொன்னா நம்புங்க. இந்த நாலு பேரோட சேர்ந்துதான் என் புள்ள நாசமா போகுது. அந்த நாலுத்துக்கு லீடர் அதான். எங்களுக்கு தெரியாதா? சொல்றோம்னா கேட்டுக்கோங்க. ஏனென்றால் நாங்கள் தப்பிப்பதற்காக உங்கள் பிள்ளையை நாங்கள் குறை சொல்வதே இல்லை. அந்த குழந்தை சீர் செய்யப்பட வேண்டும் என்ற உதவிதான் உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோமே தவிர, எப்பொழுதும் அந்த குழந்தையை பழி சொல்லி எங்கள் கடமையிலிருந்து விலகுபவர்கள் இல்லை ஆசிரியர்கள். ஆசிரியர்களை புரிஞ்சுக்கோங்க. ஆசுனா குற்றம், எரிதல்னா களைதல். குற்றம் களைபவர்கள் தான் ஆசிரியர்கள். சரியா? வேற எந்த வேலையும் கிடையாது எங்களுக்கு. நீ ஒரு பேப்பரை கூட நான் திருத்தி கொடுத்துருவேன். திருத்துறதான் என் வேலையே. பாருங்களேன், எங்க கிட்ட அடிக்கிற குச்சி இருந்துச்சா? பிடுங்கிட்டீங்களா? பிடுங்கிட்டீங்களா? இப்ப அது போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு. ஒழுங்கா எங்க கிட்டயே இருந்திருந்தா அங்க போயிருக்காது. அவங்க உங்கள் பிள்ளையை கண்டிக்கின்ற அளவிற்கு நாங்கள் விட்டிருக்க மாட்டோம். நாங்களே அவர்களை சரி செய்து இந்த சமூகத்திற்கு வெளியில் அனுப்பி வைத்திருப்போம். சில பேர் செய்த குற்றங்களால் மிகப்பெரிய நிலையிலே ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கண்டிச்சு சொல்ல முடியலங்க பிள்ளைகளை. குழந்தை சாப்பிடல. நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கேன், குழந்தை சாப்பிடல, மூணு நாளா சாப்பிடல, பேப்பர் வச்சு அனுப்புது டீச்சர், பிள்ளையினுடைய தாய் பார்க்கல. மூணாவது நாள் போன் பண்றாங்க இந்த அம்மா, உங்க பாப்பா சாப்பிட மாட்டேங்குது மூன்றாவது நாள் இன்னைக்கு, நீங்க கவனிக்கலையானா? அந்த அம்மா சொல்லுது, என் முன்னாலதான் நடந்தது. மேடம், உங்க கையில போன் இருக்குதா? இருக்குது. அந்த அது பாப்பா கிட்ட கொடுங்க மேடம், சாப்பிட்றோம். யாரு? டீச்சர் கொடுக்கணுமா போன பாப்பா பார்த்து சாப்பிடறதுக்கு? எங்கங்க தவறி போனோம் நாங்க? நான் சொல்லட்டுமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்ககிட்ட? ரொம்ப நேர்மையா சொல்றேன் இந்த விஷயத்த. இப்ப இருக்கிற மனநிலையில இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எங்க அம்மா எல்லாம் ஒரு வாட்டி சொன்னா எனக்கு ஓராயிரம் வாட்டி சொன்ன மாதிரி கேட்கும். இன்னைக்கு ஓராயிரம் வாட்டி சொன்னாலும் ஒரு வாட்டி சொல்ற மாதிரி கூட கேட்க மாட்டேங்குது. அதுக்கு ஏய் சூடா இருக்கு பிடின்ற ஒரு அம்மா, அது இப்படி நீட்டுது, மறுபடியும் சொல்லுது சூடா இருக்குது இப்படி புடின்னு, மறுபடியும் இப்படி பிடிக்குது இப்படி பிடிக்குது, மறுபடியும் அந்த அம்மா சூடா இருக்கு வெயிட்டா இருக்கு இப்படி புடின்னு, மறுபடியும் இப்படி நீட்டுச்சு. யோயோ யோயோ, அந்த அம்மா சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லிச்சு. உன்னை நல்லா தானே பெத்தேன், நல்லா தானே சோறு போட்டு வளர்க்கறேன், நல்ல ஸ்கூல்ல தானே படிக்க வைக்கிறேன், இப்படி பண்ற சொன்னா புரியாதா உனக்கு? அப்படின்னு நாலஞ்சு கெட்ட வார்த்தையை திட்டின உடனே இப்படி பிடிக்குது. இது ஏமா இப்படி செய்தது? எங்க அம்மா கிட்ட கேட்டேன் நானு. எங்க அம்மா 79+, 1000 பிறை கண்ட பெண். அந்த பெண் கிட்ட கேட்டேன், அம்மா ஏமா இப்படி சொன்ன, ஒரு நீ ஒரு வாட்டி சொன்னா எனக்கு புரிஞ்சுது, இன்னைக்கு ஓராயிரம் வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, கெட்ட வார்த்தை சொல்லி மண்டையில டங்குன்னு அடிச்சாதான் சின்ன விஷயம் கூட புரியுது, ஏமான்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா சொந்த பதில அப்படியே சொல்றேன், இந்த குழந்தைங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஒரு படத்துல வரல பாலைவன ரோஜாக்களா என்ன படம் தெரியல அது, சுபத்ரா, நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, உனக்கு கூடவா புரியவில்லை, நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீட்டுல ஒரு அம்மா தம் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துச்சான். அந்த மருமக பெருக்கும் போது சரியாவே பெருக்காதான், இந்த மாதிரி மூலையில எல்லாம் அழுக்கு இருக்கு, கரெக்டா பெருக்கு கரெக்டா பெருக்கு சொல்லுவான். அந்த பொண்ணு கேட்கவே கேட்காதா, உடனே உன்னை நல்ல நல்ல வீட்டுல இருந்தானே கூட்டிட்டு வந்தேன், என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணா இருப்பேன், என் வீட்டுக்கு நல்ல மருமக இப்படின்னு பெரிய ஒரு டைலாக் சொன்ன உடனே ஒழுங்கா இருக்குமா? அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில ஏந்திரிச்ச உடனே தொடப்பக்கட்டையை எடுத்துட்டு அந்த மாமியார் ரூம் வாசல்ல போய் நிக்குமா, மாமி கொடுக்க வேண்டியது கொடுங்க பெருக்கணும்னு சொல்லுமா. எங்க அம்மா அப்படி சொன்னாங்க எனக்கு. இந்த குழந்தைங்க ஏன் நாம பேசுறது புரிஞ்சுக்கிறது இல்ல? ஏன் புரிஞ்சுக்கிறது இல்ல தெரியுமா? இத ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா யார் பேசுறதும் புரியாது. வேற எதுலயாவது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தா யார் பேசுறதும் நமக்கு புரியாது. நாம ஏன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏன் புரிஞ்சுதுன்னா, நாம் அதிகமான என்டர்டெயின்மெண்ட், அதிகமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோட நாம இருந்ததில்லை, புத்தகங்களோடய நாம் இருந்திருக்கிறோம். இன்றைய குழந்தைகள் அதிகம் அதிகமாக இந்த ப்ளூ ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இந்த கிரீன் லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பாக்குறாங்க சரி, நாம பார்க்காம இருக்கிறோமா? நான் இங்க இருக்கிற அப்பாக்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன், 8 மணிக்கு மேல உங்களுக்கு எதுக்கு போன்? வீட்டுக்கு தான் வந்துட்டீங்கல்ல, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்களா? அவ்வளவு அவசரமா யார் கூப்பிட்டுருவா உங்களை? வீட்டுலதான் இருக்காங்க மனைவி, வீட்டுலதான் இருக்காங்க பிள்ளைங்க, வீட்டுலதான் இருக்காங்க அம்மா அப்பா, யார் கூப்பிட்டு போறா? அவ்வளவு அவசரமா என்னத்துக்கு? காலையில எந்திரிச்ச உடனே உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்றது கூட பாத்துக்கிறது இல்ல, உடனே தேடுறது அந்த செல்போன. பர்ஸ் காணாம போனா கூட பயப்படுறது இல்லைங்க, இன்னைக்கு போன் காணாம போனா ஒரு மேனியா ஆயிடுச்சுங்க. அது நாம சரியா இருந்தா தாங்க நம்ம புள்ள சரியா இருக்கும். நான் சொல்லட்டுமா, பெற்றோர்கள் தியாகம் செய்யாமல் நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியாது. நீங்கள் உங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்காம உங்கள் குழந்தைகள் உங்களை கண்ட்ரோல்ல வராது. நீங்க எப்படி கண்ட்ரோல்ல இருக்கிறது, உங்க கண்ட்ரோல்ல நீங்க எப்படி வந்து நிர்மணிப்பீங்க? நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி தரேன். பிள்ளையை கண்டிக்கின்ற பொழுது அம்மா கண்டிக்கிறாங்களா, அப்பா பிள்ளை முன்னால் அம்மாவை கண்டிக்காமல் இருங்கள். எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? நான் பேசுறது சைக்காலஜி தெரியுமா? அப்பா பிள்ளையை கண்டிக்கும் பொழுது அப்பா வெளியில போனா அப்பாவை பத்தி பையன் கிட்ட குறை சொல்லாம இருங்க. நீங்களோ உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ முக்கியமே இல்லை. இதில் யார் முக்கியம் என்றால் பிள்ளைதான் முக்கியம். பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காகத்தான் உங்களை நீங்களே சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஆளுமையான பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியாது. நான் அச்சுறுத்தல, நான் சத்தியத்தை சொல்றேன். ரொம்ப சிறப்பான பிள்ளைய வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைய. இன்னைக்கு பிள்ளைகள் கேக்குதுங்க, நம்ம கிட்ட கேக்குது, ஏன் படிக்கணும் கேக்குதா? என்ன பதில் சொல்லுங்க, ஏன் படிக்கணும்னா என்ன பதில் வச்சிருக்கீங்க? அந்த பதில் சொல்ல தெரிஞ்சா உன்னை எதுக்கு பேச கூப்பிடுறோம்? சொல்லு, ஏன் படிக்கணும்னு என் பிள்ளை கேக்குது சொல்லு. 4ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள ஒரு புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்குது மேடம். குழந்தைகளை வளர்ப்பது எப்படி? நீ எதுக்குடா இதை படிக்கிற? எங்க அம்மா அப்பா இதுல எழுதியிருக்கிறபடி என்ன வளர்க்கிறாங்களான்னு நான் பாக்குறேன். ஏன் படிக்கணும் தெரியுமா? நான் ஒரு காட்சி சொல்றேன். எனக்கு முன்னால நீங்க, நான் ஒரு அவள் விகடனுக்கு நான் கொடுத்த இன்டர்வியூ, அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால நான் கொடுத்த இன்டர்வியூ, அதை நீங்க பாத்தீங்கல்ல, அதுல வளவளன்னு என்னுடைய வரலாறு சொல்லியிருப்பேன். நான் ஒரு விஷயம் சொல்லவா, ஏன் படிக்கணுங்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன். ஒரு பிடி டீச்சரா இருந்த என்ன, சாதாரணமானது இல்லை பிடி டீச்சர் வேலை. பிஏ பிஎட் படிக்கும் பொழுது எனக்கு பிஹெச்டிக்கு, எம்ஏ பிஎட் பிஹெச்டிக்கு ஃபீஸ் இல்லைங்கிறதுனால நான் பிடி டீச்சர் வேலைக்கு 3 மாசம் போனேன். எனக்கு உட்காரத்துக்கு சீட்டு கூட கிடைக்கல, ஆனா வெறியோட படிச்சேன். 6 வருஷத்துல எனக்கு வேலை கிடைச்சது, கல்லூரியில வேலை கிடைச்சது. அந்த ஸ்கூல்ல என்ன அவமானப்படுத்தினவங்க இந்த காலேஜ்ல என் பக்கத்துல வந்து இன்டர்வியூக்கு உட்கார்ந்தாங்க. ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சது. ரெண்டு பேரும் ஒரே சீட்ல ஒரே சமநிலையில உட்கார்ந்து வேலை செஞ்சோம். நான் யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் நீங்கள் விழுகிறீர்களோ அங்கெல்லாம் உங்களை தூக்கி நிறுத்துவது எது என்றால் நீங்கள் கற்கின்ற கல்விதான் என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. படிச்சா ஒண்ணும் இல்லைங்க, பணக்காரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பணம் எங்கே செல்லுமோ அங்கேதான் உங்களுக்கு மரியாதை. பணம் தீர்ந்துட்டா மரியாதை இல்ல. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அது தீரவே தீராது, தீரவே தீராதுங்க. அதனால்தான் லட்சுமி அம்மா இப்படி உட்கார்ந்துருப்பாங்க, சரஸ்வதி அம்மா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மரியாதை இருக்குல்ல. லக்ஷ்மி மேடம் கொடுக்கறத முடிஞ்சா விஷ்ணு சார் திருப்பி வாங்கிடுவார். சரஸ்வதி கொடுக்கறத எந்த கடவுளும் திருப்பி வாங்கவே முடியாது. அந்த ஞானம் சொல்லுங்க, அதுக்காக படிக்கணும்னு சொல்லுங்க. நம்ம பாப்பா ஏன் தெரியுமா நம்ம கிட்ட கேக்குது, நம்ம பையன் ஏன் தெரியுமா நமக்கு கேக்குறான். ரொம்ப அரசியல் பேசுறேன்னு நினைக்காதீங்க. கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் தான் இதை கேட்கிறார்கள். நம் குழந்தைகள் படித்து விட்டால் நம் பேர குழந்தைகள் இந்த கேள்வியை கேட்கவே மாட்டார்கள். படிச்சா என்ன கிடைக்கும், என் தாத்தாவுக்கு என்ன கிடைச்சது, என் அப்பாவுக்கு என்ன கிடைச்சதுன்னு அதுக்கு புரிஞ்சிடும். சொல்றது பெரிய விஷயம். படிக்கிற படிப்பு இருக்குல்ல, அது என்ன பண்ணோன்னு சொல்ற. பிடி டீச்சரா இருந்த என்ன ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆக்குச்சு என் கல்வி. காலேஜ்ல ப்ரொஃபசரா இருந்த என்ன தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ் சங்கத்தின் துணை தலைவராகவும் இயக்குநராகவும் தமிழ்நாடு அரசு என்னை இன்றைக்கு நியமித்து இருக்கிறது என்றால் நான் கற்ற கல்விக்காக எனக்கு கிடைத்தது தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. படிச்சா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை இருக்குல்ல, உங்களுக்கு கிடைக்கிற அதிகாரம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசுன்னு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்றேன். என் மனசெல்லாம் வந்து உங்களை பார்க்க பார்க்க எங்கேயோ நம்ம மிஸ் பண்றோம்ல, இதை மட்டும் உங்களுக்கு புரிய வச்சிடணும்ல, இது மட்டும் உங்களுக்கு புரிய வச்சிடணும்னு துடிக்குது எனக்கு. அதை மட்டும் புரிய வச்சுட்டு போறேன். மதுரை
1: அன்பு உறவுகள் முழுமையாக ஒளிபரப்ப முடியாமைக்கு மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தகவல்களை தந்தவர் திருமதி பர்மின் சுல்தான் அவர்கள், தமிழகத்தில் இருந்து. நேரம் சரியாக 11:01 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:01 மணித்தியால செய்திகள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மணித்தியால டிஆர்டி தமிழொலியில் தொடர்கின்றது மணித்தியால செய்திகள். நிரந்தர நியமனம் வழங்குவதற்காக நேர்முக பரீட்சை மற்றும் அதனோடு இணைந்த நடைமுறைகளில் தமக்கு அநீதியை இழக்கப்பட்டுள்ளதாக கூறி திருகோணமலை மாவட்டத்தின் அரசாங்க வைத்தியசாலைகள் மற்றும் பொது மருத்துவ அதிகாரியால் அலுவலகங்கள் 2019 ஆண்டு முதல் தொண்டர் அடிப்படையில் கடமையாற்றி வரும் சுகாதார பணியாளர்கள் இன்று உள்துறை வீதியில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தலவாய் புதிய வீட்டு திட்ட மக்கள் தமது கிராமத்துக்கான வீதியை புனரமைத்து தருமாறு கோரி கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 2016 ஆண்டில் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் முன்பாக சாலையை மறித்து பொதுமக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்சா மற்றும் 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மேலதிக விசாரணையை செப்டம்பர் 21 அன்று அழைக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திரைசரி மின்னஞ்சல் கட்டமைப்பு 2019 ஆண்டு முதல் காலாவதியான நிலையில் இருப்பதாக இலங்கை கணினி அவசர நிலை பதிலளிப்பு குழு அரசாங்க நிதி மத்திய குழுவில் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வேறொரு தரப்பினருக்கு சென்ற சம்பவம் குறித்து ஆராயும் போது இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற நடவடிக்கைகளை துரித்தப்படுத்துவதற்கு சட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்ட ரீதியான போதிய பயிற்சிகள் மற்றும் ஆலோசனைகள் அவசியம் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராபு ஹக்கீம் தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பலர் கடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் முன்னாள் அரசாங்கத்தின் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகளை இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இளம் வயதினர் திருமணம் மற்றும் குழந்தைகள் பிறப்பை தள்ளி போடுவது குடும்ப வாழ்க்கையை நிராகரிப்பதாக கருதக்கூடாது. மாறாக தற்போதைய பொருளாதார சமூக மற்றும் சூழலுக்கு அவர்கள் அளிக்கும் பதில்களாகவே அதை பார்க்க வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொகையினால் பேராசிரியருக்கு இலங்கை மக்கள் தொகை சங்கத்தின் தலைவருமான பேராசிரியர் மனோரி கலுத்தகிரி விருதுங்க இதனை தெரிவித்துள்ளார். உலகின் போக்குவரத்து நெரிச்சல் குறித்த நம்பவோவின் 2026 ஆண்டுக்கான இடைக்கால அறிக்கையின்படி இலங்கையின் 3வது மிக மோசமான போக்குவரத்து நெரிச்சல் நிகழ்ந்த நாடாக பட்டியலிடப்பட்டுள்ளது. ஓய்வரும் வயதை மாற்றுவது தொடர்பில் தற்போது பல்வேறு தரப்பினரிடமிருந்து கோரிக்கைகள் கிடைத்து வருவதாகவும் இந்த கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் சுகாதாரம் மற்றும் வெகுசூடக ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயசீஷ தெரிவித்துள்ளார். செட்டியார் தேர்வில் இன்று 22 கரட் பவுன் 3,46,000 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் கிராமின் விலை 43,250 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்தியாவின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் போது சிறுபான்மையினர் பெயர்கள் பெருமளவில் நீக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. இந்தியா பிரித்தானியா இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் அந்த நாட்டில் வாழும் இந்தியர்கள் அடையும் பலன் குறித்து மத்திய வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கட்டார் நாட்டில் நவீன அரசை உருவாக்கியவரும் முன்னாள் அமீரருமான ஷேக் அமெட் பின் கலிபா அல்தானியாவின் மரபையொட்டி இன்று இந்திய அரசு தேசிய துக்க தினத்தை அறிவித்துள்ளது. கர்நாடக மாநில சிங்கப்புல்லா பல்லாபுர மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவி வசித்து வந்த 2 பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து முறைகேடாக பெற்ற வாக்காளர் அட்டை ரேஷன் அட்டை ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குஜராத்தில் பள்ளி மாணவர்கள் 50% 12ஆம் வகுப்பிற்கு முன்பே படிப்பை பாதியில் நிறுத்தி விடுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடகத்தில் முகக்கவசம் அணிந்து ஆய்வுக்கு சென்றபோது போக்குவரத்துத்துறை அமைச்சரை சில்லறை இல்லை என்று கூறி நடத்துனர் கீழே இறக்கிவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தை சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்தியா சுற்றுலா பயணிகள் உடல்கள் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் என இந்த சம்பவத்தில் உயிர் தப்பிய 17 இந்திய பயணிகள் ஒருவர் தவிர மற்றவர்கள் தாய்நாடு திரும்பிக் கொண்டிருப்பதாக ஹனேயில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் ஒன்றையொன்று தாக்க தொடங்கியுள்ள நிலையில் ஓமான் அருகே இருந்த கப்பல் ஒன்றில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்தியா தெரிவித்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் தமிழக வெற்றி கழக ஆட்சி முடிவிற்கு வந்துவிடும் என அமெரிக்க முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இதனை தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக அரசின் குதிரைப்புறம் தொடர்பாக ஆளுநருடன் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மனு அளித்துள்ளது. அல்கஹால் சேர்மங்கள் அதிகமாக உள்ள மருத்துவ மருந்துகளை விற்பனை செய்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் அதனை விற்பனை செய்யக்கூடாது. ஜம்மு காஷ்மீர் அனந்த மாவட்டத்தில் நடைபெறும் வருடாந்திர அமர் யாத்திரைக்காக 7754 பக்தர்களை கொண்ட 12வது குழு பகவதி நகர் முகாமில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. உலக செய்திகள். சீனா தென்சீனா கடல் வட்டாரத்தில் உரிமை கோருவதற்கு எவ்வித சட்ட ரீதியான அடிப்படையும் இல்லை என்று ஜப்பான் பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றது. ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் அலி ஹமேனியின் படுகொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக குறி வைக்கப்பட வேண்டிய தலைவர்களின் பட்டியலை ஈரான் செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த தலைவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எண்ணெய் விலை கணிசமாக அதிகரித்து வருகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நெருங்கிய நண்பரும் குடியரசுக் கட்சி செனட்டருமான லின்சே கிரஹாம் காலமானார். பூட்டானில் பிறப்பு வீதம் தொடர்ந்து குறைவதனால் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள குடும்பங்களுக்கு ரொக்கத்தொகை ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. ஐரோப்பியாவின் மேற்கு பகுதியை உலுக்கிய மிக கடும் வெப்ப அலையினால் ஜூன் மாதத்தின் இறுதி வாரத்தில் மட்டும் 10,000 அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் பெரும்பாலானவர்கள் வயோதிபர்கள் என குறிப்பிடப்படுகின்றது. தொடர்ந்து ஐரோப்பாவின் பல நாடுகளில் வார இறுதியில் தொடர்ந்து கடுமையான வெப்பநிலை நிலவி வருகின்றது. பிரான்ஸ் வெப்பநிலை நீடிப்பதனால் அணு உலைகள் சிலவற்றில் செயல்பாட்டை நிறுத்தி வைத்துள்ளது. சீனாவின் பாவி சூறாவளியின் சீற்றம் குறைகின்றது. பொதுவாக திருமணம் செய்து கொள்பவர்கள் தங்கள் பெற்றோர் அவரது உறவினர்களை திருமண சாட்சியாக தேர்ந்தெடுப்பார்கள். எக்குவாடாரில் ஒரு கல்யாண தம்பதி வேறொரு திட்டம் போட்டது. டயானா துபிசா ஆண்ட்ரஸா அல்கிங்கா இருவரும் கல்யாணம் துது சாட்சிக்கு நாய்க்குட்டி லூனா என்னும் அந்த செல்லப்பிராணி திருமண சான்றிதழில் தனது தடத்தை பதித்து வைத்துள்ளது. பூமியின் ஆழ்கடலுக்கு அடியில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய 73 புதிய எரிமலை பள்ளத்தாக்குகளை ஆட்சியாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். விளையாட்டு செய்திகள். சிறந்த T20 20 அணியாக பலம் வந்த இந்தியாவின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து இங்கிலாந்து அணி தரவரிசையில் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக லார்ட்ஸ் டலில் நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வீராங்கனை ஹீடர் நாய்ட் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுகின்றார்.
லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து மகளிர் டெஸ்ட் போட்டியில் இந்திய வீராங்கனை ஜஸ்திகா பாட்டியா வரலாற்று சாதனையை புரிந்துள்ளார். இங்கிலாந்து அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி சுபி எக்கல்ஸ்டோன் சாதனையை புரிந்துள்ளார். நோர்வீஜியன் ஏர் விமான சேவையின் இன்டர்ஸ்டேம் பக்கம் ஆனால் படமோ பிரிட்டிஷ் விமான சேவையின் சின்னத்தை காட்டும் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் காலிறுதிச் சுற்றின் விளைவு இது. இங்கிலாந்து நோர்வேயும் ஆட்டத்தில் மோதியதற்கு முன் இருநாட்டு விமான சேவைகளும் பந்தயம் கட்டியுள்ளனர். தோல்வியை தழுவும் நாடு வெற்றி பெறும் நாட்டின் விமான சேவையின் சின்னத்தை பயன்படுத்த வேண்டும். இதுதான் பந்தயம். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் இறுதி ஆட்டத்தில் இஸ்ட்ரேவரை வீழ்த்தி சின்னர் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். அடுத்த 2030 கால் பந்தாட்ட உலக கிண்ண தொடரில் அணிகளின் எண்ணிக்கையை மேலும் 16 உயர்த்தி ஒட்டுமொத்தமாக 64 அணிகளாக மாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ தெரிவித்துள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடும். இன்றைய நாணய மாற்றுக்கு அரசனை வழங்குகின்றனர் tatamilonly.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒளிப்பையும் அத்தோடும் அது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரண நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 383/47%, இந்தியாவில் 109/11%, இந்தியாவில் அமெரிக்க டாலர் இலங்கையில் 316/22%, இந்தியாவில் 95/68 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 415/47%, இந்தியாவில் 118/30 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் ஒரு அக்கராச்ச பவுண்ட் இலங்கையில் 450/10%, இந்தியாவில் 128/10 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 237/60%, இந்தியாவில் 67/65. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி.டி. கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோர்னஸில் அமைந்துள்ள வி.டி. சூப்பர் ஸ்டோர். இரண்டு நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகள்.

0: പൊന്നാങ്കാണി വല്ലേര കുറിഞ്ച പാക്ക മാട്ടിങ്ക മരക്കറിയ
1: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
0: விடாதீங்க போங்க போங்க.
2: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie et Tordrelec VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்
5: பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள் இவற்றோடு சூப் வகைகள் ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள் பிளாஸ்டிக் கப்புகள் பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள் கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம் குருத்தோலைகள் பூ மாலைகள் பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:17 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:17. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் தேனும்பால் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமாக அலகலப்பார்கள். அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பால் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசலாட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாள் இஸ்ரோஸ் ஆசி பூசரி. இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். முதலில்
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01:42:05:81. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: பொந்து பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொந்து பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொந்து பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edouard Bayonne, 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01:41:55:35 அல்லது 07:58:17:08:49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டே மார்க்கெட்.
4: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலப்பா.
5: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இது ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
6: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கட ஆசுபசரி ரச்சிதான். வெளிநாட்டிலிருந்து வாரவை எல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
4: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
2: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 01:42:05:73:78.
1: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தேனும்பாலும். தேனும்பாலும் நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் மூன்று நிறுவனங்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கடந்த சனிக்கிழமை, அதாவது 11 சனிக்கிழமை, ஒரு பேரிடியாகின நாளாக, இசை ரசிகர்களுக்கு இழப்பை தந்த ஒரு நாளாக, பன்முகத்தன்மை கொண்ட ஆந்திராவில் பிறந்து வளர்ந்து திராவிட மொழி பேசுகின்ற மக்கள் அனைவரையும், அதாவது கோடிக்கணக்கான மக்களை தன்வசப்படுத்திய தாய், அதாவது அம்மா என்றுதான் எல்லோரும் பெருமையாக அழைப்பார்கள், ஜானகி அம்மா. அந்த ஜானகி அம்மா அவர்கள் எங்களை விட்டுட்டு, தனது வயது மூப்பு காரணமாக எங்களை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்தார் அந்த தாய். நிச்சயமாக ஒரு தாய்க்கு தாயான நல்ல பண்பு, அவருடைய பண்பு தான் எங்கள் எல்லோரையும் ஒரு அமைதியான ஒரு பெண்மணி. நிச்சயமாக நீங்கள் மேடைகளில் அவரை பார்த்தால் அவரை தாய்க்கும் அவருடைய ஒரு பிள்ளை, அந்த தாய் அந்த பிள்ளையை தாய் தந்தீர்கள் ஆண் பிள்ளையாக வளர்த்து வந்தார். அந்த ஜானகியம்மா தன்னுடைய திருவாயினால் மலர்ந்த, அவர் அணிந்திருக்கின்ற அந்த மேல்சட்டை, சாரிக்கு மேலால் போடுகின்ற அந்த மேல்சட்டை ஒரு ஆடவன் அணிகிற மாதிரி தான் அந்த சட்டையை அமைத்திருப்பார். நெற்றியிலே குங்குமம் போட்டு, அது குங்குமம் போட்டு அந்த முகத்தை நிரப்பி வழிந்திருக்கும் அந்த தாய். தன்னை பற்றி பெரிய செயலி, ஒரு சிம்பிளானவர், எந்த கஷ்டப்பட்ட பாடலையும் பாடக்கூடிய வல்லமை படைத்தவர். மேடைக்கு வந்துவிட்டால் அதிக பிரசங்கம் செய்ய மாட்டார், தன்ற பாடல கொடுத்த பாடலை பாடுவார். பாலுவோடு மட்டும், ஏய் பாலு சொல்றத கேளுறா அன்றெல்லாம் கூப்பிடுவா, வாடா போடான்றுதான் பாலுவையும் கதைப்பார். அந்த தாய் இன்று எங்களோடு கதைத்து அவருடைய செவிகளை நாங்கள் கேட்கறதுக்கு இனியும் ஒரு நிகழ்வும் வராது. ஆனால் அவரை பற்றிய முழு விவரங்களையும் எங்களுக்கு தெரிந்தபடியினால் உங்களுக்கு அந்த இதுகளை தருகின்ற. நிச்சயமாக ஒரு பாடும் குயில், அந்த குயில் எங்களை விட்டு மறைந்தாலும் அந்த குயில் பாடிய 40,000 பாடல்கள் எங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 30,000 பாடல்களை நாங்கள் தேடி எடுக்கக்கூடிய வல்லமை எங்களிடம் இருக்கின்றது. அதுவும் கூட இணையத்திலேயோ எங்கேயோ போய் பார்த்தாலே எடுத்து வரலாம். ஆகவே அந்த தாயினுடைய பொக்கிசம் எங்கள் நிதியை திரும்ப ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரமும் நீங்கள் பாடுகின்ற பாடல் சிங்கார வேலனோடு ஆசை ஆசையாக அந்த பாடலை, அந்த தாய்க்குத்தான் அந்த பாடல் பொருந்த வேண்டியதாக சுப்பையா முத்தியா அவர்கள் எல்லாரும் பெரிய மூத்த பாடகிகள் எல்லாம் நிராகரித்து இந்த தாயினுடைய குரல் தான் அந்த இசையை லயத்தோடு இரண்டரை கலக்கின்றது என்று சொல்லி அந்த தாயினுடைய பாடல் பட்டி தொட்டி என்றும் பரவி அந்த தாய்க்கு ஒரு முத்திரையை வழங்கிய பாடல்தான் சிங்கார வேலினே தேவா. அதற்கு இசையமைத்தவர் எஸ்எம் சுப்பையா நாயுடு, அந்த பாடலை இயற்றியவர் சுமா பாலசுப்ரமணியம் அவர்கள். அந்த பாடல் நீங்கள் கேட்டீர் என்றால், அது கல்யாண வீடுகளில் பாடாத இடமே, அதை நாளே இடமே இருக்காது. நிச்சயமாக எல்லாருடைய கல்யாண நாளிலே அவர்கள் பாடுவார்கள். அதே நேரம் கணவனும் மனைவியுமாக இருந்த சாவித்திரியும் ஜெமினியும் அந்த திரைப்படத்தில் நடிக்கின்றார்கள். அந்த திரைப்பட பாடல் அகில உலகம் முழுவதும் தமிழர்களை மட்டுமில்ல ஏனைய மொழி பேசுகின்றவர்களையும் மயக்கிய அந்த பாடல். அந்த பாடலில் ஒரு சிறிய வரியை கேட்டுவிட்டு அந்த தாயை பேடி சொல்லுகின்றேன். காரைக்குடி அருணாச்சலம் அவர்களுடைய, அதாவது ஜவஹர்லாவுடைய வீட்டுக்கு சென்று ஒரு தவில், அதாவது நாதஸ்வரம் வாசித்தவர் என்றால் காரைக்குறிச்சி அருணாச்சலம், அதற்கு பிறகுதான் தில்லான மோகன் அம்பலில் வாசித்தவர். இப்படியுடைய வல்லமை எல்லாம் உள்ளவர்கள் தமிழர்களாகத்தான் இருந்திருக்கார். சுப்புலட்சுமி அவர்கள் ஐக்கிய நாடு சபையிலே போய் சங்கீதத்தை வாசித்து காட்டினார். அப்படியே தமிழர்கள் மிக மிக சாலத்தெரிந்தவர்களாக, வாழ தெரிந்தவர்களாக, பெரிய பண்டிதர்களாக, கெட்டிக்காரர்களாக எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். அன்பர்களே, அந்த தமிழ் மொழியில் நாங்கள் பிறந்ததோ என்னவோ, நாங்கள் செய்த பாவங்களோ அவர்களை எல்லாம் தூக்கி வைத்து கொண்டாட முடியலானால், சிவாஜி கணேசன் அவர்களை கனடிய, அதாவது அமெரிக்க பிரசிடென்ட் கென்னடி அவர்கள் தனது இல்லத்துக்கு அழைத்தவரை உபசரித்து மகிழ்ந்தார். அதேபோல் நாசர் அவர்கள் ஆசியாவிலேயே சிறந்த நடிகனாக அவருக்கு பட்டம் கொடுத்து, அதாவது வீரபாண்டி காட்டப்பன் திரைப்படத்திற்கு ஆசியாவிலேயே சிறந்த நடிகனாக அந்த அவருடைய இல்லத்துக்கு இந்திய உன்னுடைய விருந்தாளியாக வந்தவர் எகிப்திய ஜனாதிபதி நாசர் அவர்கள். நான் சிவாஜி வீட்டை போகணும் என்று ஜவஹர்லால் நேருவிடம் அடம் பிடித்து ஒரு தனிப்பட்ட விஷயமாகவோ அல்லது ஒரு அரச விருந்தினராக வந்தால் அவர்களுடைய உரிமையை அனுமதி வேணும், அந்த அனுமதியை வாங்கி சென்று சிவாஜி கணேசனுடைய இல்லத்துக்கு சென்று பார்த்தவர். அப்படியான தமிழங்கள் எல்லாம் வாழ்ந்த காலத்திலே நாங்களும் வாழ்ந்திருக்கிறோம் என்று நினைக்கும் போது இவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த தாயெல்லாம் இந்த சிங்கார வேலை நடந்த தாயார் பாடிய பாடல்கள், அவர்களுடைய வாயாரே வருகின்ற பாடல்கள், இந்த பாடலை முதல் தொடங்கி அவருடைய பெருமைக்கும் வெற்றிக்கும் முத்திரை பதித்த பாடல்

அந்தம்மா 26 வயதிலேயேமா இந்த பாடலை பாடியே குவித்திருக்கின்றார். மிக மிக கஷ்டமான பாடல். அந்த தாய் அப்படித்தான் கஷ்டப்பட்ட, அந்த காலத்தில் டெக்னாலஜியே இல்லை, எவ்வளவு கஷ்டம். அந்த நெஞ்சு எல்லாம் அவருக்கு அஸ்மா காரி பாவம். 9 நாள் அமெரிக்காலே வார்டில் இருந்து அந்த துன்பங்களை அனுபவம். அந்த அஸ்மா உள்ளவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை எப்படி சாகவும் போல இருக்கும். அந்த வருத்தம் வந்து விட்டாலும் அப்படியே பெரிய சளி பிடிச்சி அப்படியே அப்படியே ஈரலை சுற்றி அப்படியே சலியாகவே கூடியிடும், கதைக்கவே முடியாமல் இருக்கும். சுமநல்லதாக்கும் அந்த உழவு குரலையும் கொடுத்து, அது ஜானகியம்மாவுக்கும் இந்த உழவு குரலை கொடுத்து அதாவது வெளியால் வரவில்லை. இப்பொழுதுதான் ஜானகியம்மாருடைய அந்த அஸ்மா வருத்தம், அந்த தாய் பட்ட கஷ்டங்கள், அந்த தாய் ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை தாத்தா தாதகமனுக்கு ஒரே ஒரு பிள்ளை. அந்த ஜானகி அம்மா அவர்கள் பாட வேண்டும் என்ற ஆசை, அந்த நாளிலேயே பெரிய ஆசை. அது விதியின் விளையாட்டு தான், நிச்சயமாக இதில் போகணும், இந்த கலையில் சீர வேணும் என்ற ஆர்வம் இருக்கிறபடி தாய் தந்தையினுடைய ஒரே ஒரு மகள், ஆண் மகளாகவும் பெண் மகளாகவும் வளர்த்த வண்டியில் இல்லாமல் இருக்க பெரிய அட்ராசம் செய்வா ஜானகியம்மா. 23 நம்பர் கார் என்றால் பாருங்கள், கொஞ்சம் குறும்பும் இருக்கும் தானே, குறும்போடு ஒன்றுக்கும் பயப்பட மாட்டா, துணிந்து கால் வைப்பான். அந்த பக்குவம் அவர் நல்ல பதுமை, நல்ல பதுமை பெண் பண்பாடு. நீங்கள் போய் மேடை கச்சேரியில் இதுகளை பார்த்தா தெரியுமா என்ன பாடுபடுகிறார்கள். இப்போ சும்மா கையை காட்டுறா, அதை காட்டுறா, இது காட்டுறாலும் ஒரு நல்ல ஒரு சினிமா நடிப்பு. மற்றவர்களை ஏமாத்துகின்ற வர்ண ஜாலங்களைத்தான் செய்வார்கள். நீங்கள் பார்த்தால் பாலசுப்ரமணியம் ஒரு தவளை தூக்குவார், ரெண்டு அவருடைய உபயோகத்துக்கு ஏற்ப செய்வார். அதே ஒரு பெரு விரலாளியோ ஒரு சின்ன விரலாளியோ கட்ட விரலாளியோ என்னத்தையும் செய்வார். அவ்வளோதான் அது அவருடைய சூட்சமம். அதே போல் சவுந்தரராஜன்லாம் ஒரு சாதாரணமாக நின்று அவருடைய உடம்பை தூக்கி பாடுவார். செய்யலாத கட்டத்தில் மெய் விரைந்தி தான் ஒரு பாடலை பாட வேணும். அப்படியே ஒரு பதுமையாக வந்துன்னு அந்த புத்தகத்தை வச்சுக்கண்டு பாடுகின்ற ஒரு பாடகின்ற ஜானகி அம்மா மட்டும்தான். சரி, ஜானகி அம்மான்ற பிறப்பு அவர் ஒரு அந்தனர் குடும்பத்தில் பாருங்கள். எல்லாம் நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன், எங்களுக்கு முன்பின் தெரியாது, எல்லாமே அந்தனர்கள் அந்தனர்கள் அந்தனர்களுக்கு தான் இந்த கடவுள் இந்த சக்தியை கொடுக்குறார். அந்த வயதிலே அவர் சங்கீதம் கற்று அந்த சங்கீத நுட்பத்தை அப்படியே தர்றாருன்னு சுப்பையா நாயுடு இவ்வளவு தேர்ச்சி பெற்ற ஒரு தெலுங்கு தான் உண்மையாக இசைக்கு அதா செந்தம் எங்கட பாரதியாரே சொல்கிறாரு, செந்தமிழ் நாடனும் போது நிலை இன்ப தேன்பு கொண்டு பாயுது. அந்த பாட்டுக்கு வரும்போது அந்த இந்த நாங்கள் நடலும் பாடிக்கொண்டிருக்கின்ற பாரதியாருடைய பாடலில் வந்து தெலுங்கு தான் எல்லாருக்கும். தெலுங்கில் இருந்தால் மாத்திரம் கண்டசாலாவிலிருந்து உங்களுக்கு யார் அவருடைய பெயர்களை பார்த்து நீங்கள் பாலசுப்ரமணியத்தை கூட நீங்கள் அந்த நாள் இருந்து ஒரு தமிழன்னு தான் நினைச்சிருமே, தமிழனே இல்லை, எல்லாம் தெலுங்கர். தெலுங்கர் சுசிலா, தெலுங்கர் ஜானகியம்மா, தெலுங்கு அப்படியே சொல்லிக்கொண்டு போனால் வருவார்கள், வந்து வந்து கொண்டே இருப்பார்கள் தெலுங்கர்கள் நிறைய. ஏஎம் ராஜா ஜிக்கி அப்படியே பாடிக்கொண்டு வந்தால் எல்லாரும் அவர்களான் விடமாட்டார்கள், அந்த ஆதிக்கத்திலிருந்து இறக்க விடமாட்டார்கள். தமிழர்கள் விஸ்வநாதன் மலையாளம் அப்படியே நீங்கள் பார்த்து வந்தீங்களா, கேவி மகாதேவன் அவர்கள் மதுரையில், ஜி ராமநாதன் அவர்கள் தமிழன் மதுரை, அதுவும் அவர்களும் வந்தனர்கள், எல்லாரும் வந்தனர்கள். நீங்கள் விடாத இங்கே ஒன்றும் விடாமல் பார்த்துட்டு வந்தீங்களா தெரியும். சரி, நான் ஜானகியம்மாட்ட சொல்ல வர்றேன். இசை குயில் கலை மாமணி ஜானகியம்மா அவர்கள் இவர் ஆந்திர மாநிலத்தில் பாலப்பட்டலா என்ற ஊரில் 1938 ஏப்ரல் 23 பிறந்தார். இவரின் இசை ஆர்வம் 3 வயதிலேயே துவங்கிட்டு தான். பாருங்கள், இந்த கடவுள் கொடுக்குற சக்தி. நாங்களும் சும்மா இருந்து நாங்கள் சும்மா விளையாடிக்கிட்டு தெரிஞ்சான் என்ன, ஒரு வீணையை வாசித்து பழகன்னு சொன்னால் வெக்கம், எங்களுக்கு வெக்கம் கூட எங்களுடைய பிறந்தர் அப்படி அதுகளை முன்னுக்கு வராமல். இவருடைய இசை ஆர்வம் 3 வயதிலே ஆரம்பணம். ஸ்ரீ வைத்திய சுவாமி என்பவரிடம் இசை பயிற்சி பெற்றார். 3 வயதிலே தொடங்கிட்டார் விவரங்களோட சம்பந்தர் மாதிரி. 10 வயது வரை ஆந்திராவில் கல்வி கற்றுவிட்டு பின் சென்னையில் குடியேற்ற இவர்களது குடும்பம் சினிமாவில் பாட வேண்டும் என்ற இவரது கனவு 1957 விதியின் விளையாட்டு என்ற படத்தில், அதுவும் தமிழ் படம். அப்போது பிரபலமாக இருந்த இசையமைப்பாளர் திரு சலபதி ராவ் இவரும் தெலுங்கன் அவர்களால் அறிமுகமானார். ஆனால் விதியின் விளையாட்டால் அந்த திரைப்படம் அன்று வெளிவரவில்லை தமிழில். இவர் படம் வெளிவரவில்லை, ஆனால் அதே ஆண்டில் 1957 கண்டசாலாவுடன் தெலுங்கு படம் ஒன்றின் மூலம் அறிமுகமானார். இவருடைய உறவினர் ஒருவர் ஏவிஎம் ஸ்டுடியோவின் பெண் பாடகிகளை தெரிவு செய்கின்றார்கள் என்று சொல்லி அங்கு போய் வாய்ப்புகள் கேட்டிருக்கின்றார்கள். ஏவிஎம் ஒளிப்பதிவு கூடத்திற்கு ரெக்கார்டிங்கு சென்ற சிஎஸ் ஏராமன் வாசலில் ஒரு பெண் சோகத்துடன் நிற்பதைக் கண்டு விசாரிக்கவும், அப்பெண் தான் வாய்ப்பு கேட்டு வந்ததாகவும், சிறுமியாக இருக்கும் காரணத்தினால் தன்னை நிராகரித்ததாகவும்
கூற அவர் தம்முடன் அழைத்து சென்று பாருங்க, காலம் செய்கிற வேலையில பாருங்க என்ன மாதிரி கூட்டியாண்டு போகிறாருன்னு. அதான் கடவுள் கூறிய பிச்சை கொடுக்குற தெய்வம், கூறிய பிச்சை கொடுக்கமாட்டு சொல்வார்கள். நிச்சயமாக அப்படி இருக்கின்ற சில விஷயங்கள் சிறுமியாக இருக்கின்றார் என்று தான் அவரை நிராகரித்தவரா காரணத்தினால் தன்னை நிராகரித்ததாக கூற அவர் தம்முடன் அழைத்து சென்று ஏவிஎம் தயாரிப்பாளருக்கு இசையமைப்பாளர் அங்கே ஏவிஎம்னுடைய ஆஸ்தான இசையமைப்பாளருக்கு சுதா ஆர் சுதர்சனம் தான் இருந்தவர். அவர் தான் இந்த கோவர்த்தனத்தினுடைய அண்ணன். அவர் தான் அங்கே ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் சுதர்சனம் அவர்கள். அவரோட கதைத்து பாடலில் காமிங் பாட வைத்தாராம் சி எஸ் ஜெயராமன். அன்றைக்கே தொடங்கிட்டது அவருக்கு உச்சம் தொட்டுவிட்டது. 1960 வெளிவந்த தெய்வ பிறவி என்ற படத்தில் அன்பாலே தேடிய அறிவிப்பு உச்சம் என்ற பாடலில் எங்களுடைய ஜானகி அம்மா காமிங் கொடுத்துருக்கின்றார். இதற்கு இசையமைத்தவர் சுதர்சனம் அவர்கள். பின் இவர் மகதல நாட்டு மீறி என்ற படத்தின் மூலம் பின்னணி பாடகியாகினார். பாடல் கண்ணுக்கு நேரு என்ற இசையமைப்பாளர் பார்த்தசாரதி அவர்கள். எஸ் ஜானகி அம்மாவும் ஜேசுதாஸும் பாடிய முதல் பாடல் பணம் தரும் பரிசு என்ற படத்தில் தஞ்சவாணனின் கவிவரிக்கு செல்லத்துறை என்பவர் இசையமைக்க பருவமூர்த்தி பழகும் போது உருவம் மட்டும் விலகுமே என்ற பாடல் வெளிவந்தது. 1965 ரெண்டாவது முதலாவது படவிரான் திரையில பாடிய முதலாவது பருவமூர்த்தி ஜேசுதாஸோடு இணைந்து பாடியிருக்கிறார். ஜேசுதாஸோட ஜானகியமா கூடுதல் அந்த பாடல் பாடிய மாணவி எனக்கு தெரியவில்லை. பாலசுப்ரமணியத்தோட சவுந்தரராஜனோட அந்த காலத்தில் பின்னியும் எடுத்துருந்ததா விஸ்வநாதன் நிறைய வாய்ப்புகள் கொடுத்து நல்லபடியாக பாடிக்கொண்டே இருந்தவா ஜானகி அம்மா.

கவியரசு வைரமுத்து அவர்களின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்த பொங்கும் ஆகாய கங்கை என்ற பாடல். இது கங்கைமரனுடன் பாடிய பாடல். 17 மொழிகளில் 35,000 மேற்பட்ட பாடல்களை பாடி 4 முறை சிறந்த தேசிய விருதை பெற்றிருக்கின்றார். அதாவது 16 வயதிலேயே செந்துரப்பவே செந்துரப்பவே என்ற பாடலுக்கு தேசிய விருது. கங்கைமரன் எழுதிய பாடல், இசையமைத்தது இசைஞானி இளையராஜா, பாரதி ராஜாவினுடைய படம். மற்றது மலையாள படத்தில் அவருடைய தாய்மொழிக்கு இல்லை, அடுத்ததும் அவருக்கு தாய்மொழி இல்லாத பாடம் சித்தாராரா என்ற தெலுங்கு படத்தில், மற்ற தேவர் மகன் என்ற ரெண்டாவது தமிழ் படத்திலும், இசைஞானியினுடைய இசையில் கவிஞானி வாலியினுடைய கவிவரியில் வந்த பாடல். 16 வயது, 2 தமிழ் படம், மற்றது ஒரு மலையாள படம், மற்றது ஒரு தெலுங்கு படம். அவருடைய தாய்மொழியில் படித்த பாடிய சித்தாரா என்ற தெலுங்கு படத்தில் வாங்கியிருக்கிறார். 4 தேசிய விருது வாங்கியிருக்கிறார். இவர் கணவரின் பெயர், இவருடைய கணவர் வந்து இவருடைய பாடலில் மயங்கித்தான் இவரை கல்யாணம் கிடையாது. பிரசாந்த் ராம பிரசாந்த் அம்மா இவருடைய அம்மான் வருகின்றது. இவருடைய கணவருடைய பெயர் வந்து ராம பிரசாந்த். ஒரே ஒரு மகன் முரளி பிரசாந்த் அவருக்கு, அவர் வந்து ஒரு பெண், அவருடைய மனைவி ஒரு தெலுங்கு நடிகை, மற்றது பரதநாட்டிய கலைஞர், வடிவான பெண். அவர் நான் ஒரு நாள் தன் மாமியும் மருமகளையும் செவ்வி எடுக்கிறார்கள், அப்பொழுது அவருடைய ஆக்டிவிட்டியை பார்த்தினார். நல்ல மிக அருமையான மெல்லிய பரதநாட்டியம் என்ற சொல்ல வேணும். அவருக்கு 2 பேரப்பிள்ளைகள், முரளிகிருஷ்ணாவுக்கும் அவாவுக்கும். 2 பேரப்பிள்ளைகளில் ஒரு அமிர்த வர்ஷினி ராகத்தினுடைய பேரில் வச்சுருக்கா, மற்ற அப்சரா, அதுவும் ஒரு ராகத்தினுடைய பெயர். இவர் பாடிய பிரபல்யமான பாடல்கள் இளையராஜாவினுடைய இசையிலே அன்னக்கிளி என்ற திரைப்படத்தில் இளையராஜாவுக்கு ஜிவி வெங்கட்ராமனுடைய இசை ஜிகே, அதில் இவர் தேன் சிந்தி தேவானம் பாலாவோட பாடலுக்கு அப்போ இசையமைத்தவர் என்று தான் நினைக்கின்றேன். அப்போ அந்த நேரத்திலிருந்து ஜானகி அம்மானுடைய பக்குவம் பழக்க வழக்கங்களை பார்த்து நல்லா பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஜானகியை எல்லாருமே பயன்படுத்தினார்கள், ஆனால் இளையராஜா கூடுதலாக பயன்படுத்தினார். எல்லா பாட்டையும் அப்படியே அள்ளி ஜானகின்ற தலையிலே போட்டு விட்டுருவார். இது ஜானகி, இது பாலா, இது ஜானகின்னு அவர் எழுதி வச்சுட்டு போயிடுவார். அசிஸ்டன்ட் உதவியாளர் தான் எல்லா ரெக்கார்டிங் இதெல்லாம் முடித்து நிகழ்ச்சிக்கு இதுகளுக்கு வரும். இவர் பாடிய பிரபல்யமான பாடல்கள் அன்னக்கிளி உன்னை தேடுது, அந்த பாடல், பட்டி தொட்டி என்றும், மச்சான பார்த்தீங்களா, அதுவும் பட்டி தொட்டி எங்களும் பரவியது. அந்த பாடலுக்கு பிறகு இவர் எல்லா படங்களும் ஜானகி அம்மாவோட பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல்கள். இந்த தாய் பாடிய தனிப்பாடல்கள் ஏராளம் இருக்கின்றது. லக்ஷ்மிகாந்த் பிரியால் என்ற ஹிந்தி பாடகர் இசையமைப்பாளருடைய பாடல், இசையில் பாடிய பாடலை இப்பொழுது உங்களுக்காக தருகின்றேன். இது வாலி அவர்களுடைய கவிதை வரி, லக்ஷ்மிலால் பிரியால் என்ற ஹிந்தி இசையமைப்பாளர்.

அடிக்கடி நீங்கள் கேட்ட பாடல், எல்லாரும் அதே காலை பொண்ணுல கேட்கின்ற பாடல், ஜானகியம்மாவுக்கு பெரியம்பையை தேடி கொடுத்த பாடல், லக்ஷ்மிகாந்த் பிரியால் ஹிந்தி இசையமைப்பாளர், ஆர் டி பர்மனுடைய இசையிலும் பாடியிருக்கின்றார்.

சரி, அம்மாவனுடைய குரல் இந்த பாடலை நீங்கள் ஆயிரம் தடவைக்கு மேல் கேட்டிருப்பீர்கள். டிஆர்டி தமிழ்ஒலியில் அந்த தாய் பாடிய பாடல். நிச்சயமாக அந்த தாயை இனி எங்களாலே சந்திக்கிறதென்றால் மிகப்பெரிய கஷ்டம்.

இறைவனடி சேர்ந்திருக்கிறார். அவரின் வயது மூப்பு காரணமாக செத்தாலும் அவருடைய இசைப்பிழைகளில் அவருடைய குரல் அவருடைய செவ்விகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இவர் டி என் சவுந்தரராஜன் அவர்களோடு முதல் முதலாக இவர் பாடிய பாடல் 1964 என்று நினைக்கின்றேன், பூம்புகார் திரைப்படத்தில் வந்து என்னை முதல் முதலாக பார்த்து என்ற பாடல் இவர் பாடிய முதலாவது பாடல். டிஎம்எஸ்ஸோட நூற்றுக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கின்றார். பூக்காரியில் பாடியிருக்கின்றார். மற்றது இத்தனை மலர்கள் தாவும், பட்டாம்பூச்செண்டி, வி ஏ ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய இசையில் அப்படியே எல்லா பாடல்களையும் பாடி குவிச்சிருக்கிறார் ஜானகி அம்மா. அவருக்கும் பி சுசிலாக்கும் அமைந்த ஒரு ஒரு நல்ல பாடல் குரு உயிர் நாடியாக இருந்தபடியினால் அந்த குரலையே அவர்கள் இந்த இசையமைப்பாளர் தூக்கி எடுப்பார்கள். இவர் வந்து பாலாவுக்கு பிறகு பாலாவோடு சேர்ந்து பாடிய பாடல்கள் நல்ல ஹிட் ஆகியபடியினால் பாலாவோடு ஜானகி அம்மாவுக்கு கூடுதலான ஒரே மொழி, அது தாய்மொழி. அதெல்லாம் பாலாவினுடைய வெற்றிக்கு நல்ல நேர்மையான தாய். எனக்கு நடக்க முடியாத இந்த மேடையில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் வந்து அந்த பையன் எங்களோட தமிழ் பையன் பாடி முதலாவதாக வந்தவர், ஒரு பரட்டதில் பையன், அவர் பேரை மறந்து போனேன். எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில். அது இல்லாமல் ஒரு சினிமா கூட சினிமா இப்போ தான் எல்லோரும் சொல்லி கண்டுபிடித்தார்களோ, அந்த நேரமே நான் பார்க்கும்போது சினிமான்றதை நான் கண்டுபிடித்தினான். அதே ஜானகியமாக அந்த மேடைக்கு நடந்து போய் பாவம் நடக்க முடியாத கட்டத்தில் போய் அந்த மேடையில் அவருக்கு 500 தண்டை இருந்த காசையும் தண்டை பேசுக்கு இருந்த காசு எடுத்து கொடுக்குது பாவம். அல்ல அந்த மற்ற நான் மற்ற ஒருவர் கொடுத்து நான் நிறைய பார்க்குறே இல்லை காட்சியில், நான் பார்க்குறே இல்லை சூப்பர் சிங்கர், அதில் ஒன்றும் பார்க்குறே இல்லை. ஆனால் ஜானகியம்மனுடைய பெருமையையும் அவருடைய மனத்தன்மையும் நான் பார்த்தேன். மேடையில் ஈர முடியாமல் எல்லோரும் அவரை தூக்கி கொண்டு போகிற கையில் ரெண்டு கையில் பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போய் தன்னுடைய பேர்ஸுக்கு கிடந்த காசை தூக்கி கொடுக்குற ஒரு தாயாக, உண்மையாக ஒரு தாய்க்கு தாயாக இருந்தவர். முக்கியமாக இந்த காட்சியெல்லாம் ஒரு ஏழு வருஷ கதையை நான் சொல்கின்றேன். எனக்கு அந்த தாயை அப்போ நல்லா பிடிச்சது. அவன் பக்குவம், மற்றது அவருடைய பழக்க வழக்கங்கள், மற்றது அவர் பேசுகிற தன்மை, எல்லாரையும் பெருமையாகத்தான் பேசுவார். அந்த பெருமை எல்லாருக்கும் வராது. தாங்கள் ஒரு தலைக்கணம் பிடிச்சி நிற்பார்கள். சிலருக்கு வந்து கொஞ்சம் போயிட்டு இருந்தால் தாங்கள் பெரிய ஒரு இந்த மாதிரி நிற்பார்கள். ஆனால் இவர் அப்படி இல்லை. ஆனால் பல பல இருக்கு நடுவராக கொண்டு வந்து ஜானகி அம்மா வைத்திருக்கிறார்கள். அல்கா அஜித் என்ற அந்த அவருடைய பாடலை பாடியவா புகழ் பெற்றவா அந்த நேரத்தில் எல்லாம் ஜானகி அம்மான்ற சில இந்த பாடல்தான் பெரிய பெரிய ஹிட்டாக அந்த நேரத்தில் சிங்காரவேலனை தேவினை, அது ஒரு ஆயிரக்கணக்கான மேடையில் பாடிக்கொண்டே இருந்தார்கள். இங்கேயும் வந்து அஜித் அல்கா வந்திருந்த எம்ஜிஎஸ் முதலாளி கூப்பிட்டதாகவும் அப்போ பாலசுப்ரமணியம் எல்லாம் வந்தவர். அப்போ அந்த நேரத்தில் வந்து பாடினவர் அந்த பாடல் மிக ஹிட்டு. எங்களோட தாயின்ற காலத்தில் வந்து பெரிய எங்களோட அம்மாவை அடிக்கடி அந்த பாடலை பாடிக்கொண்டிருப்ப அருமையான ஆபேரி ராகத்தில் அமைந்த பாடல் உண்மையாக சிங்காரவேலனை. சவுந்தரராஜனுடைய முதல் முதலாக பாடிய பாடல் இந்த பாடல் தான். சவுந்தரராஜனும் ஜானகியம்மாவும் முதல் முதலாக பாடியது. சுதர்சனத்தின் இசை ராதா மாணிக்கம் என்பவர்தான். கவிதை வரி பூம்புகார் திரைப்படத்தில் வந்த பாடல் 1964

இவ்வாறான காலத்தால் அழியாத கானங்களே தந்தவர் ஜானகி அம்மா அவர்கள். ஜானகியமாக பிரபல்யமாக பிறகு அன்னக்கிளி படத்துக்கு பிறகு மிக பிரபல்யமாகி நிறைய பாலாவோடு சேர்ந்து நல்ல பாடல்களை தந்திருக்கின்றார். தனிப்பாடல்களும் அவருக்காக நிறைய அமைந்திருக்கின்றது. தனிப்பாடல் என்று சொன்னால் காற்றில் எண்டன் கீதம், அதுவும் நல்ல தரமான ஒரு ஜானி திரைப்படத்தில் கண்டேன் காற்றிலே வரும் கீதம். மற்றது நிழல்கள் படத்தில் தூரத்தில் என்ற பொத்தி வச்ச மல்லிகை மட்டு, அதுவும் தனிப்பாடலாக இருக்கின்றது. கொலகொலையா பாலூட்டி வளர்த்து கண்ணதாசனுடைய கவிதை, மாதா உன் கோவிலில் என்ற பாடல் கண்ணீர் விட்டு அழுது அழுது பாடினாம் அந்த பாடல் என்று சொல்லுகின்றார்கள். அந்த உரிய வாலியினுடைய பாடல் கவிதை வரி, இளையராஜனுடைய இசை, அந்த பாடலை பாடக தாய் அப்படியே அழுது பாட மாட்டேன் இந்த பாட்டு என்று திரும்பி வந்துட்டாவாம். அப்போ இளையராஜா பெரிய மரியாதையோடு ஜானகி அம்மாவை நடத்தி கொள்கின்றவர். அவருக்கு ராசியான ஒரு பெண்மணி சிலருக்கு வந்து, சிலர் வந்து ராசி அவரோட சேர்ந்து கிட்டத்தட்ட 200 பாடல்கள் பாடியிருக்கிறார். சித்ராவோடும் பாடியிருக்கிறார். இந்த ஜானகி அம்மாவோட சூப்பராக இந்த பாட்டை வழி வச்சு போயிடுவோம். ஜானகி பாலசுப்ரமணியம் ஜானகி ஜெயச்சந்திரன் என்று எழுதி வச்சுட்டு அதை கொண்டே பாட வேணும். ஆனால் மற்றும்படி மற்ற இசையப்பாளர் விஸ்வநாதன் அவர்கள் மாற்றி கொடுப்பார் பாடல்களை. அதெல்லாம் பிறகு என்ன மாதிரி சமாளிக்கிறோட எனக்கு தெரியாது, அப்படியெல்லாம் செய்வார். அதே போல் எஸ்பி பாலாவோட வந்து இவர் முதலாக எஸ்பி பாலா வந்து ஒரு சின்ன தம்பி மாதிரி அவனுடைய அந்த அவர் நடுவராக போயிருந்தவர். அந்த பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலேயே ஒரு பாடல் போட்டி நடந்தது. அந்த பாடல் போட்டியில் பாலா தானே முதலாவது வரவணும், ஏதோ மற்றவர்கள்லாம் சேர்ந்து அவரை விழித்து அவரை மூன்றாவது கொண்டிருக்க. ஆனால் இந்த தாய் நேர்மையாக எடுத்து பேசி உண்மையாக நல்ல மனதி என்னைய போராட்டம், உண்மையாக மௌன போராட்டம் என்ற திரைப்படத்திற்கும் இசையமைத்தவா ஜானகி அம்மா. மற்ற தமிழ்லேயே வந்து ஒரு கவிதை எழுதினவா, ஒரு நல்ல பாட்டு அது மறந்து போனேன்னு எனக்கு ஞாபக சக்தி இப்போ குறைஞ்சு போகின்றது. மௌன அவாவே பாடின பாட்டை இளையராஜா தான் அதுக்கு மியூசிக் அடித்தவர். அந்த பாடலை நான் கண்டுபிடிச்சா சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படியே பன்முகத்தன்மை இருக்கு. உண்மையான ஒரு தெலுங்குச்சு தமிழில் ஒரு கவிதை எழுதி அந்த கவிதை திரைப்படத்திற்கு பாடலாக போடுறதுண்டா, அதை எத்தனையோ பேருடைய கண் பார்வையில் தட்டி பாட்டு தான் போகணும். சிலர் வந்து இளையராஜாவே விடாத கண்டபடியில் தன் அப்போ சிலர்லாம் சில தடுப்பு குணங்களும் இருக்கின்றது. அந்த ஜானகி அம்மாண்டோட அவரும் பேசாமல் விட்டுருக்கா. அவருடைய இசையில் தான் அந்த பாட்டு நல்ல ஒரு குழந்தை குரலில் தான் பாடுறா. மற்றது 1959 இவர் வந்து கணவன் வந்து அதுவும் இவருடைய இசை பாடல் விருப்பத்தால் இவரை திருமணம் செய்தார். டாக்டர் என்று தான் நினைக்கிறார் அவர், ராம் பிரசாத். மற்றது 1984 வயசு அவர் வந்து பிறகு வந்து 1997 நான் இறந்துட்டார் என்று நினைக்கிறேன். 1997 அவருடைய இறப்பு வந்து 1997 இறந்துட்டார். அதாவது அந்த இறப்புக்கு பின் தான் ஜானகி அம்மா உடைஞ்சிட்டார். உண்மையாக அந்த நகமும் சதை மாதிரின்னு சொல்லுவார்கள், நிலவும் பானும் மாதிரின்னு நல்ல பக்குவமான ஒரு தாய். நீங்கள் மேடையில் அவரை பார்க்கும்போதே நீங்கள் கணிப்பீர்கள். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மேடையில் நீங்கள் கணித்து இதுக்கு தான் சொல்லுவீர்கள், இவர் இப்படி என்று ஒரு கணிப்பு இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஜானகி அம்மா கணவரோடு அந்த மாதிரி கணவரண்டா ஒரு தெய்வம் தான் என்று வச்சு வாழ்ந்து வந்திருந்த ஒரே ஒரு மகன் அவரும் அந்த மகன் திருமணம் செய்து அவர்களும் ஒரு 3 திரைப்படங்கள் தெலுங்கில் நடிச்சிருக்கிறார். அவர் எனக்கு வடிவாக தெரியாது, நான் பார்க்கவும் இல்லை. மற்றது 4 திரைப்படங்களுக்கு விருது வாங்கியிருக்கிறார். மற்றது எங்களுடைய தமிழ்நாட்டு விருது 7 திரைப்படங்களில் வாங்கியிருக்கிறார். மற்ற கலைமாவணி விருதும் தமிழ்நாட்டிலிருந்து பெற்றிருக்கின்றார். அதேபோல் மலையாளத்திலும் வந்து 7 மலையாள அரசனுடைய விருது பெற்றிருக்கின்றார். அதேபோல் தெலுங்கில் வந்து 13 விருதுகள் வாங்கியிருக்கிறார் தாயார். தெலுங்கில் தன் தாய்மொழியில் மற்ற நந்தி விருது எல்லாம் மிக பிரபல்யமான விருது நந்தி விருது, அதுவும் வாங்கியிருக்கிறார். ராம்பிரசாந்தை 1959 திருமணம் செய்திருக்கின்றார். ஒரே ஒரு மகன் என்று சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவாக்கு 2 பேரக்குட்டிகள், அந்த பேரக்குட்டிகளோடு நல்லா பொழுது போனது நிறைய. அவாக்கு பிற்காலத்தில் பாடல்கள் குறைஞ்சிட்டுது, பாடக்கூடிய வல்லமை அது 60 வயசுக்கு பிறகு குரல் எப்படியோ தொய்வை ஏற்படுத்தும். அந்த அந்தளவுக்கு காட் வந்து விட்டு கொடுக்காது, விடிந்து கொடுக்கணும். காட் விடியத்தான் நாங்கள் மூச்சு தம்மை அடக்கி பாடக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பாட்டு ஆற்றலை வந்து குறைக்கும். அதுக்கு இசையால் தான் போட்டு மெழுகு பூசுவார்கள். அந்த அவர்கள் இப்போ ஜேசுதாஸ்லாம் தன்னுடைய குணம் தெரிஞ்சவுடனே தானே குறுகிய காலத்தில் இப்படி விட்டுட்டு வராது.
அதே போல் சவுந்தரராஜனோட பாடிய காதலின் பொன் வீதியில் என்ற பாடல் சும்மா பட்டி தொட்டியெல்லாம் அந்த நாளையில் கலக்கி கண்டிருந்த பாடல். உன்னிடத்தில் என்னை கொடுத்து என்கிற விஸ்வநாதனுடைய இசையில் அந்த பாடல் என்ன கிட் அடித்த பாடல். அந்த காலத்தில் பாடாதன நெஞ்சினிலே நெஞ்சினிலே என்ற பாடல் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் அதுவும் ஒரு கிட் அடிச்சு. அதுவும் வயது வந்த அப்புறம் நிறைய நிறைய வயசுக்கு வந்த அப்புறம் அந்த பாடலை பாடுறா, சரியாக கஷ்டப்பட்டு தான் பாடுறா, அந்த கஷ்டத்தை உணர்ந்து பாடிக்கின்றிருக்கிறார். அதை மற்றது மனவுடன் எங்க தம்பி படத்தில் வந்து மானே மரகதமே என்ற பாடலாம் முதல் முதலாக இணைந்து பாடியிருக்கிறார். மற்றது நிறைய நிறைய நிறைய நிறைய ரஜினிகாந்துடன் இணைந்து பாடியிருக்கிறார். அந்த பாடு உங்களுக்கு தெரிந்த அடிக்கடி குளிர்து கவிஞானி வாலியினுடைய இசை. நடிகர் கமல்ஹாசனுக்கு குணா படத்தில் கண்மணி அன்போடு அந்த பாடலை இணைந்து பாடியிருக்கின்றார். மற்ற கமல்ஹாசனோட கூட பாடு பாடியிருக்கிறார். இயேசுதாசுடன் ஈரமான ரோஜாவே தென்றல் காற்று என்ற பாடல் பிங்கியமான பாடல்கள் நல்ல பாடல்கள். அதே போல் இவர் பாடிய பாடலில் வந்து கிட்டான பாடல்கள் ஊரு சனம் தூங்கிச்சுது, சின்ன கண்ணன் அழைக்கிறான், மாதாவின் கோவிலிலே அச்சாணி படத்தில் அது அழுதழுது பாடினவன். அந்த நீங்கள் அந்த பேட்டியை நான் கொஞ்சம் மறந்து போனேன். அந்த பாடலை தன்னால் பாட முடியாமல் இருக்குன்னு தான் திரும்பி வந்தவன் அழுதழுது. அந்த அப்போ இளையராஜா இல்லை, இளையராஜாக்கு அந்த பாடல் ரெக்கார்ட் பண்ண இல்லை, அதுக்கப்புறம் தான் சொல்லப்போகிறான். மீண்டும் தாயின் குரலால் தான் அந்த பாடல் வெளிவந்தது. பொன்மேனி உருகுதி என்ற மூன்றாம் பிறையில் ஒரு ஓஹோ மேகம் வந்தது என்ற மௌன ராகத்தில் வாலி அவர்கள் எழுதிய பன்னிரத்தினத்தினுடைய இயக்கத்தில் வந்த தமிழ்நாடு பரிசு 7 தடவை பெற்றிருக்கின்றார். கேரளம் 11 தடவை கேரள விருது பெற்றிருக்கின்றார். 13 தடவை ஆந்திர அவருடைய தான் பிறந்த மண்ணினுடைய 13 தடவைகளுக்கும் பெற்றிருக்கிறார். கலைமாவணி விருது 1986 தமிழ்நாட்டு அரசினால் பெற்றிருக்கின்றார். அதனை தொடர்ந்து சரியான கிட்டிக்காரர் தான் நிறைய காசு வச்சிருப்பார். கர்நாடக மாநில அங்கே பெங்களூரில் தான் போயிருந்தவர் ஆவாம். பாவம் என்னத்துக்காக அந்த மண்ணை விட்டுட்டு பெங்களூரில் போயிருந்தார் வண்டு எனக்கு தெரியவில்லை. அந்த சமாச்சாரம் எனக்கு தெரியவில்லை. அங்கே 4 தடவை பெற்றிருக்கிறார். இவர் தனது 19 வயதில் பின்னணி பாடகையாக அறிமுகமானார். இவர் 2010 வெளிவந்த வல்லக்கோட்டை படத்தில் தபு சங்கரின் கவிக்கு டி ஈமானின் இசையில் பத்மஸ்ரீ எஸ்பாயி பாலாவுடன் இணைந்து செம்மொழியே செம்மொழி என்ற பாடல் நல்ல ஹிட்டான பாடலா, ஓகே அந்த பாடலை பாடுகிறார். அந்த கவிஞர் வந்து தபு சங்கர். அந்த பாடல் நாங்கள் ஒளிபரப்புவதே இல்லை. அவனுடைய செம்மொழியை அதுவும் வந்து சரியாக வயது விட்டு படிக்க அந்த தம்மடக்கு இல்லாமல் இருக்கின்ற ஒரு பாடல் காட்சியாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து 64 பூம்புகார் படத்தில் வந்த பாடல் தான் கேட்டேன். மற்ற தெய்வ வாக்கு படத்தில் கங்கை அம்மனோட கங்கை கவிதை வரிக்கு இசைஞானியும் இசையில் ஜெயச்சந்திரனுடன் இணைந்து ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் அந்த பாடல். மற்றது முதல் மரியாதை வைரமுத்தினுடைய வரிகளுக்கு இசைஞானியின் இசையில் பூங்காற்று திரும்பா மலேசியா வாசுதனு இணைந்து பாடிய பாடல் சூப்பர் ஹிட். இவரும் இளையராஜா அவர்களும் சேர்ந்து கண்மணி சுப்புனுடைய பாடல் கேட்டு பார்த்தால் அதுதான் நல்ல ஒரு பாடல். கண்மணி சுப்பனுடைய இசையில் இருந்து பாடிய பாடல் நான் தேடும் செவ்வந்தி பூ. மற்ற ரஜினிகாந்தோட பாடியிருக்கிறார். இயேசுதாசோட நிறைய பாடியிருக்கிறார். ஆனால் பெருசாக இயேசுதாசோட பாடல் ஈடுபடுறது இல்லை, என்னென்று தெரியலை, பெருசாக விரும்புகிற இல்லை, என்னென்று தெரியலை. இந்த பாடலை கேட்போம். எஸ்பி பாலாவோடு முதல் முதலாக இணைந்து பாடிய சினிமா பாடல்

மௌன போராட்டம் என்ற திரைப்படத்தில் அம்மா எழுதிய பாடல் ருசி கண்ட பூனை என்ற படத்துக்கு இசையமைத்திருக்கின்றார். கண்ணா நீ எங்கே, பாப்பா நீ இங்கே என்ற பாடலை எழுதினவா. அதே குழந்தை குரலில் பாடி மயிலாரையும் மகிழ்வித்த

பாரு, அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் ஜோதி பாருங்கள், 40,000 பாடல் என்றால் நினைச்சு பாருங்கள், இவ்வளவு கற்பனை சக்தியில் அந்த ஒரு எழுத்து பிழை பெறாமல் இவ்வளவு ரத்தமெல்லாம் போய் உண்மையாக நாங்களெல்லாம் வந்து சிம்பிளாக வந்து சொல்லிட்டு போகிறோம். இந்த பாடலில் சிம்பிளாக பாயே இது என்ன பாடலுன்றெல்லாம் எவ்வளவு அந்த மூளைக்கு வெயிலையும் அந்த நேரத்தில் இழுத்துப்புல வரக்கூடாது. அந்த ராக பாவம் ராகதாள பாவம் அவ்வளவும் தப்பக்கூடாது. இசையமைப்பாளருடைய எல்லாருடைய இதுவும் மின்னோட்டத்தையும் பார்த்துட்டு இருக்க வேண்டும். அங்கே ஒரு ரெட் லைட், அந்த லைட்டுன்ற இது தான் எங்களுக்கு ஒரு சிக்னல். அப்படி பாடி அவர்கள் சேகரித்த நல்ல அமைதியாக வாழ்ந்த பெங்களூரில் வந்து நான் படித்தேன். நல்ல அமைதியான ஒரு இடமாம் பெங்களூருக்கு தான் எல்லாரும் பெரிய பணக்காரர்கள்லாம் போய் அங்கே தான் பெரிய பெரிய வீடுகளும் நல்ல அமைதியான இடம் என்று சொல்லி கர்நாடகாவிலே பெரிய பெரிய ஆக்கள் போயிருக்கிற இடமாம். அந்த இடத்துலலாம் அமைதியாக இருந்தவாம் அந்த தாய் அக்கினியோடு நேற்று சங்கமாகிவிட்டார். இனி அந்த தாயை நாங்கள் இனி பார்க்கறதுக்கு முடியாது. ஏதோ அந்த தாய் தந்தால என்றளவு தான் பிறந்ததற்கு எங்களுக்காக சந்தோஷமான பாடல்களை தந்திருக்கின்றார். தமிழிலே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பாடலை பாடி குவிச்சிருப்பார். கிட்டத்தட்ட 64 ஆண்டிலிருந்து பாடிக்கிட்டு இருந்தவாண்டா யோசிச்சு பாருங்கள். அப்படியே தெலுங்குல தன் மண்ணில் பிறந்த மண்ணுக்காக வேண்டி பாடியிருப்பார். 20,000 பாடல் அங்கால மற்ற மொழிகளில் பாடி பாடி பாடி போய் கர்நாடகம் மலையாளம் என்றால் பாடி பாடி குவிச்சிருப்பா. ஒரு கட்டத்தில் ஜானகி என்ற பெயர் பெரிய பேச்சாக இருந்தது. சரி அம்மா, அம்மா இருந்தாலும் 1,000, அது இருந்தாலும் 1,000, இறந்தாலும் 1,000, அவருடைய பாடல் எத்தனையோ கோடி மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த தாயை நாங்களும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்து கொண்டு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் யானைகளாக கண்ணீர் விட்டு அழுதிருப்பார்கள். நிச்சயமாக நல்ல ஒரு தெய்வம், அந்த தெய்வ பிறப்பாக அடுத்த பிறப்பாக அவர் சந்திப்பார் என்று கூறி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். 23 தேதி பிறந்த தாயில்

சரி, அன்பு உறவுகளே, இன்று எங்களிடம் இல்லாமல் போய்விட்ட அந்த தாயை நாங்கள் நினைத்தால் யானை இருந்தாலும் ஆயிரம், இருந்தாலும் ஆயிரம் என்று அவ்வளவு பெருமை விஸ்வநாதனுடைய இசையில் அந்த தாயை பாடிய பாடல்.

கவியர் சருடைய இசை. கவி பாரதியும் ஜெமினியும் நடிச்ச படம். இப்படி இப்படியே தமிழில் இருந்து எங்களுக்காக ஆயிரக்கணக்கான பாடல்கள் சேர்ந்து எல்லாருடையும் சேர்ந்து இணைந்து பாடிய சகோதரன் சகோதரி எங்கள் எல்லோருக்குமே ஒரு தாயாக தாக்கி தாயாக வாழ்ந்து காட்டிய ஒரு தாய். அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது ஜானகி அம்மா. அவனுடைய வாழ்க்கை வரலாறு

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நிரந்தர நியமனம் வழங்குவதற்கான நேர்முக பரீட்சை மற்றும் அதனோடு இணைந்த நடைமுறைகளில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக கூறி திருவண்ணாமலை மாவட்டத்தின் அரசாங்க வைத்தியசாலைகள் மற்றும் பொது மருத்துவாதிகாரி அலுவலகங்களில் 2019 முதல் தொண்டர் அடிப்படையில் கடமையாற்றி வரும் சுகாதார பணியாளர்கள் இன்று உள்துறைமுக வீதியில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தளவாய் புதிய வீட்டு திட்ட மக்கள் தமது கிராமத்துக்கான வீதியை புனரமைத்து தருமாறு கோரி கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். வன ஜீவராசிகள் அதிகாரிகள் இன்று பணிக்கு சமூகம் அளிக்காமல் சுயன விடுமுறையை பெற்று தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். 2016 கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் முன்பாக சாலையை மறைத்து பொதுமக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மேலதிக விசாரணையை செப்டம்பர் 21 அன்று அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கையின் வடக்கு கிழக்கு மலையக பகுதிகள் மற்றும் கொழும்பு உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் வாழும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் பெரும்பான்மையான வாக்கு வங்கியை பிரதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் இன்று சந்தித்து முக்கிய தீர்மானங்களை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பில் உள்ள விருந்தகம் ஒன்றில் இன்று பிற்பகல் இந்த முக்கிய நிகழ்வு நடைபெறும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஹ் ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார். திரைசேரியின் மின்னஞ்சல் கட்டமைப்பு 2019 முதல் காலாவதியான நிலையில் இருப்பதாக இலங்கை கணினி அவசரநிலை பதிலளிப்பு குழு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேறொரு தரப்பினரின் கைக்கு சென்ற சம்பவம் குறித்து ஆராயும் போதே இந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த நாட்டின் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் மிகவும் கீழ்த்தரமான மற்றும் வெட்கக்கேடான முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது எமது நாட்டின் ஜனநாயகத்துக்கு மரண அடியாகும். அரசாங்கத்தின் இந்த முயற்சியை தோற்கடிக்க சகல எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். இதுகுறித்து எதிர்கட்சி தலைவர் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். நீதி அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை முற்றிலும் பயனற்றது என்று ஜனசேத பேரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரட்ன தேரர் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கும் சட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்ட ரீதியான போதிய பயிற்சிகள் மற்றும் ஆலோசனைகள் அவசியம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஹ் ஹக்கீம் வலியுறுத்துகிறார். பயங்கரவாத தலைவரான பிரபாகரனுடன் இந்த நாட்டில் எந்தொரு பௌத்த துறவியாவது இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதுண்டா என்று பௌத்த தேசியவாத அமைப்பான ராமண பலே அமைப்பின் பொதுச் செயலாளர் இனவாதி இத்தேகந்த சந்தாதிச தேரர் கேள்வி எழுப்புகிறார். காலநிலை மற்றும் வானிலை மாற்றங்கள் குறித்து கவனம் செலுத்துவது மக்களின் நலன் கருதிய கடமையாகும். இது பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மட்டுமன்றி உணவு மற்றும் நீர் பாதுகாப்புக்கு மிக அவசியமான ஒன்றாகும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகளை இன்று முதல் ஆரம்பிக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நுவரெலியாவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வேளாண்மை துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்த உள்ளூர் விவசாயிகளின் குரல் அமைப்பு வேளாண்மை துறையில் ஆழ்ந்த அறிவும் அனுபவம் கொண்டதாக தாங்கள் நம்பும் ஜனாதிபதி நேரடியாக வேளாண்மை அமைச்சை பொறுப்பேற்க வேண்டும் என்று மரியாதையுடன் கோரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த 2023 ஒப்பிடுகையில் நாட்டில் தற்போது புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 100,000 பாரியளவில் குறைவடைந்திருப்பதோடு மறுபுறம் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டிருக்கிறார்.
இளம் வயதினர் திருமணம் மற்றும் குழந்தை பிறப்பை தள்ளி போடுவது குடும்ப வாழ்க்கையை நிராகரிப்பதாக கருதக்கூடாது. மாறாக தற்போதைய பொருளாதார மற்றும் சமூக சூழலுக்கு அவர்கள் அளிக்கும் பதில்களாகவே அதை பார்க்க வேண்டும் என்று பேராதரை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொகையியல் பேராசிரியரும் இலங்கை மக்கள் தொகை சங்கத்தின் தலைவருமான பேராசிரியர் மனூரி கழுதந்திரி வீரதுங்க தெரிவித்திருக்கிறார். நிலக்கரி கொள்முதல் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து விசாரணை நடத்தும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் லக்விஜய நிலக்கரி மில்லியத்தின் பிரதி பொது முகாமையாளர் துசான் அபயகோன் உள்ளிட்ட மூன்று அதிகாரிகள் இன்று சாட்சியம் அளிப்பதற்காக அழைக்கப்பட்டுள்ளார்கள். கட்டாய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை இலங்கைக்குள் இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கம்புகம் மாவட்டத்தின் மீரிகமவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிறுநீரக கல்லகற்றும் சிகிச்சை மையம் நேற்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தலைமையில் மக்களின் பயன்பாட்டுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண புரதல்லியத்தை ஒரு பல்வகை போக்குவரத்து மையமாக அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாண நெடுந்தூர பேருந்தில்லியத்திலிருந்து பேருந்து சேவைகளை ஆரம்பிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். உலகின் போக்குவரத்து நெரிசல் குறித்த நுமோவின் 2026 ஆண்டுக்கான இடைக்கால அறிக்கையின்படி இலங்கை உலகின் மூன்றாவது மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நாடாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஓய்வெறும் வயதை மாற்றுவது தொடர்பில் தற்போது பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கோரிக்கைகள் கிடைத்து வருவதாகவும் இந்த கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச நேற்று தெரிவித்திருக்கிறார். நாளாவிய ரீதியில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 68,000 கடந்திருப்பதோடு உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் 47 உயர்வடைந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மீண்டும் நேற்று தெரிவித்திருக்கிறது. தற்போதைய டெங்கு பரவலை கருத்தில் கொண்டு பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கல்வி அமைச்சு முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறது. மின்கசிவு காரணமாக களுத்துறை மாவட்ட செயலகத்தில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனந்தபுரம் மாவட்டத்தின் சங்கிலி கனதராவ பகுதியைச் சேர்ந்தவரும் இலங்கையின் அதிக வயதான பெண்களில் ஒருவராக பரவலாக அங்கீகரிக்கப்பட்டவருமாக புஞ்சாகே களுமெனிகே தனது 114 வயதில் காலமானார். களுமெனிகே 1912 ஆண்டு ஜூலை 4 பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வளைகுடா நாடான கட்டாரை உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் ராஜேந்திர சக்தியாக மாற்றிய பெருமைக்குரிய முன்னாள் அமீர் ஷேக் அமது பின் கலிபா அல் தானியின் மறைவுக்கு ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா இரங்கல் தெரிவித்திருக்கிறார். செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுனொன்று 3,46,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், இந்தியாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது சிறுபான்மையினரின் பெயர்கள் பெருமளவில் நீக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தனது கவலையை தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து பெற அமெரிக்க அதிபரை அணுக வேண்டுமா என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு முதலமைச்சர் உமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் அந்த நாட்டில் வாழும் இந்தியர்கள் அடையும் பலன் குறித்து மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். புகழ்பெற்ற பாரிஸ் ஆடை வடிவமைப்பு கண்காட்சியில் அனைவரையும் தன்வசம் சுண்டி இழுத்திருக்கிறது இந்தியாவைச் சேர்ந்த படைப்பொன்று. தென்னிந்தியாவின் சிற்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த யோசனையை அடிப்படையாக கொண்டு தேவி என்ற படைப்பை உருவாக்கியிருந்தார் இந்திய ஆடை வடிவமைப்பாளர் ராகுல் மிஸ்ரா. கத்தார் நாட்டின் நவீன அரசை உருவாக்கியவரும் முன்னாள் அமீருமான ஷேக் அமாத் பின் கலிபா அல் தானியின் மறைவையொட்டி இன்று இந்திய அரசு தேசிய துக்க தினத்தை அறிவித்திருக்கிறது. கர்நாடக மாநிலம் சிக்க பல்லபுரா மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவி வசித்து வந்த 2 பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களிடமிருந்து முறைகேடாக பெற்ற வாக்காளர் அட்டை, ரேசன் அட்டை ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா அதிகரிப்பு எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஆந்திர அரசு சுகாதாரத்துறைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
குஜராத்தில் பள்ளி மாணவர்களில் 50% பன்னிரண்டாம் வகுப்புக்கு முன்பே படிப்பை பாதியில் நிறுத்திவிடுவதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடகத்தில் முகக்கவசம் அணிந்து ஆய்வுக்கு சென்ற போக்குவரத்து துறை அமைச்சரை சில்லறை இல்லை என்று கூறி நடத்தினர் கீழே இறக்கிவிட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வியட்நாமில் இந்தியர்கள் இறந்த விரைவு படகுபத்தின் மாலுமி கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு 57, விதிமுறைகளை மீறியதே விபத்துக்கு காரணம் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் ஒன்றையொன்று தாக்க தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் ஓமான் அருகே இருந்த கப்பல் ஒன்றில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்தியா கூறியது. அதில் இருந்த 11 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்று இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது. திபெத்தில் பிரம்மபுத்திரா நதியில் சீனா உருவாக்கி வரும் பெரும் அணையின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து சீன புவியியலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். இந்தியாவின் அருணாச்சல பிரதேச மாநிலத்தையொட்டிய எல்லையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அணைக்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழக அரசின் குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநரிடம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மனு அளித்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் தமிழக வெற்றி கழக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். ஏவுகணைகளை தயாரிக்க அதானி, டாடா, மகேந்திரா உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க ஒன்றிய அரசு முடிவெடுத்துள்ளது. அல்கோஹோல் சேர்மங்கள் அதிகமாக உள்ள மருந்துகளை விற்பனை செய்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அயோத்தி ராமர் கோவிலில் நன்கொடை முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் விவகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரி நாடு முழுவதும் கையொப்ப இயக்கம் ஆம் ஆத்மி கட்சியினரால் நேற்று தொடங்கப்பட்டுள்ளது. மைசூர் எக்னி கோட்டை சாலையில் உள்ள பண்ணை தோட்டத்தில் பாடகி எஸ் ஜானகியின் உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. சாகித்ய அகாடமி விருது பெற்றவரும் அசுரன் திரைப்பட கதாசிரியருமான மூத்த எழுத்தாளர் பூமணி காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு 79. ஜம்மு காஷ்மீரின் ஆனந்தநாக் மாவட்டத்தில் நடைபெறும் வருடாந்த அமர்நாத் யாத்திரைக்காக 7754 பக்தர்களை கொண்ட 12வது குழு பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. அரியலூர் அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து சாலை மறியலில் பெண்கள் ஈடுபட்டிருந்தார்கள். வார விடுமுறையில் ஒகேனக்கல்லில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் நீராடியும் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தார்கள். சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 13,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில் சீனா தென்சீன கடல் வட்டாரத்தில் உரிமை கோருவதற்கு எந்த ரீதியான அடிப்படையும் இல்லை என்று ஜப்பான், பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்துள்ளன. அவற்றோடு சேர்த்து மேலும் 11 நாடுகள் அது பற்றிய கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அந்த தாக்குதல்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் அலி கொமேனியின் படுகொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக குறிவைக்கப்பட வேண்டிய தலைவர்களின் பட்டியலை ஈரான் செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எண்ணெய் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. பிராண்ட் கச்சா எண்ணெயின் விலை 3.75 விழுக்காடு அதிகரித்து சுமார் $78 பதிவாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் நெருங்கிய நண்பரும் குடியரசுக் கட்சி செனட்டருமான லின்சே கிரகாம் காலமானார். அவருக்கு 71. மியான்மர் அரசாங்கம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் தலைவர் ஆங் சான் சுசி அம்மையார் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளப்படுவார் என்று ஆசியான் அமைப்பிடம் தெரிவித்துள்ளது. அவர் நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்தின் பேங்காக் நகரில் உள்ள களியாட்ட விடுதியொன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய தீப்பரவில் சிக்கி குறைந்தது 27 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஆப்கானிஸ்தானில் கடைகளில் பெண் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் ஆடை கட்டுப்பாடுகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதற்கான சோதனைகள் கடுமையாக்கப்பட்டிருப்பது அதற்கான முக்கிய காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. துருக்கியில் சிசேரியன் பிரசவங்கள் மேற்கொண்டதாக 100க்கும் மேற்பட்ட மகப்பேறு மருத்துவர்கள் மீது அந்த நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது.
பூட்டானில் பிறப்பு வீதம் தொடர்ந்து குறைவதால் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள குடும்பங்களுக்கு ரொக்க ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஐரோப்பாவின் மேற்கு பகுதியை உலுக்கிய மிக கடும் வெப்ப அலையினால் ஜூன் மாதத்தின் இறுதி வாரத்தில் மட்டும் 10,000 அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக உத்தியூர்வ புள்ளிவிவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் வயோதிபர்கள் என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். ஐரோப்பாவின் பல நாடுகளில் வார இறுதியில் தொடர்ந்து கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. பல மில்லியன் மக்களை இது வாட்டுகிறது. சுட்டரிக்கும் வெயிலில் பிரான்சில் கடும் வெப்பம் காரணமாக ஐஃபிள் கோபுரம், லூவர் அறம்பொருளகம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் வழக்கத்தை விட முன்னதாகவே மூடப்பட்டு வருகிறது. பிரான்ஸ் வெப்ப அலை நீடிப்பதால் அணு உலைகள் சிலவற்றின் செயல்பாட்டை நிறுத்தி வைத்திருக்கிறது. சீனாவின் பாவி சூறாவளியின் சீற்றம் குறைந்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. வங்கதேசத்தில் தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரை 51 பேர் உயிரிழந்து போனார்கள். பொதுவாக திருமணம் செய்து கொள்பவர்கள் தங்கள் பெற்றோர் அல்லது உறவினர்களை திருமண சாட்சியாக தேர்ந்தெடுப்பார்கள். எக்குவாடாரில் ஒரு கல்யாண தம்பதி வேறொரு திட்டம் போட்டது. டயனா துபிசா ஆண்ட்ரஸ் அல்கிங்கா என்ற இருவருக்கும் கல்யாணம். சாட்சி ஒரு நாய்க்குட்டி. லூனா என்ற அந்த செல்ல பிராணி திருமண சான்றிதழில் தனது பாதத்தை தடம் பதித்துள்ளது. பூமியின் ஆழ்கடலுக்கு அடியில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய 73 புதிய எரிமலை பள்ளத்தாக்குகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், சிறந்த T20 அணியாக பலம் வந்த இந்திய அணியின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து இங்கிலாந்து அணி தரவரிசையில் முதலிடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிராக லோர்ட்ஸ் திடலில் நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டியுடன் இங்கிலாந்து வீராங்கனை கீதர் நைட் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து மகளிர் டெஸ்ட் போட்டியில் இந்திய வீராங்கனை யஸ்திகா பாட்டியாலா வரலாற்று சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். இங்கிலாந்து அணிக்காக அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தி சோபி எக்கல்ஸ்டோன் சாதனை படைத்திருக்கிறார். நோர்வேயின் ஏர் விமான சேவையின் இன்ஸ்டாகிராம் பக்கம், ஆனால் படமோ பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான சேவையின் சின்னத்தை காட்டும் உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் காலிறுதி சுற்றின் விளைவாக அந்த சின்னத்தை போட்டிருக்கிறது. இங்கிலாந்து நோர்வேயும் ஆட்டத்தில் மோதியதற்கு முன் இருநாட்டு விமான சேவைகளும் பந்தயம் கட்டியதன் காரணமாக தோல்வியை தழுவின் நாடு வெற்றி பெறும் நாட்டின் விமான சேவையின் சின்னத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த பந்தயம்தான் தற்போது காட்சிப்படுத்தப்படுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியின் சிவரேவை வீழ்த்தி சினர் சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டார். அடுத்த 2030 கால்பந்தாட்ட உலகக்கிண்ண தொடரில் அணிகளின் எண்ணிக்கை மேலும் 16 உயர்த்தி ஒட்டுமொத்தமாக 64 அணிகளாக மாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.13 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.68 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.30 ரூபாய். ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.10 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.60 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.55 ரூபாய். கேட்டது மணிக்கூட தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷலா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட விடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: பூனைகை மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: பத்தாவதுக்கு
2: ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
5: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
4: விடி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்,
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:28, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:28. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. பக்தி மாலை, பக்தி மாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் அன்னையுடைய அடியார்கள், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அருட்சாட்சியம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமை தோறும் 12:15 ஒரு மணி வரை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அன்னையினுடைய பாடலை முதலில் விரும்பியை கேட்கின்றவர் இனி ஐவரை இணைத்து அறுவருக்கு ஒரு பாடலாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். மடியா கதை இங்க கேக்குது இல்ல? இப்ப கேக்குது. நலமா இருக்கீங்களா சித்ரா?
2: ஓம் நலமா இருக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பம், முக்கிய அறிவிப்பாளர்கள், நேயர்கள், குடும்பம் எல்லோருக்கும் என்னுடைய அருள் வேண்டும் வேண்டிக் கொண்டு அபிராமி அம்மா அந்த 5வது குயில பாட்டை கேட்கிறேன்.
1: அபிராமி அம்மா என்று பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்கறீங்க? ஓகே. நீங்க நலமா இருக்கிறீங்களா? குடும்பம் எல்லாரும் நலமா இருக்கிறார்களா?
2: நல்லமா இருக்கிறார்கள். வெயில் தான் கொஞ்சம் கூட, இங்க 38-37-26 போகுது.
1: உங்க நாட்டிலயா?
2: நன்றி.
1: உங்களுக்கும் திருவள்ள கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
2: நன்றி
1: அம்மா. அவர் சகோதரி திருமதி சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
3: வணக்கம். சதீஷ் கேட்கிறேன்.
1: சதீஷ், நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நான் அபிராமியான இருக்கின்றேன். நீங்கள் ஓடிக்கொண்டு அனைத்து கிடைக்க ஓடிக்கொண்டு நான் சித்ரா காட்ட உடனே இணைந்து வாரேன்.
1: சித்ராக்கா கேட்ட அபிராமி அம்மா என்ற
3: வாரேன்.
1: நன்றி சோரம். நீங்கள் நல்லது ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் அன்னியை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
3: வணக்கம்.
1: அவர் சதீஷ் அவர்கள். சதீஷை தொடர்ந்து சகோதரி வைஃபரூடாக இணைந்திருக்கின்றார் சாந்தினி வடிவேல் அவர்கள். வணக்கம் சாந்தினி.
4: இனிய மதிய வணக்கம். நீங்கள் நலம்தானோ?
1: நாங்கள் அன்னையனுடைய அருளோடு நல்ல உற்சாகமாக இருக்கின்றோம். உங்களோட அன்போடு நீங்களும் அதே போல் நல்லா இருக்கணும் என்று அன்னையை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு, எப்படி இருக்கிறார் உங்களோட அன்பு கணவர்?
4: அவர் இருக்கிறார்,
1: சுகமா இருக்கிறார்.
4: ஓ, நீங்களும் அப்படியே குடும்பத்தோட நலமாயிருக்கணும் என்று அம்மாவை வேண்டிக் கொண்டு, குடும்பம் எல்லோருக்குமாக அன்னை நல்லும் ஆசையும் கிடைக்கணும் என்று அந்த தாயை மனதார வேண்டிக் கொண்டு அந்த சகோதரி கேட்ட அபிராமி என்ற பாடலை நானும் கேட்க விரும்புகிறேன். நன்றி. வணக்கம்.
1: நன்றி சகோதரி வடிவேல். குடும்பம் எல்லோரும் நலமாக இருக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
4: நன்றி. வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை, வணக்கம்.
5: வணக்கம் ராஜாண்ணே.
1: வணக்கம் தாமலர்.
5: ஓஹோ, நவுடி சுந்த தாமலர் திருமதி.
1: நலமா இருக்கிறீங்களா?
5: ஓ, அதுக்கடுத்தும் கிடைக்கல. அப்ப இதுக்கு அடிச்சு
1: பாருங்க. நீங்க எதுக்குண்டா அடிச்சு வாங்க. நன்றி.
5: ஓ, நலமா இருக்கிறோம். அபிராமி அம்மாவின் அருளால நலமா இருக்கும். அதுபோல எல்லோருக்கும் அம்மாவின் அருக்கலாச்சம் கிடைக்க வேண்டி சித்ரா ஜெயக்குமார் கிட்ட பாடலோட நானும் இணைகின்றேன் ராஜாண்ண.
1: நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள்ளு கிடைக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
5: நன்றி. வணக்கம்.
1: நன்றி சௌதரி. அவர் தவமலர் நவலேஸ்வரன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து பானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
6: வணக்கம் ராஜா. யுவசரி குணராஜா கதைக்கிறேன்.
1: வணக்கம் யுவசரி அம்மா. நலமா இருக்கிறீங்களா?
6: நாங்கள் நலமா இருக்கிறோம். உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அம்மாவின் அருள் எல்லோரும் கிடைக்கணும் வேண்டிக் கொண்டு வடிவேல் சாந்தினி என்று ஒவ்வொரு நாளும் இந்த பேரை சொல்ற அவருக்கு நம்பிகளையும் பக்தியிலையும் குறிக்கிட்டு எல்லாருக்கும் நேர்களுக்கும் எல்லோருக்கும் உங்களுக்கு நல்ல அருளை அம்மா தர வேண்டும் என்று வணங்கி அம்மாவே வணங்குவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் சித்ரா கேட்ட பாட்டோட நான் நினைந்து கொள்கிறேன்.
1: சித்ரா ஜெயக்குமார் என்று சொல்லுங்க, ரெண்டு சித்திரர்களுடைய ஜெயக்குமார் என்று சொல்லுங்க. மற்ற சித்ரா
6: நோர்வே சித்ரா இல்ல, பிரான்சில இருக்கிற ஜெயக்குமார் சித்ரா.
1: வாழ கட்டிகாரி
6: சுந்தலிங்கம் விலகித்த ஞாபகம், சுந்தலிங்கத்தை மாறுபட்டு மாறுபட்டு சொல்லி சொல்லி இப்ப விளங்கிடுதானே.
1: என்ன உங்களுக்கு அடிக்கடி வராங்கள்?
6: அது ஒரு கடையில ஒரு சாமான் வேண்டா கூட்டிக் கொண்டு போன வர சொல்லி இந்த வீட்டுக்கு சாமான
1: அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பூர்வ வணக்கம். வணக்கம் சுவாசினி, நல்லமா இருக்கீங்களா?
7: நாங்கள் நலமா இருக்கலாம். அதேபோல நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் அன்பு டிஆர்டிஆர் பலர் குடும்பத்தினரும் நேர்களும் எல்லோரும் நலமா இருக்கணும் என்று அபிராமிய மாமனரோடு நானும் வேண்டுகிறேன்.
1: நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையுடைய எதிர்வுகள் கிடைக்கணும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
7: நானும் ஏக்குமார் சித்திரா கேட்டவாறு அபிராமிய மாருள்வோடி அந்த பாட்டு
1: பாலாண்ட பாட்டு
7: அந்த எனக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அவரை தொடர்ந்து திருமதி வைபருடாக அணிந்திருக்கின்றார் சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். வணக்கம் சரஸ்வதி.
8: வணக்கம் ராஜா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழணும் அம்மாளாச்சு பிரார்த்தித்துக் கொண்டு நீங்க போடுற பாடலோட இணைந்து கொள்றேன்.
1: நீங்களே இப்ப அவசரப்படுறீங்க,
8: பின்னால நிக்கிற பேசினா அப்புறம் பாவம் தானே. அவை
1: பின்னால உங்களுக்கு பின்னால யாரும் நிக்கணுமா உங்களுடைய
8: சந்தோஷம் சந்தோஷம். நான் யோசிச்சினேன் நேற்று தரிசனம் சொல்ல பார்த்துட்டு உங்களுக்கு சொன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு சொன்னா நீங்க அதை கவனிப்பீங்க தானே?
1: என்ன அது பிரச்சனை இல்லை, நீங்க வாங்கின்னு வந்துட்டேன் உங்களுக்கு பயந்துல இருப்பீங்க.
8: நான் யோசிக்கிறேன்.
1: ஒரு ஒரு ஒரு பயம் இல்லை, நீங்க அம்பாள்ல கொண்டே கொடுத்தா ஒரு பிரச்சனையும் இல்லை.
8: நன்றி ராஜா.
1: பிரவீன் கூட இன்று விரங்க கேளுங்க.
8: சந்தோஷம், மிகவும் நன்றி ராஜா.
1: ஓகே. புத்தூர் என்ன என்ன என்ன புத்தூர் என்ன கிரி நவக்கிரியா?
8: என்ன
1: இடம் புறம் நீங்க எழுத அவாக்கு எழுத அவள் தெரியாதது என்ன சரி பாப்பா என்ன என்ன இடம் உங்களோட இடம்
8: தெரியும்
1: புத்தூர் கிழக்கு
8: இவற்றிடம்தான் புத்தூர் மேற்கு நவக்கிரி.
1: நவக்கிரி புத்தூர் புத்தூர் மேற்கு நவக்கிரி புத்தூர் மேற்கு நவக்கிரி. நீங்க நீங்க வல்வெட்டி நன்றியமா இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் உங்களுடைய இன்றைய கேளுங்களா.
8: நன்றி
1: சகோதரி. அவர் திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் சீட்டாட்டு உள்ளாந்திலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அந்த அன்பு உறவுகளுக்காக எங்களுடைய ஜெயக்குமார் கேட்ட பாடல் வானிலையில் வலம் பெறுகின்றது. சூப்பர் பாடு, பாலா அவர்கள் பாடிய பாடல்.

0: நேரம் சரியாக 12:43 ஐக்கியராஜ்யத்தில் 11:43 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நான் அகிலா தீபபாலன், ஜெர்மனில இருந்து கதை.
0: நலமா இருக்கிறீங்களா சகோதரி?
1: நாங்கள் அன்னை நல்லாலே நலமாக இருக்கின்றோம்.
0: உங்களுக்காக அந்த பாடலை என்ன மைவரை இணைத்து அல்லது இணைகின்றவர்களை எல்லோரையும் இணைத்து தருகின்றேன். நன்றியம்மா.
1: அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: அகிலா தேவபாலன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி சித்ரா, நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, அம்மன் அருளால எல்லோரும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும். அபிராமி அம்மாவை பிரார்த்தித்துக் கொண்டு.
0: அப்படி நோர்வேல வெயில்
2: சொல்லி வேலை இல்லையா?
0: என்னவோ இருக்கா வெயில்?
2: ஓ, இன்னும் இருக்கு.
0: என்னமே இருக்கு?
2: ஓ,
0: கஷ்டம்தான்.
2: ஓ,
0: யோசிச்சு பாக்குறீங்க? யோசிச்சு பாக்குறீங்க?

0: அறிவிப்பாளர்கள் டிஆர்டி அன்பு நேயர்கள் காட்டு குடும்பம் திருமதி வடிவேல் குடும்பம் எல்லோருக்காகவும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு நான் வந்து
1: ஜெயபாலன்
0: அவர்களுக்கு இந்த பாடல் ஒன்னா இணைந்து கொள்றேன்.
1: நன்றி உங்களுக்கும் அந்த அன்னையனுடைய திருவுருள் கிடைக்க ஒன்று என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி
0: நன்றி அண்ணா.
1: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் கொண்டு சிறப்பித்தார். சித்ரா பவனை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
0: வணக்கம் ராஜா.
1: கமலமணி நலமா இருக்கீங்களா?
0: ஓ நாங்க நலமா இருக்கோம் ராஜா.
1: நன்றி என்றும் அப்படி இருக்கும் ஒன்று அன்னியையும் பிரார்த்தித்து கொண்டு நவச்சார அப்படி இருக்கிறார்.
0: அவர் நல்ல சுகமா இருக்கிறார்.
1: நல்ல சுகமா இருக்கிறார்.
0: ஓ
1: ஓகே. வீட்டுல இருக்கிற இந்த வெயிலுக்கு ஓடம் போகாம
0: இல்ல இருக்கிறார். வீட்டுல
1: வீட்டுல படியா கச்சு கொள்ளுங்க.
0: ஓகே
1: ஓகே. வேணா கடவுள் வைக்கே கூடியும் அவர் கருத்தும் போயிருவார்.
0: அவர் எப்படி வைக்கே கறக்க மாட்டார்.
1: அவர் கருப்பிரம்மா. முகம் எல்லாம் போய் கறி பத்திரு ஷர்ட் கொஞ்சம் விடாது வெளியால முகம் தெரியும் தானே. அப்படியே கறுத்து வரைக்கும் உங்களுக்கு தான் கவலையா இருக்கும். நான் இருக்கிறேன். நான் பிள்ளை சச்சா பிள்ளை சொல்றது கேட்டு நடப்பார். நீங்க நல்லா புழுகுறீங்க. ஜானகி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் புழுகுறீங்க.
0: இல்ல நான் புழுகல கட்டிக்காரன்.
1: ஓகே.
0: நானும்
1: கூட்டின்
0: சகோதரி
1: கமலமணி அவர்கள் கமலமணியை தொடர்ந்து எங்களுடைய புங்கையூர் சரஸ்வதி வந்திருக்கிறார். வணக்கம் சரஸ்வதி. நல்லா இருக்கிறீங்களா சரஸ்வதி?
2: போய்
1: பார்க்க போறீங்களா?
2: நாளைக்கு
1: நன்றி சரஸ்வதி. உங்களுக்கு திருவள்ளுவர் கிடைக்கும் பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி. அவர் சரஸ்வதி சிவஞானம் சரஸ்வதி சிவா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கோம். அடுத்த அன்பு வணக்கம். வணக்கம் மிஸ்டர் சன். நலமா இருக்கீங்களா சன்? நீங்க கட்டிட்டீங்களா பிரெஞ்சு கூடி?
3: உங்களுக்கு
1: வாழ்வுரிமையில தந்து அந்த மாதிரி சண்முனாதன் வெட்டி விஜயஜனையும் இல்லை என்று சொல்லி உங்களை காப்பாற்றி மண்ண மண்ணம் இல்லைப்பா. நாளே கட்டுவீங்களா? அது பரவாயில்ல, புட்போலை பற்றி நான் கேட்கிறேன். எனக்கு வாழ்வு வாழ்வு தந்தா நாட்டு மண்ணை எடுத்து கும்பிட்டு இந்த பூமிக்கு வந்தா என்ன நல்ல நாடு என்ன சொல்லணும்.
3: என்ன
1: அவர் வந்து கேட்ட பாட்டு சகோதரம், தாயின் முகம் தாமரப்பூ. அந்த பிள்ளை கேட்ட பாட்டு ஜெயமல்ல இருக்கிறா. அகிலா தெய்வபாலன், அகிலா
3: தெய்வபாலன்
1: நல்ல பேரும் நல்ல குரலும். அந்த பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றேன் சகோதரன். நீங்க வந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி எனக்கு. அதே போல் உங்களுடைய ராஜ சுலோசனா, உங்களுடைய பிள்ளை எல்லோரும் நல்ல அன்னையனுடைய திருவர்களோடு நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் சகோதரர் சண்முகநாதன் அவர்கள். சண்முகநாதனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து வதனி மோகன் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் வதனி.
4: வணக்கம் அண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா வதனி?
4: முழு
1: கூடித்தான் போச்சு. நீங்க நல்ல சுகமாக நல்ல தேகார நல்ல சுகமாக தேக ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக மஞ்சள் குங்கத்தோட தீர்க்க சுமங்கரியாக அன்னையினுடைய அன்னையை நான் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்காக.
4: ஆமாம், அப்படியே நானும் உங்களுக்கு வேண்டிக் கொண்டு பிராணிஜியை நலம் கேட்டுக்கொண்டு எல்லோரும் நலமாக இருக்க தெய்வங்களுடைய அருளோடு அபிராமியுடைய அபிராமி அம்மன் ஆசீர்வாதத்தோடு அகிலா தேவபாலன் கேட்ட பாடலோட நானும் முன்னேறேன்
1: அண்ணா. சித்ரா வருவா நோர்வே டென்மார்க்கு நீங்க போங்க.
4: சித்ரா
1: என்ன பாபம் என்னால போய் அங்கே நிற்க ஒரு கஷ்டமா இருக்கும்.
4: கஷ்டமா இருக்கும் அதுதானே தானே. ஓகே அண்ணா,
1: அப்ப நீங்க போய் நீங்களோட சித்ராக்கு உதவியா இருக்கும் என்ன?
4: ஓகே பாபம், சந்தர்ப்பம் சூழ்நிலை பார்த்து நன்றி அண்ணா.
1: நன்றி, நல்ல சுகமாக நல்ல சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு அன்னை கை கொடுப்பா. இந்த நேரம் நீங்கள் நல்ல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. நன்றி. அவர் சகோதரி வதனி மோகன் அவர்கள் வதனியை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: ராதா வாட்ஸ்அப்ல வர்றோம். நலமா இருக்கிறோம் ராதா. நீங்கள்?
5: நாங்கள் எல்லோருமே நலமாக இருக்கிறோம்
1: தாயினால.
5: கொஞ்ச நாள இன்டர்நெட் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு.
1: உங்களுக்கு இன்டர்நெட் அந்த மாதிரி இன்டர்நெட் பொம்மனைக்கு அடிக்க வேண்டியே
5: அது பிறகு ஓகே ஆயிட்டு.
1: இப்ப ஓகே ஆகிட்டு.
5: இப்ப சரி.
1: ரைட்டா,
5: இப்ப சரி வந்துட்டு
1: வந்துட்டு.
5: நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க தாயின் அருளை வேண்டிக் கொண்டு நானும் வந்து அரு அகிலா தெய்வபாலன் கேட்ட பாடல்,
1: தாயின் முகமே தாமரப்பூ,
5: தாயின் முகமே தாமரப்பூ அந்த பாடலோட நானும் இணைந்து கொள்கிறேன் அண்ணா.
1: நன்றி சகோதரி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையுடைய திருவருள் கனகராஜாக்கும் உங்களுக்கு எல்லாரும் கிடைச்சி நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா.
5: நன்றி அண்ணா.
1: அவ சகோதரி ராதா கனகராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கும் அன்னையினுடைய திருக்குறளை கொண்டு வந்து பிரார்த்தித்துக் கொண்டு அவரை தொடர்ந்து எங்களுடைய பேர்ன் மகாலட்சுமி வந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் சகோதரி பேர்ன் மகாலட்சுமி, நடமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா?
6: என்ன
1: எங்க போயிட்டு ராஜா?
6: ராஜா
1: நன்றி. ராஜிண்டா எல்லோரும் நல்லா இருக்கணும் அன்னை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு சகோதரி நீங்கள் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி சகோதரி. நன்றி அம்மா. நன்றி. அவர் சகோதரி திருமதி பேன் ராஜா இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
7: இனிய மதிய வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சகோதரியை தப்பிக்கிட்டீங்க. பாட்ட போறேன்.
7: குடும்பத்தில் எல்லோருமே சந்தோஷம் மேல சந்தோஷம் மேல நிம்மதியுடன் சந்தோஷமாக வாழ்றோம் அண்ணா. அதே போல நீங்களும் உங்கள் இனிய குடும்பத்தாருக்கும் அன்னையின் தொண்டர்கள் பட்டர்கள் அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் அந்த தெய்வேந்திரம் ஐயா குடும்பத்திற்கும் அவருக்கும் அந்த அன்னையின் நற்கடாச்சம் கிடைக்க பெற்று அவர் ஆரோக்கியத்துடனும் மன சந்தோஷத்துடன் தன் குடும்பத்துடன் வந்து வாழ வேணுமென்ற அந்த அன்னையின் பாதங்களை வேண்டிக் கொண்டு எல்லோருக்காண்டியும் சகோதரி தெய்வபாலன் கேட்ட தயாபரன் தெய்வபாலன் கேட்ட பாடல்
1: அகிலா
7: அவ கேட்ட பாடல் தாயை உண்மவன் தாமரப்பூ உண்டு அந்த தாமரப்பூ எல்லோருக்கும் அருக்கடாச்சத்தை வணங்க வேணும் என்று வேண்டி அவவின் பாதங்களை பணிந்து உங்களிடமிருந்து விட வருகின்றேன் அண்ணா. நன்றி வணக்கம்.
1: அம்மா உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி
7: நன்றி அண்ணா.
1: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்று வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம்
1: ஜெயந்தி, நலமா இருக்கிறீங்களா?
8: கொஞ்சம் நலக்குறவுதான்
1: நலமாக நீங்கள் என்று நல்லா இருக்கணும் அன்னை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு
8: நானும் அகில அவ கேட்ட பாட்டோட நானும் நீண்டு கொண்டிருந்தேன். தாயை உண்மை தாமரை போன்ற பாயோட
1: நன்றி அம்மா இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
8: நன்றி வணக்கம் ராஜன்.
1: ஜெயந்தி மாலா குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள்ளுவர் கிடைக்கும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. சரி, அந்த தாயே உன்முகன் தாமரைப்பு என்ற பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

0: பலித்த அம்மனின் பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அன்னையினுடைய அடியார்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசை தாயினுடைய அருட்கடாட்சம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு வருகிற 23 ஜூலை மாதம் அன்னையினுடைய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா 14 நாட்கள் இடம்பெற இருக்கின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, டென்மார்க் பிருந்தாபதியில் தாம் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வில் வசந்தம் வந்து
0: நிகழும் பராபத ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டல பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியில் வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூரச்சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமை புதன்கிழமைகளில் 1 மணியிலிருந்து 1:30 வரை இடம்பெறுகின்றது. நேர்களுடைய ஆக்கத்தினூடாக வானொலியில் வலம் பெறுகின்றது. இன்றைய நேராக இன்ற பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் எமது அன்பு சகோதரி திருமதி சரஸ்வதி சிவஞானம் சீற்றாற்று ஒல்லாந்தில் இருந்து. அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் இன்று போல் என்றும் நல்ல ஆரோக்கியத்தோடு அவருடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அபிராமியை அன்னையையும் பிரார்த்தித்துக் கொண்டு. நான் தாயகத்தில் புத்தூர் மேற்கு நவக்கரியில் குடி திருமணம் செய்து வல்வெற்றியை பிறப்பிடமாக கொண்ட நான் ஒல்லாந்து சிட்டாட்டில் எனது அன்பு கணவர் பிள்ளைகள் பிற பிள்ளைகளோடு அன்பாக சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றேன். எனது பொழுதுபோக்கு டிஆர்டி தமிழொலியை கேட்பது, அத்தோடு எமது டிஆர்டி தமிழொலிக்கு எனக்கு பிடித்த நிகழ்ச்சிகளுக்கு ஆக்கத்தை எழுதி அனுப்புவது என்பது ஆகும் என்று எழுதியிருக்கின்றார். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் தனக்கு பிடித்த பாடல்களையும் எழுதி அனுப்பியிருக்கிறோம். அதற்கான விளக்கத்தையும் தந்து நிச்சயமாக உங்களை போன்றவர்களுடைய நிகழ்ச்சிகள் நீங்கள் நிச்சயமாக வைபருக்கு அனுப்பியிருக்கின்றார் அந்த சகோதரி. நிச்சயமாக அந்த சகோதரிக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துகளும். நிச்சயமாக தன்னால் என்றதை செய்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய பெயர் அடிக்கடி வானொலியில் ஒலிபரப்பாகின்றது என்பதை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். நிச்சயமாக அந்த வகையில் எனக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கின்றது சகோதரி. வைபரில் எழுதி எங்களுக்கு டெலிஃபோன் அடித்து சொல்லி தயவுசெய்து பிள்ளைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கன்னு அந்த பெரிய வார்த்தையும் சொல்லுவார். அந்த ஒரு பிள்ளையும் இல்லை சகோதரி, நீங்கள் வடிவாக எழுதியிருக்கிறீங்க. அதுவும் வித்தியாசமான பாடல்களையும் எழுதியிருக்கிறீங்க என்ற முறை அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே என்று தனது அன்பு கணவருக்காக தான் முதலாவது பாடலை விரும்பி கேட்கின்றேன். எனது அன்பு கணவர் உண்மையாக தனக்கு ஒரு தெய்வம் போல நிச்சயமாக நான் கேட்டதை எல்லாம் செய்து தரக்கூடிய நல்ல அன்பு பண்பான எனது அன்பு கணவருக்காக இந்த பாடலை நான் கேட்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் சகோதரி. இதோ உங்களுடைய பாடல், உங்களுடைய அன்பு கணவருக்காக நீங்கள் கேட்டது. அந்த மற்றது டிஆர்டி இல் நடந்ததை நினைத்து வேதனையை அடைகின்றேன். கடவுள் இருக்கின்றார், நீங்கள் ஒன்றுக்குமே யோசிக்க வேண்டாம் என்று அந்த வரியையும் எழுதியிருக்கின்றார் அந்த தாய். உங்களை போன்றவர்களுடைய அன்பும் பண்பும் தான் எங்களையும் வளர்த்து கொண்டு போகின்றது சகோதரி. அந்த வகையில் உங்களுடைய அருமையான பாடல், உங்கள் அன்பு கணவருக்காக நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். இதுவும் அந்த பாடல் வானிலையில் மலர்கின்றது.
2: அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே.
1: ஆர்.பி. உதயகுமார் அவர்களுடைய கவிதை வரி இசைஞானி இசையமைத்த பாடலை பாடுகின்றார். சின்ன கவுண்டர் திரையில் இருந்து பாடல் ஒலிக்கின்றது.

0: அந்த அழகான பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி சரஸ்வதி சிவஞானம் சிட்டாட்டோல்லாந்திலிருந்து. அவர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த உறவுகளை தயவு செய்து நமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற தொலைபேசி அழைப்புக்கு நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் குறித்து அந்த தொலைபேசி இலக்கத்துடனாக அலுவலகத்துடன் நீங்கள் உரையாடப் போகின்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அலுவலக தொலைபேசி இலக்கம் 0033 1 48 37 16 75 0033 1 48 37 16 75. மீண்டும் தருகின்றேன் அந்த தொலைபேசி இலக்கத்தை, குறித்து கொள்ளுங்கள் அன்பர்களை. நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் அடைக்காதீங்க. தயவுசெய்து ஒரு நூறு நிகழ்ச்சி செய்திருக்கும் போது நீங்கள் விளங்கிக் கொள்கிற இல்லை ஒரு விஷயத்தையும் நீங்கள் விளங்காமல் செய்கின்றது கூடாது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறிவைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 வான்கூவர் கனடா.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 1 57 அல்லது 604 902 0344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: ஜியா பிரதர்ஸ் நேரம் சரியாக 1:15. ஐக்கியராஜ்யத்தில் 12:15. அன்புறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது இன்றைய நேர் நிகழ்ச்சி. எமது நேயர்களுடைய ஆக்கத்தினூடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அன்புறவுகளை திங்களும் புதன்கிழமைகளிலும் அதாவது 1:00 to 1:30 இடம்பெறும் 5 பாடல்களை தெரிவு செய்யுங்கள். அந்த 5 பாடல்களை நீங்கள் விரும்புவதற்கான காரணத்தை எழுதி எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக உங்களை பற்றிய அதாவது உங்களை பற்றிய அறிமுகத்தோடு எங்களுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நாங்கள் ஒளிபரப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் சிட்டாட் ஹொல்லாந்திலிருந்து திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவர் தெரிவி செய்திருக்கும் அடுத்த பாடல் அதுவும் மக்கள் திலகம் நடித்த அடிமைப்பண்ணல மக்கள் திலகம் இல்லை, அது வந்து எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய அம்மா நீ சுவந்த பிள்ளை என்ற பாடல். வாலி அவர்களுடைய கவிதை வரி, இளையராஜாவுடைய இசையில் இந்த பாடல், தேவர் தயாரித்த திரைப்படம். தாயில்லா என்ன படம் என்று சொன்னால் அன்னியூர் ஆலயம் திரையிலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றார் சகோதரி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். தாய்ப்பாசத்துக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த இந்த பாடலை எனக்காக ஒரு முறை ஒளிபரப்புங்கள் என்று அன்பு உரிமையோடு கேட்டு எழுதியிருக்கின்றார் சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். சீட்டா டோலாந்திலிருந்து அவர் தெரிவு செய்த 2வது பாடல் இதோ வானலையில் மலர்கின்றது.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸர் 3098 கொனிக்ஸ் சுவிஸ் கொனிக்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-920-5858.
2: வங்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கின்ற நான் இதுல உழைத்துக் கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருத்தோன்றது எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்ல புரிஞ்சுருந்து இருப்ப விஷயத்த போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் சவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52.
4: நேரம் சரியாக 1:24 ஐக்கியராஜ்யத்தில் 12:24. அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது இன்றைய நேர் இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஒல்லாந்து சிற்றாட்டில் இருந்து திருமதி சரஸ்வதி சுவஞானம் அவர்கள் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் 3வது பாடல் பணக்கார குடும்பம் திரையிலிருந்து பத்மஸ்ரீ TMS அவர்கள் பாடிய பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக என்ற பாடல் கபீரச கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பத்மஸ்ரீ TM சவுந்தரராஜனுடைய இனிமையான குரலிலும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையிலும் இந்த பாடலை கேட்க விரும்புகின்றேன். இந்த பாடல் எனது அன்பு கணவருக்கு பிடித்தமான பாடல். அவர் ஒரு MGR ரசிகன் என்பதனால் இந்த பாடலையும் எனது அன்பு கணவருக்காக தெரிவு செய்திருக்கிறேன். தயவு செய்து ஒலிபரப்புங்கள் என்று அன்போடு எழுதியிருக்கின்றார் சகோதரி சரஸ்வதி சுவஞானம் சிட்டாட்டு ஒல்லாந்திலிருந்து. இதோ சகோதரி உங்கள் பாடல் தெரிவு உங்கள் அன்பு கணவருக்காக வானொலியினூடாக வலம் பெறுகின்றது, கேட்டு மாளுங்கள்.

0: ஒலித்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நேயர் இன்றைய நேயராக இன்று பிரதியோடாக கலந்து கொண்டு சிறப்பித்தவர் திருமதி சரஸ்வதி சிவஞானம் சிற்றாற்றோல்லாந்திலிருந்து அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அன்பு உறவுகளே எங்களுடைய வைபருக்கும் அல்லது எமது இணையதளத்திற்கும் நீங்கள் அனுப்பி வைத்தால் நிச்சயமாக உங்களுடைய பாடல் தெரிவுகளும் வானொலியில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மதிய பிரதான செய்திகள்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலுலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
4: NWLULAGAM நூலுலகம் .com.
3: மரக்கறி புரிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: அங்கும் என்றும் Paris Lachapelle
6: 11 rue Caille 75000 de Paris
5: BT Superstore Gala Gone Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95140 Garges Lyonnais
5: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-58-58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்டெப்ஸ் ட்ராசர் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். நிரந்தர நியமனம் வழங்குவதற்கான நேர்முக பரீட்சை மற்றும் அதனோடு இணைந்த நடைமுறைகளில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக கூறி திருவண்ணாமலை மாவட்டத்தின் அரசாங்க வைத்தியசாலைகள் மற்றும் பொது மருத்துவ அதிகாரி அலுவலகங்களில் 2019 முதல் தொண்டர் அடிப்படையில் கடமையாற்றி வரும் சுகாதார பணியாளர்கள் இன்று உள்துறைமுக வீதியில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட சுகாதார பணியாளர் ஒருவர் இது தொடர்பாக கூறுகையில், 180 சுகாதார பணியாளர்கள் கொடுப்பனவுகள் எதுவுமின்றி மாவட்டத்தின் பல்வேறு பிரதேசங்களில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பணியாற்றி வருகிறோம். எமக்கு நிரந்தர நியமனத்தின் போது முன்னுரிமை வழங்கப்படும் என்று நாம் தொண்டர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட போது கூறப்பட்டது. இதனை நம்பி 7 தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறோம். பிரதேச மருத்துவ மாதுக்களுடன் இணைந்து கர்ப்பிணி தாய்மாருக்கான அனைத்து சேவைகளையும் கிராமங்களுக்கு கால்நடையாக சென்று வழங்கி வருகிறோம். எங்களுக்கு குடும்பங்கள் உள்ளன, தேவைகள் உள்ளன, ஆனால் வருமானம் இல்லை. ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, நிரந்தர நியமனம் கிடைக்கும் என்று. அதுவும் தற்போது எமக்கு கிடைக்காதது போல் உள்ளது. எனவே எமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதேவேளை இதைப்பற்றி கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் HEMW திசநாயக்காவிடம் கேட்கப்பட்ட போது, தற்போது சுகாதார பணியாளர்களுக்கான நேர்முக பரீட்சை மத்திய சுகாதார அமைச்சின் நடத்தப்பட்டுள்ளது, அதன் அடிப்படையில் நியமனம் வழங்கப்பட உள்ளது. இந்த நியமனத்தை வழங்குவது மத்திய அரசாங்கமே, மாகாண சபைக்கும் இந்த நியமனத்தை வழங்கும் என்ற அதிகாரம் கிடையாது. எனவே நடந்து முடிந்த நேர்முக பரீட்சை மற்றும் வழங்கப்பட உள்ள நியமனம் என்பவை குறித்து எம்மால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். இதேவேளை கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் 4 பிரதிநிதிகள் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சுக்கு சென்று தமது கோரிக்கை அடங்கிய மனுவை செயலாளரிடம் வழங்கியுள்ளார்கள். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தளவாய் புதிய வீட்டு திட்ட மக்கள் தமது கிராமங்களுக்கான வீதியை புனரமைத்து தருமாறு கோரி கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தளவாய் புதிய வீட்டு திட்ட கிராம மக்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த 50 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தமது கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் மோசமான நிலையில் காணப்படும் அந்த வீதியால் தாம் அன்றாடம் எதிர்கொள்ளும் போக்குவரத்து அவசரியங்கள் குறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் கவலையை வெளியிட்டார்கள். ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்துக்கு இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீநாத், ஏறாவூர் நகரசபை உறுப்பினர் ரகுவரன் மற்றும் செங்கலடி பிரதேச சபை உறுப்பினர் நாகேந்திரன் ஆகியோர் நேரில் சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார்கள். இதன்போது வீதி புனரமைப்பை விரைவுபடுத்துமாறு கோரி ஆர்ப்பாட்டக்காரர்களினால் பாராளுமன்ற உறுப்பினரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. மக்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் இதுகுறித்து உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்று தீர்வு பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். வன ஜீவராசிகள் அதிகாரிகள் இன்று பணிக்கு சமூகம் அளிக்காமல் சுயன விடுமுறையை பெற்று தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சிவில் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளை வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களகத்துடன் இணைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வனஜீவராசிகள் திணைக்களகத்தின் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து இன்று சுயன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்தன. சுயன விடுமுறை போராட்டத்துடன் இணைந்து பத்திரமுலையில் உள்ள வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களகத்தின் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 2016 கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் முன்பாக சாலையை மறைத்து பொதுமக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு
முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் 6 சந்த நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மேலதிக விசாரணையை செப்டம்பர் 21 அன்று அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதர்கம முன்பாக அழைக்கப்பட்டது. சந்தனவரான முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவருக்காக ஆஜரான வழக்கறிஞர் விமல் வீரவன்ச உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான மருத்துவ அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதன்படி முன்வைக்கப்பட்ட உண்மைகளை

வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 6 பிரதான தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் பொது இணக்கப்பாட்டுடன் ஒன்றிணைந்து செயற்பட தற்போது தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன்போது அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பதுதீன் கருத்து தெரிவிக்கையில், தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள், குறிப்பாக காணி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இனிவரும் காலங்களில் ஒன்றிணைந்தே தாங்கள் செயற்படுவோம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தமிழ் பேசும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்றிணைந்திருப்பதாக தெரிவித்தார். வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகத்திலும் காணி அபகரிப்பு இன்றளவிலும் தீவிரமடைந்துள்ளது. தமிழ் பேசும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இந்த ஒற்றுமை தொடர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தினார். அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன், இந்த நாட்டில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒரே குரலாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹாக்கிம் கூறுகையில், இது இனவாத கூட்டணி அல்ல, சட்டத்தின் பிரகாரம் மக்கள் எமக்கு அளித்துள்ள ஆணைக்கு அமைவாக பொது கோட்பாட்டுக்கு அமைய அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஒன்றிணைந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவிக்கையில், தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக நாங்கள் இன்று ஒன்றிணைந்திருக்கிறோம், இது அரசியல் தேர்தல் கூட்டணி அல்ல என்று விளக்கம் அளித்தார். திரைசேரியின் மின்னஞ்சல் கட்டமைப்பு 2019 முதல் காலாவதியான நிலையில் இருப்பதாக இலங்கை கணனி அவசரநிலை பதிலளிப்பு குழு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்திருக்கிறது. வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேறொரு தரப்பினரின் கைக்கு சென்ற சம்பவம் குறித்து ஆராயும் போதே இந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. குழுவின் தலைவர் ஹர்சடி சில்வா மற்றும் திரைசேரியின் செயலாளர் கலாநிதி கர்சன சூரியபெரும் ஆகியோர் அந்த கூட்டத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். திரைசேரியின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் 3 தரப்புக்கு சென்ற இந்த சம்பவம் இணைய கூட்டத்துடன் தொடர்புடைய மோசடி என்று அரசாங்க நிதி பற்றிய குழு உறுதி செய்திருக்கிறது. இதுகுறித்து விரிவான அறிக்கையை குழுவின் தலைவர் கர்சன டி சில்வா அண்மையில் நாடாளுமன்றத்திலும் சமர்ப்பித்திருந்தார். இந்த அறிக்கையில் அந்த மோசடி தொடர்பான கண்டறிதல்கள் மட்டுமன்றி எதிர்காலத்துக்கான முக்கிய பரிந்துரைகளும் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த நாட்டின் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் மிகவும் கீழ்த்தரமான மற்றும் வெட்கக்கேடான முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது நமது நாட்டின் ஜனநாயகத்துக்கு மரண அடியாகும். அரசாங்கத்தின் இந்த முயற்சியை தோற்கடிக்க சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிக்கும் அரசாங்கத்தின் முயற்சியை சுட்டிக்காட்டி ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த நாட்டின் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் மிகவும் கீழ்த்தரமான மற்றும் வெட்கக்கேடான முயற்சிக்கு அனைவரும் ஒன்றிணைந்துதான் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் மிகவும் கீழ்த்தரமான மற்றும் வெட்கக்கேடான செயற்பாட்டுக்கு எதிராக மக்கள் மத்தியில் மாறுபட்ட கருத்து உருவாகியுள்ளதை நாம் அவதானிக்கிறோம். ஒரு கட்சி என்ற ரீதியில் இந்த கீழ்த்தரமான முயற்சிக்கு நாம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தோம். ஏனென்றால் இது நமது நாட்டின் ஜனநாயகத்துக்கான மரண அடியாகும். இந்த முடிவை எதிர்க்க வேண்டும் என்பதே நீதிபதிகள் சங்கத்தினால் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம். அரசாங்கத்தின் இந்த சதி மற்றும் ஜனநாயக விரோத முயற்சிக்கு எதிராக நாட்டின் நீதிபதிகளே குரல் எழுப்புவது ஜனநாயகத்தை மதிக்கும் ஒரு நாடாக மிகவும் பாராட்டத்தக்க மற்றும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய ஒரு விடயமாகும். தற்போதைய அரசாங்கம் அரசியல் தேவைகளின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு மேற்கொள்ளும் இந்த வெட்கக்கேடான முயற்சிக்கு எதிராக எதிர்க்கட்சியின் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து குரல் எழுப்ப வேண்டும் என்று கடந்த வாரம் எமது கட்சியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவரின் அவசர கவனம் இதில் செலுத்தப்படும் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். தாய்நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் அதற்கு எதிராக என்னென்ன அச்சுறுத்தல்களும் தாக்கங்களும் ஏற்பட்டாலும் அதற்காக முன்னிற்போம் என்றும், ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அதிகபட்ச அர்ப்பணிப்பை செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
நீதி அமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை முற்றிலும் பயனற்றது என்று

0: ஜனசெத்த பேனமன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரட்ன தேரர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஜனசெத பேரமுன கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடுவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதால் எந்தவித பயனும் ஏற்பட போவதில்லை, பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 159 உறுப்பினர்களின் பலம் காணப்படுகிறது, அத்துடன் ஜனாதிபதியையும் சேர்த்துக் கொண்டால் 160 உறுப்பினர்கள் உள்ளார்கள். தற்போதைய சூழலில் எதிர்கட்சியினரும் ஆளுங்கட்சியினரும் ஒரே கொள்கையுடையவர்களாகத்தான் செயற்படுகிறார்கள். எனவே அவர்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை மிக எளிதாக தோற்கடித்து செயலிழக்க செய்து விடுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. தற்போதைய அரசாங்கத்தின் நிர்வாக பலவீனம் மற்றும் தளர்வு போக்கு காரணமாகவே நாட்டின் சிறைச்சாலைகள் இந்த அளவுக்கு மோசமான நிலையை அடைந்திருப்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் தற்போதைய நீதியமைச்சர் பாராளுமன்றத்துக்குள் பகிரங்கமாக தனது வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பு கோரியிருந்தார். அரசியல் ரீதியாக பக்குவப்படாத இன்னும் சிறுபிள்ளைத்தனமாக செயற்படும் ஒருவரால் இவ்வாறான பொறுப்பு வாய்ந்த பதவிகளை சரியாக கையாள முடியாது. வயது முதிர்ந்து அறிவு பக்குவம் ஏற்படும் போதே ஒருவருக்கு சிறந்த நிர்வாகத்திறன் கிடைக்கும். தற்போதைய நீதியமைச்சர் மீது நான் ஆரம்பத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவரது தந்தை ஒரு சிறந்த மனிதராகவும் மதிக்கத்தக்க அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தார். அத்தகைய கௌரவமான ஒரு தந்தைக்கு இவ்வளவு அறிவற்ற முறையில் செயற்படும் ஒரு மகன் இருப்பார் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. பாராளுமன்றத்துக்குள் மட்டும் மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியில் தப்பித்துக் கொள்ளும் இவ்வாறான அமைச்சர்களின் செயல்பாடுகள் நீதி அமைச்சுக்கே பெரும் அவமானத்தை தேடித்தருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் சிறைச்சாலை துறையில் நிலவும் பிரச்சனைகளுக்கு வெறும் கண்ணீர் சிந்துவதோ அல்லது அழுது நாடகம் ஆடுவதோ தீர்வாகாது. அதற்கான தகுந்த நடைமுறை சாத்தியமான மருத்துவ புனர்வாழ்வு மற்றும் நிர்வாக தீர்வுகளை அவர்கள் கண்டறிய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். நீதிமன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கும் சட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்ட ரீதியான போதிய பயிற்சிகள் மற்றும் ஆலோசனைகள் அவசியம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹக்கீம் தெரிவிக்கிறார். நீதவான் நீதிமன்றங்களில் சட்டத்தரணிகள் மற்றும் சட்டத்துறை வல்லுநர்களின் பங்களிப்பு குறைவாக உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், காவல்துறை அதிகாரிகளே வழக்குகளை முன்வைப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை விளக்கினார். குறிப்பாக நீதிமன்ற விவகாரங்களில் பொறுப்பாக உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு தண்டனை சட்டக்கோவை, குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவை மற்றும் சான்று சட்டக்கோவை ஆகியன குறித்த தெளிவான பயிற்சி இல்லாமை வழக்குகளை முடிப்பதில் தாமதத்தை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். இதனை நிவர்த்தி செய்வதற்காக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் நீதிமன்ற அனுபவம் கொண்ட சட்டத்தரணிகளை உதவி காவல்துறை அத்தியட்சர்களாக நியமிக்கலாம் என்ற ஆலோசனையை அவர் முன்வைத்திருக்கிறார். இத்தகைய நியமனங்கள் மூலம் ஒவ்வொரு காவல்துறை பிரிவிலும் நீதிமன்றங்களில் சட்ட ரீதியான பணிகளை திறம்பட மேற்கொள்ள முடிவதோடு சட்டமாதிபத்தனை கழகத்தின் தேவையை ஒவ்வொரு சிறிய வழக்குகளுக்கும் நாட வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதுநேரம் தண்டப்பணத்தை வசூலிப்பதையே பிரதான நோக்கமாக கொண்டு வீதி போக்குவரத்து குற்றங்களில் மட்டும் காவல்துறை அதிக கவனம் செலுத்துவது அவர்களின் மீதான நன்மதிப்பை குறைப்பதாக ரவ் ஹக்கீம் விமர்சித்தார். அரசின் வருமானத்தை விட குற்றச்செயல்களை குறைப்பதிலே காவல்துறை அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், நீதிமன்ற வழக்குகளை விரைவாகவும் நீதியாகவும் முடிப்பதற்கு படிப்படியாக சில திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டாலும் இன்னமும் செய்ய வேண்டிய மாற்றங்கள் ஏராளமாக உள்ளதாக ரவ் மேலும் குறிப்பிட்டார். பயங்கரவாத தலைவரான பிரபாகரனுடன் இந்த நாட்டில் எந்த ஒரு பௌத்த துறவியாவது இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதுண்டா என்று பௌத்த தேசியவாத அமைப்பான ராவணபல அமைப்பின் இனவாதியான பொதுச்செயலாளர் இந்திகத்த சப்தாதீச தேரர் கேள்வி எழுப்புகிறார். பயங்கரவாத தலைவரான பிரபாகரன் கடந்த காலத்தில் இந்த நாட்டில் எத்தனையோ எல்லை கிராமங்களை அழித்து அப்பாவி மக்களை கொன்று குவித்தார். 31 பௌத்த துறவிகளை படுகொலை செய்ததோடு பிஞ்சு பிள்ளைகளையும் இரக்கமின்றி கொன்றார். இத்தகையதொரு கொடூரமான வரலாற்று பின்னணி இருந்த போதிலும் இந்த நாட்டில் வாழும் எந்த ஒரு பௌத்த துறவியாவது அவருடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதுண்டா? 1% நாம் அவருடன் புகைப்படம் எடுக்கவும் இல்லை, அவரது செயல்களுக்கு துணை நிற்கவும் இல்லை. ஆனால் ஏனைய மதங்களை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் அவருடன் சென்று நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தவில்லையா, அவருடன் அமர்ந்து கலந்துரையாடல்களில் ஈடுபடவில்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமன்றி இன்று பௌத்த மக்கள் மீது உயிர்த்த ஞாயிறு போன்ற கொடூரமான பயங்கரவாத தாக்குதல்களை தொடுத்து பேரழிவை ஏற்படுத்தியது யார் என்ற உண்மையிலேயே அனைவரும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்போதுமே வன்முறையற்ற அமைதியான முறையில் மிகுந்து தேரர் இந்த நாட்டுக்கு காட்டிச் சென்ற உன்னத தர்மத்தின் வழியில் பௌத்தத்தை பாதுகாத்து வரும் துறவிகள் இந்த நாட்டில் வாழும் பௌத்த மக்களும் அவ்வாறான அமைதி வழியை பின்பற்றி வருவதாக இனவாதியான அந்த துறவி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் வரலாற்றில் துப்பாக்கிகளின் பாயிண்ட் முனைகள் மூலம் மதத்தை பரப்பியவர்கள் இன்று பௌத்தத்தை பற்றியோ அல்லது அதன் விழுமியங்கள் பற்றியோ எந்த ஒரு புரிதலும் இன்றி பௌத்த துறவிகளுக்கு எதிராக திட்டமிட்ட முறையில் செயல்பட்டு வருவதாக இனவாதியான அந்த துறவி குறிப்பிட்டார். குறிப்பாக இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பௌத்த துறவிகளை இலக்கு வைத்து தூற்றும் போது நமது சொந்த சமூகத்தைச் சேர்ந்த சில அறிவிலிகளும் கூட அதன் உண்மைத்தன்மையை அறியாமல் அதற்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிடுவது மிகுந்த கவலைக்குரிய விடயமாகும். நாம் எந்த ஒரு தீவிரவாதியுடனும் புகைப்படம் எடுக்கவில்லை. சஹரான் போன்ற பயங்கரவாதிகளுடனோ அல்லது பிரபாகரனுடோ எமக்கு எந்தவிதமான தொடர்பும் இருந்ததில்லை. எங்களிடம் அவர்களோடு எடுத்த ஒரு புகைப்படங்கள் கூட இல்லை. நாம் உண்மையான சிங்கள பௌத்த விழுமியங்களையும் இந்த நாட்டின் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் அதேவேளை இந்த நாட்டில் வாழும் ஏனைய மதங்களையும் மதிக்க தவறுவதில்லை. அதுவே நமது பண்பாடு. நாம் ஒருபோதும் பிரமத பள்ளிகளையோ அல்லது கோயில்களையோ தாக்கச் செல்வதில்லை. அவ்வாறு செய்வதற்கு நாம் உட்படுவதும் இல்லை என்று இனவாதியான அந்த பௌத்த பிக்கு குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பலர் கடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் முன்னாள் அரசாங்கத்தின் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளதான தகவல்கள் தற்போது அம்பலமாகியுள்ளன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் சிவசுப்பிரமணியம் காணாமல் போன சம்பவம் தொடர்பான குற்றப்புணர்வு திணைக்களகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இந்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பலர் காணாமல் போனமை தொடர்பான தகவல்கள் வெளியாக தொடங்கியுள்ளன. விடுதலை புலிகள் அமைப்பின் பெயர் பயன்படுத்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட வாகனங்களே இந்த கடத்தல் மற்றும் காணாமல் போதல் சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. அரசினால் கைப்பற்றப்படும் வாகனங்களை அரசுடைமை ஆக்குவதற்கான முறையான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். ஆனாலும் அவ்வாறு செய்யப்படாத சந்தர்ப்பங்கள் குறித்து ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. தற்போதைய விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ள தகவல்களுக்கு அமைய இந்த காணாமல் போன விடயங்கள் கப்பம் பெறல் மற்றும் காணி அபகரிப்பு நோக்கமாக கொண்டே இவை இடம்பெற்றிருக்கின்றன. காணிகள் மற்றும் வீடுகள் கொழும்பு மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் அதிக வணிக பெறுமதியை கொண்ட காணிகள் மற்றும் வீடுகள் பாரிய அளவில் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதற்காகவே அவற்றின் உரிமையாளர்கள் அல்லது வாரிசுதாரர்கள் கடத்தியும் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த காணாமல் போனமை தொடர்பாக போலீஸ் நிலையங்களிலும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அவ்வாறு முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் அவற்றுக்கு என்ன நடந்தது என்பது குறித்தும் தகவல்களை திரட்டும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காலநிலை மற்றும் வானிலை மாற்றங்கள் குறித்து கவனம் செலுத்துவது மக்களின் நலன் கருதிய கடமையாகும். இது பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மட்டுமன்றி உணவு மற்றும் நீர் பாதுகாப்புக்கு மிக மிக அவசியமான ஒன்றென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற காலநிலை மாற்றங்கள் தொடர்பான பேரவையை விழித்து உரையாற்றியவர் இந்த பேரவையின் இணைத்தலைவர்களாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் பேராசிரியர் அபே விக்ரம ஆகியோர் செயற்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இது தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயம் என்பதால் முன்கூட்டியே திட்டமிட்ட கட்டுப்பாடுகளை நோக்கி செல்ல பல்வேறு தரப்பினருடன் பொதுவான இணக்கப்பாட்டை எட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறும் ஒவ்வொரு மாதமும் இரண்டு வாரங்களுக்குள் இந்த பேரவை ஒருநாள் கூட வேண்டும். இது ஒரு தனிநபரின் பணியல்ல, காலநிலை ஆய்வாளர்கள் அறிஞர்கள் மற்றும் சுயாதீன ஆலோசனை குழுக்கள் என்று பலதரப்பட்டோர் இதில் இணைவதால் கட்சி அரசியல் பேதமின்றி இந்த பேரவை செயற்படுகிறதாக அவர் குறிப்பிட்டார். காலநிலை மாற்றத்தினால் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் வர்த்தகர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து மேலும் கலந்துரையாடப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றங்கள் குறித்து கட்சி பேதமின்றி விஞ்ஞான ரீதியான தரவுகள் மற்றும் தகவல்களை மையமாக கொண்டு பாதிப்புகள் ஏற்படுவதற்கு முன்னரே அதற்கேற்ப தயாராக இருக்கும் ஒரு நாட்டை உருவாக்குவதே இந்த பேரவையின் முக்கிய நோக்கம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். எல்லினோ மற்றும் லானினா காலநிலை மாற்றங்கள் குறித்தும் அவை அடுத்தடுத்த பருவ காலங்களில் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் அங்கு கலந்துரையாடப்பட்டது. எமக்கு அறிமுகமில்லாத காலை மாற்றங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் பேராசிரியர் சம்பந்த் சனிவரட்ன, பேராசிரியர் புத்தி மாரம்பே, பேராசிரியர் இனோகா குடவிதாரண, கலாநிதி அன்ருட் கெட்டில், ருசான் யவர்தன, அஞ்சலி வாட்சன், துஷ்யந்த சில்வா உள்ளிட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். நெல் சந்தைப்படுத்தல் சமையினால் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்யும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டு நாளாவிய ரீதியில் 143 கொள்முதல் நிலையங்கள் ஊடாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் தெரிவித்திருக்கிறார்.
1: சம்பா 1 கிலோகிராம் 130 ரூபாவுக்கும், கீரி சம்பா 1 கிலோகிராம் 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்பட உள்ளது. வடக்கு கிழக்கு அம்பாறை பகுதிகளை மையமாக கொண்டு தற்போது நெல் அறுவடை பெருமளவில் ஆரம்பமாகியுள்ளதால் அப்பகுதியில் நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என நெற்சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் 143 களஞ்சிய சாலைகள் ஊடாக நெல்லை கொள்வனவு செய்வதற்கான திட்டங்கள் தற்போது வகுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதிகளவில் நெல் அறுவடை செய்யப்படும் பகுதிகளை இலக்காக கொண்டே நாங்கள் களஞ்சிய சாலைகளை திறக்க திட்டமிட்டுள்ளோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு அம்பாறை ஆகிய பகுதிகளிலேயே தற்போது நெல் அறுவடை பெருமளவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை உகுண பகுதியில் எமது களஞ்சிய சாலைகளை திறந்து கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 143 இடங்களில் உள்ள களஞ்சிய சாலைகள் ஊடாக இந்த நெல் கொள்வனவை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் நெற் சந்தைப்படுத்தல் சபைக்கு 6,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக சிறு நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் இந்த நெல் இருப்புகளை கொள்வனவு செய்வதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்காக வங்கிகள் ஊடாக 10,000 மில்லியன் ரூபாய் நிதி சலுகை வட்டி அடிப்படையிலான கடனுதவியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. கவனல சேவைகள் திணைக்களம் இதனை மேற்பார்வை செய்கின்றது. நெல் சந்தைப்படுத்தல் சபையாகிய நாங்கள் எப்போதும் தரப்படுத்தப்பட்ட நெல்லையே கொள்வனவு செய்கின்றோம். ஏனெனில் இதனை ஒரு பாதுகாப்பான இருப்பு பங்காக சில காலத்திற்கு நாங்கள் வைத்திருக்க வேண்டியுள்ளது. அதுக்கமைய நெல்லில் 14% ஈரப்பதனம், 9% குறைவான உமி காணப்பட வேண்டும். நாம் அதனை அளவிட்டே கொள்வனவு செய்வோம். அதற்கு மேலதிகமாக நெல்லின் நுரம் தோற்றமும் கவனத்தில் கொள்ளப்படும். அத்துடன் விசேடமாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த போகத்தில் அறுவடை செய்யப்படும் நெல்லையே நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம். கொள்வனவு செய்து அவற்றை நாம் களஞ்சியப்படுத்துவோம். அதுவே எமது தற்போதைய வேலை திட்டமாகும்.
0: இதே நேரத்தில் சிறுபோகத்தில் நெல் கொள்வனவு செய்வதற்காக சிறு நடுத்தர அளவிலான நெல்லாலை உரிமையாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு சலுகை வட்டி வீதத்தில் கடன் வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார்.
1: நாளாந்தம் 25 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்யக்கூடிய சிறு நடுத்தர ஆலை உரிமையாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. நிர்ணய விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்யாத தரப்பினருக்கு இந்த கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது எனவும் நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். இந்த சிறுபோகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதித்தொகை கடந்த போகத்தை விட 10,000 மில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கடந்த போகத்தில் 60,000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டதாக எங்களுக்கு பதிவாகியிருந்தது. இந்த அதிகரிக்கப்பட்ட நிதியின் ஊடாக அதனை 80,000 மெட்ரிக் டன் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து இந்த கடன் திட்டத்தின் ஊடாக அவர்களுக்கு 4% வட்டி சலுகை கிடைக்கின்றது. இந்த கொள்வனவு நடவடிக்கையின் போது சிறு அளவிலான அரிசி உரிமையாளர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. தற்போது நிர்ணயிக்கப்பட்டுள்ள சான்றடிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையிலேயே நீங்கள் நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும். கடந்த போகத்தில் சில ஆலை உரிமையாளர்கள் அந்த கட்டுப்பாட்டு விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்யவில்லை என எங்களுக்கு பதிவாகியிருந்தது. இவ்வாறானது ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு அடுத்ததாக கடன் வழக்கு நடவடிக்கைகள் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.
0: தொடர்ந்து நியூடெல்லியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வேளாண்மை துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்த உள்ளூர் விவசாயிகளின் குரல் தேசிய கொவிகட அமைப்பு வேளாண்மை துறையில் ஆழ்ந்த அறிவும் அனுபவம் கொண்டதாக தாங்கள் நம்பும் ஜனாதிபதி நேரடியாக வேளாண்மை அமைச்சை பொறுப்பேற்க வேண்டும் என்று மரியாதையுடன் கோரிக்கை விடுத்தது. நாட்டின் பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கும் அதேவேளை பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தை பாதுகாத்து வரும் விவசாயிகள் தொடர்ந்து அவமதிக்கப்படுவதும் கேலிக்குள்ளாக்கப்படுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே வேளாண்மை துறையுடன் தொடர்புடைய பொறுப்பதிகாரிகள் உடனடியாக பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டு வேளாண்மை அமைச்சின் பொறுப்பு ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அந்த அமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது. வேளாண்மை துறையை பற்றிய போதிய அறிவில்லாத நிர்வாகிகளின் குறுகிய நோக்குடைய தீர்மானங்களால் விவசாய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கடந்த 12ஆம் தேதி நுவல்லியாவில் இந்த விசேட ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பில் தேசிய கொபிகட அமைப்பின் தலைவர் தரிந்திர நாயக்கா நுவரலியா, இளைஞர் விவசாயிகள் சங்கத்தின் செயலாளர் கசித வீரசிங்க மற்றும் அமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைப்பின் தலைவர் தரிந்து ரட்நாயக்கா உள்நாட்டு உருளைக்கிழங்கு விவசாயிகள், மரக்கறி விவசாயிகள் மற்றும் நெல் விவசாயிகள் ஆகியோர் வேளாண்மை அமைச்சர் மற்றும் பிரதியமைச்சரின் தொலைநோக்கற்ற நடவடிக்கைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். வேளாண்மை துறையில் போதிய அறிவு கொண்டவர் என்று தாங்கள் நம்புகின்ற ஜனாதிபதி உடனடியாக வேளாண்மை அமைச்சை பொறுப்பேற்றால் நாட்டில் விவசாயிகள் அனைவரும் ஜனாதிபதியுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும், இல்லையென்றால் எதிர்காலத்தில் விவசாயிகள் வீதியில் இறங்கி போராட்டங்களை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்தார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் அனைத்து விவசாயிகளும் கடுமையான நெருக்கடியில் இருக்கும் இந்த காலத்தில் வேளாண்மை அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சரின் கேலிக்கும் அவமதிப்புக்கும் விவசாயிகள் ஆளாக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக குறை கூறினார். வரலாற்றில் இல்லாத அளவுக்கு விவசாயிகள் வீழ்ச்சியடைந்துள்ள இந்த நேரத்தில் அமைச்சர்களின் நடவடிக்கைகளால் உருளைக்கிழங்கு மற்றும் மரக்கறி விவசாயிகள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பது மிகுந்த கவலை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது தங்களது மரக்கறிகளையும் உருளைக்கிழங்கையும் சந்தைப்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாகவும், பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு அரசாங்கமும் விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காத நிலையில் வேளாண்மை அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் விவசாயிகளை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வேளாண்மை அமைச்சர் வேறொரு உலகில் வாழ்வோர் போல் செயற்படுகிறார். முதலில் மதகுருமார்களை அவமதித்த அவர் தற்போது விவசாயிகளையும் அவமதித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளிலிருந்து உருளைக்கிழங்கு இறக்குமதி செய்வதன் மூலம் உள்நாட்டு விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தப்படுவதாகவும், இதுகுறித்து ஜனாதிபதியிடமிருந்து பதிலை எதிர்பார்த்த போதிலும் இதுவரை எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வேளாண்மை துறையை சரியான முறையில் நிர்வகிக்கும் திறன் தற்போதைய நிர்வாகத்துக்கு இல்லை என்பதே தங்களது கருத்து என்றும், வேளாண் துறையில் போதிய அறிவில்லாமல் செயல்படும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் உடனடியாக நீக்கப்பட்டு வேளாண்மை அமைச்சு ஜனாதிபதியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். ஜனாதிபதி நேரடியாக வேளாண்மை அமைச்சை பொறுப்பேற்றால் நாட்டின் அனைத்து விவசாயிகளும் அவருடன் இணைந்து கலந்துரையாடி புதிய பயணத்தை ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக அவர் மீண்டும் குறிப்பிட்டார். அதேவேளை வேளாண்மை துறைக்கு எதிராகவும் விவசாயிகளை அவமதித்தும் செயல்பட்டவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். வேளாண்மை அமைச்சர் பிரதி அமைச்சர் வெளியிட்ட அண்மைய கருத்துக்களை கடுமையாக கண்டித்த அவர், தொடர்ந்து விவசாயிகளை அவமதிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் விவசாயிகள் போராட்டத்துக்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நுவரலியா இளைஞர் விவசாயிகள் சங்கத்தின் செயலாளர் கசித வீரசிங்க, அரசியல் கட்சிகள் தேர்தல் காலங்களில் வாக்களை பெறும் நோக்கில் மட்டுமே விவசாயிகளை போற்றுவதாகவும், விவசாயிகளுக்கு அரசர்களாக மாற வேண்டிய எந்தவித விருப்பமும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். கருத்து வெளியிட்ட அவர், உலகின் பல முன்னேறிய நாடுகளில் நவீன விவசாயி என்பது தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய தொழில் முனைவோராக கருதப்படுகிறார்கள் என்றும், ஒவ்வொரு நாட்டிலும் விவசாயி ஒரு தொழில் முனைவோராக மதிக்கப்படுகின்ற நிலையில் இலங்கையில் தற்போதைய அரசாங்கமே விவசாயிகளை கேலிக்குரியவர்களாக மாற்றியுள்ளதாக தெரிவித்தார். இன்று விவசாயியே ராஜா என்ற கருத்தை கேலி செய்பவர்கள் தேர்தல் மேடைகளில் அதே கோஷத்தை எழுப்பியவர்களே என்றும், அவ்வாறான பேச்சுக்கள் தற்போது நகைப்புக்குரியதாகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாங்கள் கோருவது விவசாயியை ராஜாவாக்க வேண்டும் என்ற வெறும் அரசியல் கோஷம் அல்ல, மாறாக விவசாயிகளை உண்மையான தொழில் முனைவோராக உருவாக்கும் தேசிய கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டிய காலம் இது என்று அவர் வலியுறுத்தினார். அரசாங்கம் இதுகுறித்து போதிய கவனம் செலுத்தாத போதிலும் விவசாய அமைப்புகள் ஒன்றிணைந்து விவசாய உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கான நடைமுறைகளை உருவாக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவ்வாறான முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் கூட அரசாங்கம் தொடர்ந்து கேலிக்குரிய கருத்துக்களை வெளியிட்டால் அது விவசாயிகளை அவமதிக்கும் செயல் மட்டுமன்றி அவர்களின் கண்ணியத்தையும் பாதிக்கும் செயல் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே தற்போதைய ஜனாதிபதி இந்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்கி வேளாண்மை அமைச்சை நேரடியாக தனது பொறுப்பின் கீழ் கொண்டு வந்து நாட்டின் வேளாண்மை துறைக்கான தெளிவான கொள்கைகளை வகுக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று மரியாதையுடன் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2023 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் தற்போது புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 1,12,000 பாரிய அளவில் குறைவடைந்திருப்பதோடு மறுபுறம் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவிக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற 2026 ஆரம்ப பிள்ளைப்பருவ தேசிய வாரம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விசேட ஊடுவிலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் இந்த தகவல்களை வெளியிட்டார். இலங்கையில் தற்போது ஆபத்தான மற்றும் பாதுகாப்பற்ற முறையில் குழந்தைகள் பிறக்கும் வீதம் அதிகரித்து வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக திருமணமாகாத பாடசாலை மாணவிகள் மற்றும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை தற்போதைய சூழலில் கணிசமாக உயர்வடைந்திருக்கிறது. இவ்வாறான பின்பணியில் எந்தவித பாதுகாப்புமின்றி பிறக்கும் இந்த அப்பாவி பிள்ளைகளின் பாதுகாப்பையும் உரிமைகளையும் உறுதிப்படுத்துவது தார்மீக பொறுப்பாகும். எனவே இத்தகைய குழந்தைகளுக்கு தேவையான விசேட பாதுகாப்பை வழங்குவதற்கென்று பிரத்யேகமான புதிய வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது குறித்து அமைச்சு மட்டத்தில் தீவிர அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டார். இளம் வயதினர் திருமணம் மற்றும் குழந்தை பிறப்பை தள்ளி போடுவது குடும்ப வாழ்க்கையை நிராகரிப்பதாக கருதக்கூடாது. மாறாக தற்போதைய பொருளாதாரம் மற்றும் சமூக சூழலுக்கு அவர்கள் அளிக்கும் பதில்களாகவே அதை பார்க்க வேண்டும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொகையில் பேராசிரியரும் இலங்கை மக்கள் தொகை சங்கத்தின் தலைவருமான பேராசிரியர் மனோரி கலித்தந்திரி வீரதுங்க தெரிவித்தார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். நாட்டில் தற்போது குறைந்து வரும் கருத்தரிப்பு விகிதம், மக்கள் தொகையின் முதுமை, இளைஞர்களின் அதிகப்படியான புலம்பெயர்வு மற்றும் மாறிவரும் குடும்ப அமைப்பு போன்ற குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை மாற்றங்களுக்கு உள்ளாகி வருவதாக பேராசிரியர் சுட்டிக்காட்டினார். இளம் தலைமுறையினர் தற்போது மிக வேகமாக மாறிவரும் சமூக மற்றும் பொருளாதார சூழலில் வாழ்ந்து வருகிறார்கள். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள், வேலைவாய்ப்பின்மை மற்றும் தொழில் ரீதியான நிச்சயமற்ற தன்மை, மலிவு விலையில் வீட்டு வசதி கிடைப்பதில் உள்ள சிரமங்கள், தொழில் வளர்ச்சி உள்ள கடும் போட்டி ஆகிய காரணங்கள் திருமணம் மற்றும் குடும்பத்தை உருவாக்குவது குறித்து அவர்களின் முடிவுகளில் நேரடி தாக்கத்தை இவை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். எனவே இளைஞர்களுக்கு உதவும் வகையில் தரமான கல்வி மற்றும் கண்ணியமான வேலை வாய்ப்புகளை உறுதி செய்தல், மலிவு விலையில் வீட்டு வசதி மற்றும் தரமான சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், குடும்பத்துக்கேற்ற அலுவலக சூழலை உருவாக்குதல் ஆகிய கொள்கை மாற்றங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். நிலக்கரி கொள்முதல் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து விசாரணை நடத்தும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் லக்விஜய நிலக்கரி மின்நிலையத்தின் பிரதி பொது முகாமையாளர் துசான் அபயகோன் உள்ளிட்ட 3 அதிகாரிகள் இன்று சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்டிருந்தார்கள். லக்விஜய மின்நிலையத்தின் பிரதி பொது முகாமையாளர் துசான் அபயகோன் ஏற்கனவே கடந்த புதன்கிழமையும் ஆணைக்குழு முன்னிலையில் முன்னிலையாகி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். நிலக்கரி கொள்முதல் கொடுக்கல் வாங்கல்களை விசாரணை செய்வதற்கான விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பொது விசாரணைகளின் 3வது நாள் நடவடிக்கைகள் இன்றும் இடம்பெற்றன. இதற்கு முன்பாக பிரதி மன்றாடியார் நாயகம் கங்கா வாகிஸ்ட ஆராய்ச்சி, பிரதி மன்றாடியார் நாயகம் ஏஞ்சலோ வன்வுட், எரிசக்தி அமைச்சின் செயலாளர் GMRD அபோன்ஸ், அமைச்சின் மேலதிக செயலாளர் மற்றும் நிறுவனங்களின் பதிவாளர் சியாமா கர்ஷினி உள்ளிட்டோர் ஆணைக்குழு ஏற்கனவே சாட்சிகளை பதிவு செய்திருந்தது. இந்த விசாரணைகளின் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏற்கனவே சமர்ப்பித்த உறுதிமொழிகளின் அடிப்படையில் சாட்சிகள் பதிவு செய்யப்படுகின்றன. இதேவேளை எதிர்காலத்திலும் விசாரணைகள் தொடரும் என்று அந்த ஆணைக்குழுவின் செயலாளர் TV பண்டாரசென தெரிவித்தார். கட்டாய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை இலங்கைக்குள் இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த புதிய ஒழுங்குமுறை July 10 முதல் நடைமுறைக்கு வந்துவிட்டது. இதன்படி கட்டாய உழைப்பின் மூலம் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஆழ்ந்தெடுக்கப்பட்ட, தயாரிக்கப்பட்ட அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட எந்தொரு பொருளையும் இறக்குமதி செய்வது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தீர்மானங்களை கருத்தில் கொண்டு இந்த ஒழுங்குமுறை எந்தெந்த பொருட்கள் அல்லது நாடுகளுக்கு பொருந்தும் என்பதை அரசாங்கம் அவ்வப்போது தீர்மானிக்கும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் கட்டாய உழைப்பால் தயாரிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை இறக்குமதியாளர்கள் இலங்கை சுங்கத்தின் பணிப்பாளர் நாயகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டியது தற்போது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. கட்டாய உழைப்பின் மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதை தடுப்பதற்கான போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று கூறி இலங்கை உள்ளிட்ட 60 நாடுகளின் மீது மேலதிக இறக்குமதி வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அண்மையில் முன்மொழிந்திருந்தார். இந்த முன்மொழிவின் கீழ் இலங்கை மீது 12.5% மேலதிக இறக்குமதி வரி விதிக்கப்படலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து கட்டாய உழைப்பு தொடர்பான சட்டங்களை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த தடை தற்போது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. கம்புகா மாவட்டத்தின் மீரிகமவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிறுநீரக கல்லகற்றும் சிகிச்சை மையம் நேற்று சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தலைமையில் மக்களின் பயன்பாட்டுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சிறுநீரக கல் நோயாளிகளின் அறுவை சிகிச்சைக்கான 5000 மேற்பட்ட காத்திருப்பு பட்டியலை குறைக்கும் நோக்கில் இந்த மையம் தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக தீர்க்கப்படாத இந்த திட்டம் இலங்கை சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் ஒத்துழைப்புடன் 3 மாதங்களில் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. புதிய என்ஜியூரோலாஜிக்கல் தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எந்த ஒரு பகுதியைச் சேர்ந்த சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணரும் தமது நோயாளிகளை இங்கு அழைத்து சென்று நவீன வசதிகளுடன் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வைபவத்தில் உரையாற்றிய அமைச்சர் சுகாதாரத்துறையில் உள்ள வளங்களை சரியாக முகாமைத்துவம் செய்து காத்திருப்பு பட்டியலின்றி மக்களுக்கு விரைவான மற்றும் சிறந்த மருத்துவ சேவையை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று தெரிவித்தார். யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தை ஒரு பல்வகை போக்குவரத்து மையமாக அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாண நெடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து சேவைகளை ஆரம்பிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்தார். யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் புனரமைக்கப்பட்டு வீதியினை மக்களுக்கு கையளிக்கும் நிகழ்வினை தொடர்ந்து நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இந்த விடயங்களை வெளிக்கொணர்ந்தார். யாழ்ப்பாணத்தின் நெடுந்தூர பேருந்து நிலையத்தை இயங்க செய்வதில் சில சிக்கல்கள் காணப்படுவதால் அதனை முறையாக பயன்படுத்த முடியாதிருக்கிறது. ஆனாலும் தற்போது நீதிமன்ற உத்தரவு ஒன்று கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து வகையான பேருந்து சேவைகளையும் அங்கிருந்து தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளுக்கிடையே ஒருங்கிணைந்த நேர அட்டவணையை உருவாக்கும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளை யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தை ஒரு பல்வகை போக்குவரத்து மையமாக அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். இதன் மூலம் பேருந்தும் பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாடகை வாகன சேவைகளை ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்க முடியும். நகர அபிவிருத்தி என்ற ரீதியில் யாழ்ப்பாண நகரத்தை மேம்படுத்துவதற்காக ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தை ஒரு முக்கிய நகரமாக அடையாளம் காட்டியிருக்கிறார். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு, யாழ் மாநகர சபை மற்றும் வடமாநில சபை ஆகியன இதற்கு தேவையான முதற்கட்ட உடன்பாடுகளை எங்களுக்கு வழங்கினால் அதற்கேற்ப யாழ்ப்பாண பேருந்து நிலையம் மற்றும் அந்த பிராந்தியத்தை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க முடியும். ஏனென்றால் ஜனாதிபதி அவர்களின் வாழ்வதற்கு வந்த நகரங்கள் திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யப்பட உள்ள 10 முக்கிய நகரங்களில் யாழ்ப்பாணமும் உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் போக்குவரத்து நெரிசல் குறித்த நிபும்போவின் 2026 இடைக்கால அறிக்கையின்படி இலங்கை உலகின் 3வது மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நாடாக பட்டியலிடப்பட்டுள்ளது. இலங்கை 254.5 என்ற போக்குவரத்து குறியீட்டுடன் 3வது இடத்தில் உள்ளது. நைஜீரியா 320.3 என்ற குறியீட்டுடன் 1வது இடத்திலும் கோஸ்டரிக்கா 2வது இடத்திலும் உள்ளன. பங்களாதேஷ், கென்யா, எகிப்து, பெரு, ஈரான், இந்தியா மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகள் முதல் 10 இடங்களுக்கு உள்ளன. மொம்பியோ நிறுவனம் பயனர்களிடமிருந்து புறப்படும் தரவுகளின் அடிப்படையில் இந்த குறியீட்டை தயாரித்து வருகிறது. ஒரு நாட்டின் போக்குவரத்து நிலையை மதிப்பிட இந்த காரணிகள் பயன்படுத்தப்படுகின்றன. நேர செலவீட்டு குறியீடு ஒரு வழி பயணம் 25 நிமிடங்களுக்கு மேல் செல்லும் போது பயணிகளுக்கு ஏற்படும் அதிருப்தி மற்றும் சோர்வை இது கணக்கிடுகிறது. திறமையின்மை குறியீடு பொது போக்குவரத்தின் பயன்பாடு குறைவு மற்றும் தனிப்பட்ட வாகனங்களை அதிகம் பயன்படுத்துவதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை இது காட்டுகிறது. காபனி ரோட் சைட் வெளியேற்ற குறியீடு தினசரி பயணத்தின் போது ஒரு பயணி வெளியிடும் காபனி ரோட் சைட் அளவு இதன் மூலம் மதிப்பீடு செய்யப்படுகிறது. இந்த தரவுகள் இலங்கையில் நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொது போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துவதாக நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஓய்வுறும் வயதை மாற்றுவது தொடர்பில் தற்போது பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கோரிக்கைகள் கிடைத்து வருவதாகவும் இந்த கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் விரைவாக பரிசீலித்து வருவதாக சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறார். நேற்று இடம்பெற்ற மீரிகம வைத்தியசாலையின் சிறுநீரக கற்களை அகற்றும் புதிய சிகிச்சை பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். பல்வேறு தொழில் வல்லுநர்களால் இத்தொடர்பில் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் தாகவும் இதற்கு அமைவாக இந்த கோரிக்கையை பரிசீலித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு தரப்பு தொழில் வல்லுநர்களிடமிருந்தும் கோரிக்கைகள் கிடைத்துவிட்டன. மேன்முறையீட்டு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மேல்நீதிமன்றத்தின் மாத்திரமன்றி சுகாதார சேவையில் உள்ள சில தொழில் வல்லுநர்களிடமிருந்தும் கோரிக்கைகள் வந்துள்ளன. சிறைச்சாலைகள் திணைக்களகத்திலிருந்தும் கோரிக்கைகள் உள்ளன. எனவே சில தொழில் வல்லுநர்கள் தங்களால் மேலும் சிறிது காலம் பணியாற்ற முடியும் என்று தெரிவித்து இந்த ஓய்வறும் வயதை அதிகரிப்பதற்கான யோசனை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனால் ஒரு அரசாங்க ரீதியில் அந்த கோரிக்கைகளை தாம் பரிசீலித்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நாளாவிய ரீதியில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 68,000 கடந்துள்ளதுடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் 47 உயர்வடைந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது.
1: இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 67,143 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 47 ஆகும். எதிர்வரும் மாதத்தில் டெங்கு நுரம்புகள் பதிவாவதை குறைப்பதற்காக சுற்றுச்சூழலை கட்டாயமாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மாதத்தில் மேலும் பலத்த மழை எதிர்பார்க்க முடியும் என்பதால் அதற்குள் இந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு துப்புரவு பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் இன்னும் ஒரு வாரத்துக்கு பின்னர் டெங்கு நுழம்புகளாக மாறக்கூடிய கூட்டு புழுக்கள் தற்போது காணப்படும் டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்கள் நுழம்புகள் பெருக்கக்கூடிய பாத்திரங்கள் மற்றும் நீர் தேங்கி நிற்கும் ஏனைய இடங்களிலேயே காணப்படுகின்றன. இப்போது காணப்படும் இந்த கூட்டு புழுக்களே இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் நுழம்புகளாக மாறி டெங்கு நோயை பரப்பும். எனவே சோதனை நடவடிக்கைகளுக்காக குழுக்கள் வருகின்றார்கள், அல்லது போலீசார் வருகின்றார்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள் வருகிறார்கள் என்று சூழலை சுத்தம் செய்யாமல் உங்களது வீட்டிற்குள்ளும் வீட்டுக்கு வெளியேயும் உள்ள சூழலை தொடர்ச்சியாக சுத்தமாக வைத்திருங்கள். நோயாளர்களுக்கு தேவையான அதிகபட்ச வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். இதேவேளை நுழம்புக்கடியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக பாடசாலை சீருடைக்கு மேலதிகமாக கை கால்களை மூடும் வகையிலான பொருத்தமான ஆடைகளை அணிந்து பாடசாலைக்கு வருவதற்கு மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவ குறிப்பிட்டுள்ளார். டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் மேல்மாகாணத்தில் இன்றும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. கொழும்பு, களுத்துறை, கம்பக மாவட்டங்களை மையப்படுத்தி நியூஸ் பெஸ்ட் உள்ளிட்ட சிறச ஊடக வலையமைப்பு, சுகாதார அமைச்சு, ஊடக அமைச்சு ஆகியன இணைந்து இந்த வேலை திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் களமிறங்கிய குழுவினர் தெமட்டகுட பகுதியில் டெங்கு ஒழிப்பு தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் நடவடிக்கைகளில் இன்று ஈடுபட்டனர். கம்பக மாவட்டத்திற்கு சென்ற குழுவினர் மினுவாங்குட பகுதிக்கு இன்று சென்றிருந்தனர். டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் மற்றொரு குழுவினர் களுத்துறை மாவட்டத்தின் பாண்டுதுறை பகுதியை மையப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். MAS ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனம் மற்றும் ஹெலியோன் நிறுவனத்தின் பெனடோல் வர்த்தக நாமம் ஆகியன இதன் பொருட்டு இணைந்துள்ளன.
0: தொடர்ந்து நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்ற நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒரு சில பிரதேசங்களில் வெப்பநிலையானது மனித உடலுக்கு உணரக்கூடிய தன்மையில் காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.
2: தற்போது நாடு முழுவதும் நிலை வரும் வறட்சியான வானிலை காரணமாக நாட்டின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெப்பமான வானிலையை அவதானிக்க முடியும். இதனால் உள்ள தீபு வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, முனராகலை ஆகிய மாவட்டங்களில் தற்போதைய வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. எனவே இந்த பகுதிகளில் வாழும் மக்கள் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அதே போன்று குறிப்பாக நீங்கள் வெளியிடங்களில் வேலை செய்வோராக இருந்தால் அதிக நீர் அருந்துங்கள். அவ்வப்போது நிழலான அல்லது குளிர்ச்சியான இடங்களில் ஓய்விடுங்கள். வெளிக்கள வேலைகளுக்கு செல்லும் போது கடினமான வேலை செய்வதை குறைத்துக் கொள்ளுதல். இலகுவான ஆடைகளை அணிவதனூடாக இந்த வெப்பமான சூழ்நிலையினால் ஏற்படும் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள முடியும். அதே போன்று சிறு குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள் குறித்து விசேட அவதானம் செலுத்துமாறு நினைவூட்டுகின்றோம். இந்த நிலைமை மேலும் சில நாட்களுக்கு தொடரக்கூடும் என்பதால் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் தொடர்பாக வெளியிடப்படும் அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் செயல்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
0: தொடர்ந்து மின்கசிவு காரணமாக களுத்துறை மாவட்ட செயலகத்தில் தீப்பரவல் ஏற்பட்டதாக தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தீயை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு வாகனம் ஒன்று சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டது. அனுராதபுரம் மாவட்டத்தின் சங்கிலி கனதராவ பகுதியைச் சேர்ந்தவரும் இலங்கையின் அதிக வயதான பெண்களில் ஒருவராக பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட வருமான புஞ்சாகை களுமெனிக்க தனது 114வது வயதில் காலமானார். களுமெனிக்க 1912 ஜூலை 4 பிறந்தார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தனது 114வது பிறந்த நாளை கொண்டாடிய சில நாட்களில் அவர் எதிர்பாராத விதமாக வீழ்ந்து காயமடைந்ததால் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் சுமார் 2 வரை உயிர் பிழைத்திருந்த போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் தற்போது உயிரிழந்து போய்விட்டார். களுமெனிக்கு தனது வாழ்நாளில் பல தலைமுறைகளை கண்ட ஒரு வியக்கத்தக்க குடும்ப பாரியத்தை விட்டு சென்றுள்ளார். அவருக்கு 12 பிள்ளைகள் உள்ளார்கள். அவரது நீடிக்கப்பட்ட குடும்ப வம்சாவளியில் கொள்ளுப்பேர குழந்தைகள் மற்றும் எள்ளுப்பேர குழந்தைகள் உட்பட மொத்தம் 325 வாரிசுகள் இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க தகவலாகும். வளைகுடா நாடான கட்டாரை உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் ராஜதந்திர சக்தியாக மாற்றிய பெருமைக்குரிய முன்னாள் அமிர்ஷே காமத் பின் ஹலிஃபா அல்தானியின் மறைவுக்கு ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். ஷேக் அமீதின் தொலைநோக்கு பார்வையுடனான தலைமைத்துவமும் கட்டாருக்கான அவரது சேவையும் இன்றும் நினைவு கூறப்படும் என்று இலங்கை ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் சார்பில் மேன்மதங்கிய ஷேக் தமீம் பின் ஹமீத் அல் தானி அரச குடும்பத்தினர் மற்றும் கட்டார் மக்களுக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடியட்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உலகளாவிய செல்வாக்கு மிக்க அதித செல்வம் கொண்ட நவீன நாடாக கட்டார் அடைந்த வியக்கத்தக்க மாற்றத்தின் சிற்பியான முன்னாள் அமிர்ஷே காமித் பின் ஹலிஃபா அல்தானி தனது 74வது வயதில் காலமானதைத் தொடர்ந்து தோஹாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இவரது மறைவு குறித்த அறிவிப்பு நேற்று காலை வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. செட்டியார் தெருவில் இன்று 22 தங்கம் பவுன் ஒன்று 3,46,000 ரூபாவாகவும் 22 தங்கத்தின் 1 விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோடிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்தியாவின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது சிறுபான்மையினர் பெயர்கள் பெருமளவில் நீக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தனது கவலையை தெரிவித்துள்ளது.
4: கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் 10 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் 5,58,00,000 அதிகமான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் இதுவரை இல்லாத வகையில் 27 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு கடந்த ஏப்ரல் மாத தேர்தலில் அவர்களால் வாக்களிக்க முடியாமல் போனது. அவர்களின் மேல்முறையீடுகள் உச்சநீதிமன்றம் நியமித்த தீர்ப்பாயங்களில் இன்னமும் நிலுவையில் உள்ளன. இந்த பின்னணியில் சிறுபான்மையினர் விவகாரங்களுக்கான ஐநா சிறப்பு பிரதிநிதி நிக்கோலஸ் லெவ்ராட், கருத்து சுதந்திரத்திற்கான பிரதிநிதி ஐரின் கான், மத சுதந்திரத்திற்கான பிரதிநிதி நாசிலா கனியா ஆகியோர் மத்திய அரசுக்கு கடந்த மே மாதம் ஒரு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது வெளிப்படை தன்மையற்ற செயற்கை நுண்ணறிவு முறைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும், இதனால் தகுதியான ஆவணங்கள் வைத்திருந்தும் முஸ்லீம்கள் மற்றும் வங்காளிகள் போன்ற சிறுபான்மையினரின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கலாம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் ஆட்சேபனைகளை தெரிவிக்கவும் போதிய அவகாசம் வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள், இந்த விவகாரம் இந்தியாவின் சர்வதேச மனித உரிமை கடமைகளை மீறுவதாக அமையக்கூடும் என கூறியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக 60 நாட்களுக்குள் மத்திய அரசு விரிவான விளக்கம் அளிக்க ஐநா வலியுறுத்தியுள்ளது. ஆனால் இந்த நிபுணர்களின் கவலைகளும் குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் ஆதாரமற்றவை என தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. இதனிடையே தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பதிவுக்கான ஆன்லைன் படிவத்தில் விண்ணப்பதாரரின் பெற்றோர்கள் கடந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் இடம்பெற்றிருந்தனரா என்ற விவரம் புதிதாக சேர்க்கப்பட்டிருப்பது அடுத்த சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது.
0: தொடர்ந்து ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து பெற அமெரிக்க அதிபரை அணுக வேண்டுமா என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார்.
5: அரசியல் அமைப்பின் 370வது பிரிவின்படி ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து காரணமாக தனி கொடி, தன்னாட்சி அதிகாரம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டிருந்தன. ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் மூலம் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதால் 2019ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி முதல் அம்மாநிலம் ஜம்மு காஷ்மீர், லடாக் என இரு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநில கட்சிகள் மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகின்றன. காங்கிரஸ் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி நடத்தி வரும் தேசிய மாநாடு கட்சி இந்த கோரிக்கைக்காக டெல்லியில் போராட்டம் நடத்த உள்ளது. ஜம்முவில் நேற்று டெல்லி போராட்டம் குறித்த விளக்கக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா, மாநில அந்தஸ்தை மீண்டும் வழங்குவோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற மத்திய பாஜக அரசுக்கு போதுமான அவகாசம் அளிக்கப்பட்டு விட்டதாக கூறினார்.
0: பாரதிய ஜனதா கட்சி ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். மாநில அந்தஸ்துக்காக நாங்கள் அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திக்க வேண்டுமா? வெள்ள மாளிகை முன் தர்ணா நடத்த வேண்டுமா?
6: ஒயிட் ஹவுஸ் அமெரிக்கா ரியாசத் கா தர்ஜா லேனே கே லியே ஜம்மு காஷ்மீர் கி ரியாசத் கா.
0: ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கிடைக்காவிட்டால் விமான பயணச்சீட்டு வாங்கி அமெரிக்கா செல்வோம்.
6: தர்ஜா கி பஹாலி நஹீ மிலேகி தோ கஹியே ஹம் லோக் டிக்கெட் கரேங்கே அமெரிக்கா.
0: ட்ரம்ப் இடும் முன் தர்ணா நடத்தினால் மாநில அந்தஸ்தை கொடுப்பார்கள்.
5: டெல்லி ஜந்தர் மந்தரில் வரும் 20ஆம் தேதி முதல் நடைபெறும் தர்ணா மாநில அந்தஸ்துக்கான போராட்டத்தில் புது வழிமுறையாக அமையும் என்றும் திரு உமர் அப்துல்லா தெரிவித்தார்.
0: தொடர்ந்து இந்தியா பிரிட்டன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் அந்த நாட்டில் வாழும் இந்தியர்கள் அடையும் பலன் குறித்து மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இந்தியா பிரிட்டன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஜூலை 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மும்பையில் இது தொடர்பாக பியூஷ் கோயல் பேசுகையில், இன்னமும் 2 நாட்களே உள்ளன, ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் எந்தொரு பொருட்களுக்கும் இறக்குமதி வரி கிடையாது. இந்த பிரிட்டன் இந்தியா இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நம் அனைவருக்கும் புதிய வாய்ப்புகளையும் மகத்தான சாத்தியக்கூறுகளையும் கொண்டு வருகிறது. அங்கு பணிபுரிய செல்லும் நமது இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பெரும்பாலும் 3 அல்லது 5 ஆண்டுகளுக்கு, சில சமயங்களில் நிறுவனங்களுக்கு இடையிலான பணியிட மாற்றங்கள் மூலம் அங்கு செல்லுகிறார்கள். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துக்கு முன்பு அவர்களின் ஊதியத்தில் சுமார் 25% உள்ளூர் அரசாங்கம் அதனை எடுத்துக்கொண்டது. அதனால் தொழிலாளிக்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை. இப்போது நாங்கள் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் ஒன்றை இறுதி செய்துள்ளோம். இதுவும் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதன் கீழ் சேவைத்துறையிலோ அல்லது பிற பணிகளிலோ 5 ஆண்டுகள் வரை அங்கு பணிபுரிய செல்லும் இந்தியர்களின் சம்பளத்தில் முன்பு உள்ளூர் அரசாங்கத்தால் எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த 25% தொகை இனி இந்தியாவில் உள்ள அவர்களின் வருங்கால வைப்பு நிதி கணக்குகளில் வரவு வைக்கப்படும். அந்த பணம் அவர்களுக்கே சொந்தமானது. அதற்கு 8.25% சதவீத வரியில்லாத வட்டி கிடைக்கும். மேலும் அது அவர்களின் முதுமை காலத்துக்கு ஒரு ஆதரவாகவும் குடும்பங்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதாக அமையும். பிரிட்டன் இந்தியா இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது சரக்குகள் மற்றும் பொருட்களை கையாள்வதுடன் மட்டுமன்றி அங்கு பணிபுரிந்து சேவையாற்றும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பலனையும் அளிக்கிறது. இது பிரதமர் நரேந்திர மோடியின் திறமையான தலைமைக்கு ஒரு சான்று என்று அவர் குறிப்பிட்டார். புகழ்பெற்ற பாரிஸ் ஆடை வடிவமைப்பு கண்காட்சியில் அனைவரையும் தன்வசம் சுண்டி இழுத்திருக்கிறது இந்தியாவைச் சேர்ந்த படைப்பு. தென்னிந்தியாவின் சிற்பங்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டன. இந்த யோசனையை அடிப்படையாக கொண்டு தேவி என்ற படைப்பை உருவாக்கியிருந்தார் இந்திய ஆடை வடிவமைப்பாளர் ராகுல் மிஸ்ரா. கருங்கல் சிற்பத்தை போல் தோற்றத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக படைப்பை காட்சிப்படுத்த அவர் முயன்றார். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் உடல்நலத்தை மறைக்க கருப்பு சாம்பல் ஆகிய நிற ஆடைகள் பயன்படுத்தப்பட்டன. பழங்காலத்தை நினைவூட்டும் வகையில் நகைகள் கிரீடம் முதலானவையும் உருவாக்கப்பட்டன. அதற்கேற்ற ஒப்பனையும் செய்யப்பட்டது. வித்தியாசமான இந்த முயற்சிக்கு உலகம் முழுவதிலும் இருந்து பாராட்டு மழை குவிந்து வருகிறது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டு பழமையான தென்னிந்திய சிற்பக்கலையை அனைவருக்கும் இதன் வழி எடுத்து செல்ல தன்னால் முடிந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக வடிவமைப்பாளர் மிஸ்ரா கூறுகிறார். கத்தார் நாட்டின் நவீன அரசை உருவாக்கி வரும் முன்னாள் அமீருமான ஷேக் அஹமத் பின் கலிபா அல் தானியின் மறைவையொட்டி இன்று இந்திய அரசு தேசிய துக்க தினத்தை அறிவித்துள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சு இது தொடர்பாக நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் துக்க தினமான இன்று இந்தியா முழுவதும் தேசிய கொடி ஏற்றப்படும், அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கொடி அரக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று நடைபெற இருந்த அனைத்து அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் மற்றும் கேளிக்கை நிகழ்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஷேக் அஹமத் பின் கலிபா அல் தானியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவரை கட்டார் நாட்டை உயர்ந்த வளர்ச்சி மற்றும் செழுமைக்கு அழைத்து சென்ற தொலைநோக்கு பார்வையாளர் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள இந்திய பிரதமர் கடந்த 2024 பிப்ரவரி மாதம் தான் கட்டாருக்கு சென்றிருந்த போது அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் இந்தியாவின் உண்மையான நண்பராக எப்போதும் நினைவு கூறப்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த துக்க தின நிகழ்வுகள் மூலம் கட்டாருடனான இந்தியாவின் நெருக்கமான மற்றும் வரலாற்று ரீதியான நட்புறவு மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். கர்நாடக மாநிலம் சிக்க பல்லாபுரா மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவி வசித்து வந்த 2 பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து முறைகேடாக பெற்ற வாக்காளர் அட்டை, ரேசன் அட்டை ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட பாரானாஸ் முகமது பர்தின் ஆகியோர் தாய்மகன் என்று அடையாளம் காணப்பட்டார்கள். அவர்கள் மீது பாரதிய நியாய சம்ஹிதா, வெளிநாட்டவர் தடுப்பு சட்டம், மக்கள் பிரேத்துவ சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் தெரிவிக்கையில், பாகே பள்ளி பகுதியைச் சேர்ந்த முகமது ஆயுஷ்கான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணியாற்றிய போது பாகிஸ்தான் குடிமகளான பாரானாஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்துள்ளன. இதில் முகமது பர்தின் பாகிஸ்தானில் பிறந்தவர் என்பது விசாரணையில் உறுதியானது. பாரானாஸ் மற்றும் முகமது பர்தின் ஆகியோர் பாகிஸ்தான் குடிமக்கள். அதே நேரத்தில் அவரின் கணவர் முகமது ஆயுப்கான் மற்றும் தம்பதியின் மற்ற 3 குழந்தைகள் இந்திய குடிமக்கள். இந்த குடும்பம் இப்போது பாகே பள்ளியில் வசித்து வருகிறது. தனது மனைவியும் ஒரு மகனும் பாகிஸ்தான் குடிமக்கள் என்பதை முகமது ஆயுப்கான் மறைத்துவிட்டார். மோசடியாக அவர்களுக்கு இந்திய வாக்காளர் அட்டை பெற்றதோடு தனது வீட்டு ரேசன் அட்டையிலும் அவர்கள் பெயரை சேர்த்திருக்கிறார். இந்த ஆவணங்கள் அனைத்தும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. காவல்துறை தரப்பில் அளிக்கப்பட்ட தகவலை அடுத்து வாக்காளர் அட்டை, ரேசன் அட்டை ஆகியவற்றை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ரத்து செய்துவிட்டார்கள். கைது செய்யப்பட்ட தாய் மகனிடமும் குடும்பத்தினரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கொரோனா அதிகரிப்பு எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஆந்திர அரசு சுகாதாரத்துறைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. RT-PCR பரிசோதனை கருவிகளை தயார்நிலையில் வைக்கவும், தனி படுக்க வசதிகளை தயார்படுத்தவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோயாளிகளுக்காக தனி ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யவும் சுகாதாரத்துறைக்கு உத்தரவு அளிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பள்ளி மாணவர்களில் 50% பன்னிரண்டாம் வகுப்புக்கு முன்பே படிப்பை பாதியில் நிறுத்தி விடுவதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன.
4: அம்மாநிலத்தில் அதிகப்படியான இடைநிலை கல்வி இடைநிற்றல் விகிதங்களும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் ஏற்படும் தோல்விகளும் இந்த வீழ்ச்சிக்கு பெரும் காரணமாக அமைகின்றன. இதனால் தேசிய அளவிலான இடைநிலை கல்வி நிறைவு சராசரியை விட அம்மாநிலம் மிகவும் பின்தங்கியுள்ளது. அதிகமான மாணவர் இடைநிற்றல் விகிதமும் கடுமையான தோல்விக்கான அளவுகோள்களும் இப்பகுதியில் கல்வி தொடர்பான கேள்விகளை எழுப்பியுள்ளன. குஜராத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் 50.82% உள்ளது. இது 61.14% என்ற தேசிய சராசரியை விட குறிப்பிடத்தக்க அளவில் பின்தங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. 12ஆம் வகுப்பை அடைவதற்கு முன்பே தேர்வில் தோல்வியடையும் மாணவர்களை கடுமையாக கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. சுமாராக படிக்கும் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளின் போது தகுதி நீக்கம் செய்யப்படுவதும் அம்மாநிலத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாநிலம் முழுவதும் 58 பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2335 பள்ளிகளில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே ஆசிரியர்தான் என்றும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடுமையான தேசிய போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றும் வழக்கமான வாரிய தேர்வுகளில் மாணவர்கள் தோல்வியடைவது குஜராத்தில் விவாத பொருளாகியுள்ளது. நீட் யுஜி தேர்வில் 720-705 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்த அகமதாபாத் மாணவர் ஒருவர் குஜராத் வாரியத்தின் 12ஆம் வகுப்பு இயற்பியல் தேர்வில் தோல்வியடைந்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பிறந்த மாநிலமான குஜராத்தில் பள்ளி மாணவர்களின் இடைநிற்றல் அதிகரித்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது.
0: தொடர்ந்து கர்நாடகத்தில் முகக்கவசம் அணிந்து ஆய்வுக்கு சென்ற போக்குவரத்து துறை அமைச்சரை சில்லறை இல்லை என்று கூறி நடத்துனர் கீழே இறக்கிவிட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
4: கர்நாடக மாநில தலைநகரில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் பயணிப்பவர்களிடம் கட்டணத்தை துல்லியமாக கொடுக்க வேண்டும் என்று நடத்துனர்கள் கட்டாயப்படுத்துவதாகவும் ஆட்டோக்களில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார்கள் கூறப்படுகின்றன. இதுகுறித்து ஆய்வு நடத்துவதற்காக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பைரதி சுரேஷ் கடந்த 2 நாட்களாக பெங்களூரு மாநகர பேருந்துகளில் பயணம் செய்தார். நேற்று முன்தினம் இரவு ஹெப்பல் சந்திப்பிலிருந்து நாகசெட்டி ஹள்ளிக்கு பேருந்தில் உதவியாளருடன் சென்ற அவர் 2 பயணச்சீட்டுகளை கேட்டு நடத்துனரிடம் 100 ரூபாய் கொடுத்துள்ளார். சில்லரை கேட்ட நடத்துனரிடம் இல்லை என்று அமைச்சர் கூற நடத்துனரும் தனது பையை காட்டி சில்லரை இல்லை என்றார். கீழே இறங்குமாறு அவர் சொல்ல முகக்கவசம் அணிந்திருந்த திரு சுரேஷ் தாம் யார் என்று கூறாமல் அமைதியாக இறங்கிவிட்டார். நேற்று வேறொரு பேருந்தில் பயணித்தபோது குறிப்பிட்ட நிறுத்தத்தில் வண்டி நிற்காது என்று நடத்துனர் கூறினார். அதனால் கோபமடைந்த திரு சுரேஷ் மேலாளரையும் நடத்துனரையும் இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றார்.
0: அங்கே பேருந்து நிற்காது, அது நிறுத்தம் கிடையாது. என்னிடம் பொய் சொல்லுகிறீர்களா? உங்கள் மேலாளரை அழையுங்கள். உங்கள் இருவரையும் இடைநீக்கம் செய்ய வேண்டும்.
4: நாகசெட்டி ஹள்ளிக்கு ஆட்டோவில் திரு சுரேஷ் ஓரிடத்திற்கு சென்றபோது மீட்டர் 30 ரூபாய் காட்ட ஓட்டுநர் 36 ரூபாய் கேட்டார். சில்லறை இல்லாததால் அவர் 40 ரூபாயாக தர வேண்டியதாயிற்று. தமது பயண அனுபவங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள திரு சுரேஷுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சிலர் கோரமங்கலா, நாகனஹள்ளி உள்ளிட்ட இடங்களில் நிலைமை மோசமாக உள்ளதால் அப்பகுதிகளிலும் ஆய்வு நடத்த அழைப்பு விடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து வியட்நாமில் இந்தியர்கள் இறந்த விரைவு படகு விபத்தின் மாலுமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு வயது 57, விதிமுறைகளை மீறியதே விபத்துக்கு காரணம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. உயிர் தப்பியவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. சுமார் 15 பேர் மருத்துவமனையில் சிகிச்சையை பெற்று முடிந்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்புகிறார்கள். ஒருவர் மட்டும் மோசமான நிலையில் மருத்துவமனையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த 32 சுற்றுப்பயணிகளும் 4 ஊழியர்களும் படகில் இருந்தார்கள். சுற்றுப்பயணிகளில் சிலர் ஒடிய நிறுவனத்தில் வேலை செய்த ஊழியர்கள். அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த சுற்றுலாவில் அவர்கள் அன்புக்குரியவர்களுடன் கலந்து கொண்டிருந்தார்கள். விபத்தில் 15 இந்திய சுற்றுப்பயணிகள் இறந்து போனார்கள். அவர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுவிட்டது. எஞ்சிய 21 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். விபத்து ஏற்பட்ட ஃபுகுவோக் தீவு வியட்நாமின் பிரபலமான சுற்றுத்தலங்களில் ஒன்றாகும். சுற்றுப்பயணிகள் அங்கிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கொன்மேரூட் தீவில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும். இந்த சம்பவத்தில் உயிர் தப்பிய 17 இந்திய பயணிகளில் ஒருவர் தவிர மற்றவர்கள் தாய்நாடு திரும்பிக் கொண்டிருப்பதாக கனையில் உள்ள இந்திய தூதரகம் நேற்று தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் ஒன்றியொன்று தாக்க தொடங்கின. இந்த நிலையில் ஓமான் அருகே இருந்த கப்பல் ஒன்றில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்தியா கூறியது. அதில் இருந்த 11 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று இந்தியா அதற்கு கண்டனமும் தெரிவித்திருக்கிறது. திபெத்தில் பிரம்மபுத்திரா நதியில் சீனா உருவாக்கி வரும் பெரும் அணையின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து சீன புவியியலாளர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவின் அருணாச்சல பிரதேச மாநிலத்தையொட்டிய எல்லையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அணைக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் உலகின் மிகப்பெரும் நீர்மின் திட்டமாக கருதப்படும் இந்த அணையின் கீழ் உள்ள புவித்தகடு பிளவுக்கோட்டு கட்டமைப்பு நிலைத்தன்மையை இது பாதிக்கக்கூடும் என்று சீன புவியியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக இமாலய பிரதேசத்தில் உள்ள புவியின் மேல்பரப்பில் சிறு பிளவு ஏற்பட்டாலும் அது நீர்மின் திட்டத்தின் உள்கட்டமைப்பை கடுமையாக பாதிக்கும் என்று ஹாங்காங்கை சேர்ந்த சவுத் சீன மார்னிங் போஸ்ட் செய்தித்தாள் நேற்று வெளியிட்ட ஆய்வுக் கட்டுரையில் தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்த பிளவை பஜன் பிளவு என்று குறிப்பிட்டு படிமப்பாறையில் மற்றும் டெத்தியன் புவியல் என்று சீன மொழி மாத இதழில் கடந்த மாதம் கட்டுரை வெளியானது. மேலும் இந்த பிளவு பிளிஸ்டோசின் காலம் தொட்டு சுமார் 9500 ஆண்டுகளாக இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 30 கோடி மக்கள் பலன் பெறும் வகையில் ஆண்டுக்கு 300 பில்லியன் கிலோவாட் மின்சார உற்பத்தியை மேற்கொள்ளும் நோக்கில் கடந்த ஆண்டு ஜூலையில் 167.8 பில்லியன் டாலர் மதிப்பில் திபெத்தில் இந்த அணையின் கட்டுமான பணிகளை சீனா தொடங்கியிருந்தது. அருணாச்சல பிரதேசத்துக்குள் நுழைந்து பின் வங்கதேசத்துக்குள் பாயும் முன் பிரம்மபுத்திரா

0: வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழக அரசின் குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநரிடம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மனு அளித்துள்ளது.
1: தாவேக அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், கரூர், விராலிமலை உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தனர். இது பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தனர். ராஜினாமா தொடர்பாக விளக்கம் அளித்த முன்னாள் அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணையுமாறு அக்கட்சியிலிருந்து தங்களை அணுகியதாகவும் அது பிடித்திருந்ததால் இணைந்து விட்டதாகவும் கூறினார். இதுகுறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த திமுக அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி, தாவேக அரசின் குதிரை பேரம் தொடர்பாக ஏற்கனவே ஆளுநரிடம் திமுக புகார் அளித்த நிலையில் திரு விஜயபாஸ்கரின் இந்த பேச்சை சுட்டிக்காட்டி மீண்டும் மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே தாவேகா நூதன முறையில் குதிரை பேரம் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்களுக்கு ஆளுநர் சம்மன் அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆளுநர் திரு அர்லேகரை நேற்று சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்றால் மற்ற கட்சிகளை தாவேகா கரைப்பது ஏன் என வினவினார்.
2: இந்த குதிரை பேர நடவடிக்கையை கண்டிப்பா கண்டிச்சாகணும், இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப தமிழ்நாட்டில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்யறாங்கன்னா அது பகிரங்கமான குதிரை பேர நடவடிக்கை தான தவிர, இது வந்து அவருடைய சொந்த விருப்பத்தில் அவர்கள் ராஜினாமா செய்வதில்லை. அவர்கள் ஆசை வார்த்தை காட்டப்படுகிறார்கள். அவர்கள் வந்து வேறு பதவிகள் ஆதாயத்துக்காக மட்டுமே அவர்களுடைய ராஜினாமா நடைபெறுகிறது.
1: வாரம் ஒரு எம்எல்ஏ தாவேகாவில் இணைந்தால் அரசு தேர்தல் நடத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் திரு கிருஷ்ணசாமி கூறினார்.
0: தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் தமிழக வெற்றி கழக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார்.
3: சிவகாசியில் அந்த சட்டமன்ற தொகுதி அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய திரு ராஜேந்திர பாலாஜி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியை மிக அதிகமாக புகழ்ந்தவர்கள்தான் தாவேகாவுக்கு சென்று வேடம் போடுவதாக தெரிவித்தார். சாதாரண தொண்டர் துரோகம் செய்துவிட்டு சென்றால் அதில் நியாயம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கட்சியை வைத்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டு துரோகம் செய்து சென்றவர்கள் திரும்பி வரும் காலம் வரும் என்றும் திரு ராஜேந்திர பாலாஜி கூறினார். திரு ஸ்டாலினை கடுமையாக அரசியல் ரீதியாக தாம் உட்பட பலர் விமர்சனம் செய்திருப்பதாக கூறிய அவர், ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் பேசுவது நியாயமா என்று கேள்வி எழுப்பினார். தாவேகாவினர் வேடம் கட்டி ஆடுகிறார்கள் என்ற திரு ராஜேந்திர பாலாஜி, அவர்களது ஆட்டம் முடிவுக்கு வரும் என்றார். தேர்தலின் போது திரு விஜய் கொடுத்த வாக்குறுதிகளை மக்கள் நம்பிவிட்டனர் என்ற அவர், விஜய் ஒரு மாஸ் நடிகர் என்பதை ஒப்புக்கொள்வதாக கூறினார்.
0: தொடர்ந்து ஏவுகணைகளை தயாரிக்க அதானி, டாடா, மகேந்திரா உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. டிஆர்டிஓ உருவாக்கிய அஸ்ட்ரா மார்க் டூ ஏவுகணையை தயாரிக்க விரைவில் இந்த நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. சமீபத்தில் இந்த ஏவுகணையை வாங்க இந்தோனேஷிய அரசு இந்தியாவுடன் ஒப்பந்தம் போட்டிருப்பது நேர்கள் அறிந்ததே. அல்கஹோல் சேர்மங்கள் அதிகமாக உள்ள மருந்துகளை விற்பனை செய்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் அதனை விற்பனை செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்படுகிறது. விதிகளை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. அயோத்தியில் ராமர் கோவிலில் நன்கொடை முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் விகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரி இந்தியா முழுவதும் கையொப்ப இயக்கம் ஆம் ஆத்மி கட்சியினரால் நேற்று தொடங்கப்பட்டுள்ளது. மைசூர் எஸ்டி கோட்டை சாலையில் உள்ள பண்ணை தோட்டத்தில் பாடகி எஸ் ஜானகியின் உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற பின்னணி பாடகியான எஸ் ஜானகி 83 வயதில் முதுமையால் ஏற்படும் உடல்ல பாதிப்பு காரணமாக சனிக்கிழமை காலமானார். கர்நாடக மாநிலம் மைசூரில் தங்கியிருந்த அவரின் உடல்நிலை மோசமடைந்ததால் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு சிகிச்சை பலனின்றி இதயம் செயலிழந்து அவர் உயிரிழந்தார் என்று மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, முதல்வர் விஜய் உட்பட பல்வேறு மாநில முதல்வர்கள் மற்றும் பிரபல

0: தங்கள் பலர் இரங்கல் தெரிவித்தார்கள். தொடர்ந்து எஸ் ஜானகி உடல் மைசூருவில் உள்ள மகாராஜா கல்லூரி திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். பொதுமக்கள் அஞ்சலி முடிந்த பிறகு மைசூரு HT கோட்டை சாலையில் உள்ள அவரது பண்ணை தோட்டத்தில் இறுதி சடங்குகள் நடைபெற்றன. இறுதி சடங்கில் பங்கேற்று ஜானகி உடலுக்கு குடும்பத்தினர், உறவினர்கள், ரசிகர்கள் கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்தார்கள். மேலும் கர்நாடக அரசு சார்பில் அமைச்சர் ஜதீந்திர சித்தராமையாவும் இறுதி மரியாதை செய்தார். பின்னர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரச மரியாதை வழங்கப்பட்டு பண்ணை தோட்டத்தில் ஜானகியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. சாகித்ய அகாடமி விருது பெற்றவரும் அசுரன் திரைப்பட கதாசிரியருமான மூத்த எழுத்தாளர் பூமணி காலமானார். நேற்றிரவு 11 மணியளவில் உடல்ல குறைவு காரணமாக சென்னையில் அவர் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 79. ஜம்மு காஷ்மீரின் ஆனந்தநாக் மாவட்டத்தில் நடைபெறும் வருடாந்த அமர்நாத் யாத்திரைக்காக 7,754 பக்தர்களை கொண்ட 12வது குழு பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. ஜூலை 2 யாத்திரை தொடங்கியதிலிருந்து 3,880 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள குகை கோவிலில் இயற்கையாக உருவாகும் தனிலிங்கத்தை இதுவரை 2,52,000 மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்திருக்கிறார்கள். வாரத்தின் முதல் நாளான இன்று 12வது குழு புறப்பட்டுள்ளது. இதில் 5,383 ஆண்கள், 2,071 பெண்கள், 222 சாதுக்கள், 16 குழந்தைகள், 4 திருநங்கை உட்பட 7,754 பேர் 303 வாகனங்களில் புறப்பட்டுள்ளார்கள். அதிகாரிகளின் தகவலின்படி இந்த குழு 2 தனித்தனி குழுக்களாக புறப்பட்டது. பால்டால் வழித்தடத்தில் 133 வாகனங்களும் பகல்காம் வழித்தடத்தில் 170 வாகனங்களும் இன்று அதிகாலை வெவ்வேறு நேரத்தில் புறப்பட்டுள்ளன. 57 நாட்கள் நடைபெறும் இந்த அமர்நாத் யாத்திரை ஆகஸ்ட் 28 நிறைவுக்கு வருகிறது. அரியலூர் அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து வெறும் குடங்கோடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள்.
1: அரியலூர் மாவட்டம் செந்துறையில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் மற்றும் மின் விநியோகம் சரியாக விநியோகிக்கப்படவில்லை என்று பொதுமக்களின் குற்றச்சாட்டு. இது கடந்த 3 நாட்களாக சுத்தமாக முற்றிலுமாக குடிநீர் வரவில்லை என்றும், இதனால் பொதுமக்கள் திடீரென்று செந்துறை ஜெயங்கொண்டம் சாலையில் பேருந்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து அதிகாரிகளிடம் பல முறைகள் பல நாட்கள் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று திடீரென்று பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார். அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் குடிநீர் விநியோகம் முடியவில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மின்வெட்டை சரி செய்ய வேண்டியதும் அவர்களுடைய வேலை. இதனால் பொதுமக்கள் முற்றிலுமாக பாதிக்கப்படுவதனால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதும் அலுவலகத்துக்கு செல்வதும் சிரமமாக உள்ளதால் பொதுமக்கள் திடீரென்று இன்று சாலை மறியலில் ஈடுபட்டு அரசுக்கு அறிவுறுத்துகின்றனர். இதனால் விரைவில் குடிநீர் மற்றும் மின் விநியோகத்தை சரி செய்ய வேண்டும் என்று கிராம மக்கள் கூறுகின்றனர்.
0: தொடர்ந்து வார விடுமுறையில் ஒகேனக்கல்லில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் நீராடியும் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தார்கள்.
2: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைவாக இருப்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 500 கனஅடியாக உள்ளது. இதனால் அருவிகளில் குறைந்த அளவே தண்ணீர் கொட்டியது. இருப்பினும் விடுமுறையில் குவிந்த பயணிகள் அருவியில் நீராடியும் படகு சவாரி செய்தும் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகளுக்காக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் 99 ரூபாய்க்கு மலிவு விலையில் சிக்கன் பிரியாணி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.
3: ஒகேனக்கல்ல வந்துட்டு போட் சஃபாரி எல்லாம் போயிட்டு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ஹோட்டல்ல பார்த்தாலும் வந்துட்டு ரொம்ப கிரௌடா இருந்துச்சு. அதனால சாப்பிடறதுக்கு வந்துட்டு உட்காந்து சாப்பிடற மாதிரி பிளேசஸ் எதுவுமே இல்ல. இங்க தமிழ்நாடு ஹோட்டல் வந்தோம், டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு.
2: விடுமுறை நாட்களில் ஒகேனக்கல்லில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் பயணிகள் சில நேரங்களில் உணவு தேடி அலையும் நிலை ஏற்படுகிறது. அவர்களின் நிலையை கருத்தில் கொண்டே சுற்றுலாத்துறை சார்பாக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு ஹோட்டல் மூலமாக 99 ரூபாய்க்கு பிரியாணி வழங்கப்பட்டது.
0: இனி சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாவுக்கும், 1 கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 13,200 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 240 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். சீனா தென்சீன கடல் வட்டாரத்தின் உரிமை கோருவதற்கு எந்தவித சட்ட ரீதியான அடிப்படையும் அந்த நாட்டுக்கு இல்லை என்று ஜப்பான், பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்துள்ளன. அவற்றோடு சேர்ந்து மேலும் 11 நாடுகள் அது பற்றிய கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன. அனைத்துலக சட்டத்தின்படி சீனாவின் கூற்றுக்கள் அடிப்படையற்றவை என்று 10 ஆண்டுக்கு முன் தீர்ப்பளிக்கப்பட்டது. சீனாவுக்கு எதிராக பிலிப்பைன்ஸ் அந்த வழக்கை தொடுத்து சாதகமான தீர்ப்பை பெற்றது. இருந்தாலும் சீனா தீர்ப்பை தொடர்ந்து மறுத்து வருகிறது. தீர்ப்பு சட்டவிரோதமானது என்றும் செல்லுபடியாகாது என்றும் சீனா தெரிவிக்கிறது. அந்த தீர்ப்பு வெளியிடப்பட்ட 10ஆம் ஆண்டை அனுசரிக்க இந்த நாடுகள் கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அந்த தாக்குதல்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.
2: அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடந்த மாதம் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதைத் தொடர்ந்து ஈரான் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வந்த நிலையில் ஹோர்முஸ் இடையில் 3 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. தொடர்ந்து ஈரான் ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதற்கு வளைகுடா நாடுகளில் அமெரிக்க தளங்களை தாக்கி ஈரான் பதிலடி கொடுத்தது. போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதாக ஈரான் ராணுவம் நேற்று தெரிவித்தது. இந்நிலையில் டிரம்ப் அளித்த பேட்டியில் அந்த நீரிணை திறந்தே இருப்பதாக தெரிவித்தார். முந்தைய நாள் பேச்சுவார்த்தையில் அணு ஆயுத தயாரிப்பு கூடாது என்பது உட்பட அனைத்தையும் ஈரான் குழு ஏற்றுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் மறுநாள் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளிநடப்பு செய்த 1 மணி நேரத்தில் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக டிரம்ப் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் சட்டத்துக்கு உட்பட்டு கடந்து செல்லும் கப்பல்களுக்காக ஹோர்முஸ் திறக்கப்பட்டே இருப்பதாக அமெரிக்க ராணுவ கட்டுப்பாட்டு மையம் கூறியுள்ளது. ஈரானிய ஆக்கிரமிப்பு மற்றும் அச்சுறுத்தலை மீறி கப்பல்கள் வழக்கம் போல செல்வதை அமெரிக்க படைகள் உறுதி செய்யும் என்றும் கட்டுப்பாட்டு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரணையை சுற்றியுள்ள ஈரானின் பந்தர் அப்பாஸ் நகரம், ஹெசம் தீவு உள்ளிட்ட பகுதிகள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியது. அதே நேரம் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் ராக்கெட் ஏவுதளம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதனிடையே நேட்டோ அமைப்புக்கான அமெரிக்க தூதர் மேத்யூ விட்டேக்கர் போர் குணத்தை ஈரான் காட்டினால் டிரம்ப் மூர்க்கமாக பதிலடி கொடுப்பார் என்று எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானில் அரசு நிர்வாகத்தில் உள்ளவர்களிடம் மட்டுமே அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவது ராணுவம் என்பதால் இந்த பேச்சுவார்த்தைகளால் எந்த பயனும் ஏற்படாது என்று அவர் கருத்து தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து ஈரான் முன்னாள் உச்சத்தலைவர் அலி கொமேனியின் படுகொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக குறிவைக்கப்பட வேண்டிய தலைவர்களின் பட்டியலை ஈரானின் செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் நடைபெற்ற போரில் அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதல்களில் முதல் நாளே உச்சத்தலைவர் கொமேனி கொல்லப்பட்டார். அவரது மகனும் தற்போதைய ஈரானின் உச்சத்தலைவருமான மொஸ்தபா கொமேனி தந்தை கொல்லப்பட்டதற்கு பழிவாங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். கொமேனியின் இறுதி சடங்கு முடிந்த பின்னர் மொஸ்தபா கொமேனி வெளியிட்டுள்ள செய்தியில் பழிவாங்குவது எங்கள் தேசத்தின் விருப்பம், அது கட்டாயமாக நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இதுபற்றி செய்தி வெளியிட்டுள்ள ஈரான் பத்திரிகையொன்று இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள குற்றவாளிகள் அமைதியான முறையில் இறக்காமல் கல்லறைக்கு செல்வார்கள் என்று தெரிவித்து மொஸ்தபா கொமேனி அறிக்கையுடன் 13 வெளிநாட்டு தலைவர்களின் புகைப்படங்களையும் இணைத்து விளக்கப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியுடன் வெளியிடப்பட்ட விளக்கப்படத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள். அவர்களுடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ, பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்செத், பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன், இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி மற்றும் ஜெர்மன் கான்சலர் ஃபிரெட்ரிக் மேர்ஸ் ஆகியோரும் அந்த விளக்கப்படத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். குறிவைக்கப்பட வேண்டிய நபர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக முஸ்தபா கொமேனி தனது செய்தியில் குறிப்பிட்டதாக கூறப்பட்ட நிலையில் அது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதா என்பது இதுவரை தெரியவில்லை. போரில் ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டிக்க தவறியதாகவும் அமெரிக்காவின் விமானங்கள் தங்களின் வான்வழியை பயன்படுத்த அனுமதித்ததாகவும் ஐரோப்பிய நாடுகள் மீது ஈரான் குற்றம் சாட்டியது. போர் தொடங்குவதற்கு முன்பிருந்தே முஸ்தபா கொமேனி பொதுவெளியில் எங்கும் வெளிப்படவில்லை. மேலும் அவரது தந்தை மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது அவருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுவது நேர்கள் அறிந்ததே. எண்ணெய் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை 3.75% விழுக்காடு அதிகரித்து சுமார் $78 பதிவாகியிருக்கிறது. அமெரிக்கா கச்சா எண்ணெய் விலை 3.65% விழுக்காடு உயர்ந்து கிட்டத்தட்ட $74 ஆகியிருக்கிறது.
4: உலக சந்தையில் மசக எண்ணெயின் விலைகள் சுமார் 3% அதிகரித்துள்ளன. அதற்கு மிக இன்று முற்பகல் 6 மணிக்கு பிரித்தானிய பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசக எண்ணெயின் விலை $78.44 ஆகும். அமெரிக்க WTI சந்தையில் ஒரு பீப்பாய் மசக எண்ணெயின் விலை $73 கடந்துள்ளது.
0: தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நெருங்கிய நண்பரும் குடியரசுக் கட்சி செனட்டருமான லின்சே கிரகம் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 71. சவுத் கரோலினா மாநில செனட்டரான கிரகம் எதிர்பாராத விதமாக உயிர் நீத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் சிறிது காலத்திற்கு நோய்வாய்ப்பட்டிருந்ததாக அவரது அலுவலகம் கூறியது. இதய நோயால் அவர் இறந்ததாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது. நேற்று காலை அவர் மீட் தி பிரஸ் என்ற NBC நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருந்தார். அவருக்கு பதிலாக அதிபர் டிரம்ப் அதில் கலந்து கொண்டார். கிரகம் கடுமையாக உழைப்பவர் என்று அவர் புகழாரம் சூட்டினார். நேற்று முன்தினம் மாலை அவருடன் தான் பேசியதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். கிரகம் ஈரான் போருக்கு ஆதரவளித்தவர். ரஷ்ய படையெடுப்பில் உக்ரைனுக்கு ஆதரவளிக்குமாறு டிரம்ப் பைடன் நிர்வாகங்களையும் அவர் வலியுறுத்தி வந்தவர். செனட்டர் கிரகாமின் மறைவை அடுத்து அதிபர் மாளிகையில் கொடிகள் அரைக்கம்பத்தில் தற்போது பறக்கவிடப்பட்டிருக்கிறது. மியான்மர் அரசாங்கம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் தலைவர் ஆங் சான் சுஜி அம்மையாரை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளப்படுவார் என்று ஆசியான் அமைப்பிடம் தெரிவித்துள்ளது. அவர் நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஊழல் தேர்தல் மோசடி உள்ளிட்ட குற்றங்களுக்காக 81 வயது சுஷி அம்மையார் 27 ஆண்டு சிறை தண்டனையை நிறைவேற்றுகிறார். அவர் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வந்திருக்கிறார். ஆசியான் அமைப்பின் உறுப்பினர்கள் மியான்மர் பிரதிநிதியுடன் நேற்று நடத்திய சந்திப்பில் அம்மையார் சுஷி பற்றி தகவல் அளித்தனர். மியான்மரில் 2021 ராணுவம் ஆட்சியை கவிழ்த்த பிறகு ஆசியான் அமைப்புடன் நடத்தப்பட்டிருக்கும் முதல் சந்திப்பு அதுவாகும். தாய்லாந்தின் பேங்காக் நகரில் உள்ள களியாட்ட விடுதியொன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய தீப்பரவலில் சிக்கி குறைந்தது 27 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தார்கள். சமீபத்திய ஆண்டுகளில் தாய்லாந்தில் நடைபெற்ற மிக மோசமான தீபத்துக்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. சம்பவ இடத்தை பார்வையிட்ட தாய்லாந்து பிரதமர் அருதீன் சர்ந்திராகுல் தீப்பரவல் ஏற்பட்ட போது விடுதி முழுவதும் புகை வேகமாக பரவியுள்ளது. அங்கிருந்தவர்கள் தப்பி செல்ல முயற்சி செய்த போது போதிய அவசரகால வெளியேறும் வழிகள் இல்லாததால் கழிவறைகளுக்கு அருகில் சிக்கிக் கொண்டார்கள். இதுவரை 27 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 63 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களது பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானில் கடைகளில் பெண் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் ஆடை கட்டுப்பாடுகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதற்கான சோதனைகள் கடுமையாகியுள்ளது. இதற்கான முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. முறையாக உடை அணியவில்லை என்று கூறி சென்ற மாதம் 10க்கும் மேற்பட்ட பெண்களை தலிபான் அரசாங்கம் தடுப்பு காவலில் தடுத்து வைத்தது. அதை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டத்தில் 2 பேர் இறந்து போனார்கள். அந்த சம்பவத்துக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியில் அடியெடுத்து வைக்கவே பெண்கள் தயங்குவதாக சொல்லப்படுகிறது. அதனால் சந்தைகள் கடைகள் உணவகங்கள் உள்ளிட்டவற்றுக்கு செல்லும் பெண் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் ஒதுங்குவதால் பொருளாதாரத்தில் ஆண்டுக்கு $1 பில்லியன் நட்டம் ஏற்படுவதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் தெரிவிக்கிறது. துருக்கியில் சிசேரியன் பிரசவங்கள் மேற்கொண்டதற்காக 100க்கும் மேற்பட்ட மகப்பேறு மருத்துவர்கள் மீது அந்த நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. சம்பந்தப்பட்ட மருத்துவர்களுக்கு அபராதம் விதித்ததோடு அவர்களை இடநீக்கம் செய்து கட்டாய பயிற்சி பெறவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டில் கடைசியாக கிடைத்த தரவுகளின்படி பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பின் 38 நாடுகளிலே துருக்கியில்தான் சிசேரியன் பிரசவங்களின் விகிதம் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த ஆண்டில் அங்கு நடந்த ஒவ்வொரு 1000 நேரடி பிரசவங்களிலும் சுமார் 615 பிரசவங்கள் சிசேரியன் முறையில் செய்யப்பட்டுள்ளன. பெண்கள் இயக்க முறையில் பிரசவிப்பதை வலியுறுத்தி வரும் துருக்கி அதிபர் எர்டோகன் அந்த நாட்டில் அதிகரித்து வரும் விருப்பத் தேர்விலான சிசேரியன் பிரசவங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த விரும்புகிறார். இதன் ஒரு பகுதியாக தகுந்த மருத்துவ காரணமின்றி தனியார் மருத்துவமனைகளின் விருப்பத்தின் பேரில் சிசேரியன் பிரசவம் செய்வதற்கு அந்த நாட்டு அரசு ஏப்ரல் 2025 ஆண்டு முதல் தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. பூட்டானில் பிறப்பு வீதம் தொடர்ந்து குறைவதால் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள குடும்பங்களுக்கு ரொக்க ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இமயமலை பகுதியில் உள்ள அந்த சிறிய நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் பிறப்பு வீதம் கால்வாசிக்கு அதிகமாக குறைந்திருக்கிறது. வேலைவாய்ப்புகளுக்காக இளையவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வது கவலையை அங்கு அதிகரித்துள்ளது. அந்த நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கின்ற பிரச்சினை என்று பூட்டான் பிரதமர் செரிங் டொப்கே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். புதிய திட்டத்தின் கீழ் 3வது குழந்தை அல்லது அதற்கு அடுத்தடுத்து பிறக்கும் குழந்தைகளுக்கு 3 வயதாகும் வரை மாதாந்தம் $105 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் மேற்கு பகுதியை உலுக்கிய மிக கடும் வெப்ப அலையினால் ஜூன் மாதத்தின் இறுதி வாரத்தில் மட்டும் 10,000க்கு அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக உத்தியோர்வ புள்ளிவிவரங்கள் தெரிவித்துள்ளன. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் வயோதிபர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் ஆகியவற்றின் ஆதரவுடன் செயல்படும் யூரோமோமோ அமைப்பு இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. June 22 to 28 ஒரே வாரத்தில் மட்டும் ஐரோப்பாவில் 10,650 உபரி மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 9,000க்கு அதிகமான மரணங்கள் 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயோதிபர்களுக்கே நிகழ்ந்திருக்கிறது. கடும் வெப்பத்தினால் ஏற்படும் வெப்பவாதம் மற்றும் ஏற்கனவே இருக்கும் இருதய நோய் சுவாச பிரச்சனைகள் தீவிரமடைவதே இந்த மரணங்களுக்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. வருடத்தின் இந்த தட்பவெப்ப காலத்தில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் மரணங்கள் நிகழ்வது மிகவும் அசாதாரணமானது. இதை தீவிர வெப்ப அலையை தவிர வேறு எதனாலும் விளக்க முடியாது என்று டென்மார்க்கின் ஸ்டேட் சேரம் நிறுவனத்தின் தலைமை வைத்தியர் லாஸ் வெஸ்கோட் தெரிவித்திருக்கிறார். யூரோமோமா அமைப்பு நாடுகள் ரீதியான தனிப்பட்ட தரவுகளை வெளியிடாவிட்டாலும் ஜூன் மாத இறுதியில் பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியத்தில் மட்டும் மிக மிக அதிக அளவிலான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2000 ஆண்டிலிருந்து எடுக்கப்பட்ட பதிவுகளிலே இந்த வெப்ப அலையின் போதுதான் பெல்ஜியத்தின் மிக மோசமான மரண விகிதம் பதிவாகியுள்ளதாக பெல்ஜியத்தின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் மே மற்றும் ஜூன் மாத வெப்ப அலைகளால் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் மட்டும் சுமார் 2,700 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மனிதர்களின் செயற்பாடுகளால் ஏற்படும் உலக வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றம் இல்லை என்றால் ஜூன் மாத இறுதியில் நிலவிய இத்தகைய கொடூரமான வெப்ப அலை சாத்தியமே இல்லை என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். இந்த வெப்ப அலையானது பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் பிரித்தானியாவில் மின்சார விநியோகத்தை பாதித்திருப்பதோடு பாடசாலைகள் மூடப்படுவதற்கும் வழிவகுத்துள்ளது. ஐரோப்பாவின் பல நாடுகளில் வார இறுதியில் தொடர்ந்து கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. பல மில்லியன் மக்களை இது வாட்டுகிறது. சுட்டரிக்கும் வெயில், பிரான்சில் கடும் வெப்பம் காரணமாக ஈஃபில் கோபுரம், லூவர் அறம் பொருளகம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் வழக்கத்தை விட முன்னதாகவே மூடப்பட்டன. இந்த வார இறுதியில் அங்கு மிக கடுமையான வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியத்திலும் மஞ்சள் நிற வெப்ப எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் காட்டுத்தீ பரவி வருகிறது. ஸ்பெயினில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சுமார் 12 பேர் உயிரிழந்து போனார்கள். பிரான்ஸ் வெப்ப அலை நீடிப்பதால் அணு உலைகள் சிலவற்றின் செயல்பாட்டை தற்போது நிறுத்தி வைத்திருக்கிறது. 3 அணு உலைகளின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் 8 அணு உலைகள் குறைவான எரிசக்தியில் இயங்குவதாக பிரான்சின் முன்னணி எரிசக்தி நிறுவனமான EDF தெரிவித்துள்ளது. பிரான்சின் மின்சார உற்பத்திக்கு அணு உலைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. வெப்ப அலையால் ஏற்கனவே வெப்பமடைந்திருக்கும் ஆறுகளில் அணு உலைகள் வெந்நீரை வெளியேற்றுவதை தடுப்பதற்காக சுற்றுப்புற பாதுகாப்பு விதிமுறை நடப்பில் உள்ளது. அண்மைய வாரங்களில் வெப்ப அலையால் சில அணு உலைகளின் செயற்பாடு நிறுத்தப்படுவது இது 2வது முறையாகும். சீனாவின் பாவி சூறாவளியின் சீற்றம் குறைகிறது. சீனாவின் கிழக்கு பகுதியில் நள்ளிரவுக்கு சற்று முன்னர் பாவி சூறாவளி இரண்டு முறை கரையை கடந்தது. அது நகர்ந்து சென்ற பாதையில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கனத்த மழை தெருக்களில் வெள்ளம் ஏற்பட்டது. சேசியாங் மாநிலத்தில் அது கரையை கடந்தது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியிருந்தது. சூறாவளியின் சீற்றம் குறைந்தாலும் கனத்த மழை தொடரும் என்று நம்பப்படுகிறது. திடீர் வெள்ளம் ஏற்படலாம், ஆறுகள் கரைகளை மீறி பாயலாம் என்பது வானிலை முன்னுரைப்பாக இருக்கிறது. வங்கதேசத்தில் தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரை 51 பேர் அங்கு உயிரிழந்துள்ளார்கள்.
2: அந்நாட்டில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தலைநகர் டாக்கா, பந்தர்பன், சட்டோகிராம், காக்ஸ் பஜார், ரங்கமதி, ஹபிகஞ்ச் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல ஊர்கள் தனித்தீவுகளாக மாறியுள்ளன. 3,00,000 குடியிருப்புகள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. 4 நாட்களாக வீடு உடைமைகளை இழந்து உணவும் இன்றி தவிப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கூறினர். வங்கதேசத்தில் கனமழைக்கு இதுவரை 51 பேர் பலியான நிலையில் பல ஆயிரம் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் 10,00,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ந்து நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் குடி தீர்த்த கனமழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அனந்த்நாக் மற்றும் பஹல்காம் மாவட்டங்களில் 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பதிவானது. அப்பகுதிகளில் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அவுரா ஓடையில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் ஏராளமான வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. பெஹல்காமில் 4 விடுதிகளில் வெள்ளம் புகுந்ததால் அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.
0: தொடர்ந்து பொதுவாக திருமணம் செய்து கொள்பவர்கள் தங்கள் பெற்றோர் அல்லது உறவினர்களை திருமண சாட்சியாக தேர்ந்தெடுப்பார்கள். எக்குவாடோரில் ஒரு கல்யாண தம்பதி வேறொரு திட்டம் போட்டது. டயனா துபிசா, அண்ட்ரஸ் அல்கிங்கா இருவருக்கும் கல்யாணம். சாட்சிக்கு வந்தது ஒரு நாய்க்குட்டி. லூனா என்ற அந்த செல்லப்பிராணி திருமண சான்றிதழில் தனது பாத தடத்தை பதிந்துள்ளது. அந்த பாத தடத்துக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை, இருந்தாலும் அதற்கு உணர்வுபூர்வமான மதிப்பிருப்பதாக எக்குவாடோரில் உள்ள பலர் நினைக்கின்றார்கள். இந்த ஆண்டு மே மாதம் எக்குவாடோரில் செல்லப்பிராணிகளின் முன்னிலையில் திருமணம் செய்து கொள்ளும் புதிய வாய்ப்பு அறிமுகமானது. 50 மேற்பட்ட தம்பதிகள் தங்கள் செல்லப்பிராணிகளையே திருமண சாட்சியாக தேர்ந்தெடுத்திருந்தார்கள். பூமியின் ஆழ்கடலுக்கு அடியில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய 73 புதிய எரிமலை பள்ளத்தாக்குகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இதை எதிர்காலத்தில் மீண்டும் வெடித்தால் உலகுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். பொதுவாக செவ்வாய் கிரகத்தில் உள்ள பள்ளங்களை கண்டறிய பயன்படுத்தப்படும் அதிநவீன தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சியாளர்கள் ஆழ்கடலை ஆய்வு செய்ய பயன்படுத்தினார்கள். இதன்போது கடலின் அடிப்பகுதியில் எரிமலைகள் வெடித்த பின் சுருங்குவதால் ஏற்படும் கால் டோரஸ் எனப்படும் 73 புதிய எரிமலை அமைப்புகள் இருப்பது தற்போது உறு செய்யப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இதுவரை கடலுக்கு அடியில் 30 எரிமலைகள் மட்டுமே ஆவணப்பட்டிருந்த நிலையில் இந்த புதிய கண்டுபிடிப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கண்டறியப்பட்டவற்றுள் 61 எரிமலைகள் டெக்டானிக் தட்டுக்களின் மையப்பகுதியிலும், ஏனையவை கடலடி மலைத்தொடர்கள் மற்றும் எரிமலை வளைவு பகுதிகளிலும் அமைந்துள்ளன. இவை தற்போது அமைதியாக காணப்பட்டாலும் இவை முழுமையாக அழிந்துவிடவில்லை. எதிர்காலத்தில் இவை மீண்டும் வெடிக்கும் பட்சத்தில் ஆழிப்பேரலை உள்ளிட்ட பயங்கரமான இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். சமீபத்தில் வெடித்த தொங்கா எரிமலை இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். அது கீரோசிமா அணுகுண்டு வெடிப்பை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருந்ததோடு 148 அடி உயரத்துக்கு ஆழிப்பேரலியை உருவாக்கியிருந்தது. தற்போது கண்டறியப்பட்டுள்ளவற்றில் 7 எரிமலை பள்ளங்கள் மிக அதிக ஆபத்தானவை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதால் அது குறித்து ஆராய்ச்சியாளர்கள் தீவிர தொடர் ஆராய்ச்சியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், சிறந்த T20 அணியாக வலம் வந்த இந்திய அணியின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து இங்கிலாந்து அணி தரவரிசையில் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக லார்ட்ஸ் தொடரில் நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டியுடன் இங்கிலாந்து வீராங்கனை கீதர் நைட் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து மகளிர் டெஸ்ட் போட்டியில் இந்திய வீராங்கனை ஜஸ்திகா பாட்டியா வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். இங்கிலாந்து அணிக்காக அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தி சோவி எகஸ்டோன் சாதனை படைத்திருக்கிறார். நோர்வேஜின் ஏர் விமான சேவையின் இன்ஸ்டாகிராம் பக்கம் ஆனால் படமோ பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான சேவையின் சின்னத்தை காட்டும் உலக கிண்ண கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றின் விளைவாகவே அந்த சின்னம் தற்போது நோர்வேயின் ஏவேஸால் பயன்படுத்தப்படுகிறது. இங்கிலாந்து நோர்வேயும் ஆட்டத்தில் மோதியதற்கு முன் இருநாட்டு விமான சேவைகளும் பந்தயம் கட்டின. தோல்வியை தழுவும் நாடு வெற்றி பெறும் நாட்டின் விமான சேவையின் சின்னத்தை பயன்படுத்த வேண்டும், அதுதான் பந்தயம். இங்கிலாந்து 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில் வென்றிருந்தது நோர்வேயை. பந்தயத்தில் வெற்றி பெறாத நோர்வேயின் ஏர்ஸ் அதன் இன்ஸ்டாகிராம் கணக்கின் படத்தை தற்போது மாற்றியிருக்கிறது. மிகச்சிறந்த விளையாட்டு என்று நிறுவனம் இங்கிலாந்தை பாராட்டியிருக்கிறது. புதிய படம் மிகவும் அழகாக உள்ளது, உங்கள் வாழ்த்துக்கு நன்றி, எப்போதும் நண்பர்களாக இருப்போம் என்று பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வேடிக்கையாக தெரிவித்திருக்கிறது. அதை கண்ட இணையவாசிகள் பலர் விமான நிறுவனங்களின் நட்பை பாராட்டி வருகிறார்கள். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியின் ஸ்விரேவியை வீழ்த்தி இத்தாலியின் சின சம்பியன் பட்டத்தை தக்கவைத்துக் கொண்டார். விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் உலகின் நம்பர் ஒன் வீரர் எக்ஸ் சின்னர் ஜெர்மனியின் அலெக்சிவ்ரஃப் ஆகியோர் மோதினார்கள். பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ஸ்விரேயை 6-7, 7-6, 6-3, 6-4 என்ற செற்கணக்கில் வீழ்த்தி சின்னர் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார். 3:46 நீடித்த ஆட்டத்தில் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சின்னர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்திருக்கிறார். அடுத்த 2030 கால்பந்தாட்ட உலகக்கிண்ண தொடரில் அணிகளின் எண்ணிக்கை மேலும் 16 உயர்த்தி ஒட்டுமொத்தமாக 64 அணிகளாக மாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 383.47 இந்திய பெறுமதியில் 109.13. 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.22. இந்திய பெறுமதியில் 95.68. 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.47. இந்திய பெறுமதியில் 118.30. 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450.10. இந்திய பெறுமதியில் 128.10. 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.60. இந்திய பெறுமதியில் 67.65. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளின் அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது.

0: முதலில் வருவது குரலோவியம். முக்காலவும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 130 நெஞ்சோடு புலத்தல் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 1297 நானும் மறத்தேன் அவர் மறக்கல்லா என் மானா மட நெஞ்சில் பட்டு நானும் மறந்தேன் அவர் மறக்கல்லா என் மானா மட நெஞ்சில் பட்டு.
1: அன்று நிலவின் ஒளி இல்லை, விண்மீன்கள் மட்டுமே காத்திய விளக்குகளைப் போல் கண் சுமிட்டிக் கொண்டிருந்தன. கட்டுப்படுத்த முடியாத இன்ப உணர்ச்சி கட்டுடல் முழுவதும் பரவிய நிலையில் துடிதுடிக்கும் விழிகளோடு பூங்குழலி மாங்கொல்லையில் காத்திருந்தாள். அங்குதான் அவன் வந்து அவளை சந்தித்து சங்கமமாவதாக கூறியிருந்தான். ஒரு கிழமைக்கு முன்பு அதே மாங்கொல்லையில் தான் அந்த சந்திப்பு நடந்தது. அவர்கள் வரைந்த காதல் கலவி ஓவியங்களை கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்த மாமரங்கள் இப்போது பூங்குழலி தனியே நிற்பதை பார்த்து அவன் எப்போது வருவான், அந்த காட்சி எப்போது தொடங்கும் என எதிர்நோக்கி கொண்டிருந்தன. அன்று கண்ட சுவையை நினைத்து நினைத்து எழில் மேனியை சூடாக்கிக் கொண்டு ஒரு மரத்தின் மீது சாய்ந்தவாறு தாம் சாய்வதற்கேற்ற அந்த காளையின் தோளுக்காக தவம் இருந்தால் பூங்குழலி. நாளிகை நகர்ந்தது, பின்னர் ஓடியது. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவான், இனியும் தன்னை வாட விடமாட்டான், வாரி அணைப்பான். மாறி என பொலிவான் முத்தம். இந்த நினைவோடு அவள் சாய்ந்திருந்த இளம் மாமரத்தை தங்க கரத்தால் தடவினாள். அது கண்டு மற்ற மரங்கள் சிரித்தன. அந்த இளம் மாமரத்தின் மீது பொறாமை பார்வையை வீசின. சந்தன சிலையால் தங்கள் மீது சாய்ந்துடவில்லையே என்ற ஏக்கத்தில் பெருமூச்சு விட்டன. அவள் விழிகளோ அவன் வரும் வழி பார்த்து விரியேறி கிடந்தன. அதோ அதோ மங்களான ஒளியில் அந்த ஆடவனின் உருவம் அசைந்தாடி வருகிறது. வழக்கமாக அவன் அணியின் தூய வெண்ணிற ஆடை, கையில் மணிக்கட்டு வரையில் மறைந்திருக்கும் சொக்காய், தலையில் அழகிய முண்டாசு அந்த உருவத்தின் வரவுக்காகத்தான் பருவு கிளி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தது. அவன் வருகிறான் என்றதுமே வீங்கி புடைத்து நின்ற நெஞ்சகம் அருகில் நெருங்கிவிட்டான் என்றதும் துள்ளி குதித்தது. அத்தான் என்று கத்திவிட்டால் அந்த ஒளியிலேதான் எவ்வளவு விரகதாக வேதனை. அவனோ எதுவும் பேசாமல் எதிரே வந்து நின்றான். ஏனத்தான் இவ்வளவு நேரம் என்று கேட்டவள் அவனிடமிருந்து பதில் வருவதற்குள் அவனை தாவி அணைத்தவாறு தரையில் விழுந்தாள். அவனுடன் சேர்ந்து ஏ அப்பா அவ்வளவு அவசரமா என்று அவன் கேட்டு கலகலவன் சிரித்தான். பூங்குழலி மிரண்டு போனாள். காரணம், அவளுடன் பேசிய குரல் ஆண் குரல் அல்ல, பெண்ணின் குரல். அதுவும் அவளுடைய அருமை தோழி இனியவள் என்பவளின் குரல். பூங்குழலி அவளை உதறிவிட்டு எழுந்து நின்றாள். தோழி இனியவளும் தான் அணிந்திருந்த ஆணுடையை களைந்துவிட்டு எதிரே நின்றாள். உயிர் தோழிதான் என்றாலும் தன்னுடைய ஏக்கத்தையும் தாபத்தையும் அவளிடத்தில் இவ்வளவு வெளிப்படையாக காட்டிக் கொண்டோமே என்ற வெட்கம் பூங்குழலியை தலைகுனிய வைத்துவிட்டது. இனியவள் பூங்குழலியை ஏமாற்றியதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டாள். பிறகு இருவரும் மனம் விட்டு பேசிக் கொண்டார்கள். பூங்குழலி இனியவளிடம் என்னடி செய்வது, அவர் மறந்தாலும் அவரை மறக்க முடியாத மாட்சிமையை அற்ற மட நெஞ்சத்துடன் நானும் சேர்ந்து வெட்கத்தையும் மறந்துவிட்டேன் என்றாள். அதற்கு இனியவள், ஆமாம் ஆமாம், கண்டவுடனே கட்டித்தழுவி காதல் காவியம் பாட தொடங்கிவிட்ட உன் செயலை நோக்கும் போது நீ நாணம் என்னும் சிறந்த பண்பை மறந்துதான் விட்டாய் என்பதை உடனே புரிந்து கொண்டேன் என்று கேலி செய்தாள் அதற்கான நல்லவரின் குரல். நானும் மறந்தேன் அவர் மறக்கல்லா என் மானா மட நெஞ்சில் பட்டு. நெஞ்சோடு புலத்தல் என்ற தலைப்பில் அதிகாரம் 130 பாடல் 1297.

0: அரசு லாட்சபலை யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக நலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 கை பரிஸ் பற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூபரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நிறைய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். நிறைய தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055. நிறைய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனுங்கவரும் பட்டு புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை பிரிவுகளுக்கும் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கவுன்சில் 58 2005 சூரிச். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ என்எஸ் 44 440 60 50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 79 830 80 04.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடம் வந்த போதும் தடகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபா.

மக்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமா.

ராகவனுக்கு மரணம், தமிழன் பண்பு. போர்க்கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த 18 இந்திய ராணுவ வீரர்களை கட்டி அவர்கள் உடலில் டயர்களை போட்டு உயிரோடு புலிகள் கொளுத்தி விட்டார்கள் என்று இந்திய அரசு திட்டமிட்ட பொய்ப்பிரச்சாரம் செய்தது. புலிகள் கொடூரமானவர்கள் என்று சித்தரிப்பதில் வானொலியும் தொலைக்காட்சியும் முன்னின்றன. ஆனால் நடந்தது என்ன? இந்தியாவின் பொய் முகத்தை விடுதலை புலிகள் அம்பலப்படுத்தினார்கள். 1987 ஆண்டு நவம்பர் மாதம் உலக பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் 18 இந்திய வீரர்களையும் தளபதி மாத்தையா கொண்டு வந்து விடுவித்தார். இந்திய படையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் யாழ்ப்பாண நகருக்குள் மாத்தையா கைதிகளுடன் பூந்தது எப்படி என்பது தெரியாமல் இந்திய அதிகாரிகள் திகைத்தார்கள். விடுவிக்கப்பட்ட இந்திய வீரர்களிடம் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் என்று இந்திய அதிகாரிகள் பத்திரிகையாளர்களிடம் கூறினார்கள். ஆனால் மாத்தையா குறுக்கிட்டு, நாங்கள் இவர்களை சித்திரவதை செய்தோமா என்று கேளுங்கள் என்று தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான வாமன் சித்தி, அப்படியொன்றும் நடக்கவில்லை, நாங்கள் மிக நன்றாகவே நடத்தப்பட்டோம் என்று பதிலளித்தார். இந்திய ராணுவ அட்டூழியங்கள் பற்றிய சில புகைப்படங்களை மாத்தையா பத்திரிகையாளர்களுக்கு வழங்கிவிட்டு விடைபெற்று வந்ததை போலவே மாயமாக அவர் மறைந்து போனார். அவர் மறைந்ததும் இந்திய அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை மிரட்டினார்கள். புகைப்படங்களை எங்களிடம் திருப்பி தந்து விடுங்கள், இல்லை என்றால் இன்னொரு முறை இலங்கை வரவிட மாட்டோம் என்றார்கள். வேறு வழி இல்லாமல் பத்திரிகையாளர்கள் அந்த படங்களை திருப்பி கொடுத்தார்கள். தங்கள் மக்களை கொன்று குவித்து ஆக்கிரமிப்பு படியைச் சேர்ந்த வீரர்கள் தம்மிடம் பிடிபட்ட பொழுது போர்க்கைதிகளுக்குரிய மரியாதையுடன் அவர்களை விடுதலை புலிகள் நடத்தி தமிழர் தம் பண்பாட்டினை நிலநிறுத்தி காட்டினார்கள். ஆனால் இந்திய படையோ தூதனாக வந்த புலி வீரனை நயவஞ்சமாக படுகொலை செய்த வரலாறு இதோ. கட்டுவன் சந்தியில் சிங்கள ராணுவத்துடன் மூண்டெழுந்த போரில் எதிர்பாராத விதமாக ஜெனியின் நெற்றி நடுவில் பாய்ந்த குண்டு காதுக்கு மேலாக துளைத்துக் கொண்டு வெளியே சென்றது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு எப்படியோ பிழைத்தார். ஜெனி அவர் நெற்றிக்குள் ஒரு உலோகத்தோடு பதிப்பிக்கப்பட்டது. ஆனாலும் மறுபடியும் களங்காணவே அவர் துடித்தார். இந்திய படையுடன் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்த ஜொனி மதுரைக்கு கொண்டு வரப்பட்டு எங்கள் இல்லத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சில நாட்கள் அவர் தங்கியிருந்தார். அப்பொழுது சென்னையில் இருந்த தளபதி கிட்டு ஜொனியை உடனடியாக சென்னைக்கு அனுப்புமாறு செய்தி அனுப்பினார். முழுமையாக குணமடியாத நிலையில் ஜொனியை அனுப்பி வைக்க நான் தயங்கினேன். ஆனால் கிட்டுவின் அழைப்பை ஏற்று ஜொனி சென்னை போவதில் அவசரம் காட்டினார். அரைகுறை மனதோடு அவரை அனுப்பி வைத்தேன். சென்னை சென்ற அவருக்கு மிக முக்கியமான பணி கொடுக்கப்பட்டது. கிட்டுவுடன் ரோ அதிகாரிகள் நடத்திய பேச்சுக்கள் பற்றி தலைவர் பிரபாகரன் அவர்களிடம் கூறி அவரின் கருத்தை அறிந்து வர ஒருவரை அனுப்ப வேண்டியிருந்தது. பிரபாகரன் இருக்குமிடம் தெரிந்த அவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரையே அனுப்ப முடியும். இந்த தகுதிகள் படைத்தவர் ஜொனி ஒருவரே. எனவே அவரை கிட்டு அனுப்பி வைத்தார். இந்திய ராணுவ விமானத்தில் யாழ்ப்பாணம் அழைத்து செல்லப்பட்ட ஜொனி தலைவர் பிரபாகரன் அவர்களை ரகசியமாக சந்தித்துவிட்டு திரும்பும் பொழுது ராணுவம் அவரை வளைத்துக் கொண்டது. பிரபாகரன் இருக்குமிடத்தை கூறும்படி நிர்பந்தித்தது. ஜொனி மறுத்துவிட்டார். அவரிடமிருந்து எந்த ரகசியத்தையும் பெற முடியாத ஆத்திரத்தில் இந்திய ராணுவம் ஜொனியை சுட்டுக் கொன்றது. கைதிகளாக பிடிபட்ட பாரத வீரர்களை பரிவோடு நடத்தி விடுதலை செய்தனர் விடுதலை புலிகள். இது தமிழர் தம் பண்பாடு, தூதுவனாக வந்தவரை படுகொலை செய்தது இந்திய ராணுவம், இது பாரத பண்பாடு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் புலிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள மூதூர் பிரதேசத்தினுள் அமைந்த காட்டு பகுதியில் அயல் எல்லை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சிங்கள பெண்மணி வழிதவறி வந்துவிட்டார். அப்போது அங்கு வைத்து அந்த சிங்கள பெண்மணியை துப்பாக்கியை காட்டி மிரட்டி ஒரு தமிழ் வாலிபன் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி வருகிறார். இதனை அந்த சிங்கள பெண்மணி புலிகள் இயக்கத்தின் முகாமுக்கு சென்று முறைப்பாடு செய்தாள். உடனே இயக்க போராளிகள் அனைவரும் தேடுதலில் ஈடுபட்ட அந்த வாலிபனை இறுதியாக ஆதாரங்களுடன் கண்டுபிடித்து விட்டார்கள். அத்துடன் அந்த சிங்கள பெண்மணியும் அவனை அடையாளம் காட்டிவிட்டார். அந்த வாலிபன் இயக்கத்தினுடைய தீவிர உதவியாளனும் அங்கு பெரும்பாலான காட்டு பிரதேசங்களுக்கான வழிகாட்டியும் ஆவான். அந்த வேளை அந்த சிங்கள பெண்மணியானவள் அங்குள்ள தமிழ் பெண்கள் சிலரின் உதவியுடன் அங்கு அமைந்துள்ள சிறிய வைத்தியசாலை ஒன்றுக்கு வைத்திய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாள். இந்த செய்தியை மூதூர் பிரதேச பொறுப்பாளர் தேசிய தலைவர் அவர்களுக்கு விரிவாக அறிவித்து என்ன செய்வதென்று கேட்டார்.
அத்துடன் அந்த சிங்கள பெண்மணியை வல்லுறவுக்குட்படுத்திய வாலிபன் அந்த சிங்கள பெண்மணியானவள் முன்பு தமிழர்கள் வாழ்ந்த அதே கிராமத்தில் தமிழர்களை துரத்தி அடித்துவிட்டு குடியேற்றப்பட்டவர்கள் என்றும், அதே சிங்கள குடியேற்றத்தைச் சேர்ந்த சிங்களவர்கள் எமது தமிழ் பெண்களை வல்லுறவுக்குட்படுத்தி இருக்கிறார்கள் என்றும், அதனால்தான் தமிழ் வாலிபன் அந்த சிங்கள பெண்மணியை வல்லுறவுக்குட்படுத்தியதாக நியாயப்படுத்தி கூறியதும் தலைவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் அந்த தமிழ் வாலிபன் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு செய்த பங்களிப்புகளையும் அவன் இல்லாதுவிட்டால் அங்குள்ள பெரியதொரு காட்டு பிரதேசத்துக்கு வழிகாட்டி இல்லை என்பதையும் அந்த பொறுப்பாளர் அறிவித்திருந்தார். அதற்கு தேசிய தலைவர் அவர்கள் உறுதியாக, அனைவருக்கும் ஒரே நீதிதான் என்றும், அந்த சிங்கள பெண்மணியை அவரது சொந்த கிராமத்துக்கு அனுப்புவதற்கு முன்பு அந்த பெண் அறியக்கூடியதாக அந்த இளைஞனுக்கு மரண தண்டனை வழங்கும்படியும், அதன் பின்பு அந்த பெண்ணை பாதுகாப்பாக அவரது சொந்த கிராமத்துக்கு அனுப்பும்படியும் அறிவித்திருந்தார். மறுநாள் தண்டனை நிறைவேற்றப்பட்ட விடயமும் சிங்கள பெண் பாதுகாப்பாக அவரது கிராமத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட விவரமும் பிரதேச பொறுப்பாளரால் தேசிய தலைவர் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனை படித்த தேசிய தலைவர் அவர்கள் அங்கிருந்த தளபதிகளுக்கு காட்டிவிட்டு அனைவருக்கும் ஒரே நீதிதான் என்று உறுதியாக பிரபாகரன் கூறினார். என்னை மற்றவர்கள் ஒரு வீரன் என்று சொல்வதை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த தகமையற்ற ஒன்று நான் எனது லட்சியத்தில் வென்றிருக்க வேண்டும், அல்லது மாவீரனாய் இருக்க வேண்டும். இரண்டுமே இல்லாத போது என்னை நான் ஒரு வீரன் என்று எப்படி ஏற்றுக்கொள்வதென்று அடிக்கடி சொல்லிக் கொள்பவர் தான் தேசிய தலைவர். தமிழேந்தி மாமாதான் எனக்கு சம்பளம் தாரவர் என்று தான் பெற்ற பிள்ளைகளிடம் சொல்வதன் மூலம் தன்னை ஒரு தொண்டனாக பிள்ளைகள் நெஞ்சத்தில் பதிய வைத்து நிற்பவர் பிரபாகரன். போராளி ஒருவர் எனக்கு சொன்னார், எங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அண்ணன் மிகவும் எளிமையானவர். கிழிந்த தன் சாரத்தை தானே தைத்து கட்டுவார். வளங்களுக்கு அவருக்கு கொடுக்கப்படும் புதிய சவர்க்காரத்தின் மேல் தேய்த்த பழைய சவர்க்காரத்தை ஒட்டி அதன் முழு உச்ச பயனையும் பெறுவார். தேசிய தலைவர் அவர்களை சந்திக்க ஆயுக்குழு ஒன்று ஒரு முறை போனது. மிகவும் பாதுகாப்பாக அவர்கள் தலைவரிடம் அழைத்து செல்லப்பட்டார்கள். அவர்கள் அங்கே பெற்ற முதல் அதிர்ச்சி என்னவென்றால், தேசிய தலைவர் அவர்களே அவர்கள் சென்ற வாகனத்தின் கதவை திறந்து வரவேற்றதுதான். பின்னர் அவர்கள் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் பேசியதை அமைதியாக முழுமையாக கேட்டுக் கொண்டிருந்த பான்மை, அவரது அடக்கமான அந்த போக்கு ஆயர்களை மிகவும் ஈர்த்து கொண்டதாம். பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்று வள்ளுவன் கூறி வைத்ததும் இதுதான். போராட்ட போக்குகளில் கடும் நெருக்கடிகள் காலத்துக்கு காலம் ஏற்படுவதுண்டு. அப்படியான நெருக்கடிகளிலும் அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்காக வேணும் செய்யப்படும் எந்த பணியிலும் நேர்மை தவறுவதை அல்லது வஞ்சகமான செயற்பாடுகளை தலைவர் பிரபாகரன் அவர்கள் அனுமதிப்பதில்லை. மில்லர் கரும்புலியாக களம் செல்வதற்கு முந்திய நிலைமை, அது சிறிய முகாமினை கூட இயக்கம் தாங்கி அழிக்க ஆரம்பிக்காத 1985 முற்பகுதியாக இருக்க வேண்டும். அந்த வேளையில் ராணுவ முகாம் ஒன்றை தாக்குவது என்பது இயக்கத்துக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்திருக்கும். களத்தில் நின்ற பொறுப்பாளர்களால் திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டிருந்தது. அதாவது தனியார் வாகனங்கள் சிறு பரிசோதனையுடன் செல்லும் வீதியின் உரமாக அமைந்திருந்தது அந்த ராணுவ முகாம். அந்த ராணுவ முகாம் ஊடாக வளமையாக சென்று வரும் பொது ஆள் ஒருவருடைய வாகனமும் புது நபரான சாரதியும் வளமையாக சோதனை செய்யும் ராணுவத்துக்கு பழக்கமாக போய்விட்டதால் சோதனை இல்லாமலே போய்வரக்கூடியதாக அமைந்திருந்தது. அதனை அவதானித்த அவர்கள் வாகன சாரதிக்கு தெரியாமல் வாகனத்தில் வெடிகுண்டை பொருத்திவிட்டு வாகனம் ராணுவ முகாமின் மத்தியில் செல்லும் போது தூர கட்ட

கிண்டு பேச்சுக்கள் தோல்வியடைந்ததிலிருந்து பெங்களூர் சாக் உச்சிமாநாடு வரையான கால இடைவெளியில் தமிழரின் தேசிய போராட்ட அரங்கில் பாரதூரமான நிகழ்வுகள் நடந்தேறின. எல்லாவற்றுக்கும் முதன்மையாக தமிழ் விடுதலை அமைப்புகளின் ஒன்றுபட்ட கூட்டணியாக செயற்பட்ட ஈழத் தேசிய விடுதலை முன்னணி பிளவுபட்டு சீர்குலைந்தது. முன்னணியில் அங்கம் வைத்த முக்கிய இரண்டு அமைப்புகளான விடுதலை புலிகளுக்கும் கெலோ இயக்கத்துக்கும் மத்தியில் 1986 ஏப்ரல் மேகால பகுதியில் ஆயுதம் மோதல் வெடித்தது. கெலோ தலைவர் ஸ்ரீ சபாரத்னமும் அவரது போராளிகள் பலரும் இந்த சண்டையில் கொல்லப்பட்டார்கள். இதனைத் தொடர்ந்து இபிஆர்எல் அமைப்புக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே பகை மூண்டது. தமிழீழத்தில் இயங்கிய இபிஆர்எல் போராளிகள் விடுதலை புலிகளால் நிராயுத பாணிகளாக்கப்பட்டார்கள். விடுதலை புலிகளின் அழுத்தத்துக்கு பணிந்த புலட் அமைப்பு தமிழர் தாயகத்தில் தனது ராணுவ நடவடிக்கைகள் அனைத்தையும் நிறுத்திக் கொள்வதாக அறிவித்தது. ஈரோஸ் அமைப்பின் தலைவர் பாலகுமார் விடுதலை புலிகளின் தலைமையுடன் நட்புறவை பேணியை வளர்த்ததால் இரண்டு அமைப்புகளுக்கு மத்தியில் தொடர்ந்து நல்லெண்ணம் நிலவியது. டெலோ இபிஆர்எல் அமைப்புகளுக்கு எதிரான விடுதலை புலிகளின் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கி அவற்றை வெற்றிகரமாக நடத்தி முடித்தவர் தளபதி கிட்டு ஆவார். மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு விடுதலை போராட்டத்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்திய ஆயுத குழுக்களை நிராயுத பாணிகளாக்கி யாழ்ப்பாண சமூகத்தில் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நிறுவிய பெருமை தளபதி கிட்டுவியே சாரம். ஒருபுறம் மாற்று அமைப்புகளின் சமூக விரோத நடவடிக்கைகளை அடக்கியதோடு தொடர்ச்சியாக சிங்கள ஆயுதப்படைகள் மீது துணிகர தாக்குதல்களை நடத்தி படையினரை முகாமுக்குள் முடங்க வைத்து யாழ்ப்பாணத்தை விடுதலை புலிகளின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து மகத்தான வரலாற்று சாதனையை படைத்ததும் தளபதி கிட்டுதான். இத்தகைய திருப்பங்கள் காரணமாக 1986 நவம்பரில் சாக் உச்சிமாநாடு கூடுவதற்கு முந்தைய காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமே ஈழத்தமிழரின் தேசிய சுதந்திர போராட்டத்தை நிர்ணயிக்கும் அரசியல் அமைப்பாக விளங்கியது.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை நலனிலையை மாற்றிய எந்த இடம் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: உலகில் சியாச்சில் ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன், நானும் பாட்டி வெட்ட இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்ததான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல இருக்கு, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன ஜியா செய்யற சொன்னதும் தெரியும், ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவையை நீ சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம், வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். நேரடிய விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லாம் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒளி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை சேர்ந்தவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளிர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.

சங்கமத்திலே இனி தொடர்ந்து வரையிருப்பது. நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் ஏழு. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்

0: இது என்ன என்ன என்ன நடந்தது, ஏன் கத்துறீங்க? என்னது
1: கத்துறானோ? என்ன கத்துறேன்?
0: உங்களுக்கு நடு கனவுல அம்மாட நினைப்பு
1: தான் நடந்திருக்கு அம்மாக்கு?
0: வாங்க, உங்களை நீங்க அவையே நினைச்சு கொண்டு வந்தீங்க. இப்ப பகல் இப்ப இதுல சும்மா படுத்து சரி வந்துட்டு கனவு வந்துட்டு வெளியில முடிச்சிருக்கேன். அதே கதை நீ திரும்ப கொண்டாலும் அம்மா தான்.
1: இல்ல, நான் அம்மாவோட சண்டை பிடிச்சான்.
0: அமைதியா வந்து சாப்பிடாம இல்ல வந்து படுத்த நீங்க உடனே வெளிக்கிட போறீங்க அங்க?
1: இல்ல, அம்மாவோட சண்டை பிடிச்சு போட்டா எனக்கு என்னவோ மன சரியில்லாம கிடக்குது.
0: சண்டை வாரதுதானே வந்துட்டு இது புதுசா தான் சண்டை பிடிச்ச மாதிரி நிக்கிறீங்க. நடுவு தானே சண்டை பிடிக்கிறோம்.
1: நான் சண்டை பிடிக்கிற அம்மாவோட
0: அவ சும்மா இருக்கணுமே. அவ உங்களோட நடுவ சண்டை தானே பிடிக்கிறா?
1: அது இல்ல அம்மா, நான் அப்படி பேசிக்க கூடாது. அம்மா
0: அவன் பிள்ளைங்கிட்ட பேசக்கூடாது.
1: நீங்க இல்ல நீரும் வந்தீரன்னு சொன்னால் அம்மா
0: கொஞ்சம் சந்தோஷப்படுவா? என்ன சந்தோஷப்படுவா?
1: அவ சும்மா கோபத்துல கதைச்சிருப்பா. அவ அப்படி இல்ல, கோபத்துல கதைச்சிருப்பா. அதுக்கே
0: எடுப்பாலும் கோபம் அங்கிட்டு விட்டுலாம் வர்றது. என்ன கோபம் வர்றது?
1: இல்ல, அவ தங்களை விட்டுட்டு உங்களை கூட்டிட்டு போனது கொஞ்சம் தெரியுதா? வேதமனாக்கள் அந்த ஜோசிப்பே அப்படி
0: வயசு போனா ஒரு பக்குவம் பெறணும். இல்ல,
1: அவ அப்படி நிக்க மாட்டேன்.
0: விருப்பத்தை
1: அவ அப்படி நிக்கிற ஆள் இல்ல. நீ அப்படி நிக்காதீங்க.
0: நீங்க இப்படி இப்படி சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறத அதான் அன்னைக்கு அந்த அவ கல்யாணம் கட்டுற உங்களுக்கு வேற கல்யாணம் இல்ல கட்டி வைக்க இருந்தது மனசி.
1: அது இல்லாத மரம் விரும்புறா. நம்பி ஏற்ற மகளை கல்யாணம் கட்டுறது விரும்புறதா?
0: அது விரும்புறது சரி, கட்டி ரெண்டு பிள்ளைகளும் பிறந்த அப்புறம் கட்டி வைக்கணும் ஆசைப்படுறதுல நியாயம் இருக்கா?
1: அது எப்போ கல்யாணத்துக்கு முதல்ல கட்டி வைக்க ஆசைப்பட்டு சொன்னவா?
0: என்னத்துக்கு வாங்க போறோம்? அதுக்கு திருப்பி தொடங்குறீங்க?
1: ஒரு போட்டு வாரம் எனக்கு ஒரு மாதிரி கிடக்கு.
0: இந்த வீட்டுல எவ்வளவு வேலை அடக்கு தெரியுமா? இந்த பிள்ளையோட வேலை எவ்வளவு, எனக்கு நிறைய வேலை அடக்கு. பேசாம சாப்பிடுங்க, முதல் போட்டு வச்சவங்க
1: வேறங்க. எனக்கு சாப்பாடு எனக்கு ஒரு மாதிரி கிடக்கு, சாப்பாடு வேண்டாம்.
0: சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். உங்களுக்கு இந்த பசியும் பசி கலையில வந்து படுத்ததுதான் இவ்வளவுக்கும் காரணம்.
1: இல்ல, இப்ப எனக்கு என்ன மனசு சரியில்லை, நான் சாப்பாடு வேண்டாம்.
0: உங்களுக்கு இந்த இதுதான் மனசு சரியா இருந்திருக்கு.
1: போய் கலைச்சா இதாயிருவா? என்ன கொஞ்சம் குறைஞ்சிருமாக்கு அந்த மாதிரி யோசிக்க போயிருந்தேன், நான் என்னவோ இப்படி பேசி போட்டேன் நீ வர மாட்டேன்னு சொல்லி என்ன யோசிச்சோன்ற கேள்வி இல்லை.
0: இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க வந்து டெலிபோன்ல எடுத்து என்ன அங்க தாளம் போட்டுட்டு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல.
1: நான் ஒரு சண்டை தானே பிடிச்சான், ஐயோ கடவுளே
0: சண்டை பிடிச்சாது எனக்கு முன்னது இல்ல.
1: உங்களை என் பையன் காய்ச்சினான், எங்க அம்மாவோட
0: எல்லாம் சொல்லிட்டு தானே காய்ச்சி கொண்டு இருக்கீங்க. எனக்கு தெரியல உங்கட அம்மா பாசத்துக்கு ஒரு அளவே இல்ல.
1: அம்மாட பாசம் இருக்கு, உங்களுக்கு அம்மால பாசம் இல்லையே.
0: எங்கட அம்மால பாசம் இருக்குத்தான், ஆனா உங்கட அம்மா இப்படியா நிக்கிறா? உங்கட அம்மா எங்கட அம்மா உங்களோட பாசமா இருக்கிறா, என்னோடையும் பாசமா இருக்கிறா, ஆனா உங்கட அம்மா அப்படியா? உங்களோட மட்டும்தான் பாசம், என்ன கண்டாலே அந்த மனசுக்கு வந்துட்டு இதா இருக்கு.
1: அப்படி இல்ல, அதனாலும் அப்படி கிடையாது, நம்மளால பாசம் தான்.
0: இப்படியே சொல்லி கொண்டிருங்க.
1: இப்ப நான் போட்டுட வேண்டாமோ? என்ன சொல்லு, நான் போட்டோ வேண்டாமா?
0: என்ன ஏதோ இல்லாதே என்னிட்ட தங்க கேட்டு செய்யற நீங்க மாதிரி இருக்கிறீங்க. எனக்கு என்ன பொறுத்தவரையில நீங்க போக வேண்டாம்.
1: பிள்ளைகளை விட்டு போட்டா
0: சாப்பிட்டு கொஞ்சம் மெமரியா இருக்கு, எல்லாம் சரி வந்துடும்.
1: உங்களுக்கு
0: நாளைக்கு வேலை இல்ல. இப்ப போ, இப்ப எத்தனை மணி? இப்ப எத்தனை மணிக்கு வருவீங்க?
1: பத்து மணி ஆகுது.
0: பத்து மணி ஆகுது. இனி பத்து மணிக்கு இருந்தா போன உடனே உங்க அம்மா விடுவாவா? எத்தனை கதை கதைப்பா தெரியுமா? முதல்ல இருந்து தொடங்கி
1: என்ன
0: நீங்க என்ன பெரிய நடுவு போய் போய் அங்க போய் உடைஞ்சிடோட?
1: நான் அப்படி ஒண்ணு உடைஞ்சிடல.
0: நீங்க சொன்னது நீங்க சொன்னது நீங்க சொன்னதுதான் அந்த மனசு முழுக்க எனக்கு சொல்லி பேசினது.
1: நீங்களும்
0: வந்துட்டு அப்படி செய்யறா அப்படி கலைக்கிறான் தெரிஞ்சும் திருப்பி திருப்பி வந்துட்டு என்ன பத்தி சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன
1: அர்த்தம்? சண்டை பிடிச்சது சும்மா சொல்லிச்சிருந்தேன்.
0: மாமியாரோ எங்களோட கொளி வைக்கிறதுக்கு மெயின் இதே வந்துட்டு நீங்க தான். நல்லா போட்டு கொடுக்கறது, பின் ரெண்டு பக்கமும் மூட்டி விட்டுட்டு நடுவு நாண்டு கூத்து பாக்குறது.
1: அப்படி ஒன்றும் இல்ல, நான் ஒன்னும் மூட்டி விடாம இல்ல, கூட்டு விடாமல.
0: நீங்க அவ கூட என்ன விட்டு கொடுக்க கூடாது?
1: நான் போட்டு கொடுத்தேன்.
0: நெடுவத்தானே வந்துட்டு ஐயோ அவள் அப்படி செய்யறாள் இப்படி செய்யறாள்னு அவ பேசினா மோமெண்ட் சொல்லி மண்டி ஆட்டுறது இல்ல அடி போட்டு கொடுக்கறது.
1: அது இல்ல, அது நான் சண்டை பிடிச்சிருக்கோனால சொல்ல வந்தாங்க. கொஞ்சம்
0: அவளோட இருக்கே இல்லாதுன்னு சொல்லி சொன்னு சொல்லி அப்படியே சொல்றாங்க. அவளோட இருக்கேலான்ற அந்த ஒரு வார்த்தையே காணுமே புரிய என்னத்துக்கு
1: தின்ன தெளிவம் பெறுது.
0: இப்ப என்ன டெலிபோன் வந்துட்டு இப்ப எனக்கு யாரும் டெலிபோன் அடிக்க கூடாதுன்றீங்களா?
1: இல்ல எனக்கு அடிக்கிறேன், வீட்டு அடிக்கிறேன்.
0: வீட்டு டெலிபோனுக்கு எனக்கு வரும், உங்களுக்கு வரும்.
1: அப்பாவே
0: ஓ மாமா மாமா தான் அடிக்கிறார்.
1: என்னோட வீட்டுக்கு வரும் போன.
0: ஹலோ,
1: அப்ப நீங்க என்னெடுத்தான் ஹலோ ஹலோ அப்பா அப்பா புரியல என்ன? ஹலோ அப்பா என்ன நீ வளருங்க அப்பா ஐயோ அம்மா
0: என்னப்பா
1: அப்பா என்ன அவன் மயங்கி போனாவோ ஏன் பொம்பளை வச்சிருக்கீங்களே.
0: என்னப்பா
1: கொஞ்சம் பொறுப்பு பாரு, இது பொம்மை அடிக்க நல்லா இருந்தேன் வார் நம்ம உடனே வாரோ வார்ன பழகு வார் உங்க அழகு கலங்க நான் வார் நார் ஐயோ
0: என்ன இப்ப போக போறீங்க?
1: ஓ அம்மா மயில் விழுந்துங்கனாவா?
0: என்னப்பா என்ன நடந்தது
1: என்னன்னு தெரியல. சின்ன போட்டு வாரன்.
0: ஓ சரி வெளிக்கிடுங்க நேரத்துக்கு.

நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் 7. பங்கெடுத்துக் கொண்ட கலை

0: பரிசு மாணவர்களையும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: இப்பாடசாலையில் கல்வி பெற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், ஒளிபரப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெட் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 பரிஸ் 18 தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 1 7 16 சைபர் அல்லது 6 52 66 30 1 மின்னஞ்சல் முகவரி sachidanandan@gmail.com. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃப்ரோஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர். தரமான பொருட்களை தேடி அங்கு வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாணி ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடலுணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ விக்கினர் 1 42 5 41 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு, பொருளும் உண்டு.

0: ஒரு படியா ஏத்திக்கிற விளக்கு
1: உலகின் மகப்பற்காமலம்.
0: எல்லாரும் போனவை நான் போகும் முன்னே இரண்டில் ஒன்று
1: உலகின் மறுபக்கத்தில் தியாவின் எண்ணங்கள்.
2: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பொருளாதார பேராசிரியராகவும் மற்றும் பல உலக தலைவர்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் ஆலோசகராகவும் இயங்கி வரும் பேராசிரியர் ஜெஃப்ரி சாக்ஸ், ஈரானின் தெஹ்ரான் யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக கடமையாற்றி வரும் சையத் முகமது மிராண்டி, இவருடைய தந்தையார் அயத்தொல்லா அலி கமேனியின் ஒரு மருத்துவரானார். இவர்கள் இருவரும் அண்மையில் நடந்த ஒரு உரையாடலில் பங்கேற்றிய போது கூறிய சில விடயங்களை தற்போது உங்கள் முன்வைக்கின்றேன். வெற்றியாளர் அமெரிக்க டாலர், இதனை பெட்ரோ டாலர் என்றும் கூறுவார்கள். எனவே இந்த பெட்ரோ டாலர் முறைக்கும் உலக அளவில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்திற்கும் இடையிலான தொடர்பு பற்றி விசாரித்த போது அதற்கு பதில் அளிக்கையில்,
3: moment after the collapse of the Soviet Union, instead of being one where the United States sits back and takes advantage of this opportunity and benefits from it economically, being the center of commerce and business and trade, it immediately began to try to impose its will on the rest of the world and become the hegemon that dictates terms to everyone. And ultimately, as a result, it began sanctioning country after country, of course, attacking countries, destroying countries. And gradually, as a result, both because of the deficit of the United States, the endless wars that it began carrying out, especially since 9/11. The United States has encouraged countries to begin to seek solutions to protect themselves from the U.S. financial system, from the U.S. Military threats. So they began to seek means to protect themselves through alternative systems of commerce, moving away from the dollar. And with Iran, for example, in the case of Iran, gradually the United States began imposing more and more sanctions. Under Obama, we had the maximum pressure sanctions. And that, for a period of time, really cornered Iran. It made life very difficult for the Iranians, and the Iranian government was really facing troubling times managing its affairs. But the problem with the United States is that once it began using this tool, it started using it against other actors. And then, for example, the Russians, and then to the Chinese. And so ultimately what it did was it brought about countries thinking collectively, increasingly thinking collectively about alternatives to the U.S. dollar and U.S. financial institutions.
2: சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பிறகு உலகம் ஒரு துருவ ஆதிக்க நிலையை எட்டியதிலிருந்து, அதாவது அமெரிக்கா ஒரு முனை உலக ஆதிக்க நிலையை எட்டியதிலிருந்து, அந்த சூழலை பயன்படுத்தி வணிகம் மற்றும் வர்த்தகத்தின் மையமாக திகழ்ந்து பொருளாதார ரீதியாக பயனடைவதற்கு பதிலாக அது உடனடியாக தனது விருப்பத்தை உலகின் புற நாடுகள் மீது திணிக்க தொடங்கியது. அனைவருக்கும் நிபந்தனைகளை விதிக்கும் ஒரு ஆதிக்க சக்தியாக மாற முயன்றது. இதன் விளைவாக அது அடுத்தடுத்து பல நாடுகள் மீது பொருளாதார தடைகளை விதித்தது. அத்துடன் நாடுகளை தாக்குவதும் அழிப்பதும் போன்ற, மற்றும் குறிப்பாக செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு அது தொடர்ந்து நடத்திய முடிவில்லாத போர்கள், இவை காரணங்கள் புற நாடுகள் அமெரிக்காவின் நிதி அமைப்பு மற்றும் இராணுவ அச்சுறுத்தல்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வழிகளை தேடத் தொடங்கின. எனவே டாலர் சார்ந்த அமைப்பில் இருந்து விலகி மாற்று வர்த்தக முறைகள் மூலம் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகளை அவை நாடத் தொடங்கின. உதாரணமாக ஈரானின் விஷயத்தில் அமெரிக்கா படிப்படியாக மேலும் பல பொருளாதார தடைகளை விதிக்க தொடங்கியது. ஒபாமா ஆட்சி காலத்தில் அதிகபட்ச அழுத்தம் அளிக்கும் வகையிலான தடைகள் அமல்படுத்தப்பட்டன. அவை ஒரு காலகட்டத்தில் ஈரானை மிகவும் நெருக்கடியான நிலைக்கு தள்ளின. அது ஈரானிய மக்களின் வாழ்க்கையை மிகவும் கடினமாக்கியது. அத்துடன் ஈரானிய அரசாங்கமும் தனது நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் பெரும் சிக்கல்களை எதிர்கொண்டது. ஆனால் அமெரிக்காவிடம் உள்ள சிக்கல் என்னவென்றால், ஒருமுறை இந்த ஆயுதத்தை நிதி தடைகள் போன்றவற்றை பயன்படுத்த தொடங்கியதும் அது மற்ற தரப்பினருக்கு எதிராகவும், உதாரணமாக ரஷ்யர்கள் மற்றும் பின்னர் சீனர்களுக்கு எதிராகவும் இதை பயன்படுத்த தொடங்கியது. இறுதியில் இது என்ன விளைவை ஏற்படுத்தியது என்றால், நாடுகள் ஒன்றிணைந்து சிந்திக்க தொடங்கின. அமெரிக்க டாலர் மற்றும் அமெரிக்க நிதி நிறுவனங்களுக்கு மாற்றான வழிகள் குறித்து அவை தீவிரமாக சிந்திக்க
3: தொடங்கினர். Has contributed to that immensely because, first of all, the petrodollar is, as you know much better than I, you're an economist and I'm a layman, the petrodollar is founded upon the oil trade, and now the oil trade has been significantly reduced, and the role of the Persian Gulf Arab regimes has been diminished. Even if we go back to something similar to what we the normal situation before the war, it will never be normal again, in my opinion. I think that many of these countries will begin rethinking their alliances, at least to a degree, thinking more about better relations with China and Russia and perhaps Iran to protect themselves from the United States. And this is going to further erode the role of the U.S. dollar. So, in my opinion, this process of the dollar gradually being undermined, which began, I think, soon after the unipolar moment with sanctions and wars and deficits and neoliberalism, ultimately, because of this war, it's going to the decline is going to move forward much faster. And I think countries are going to break, countries in BRICS or the Shanghai Cooperation Organization or other global institutions or organizations, they're going to move forward at a faster pace to find alternatives to protect themselves. Correct me if I'm wrong, but I think that in the long term, this war not only has diminished the U.S. Prestige militarily and has, again, hit it hard morally. Of course, this Gaza had already done that. But I think economically it's going to have a major negative impact on the United States. The oil crisis and energy crisis and LNG crisis and the global economic crisis that all countries are going to experience as a result of what's happening today, that aside, I think that the petrodollar is going to be adversely affected, and thus in this respect the United States is going to face a much more difficult future as well. Again, correct?
2: என் பார்வையில் இந்த போர் அந்த செயல்முறைக்கு பெரிதும் பங்களித்து உள்ளது. ஏனென்றால் முதலாவதாக பெட்ரோ டாலர் என்பது எண்ணெய் வர்த்தகத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனால் இப்போது எண்ணெய் வர்த்தகம் கணிசமாக குறைந்துவிட்டது. மேலும் பாரசீக வளைகுடா அரபு நாடுகளின் பங்கும் குறைந்துவிட்டது. போருக்கு முந்தைய இயல்பான நிலைக்கு நாம் திரும்பினாலும் கூட அது மீண்டும் ஒருபோதும் பழைய இயல்பு நிலைக்கு திரும்பாது. இதுதான் என்னுடைய கருத்து. இவற்றில் பல நாடுகள் தங்கள் கூட்டணிகள் குறித்து மறுபரிசீலனை செய்ய தொடங்கும் என்று நான் நினைக்கின்றேன். குறைந்தபட்சம் ஒரு அளவுக்காவது சீனா, ரஷ்யா மற்றும் அநேகமாக ஈரானுடனான சுரந்த உறவுகள் குறித்து அவை சிந்திக்கும். அமெரிக்காவிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள இது உதவும். இது அமெரிக்க டாலரின் பங்கை மேலும் பலவீனப்படுத்தும். எனவே என் பார்வையில் டாலரின் ஆதிக்கம் மெல்ல மெல்ல செறிவடையும். இந்த செயல்முறை இவை அமெரிக்காவின் ஒற்றை துருவ ஆதிக்கம் ஒருமுனை ஆதிக்கத்தின் காலத்துக்கு பிறகு உருவாகிய தடைகள், போர்கள், பற்றாக்குறைகள் மற்றும் தாராளமயமாக்கல் இவை போன்ற கொள்கைகளால் தொடங்கியதாக நான் கருதுகின்றேன். இறுதியில் இந்த போரின் காரணமாக இன்னும் வேகமாக சரிவை நோக்கி செல்லும் நாடுகள், அதாவது பிரிக்ஸ் நாடுகள் அல்லது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அல்லது புற உலகளாவிய நிறுவனங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மாற்றுக்களை கண்டறிய இன்னும் வேகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்போது இந்த போர் அமெரிக்காவின் இராணுவ ரீதியான நற்பெயரை குறைத்தது மட்டுமல்லாமல் அதன் தார்மீக நற்பெயருக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று நான் கருதுகின்றேன். காசா விவகாரம் ஏற்கனவே அத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் பொருளாதார ரீதியாகவும் இது அமெரிக்காவுக்கு பெரிய எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்வுகளின் விளைவாக எண்ணெய் நெருக்கடி, எரிசக்தி நெருக்கடி, எல்என்ஜி நெருக்கடி மற்றும் உலகளாவிய பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றை அனைத்து நாடுகளும் எதிர்கொள்ள நேரிடும். அதை தாண்டி பெட்ரோ டாலர் முறை மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் என்று, அதன் காரணமாக அமெரிக்கா மிகவும் கடினமான எதிர்காலத்தை சந்திக்க நேரிடும் என்றும் நான் கருதுகின்றேன். ப்ரொஃபசர் மரண்டி மேற்கொண்டவற்றை கூறிவிட்டு தான் கூறியவற்றில் ஏதாவது பிழை இருந்தால் தன்னை திருத்தும்படி ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸிடம் கேட்டபோது அதற்கு பதில் அளிக்கையில்,
4: If I may add to that, I agree with all of it. I would say the following. Iran faces two economic pressures from the United States. One is the U.S. has seized Iranian assets over the years, many billions of dollars. This is a kind of outright theft, and Iran should be pursuing legal measures to restore those assets. The U.S. has no justification whatsoever in this blatant theft. Second is the U.S. sanctions, which again are unilateral, dictated by the United States, saying that businesses around the world cannot do business with Iran, and if they do, they get punished. So the question for Iran is what to do about both of these issues. And what is the cost to Iran of these measures that the U.S. has taken? Well, first of all, I am somewhat skeptical that the United States is going to release Iran's funds with or without negotiations, because this is a game played by the United States, a cat and mouse game. There's promises are made, and then Iran will do something, and then the promise won't be fulfilled. So I'm not convinced that anything that is really under discussion would actually be honored.
2: நான் இவை அனைத்தையும் முற்றாக ஏற்றுக்கொள்கின்றேன். நான் பின்வருவனவற்றை கூற விரும்புகின்றேன். ஈரான் அமெரிக்காவிடமிருந்து இரண்டு வகையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றது. முதலாவதாக, பல ஆண்டுகளாக அமெரிக்கா ஈரானின் சொத்துக்களை, பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பான சொத்துக்களை கைப்பற்றியுள்ளது. இது ஒரு வகையான வெளிப்படையான திருட்டு. அந்த சொத்துக்களை மீட்டெடுக்க ஈரான் சட்டபூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த அப்பட்டமான திருட்டுக்கு அமெரிக்காவிடம் எந்தவித நியாயமும் இல்லை. இரண்டாவதாக, அமெரிக்காவின் பொருளாதார தடைகள், இவை அமெரிக்காவால் தன்னிச்சையாக விதிக்கப்படுபவை. உலகெங்கிலும் உள்ள வணிக நிறுவனங்கள் ஈரானுடன் வர்த்தகம் செய்யக்கூடாது என்றும், மீறினால் தண்டிக்கப்படும் என்றும் அவை கூறுகின்றன. எனவே ஈரான் இந்த இரண்டு விவகாரங்களையும் எவ்வாறு கையாள்வது என்பது ஒரு கேள்வியாக உள்ளது. மேலும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளால் ஈரானுக்கு ஏற்படும் இழப்பு என்ன? முதலாவதாக, பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அமெரிக்கா ஈரானின் நிதியை விடுவிக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் உள்ளது. ஏனெனில் இது அமெரிக்கா விளையாடும் ஒரு விளையாட்டு.
5: ஒரு பூனை எலி விளையாட்டு போன்றது. வாக்குறுதிகள் அளிக்கப்படும், ஈரான் அதற்கேற்ப செயல்படும். ஆனால் இறுதியில் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாது. எனவே விவாதத்தில் உள்ள விஷயங்கள் உண்மையில் செயல்படுத்தப்படும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை.
4: But I would also say the following couple of points. First, the money involved that has been stolen is significant but not huge. So Iran should not twist itself out of shape to recover these funds, because they're not a large proportion of Iran's national income. They're only a modest proportion. Again, it's illegal what the United States has done. It's self-defeating from my point of view, for the reasons that Syed explained, because it weakens the trust in the United States by everybody, and they find alternatives. But it's not so much money in any event that Iran should somehow sacrifice more fundamental security issues or anything else for that. Second, when it comes to sanctions, first, the United States is not a market for Iran. Iran sells overwhelmingly to Asia, especially to China. So closing the U.S. market to Iran is meaningless. It has no impact on Iran. Iran's trade partners will be Russia, China, India, the Southeast Asian countries, and so forth. So the U.S. market is irrelevant for Iran, really irrelevant. Then the question is, can Iran live with U.S. sanctions? My answer is yes, because Iran has already found ways around the U.S. sanctions, and because China and others don't want the U.S. to unilaterally dictate global trade. And China has already said very clearly, we buy Iranian oil, whether the United States says so or not. The trick is to get the receipts for these sales, not in dollars, but in renminbi or in other ways. This is perfectly straightforward, I have to tell you, as an economist. This is not complicated. There is no reason in the world why Iran's trade with China needs to have anything to do with U.S. dollars, period. And there's nothing that Iran needs in the world from world markets that the United States uniquely provides, or even the United States and Europe, by the way. Anything Iran needs, as far as I am aware, you can buy in China, probably cheaper, probably higher quality. And it's not only China, it's dozens of countries around the world that provide alternatives. So frankly, I have been a critic of American sanctions policy for a quarter century on the grounds that it is self-defeating as well as illegal. I've said it doesn't even work for America, much less being illegal. And when it comes to Iran, if I may say so, Iran's real economic partners are China, Russia, and other countries. Work with them, find non-dollar payments solutions, be pragmatic, but I don't believe personally that the U.S. dollar hegemony, so-called, or the U.S. sanctions really are a stranglehold over Iran anymore. I think that's passé. I think what Syed said is exactly right. Iran found other ways, and those other ways are being improved every day.
5: Professor Jeffrey Sachs, மேலும் கூறுகையில், ஆனால் நான் சில முக்கிய கருத்துக்களையும் கூற விரும்புகின்றேன். முதலாவதாக, திருத்தப்பட்ட பணத்தின் அளவு குறிப்பிடத்தக்கது, என்றாலும் அது மிகப்பெரிய தொகை அல்ல. எனவே அந்த நிதியை மீட்டெடுப்பதற்காக ஈரான் அளவுக்கு அதிகமாக மெனக்கெடவோ அல்லது சிரமப்படவோ தேவையில்லை. ஏனெனில் இது ஈரானின் தேசிய வருமானத்தில் ஒரு பெருபகுதி அல்ல, ஒரு சூரிய பகுதி மட்டுமே. மீண்டும் சொல்லுகின்றேன், அமெரிக்கா செய்தது சட்டவிரோதமானது. என் பார்வையில் இது அமெரிக்காவிற்கே பாதகமான விளைவை ஏற்படுத்தும் செயல். ஏனெனில் இது அமெரிக்கா மீதான நம்பிக்கையை பலவீனப்படுத்துகிறது. இதனால் நாடுகள் மாற்று வழிகளை தேடத் தொடங்குகின்றன. ஆனால் அந்த பணத்திற்காக ஈரான் தனது அடிப்படை பாதுகாப்பு விவகாரங்களையோ அல்லது வேறு எதையுமோ தியாகம் செய்ய வேண்டிய அளவுக்கு அது பெரிய தொகை அல்ல. இரண்டாவதாக, பொருளாதார தடைகளை பொறுத்தவரை முதலாவதாக அமெரிக்கா ஈரானுக்கான ஒரு சந்தை அல்ல. ஈரான் தனது ஏற்றுமதியில் பெரும் பகுதியை ஆசியாவிற்கு, குறிப்பாக சீனாவிற்குத்தான் விற்கிறது. எனவே ஈரான் மீது அமெரிக்கா சந்தையை மூடுவது அர்த்தமற்றது. அதனால் ஈரானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ரஷ்யா, சீனா, இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் போன்றவைதான் ஈரானின் வர்த்தக கூட்டாளிகளாக இருக்கும். ஆகவே ஈரானை பொறுத்தவரை அமெரிக்க சந்தை என்பது உண்மையில் தேவையற்றது ஒன்றாகும். அப்படியானால் அமெரிக்க தடைகளை எதிர்கொண்டு ஈரானால் தொடர்ந்தும் இயங்க முடியுமா? முடியும் என்பதே என்னுடைய பதிலாகும். ஏனெனில் அமெரிக்க தடைகளை தவிர்த்து செயல்படுவதற்கான வழிகளை ஈரான் ஏற்கனவே கண்டறிந்து விட்டது. மேலும் அமெரிக்கா தன்னிச்சையாக உலக வர்த்தகத்தை ஆதிக்கம் செலுத்துவதை சீனாவும் பிற நாடுகளும் விரும்பவில்லை. அமெரிக்கா அனுமதித்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் ஈரானிடம் இருந்து எண்ணெயை வாங்குவோம் என்று சீனா ஏற்கனவே மிக தெளிவாக கூறிவிட்டது. இங்குள்ள முக்கிய உத்தி என்னவென்றால், இந்த விற்பனைக்கான வருவாயை டாலர்களில் பெறாமல் ரெமின்பி, சீன நாணயம் அல்லது பிற வழிகளில் பெறுவதாகும். இது மிகவும் எளிமையான ஒரு விஷயம். ஒரு பொருளாதார நிபுணராக நான் சொல்லுகின்றேன், இதில் எந்த சிக்கலும் இல்லை. ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகத்தில் அமெரிக்க டாலர்கள் பயன்பாடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவுதான். உலக சந்தையில் ஈரானுக்கு தேவைப்படும் எந்த ஒரு பொருளையும் அமெரிக்கா மட்டுமே பிரத்யேகமாக வழங்குகிறது என்று சொல்ல முடியாது. ஐரோப்பாவை பொறுத்தவரையிலும் இதுவே நிலைமை. எனக்கு தெரிந்தவரை ஈரானுக்கு தேவைப்படும் எதையும் சீனாவிலேயே வாங்க முடியும். அதை ஒருவேளை குறைந்த விலையிலேயோ அல்லது உயர்ந்த தரத்திலேயோ வாங்க முடியும். சீனா மட்டுமல்ல, உலகின் பல ஒரு டசன் நாடுகள் மாற்று வழிகளை வழங்குகின்றன. வெளிப்படையாக சொல்வதானால், அமெரிக்காவின் தடை கொள்கை சட்டவிரோதமானது என்பதோடு அது அமெரிக்காவிற்கே பாதகமாக அமையும் என்பதாலும் கடந்த கால் நூற்றாண்டாக நான் அதை விமர்சித்து வருகின்றேன். அது சட்டவிரோதமானது என்பது ஒருபுறம் இருக்க, அது அமெரிக்காவிற்கே கூட பலன் அளிக்கவில்லை என்று நான் பல தடவை கூறியிருக்கின்றேன். ஈரானை பொறுத்தவரை சொல்ல போனால், ஈரானின் உண்மையான பொருளாதார கூட்டாளிகள் சீனா, ரஷ்யா மற்றும் பிற நாடுகள் தான். அவர்களுடன் இணைந்து செயல்படுங்கள். டாலர் சாராத கட்டண முறைகளை கண்டறியுங்கள். நடைமுறைக்கு ஏற்றவாறு செயல்படுங்கள். ஆனால் அமெரிக்க டாலரின் ஆதிக்கம் அல்லது அமெரிக்காவின் தடைகள் ஆகியவை ஈரானை முற்றிலுமாக முடக்கி போட்டு விடுகின்றன என்று நான் தனிப்பட்ட முறையில் நம்பவில்லை. ப்ரொஃபசர் மவாண்டி கூறியது முற்றிலும் சரியானது என்றே நான் கருதுகின்றேன். ஈரான் மாற்று வழிகளை கண்டறிந்துள்ளது. அந்த வழிகள் நாளுக்கு நாள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே நண்பர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது அமெரிக்காவைச் சேர்ந்த ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸும் ஈரானைச் சேர்ந்த ப்ரொஃபசர் சையத் முகமது மொராண்டியும் உரையாடிய போது அமெரிக்க டாலரை பயன்படுத்தி எவ்வாறு உலகத்தை ஆதிக்கின்றது என்றும், அதன் மூலம் அமெரிக்கா ஈரான் மீது எவ்வளவுதான் தடைகளை கொண்டு வந்தாலும் ஈரான் அமெரிக்க டாலர்களை பயன்படுத்தாது வேறு வழிகளை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டன. மேலும் ஈரானுக்கு அமெரிக்க சந்தை முக்கியமானது அல்ல. ஈரான் ரஷ்யா, சைனா, இந்தியா மற்றும் பல கிழக்கு நாடுகளுடன் வர்த்தக விடயத்தில் ஈடுபட்டு அமெரிக்க தடைகளினாலோ அமெரிக்க டாலரை பயன்படுத்தாமலோ மிகவும் தொடர்ந்து இயங்கி உலகில் முன்னேற முடியும் என்றும், மேலும் அமெரிக்க டாலரை மற்ற உலக நாடுகளுக்கு எதிராக ஒரு கருவியாக உலக நாடுகளை முழுத்துவதற்கும் அவற்றை அழிப்பதற்குமாக பயன்படுத்துவதால் உலக நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் இது அமெரிக்காவுக்கே தீங்கு விளைவிக்கின்றது என்றும், மேலும் தற்போது அமெரிக்க டாலர் பலவீனமடைந்து வருகின்றது என்றும் ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸும் ப்ரொஃபசர் சையத் முகமது மொராண்டியும் கூறுகின்றார்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: உடைந்ததே காற்றண்டாடி மாற்றி தருகின்றார்கள். கண்ணாடிகள் மாற்றும் போது காப்புறுதியின் மனத்தால் உங்களிடம் அறவிடப்படும் பணத்தை உங்களுக்கே தருகிறது. அத்தோடு மாற்றும் கண்ணாடிக்கு எவரும் அளிக்காத ஒருவருட காப்புறுதியையும் இலவசமாக அளிக்கிறது. அது மட்டுமல்லாது தருள மற்றும் புறநகர் பகுதிகளில் எந்தவித கட்டணமும் இன்றி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாகன கண்ணாடிகளை மாற்றி தருகின்றார்கள். நேரடிய தொடர்புகளுக்கு செல்வன் 09 86 79 59 19 மறந்துவிடாதீர்கள். 9 86 79 59
1: புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPH 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPH 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களை பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPH 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தமிழ் முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPH 77 35 37 அவனியூர் மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 72 99 61 61 மின்னஞ்சல் முகவரி OPH 77@hotmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPH 77 வாகன தரப்பின வசதியும் உண்டு.

0: அவருக்கு அந்த போஸ் கொடுக்க தெரியாதவன்
1: தனது மகன் திருமணம் முடிந்த கையோட திருமணம் கட்ட போற கல்யாணம் செய்ய
0: வியாபாரி
1: படத்துல கூட
0: ராதாகிருஷ்ணன் மகன் கல்யாணம் கட்டின கலைஞர் இவர் தனக்கு ஒரு கல்யாணம் கட்டணும் இடையில இவர் கணக்கு அட்டுழியங்கள் செய்தவர் தானே பார்த்திவன். இதுக்கெல்லாம் பாக்யராஜின் கலைஞர் நாங்கள் எல்லாம் சொல்லிட்டோம் கலைஞர். இந்த பாக்யராஜின் சித்தோட்ட பற்றி கதைக்கு இல்லையே கலைஞர். அது எத்தனை பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு கலைஞர். கலைஞர் இப்ப பார்த்திவன் பற்றி கதை கேட்க குருவை பற்றி
1: கதைக்கணும்.
0: அவன் கிருக்கல் கவிதை எழுதுறவன் கலைஞர். அது வச்சு கலைஞர் எல்லா ஜேரி வேணும் ஸ்டொக்ல கிடக்கு கலைஞர். எடுத்து எடுத்து விடத்தான் நேரம் இல்லாம கிடையாது கலைஞர். ஐயோ கலைஞர் போட்டு தாக்குறேன்னா மணிக்கூறு தடவை போட்டு தாக்கே இருக்கலாமே கலைஞர்.
1: அடுத்தது என்ன சொல்லுங்க? இவன் தனிச்சோரா பாபு நம்மள விஜய் மாதிரி வர போ.
0: விஜய் மாதிரி என்றா அண்டகி கொடியில்ல ஆரம்பம் பருத்தி போட்டாங்க. தனிஷ் நட்பணி இயக்கம் வந்து கலைஞர் போட்டு ஐயோ நடுவில் இவர் கும்பிட்டு அப்படி வடத்தையும் போட்டு கலைஞர் போட்டு விட தமிழகமே இருக்க ஆடி போட்டு கலைஞர்
1: இருக்கிற எம்ஜிஆர் மாதிரி விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு மாதிரி தனிக்கு வரும்.
0: ஐயோ கலைஞர் சினி உலகத்துல கலைஞர் ஆரே இந்த நினைப்பாங்க இப்ப ஏற்றுவாங்க. ஐயோ கலைஞர் அதுதானே கலைஞர். உங்கட இவர் இருக்கிறார் தானே கலைஞர் சமுத்திரகரி கலைஞர் அண்டைக்கு சொன்னார் கலைஞர். எனக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு கலைஞர். அந்த மூணு பேரை காணாததான் எனக்கே கவலையா இருக்குன்னு சொல்லி அந்த ஆளா பப்ளிக்கா எல்லாம் சொல்லிவிட்டு கலைஞர் ஆரம்பிங்க. அப்ப விஜய்க்கு சொன்னது அந்த மூன்று பேரையும் காண இல்ல அதுதான் கவலையா இருக்கு. அவரோட இருந்து நீங்க என்ன தமிழகம் இன்னும் சிறப்பா இருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம். குடும்பத்தோட இருந்தார் குடும்பத்தோட இருந்தாலும் நீங்க கணக்கு கதையை சொல்லி எப்படி எல்லாம் குடும்ப விழாக்கள் கலந்து கொள்வது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நானும் சொன்னாங்க கலைஞர் என்ன செய்த இவள் விட மாட்டேன் இவள் விட
1: கொடைக்கானல்
0: நடந்த கலைஞர் குஷ்பு நம்மள அவந்திகாடா கல்யாணம் ஓடு கலைஞர் அவந்திகா என்ன சுந்தரதி இடம் ஒத்துக்கா எல்லாரும் கூப்பிட்ட கலைஞர். அப்ப பாக்கியராஜன் போகண்டே நல்ல தண்ணியா கலைஞர் பாக்கியராஜ் அடிக்கண்டா. ஐயோ கலைஞர் அந்த மாதிரியா நான் போய் கலைஞர் ரவுண்ட் வாரக்கு ஒட்காக விட்டுட்டு அடுத்த அவளுக்கு சியாஸ் பண்ணி போட்டு அவளை பார்க்க கலைஞர் ஒரே எழுவை அழுத்து விட்டாங்க கலைஞர். அதுதான் ஒரே எழுவை அழுத்து விட்டாங்க. எத்தனை அறிவு இருந்தாலும் கலைஞர் இந்த கு குடிய கலைஞர் குடி மாறி குடிக்கணும் கலைஞர். ஐயோ கலைஞர், அந்த காலத்துல இந்த வேலையை நாங்கள் குடிச்சு போட்டு என்ன ஸ்ட்ராங்கா தானே இருக்கிறோம் கலைஞர். நோ குடி, நோ ஈரலிஸ், நோ
1: ஸ்மோக்கிங், நோ குடி
0: ட்ரிங்கிங், நோ நோ நோ நோ நோ நோ. ஆனா பாக்கியராஜ் அண்ணே தண்ணி அடிச்சு போட்டு கலைஞர் ஏலாதான் கலைஞர் வரை பார்த்துக்கணும். மண்டே குழுவி போட்டார் கலைஞர் கல்யாண வீட்டுல, கல்யாண வீட்டுல குழுவி போட்டு அது இதன் வரைக்கே வர கடை அதிகம் மறைச்சிருந்த கலைஞர் இவியால் என்னன்னா பூரணிமா கூட்டியனு போயில கலைஞர் இவர் கல்யாணம் வீட்டுக்கு என்ன தண்ணி அடிக்க போறேன் கலைஞர். இதோட சாந்தனும் போகல கலைஞர், கீகியும் போகல, மருமகளும் போகல கலைஞர். மற்றது பாக்கி ராஜாக்கு ஏற்கனவே சரண்யாவில் மகள அழகாவில் அங்கிலாம இருக்கு கலைஞர். இப்படித்தான் பெற்றதா இது பெண்ணுக்கு இப்படித்தான் கலைஞர். ஆனா இவர் அந்த நேரத்தில் எல்லாம் அங்கே அதிகாதிதன் மேயக்க கலைஞர். அப்போ பெஞ்சாதி வருத்தமா கிடக்கே பூரணிமாவுக்கு நூல் விட்டவர் கலைஞர். முந்தி அந்த கர்மாக்கள் எல்லாம் சும்மா விடாது கலைஞர். சும்மா பிரவீனா, பிரவீனா தான் அவன் மூதுரத்தை எல்லாம் ஒரு படப்பிடிப்பான், டாலிங் டாலிங் படப்பிடிப்பான், மூதுரத்தை துளைச்சவர் கலைஞர். பெண்ணும் பூரணிமா தானே அந்த அவர் நெப்பாத்தை திருப்பி அதே மாதிரி மூதுரம் செய்து கொடுத்த கலைஞர். அதுதான் போட்டு எடுத்துக்கிறாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு கலைஞர். ஆனா என்ன சொல்லுங்க அப்பா கலைஞர், எந்த நடிகை நடிகை என்னதான் தண்ணி அடிச்சாலும் இந்த ஓசி குடிக்கணும்னு குடிக்க ஒழிக்கிறாங்க இல்ல கலைஞர். உலகோணும் கலைஞர், சில பேர் அஞ்சு அஞ்சு ஒழிக்க மாட்டாங்க, குடிக்கணும்னா நாக்க போ தொங்கி
1: போட்டான்னு
0: வாங்கி கொடுக்க மாட்டாங்க கலைஞர்.
1: குடியாங்களுக்கு
0: தெரியும் அடுத்த அடுத்த ஒரு ஒரு இதுவும் செய்ய மாட்டாங்க, சாப்பிட்ட உபயோகத்தை தத்தி எடுத்துட்டு போறாங்க கலைஞர். இப்படித்தான் கலைஞர் குடிச்சிட்டு வந்தாங்க கலைஞர். இவர் டக்குன்னு குடிய உடனே தலைகடிக்கன்னு சொல்லி சும்மா ஒரு ஃப்ரெண்டோட காய்ச்சல் கேட்க மாண்டிய போட்டுட்டார் கலைஞர். கொண்டு வர வழியிலேயே ஆள் சரியாங்க கலைஞர் போட்டாங்க. கலைஞர் சும்மா விடாது கலைஞர், என்ன செய்தாலும் அவர் செத்து தெய்வம் ஆயிட்டு சொன்னாலும் கலைஞர் செய்த குளப்படிகளும்
1: என்ன
0: படப்பிடிப்பு பாக்கியராஜா இந்த வேட்டியை மடிச்சு கண்டு படம் எடுத்தார் கலைஞர். அப்ப இவர் வேட்டியை மடிச்சு கட்டுற போது வேட்டியா விட்டு தர கலைஞர் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாள் அவள் திருட்டி கலைஞர். என்ன
1: செய்கிறார்
0: உடைந்து
1: போன பாத்தியனோட கதையில
0: என்ன பிரச்சனை கலைஞர். அவர் எலெக்ஷனுக்கு முதல் எல்லாம் போயிருக்கலாம் சுந்தரத்தியோ இவர் வந்த அட்வைஸ் கேட்கிறார் கலைஞர். இப்ப இவரால நடக்கல அதுல வந்தாலும் ராதாரவியும் வந்து கலைஞர் தண்ணி அடிச்சா எல்லாம் குடிகார கூட்டாங்க. என்ன சேர்ந்து அடிக்காதன்னு ஒரு தடவை வர சொல்லுங்க கலைஞர். சுகுமார் குடிக்கிறாங்க போட்டியா
1: இருக்கலாம்
0: நீங்கள் கலைக்குத்தானே
1: விடுதுதான்
0: கலைஞர். அதுதான் திருவிழா மார்க்கண்டேயர் கலைஞர் கலைக்குத்தான் இருக்கிறார்.
1: அவருக்கு நடனம்
0: அவருக்கு நடனம் ஜெரிவரா கலைஞர் நடனம் ஜெரிவரங்களுக்கு கலைஞருங்கிற மம்முட்டிக்கும் நடனம் ஜெரிவரா தானே கலைஞர் அவருக்கும் ஜெரிவரா கலைஞர் ஆனோ என்னதான் சொன்னாலும் பூமில்லால் ஆடுவார் கலைஞர் இதை விட ரஜினிகாந்த் கூட ஆடுவார் கலைஞர் கட் பண்ணி கட் பண்ணி பழக்கினார் பழக்கினார் அவ வளக்குவானே கலைஞர் இந்த பொம்பளையால் வளர்க்கிறா கலைஞர் ஆடாதவங்களும் ஆடுவார்
1: ராஜரதிகை
0: என்னண்டா கலைஞர் இவருக்கு ஈலா கலைஞர் தடிகுனி என்றான் பரவணும் கலைஞர் கொஞ்சம் ஈழ குடிக்கா வருதுனா எந்த வார நடிகைகளோட நடிகைகளோட என்னன்னா ஜொல்ல விடலாம் கலைஞர் இவர் வந்தவொடனே தண்ணி அடிக்க துவங்கிட்டாருனா கலைஞர் குழப்பி போடுவாங்களே கலைஞர் அரசியல் கதை அது இதனு காய்ச்சி போடுவாங்க கலைஞர் முதலே குஸ்பு தொல்லி போட்டு வாங்க எல்லாரும் அரசியல் கதை மட்டும் இதுக்குள்ள கலைஞ்சு போடாங்க பிரஜனை வந்துருமண்டு கலைஞர் என்னடா எல்லாரையும் திருவிழத்துல எல்லாரையும் தானே கூப்பிட்டா
1: பாரதிய ஜனதா கட்சியில
0: அதிலும் அதெல்லாம் சும்மா இருக்கிற இருக்கிறாவா இல்லையாண்டு மற்றவன் பூவை கண்ணாடி போட்டுதான்
1: போயிருவா
0: அதுதான் அதுதான் இன்னும் பிரிக்க விரஜனையாக்குற கலைஞர் விஜய் அக்கா அக்கா நடிக்கல கலைஞர் ஆனா ஒரு பாட்டு கடிச்சே இல்ல வில்லு வில்லு வில்லு வில்லு கிளம்பி காட்டினவானே கலைஞர்
1: நடி
0: வரையில குஷ்பூண்டு நடிப்போல் வேணஞ்ச வருஷம் பதினாறுல எல்லாம் பல
1: முதலே
0: எங்களோட பெரிய குடும்பம் அது
1: தனக்கு
0: எல்லாருக்கும் புலக்கி கொண்டு நேர்கள் இதுவரை கேட்டது சங்கமம் மறு ஒலிபரப்பு நிலைய கிளைக்கு நேரம் 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வாலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் தொடர்வது நிகழ்ச்சி முன்னோட்டம். நிகழ்ச்சி முன்னோட்டத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறுமாறு. அதனைத் தொடர்ந்து 6:15 to 7 வரை நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் அறிதலும் புரிதலும். ஏழு மணிக்கு அச்சு மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். அதனைத் தொடர்ந்து 8 மணி வரை தமிழோடு ஒரு தர்க்கம்.
2: Let's go.

ஒன்பது மணி வரை ஜெகன் அவர்கள் தொகுத்து வழங்கும் கேள்விக்கணை. ஒன்பது மணிக்கு இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளை தொடர்ந்து சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய மனிதரிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? இரண்டாவது வாரமாக இந்த வாரமும் இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா?

நிகழ்ச்சி முன்னோட்டம் கேட்டீர்கள். நிலைய கலகி நேரம் 5:03.

உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழ் அலையில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும்

0: தாறுமாறு நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் உமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வழமை போல் தாறுமாறை ஆரம்பிக்க நெடுந்தீவு முகிலனின்
1: மறந்துவிடக்கூடாது. காயப்படுத்திய நபர்களை மன்னித்துவிடக் கூடாது. நம்பிக்கை துரோகிகளை நினைத்து பார்க்க கூடாது. கடந்த கால துயரங்களை சந்திக்கவே கூடாது. பழி சுமத்திய முகங்களை நம்பக்கூடாது. கண்ணை பார்த்து பேசாதவர்களை நேசிக்கவே கூடாது. பொய்களை நிரூபித்தவர்களை ஆனால் எப்போதும் நினைக்க மறந்துவிடக் கூடாது. கஷ்டத்தில் உதவியவர்களை, காயத்தை பார்த்து இறங்கியவர்களை, கண்ணீரை துடைத்து விட்டவர்களை.
0: வரிகள் வலிகள் நெடுந்தீவு முகிலன்.

அவருக்கும் எமது நன்றியையும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தாறுமாறில் தொடர்ந்து வருவது. குட்டி கதைகள் பல விதங்களாக இருக்கலாம், பல்வேறு வகைப்பட்ட சிந்தனையை தெரிவிக்கலாம். ஆனால் சில குட்டி கதைகள் உண்மையே எமது மனம் கேட்கும் கேள்விகளாக அமைந்து விடுவதுண்டு. ஏன், எதற்கு இப்படி என்றெல்லாம் நாங்கள் சில வேளை உண்மை நாமே கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு பல்வேறு விதமான பதில்களும் பல்வேறு விதமான சிந்தனைகளும் வருவது இயற்கை தானே. உண்மையிலேயே இப்படித்தான் நாங்கள் 21ஆம் நூற்றாண்டின் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆனால் எப்படித்தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமம் என்றெல்லாம் சொன்னாலும் எப்பொழுதுமே ஆண் வேறு பெண் வேறு, அவர்களின் உடல் மனம் எல்லாமே வேறு வேறாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு ஒற்றுமை, இருவரும் மனித இனம் அவ்வளவுதான். மற்றும்படி எல்லாம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்பவுமே வேறு வேறுதான். ஆனால் பொதுவாக பாருங்க, ஆண்களுக்கு இந்த வேட்ட குணம் இருக்கின்றது என்ன, அது அது இற கிடைக்கும் வரை அந்த இறையை துரத்தி பிடிப்பது அது இயற்கை. அது அனைமாக வேட்டி ஆடும் எல்லா மிருகங்களும் கூடி பாருங்கள், அது இறைய கிடைக்கும் வரை அந்த இறையை துரத்தி பிடிப்பது இயற்கை இல்லை. சில சமயம் அந்த இறையாக இந்த ஆண் வர்க்கம் பெண்ணை நினைத்து விடுகின்றது என்ன. இந்த சுவாரஸ்யமான இந்த விளையாட்டில் ஒரு ஆண் பெண்ணை வீழ்த்தியவுடன் அவளை அவன் என்ன செய்கிறான், தன்னுடையவள் என்று கருதி ஆரம்பிக்கின்றான். அப்படி கருதி ஆரம்பித்தவுடனே என்ன செய்கிறான், அவள் மீது ஒரு தன்னுடையவள் என்று ஒருதன் அவளை கருதி ஆரம்பித்து விட்டான் என்றால் அவளை அலட்சியம் செய்ய வைக்கின்றான் என்ன, அவளை அலட்சியம் செய்ய வருகின்றான். அப்போ அந்த அவள் மீது ஒரு அந்த அலட்சியம் ஏற்படும் என்ன, என்னடா சொந்தம் கொண்டாடும் வேட்கையிலே ஒரு அதிகாரம் வருவனும் வருது என்ன. அப்போ ஒரு பெண் வந்து தான் வேட்டையாடப்படும் வரை மிக அதிகாரம் மிக்கவளாக தான் சொல்லும் செயலை தன் ஆணை ஒரு ஆணை செய்ய வைக்க முடிந்தவளாக இருப்பாள். அப்போ இனி அந்த ஆண் தான் தரக்கென்று அவள் தீர்மானம் செய்தவுடன் அவள் அன்பினை இழைந்து குழைஞ்சு அவனுக்காக இதை வேண்டுமென்றாலும் செய்கிற துணிவான். ஆனால் அதுவரை சவாலாக சுவாரஸ்யமாக இருந்த பெண் தன் ஈர்ப்பு தன்மையை இழக்கும் ஆரம்பிக்க புள்ளிதான் இந்த புள்ளி. ஏனென்றால் அந்த ஆணுக்காக அவள் கரைந்து போய்விடுவாள் என்ன, எல்லாவற்றையும் செய்ய தொடங்கி விடுவாள். ஆனால் அப்படி அவள் அந்த எல்லாவற்றையும் இழந்து இருக்கிற இதுதான் அந்த ஈர்ப்பு தன்மையை இழக்க ஆரம்பிக்கும் புள்ளி இங்கே தான். இந்த சமயம் பெண்ணுக்கு இந்த புள்ளியில்தான் தன் ஆணின் மீது அக்கறை அதிகமாகும். அந்த அந்த அந்த அந்த கவர் அந்த கவர்ற ஆண் மீது இவருக்கு அப்போ தான் அக்கறை வந்து சரியான அதிகமாகும். அப்போ அக்கறை அதிகமாக தன்ட பாதுகாப்பு உணர்வும் சரியாக பலப்படும். இனியே தன்ட இனவிருத்திக்கு இவன் தான் என்ற உணவில் தன்னை முழுமையாக அவன்கிட்ட ஒப்படைச்சு போடுவாள் என்ன. கிட்டத்தட்ட பல பெண்கள் அன்பில சரணாகதி நிலையில தான் இருக்கின்றவர்கள் என்ன, அன்பிலே அவர்கள் சரணாகதி என்ன தெரியும் தானே, ஒரு கையேத்தியாண்டு அந்த இல்லை நான் உங்கள்கிட்ட சரண அடைந்து விட்டேன். சரணாகதினா இப்போ அநேகமான பெண்கள் இருப்பார், சிலர் விதி விலக்கு, திருமணம் குழந்தைகள் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் வேறு விஷயங்கள். ஆனால் பொதுவாக ஆனால் இந்த விளையாட்டில் சுவாரஸ்யம் இருக்கிற ஆணுக்கு ஒரு கட்டத்தில் இதெல்லாம் சலிச்சு போயிடும் என்ன. அந்த சமயத்தில் என்ன செய்வான், மெதுவாக அந்த பெண்ணை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலக ஆரம்பிப்பான் என்ன. ஆனால் அவள்
யாருக்கோ இந்த விலகல் பிடிவிடாது, பிடிக்கணும் விளங்காது. சரி, நாங்கள் மிகவும் ஆதிக்கமாக இருந்து விட்டோமோ, நாங்கள் கொஞ்சம் ராங்கியாக இருந்துட்டோமோ அப்படின்னு தன்னைத்தான் சரி செய்ய நினைப்பாளே ஒழிய, எல்லாவற்றுக்கும் அவனுக்கு பிடித்த மாதிரி இவள் தான் மாறிக்கொள்வாள் முழுக்க என்ன. எனவே இன்னும் அவளின் சுயத்தை அவள் இழந்துடுறாள். அந்த அவளுக்கு அந்த பெண்மைக்குரிய அவளுக்குரிய அந்த தீமிரு அந்த இதெல்லாம் அவள் பேர்ந்து இழந்துடுவாள் என்ன. அப்ப சுயமிழந்த பெண்ணின் இயல்பு தானாவே பறி போயிடும் என்ன. அப்ப அந்த ஒரு ஒரு சுயம் இழந்துட்டேன்னா அவையில் இயல்பு பறி போயிடும். இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில மன்னதளவில் கூட இப்ப விலகல் நடக்கும் என்ன. இன்னும் மோசமாக என்ன சொல்றாரு இந்த மைத்தியர் மார்த்தாண்ட படம் இருக்கு, அதுல வருவது போல தங்கள் சித்தம் பண்ணா ஆண்டு நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களோட சித்தம் பண்ணா இன்ற அளவுக்கு இந்த பொம்பளையா போயிடும். இன்ன துணை இப்படியெல்லாம் சொல்கிறோமே இல்லை, இந்த உறவுகள் எல்லாமே சரி சமநிலையில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஈர்ப்பு இருக்கும் என்ன. அப்போ ஒரு பெண் மதிப்பு குறைஞ்சி போகிற போது அவள் மீதமான அந்த அந்த ஆணுக்குரிய பிரமிப்பு இல்லாமல் போய் அகன்று போய் இன்னும் அவன் கொஞ்சம் விலக வலிக்கிடுவான் என்ன. அப்போ இவன் இன்னும் நெருக்குவாள் என்ன. அப்போ அவன் விலக விலக இவள் நெருக்குவாள். ஆணுக்கு தன்ற சுதந்திரம் பறையோது கடைசி வரையும் பிடிக்காது. எந்த ஆண்களுக்கும் தன்ற சுதந்திரம் பறையோறது கடைசி வரையும் பிடிக்காது. அவன் அந்த பொறுப்பில் இன்னும் இறுக்கமாகுவான். இவன் நல்லா இறங்கி வர வேண்டும், இன்னும் இவர் இறுக்கமாகுவார். பெண்ணுக்கு அவன் மாற்றத்துக்கான காரணம் புரியாமல் அவன் என்ன செய்தாலும் சந்தேகப்பட்டு சண்டையோட வலிக்கட்டுவா. இப்போ என்ன பிரச்சனை வருமானா, தன்னை நம்பாத பெண் மேலே அவனுக்கு கோபம் தான் வரும் என்ன. கோபம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விசுவரூபம் எடுத்து நிற்கும். உலகத்தில் பல்வேறு ஆண் பெண்கள்ன்ற பிரச்சனையில் ஆணிவேர் காரணம் வந்து ஆணை ஆணின்ற இயல்போடும் பெண்ணை ஆணை ஆணின்ற இயல்போடு ஒரு பெண்ணால் அணுக முடியாததும் பெண்ணை பற்றிய புரிதல் இல்லாமலும் ஆளவானை அடைய நினைப்பது தான் காரணமாக இருக்கின்றது. ஒரு பெண்ணுக்கு அரவணைப்பு அதன் மூலம் கிடைக்கும் பாதுகாப்பு முக்கியம் என்றால் ஆணுக்கு உடல் பசி தீரணும் சுதந்திரம் மிக முக்கியம். அதை தவிர தன்னுடைய வேலை மிக மிக முக்கியம். என்னதான் காதலாக இருந்தாலும் வேலை நேரத்தில் நெருக்கும் ஒரு பெண் மேலே அவருக்கு வெறுப்பு தான் வரும் என்ன. பெண்களுக்குடனே எல்லாத்தையும் பேசி தீர்த்து உடனேயே எல்லாத்தையும் சரியாகிடணும். இந்த ஆம்பளைய மௌனத்தை இவியல் டக்குன்னு இதாக பார்ப்பார். அப்போ ஆங்கிலம் வசவினம் இவியல் பத்தி குளர ஆம்பளையல் மௌனத்தை ஆயுதமாக எடுக்க துவங்குவான். இவியல் வார்த்தைகளை கொட்டி வாதம் செய்யும் அளவுக்கு கூறுதுட்டி எல்லாத்தையும் அனுப்பினோம் என்ன. அப்படி மெசேஜ் அனுப்பினோம், இப்படி அனுப்பினோம், அப்படி இப்படியெல்லாம் செய்வினோம் என்ன. இப்போ அஞ்சாம் உலக போருக்கு, நாலாம் உலக போர் முடிஞ்சு அஞ்சாம் உலக போருக்கு ஆண் பெண் காதலில் தான் அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறார்கள் பாருங்கள். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலெல்லாம் உண்மையிலே இந்த காமம் பற்றின புரிதல் இல்லாமலேயே அந்த பிள்ளைகளையெல்லாம் வளர்த்துகிறார்கள். இதில் பெண்களை வந்து பூச்சியம் என்று கூட சொல்லலாம். இணக்க வச்சு உடல் சார்ந்த ஈர்ப்பு எல்லாவற்றையும் காதலோடு குழப்பிக்கொள்வது தான் அங்கு நடக்கின்றது. ஒரு பெண்ணை உடலாக மட்டும் பார்க்குற வழக்கம் வந்து ஆசிய நாட்டிலாம், அதுவும் இலங்கை இந்தியா போன்ற இடங்களில் தான் இருக்குது. அவளை அடைகிற என்னென்ன செய்ய வேண்டுகின்றாலும் அவன் செய்ய ஆரம்பிக்கின்றான். ஆண் மோகம் தீர்ந்த பின்னு அவனுக்கு அவ்வளவு தானா என்று சொல்லி போட்டு அவருக்கு அதில் ஒரு அது புற தொடர்ற ஒரு இதில்லாமல் போயிடுது. ஆனால் ஒரு பெண்ணுக்கோ தன்னை உடலை கூட மனதால் மட்டும்தான் தொட வேண்டும். அவள் இவன் விட்டு விலகி செல்வதை தாங்கவே முடியாது என்ன. ஒரு உயிர் பிரியும் வழியாகத்தான் அதை அவள் அந்த பொம்பளைகள் உணர்வினம். தன்னை நடுத்தருவில் விட்டு விட்டதாகவும் ஏமாற்றியதாகவும் கூட அவையில் கதறுவார்கள். இந்த ஆண் இந்த உணர்வு கண்டு பயந்து திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு அவன் போயிடுவான்.
இதுதான் இந்த உலகத்திலேயே பெரும்பாலான காதல்கள் நடக்கிறது. இந்த இடத்தில் ஒரு பெண் புரிந்து கொள்ள வேண்டியது ஆணின் உணர்வுகளை. அவன் மிக மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது இது. ஒரு பெண் அதுவும் இந்திய சூழ்நிலையில் ஒருவனிடமே மனம் போக வேண்டும் என்று சிந்தனை திணிப்பை சமூகம் வழக்கமாக கொண்ட ஒரு பெண் ஒரு ஆணை நிஜமாக விரும்பிவிட்டால் அவள் மனம் மாறுவது மிக மிக கடினம். இந்தியா மட்டுமில்லை, இலங்கை இந்தியா மட்டுமில்லை, உலகம் முழுக்கிற உள்ள பொம்பளையால் அவ்வளோ எளிதில் தான் ஒரு நேசிச்சு ஒரு ஆணை விட்டு செல்கிற இல்லை. பெண்களை பலவீனப்படுத்த சமூகம் பல விதத்தில் ஈடுபடுவதையும் இந்த இடத்தில் நாங்கள் நினைவு கூற வேண்டித்தான் இருக்கிறது. நேரடியாகவே சொல்லிவிடுங்கள். காதலையும் காமத்தையும் குழப்பி ஒரு பெண்ணை சிதைப்பது, அதனால் உங்களுக்கு ஏற்படும் குற்ற உணர்விலேயே தவிப்பது போன்றவை இல்லாமல் போயிடும். ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறது அது இயற்கை, பிரிகிறதில்லை, இணைகிறது தான் இயற்கை. ஆண்கள் துரோகம் செய்வதில்லை, பெண்கள் ஏமாற்றப்படுவதில்லை, ஆனால் அப்படித்தான் சமூகம் சொல்லி கொடுக்கிறது. விடயமாக இருந்தாலும் தெளிவாக பேச வேண்டும். உங்களோட அன்பிய ஆசையை நீங்கள் நிர்ணயிங்க. ஆண்கள் உலகம் அவர்களது மனது, அந்த மனது பற்றித்தான். பெண் குழந்தைக்கும் பெண்களின் மனது அவர்கள் பிரச்சனை பற்றி ஆண் குழந்தைக்கும் சொல்லி கொடுத்து, இப்போ நடுவில் இருக்கிற அந்த இரும்பு சுவற்றை தகர்ப்பது தான் முன்னேறி கொண்டிருக்கும் சமூகத்துக்கு அவசியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாங்கள் வாழும் இந்த சூழலில் எங்களது இளையோர்களுக்கு காதலையும் காமத்தையும் உள்ள பெரிய வித்தியாசம் இது. இதை குழப்பி எத்தனையோ பிரிவுகள் வருகின்றது, எத்தனையோ மனக்கசப்புகள் அதிகமாக இவைகள் எல்லாவற்றாலும் பாதிக்கப்பட்டு போவது பெண்கள்தான். பெண்கள் ஏனென்றால் இதை அவர்கள் தங்களது சுயத்தை இழப்பதால் தான் இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு வருகின்றது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் இருவரும் சுயத்தோடு சுயமாக சிந்திப்பார்களாக இருந்தால் இந்த உலகில் இந்த வித குழப்பமும் இல்லாமல் குடும்பம் குடும்பமாக இருக்கும் என்பதை இந்த கதை மூலம் கூறிக்கொண்டு இப்பொழுது பாடலை கேட்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து தாறு மாறு. நிகழ்வோடு இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் திருமதி ரஜினி, என்ன நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன். இசைக்குயில். ஓமா ஜானகியம்மான். ஓ சரி,
1: இசைக்குயில். இசையால் தாளாட்டி இசையோடு இரண்டரை கலந்து ஏழு ஸ்வரங்களையும் இசையால் மீட்டி. இசையால் தாளாட்டி இசையோடு இரண்டரை கலந்து ஏழு ஸ்வரங்களையும் இசையால் மீட்டி. 40,000-க்கும் மேலாக தமிழ் உட்பட பன்மொழிகள் பலவாக பாடல்களை பாடி எமை மகிழ்வித்து. 40,000-க்கும் மேலாக தமிழ் உட்பட பன்மொழிகள் பலவாக பாடல்களை பாடியமை மகிழ்வித்து. பானம் பாடியா இசையோடு பயணித்த இசைக்குயில் எமை விட்டுவிட்டு பிரிந்ததுவே. வானம் பாடியா இசையோடு பயணித்த இசைக்குயில் எமை விட்டுவிட்டு பிரிந்ததுவே. நாதஸ்வர குழலோடு போட்டி போட்டு நாத உலகையாண்டு. நாதஸ்வர குழலோடு போட்டி போட்டு நாத உலகையாண்டு. சிங்கார வேலனே என்று உருகி பாட சிங்காரமாய் வந்தானே முருகனம். சிங்கார வேலனே என்று உருகி பாட சிங்காரமாய் வந்தானே முருகனம். காலங்கள் கடந்தாலும் என்றும் காதுகளில் ஒலிக்கும் தெய்வீக பாடல் இது. காலங்கள் கடந்தாலும் என்றும் காதுகளில் ஒலிக்கும் தெய்வீக பாடல் இது. எதை சொல்வேன் எதை விடுவேன் அத்தனையும் முத்துக்கள். எதை சொல்வேன் எதை விடுவேன் அத்தனையும் முத்துக்கள். மழலை சிரிப்பிலும் பாடல் மங்கையின் நாணத்திலும் பாடல் சோகத்தின் சுவடுகளிலும் பாடல் துள்ளிசையிலும் பாடல். மழலை சிரிப்பிலும் பாடல் மங்கையின் நாணத்திலும் பாடல் சோகத்தின் சுவடுகளிலும் பாடல் துள்ளிசையிலும் பாடல். தாலாட்டு பாடி தாயாய் நின்றாய் இளம் நெஞ்சங்களை நீயே வென்றாய். தாலாட்டு பாடி தாயாய் நின்றாய் இளம் நெஞ்சங்களை நீயே வென்றாய். மௌனமான நேரத்திலும் மனக்குரலாய் ஒலிக்கிறதே பாடல். மௌனமான நேரத்திலும் மனக்குரலாய் ஒலிக்கிறதே பாடல். மொழிகள் பலதாண்டி புகழீட்டினாய் ஒளியோரம் கண்ணீரில் இசை வடித்தாய். மொழிகள் பலதாண்டியும் புகழீட்டினாய் ஒளியோரம் கண்ணீரில் இசை வடித்தாய். உணர்வுகளை இசையாக்கி பாமரர் நெஞ்சினிலும் பதிய வைத்தாய். உணர்வுகளை இசையாக்கி பாமரர் நெஞ்சினிலும் பதிய வைத்தாய். தலைமுறைகள் தாண்டியும் உம் கானம் வையகம் இருக்கும் வரை ஒலித்திடுமே. தலைமுறைகள் தாண்டியும் உம் கானம் வையகம் இருக்கும் வரை ஒலித்திடுமே. ஜானகி அம்மாவின் குரல் வெறும் இசையில்லை பல கோடி நெஞ்சங்களின் உணர்விது. ஜானகி அம்மாவின் குரல் வெறும் இசையில்லை பல கோடி நெஞ்சங்களின் உணர்விது. பல கோடி நெஞ்சங்களின் உணர்விது. நன்றி வணக்கம்.
0: உண்மையிலேயே உங்களுக்கு சிறந்த வாழ்த்துக்களும் எங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ் ஜானகி அம்மா கிட்டத்தட்ட 40,000-க்கு மேலே பாடல்களை பாடி, அதுவும் எத்தனையோ விதமான பாடல்களை பாடி, மொழிகள் இதை விட அவரது கணவர் நினைந்தும் மகனுடைந்து மகன் டிவோர்ஸ் கூப்பிட்றது தான் அவன் இன்னும் உடைந்து போய் மகனுடைய பேருந்து இறுதி காலத்தில் வாழ்ந்தவா பேருந்து மகனும் தையில் பூனை இடம்தான் இருந்தவர். எந்த விடமா? ஓ மகன் இறந்து அதுக்கு பிறகு தான் அவன் அழகான ஒரு வீட்டில் அழகான வாழ்க்கை வந்தவா. இனிமேல் வயது முதுப்பின் காரணமாக அவாவும் இப்படி பிரிந்ததுக்கு அவன் அன்னைவாக கவிதை தந்த உங்களுக்கும் அது நன்றிகள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: பொண்ணு கண்டிப்பாக எல்லாத்தையும் அப்புறம் தூரமா சொல்றேன். இந்த பொண்ணு ராத்திரி எங்க தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். இப்ப இப்ப தங்கிட்டு காலையில்
1: ஏம்மா இந்த ராத்திரி நேரத்துல ஒரு வயசு பொண்ணு தனியா பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறியே, எவராச்சும் காலி பசங்க கையில மாட்டிட்டு இருந்தா என்ன ஆகுறது? ஏதோ எங்களை மாதிரி ரீசெண்டான ஆளுங்க வர போய் சரியா போச்சு. கால் யாராவது காலாளி பசங்க கிட்ட சிக்கிந்தா உங்க எது என்ன ஆயிருக்கும்? டே அதை விடுறா.
2: ஏம்மா உன் பேர் என்ன ஊர் என்ன அதை கொஞ்சம் விளக்கமா இருந்து சொல்லு.
3: அண்ணாட்டியா அந்த மாதிரி உறவெல்லாம் நமக்கு பிடிச்சாரு. பாதம் வேற ஒருத்தர் போகக்கூடாது.
1: ஏச்சு விட்டானா அடப்பாவி? அப்புறம் என்னமாச்சு?
4: குருத்து வாழ கண்ணு போல குருவம்மா நான் இருக்கேன்.
1: குருவம்மாவா?
2: குருவம்மாடா.
1: கெட்டதா வந்துருக்குப்பா குருமா, நீ என்னைக்கோ வந்துருக்க வேண்டிய. அப்புறம்
3: கேட்டுக்கடா
1: ஒண்ணுதான். ஆமா நீ ஒண்ணு சரியா கவனிக்கலையா? பலகாரங்களான பண்ணி போட்டு அப்படியே கவர் பண்ண வேண்டியதானே.

0: பின்னணி பாடகி ஜானகியம்மா நெவாக தனது கவியை தந்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினி என்ன அவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவரோ. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடனே வந்து சேர்ந்தோம், நலத்துடனே இருக்கின்றோம். சொல்லுங்களம்மா.
1: நன்றி. இந்த கவிதை அந்த ஜானகி அம்மா அந்த பாட்டுகளை அந்த கவிதை எங்க இன்னும் ஒரு பாட்டுகளை பாடி அந்த சிங்கார வேலன் அந்த பாட்டு ஒரு காலம் அழியாத அந்த பாட்டு
0: என்ன அவரு அந்த எந்த காலம் கேட்டாலும் அதற்கு அந்த உணர்வு வரம்படியான பாடல்களை பாடியிருக்கோம். என்ன
1: எழுதிய கவிதை சுமை தாருங்கள். அமைவதெல்லாம் சுமையினை நினைத்தால் அது வெறும் நெய் ஆகிடுமே. இமைப்பொழுதெல்லாம் இனிமையினை நீங்காது முனைந்தால் இது பெருமை பேசிடுமே. உமை பத்து மாதம் கை சுமந்து அனைத்த தாய்மை வலியோ பிரதிபலன் என்றிய நறுமை வாசமுடுமே. பாரமன்று சாராது தினமும் சுமதாங்கியாய் சுமக்கும் பூமித்தாய் ஒருவருமே சலியாது உரிமையாய் கதைகள் வெறியாயிடுமே. ஆசையிடுமே சுமை என்று கருதாது இரவு பகலும் சாராது சுமப்பதே கடமையாக மன நிறைவே உடமை என வானவனின் கதாநாயகன் விண்மீன்கள் கதாநாயகியை சுமக்க ஆனந்த கண்ணீராய் மலை பொழிந்து கோஷமிடுவதே. ஐயோ சுமந்த வெற்றி
0: என்னது
1: வெற்றி வெற்றி பெறும் வெறும் வெற்றி பெறும் போது கண் தொட்டு ஒட்டிடும் சட்டு குறுகும் போது மண் தொட்டு மண் போட்டு தூட்டிடும். பெரும்போது கண் தொட்டு ஒட்டிடும் சற்று குறுகும் போது மண் போட்டு தூட்டிடும். வெற்றி வியர்வை விலை பற்றிய இலாபம் நினைந்து போட்டிடும். ஆற்றிய முயற்சியில் பயிற்சி பெற்றிட மனம் நுழைந்து தேட்டிடும். ஊன்றிய இலக்கு அடைய வேகம் விவேகம் திறன் தன்னம்பிக்கை சிந்தனை இலட்சியமதின் வெற்றி படிகளாக முட்டிடும். ஏற்றி எடுத்தவுடன் கிடைக்க வேண்டும் என நினையாது விழுந்து விழுந்து எழுந்தினாலும் சுட்டி சுட்டி தொட்டினால் வெற்றி நிச்சயமே என்று கூறி இடமுடிக்கின்ற
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: திருமதி ராணி சம்பந்தரின் கவிதையோடு இணைந்து சிறப்பித்திருந்தார் திருமதி ஜோயஸ்வரி குன்ராஜா. அவருக்கும் முதல் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் ஊடாக திருமதி புஷ்போதி சிவநாதன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். மாலை வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? சங்கமம் போய்கொண்டிருக்கின்றது. எல்லா டெலிபோனும் கிடைச்சாலும் ஆனந்தம் பண்றாங்க. எல்லா டெலிபோனும் கிடைச்சாலும் ஆனந்தம் பண்ணா இருக்கிறாங்களே.
1: நன்றி கூறிக்கொண்டு இணைந்த உங்களோட கதை நல்லா இருந்தது. பெண்கள் என்றால் அது ஒரு
0: இதுதான். உண்மையிலேயே ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லுவா, அது சமம் இல்லை என்றும். ஆனால் நாங்கள் ஆணும் பெண்ணும் சமம் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் அது என்றும் சமம் இல்லை. மனித இனம் அவ்வளவு தான்.
1: மனித இனம் சமம் என்று சொல்லலாம். பெண்களுக்கு இருக்கிற கொஞ்சம் இதுகள் ஆண்களிடம் இல்லை, ஆண்களிடம் இருக்கிற ஒரு சில இதுகள்
0: பெண்களிடம் இல்லை. ஆனால் ஒரு
1: அதை
0: கூடுதலாக இந்த விட்டு கொடுப்பில பெண்கள் முதலில் இறங்குதால்தான் அந்த பெண்கள் தங்கள் சுயத்தை இழந்து போகிறார்கள். இதனால் தான் ஒரு ஆண் தனது சிந்தனையை மாற்றி வேறு விதமாக போகின்றான். ஒரு பெண் பெண்ணாகவே இருந்து விட்டால் இன்றும் பிரச்சனைகள் வராது. ஆணும் ஆணாகவே வாழவிட வேண்டும்.
1: அதான் எந்த கணவர் எந்த அப்பாவோட வாழ்ந்த மாதிரி எந்த கணவரையும் அப்பாவை நினைச்சு அப்படியே தாழ்ந்து போ அப்படி போய் நம்ம
0: என்ன
1: விட்டு கொடுத்து வேண்டினோம். அந்த அப்படியான பெண்களும் இருக்கினம்
0: தான். அப்படியான பெண்கள் தான், அப்படியான பெண்கள் இருக்கிறதான் இப்பயும் பிரச்சனை வந்துட்டு இருக்கிறது. ஒரு பெண் ஒரு தவறை செய்தால் இருவருக்கும் சரிவாதியான நீதி இருக்கணும் சரியாக. ஆனாலும் சமுதாயம் அப்படி கொடுப்பதில்லை.
1: அதான் சில வேளை பாருங்க, எது ஆண் இருப்பினும் சில வேளை தாய் தவறிட்டா மனைவி தவறிட்டா பிள்ளைகளை பொறுப்பேற்று அந்த ஆண் பெண்ணாகவும் மாறி ஆணாகவும் மாறி
0: இருக்கிறேன்.
1: ஒரு பெண்ணும்
0: அப்படி மாறும் பொழுது சமுதாயத்தில் பெண்மண்ணா இருக்கலாம். ஆனா அவர்கள் தங்களது சுயத்தை இழந்து விடுகிறார்கள்.
1: ஒரு பெண் பிள்ளையோட உரியாடலை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப அந்த பிள்ளை சொன்னா, தனக்கு உங்களுக்கு எத்தனை வயது என்று கேட்காது. தனக்கு 8 வயது 9 வயசு ஆக போகுது இந்த வருடம். எனது அண்ணாக்கு 11 வயது. நாங்க அப்ப அம்மாவுக்கு நீங்களாம் அண்ணாவா கூட உதவி செய்யறதுண்ட, அண்ணா செய்யறதுல நான் தான் கூட செய்யறேன். நான் அப்ப கேக்குறேன், நீங்க அப்படி கூட செய்ய வேணும். நான் பொம்பளை பிள்ளையன்னு அம்மா சொல்லி இருக்கிறான். பொம்பளை பிள்ளையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் வந்து சொல்லி இருக்கிறான். அந்த பிள்ளை சொல்லு. அப்ப அவன் தானிகள் பொம்பளை பிள்ளையன்னு அண்ணா 11 வயது அவரும் செய்யலாம் தானேன்னா அப்பா அவர்கிட்ட ஒன்னும் கேட்கறேன் இல்ல என்று சொல்லி சொல்லியிருக்க. அவன் நான் நினைத்தேன், இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்படி பிரிச்சு பார்த்து வளர்க்க கூடாது. இவருக்கு என்ன தெரியுதோ இவர் என்ன செய்யறாரோ அதே மாதிரி அவவும் அவரும் அந்த கிண்ணங்களை கழுவியோ தான் சிலவள அந்த கிச்சன் இது எட்டாதான் தான் ஸ்டூல் மாதிரி இந்த சின்ன இது ஒன்று இருக்கு அதை போட்டுட்டு ஏறி நின்று தான் கழுவி கொடுப்பாவாம் அம்மாவுக்கு. சட்டி
0: பானை
1: சட்டி பானை அவ்வளவுதான் நான் யோசிச்சேன். நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு பிரிச்சு பார்க்க நானும் அப்படி செய்திருக்கிறேன். இப்ப நான் கற்றுக்கொண்ட பிறகு நான் சொல்லுவதில்லை, மகள் எங்கேயும் போக போறான்டா, போ இருட்ட முன்னம் வந்துடும் பொம்பளை பிள்ளை இருட்ட முன்னம். ஆனா ஆம்பளை பிள்ளை போக வலிக்கிட்டா நாங்க ஒண்ணு போயிட்டு வாட சொல்லி
0: விட்டுருவோம். நாங்கள் சொல்லும் பொழுது ஆண் பிள்ளைய சொல்லும் பொழுது ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையோட சுட்ட போறார் என்பதை அந்த பெண்ணின் தாய் நினைப்பதை நாங்கள் நினைக்க மாட்டோம் தானே.
1: சரியான முறையில வளர்த்திட்டு வரோம். நாங்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தோம். நாங்கள் பெண்பிள்ள பிள்ளைகள் உடம்பு போகல. அது ஒன்று மாசைக்கு ஒரு உடுப்பு வாங்கி நாங்கள் போட்டது இல்லை. திருமணமாயினா கடைக்கே போனோம் நாங்கள், கடைக்கு போய் ஒரு சீலையோ ஒரு சண்டை துண்டியோ என்னத்தை வாங்கினாலும் அதுபடி எங்களை கூட்டிட்டு போவாயினோம். அப்படி வாழ்ந்ததால இப்ப இப்ப இப்படி பிள்ளைகள் செய்யக்க நாங்கள் எங்கடா இதை நான் நினைச்சு கொண்டு செய் வளர்த்து போட்டு சொன்ன மகள் அப்பவே பேசுவோம், எங்களாவே அப்படி செருங்கேன்னு இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க என்று. அப்ப இப்ப வேந்து வேந்துதான் இப்ப நான் அறிந்து கொண்டு நானே எந்த பிள்ளைய மன நோடிச்சு விட்டுருக்கிறேன் தெரியாமல் என்று நான் சில வேலை நினைத்து கவலைப்படுவேன். அது அதாவது நாங்களும் இனிமேல் வளரும் நாங்கள் சமுதாயத்துக்கு அப்படி சொல்லி கொடுக்குறது வாங்கலாம் எல்லாம் தெரிஞ்சு வாழ வேணும். நீங்களும் செய்யத்தான் வேணும், அவர்களும் செய்யத்தான் வேணும். அவரும் வழியில் எப்போ போனாலும் அந்த நேரத்துக்கு வர வேணும்னா அவருக்கும் அதே சட்டம் இயலுக்கும் அதே சட்டத்தை ஒன்றிய ஒன்றாகவே சொல்ல வேணுமே ஒழிய நாங்கள் பிரித்து பார்த்து அவைகளை சொல்லக்கூடாது என்றதை தான் இன்றைக்கு எங்களோட தார் மாறில வந்து கூற வந்திருந்தேன் கேது. நன்றி உங்களோடு
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்போதி விஸ்வநாதன் அவருக்கும் உதநன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைவருடாக திருமதி ராணி சம்பந்தர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கேடு.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
1: நீங்க நலமா இருக்கிறவண்டி கொண்டு உங்களுடைய தாறுமாறு நிகழ்வுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நட்பு என்ற ஒரு கவிதை தருகின்றேன்.
0: நட்பு.
1: நெஞ்சம் தேடும் பலரில் மனம் நிறையும் சிலரில் கொஞ்சி உருகும் அணைப்பு. நெஞ்சம் தேடும் பலரில் மனம் நிறையும் சிலரில் கொஞ்சி உருகும் அணைப்பு. ஆபத்து கூடும் நிறமதில் அஞ்சாது பழகிடும் தஞ்சம் தரும் உறவு பிணைப்பு. ஆபத்து கூடும் நேரமதில் அஞ்சாது பழகிடும் தஞ்சம் தரும் உறவு பிணைப்பு. எவ்வித ஏற்ற தாழ்வுமின்றி அவ்விதம் அளவளவாவி எதையும் எதிர்பாராத உடன் பிறவாத உடன் பிறப்பு. எவ்வித ஏற்ற தாழ்வுமின்றி அவ்விதம் அளவளவாவி எதையும் எதிர்பாராத உடன் பிறவாத உடன் பிறப்பே. அன்னை தந்தையிடம் சொல்லாத ரகசியம்

0: நட்பு கவியோடு இணைந்து சிறப்பித்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ராணி சம்பந்தர் அவருக்கும் மது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தார்மாரில் தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் திருமதி தேவி தன்ராஜன், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கிறேன்.
0: ரஜினிய
1: அடுத்துதான் நின்றேன்.
0: நான்
1: ஜானகி அம்மாண்ட கவிதையோட வர ரஜினிய காசுல அப்ப நான் உள்ளது கேட்டு கொண்டிருந்தேன். ஓ, அப்ப சந்தோஷமா இருந்தது. ரஜினியக்காவும் ஜானகி அம்மாக்கு தான் கவிதை தாராண்டு முழுக்க கேட்டு கொண்டிருந்தேன். பரவாயில்ல, நான் என்ன கீழே ஒரு உறவுகள் வந்து கொண்டிருக்கணும். அப்ப நான் சில நேரம் கட் பண்ணி போட்டு போக இருந்தேன். ஓ, பரவாயில்ல. கேட்டு சொன்னா நானும் எங்கள் இதய கோயிலுக்கு இதய அஞ்சலி என்ற கவிதையை தாரேன். இதய கோயிலுக்கு இதய அஞ்சலி, எங்கள் எங்கள் ஜானகி அம்மாவுக்கு எங்கள் கண்ணீர் அஞ்சலிகள். தன் குரல் மூலம் தாய்ப்பால் வழங்கிய என் அன்பு தாய்க்கு ஜானகி அம்மாவுக்கு என் கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாக செலுத்துகிறேன். தொட்டிலில் தாளாட்டாய் வந்தாய், துயரத்தில் ஆறுதலாய் நின்றாய். தொட்டிலில் தாளாட்டாய் வந்தாய், துயரத்தில் ஆறுதலாய் நின்றாய். காதலுக்கு இனிமை தந்தாய், கண்ணீருக்கு ஆறுதல் சொன்னாய். காதலுக்கு இனிமை தந்தாய், கண்ணீருக்கு ஆறுதல் சொன்னாய். பத்திக்கு பரவசம் தந்தாய், பாசத்திற்கு உயிர் ஊட்டினாய். உன் குரல், உன் குரல் எங்கள் நெஞ்சங்களில் என்றும் தாயின் அரவணைப்பாய் ஒழித்துக் கொண்டிருக்கும் என் காணக்குயிலே, எங்கு ஓடி மறைந்தாய்? காலங்கள் என் உடலை பிரித்தாலும் உன் பாடல் எங்களை விட்டு பிரியாதம்மா. காலங்கள் உன் உடலை பிரித்தாலும் உன் பாடல்கள் எங்களை விட்டு பிரியாதம்மா. இசையின் நன்மையே, இசையின் நன்மையே, அன்பு தாயே, உங்கள் குரல் என்றென்றும் தமிழர் இதயங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அம்மா. இசையின் நன்மையே, உங்கள் குரல் என்றென்றும் தமிழர் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மா. எத்தனை பேரும் கண்ணீரை துடைத்தாய், எத்தனை பேரும் சோகங்களை மறைத்தாய். துள்ளி திரிந்த இதயங்களாய் போட்டி உன் கைவசம் வைத்திருந்தாயே. அனைவரையும் உன் பக்கம் செவியை சாய்க்க வைத்த தாய், இப்போது செவி செவி நாம் அழுவது கேட்குதா? எல்லா செவிகளிலும் இனிமையாய் தேனாய் வடித்த தாயே, எங்கு ஓடி மறைந்தாய்? வெகு தூரம் சென்றாலும் நீங்கள் இல்லை என்றால் எங்கள் மனதில் தோன்றவில்லை அம்மா. காரணம், உங்கள் இசை என்னும் எங்கள் காதல் ஒலித்துக் கொண்டிருக்கிறம்மா. உங்களை என்றும் மறவோமா? இசை இசையால் எங்களை மயக்கிய அன்னையே, இசை குயிலுக்கு எங்கள் இதய அஞ்சலிகள். இசை குயிலுக்கு எங்கள் இதய அஞ்சலிகள், எங்கள் அன்பு தாய்க்கு கண்ணீர் அஞ்சலிகள். நிம்மதியாய் உறங்குங்கள் தாயே, உங்கள் பாடல் எங்களை எப்பவும் தாளாட்டும். உங்கள் பாடல் எங்களை எப்பவும் தாளாட்டும். நன்றி, வணக்கம். கேது சொன்னா இந்த

0: பலவிதமான பாடல்களை பாடி மறைந்த ஜானகி அம்மாக்காக தனது கவியை தந்திருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி தேவிதன் ராஜ். அவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீண்ட இடவெளியின் பின் எங்கள் சரோ பரமேஸ்வரன், நலமாக இருக்கிறீர்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். ஓ, நிச்சயமாக மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீண்ட இடவெளியின் பின் நீங்கள் இணைந்திருப்பது.
1: எப்படியோ வருவேன்.
0: வருவீங்க என்றாலும் வரும் வரையும் ஒரு மனதுக்குள்ள ஒரு கேள்வி தானே.
1: நீண்ட பயணம் தானே.
0: ஆமாம்.
1: இல்ல, ஒரு நீண்ட பயணம் இல்ல, அந்த
0: இடவழி
1: வேறு இதுதானே. எல்லாம் நல்ல மாதிரி முடிஞ்சு வந்தாச்சு.
0: சரி, சொல்லுங்கள்.
1: நான் தர போறது உங்களோட கவிதை எல்லாம் நல்லா இருந்தது. வந்து சிறப்பிச்சவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு நான் இரண்டு ஆக்கங்கள் தர போகிறேன். முதல், கிருஷ்ணரின் அறிவுரை.
0: தாருங்கள்.
1: உன்னை விட்டு போனவர்கள் உன்னை இழந்தவர்கள் தான். நீ யாரையும் இழந்ததில்லை. நீ அளித்த அன்பு வெறும் உணர்ச்சி இல்லை, அது உன் மனசின் தூய்மை. உன்னை புரியாதவர்களுக்கு உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே, அவர்களுக்கு நீ ஒரு கதையாகத்தான் இருப்பாய். வாழ்க்கை ஒரு நாள் உன்னை தனியாக நிறுத்தும், அந்த நாளில் தான் புரியும் நீயே உன் பலம் என்று. நம்பிக்கை உடைந்தாலும் மனசை உடைக்காதே, ஏனென்றால் உடைந்த நம்பிக்கை மீண்டும் வரலாம், உடைந்த மனசு மீண்டும் பழையபடி வராது. கடைசியில் நினைத்துக்கொள், நீ நினைத்ததெல்லாம் உன்னை பலமாக்க வந்ததுதான். நம்பிக்கை வை, நிச்சயம் வெற்றி கிடைக்கும்.
0: அருமை அருமை.
1: என்ன ஒன்று சிறப்பு?

0: உதவி செய்வது நல்லதுதான், ஆனா அது என்ன மாதிரி என்றதை தரப்போகிறேன். உதவி செய்வது நல்லதுதான், ஆனால் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருப்பது நல்ல மனம் மட்டுமல்ல. சில நேரம் நம்மை நாமே இழப்பதற்கான காரணமும் ஆகிவிடும். உண்மையான உதவி என்றால் ஒருவரை முன்னேற்றுவதும் உதவி. பசியானவருக்கு உணவு, மனமுடைந்தவருக்கு ஆறுதல், தவறி விழுந்தவருக்கு வழிகாட்டுதல், இவை மனிதத்தன்மை. ஆனால் நம்மை பயன்படுத்தி கொள்ள நினைப்பவர்களுக்கு அளவில்லாமல் கொடுத்து கொண்டே இருப்பது உதவியல்ல, அது நம்மை மெதுவாக காலி செய்வது. ஒரு விளக்கு தன்னுக்குள் ஒளி இருந்தால்தான் மற்றவர்களுக்கும் வெளிச்சம் தர முடியும். ஆனால் முதலில் உன்னை நிலைநிறுத்து, பிறகு முடிந்த அளவு பிறருக்கு உதவு. கருணை இருக்கட்டும், ஆனால் அதோடு சேர்ந்து புத்தியும் இருக்கட்டும். நன்றி.
1: ஆர்வத்துடன் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் திருமதி சரோ பரமேஸ்வரன். அவருக்கும் அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி வதனி
1: மோகன்.
0: நலமாக இருக்கிறீர்களா?
1: நீங்கள்
0: வரும்பொழுது எங்களுக்கும் உற்சாகம் தானே?
1: அப்படியே அந்த கடவுளுக்கும் நன்றி சொல்லுவோம். உற்சாகம் கூட வந்து
0: சொல்லுங்கள்.
1: நீங்களும் கெட்டாக நலமாக இருக்க வேண்டிக் கொண்டு கமலிக்கையும் கேட்டுக்கொண்டு
0: கேட்டுக்கொண்டு இருப்பா.
1: அப்ப இப்ப ஒரு கதை என்று சொன்னீங்க, அந்த நீங்க சொன்னீங்க கடைசியில ஆண்கள் ஆண்களா இருக்கணும், பெண்கள் பெண்களாக இருக்கணும். அப்ப இத நீங்க சொல்றீங்க, நாங்களும் அதை ஆமோதிக்கிறோம். ஆனா இந்த சில ஆண்கள் இருக்கிறார்கள் இல்லவா, அவர்கள் சொல்றார்கள் தங்களை எப்பவும் முதல்வனாக வச்சிருக்கட்டும், பெண்கள் எப்பவும் கீழே இருக்க சொல்லித்தானே சொல்லுறார்கள்.
0: அப்ப நீங்க டக்குன்னு சொல்ல வேண்டிய ஆரம்பத்துல அவர்கள் உங்களுடன் பழக வரும் பொழுது எப்படி
1: இருந்தார்கள்?
0: அவர்களை பெரிய ஆளாக்குனீர்கள்.
1: அதுக்குத்தானே இந்த இப்ப பெரிய பெரியவர்கள் வந்து இந்த சமுதாயம் ஒன்று வந்து அதை எங்களை போட்டு குழப்பி அடிக்கணும். அது சமுதாயத்துக்கும் இல்லை, நாங்கள் இந்த தமிழர் பண்பாடு இந்த சமுதாயத்துக்கும் பயந்தில்லவா வாழ வேண்டியிருக்கு. கணவனுக்கு பயப்படுறத விட சமுதாயத்துக்கு தானே நாங்க பயந்து வாழ வேண்டியிருக்கு.
0: உண்மையா அந்த இது அந்த இதை உடைத்து விட்டார்கள் என்றால் சமுதாயத்துக்கு நாங்கள் என்னத்துக்காக சமுதாயத்துக்கு பயப்பட வேண்டும், நாங்கள் செய்வது சரிதானே என்று அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் என்றால் உண்மையா பிரச்சனை ஒரு இடத்திலும் வராது. என்ன
1: இது ஆண்கள் தான் உணர வேண்டும். கணவனாக வந்தவர் ஆரம்பத்தில் நீங்க சொன்னீங்க நல்லொரு கதை உண்டு கேட்டு அழுவதா சிரிப்பதா அந்த மாதிரி இருந்தது. சில குடும்பங்கள்ல இதுதான் நடக்குது. இந்த ஆண்கள் வந்து ஆரம்பத்துல இருந்ததை போல இறுதி வரை இருக்கலாம் இல்ல.
0: அது இல்ல, அந்த வேட்டையாடப்படும் வரை அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்பார்கள். பெண் என்ன சொன்னாலும் கேட்பார்கள். ஆனால் அதன் பின்னர் தான் ஒன்றொன்றாக என்றால் பெண் அவர் தனக்குரியவள் என்று உரிமை சொல்லும் பொழுது அவர் சொல்லும் எல்லாவற்றையும் ஆமோதிக்கின்றார். எல்லாவற்றையும் தன்னை மாற்றிக்கொள்ளப்படுகின்றார் அவருக்காக. இதனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கின்றார். என்ன ஏனென்றால் இது என்று சொல்லுபடிதான் இருக்கணும், அது எந்த அவரோட சுதந்திரத்துல தலையாடாது அப்படி இப்படி என்ன ஒன்று ஒன்றுலாம் வந்து வரைக்கே இப்ப விட்டு கொடுத்தண்டே போவா.
1: விட்டு கொடுத்தது காரணம் என்ன? அந்த ஆரம்பத்துல நாங்கள் மேடையிலேயே தலைய குனிஞ்சு விட்டுட்டோம்.
0: அங்கதான் இருக்கு பிரச்சனை,
1: அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது.
0: அப்ப ஆடும் பெண்ணும் சமம் இல்லை அப்பொழுது, அதை அதை முதலே சொல்லணும். என்ன பெரும்பாலான குடும்பங்கள் இப்ப இளைய குடும்பங்கள் என்ன நடக்குது என்று சொன்னால், ஒரு ஒரு ஆண் அடித்தார் என்றால் உடனடியாக பெண் அடித்தவுடன் உடனே பிரிந்து விடுகிறார்கள். ஏனென்றால் அந்த வலி இருவருக்கும் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். இல்லை இதுதான் பிரச்சனை.
1: சமுதாயத்துக்கு பயந்து தான் நாங்கள் வாழ வேண்டியிருக்கு. முதல் காரணம் அதுதான் முதல் காரணம். அப்ப அதை நான் கூறிக்கொண்டு அப்ப என்னண்டா இந்த ஒரு இது வந்து படிச்சேன். இந்த திருவள்ளுவர் திருக்குறள் இருக்கு தானே? திருக்குறள் வந்து இப்ப ஒரு பிஸ்கட்ல
0: வருது. ஐயோ அது அது கிட்டத்தட்ட 17 ஒரு அது திருக்குறள் புள்ள அழுதுனா 17 பிஸ்கட் வேணுமா
1: என்ன? அப்ப அது இந்த தலையங்க தட்டாது நீங்களே. ஓலைச்சுவடியில் இருந்து பிஸ்கட்டில் ஏறிய திருக்குறள்
0: உண்டோ?
1: இது சரியோ? இது
0: இல்ல, அவர்கள் என்னத்துக்காக என்றால் ஒரு ஒரு வியாபார யுத்தி தான் என்றால் அந்த ஒரு ஆர்வம் உள்ளவர் அப்ப அத்தனை பிஸ்கெட்டுகளையும் வாங்குவார். என்ன ஒரு பேக்கெட்ல சொன்னா அந்த குரல் ஃபுல்லா வராது. இருக்கும். அப்ப அகர மட்டும் எடுத்துட்டு அடுத்த பேக்கெட் இன்னொரு பேக்கெட் வாங்குவார். என்ன அப்ப வியாபார யுத்தியாகத்தான் இதை பயன்படுத்துகிறார்கள், அதை சாப்பிட்டு விடுகிறார்கள். ஆனால் திருக்குறள் என்பதே ஒன்றே ஒரு ஆர்வத்தை உண்டாக்குறார் என்ற சந்தோஷம் தான், வேறு ஒன்றும் இல்லை.
1: வேறு ஒன்றும் இல்லை. ஆனா இதே இந்த அதுல அந்த பிறகு நான் உள்ளால போய் அதை பாவிச்சேன், அதுல கவனிக்க வேண்டியதும் உண்டிருந்தது. அது
0: என்னன்னு
1: சொன்னா, இப்ப ஒரு குழந்தை பிள்ளைன்ற கையில குடுக்க இல்லையோ, இல்ல இளைஞர் நாங்கள் தானும் வெறும் பிஸ்கட்டே சாப்பிடுறது, எப்படியாவது உருந்துண்ணும் கொட்டுண்ணும் முடிஞ்ச கீழவளும் அது அப்படியே காலுக்கு மீதி படம் கொள்ளும். என்ன
0: இதை விட அநேகமா பிஸ்கட்டே நாய்களுக்கு தான் போடுவார்கள்.
1: ஆனால்
0: பாருங்கள், அந்த பிஸ்கட்டுக்குரிய விளம்பர யுத்தியால நீங்கள் கூட கதைக்கிற அளவு கொண்டாந்துட்டார்களே.
1: சரியான குழந்தைகளுக்கு கல்வியை கொண்டு சேர்க்கிறதுல மிகவும் பாராட்டப்படுகிறது இருக்கிறது. எல்லா குழந்தைகளும் இந்த திருக்குறளை படிக்குங்களோ, அதுதான் பிஸ்கட்டை கண்ட உடனே அம்மா என்னதான் சாப்பிட போறேன்னு அந்த ஆளுங்கள் என்ன சொல்லி கொடுத்தா படிக்கவே மாட்டேன். பிஸ்கட்டை கொடுத்து பிள்ளைக்கு இந்த நாயை கொடுத்து கள்ளன் களவெடுக்க வரைக்கும் நாய்க்கு பிஸ்கட்டை கொண்டு போட்டு விடுத்தானே களவெடுப்பானு.
0: அப்ப அது அதற்காகத்தான் ஒரு பக்கம் சர்ச்சையா இருந்தாலும் ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ன எல்லாரிடம் இருந்து.
1: அடிக்கி
0: வைத்து விட்டு சாப்பிடுவார்கள்.
1: அவ்வளவுதான். ஆனா படிக்கிற அளவுக்கு அது
0: வரமாட்டது. சிங்கப்பூர் வானொலியிலும் இதை பற்றி மிகவும் ஆழமாகவே ஆராய்ந்திருந்தார்கள். இப்பொழுது இந்தியாவில் பல வானொலிகளிலும் இதை பற்றி ஆராய்ந்தார்கள். அது ஒரு தவறு என்ற ஒரு பாகமும் தடி என்று மற்ற பாகமும் சொல்லுகின்றார்கள். இன்னும் நான் அதை இன்னும் வாங்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை. பாப்போம் கிடைத்தால்.
1: திருக்குறள்
0: சலஞ்ச் அது அந்த பெட்டியில அடித்திருக்கிறார்கள். என்ன
1: ஒரு
0: பிஸ்கட்ல அடிச்சிருக்கும் கட்டவின் என்றது இன்னொரு பிஸ்கட்ல அடிச்சிருக்கும். அப்ப அப்படியே அப்படித்தான் அது அந்த நினைக்கிறேன் 7-8 பிஸ்கெட் அதுல வரும். ஆனால் இப்பொழுது எழுத்துக்கள் ஓடி அடிக்கிறார்களாம். கட்டவை என்றது கட்டவையில்
1: ஒன்றுதான்
0: அந்த மாதிரி
1: ஒரு விளையாட்டு
0: அருமையான தகவல் ஒன்றை தந்தாங்க. இப்போது பலர் தேடுவார்கள் இது என்ன இப்ப வரையில முதல் வந்திருக்கிறது. இப்பொழுது மீண்டும் அவர்கள் இந்த திருக்குறளோட வரும் பொழுது பார்ப்போம். நன்றி வணக்கம்.

இவள் பெயரோ அகலிகை இருபது ரூபாய். பத்தினிகள் பேரை வைத்து பரத்தையரை வளர்த்து விடும் பாவிகள் பூமி. கற்பை பாருங்கள் சாமி, கற்பா அம்மா.

0: கேள்விகளுடனும் தகவல்களுடனும் இணைந்து சிறப்பித்திருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி வதனி மோகன். அவருக்கும் ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம் கேதி, ஜெர்மனியிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: எங்கள் புங்கையூர் ராஜா ராஜான நலமாக இருக்கின்றீர்களா? நலத்துடன் இன்று தத்துவங்களா தரப்போறீர்கள்? தாருங்கள்.
1: பொறுமை என்பது வாழ்வின் மிகப்பெரிய பலம். அது கோபத்தை அளித்து வெற்றியை தரும் சாவியாகும். விதைக்கும் போது பொறுமையாக இருக்க வேண்டும். அது மரமாகி வரை காத்திருக்க வேண்டும். அவசரம் என்றும் உதவாது. இங்கு அடக்கம்தான் ஆளும் பண்பு. ஆழமான நதியினில் அமைதி உண்டு. பொறுமை நிறைந்தவனிடம் ஆற்றல் உண்டு. பொறுமை எனும் சிறிய விதை வெற்றி எனும் மரமாகும். வாழ்க்கையை சம்பாதிக்க மிகப்பெரிய விஷயம் பொறுமை அவசியம். பொறுமை சகிப்புத்தன்மை, இந்த இரண்டும் தெய்வீக குணங்கள். இதனால் மிஞ்சியது நற்குணம் வேறு இல்லை. பொறுமை இருந்தால் வாழ்வில் எதையும் சாதிக்கலாம். பொறுமையாக இருப்பது மிகவும் கடினமாக தோன்றும். ஆனால் இறுதியில் கிடைக்கும் பலன் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். பொறுமை ஒரு பொழுதும் தோற்பது இல்லை. பொறாமை ஒரு பொழுதும் எய்ப்பதும் இல்லை. காரியம் கூடி வரும் சமயம் பொறுமை காக்க வேண்டும். பொறுமை அமைதியோடு இருப்பால் விரும்பியதை பெற முடியும். பொறுமை என்பது வெறும் காத்திருப்பு அல்ல. அது சூழ்நிலையை வெல்லும். மன உறுதி துன்பங்கள் வரும்போது துணிவை தரும். மலையும் கரையும் அலைகளின் பொறுமையால், நிலமும் உயிரும் மலையின் பொறுமையால், கோபம் சுருக்கும் பொறுமையினால் சாதித்திடலும் பொறுமையின் திறவுகோலாய். வாழ்க்கை பொறுமை அவசியம். பொறுமை இல்லாவிட்டால் வாழ்வில் பல சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால் பொறுமை மிக அவசியம் வாழ்க்கையில். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேது
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் பொங்கையூர் ராஜா. அவருக்கும் உதவி நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தாறுமாறு நிகழ்வை நிறைவு செய்ய வானிலையில் வந்திருப்போர் வணக்கம். வணக்கம் திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்களும்
0: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துல சொல்லுங்கள்.
1: உங்களுக்கு தமிழை பற்றி சொல்லிட்டேன், நாதஸ்வரத்தை பற்றி சொல்லிட்டேன், தாளத்தை பற்றி சொல்லிட்டேன். இன்று சுருதி பக்தர் பற்றி சொல்ல போறேன்.
0: சுருதி பக்தர் பற்றி?
1: நான் இசை உலகில் மிகவும் முக்கியமான ஒரு கருவியான சுருதி பெட்டியை பற்றி உங்களுக்கு நான் சில தகவல்களை தரப்போவேன்.
0: தாருங்களோ.
1: இசைக்கு உயிர் கொடுப்பது சுருதி என்று கூறுவார்கள். அந்த சுருதியை நிலையாக வழங்கும் கருவிதான் சுருதி பெட்டி. ஒரு பாடகர் பாடும் போதோ இசை பயிற்சி மேற்கொள்ளும் போதோ சுருதி தவறாமல் இருக்க இந்த கருவி பெரிதும் உதவுகிறது. பழங்காலத்தில் கையால் காற்றை அழுத்தி ஒலி எழுப்பும் மரத்தால் செய்யப்பட்ட சுருதி பெட்டிகள் பயன்படுத்தப்பட்டன. பின்னர் மின்சாரத்தில் இயங்கும் மின்னணு சுருதி பெட்டிகள் அறிமுகமான இன்று கைபேசிகளை கூட சுருதி வழங்கும் செயல்களில் உள்ளன. ஆனால் பாரம்பரிய சுருதி பெட்டியின் தனிச்சிறப்பு இன்னும் மாறவில்லை. கர்நாடக இசை, பக்தி பாடல்கள், நாட்டுப்புற இசை, பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகள் என பல இடங்களில் சுருதி பெட்டி பயன்படுத்தப்படுகிறது. இசை கற்கும் மாணவர்கள் தினமும் சுருதி பெட்டியுடன் பயிற்சி செய்தால் அவர்களின் குரல் நிலையாகவும் இனிமையாகவும் வளரும். இசை ஆசிரியர்கள் கூறும் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், சுருதி சுத்தமாக இருந்தால் இசை சிறப்பாக இருக்கும் என்பதுதான். அதனால் எந்த பாடலையும் பாடுவதற்கு முன் சரியான சுருதியை அமைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். சுருதிப்பெட்டி என்பது வெறும் இசைக்கருவி மட்டுமல்ல, அது ஒரு பாடகரின் நம்பிக்கையான துணை. பாடலை தொடங்கும் முன் சரியான பாதையை காட்டும் வழிகாட்டி போன்றது. இசை என்பது எல்லோருடைய மனதையும் இணைக்கும் ஒரு மொழி. இந்த இசைக்கு அடித்தளமாக இருப்பது சுருதி. அந்த சுருதியை எப்போதும் நமக்கு தரும் அற்புதமான கருவிதான் சுருதிப்பெட்டி. எனவே இசையை நேசிப்பவர்களும் இசை கற்க விரும்புபவர்களும் சுருதிப்பெட்டியின் முக்கியத்துவத்தை அறிந்து பயன்படுத்தினால் அவர்களின் இசை பயணம் மேலும் சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, இப்ப எத்தனை கட்டையில பாட வேணும், ஆண்கள் எத்தனை கட்டை, பெண்களுக்கு எத்தனை கட்டை, நாதஸ்வரத்துக்கு எத்தனை கட்டையில வாசிக்கணும், அப்படி ஒவ்வொரு
0: சுருதி. உண்மையிலேயே எனக்கு இசையை பற்றி உண்மையிலேயே ஒன்றும் தெரியாது. பாடல் கேட்பேன், ரசிப்பேன் ஒழிய உண்மையா தெரியாது. உண்மையில சில பேர் சொல்லுவார்கள், கொஞ்சம் மேல் எடுத்து பாடணும், கீழே குறைக்கணும், உச்சாத்தானியில் பாடணும் என்று சொல்லுவதெல்லாம் கேட்கின்றேன். ஆனால் உண்மையிலேயே அந்த கன விடயங்கள் இருக்கின்றது.
1: சரியான நுட்பமான மாத்திரைகள் அதுக்கு இருக்கு. அந்த மாத்திரை கணக்கின்படிதான் பாடவும் வேணும். தவில் வாய்த்தான் அப்படி வாசிக்கணும், நாசரம் வாய்த்தாலும் அந்த மாத்திரை கணக்கணும் இருக்கு அதுக்குல்ல. அது எல்லோருக்கும் விளங்க வேணும் என்றுதான் என்ற ஆசை. அந்த இசையை பற்றி எல்லோரும் அறியவும் வேணும். உண்மையா
0: சொல்லுவார்கள் தானே.
1: இப்ப நான் கூட இங்க பாடக்க சில விளைவு சொல்வார், நீ எங்க நிக்கிற, சுருதி எங்க நிக்கிறாண்டு என்ன பேசுவார். அப்ப அதுக்கு தெரியும், அந்த கணக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு ஏன் மேல் எடுத்து கொண்டு போறீங்க, இதுக்கு வந்து இந்த இடத்துல எடுக்க வேணும்னு சொல்லி தருவார். ஆனா நாங்கள் அதை கோபப்படாமல் நாங்கள் அதை கேட்டு தெளிஞ்சோண்டா நல்லது. அந்த மாத்திர கணக்கு வந்து எனக்கு இப்ப இல்லை. நான் ஒரு சிறிய வயசுல இருக்கும் போது என்னுடைய அப்பா தவில் பாடம் சொல்லி கொடுக்குறவர், மக்களுக்கு. அப்ப அந்த மாத்திரை கணக்கு சொல்லிக்க எனக்கு விளங்கு. அது அப்ப நான் உண்மையா அதை பெருசும் படுத்தே இல்ல. இப்ப உங்களோட வானொலியில நான் பாடி இருக்கிறேன் கேது, ஆனா பாட வெளி கிடைக்குதான். இதை பற்றிய விளக்கங்கள் எனக்கும் அதிகமா வருது. நானும் சில தேடல்களை தேடி
0: நாங்களும் அதை பற்றி பார்க்கின்றோம். ஆனால் அவைகளை பற்றி இசை இசையோடு இசை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வருவார்கள். ஆனால் அதுக்கு அடிப்படை ஒன்று இருக்கின்றது. அடிப்படை தெரியாமல் நாங்கள் அடிப்படை இல்லாமல் தான் நாங்கள் எல்லாரும் இசையை பாடுகின்றோம், எல்லாம் செய்கின்றோம் என்ன. ஆனால் இந்த இசையினுடைய ஆரம்பமும் அடிப்படை இதுவும்
1: அறிந்தவர்கள் தாளமும் அதுக்கு அமைஞ்சாதான் அந்த எல்லாமே சரி வரும். அது ரெண்டும் பிழைச்சால் அதையும் செய்யலாம்
0: கண்டிப்பாக.
1: அதை நான்
0: சொல்லிக்கொண்டு கேது நீங்கள் அடுத்த சிறப்பு. நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
2: சசகனிசபானிசாசா சசசமகனிசபானிசாசா நிசசபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபப

இணைந்து சிறப்பித்திருந்தார். பிரான்ஸிலிருந்து திருமதி கமலவணி நவரன் ராஜா அவருக்கும் அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு ஒலிக்கும் பாடலுடன் நிறைவுக்கு வருவது இன்றைய தாறு மாறு. இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை

நிலைய கலிகனிடம் 6:21 நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்து பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சியில் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருவது

ஆறுதலும் புரிதலும் இயல்போடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கேட்கப்படும் முதலாவது கேள்வி, மிக மிக இலகுவான கேள்வி, நீங்கள் அத்தனை பேரும் சுவைத்த கேள்வியும் கூட.

சுவைகளிலே ஆறு சுவைகள் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இந்த ஆறு சுவைகளும் உள்ள ஒரே ஒரு காய் எது? ஆறு சுவைகளும் உள்ள ஒரே ஒரு காய் எது?

0: கார் சுவைகளும் உள்ள காய் எது? சரி, விரைவாகவே இணைந்திருக்கின்றீர்கள். இணைந்திருக்கும் முதலாவது உறவு, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் வதனி மோகன். எல்லோரும் பறந்து அடித்துக் கொண்டு வர போறார்கள்.
1: வாழைக்காய்
0: என்று சொல்லுகிறீர்கள். ஆறு சுவையும் உள்ள காய் எது என்று இருக்கிறேன். வாழைக்காய் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது எல்லாரும் கலக்கி அடித்துக் கொண்டு ஓடி வர போறார்கள்.
1: என்ன,
0: நன்றி நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு, வணக்கம். வணக்கம். எங்கள் பத்மராணி. பத்மராணி, நலமாக இருக்கிறீர்களா?
1: வாழைக்காய்
0: என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ராணி சம்பந்தர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நாங்களும் சொல்லுங்கள் பாப்போம். இப்பொழுது முருங்கைக்காய் பாக்கியராஜ் மறைந்தாலும் முருங்கைக்காய் விட இல்ல. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் சதீஷ். சதீஷ், நலமாக இருக்கின்றீர்களா?
3: நான் நலமாக இருக்கின்றேன். தானே
0: நாங்களும் மிக மிக நலமாகவே இருக்கிறோம். சதீஷ், நீங்க சொல்லுங்க.
3: நெல்லிக்காய்
0: நெல்லிக்காய் அதுதானே. நாங்களும் அதே அதே அதே உற்சாகத்தோடு இருக்கின்றோம்.
4: என்ன,
0: சரி சொல்லுங்கள்.
4: நெல்லிக்காய்
0: சொல்லுகிறீர்கள். என்ன, இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் பத்மினி. பத்மினி, இணைந்திருக்கிறீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா?
5: உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். நான் பத்மினி கமலாந்தன்.
0: ஓம்.
5: நலமாக
0: சரி, இது நீங்க நேரடியா பேசுங்கள். நீங்கள் அங்க இதை கேட்டு சென்றால் துண்டித்து விட அடுத்த வருடம் சென்று
5: விடுவேன்.
0: வாழைக்காய் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு, வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் வதனா. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். என்ன செய்கிறார் தயாளன்? கேட்டுக்கொண்டிருக்கிறார். தயாளன் சொல்லியிருப்பாரு டக்கன் என்ன இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
7: நீங்க சொன்னா நெல்லிக்காயே இது வருவது பார்த்தேன். நெல்லிக்காய் தான் சொல்ல போறேன்.
0: நெல்லிக்காய் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி. தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் இலங்கையிலிருந்து எங்கள் சியாமலா. இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
8: வணக்கம். நலமா இருக்கு.
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
8: ஆமாம், நாங்க நலமா இருக்கோம். நன்றி.
0: ஓ ஓ,
8: நான் கடுக்காய் என்று சொல்லி பார்க்க.
0: கடுக்காய் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. அடுத்த கேள்வி ஒன்று உண்மையிலேயே இருக்கேன். நான் இதுவரை காலம் தயாரித்த கேள்வியல்லையே, இதுதான் தேவையான கேள்வி என்று தயாரித்திருக்கிறேன். நித்திரம் உண்டு விடாதீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
9: வணக்கம். கேது.
0: வணக்கம். எங்கள் கமல வேணி.
9: நீங்கள் இப்ப இந்த மரக்கறிய பத்தி கேக்குறீங்களோ அல்லது அந்த உவர்ப்புகளுக்கு உவர்ப்பு புளிப்பு இனிப்பு அதுக்குள்ள கேக்குறீங்களோ?
0: நான் கேட்டது ஆறு சுவைகளும் உள்ள காய் எது?
9: காய் காய்.
0: ஆறு சுவைகளும் உள்ள காய் எது?
9: அப்ப நான் நெல்லிக்காய்.
0: நெல்லிக்காய் சொல்லுறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
10: வணக்கம்.
0: எங்கள் புங்கையூர் ராஜா. ராஜாண்ட நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். சரி சொல்லுங்கள். நெல்லிக்காண்டு. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி தவமலர் நாவலேஸ்வரன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் நிலமா இருக்கிறோம். இதுக்கு நெல்லிக்காய் என்று சொல்றேன்.
0: நெல்லிக்காய் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம். வட்சப்பூடாக இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம், நான் தேவங்காய்.
0: வணக்கம், வணக்கம். உங்கள் தேவண்ணா, தேவண்ணா நலமாக இருக்கின்றீர்களா?
6: நான் நிலம் இப்ப நான் சொன்ன விட சொல்ல இல்லை. இதான் சரி,
0: பச்சடி
6: மாங்காய், பச்சடி
0: மாங்காய் கேட்க மாங்காய் என்று சொல்லுகிறீர்கள்.
6: சரி, மாங்காய் மாங்காய்
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம். வணக்கம். எங்கள் கலாராணி வரதராஜா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
10: நாங்களும் ஃபைன். கேது கேதுக போவோம். கெட்டா ஃபைனா இருக்க வேணும். கமல் இயக்காட்டையும் போன் கேட்டதாக. நான் வந்து தித்திக்காய் என்று சொல்றேன்.
0: தித்திக்காயா? திப்பிக்காய்.
10: தித்திக்காய்
0: என்று சொல்லுகிறீர்கள்.
10: இணைந்து
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
10: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வட்சப்பூடாக இணைந்திருப்பவர், வணக்கம்.
11: வணக்கம். நான் ஜெனி. என்ற நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
11: ஆமா, நாங்களே நலமா இருக்கிறோம். நன்றி. என்ன, நீங்க தொடர்ந்து நலமா இருக்கவங்கள வாழ்த்தி கொண்டு நானும் முருங்கைக்காய் கூறிப்பா.
0: முருங்கைக்காய் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம்.
10: நன்றி வணக்கம்.
0: ஆறு சுவைகளும் உள்ள காய் எது என்று கேட்டிருந்தோம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் ரொசாலி.
12: நாங்கள்
0: சபா. நீங்கள் சொல்லுங்கள்.
12: நெல்லிக்காய்
0: என்று சொல்லுகிறீர்கள். ரொசாலி நெல்லிக்காய் என்று சொல்லுகிறார்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு, வணக்கம்.
13: வணக்கம்.
0: எங்கள் சுவாசினி பத்மநாதன். நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
13: ஓ, நாங்கள் நலமா இருக்க. நீங்களும் அப்படியே நலமா இருக்கான். முருங்கைக்காய் சொல்றேன்.
0: முருங்கைக்காய் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு, வணக்கம்.
14: வணக்கம்.
0: திருமதி சரு
14: பரமேஸ்வரன்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் இலங்கையிலிருந்து திருமதி ஜியா நடேசன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். இரவு வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
15: நலமா இருக்கிறேன்.
0: நலத்துடன் சொல்லுங்கள்.
15: நாரத்தங்காய்
0: என்று சொல்லி
15: நாரத்துங்காய்
0: அந்த தூடமலம் மாதிரி. நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். எங்கள் பாடகி மீனா மகேஸ்வரன். நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? முருங்கைக்காய் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
16: வணக்கம். கேது.
0: வணக்கம். எங்கள் வேவியக்கா. வேவியக்கா நலமாக இருக்கிறீர்களா?
16: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்க நலமா
0: இருக்கிறீங்களா?
16: எல்லாத்திலயும் இதை தெரிவு செய்ய நான் முருங்கைக்காய சொல்லி பாக்குறேன்.
0: முருங்கைக்காய சொல்லுறீங்க. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
16: நன்றி.
0: நன்றி, வணக்கம். ஆறு சுவைகளும் உள்ள காய் எது என்று கேட்டிருந்தோம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம்.
17: வணக்கம்.
0: கேம்பிரிட்ஜ்ல இருந்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து வந்திருக்கிறார் புஷ்போதியம்மா. இப்ப சொல்லியிருக்க இவ்வளவு பேரும் ஜோசிக்க போயிடும். என்ன
17: அதுதான் பாக்கியராஜன்.
0: நீங்கள் முருங்கைக்காயெல்லாம் இருக்கிறீங்க. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
12: வணக்கம் ஜெயந்திமாலா சதாசிவம்.
0: வணக்கம் வணக்கம். உங்கள் ஜெயந்திமாலா, ஜெயந்திமாலா நலமாக இருக்கின்றீர்களா?
12: ஆமா, நாங்கள் நலம் கொஞ்சம் குறைவுதான் பிரச்சனையில.
0: அந்தாலும் பேசக்கூடிய மாதிரி இருக்கிறது என்ன? ஆறு சுவைகளும் உள்ள காய் எது என்று கேட்டிருந்தோம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொண்டு வணக்கம்.
17: வணக்கம்
0: வணக்கம். உங்கள் பாரதி அக்கா, பாரதி அக்கா நிலமாக இருக்கிறீர்களா?
17: இப்ப
0: பாரதி அக்கா சொல்லியக்கா எல்லாம் கலக்கி அடிச்சு விட போயிடும்
17: என்ன?
0: பாத்தீங்களா, சரியா சொல்லிட்டு தானே கடுக்கா என்று அதுதானே கலக்கி அடிச்சு கொண்டு ஓடுவார்கள் என்று சொன்னேன். உங்களுக்கு நன்றி. கடுக்கா என்பதுதான் சரியான பதிலாக அமைந்திருக்கின்றது. முதலில் சியாமலாஸ் கூறியிருந்தார், அதை அடுத்து திருமதி பாரதி அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆறு சுவைகளும் உள்ள காய் கடுக்காய் என்பதுதான் சரியான பதில். அதற்காகத்தான் முதலாவது கேள்வியிலேயே வதனிமோகன் வரும்பொழுது எல்லாரும் கலக்கி கொண்டு வரப்போறார்கள் என்று கூறி

நிலைய கழிகை நேரம் 6:35. அடுத்த கேள்வியாக வரும் கேள்வி இதுதான். உண்மையிலேயே நான் கிட்டத்தட்ட 995 கேள்விகளை தயாரித்து விட்டேன். ஆனால் இந்த கேள்வியில் வந்த அந்த திருப்தி எனக்கு எதிலும் வரவில்லை. மனித உணர்வுகளில் நிகரில்லாத தூய்மையும் மாண்பும் கொண்ட உணர்வு எது? மனித உணர்வுகளில் நிகரில்லாத தூய்மையும் மாண்பும் கொண்ட உணர்வு எது? இதுதான் கேள்வி. மிக இலகுவான கேள்வி. மனித உணர்வுகளில் நிகரில்லாத தூய்மையும் மாண்பும் கொண்ட உணர்வு எது?

0: கேள்விக்கு பதில் கூறுவதற்காக எங்கள் சசியம்மா வந்திருக்கின்றீர்கள். உங்களையும் சசியம்மா, உங்களது தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா? வாழ் மீண்டும் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் சசியம்மா. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நலமாக இருக்கின்றீர்களா? இந்த கேள்விக்கு பதில் கூற வந்தமைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனித உணர்வுகளில் நிகழில்லாத தூய்மையும் மாண்பும் கொண்ட உணர்வு எது?
1: தாய்மை.
0: தாய்மை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம். சரி, அவரது தொடர்பும் துணிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம்.
2: வணக்கம். உதயன்.
0: வணக்கம். எங்கள் உதயன். உதயன் சொல்லுங்கள்.
2: நானும் அதேபடி ஒரு தாய்மை.
0: தாய்மை என்று சொல்லுகிறீர்களா? மனித உணர்வுகளின் நிகரில்லாத தூய்மையும் மாண்பும் கொண்ட உணர்வு. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் கமலவேணி.
3: நான் தாயின் அன்பன் சொல்றேன்.
0: தாய் அன்பன் சொல்லுகிறீர்கள். மனித உணர்வுகளில் நிகரில்லாத தூய்மையும் மாண்பும் கொண்ட உணர்வு. தாய்மை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைவருடாக திருமதி ராணி சம்பந்தர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி ராணி சம்பந்தர் சொல்லுங்கள்.
4: தாய்மை என்று சொல்லி பார்க்க.
0: தாய்மை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். சரி, அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
3: கடுக்காய்.
0: இந்த கேள்விக்கு சொல்லுங்களம்மா. மனித உணர்வுகளில் நிகரில்லாத தூய்மையும் கொஞ்சம் மாத்தி ஜோசிங்கள் என்ற எல்லாரும் அந்த சின்ன வட்டத்துக்கே நிக்கிறீங்க மாதிரி இருக்கின்றது. பாப்போமே. நன்றி. வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் இணைந்திருக்கின்றார் திருமதி பத்மராணி. வணக்கம்.
5: மட்டும் அவ்வளவு
0: இல்ல இல்ல உங்களோட இதே விலை இல்ல. ஓ, அடுத்த ஜெயான அதுல தொடர்பு இல்ல வந்திருக்கின்றார். எடுக்கவில்லை உங்களோட இது. பேரன்பு. ஐயோ, மனித உணர்வுகளில் நீர் இல்லாத தூய்மையும் மாண்பும் கொண்ட உணர்வு.
5: உணர்வு பேரன்பு. நான் அந்த முதல் கேள்விக்கு மூன்று தரம் ஒவ்வொரு விதமா கேள்வி அடிக்க மூன்று விடையும் வந்தது. வாழைக்காய் வந்தது, முருங்கைக்காய் ரெண்டாவது தரம் தேட வந்தது, விட சொல்லி போட்டு வந்ததுன்னா மூன்றாவது முறை கடுக்காய் வந்தது.
0: பாத்தீங்களா? அப்ப கடுக்காய் தான் சரியான விடை என்ன? உண்மையிலே கடுக்காய் தான் அதுக்கு சரியான விடை என்ன? நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பைபருடாக திருமதி நவுலேஸ்வரன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
6: வணக்கம். தாய் அன்பு.
0: தாய் அன்பன் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். சரி, ஒருவர் நெடுக துண்டிக்கின்றார் இல்லையென்றா? எங்கள் பக்கம்தான் புளியோதரிக்கையில பார்ப்போம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். திருமதி ரஜினி அண்டன் நினைந்திருக்கிறீர்கள். ரஜினி அண்டன் உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். சொல்லுங்கள். காதல் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு. வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. அப்ப உங்களோட லைன் சரியா தான் வேலை செய்கின்றது. தகப்பன் நண்பன் சொல்லுகிறீர்கள்.
7: இணைந்து
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப்புடாக இணைந்திருக்கின்றார் ஜியான் நடேசன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
8: வணக்கம். கேது.
0: வணக்கம். வணக்கம். கேள்வி விளங்கி விட்டதா? மனித உணர்வுகளில் நிகரில்லாத தூய்மையும் மாண்பும் கொண்ட உணர்வு. மனித உணர்வுகளில் காதல் என்று சொல்கிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு பத்மினி. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். பத்மினியை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம். மனித நேயம் உணர்வு கேட்கிறேன், மனித நேயத்தை சொல்கிறீர்கள். மனித உணர்வுகளில் நிகர் இல்லாத தூய்மையும் மாண்பும் கொண்ட உணர்வு தாய்மை என்று சொல்கிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். சரி, இந்த நம்பர் இருக்கா, ரேஸ் பண்ண விடுவோம், யார் என்று பார்த்து விடுவோம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு எங்கள் சரோஜினி அம்மா, இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
9: வணக்கம், நான் சரோஜினி.
0: நலமாக இருக்கின்றீர்களா? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
10: வணக்கம்,
0: பாரதி அக்கா. பாரதி அக்கா சொல்லுங்கள். பாப்போம்.
10: நன்றி
0: உணர்வு என்று சொல்லுகிறீர்களா? பாப்போமா. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் சியாம.

0: நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்தவர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: வதனா சொல்லுங்கள் பாப்போம். தூய்மையும் மாண்பும் கொண்டவன். இந்த இந்த உணர்வு ஒருவருக்கு இருந்து விட்டார்னா உலகமே வேறு என்று சொல்லுவார்கள். ஓ சரி, பாப்போமே. ஏதோ சொல்ல வந்தா மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம். என்ன செய்வது, எந்த வேலையும் அப்படி போல இருக்கின்றது. ஜெனி, இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம். கருணை என்று சொல்லுகிறீர்கள். இல்லை, நான் என்னதுக்காக இந்த கேள்வி எடுத்துன்னு வந்தேன்னா, உண்மையிலே இந்த கேள்வியை தயாரிக்கும் பொழுதே நான் கொஞ்சம் பெருமையாக கூட இந்த ப்ரௌடாக இருக்குன்னு சொல்லுவார்கள். அண்ணா, இப்படி இந்த உணர்வு உண்மையாக ஒருத்தருக்கு எல்லாருக்கும் இருக்க வேணாம், அப்படி இருந்து விட்டார்கள்னா அவர்கள் எல்லாம் வேறு லெவலண்டு. உண்மையிலேயே வரவில்லை. சரி, இந்த இதுக்கு சொல்லுவேன், நான் கொஞ்சம் மாற்றி யோசிங்க. எல்லாரும் இந்த தாய் அன்பு, அன்பு, காதல், பாசம், இரக்கம், இது இதுகளெல்லாம் எல்லாருக்கும் வளமையாக இருக்கின்றது
1: என்ன.
0: ஆனால் நான் இந்த கேள்வி எடுத்துக்கொண்ட நோக்கமே இந்த உணர்வு ஒருவருக்கு வந்துவிட வேண்டும். இந்த உணர்வு இருந்தால் அவர்களது லெவல் வேறு. எனக்கு மிகவும் பிடித்த கேள்வி
1: இதுதான்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம். சரி, ஒருவர் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
2: வணக்கம் அன்பான கேவி.
0: வணக்கம், வணக்கம். எங்கள் புஷ்போதியமா, புஷ்போதியமா சொல்லும் பொழுது பாருங்கள்,
2: எல்லாரும்
0: கலக்க போயிடும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பைபருடாக பேபிய காண்கின்ற, வணக்கம்.
3: வணக்கம்,
0: வணக்கம்.
3: ஓ, மற்றதுக்கு விரையில்லாம கிடந்தது. இதுக்கு நீங்க இப்ப கஷ்டப்படுறேன்னு கொஞ்சம் யோசிக்க சொன்னீங்க. நானும் சமூக பற்று அல்லது நாட்டுப்பற்று என்று சொல்லி பாக்க,
0: சமூக பற்றுல நாட்டுப்பற்று அப்படி சொல்லுது பாப்பமே. கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. ஆனா இது அந்த ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு என்று சொல்லுகிறேன். அந்த அந்த இந்த உணர்வு ஒருவருக்கு வந்து விட்டேன் என்று சொன்னால் உண்மையா வேற லெவல் அவர்.
3: சரி,
0: நிச்சயமா எல்லோருக்கும் இருக்கு. ஆனால் எல்லோருக்கும் இந்த உணர்வு இருக்கின்றது. ஆனால் எல்லோருடமும் இதை காட்ட மாட்டார்கள். ஓ, ஆனால் எல்லோருடன் காட்டுற மாதிரி இந்த உணர்வு இருக்கணும்.
4: வணக்கம்.
0: எங்கள் கலாராணி, கலாராணி சொல்லியிருக்கேன். கருணை உள்ளவன் சொல்லுகிறீர்கள். பாப்போம், இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம். ஐயோ, நான் தான் எடுக்கவில்லை பாத்தீங்களா. இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
4: வணக்கம்,
0: வணக்கம். திருமதி சரவ பரமேஸ்வரன், சரவ பரமேஸ்வரன் சொல்லுங்கள்.
4: நான் சொல்றது கள்ளங்கபடமற்ற உணர்வு, உண்மையான உணர்வு.
0: கள்ளங்கபடமற்ற
4: உணர்வு அப்படி இருக்குதானே?
0: இருக்குன்றதோ ஒரு கள்ளங்கபடமற்ற உணர்வு, அது தன்மை என்று சொல்லுவார்கள். அது குழந்தை தன்மையாது என்ன
4: தன்மை,
0: அந்த உணர்வு எல்லாம் வராது. ஆனால் இந்த உணர்வு எல்லோருக்கும் வந்து விட்டார் என்றால், யாருக்காவது இந்த உணர்வு வந்து விட்டார் என்றால்,
4: உண்மையா
0: இந்த உணர்வு கண்டிப்பா அத்தனை பேருக்கும் இருக்கணும் கூடிய அப்படி ஒரு உணர்வு இருக்கணும் என்றுதான் நான் உண்மையா முயற்சி
4: செய்கிறேன்.
0: அப்படியான இதுல இந்த உணர்வு வந்து விட்டால் வேற லெவல். சொல்லுங்கள் பாப்போம்.
4: நன்றி,
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
5: வணக்கம் கேள் அண்ணா.
0: வணக்கம்.

0: திருமதி மீனா மகேஸ்வரன், மீனா தான் இன்றைக்கு சொல்லிக்க. அப்பா எல்லாரும் எங்க போயினோம், அம்மா கடவுளே என்றேன்ன.
1: குற்ற உணர்வு
0: விளங்க இல்ல,
1: குற்ற உணர்வு இப்ப நம்மளுக்கு செய்த அந்த உணர்வுக்கு வந்து விட்டா
0: குற்ற உணர்வுன்னு சொல்லுகிறீர்களா? பாப்போமே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் வதனி மோகன். வதனி மோகன் சொல்லுங்கள்.
2: நான் சொல்லுகிறேன், இந்த சகோதரத்துவம் என்று சொல்லி இந்த அந்த
0: நட்புறவு.
2: ஆமா,
0: நட்புணர்வு என்று சொல்லுகிறீர்கள்.
2: ஆமா.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
2: நன்றி,
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து தேவன் இணைந்திருக்கிறீர்கள். தேவன் முதல் தரம் வந்து ஏதோ சொன்ன மாதிரி மனித உணர்வுகளில் நேரில்லா தூய்மையும் மாண்மையும் கொண்ட உணர்வு இது.

0: மனித உணர்வுகளில் நிகரில்லாத தூய்மையும் மாண்பும் கொண்ட உணர்வு எது? நீங்கள் இப்போ எத்தனையோ உணர்வுகளை சொல்லியிருக்கிறீர்கள், ஆனால் இந்த உணர்வு ஒருவருக்கு வந்துவிட்டால் என்றால், ஒருவருக்கு இந்த உணர்வு இருந்தால் அவரது நிலை வேறு நிலை. உண்மையிலேயே அவர் ஒரு மகானாக கூட அவர்கள் இருப்பார்கள். எனக்கு கூட ராணி சம்பந்தர் ஏதோ சொல்ல வந்தவா, தேவன் ஏதோ சொல்ல வந்தது, அதை கூட அதை திருப்பி அவர்கள் மீண்டும் இருக்க அழைத்து சொன்னால் நன்றாக இருக்கும் என்றால் எனக்கும் ஒரு மாதிரி இருக்கின்றது. வேறு யாராவது ஏற்கனவே இணைந்தவர்கள் சரியான விட இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைத்தால் மீண்டும் வந்து சொல்லுங்கள். தேவன் இணைந்திருக்கிறீர்கள், தேவன் சொல்லுங்கள் பாபோம். ஒருவர் இரக்கம் என்று சொல்கிறீர்கள், நான் அந்த ஒருவருக்கும் இந்த இரண்டாம் முறை சந்தர்ப்பம் தரவில்லை, நான் இந்த கேள்வியோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் தருகின்றேன்.
1: என்ன
0: இணைந்து சிரவிதா இரக்கம் என்று சொல்கிறீர்கள், இணைந்து சிரவிதா உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் பத்மராணி, மனித நேயம் என்று சொல்லுகிறீர்களா? இணைந்து சிறப்பித்தா உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
0: கமலமணி கமலமணி பாப்போம், என்ன அப்படியோட வந்திருக்கிறீர்கள்?
2: நான் அந்த பெருந்தன்மை
0: பெருந்தன்மை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
3: நான்
0: உதயன் உதயன் சொல்லுங்களா பாப்போம்.
3: விட்டுக் கொடுத்தல்
0: என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். ஜெயந்தி மாலா ஜெயந்தி மாலா சொல்லுங்கள் பாப்போம்.
4: பொறுமையில
0: திருப்தி என்று சொல்லுகிறீர்களா? இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

0: இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: பரிதாபம்.
0: பரிதாபம் சொல்லுறீங்களா?
1: பரிதாபமா பார்த்து பரிதாபப்பட்டு உணர்வு எங்களை மறந்து செய்வோம் என்றால்
0: அது சொல்லுகிறீர்கள்.
1: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு, இந்த கேள்வி மட்டும்தான் இப்படி இரண்டாவது முறை எடுக்கிறேன். இதை வைத்துக் கொண்டு அடுத்த முறை அடுத்த உறவு வரையில் என்றால் இந்த கேள்வியோடு சம்பந்தப்பட்டுதான் இருக்கிறவர்கள். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
2: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பைபருடாக இல்லையா தொடர்பு துண்டித்து விட்டா. சரி, உண்மையிலேயே சரியான விடை எது என்று பார்த்தால் உண்மையிலேயே அவ்வாறு. பத்மினி மீண்டும் இணைந்திருக்கிறீர்களா? பத்மினி சொல்லுங்கள்.
3: மன்னிப்பு
0: எல்லாம் இல்லை, மன்னிப்பு எல்லாம் எல்லாருங்க இருக்கு. ஆனால் நம்ம மீனா மகேஸ்வரன் அந்த அருமையாக சொன்னார், குற்ற உணர்வு உண்டு. ஒரு ஆளுக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்து என்று சொன்னால் அது தன்னைத்தானே அறிந்து கொள்வது. உலகத்திலேயே அந்த ஒருவருக்கு அந்த குற்ற உணர்வு ஒன்று, தான் செய்தது பிழை என்று தான் உணர்ந்து கொண்டால், மற்றவர்கள் சொல்ல தேவையில்லை, தான் உணர்ந்து கொண்டால் மற்றவர்களுக்கு நான் இப்படி செய்வது பிழை அல்லது நான் இப்படி பேசுவது பிழை, அந்த குற்ற உணர்வு ஒருவருக்கு வந்து விட்டார் என்றால் உண்மையில் எனக்கு அது அந்த உண்மையாக இந்த கேள்வியை கேட்டு போட்டு எனக்கு விடியை தேடிக்கொண்டு போகும்போது மிக ஆச்சரியமாக இருந்தால் மீனா மகேஸ்வரன் வந்து சொல்லும்பொழுது மிக பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதுக்காகத்தான் என்றால் தேவன் ராணி சம்பந்தர்கள் வரும்பொழுது வர வேண்டாம்னு சொல்லி போட்டு அந்த குற்ற உணர்வை தான் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். உண்மையிலேயே மனித உணர்வுகளில் மிகவும் நிகரில்லாததும் நிகரில்லாத தூய்மை, நிகரில்லாத தூய்மை இருக்கணும். அந்த குற்ற உணர்வுனா அதான் நிகரில்லாத தூய்மை இருக்கணும். அதை உண்மையானத குற்ற உணர்விலும் நிகரில்லாத தூய்மை இருந்ததும் மாண்பும், இந்த மாண்பு மிக என்றெல்லாம் சொல்லுவார்கள் எல்லாம். அது இந்த பாருங்கள், இவ்வளோ ஒரு சின்ன விடயத்தில் எம்மை நாமே அறிந்து கொள்வதும் எம்மை நாமே திருத்திக் கொள்வதும் அந்த ஒருவருக்கு அந்த குற்ற உணர்வு என்று இருக்க வேண்டும். அந்த குற்ற உணர்வு அது வந்துவிட்டால் நாங்கள் அத்தனையுமே நாங்கள் வென்று வரலாம். உண்மையிலேயே மீனா மகேஸ்வரனுக்கு எங்களது சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் இணைந்திருந்தீர்கள். உண்மையிலே தாய்மை, அன்பு, காதல், கருணை அது எல்லாரிடம் இருக்கிறது. எல்லாரிடம் காட்ட முடியுமா? எல்லாரிடம் தாய்மையை நாங்கள் காட்ட முடியுமா? இருக்க வேண்டும். ஆனால் ஒருவரிடம் குற்ற உணர்வு, அது சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், பாடசாலைக்கு செல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த குற்ற உணர்வு ஒருவரிடம் இருக்குமாக இருந்தால் அவர் மகான்களை விட மிகப்பெரியவர். இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு ஆதரவு கரம் கொடுத்த நியூரூபி ஸ்தாபனத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது அறிதலும் புரிதலும்.

நிலையை கழிக நேரம் 7 மணி 1 நிமிடங்கள். விஜய் கேசன் கரியன் விஜய் சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். கிளிநொச்சி மாவட்ட விவசாயிடமிருந்து நெல் கொள்வனவு செய்யும் வகையில் அவர்களுக்கான படிவங்கள் இன்று முதல் வழங்கப்படுவதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக பிராந்திய முகாமையாளர் தவராஜா கஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்கின்ற பிள்ளையான எதிர்வரும் 24ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. சட்டவிரோத மகன் மணல் அகழ்வை தடுக்கும் சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட போலீஸ் விசேட அதிரடிப்படை வீரர் முதூர் மகாவலி கங்கையில் மூழ்கி காணாமல் போய்ந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். நிரந்தர நியமனம் வழங்குவதற்கான நேர்முக பயிற்சி மற்றும் அதனோடு இணைந்த நடைமுறைகளில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக கூறி திருநெல்வேலி மாவட்டத்தின் அரசாங்க வைத்தியசாலைகள் மற்றும் பொது மருத்துவ அதிகாரி அலுவலகங்களில் 2019ஆம் ஆண்டு முதல் தொண்டர் அடிப்படையில் கடமையாற்றி வரும் சுகாதார பணியாளர்கள் இன்று உள்துறைமுக வீதியில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண சுதந்திர அமைச்சியின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தலவாய் புதிய வீட்டுத் திட்ட மக்கள் தமது கிராமத்துக்கான வீதியை புனரமைத்து தருமாறு கோரி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வன ஜீவராசிய அதிகாரிகள் இன்று பணிக்கு சமூகம் அளிக்காமல் சுயின விடுமுறை பெற்று தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2016ஆம் ஆண்டில் கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்தின் முன்பாக சாலையை மறித்து பொதுமக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டு முன்னாள் விவசாய அமைச்சர் வீரவன்சா மற்றும் 6 சந்தேகநபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மேலதிக விசாரணையை செப்டம்பர் 21ஆம் தேதி என்று அழைக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. பயங்கரவாத தலைவனான பிரபாகரனுடன் இந்த நாட்டில் இந்த ஒரு பௌத்த துறவியாவது இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதுண்டா என பௌத்த தேசியவாத அமைப்பான ராவணாபலய அமைப்பின் பொதுச் செயலாளர் இன்கேந்திர சந்தாதிச தீரர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பலர் கடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் முன்னாள் அரசாங்கத்தின் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளதாக தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. காலநிலை மற்றும் வானிலை மாற்றங்கள் குறித்து கவனம் செலுத்துவது மக்களின் நலன் கருதிய கடமையாகும். இது பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மட்டுமன்றி உணவு மற்றும் நீர் பாதுகாப்புக்கும் மிக அவசியமான ஒன்றாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்றார். நெல் சந்தைப்படுத்துதல் சபையினால் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகளை இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்க தீர்மானித்திருக்கின்றது. நுவேர்லியாவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வேளாண்மை துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்த உள்ளூர் விவசாயிகளின் குரல் அமைப்பு வேளாண்மை துறையில் அந்த அறிவும் அனுபவமும் கொண்டதாக தாங்கள் நம்பும் ஜனாதிபதி நேரடியாக வேளாண்மை அமைச்சை பொறுப்பேற்க வேண்டும் என மரியாதையுடன் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. கடந்த 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நாட்டில் தற்போது புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 112,000 பாரியளவில் குறைவடைந்துள்ளதுடன் மறுபுறம் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். நிலக்கரி கொள்முதல் தொடர்பான கொடுக்கல் வாங்கல் குறித்து விசாரணை நடத்தும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் லக்விஜய நிலக்கரி மின் நிலையத்தின் பிரதி பொது முகாமையாளர் துசான் அபகோன் உள்ளிட்ட 3 அதிகாரிகள் இன்று சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்டாய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை இலங்கைக்குள் இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தடை விதித்திருக்கின்றது. யாழ்ப்பாண புகையிரத நிலையத்தை ஒரு பல்வகை போக்குவரத்து மையமாக அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாண நெடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து சேவையை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சர் பீமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். உலகின் போக்குவரத்து நெரிசல் குறித்த நம்போவின் 2026ஆம் ஆண்டுக்கான இடைக்கால அறிக்கையின்படி இலங்கை உலகின் 3வது மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நாடாக பட்டியலிடப்பட்டிருக்கின்றது.
ஓய்வரும் வயதை மாற்றுவது தொடர்பில் தற்போது பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கோரிக்கைகள் கிடைத்து வருவதாகவும் இந்த கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்ற நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒரு சில பிரதேசங்களில் வெப்பநிலையானது மனித உடலுக்கு உணரக்கூடிய தன்மையில் காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கின்றது. அனுராதபுரம் மாவட்டத்தின் சங்கிலி கனதாவாவ பகுதியைச் சேர்ந்தவரும் இலங்கையின் அதிக வயதான பெண்களில் ஒருவராக பரவலாக அங்கீகரிக்கப்பட்டவருமான புஞ்சாக்கே கலுமெனிக்கே தனது 114வது வயதில் காலமானார். தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் இந்தியாவின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது சிறுபான்மையினர் பெயர்கள் பெருமளவில் நீக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து ஐநா கவலை தெரிவித்திருக்கின்றது. புகழ்பெற்ற பாரிஸ் ஆடை வடிவமைப்பு கண்காட்சியில் அனைவரையும் தன்வசம் சுண்டி இழுத்தது இந்தியாவைச் சேர்ந்த படைப்பு. தென்னிந்தியாவின் சிறப்பம்சங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த யோசனை அடிப்படையாக கொண்டு தேவி என்ற படைப்பை உருவாக்கியிருந்தார் இந்திய ஆடை வடிவமைப்பாளர் ராகுல் மிஸ்ரா. கட்டார் நாட்டின் நவீன அரசை உருவாக்கியவரும் முன்னாள் அமீருமான ஷேக் ஹமாத் பின் கலிஃபா அல்தானியின் மறைவையொட்டி இன்று இந்திய அரசு தேசிய தூக்க தினத்தை அறிவித்திருக்கின்றது. கொரோனா அதிகரிப்பு எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஆந்திர அரசு சுகாதாரத்துறைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உள்ளிட்ட 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும். இந்த சம்பவத்தில் உயிர் தப்பிய 17 இந்திய பயணிகளில் ஒருவர் தவிர மற்றவர்கள் தாய்நாடு திரும்பிக் கொண்டிருப்பதாக ஹனேயில் உள்ள இந்திய தூதரகம் நேற்று தெரிவித்திருக்கின்றது. தமிழக வெற்றிக்கழக அரசின் குதிரை பேரன் தொடர்பாக ஆளுநருடன் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மனு அளித்திருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் தமிழக வெற்றிக்கழக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அயோத்தியா ராமர் கோவிலில் நன்கொடை முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் விவகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என கோரி நாடு முழுவதும் கையொப்ப இயக்கம் ஆம் ஆத்மி கட்சியினரால் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கப்பட்டது. சென்னையில் ஆவண தங்கம் விலை சவனுக்கு ரூபாய் 800 குறைந்து 105,600 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் சீனா தென்சீன கடல் வட்டாரத்தின் உரிமையை கோருவதற்கே எந்தவித சட்ட ரீதியான அடிப்படையும் இல்லை என்று ஜப்பான் பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. ஈரான் முன்னாள் உச்சத்தலைவர் அலி கமேனியின் படுகொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக குறிவைக்கப்பட வேண்டிய தலைவர்கள் பட்டியலை ஈரானின் செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டிருக்கின்றது. அதில் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய நண்பரும் குடியரசுக் கட்சி செனட்டருமாகிய திரு லிண்டாசே கிராகம் காலமானார். தாய்லாந்தின் பேங்காக் நகரில் உள்ள களியாட்ட விடுதியொன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய தீப்பரவலில் சிக்கி குறைந்தது 27 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பூட்டானில் பிறப்பு வீதம் தொடர்ந்து குறைவதால் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள குடும்பங்களுக்கு ரொக்க ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது. ஐரோப்பாவின் மேற்றுப்பகுதியை உலுக்கிய மிக கடும் வெப்பு அலையினால் ஜூன் மாத இறுதி வாரத்தில் மட்டும் 10,000 அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக உத்தியோர்வ புள்ளிவிவரங்கள் தெரிவித்திருக்கின்றது. ஐரோப்பாவின் பல நாடுகளில் வார இறுதியில் தொடர்ந்து கடுமையான வெப்பம் நிலவி வருகின்றது. பல மில்லியன் மக்களை வாட்டுகின்றது சுட்டெரிக்கும் வெயில். பிரான்சில் கடும் வெப்பம் காரணமாக ஈஃபில் கோபுரம் லூவர அருண்புள்ளகம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் வழக்கத்தை விட முன்னதாகவே மூடப்படுகின்றது.

சரியாக இன்றைய நாணய மாற்று நாணய மாற்றத்துக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்தியில் இணையத்துடன் தந்து கொண்டிருக்கும் உத்தியோக இணையதளமான www.tamilolly.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383 ரூபாய் 47% இந்திய பெறுமதியில் 180 ரூபாய் 13%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336 ரூபாய் 22%, இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 68%, ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கை பெறுமதியில் 415 ரூபாய் 47%, இந்திய பெறுமதியில் 118 ரூபாய் 30%, ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 450 ரூபாய் 10%, இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 10%, ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 60%, இந்திய பெறுமதியில் 67 ரூபாய் 65% காணப்படுகின்றது. இதுடன் விஜி கேசன் கதியன் விஜி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவேற்றன.

கிரகநேரம் 7:12 இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது. இன்றைய மனிதரிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? இந்த தலைப்புக்கேற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். இன்று 2வது வாரமாக இன்றைய மனிதரிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? நீங்கள் கெடுக்கணும் டிஆர்டி தமிழொலியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

0: தமிழோடு ஒரு தர்க்கம்.
1: உலகின் தொடக்கம் தமிழே, தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரில் இனிக்கும்.
0: தமிழோடு ஒரு தர்க்கம் நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதல் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு,
1: தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே எங்கள் முழக்கம், தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே தமிழரை.
0: கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் வாளோடு முன் தோன்றிய தமிழினம் என்று சொல்லுவார்கள். அந்த தமிழர்கள் பயன்படுத்திய விதங்கள், அதாவது பனிகோலியை எப்படி பயன்படுத்தினார்கள், இவைகளை பற்றி பாரதி கிருஷ்ணகுமார் அவரது உரையை இப்பொழுது முதல் நீங்கள் கேட்கலாம்.
2: இருளும் ஒளியும் ஒரு தாயின் குழந்தைகள்தான். இருளும் ஒளியும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள்தான். இருள் என்பது குறைந்த ஒளிதான், ஒளி என்பது இருளற்ற வெளிதான். இரண்டும் வேறு வேறு அல்ல. ஆனால் ஒளியில் கிடைக்கும் பாதையை, ஒளியில் கிடைக்கும் காட்சியை இருளில் பெற முடிவதில்லை. வரலாற்றில் நீங்கள் பின்னோக்கி போனால், மின் விளக்குகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு தாவர எண்ணெயில் ஏற்றிய தீப்பந்தங்களும் விளக்குகளும் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு, மெழுகுவர்த்திகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு, அல்லது கல்லை கல்லோடு உரசி மனிதன் தானே உண்டாக்கிய தீயினால் கிடைத்த வெளிச்சம் கிடைக்கிற வரையில், உலகின் முதல் தீயை உருவாக்குகிற வரையில் மனிதன் இருளுக்கு அஞ்சித்தான் இருந்திருக்கிறான். அவன் எப்போது சூரியன் உதிக்கும் என்று காத்திருந்திருக்கிறான். ஏனென்றால் பகலில் அவன் சந்திக்காத ஒரு சவாலை இரவில் அவன் சந்திக்கிறான். அது என்ன என்றால், பகலில் சந்திக்கும் விலங்கை அவனால் சந்திக்க முடியும், அவனால் எதிர்கொள்ள முடியும். அதே விலங்கு இரவில் வருமானால் அவனால் எதிர்கொள்ள முடியாது. இயற்கை சில நுட்பங்களை இயற்கையில் பொதிந்து வைத்திருக்கிறது. உதாரணமாக, எல்லா விலங்குகளுக்கும் குரல் கொடுத்திருக்கிறது இயற்கை. நான் விலங்கு என்று சொல்கிற போது மனிதனையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். விலங்கு என்றால் மனிதன் தனி என்று யாரும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். மனிதனும் விலங்கு தான், மனிதன் சமூக விலங்கு, கொஞ்சம் நாகரிகமானதாக கருதப்படுகிற விலங்கு. கொஞ்சம் உடை உடை உடுத்திக் கொண்டு, நடை உடை பாவனைகள் செய்து கொண்டு, அறிவு அதிகமாக இருப்பதாக தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விலங்கு. மனிதன் விலங்கு தான். ஆனால் எல்லா உயிர்களுக்கும் குரல் கொடுத்த இயற்கை மனிதனுக்குத்தான் மொழி கொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், அது இயற்கை கொடுத்தது கூட அல்ல, மனிதன் உருவாக்கி கொண்டது. மனிதன் கண்டுபிடித்த விஞ்ஞான கருவிகளிலேயே, மனிதன் கண்டுபிடித்த விஞ்ஞான கருவிகளிலேயே தலைசிறந்த விஞ்ஞான கருவி மொழிதான். மொழியை பெரும்பாலும் கலைப்பிரிவாக, கலைப்பாடமாக எல்லோரும் பார்க்கிறார்கள். உண்மையில் மொழிதான் உலகின் மிகச்சிறந்த விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் இல்லாவிட்டால் நீங்கள் உலகின் எந்த துறை சார்ந்த அறிவை பற்றியும் எழுதியிருக்க முடியாது. விலங்குகளுக்கு குரல் கொடுத்த இயற்கை அவைகளுக்கு மொழி கொடுக்கவில்லை. மனிதன் மொழியை தானே உருவாக்கிக் கொண்டான். உருவாக்கி கொண்டதாலே தான் மனிதன் எழுதினான். செடிக்கும் கொடிக்கும் ஓர் அறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் மூன்றறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் நான்கறிவு, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஐந்தறிவு, மனிதனுக்கு சத்தமாக சொல்லுங்க ஆறறிவு. இதில் ஒரு சிறிய எளிய உண்மை இருக்கிறது. மனிதனுக்கு ஆறறிவு இருப்பதாக மனிதன் மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னும் எந்த நாயும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. மனிதன் ஏன் அதை சொல்கிறான் என்றால், மனிதன் கையிலே மொழி கிடைத்து விட்டது. மொழி கிடைத்ததால் பிற எல்லோருக்கும் அறிவு குறைவாக இருப்பதாகவும் தனக்கு அதிகமாக இருப்பதாகவும் மனிதனே எழுதி வைத்துக் கொண்டு விட்டான். மொழி கிடைத்ததால்தான் மனிதன் எல்லாவற்றுக்கும் பெயர் வைக்க ஆரம்பித்தான் இல்லையா. ஆங்கிலத்திலே நேமிங் எவ்ரிதிங் என்று ஒரு ஃப்ரேஸ் இருக்கிறது. அதிகாரத்தின் அடையாளம் அது. ஒன்றுக்கு பெயர் வைப்பது என்பது, ஒன்றுக்கு பெயர் சூட்டுவது என்பது, அந்த பொருளின் மீது, அந்த உயிரின் மீது, அந்த இடத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் சம்பந்தப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பெயர் சூட்டுவது எதனால் தெரியுமா? அது உங்கள் குழந்தை என்கிற அதிகாரத்திலே தான் இல்லையா? ஆட்சி மாறுகிற போது தெருக்களின் பெயர் மாறுகிறதே, தெரு அதே தெருதானே, தெருக்களின் பெயர் ஏன் மாறுகிறது? அதிகாரம் எங்கே இருக்கிறதோ மாறுகிறது. ஒலிபெருக்கியை மைக் என்று வெள்ளைக்காரர்கள் சொல்கிறார்கள். அதற்கு மைக் யார் பெயர் வச்சா? யார் வச்சா? கண் மனிதன். எந்த மனிதன்? எவன் கண்டுபிடித்தானோ அவன் வைத்தான். கண்டுபிடித்தவனுக்கு தான் பெயர் வைக்கிற அதிகாரம் இருக்கிறது இல்லையா? மொபைல் யார் நம்ம பெயர் வைக்க முடியுமா? மொபைலை கண்டுபிடித்தவர்கள் மொபைல் பெயர் வச்சாங்க. நாம் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு நம் தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதற்கு இணையான ஒரு சொல்லாக அலைபேசி என்ற ஒரு சொல்லை நாம் உருவாக்கி கொண்டோம். பெயர் சூட்டுவது என்பதே அதிகாரத்தின் அடையாளம். அதனாலதான் மனிதன் தனக்கு மொழி கிடைத்த போது எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்தான். மரத்திற்கு மரம் என்று பெயர் வைத்தது யார்? யார்? நான் இன்னும் எளிமையாக சொல்கிறேன், நாய்க்கு நாய் என்றும் பூனைக்கு பூனை என்றும் பெயர் வைத்தது யார்? மனிதர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தனக்கு நாய் என்று பெயர் வைத்திருக்கிற விஷயம் நாய்க்கு தெரியாது. ஆமா, தனக்கு பூனை என்று பெயர் வைத்திருக்கிற விஷயம் பூனைக்கு தெரியாது. ஆனால் மனிதன் தனக்கு மொழி இருப்பதாலேயே எல்லாவற்றுக்கும் பெயர் வைக்கிறான். விலங்குகளுக்கு மொழி இருந்தால் என்ன செய்யும் என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை விலங்குகளுக்கு மொழி இருந்து மனிதனுக்கு ஒரு பெயர் வைக்க சொன்னால் அது அவ்வளவு நாகரிகமான பெயராக இருக்க வாய்ப்பில்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆமா, மொழி இருப்பதாலே தான் மனிதன் எல்லாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்துகிறான். ஆனால் மொழி கண்டுபிடிப்பதற்கு முன்பு இயற்கை ஒரு சமமற்ற நிலையை உண்டாக்கி வைத்திருந்தது. நான் முதலில் சொன்னேன் பாருங்கள், எல்லாவற்றுக்கும் குரல் இருக்கிறது, ஆனால் மொழி நமக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் கண் இருக்கிறது, பார்வை இருக்கிறது, ஆனால் விலங்குகளுக்கு இரவிலும் கண் தெரியும், மனிதனுக்கு தெரியாது. எனவே மின் விளக்குகள் வருவதற்கு முன்பு, தாவர எண்ணெயில் எரியும் தீப்பந்தங்கள் வருவதற்கு முன்பு, கல்லில் தானே உரசி மனிதன் உண்டாக்கிய தீ உண்டாக்குவதற்கு முன்பு, ஒளி பிறப்பதற்கு முன்பு, ஒளியை தானே உருவாக்குவதற்கு முன்பு மனிதன் நம்பி இருந்தது எதை? சூரியனை. வெளிச்சம் அங்கேதான வரும். ஆமா, ஏனென்றால் இருளில் இவனுக்கு கண் தெரியாது, விலங்குக்கு கண் தெரியும். எனவே இருளில் அவனுக்கு விலங்கோடு பகைமை தீர்த்துக் கொள்ள முடியாது, விலங்கு தீர்த்துக் கொண்டு விடும். இவன் நடந்து போவான் காட்டில், இவன் வருவது விலங்குக்கு தெரியும், இவனுக்கு விலங்கை பார்க்க முடியாது. அடர்ந்த காட்டில் ஒரு புலியை பார்ப்பதற்காக இரவில் ஒரு பயணி போனான். ஒரு சின்ன கதை அண்மையில் நடந்தது. 5-6 நாட்கள் போனான், ஒரு துறை கூட புலி கண்ணிலேயே படவில்லை. அவன் தன்னை அழைத்து போன ஆதிவாசி இடத்துல சொன்னான், 5-6 நாட்களாக வருகிறோம், ஒரு புலி கூட கண்ணில் தென்படவில்லை, நான் ஒரு புலியை கூட பார்க்கவில்லை. நான் ஆதிவாசி சொன்னான், புலி உன்னை பார்த்திருக்கும். ஏனெனில் இரவில் பார்க்கும் பழக்கமும் வலிமையும் விலங்குகளுக்கு உண்டு, மனிதர்களுக்கு இல்லை. அப்படி இரவில் எதையும் பார்க்க முடியாத சூழலில் தானே ஒளியை உண்டாக்குகிற ஒரு காலம் வருகிற வரையில் மனிதன் எதற்கு காத்திருந்தான் தெரியுமா? எப்போது விடியும் என்று காத்திருந்தான். அது மட்டுமில்லை, மனிதனுக்கு அச்சம் தந்தது இருட்டு. ஏனென்றால் இருள் எல்லா திசையிலும் இருந்து வந்தது, வெளிச்சம் ஒரு திசையிலே இருந்துதான் வந்தது இல்லையா? இது உண்மையோடு இன்னொரு விதத்திலும் பொருந்தும். அறியாமை எல்லா பக்கத்திலும் இருந்தும் வரும், அறிவு ஒரு பக்கத்திலே இருந்துதான் வரும், அது புத்தகத்திலே இருந்துதான் வரும். இருள் எல்லா திசையிலே இருந்து வரும். சாயங்காலம் இருட்டுகிற போது கிழக்கு இருட்டுகிறதா, மேற்கு இருட்டுகிறதா, எந்திசையும் இருட்டுகிறது. காலையில் வெளிச்சம் எங்கே இருந்து வருகிறது? கிழக்கில் இருந்து மட்டும்தானே வருகிறது. அதனாலே தான் ஆதி மனிதன் காலையில் சூரியன் உதயமான உடனேயே அதை பார்த்து வணங்கும் பழக்கத்தை தொடங்கினான். அந்த பழக்கத்தை நாம் இன்னும் கைவிடவில்லை என்பதற்கு எளிய உதாரணம், வீட்டில் 6 மணிக்கு லைட் போட்ட உடனே நம்மால் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏன்னு கேளுங்க. தெரியாது, அது காலங்காலமா எங்க அப்பா செஞ்சா, எங்க பாட்டன் செஞ்சா, வீடா இருந்தா என்ன, பஸ்ஸா இருந்தா என்ன, கூட்டமா இருந்தா என்ன, லைட்டு போட்ட உடனேயே அப்படின்னு கும்பிடுறதுன்னா, அது ஆதி மனிதன் இருளுக்கு அஞ்சி நின்ற மனிதன் ஒளி வந்த போது கும்பிட்ட அந்த எண்ணம் அவனது எண்ணங்களுக்கு கூட போய் அவனது ஜீன்களில் அவனது கருவில் பதிந்ததன் விளைவுதான் இவ்வளவு மின்சார விளக்குகள் வந்ததற்கு பிறகும் கூட மனிதன் அந்த அச்சத்தை விடாமல் லைட்டு போட்ட உடனே ஒரு கும்பிடுவான். ஏன்னு காரணம்னா நம்மால் கேட்க மாட்டான். அது ரொம்ப ஒன்றும் ஒன்றுமே இல்லை. ஒருத்தன் கோவிலில் பொங்கல் வாங்கி தின்னுட்டான், தின்ன பிறகு துடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சோகத்தில் துடைச்சிட்டான். துடைக்கும் போது ஒருத்தன் பார்த்துட்டான், இவனுக்கு கொஞ்சம் கில்ட்டி ஆயிடுச்சு, ஏன்னா அவன் தப்பா நினைப்பான் இல்லை அப்படின்னு என்ன பண்ணான், டக்குன்னு 3 தடவை துடைச்சான், தொடச்சு அந்த இடத்த அப்படி கும்பிட்டு போயிட்டான். ஏன்னா தொடச்சான்னு அவன் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு அவன் பார்த்தான். இவன் போனவனே திரும்ப வந்தான், 3 தடவைக்கு வெறுங்கையை தேய்ச்சான், தொட்டு கும்பிட்டுட்டு போனான், பொங்கல் தின்னுட்டு நக்கிட்டு தேய்ச்சிட்டு போனால அவன் 1 வாரம் கழிச்சு வந்தா வரிசையில் நிக்க வேண்டியதா போயிருச்சு. ஏன் அதுக்கு முன்னால வந்தவன் போறாங்க நிப்பான் எதுக்கு? ஆமா, ஒன்று ஏனென்று கேட்காமல், எதற்கென்று கேட்காமல் அறியாமையால் செய்வது இருள். இது என்னன்னு கேட்டு செய்யறதுக்கு பேரு வெளிச்சம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஏனென்று கேட்பதால் இருள் விலகுமா? விலகும். அறியாமை நீங்குமா? நீங்கும். ஒளி கிடைக்குமா? எது ஒளி எது இருள்? இந்த சமூகம் இருளிலே இருந்ததா? ஆம். ஆதி மனிதன் இருளில் இருந்தானா? இருந்தான். பிறகு தானே கல்லை உரசி தீயை ஒளியை உண்டாக்க தெரிந்த அந்த மனிதன் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில் தீயை பின்னாளில் தீப்பெட்டிக்குள் சிறை வைத்துக் கொண்டான். அவன் விரும்புகிற போதெல்லாம் இப்போது தீயை அவனால் உண்டாக்க முடியும். அது விஞ்ஞானத்தின் வளர்ச்சி. 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீப்பெட்டி கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? உங்கள் முன்னோர்களை கேட்டு பாருங்கள், 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீப்பெட்டி கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீப்பெட்டி கிடையாது என்பதாலே தான் யாராவது இறந்து போனால் இறந்தவனுக்கு கொள்ளியை வீட்டிலே இருந்து எடுத்துக்கொண்டு போவார்கள். ஏன்னா சுடுகாட்டில் நெருப்பு கிடைக்காது. மின்மயானங்கள் வந்ததற்கு பிறகும் கூட நம்மால் வீட்டிலிருந்து கொள்ளி எடுத்துட்டு போறான். ஏன்னா அவர் செஞ்சார், நம்ம செய்யறோம். ஆமா, அது கேட்கக்கூடாது. அது முன்னோர்கள் செஞ்சதுன்னா கண்ணை மூடிட்டு பின்பற்றணும் என்பது இருள். தகப்பன் வெட்டிய கிணறு என்பதற்காக எவனும் உப்பு தண்ணீரை குடிக்க மாட்டான். எங்க அப்பா வெட்டின கிணறு என்றிருக்கா உப்பு தண்ணி குடிப்பானா? குடிக்க மாட்டான். தகப்பன் வெட்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்காத சாமர்த்தியமும் திறமையும் இருக்கிற அதே மனிதன் தான் தனக்கு சௌரியமான கேள்வி கேட்காமல் பழைய பழமைகளை தன்னோடு தக்க வைத்துக் கொள்கிறான். பள்ளி சத்தம் போட்டா பஞ்சாங்கத்தை புரட்டுறான்ல, ஏன் புரட்டுற? நீ புஸ்தகம் படிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த பள்ளி சத்தம் போடுன்னு உனக்கு தெரியுமா? ஆண் பள்ளியா, பெண் பள்ளியா, வீட்டு பள்ளியா, மரப்பள்ளியா, காட்டு பள்ளியா, எந்த பள்ளியாக இருந்தாலும் பெண் பள்ளிகளால் சத்தத்தை எழுப்ப முடியாது. அப்படி எழுப்புவதற்கான தாடை அமைப்பு பெண் பள்ளிக்கு கிடையாது. தாடையை அசைத்து ஒலி எழுப்புவது ஆண் பள்ளிகள் தான். அப்படி தாடையை அசைத்து ஆண் பள்ளிகள் ஏன் ஒலி எழுப்புகிறது என்று விஞ்ஞானம் கண்டுபிடித்து சொல்லுகிறது, தன் இணையை அழைப்பதற்காக. லவ் லெட்டர், அது அவங்க லாங்குவேஜ்ல ஒரு லவ் லெட்டர், அது ஒரு காலிங். ஆமா மேடம், எங்க இருக்கிறீங்க? அப்படின்னு ஆண் பள்ளி தன் துணையை அழைப்பதற்காக தன் தாளை அசைத்து ஒலி உண்டாக்குவதாக விலங்கியல் கண்டுபிடித்து எழுதி நூறாண்டுகளுக்கு பிறகும் இன்னும் சாதாரணமாக சொல்கிறேன், தான் குடும்பம் நடத்துறதுக்காக பள்ளி கவுளி அடிச்சா நம்மால் அதை பார்த்து குடும்பம் நடத்தலாமா? அதை பார்த்து நான் குடும்பம் நடத்தலாம்னு நினைச்சா அது அறியாமை, அது இருள். இருளில் மூழ்கி கிடந்த இந்த சமூகம் எப்போது ஒளி பெற்றது? தீக்குச்சிகள் வந்ததால் ஒளி பெற்றது என்று நினைக்காதீர்கள். தீவட்டிகளும் தீப்பந்தங்களும் மின்விளக்குகளும் வந்ததால் இந்த சமூகம் ஒளி பெற்றது என்று நினைக்காதீர்கள். புத்தகங்களும் அறிவும் ஓலைச்சுவடிகளும் வந்ததற்கு பிறகுதான் இந்த சமூகம் ஒளி பெற்றது. தீப்பந்தங்களால் இந்த சமூகம் ஒளி பெறவில்லை. தீப்பந்தங்களால் இருளை விளக்க முடிந்ததை தவிர ஒளியை கொண்டு வர முடியவில்லை. இருளை விளக்குவது வேறு, ஒளி கொண்டு வருவது என்பது வேறு. தீப்பந்தங்களால் இருளை விளக்க முடிந்தது, தீப்பெட்டியால் இருளை விளக்க முடிந்தது. ஒரு தீக்குச்சி எவ்வளவு நேரம் வெளிச்சம் கொடுக்கும்? சில நொடிகள் வெளிச்சம் கொடுக்கும். ஒரு மெழுகுவர்த்தி எவ்வளவு நேரம் ஒளி கொடுக்கும்? சில மணி நேரங்கள் ஒளி கொடுக்கும். என்றைக்கும் குலையாத மாறாத இந்த உலகம் பிறந்த நாளிலே இருந்து எப்படி தோன்றியதோ அப்படியே காட்சி அளிக்கிற ஒரு பொருள் இருக்கிறது. அது எது? சூரியன். நிலவு கூட தேய்ந்து விடும், அல்லது தேய்ந்தது போல தோற்றம் அளிக்கும். நிலவு கூட காணாமல் போகும், ஆனால் என்றைக்கும் காணாமல் போகாமல் அதே ஒளியோடு அதே பொலிவோடு. கண்ணதாசன் வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றினான் கண்ணதாசன். கர்ணன் படம் பார்த்தீங்களா? அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் செய்வாய் போற்றி. கண்ணதாசன் அதை கவிதையில் எழுதினார், நியூட்டன் விஞ்ஞானத்தில் எழுதினார். பூமிக்கும் சூரியனுக்குமான இடைப்பட்ட தூடம் தற்செயலானது அல்ல என்று எழுதினார். அதன் பொருள் என்ன தெரியுமா? பூமி சூரியனை விட்டு இன்னும் விலகி போயிருந்தால் குளிர்ந்து போயிருக்கும். பூமி இப்போது இருக்கிற இடத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் நெருங்கி போயிருந்தால் எரிந்து போயிருக்கும். எனவே பூமிக்கும் சூரியனுக்குமான இடைவெளி என்பது தற்செயலானதல்ல என்று நியூட்டன் சொன்னது தற்செயலானது அல்ல, அது அறிவுபூர்வமானது. அப்ப ஒளி எங்கே இருந்து வருகிறது ஒரு சமூகத்திற்கு? இவர் சொல்றார், இவான் சுவாங், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இந்தியாவிற்கு வந்த இவான் சுவாங், புத்தரின் போதனைகளை சுமந்து கொண்டு போனது சுவடிகள் தானே. அன்றைக்கு புத்தகங்கள் கிடையாது. இவான் சுவாங் கொண்டு போனது எல்லாம் சுவடிகள். மனிதன் மொழியை கண்டுபிடித்து தான் கண்டுபிடித்த மொழியை சுவட்டிலே எழுதி வைத்தான், ஓலை சுவடியில். புத்தக கடைகள் இருக்கிறது. புத்தகங்கள் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? காகிதம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, அதற்கு ஒரு புத்தகம் இருக்கிறது. எல்லாவற்றின் வரலாறும் புத்தகத்திலே தான் இருக்கிறது. அது காந்தியின் வரலாறாக இருந்தாலும் சரி, கோஷகியின் வரலாறாக இருந்தாலும் சரி, எல்லா வரலாறும் எங்கே இருக்கிறது? புத்தகத்திலே தான் இருக்கு. எல்லா துறை சார்ந்த வரலாறும் எங்கே இருக்கிறது? புத்தகத்திலே தான். அது தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், பௌதிகமாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், எல்லாம் எங்கே இருக்கிறது? புத்தகத்தில். புத்தகம் என்பது காகிதம் தானே. காகிதம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? கிபி 5 நூற்றாண்டில் காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. முதலில் கண்டுபிடித்தவர்கள் யார்? சீனர்கள். ஆனால் 15 நூற்றாண்டு வரையில் சீனர்கள் அதை யாருக்கும் தரவில்லை. யாருக்கும் தரவில்லை என்பதை விடவும் யாருக்கும் தராமல் ஒழித்து வைத்திருந்தார்கள். 10 காலம் காகிதத்தை யாருக்கும் கொராமல் ஒழித்து வைத்தது மாதிரி கொரோனாவையும் ஒழித்து வைத்திருக்கலாம். இப்ப அப்படி தோன்றுகிறது. அது அங்கிருந்துதான் வந்தது என்பது உண்மையானால், பேப்பர் கொடுக்காம 10 ஒரு 10 1000 நூற்றாண்டுகள் ஒழிச்சு வச்சிருந்தவன் கொரோனாவையும் கொடுக்காம இருந்திருக்கலாம். 1000 காகிதத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்பது சீனர்கள் யாருக்கும் பகிர்ந்து கொள்ளவே இல்லை. 15 வரையில் மனிதன் யோசித்ததை, மனிதன் கண்டுபிடித்ததை, மனிதன் சிந்தித்ததை மொழியில் எழுதுவதற்கு எதை எதையெல்லாம் பயன்படுத்தினான் என்று கேட்டால், இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதற்கு பயன்பட்டது ஓலைச்சுவடிகள், அரசாங்க உத்தரவுகள், ஆணைகளை பயன்படுத்துவதற்கு செப்பேடுகள், கல்வெட்டுகள், இல்லையா? மொழி எங்கேயெல்லாம் இருந்திருக்கிறது என்று பாருங்கள். அசோகன் மரங்கள் வெட்டினான், குளங்கள் வெட்டினான் என்று எப்படி தெரியும்? எப்படி தெரியும் அசோகனா வந்து சொன்னான்? இல்லை, என் அரசாங்கம் எல்லா சமயங்களையும் சமமாக நடத்தும் என்று பாலி மொழியில் எழுதி வைத்தானே அசோக சக்கரத்தின் கீழ், அது பாலி மொழியின் கீழே, அசோக சக்கரத்தின் கீழே, தர்ம சக்கரத்தின் கீழே எல்லா மதங்களையும் என் அரசு சமமாக நடத்தும் என்று எழுதிய ஒரே காரணத்திற்காகத்தான் அதை இந்தியாவின் சின்னமாக அம்பேத்கர் தேர்ந்தெடுத்தார். அப்படியானால் என்ன பொருள் தெரியுமா? அதற்கு கீழே இருக்கிறவர்கள், அந்த அசோக சின்னத்தின் கீழே உட்கார்ந்து கையெழுத்து போடுகிறவர்கள், அந்த அசோக சின்னத்தின் கீழே இருந்து அதிகாரம் செலுத்துகிறவர்கள், அசோக சின்னத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதுபோல் நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச பேருக்கு புரிகிறது. அதுபோல் நடந்து கொள்ளாவிட்டால் அசோகனின் தர்ம சக்கரம் கல்வெட்டிலேயே இருக்காது. தர்ம சக்கரம் காலத்தின் மீதுகளில் இறங்கி ஓடும். அப்படி ஓடும் நாட்களில் அநீதியை முன்வைத்தவர்கள் இல்லாமல் போவார்கள் என்பது வரலாறு கற்றுக் கொடுத்த பாடம். இதுதானே உண்மை. இப்ப மொழி எங்கே இருந்தது? கல்வெட்டிலே இருந்தது, தாமிர செப்பு பட்டயங்களில் இருந்தது, கோவில்களிலே இருந்த கருங்கல் சுவற்றில் மொழி இருந்தது. ஆனால் பெரிய இலக்கியங்களை கல்லிலே எழுத முடியுமா? செப்பேட்டில் எழுத முடியுமா? அதற்கு இந்த உலகத்திலேயே தமிழர்கள் தான் முதலில் பயன்படுத்தியது எது? பனை ஓலைகள். உங்களுக்கு ஒரு எளிய ரகசியம் சொல்கிறேன். பனை ஓலையை இந்த உலகத்திலேயே முதலில் பயன்படுத்தியது தமிழர்கள் தான். அது மட்டுமில்லை, பனை ஓலையின் ஓரமாக இருக்கிற பகுதிகளை எழுதுவதற்கு பயன்படுத்த மாட்டார்கள், ஏனெனில் வெப்பமான காலத்தில் அது வெடிக்கும். எந்த பகுதியை பயன்படுத்துவார்கள்? பனை ஓலையின் நடுவில் ஒரு நரம்பு ஓடும், பார்த்திருக்கீங்களா? நடுவில் ஓடுகிற நரம்பிற்கு இடதுபுறமும் வலதும் இருக்கிற பகுதியை தான் வெட்டி பதப்படுத்தி எழுதுவதற்கு பயன்படுத்துவார்கள். அதற்கு தமிழில் பனை ஓலையினுடைய மைய நரம்பின் இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கிற இந்த அளவு அகலம் உள்ள பகுதிக்கு தமிழில் இலக்கு என்று பெயர். இலக்கு என்று பெயருடைய அதில் எழுதப்பட்ட இயமே இலக்கியம். சென்றா என்ன மதுரையில் ஒரு கவிஞன் எழுதினான், பனை ஏனடா உயர்ந்து நிற்கிறது என்று கேட்டபோது அந்த கவிஞன் எழுதினான், தமிழுக்கு ஓலை கொடுத்ததால் பனை உயர்ந்து நிற்கிறது என்று எழுதினார். நம் முன்னோர்கள் மொழியை எதிலே கொண்டு போய் காப்பாற்றினார்கள்? பனை ஓலையில் காப்பாற்றினார்கள். ஒரு சமூகம் ஒளி பெற துவங்கியது, நான் திரும்பவும் சொல்கிறேன், தீப்பந்தங்களால் அல்ல. தீயினும் சுடர்விடும் ஒளி மிகுந்த இலக்கியங்களால், அறிவால், கல்வியால். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய திருக்குறளை பற்றி ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு தெரியுமா? அது சுவடியில் எழுதப்பட்ட இலக்கியம் தான், இல்லையா? நாம் சுவடியில் எழுதியிருந்த காலத்தில் மேற்கு உலகத்திலே ஐரோப்பியர்கள் எதிலே எழுதினார்கள்? அங்கு பனை மரங்களே கிடையாது, இல்லையா? அவர்கள் பெரிய அளவிலான வளர்ந்த மாடுகளையும் எருமைகளையும் இறந்த பிறகு அதன் தோலை பயன்படுத்தி அதன் தோலிலே எழுதினார்கள். விலங்குகளின் தோல் தான் எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டில் உலகையே சுற்றி வந்த மார்கோபோலாவின் பயண அனுபவங்கள் முழுவதும் ஆட்டுத்தோலிலும் மாட்டுத்தோலிலும் எழுதப்பட்ட பேரிலக்கியம். அது ஒரு பேரிலக்கியம், இப்ப அச்சு வந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அச்சு எந்திரங்களும் காகிதங்களும் வருவதற்கு முன்பு மார்கோபோலா எழுதிய புத்தகம் வேண்டும் என்றால் மார்கோபோலாவின் வீட்டில் போய் பணம் கொடுக்க வேண்டும். பணம் கொடுத்தால் மாட்டுத்தோல் வாங்கி ஆட்டுத்தோல் வாங்கி அதில் எழுதி ஒரு பிரதி எடுத்து கொடுப்பார்கள். அப்படி கேட்க கேட்க பணம் கட்டி கட்டி ஃபர்ஸ்ட் எடிஷன் செகண்ட் எடிஷன் நம்ம இப்ப சொல்றோம்ல, முதல் பதிப்பு இரண்டாம் பதிப்புங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு பதிப்பு. அப்படி ஒவ்வொருவரும் பணம் கொடுத்து பணம் கொடுத்து பணம் கொடுத்து பணம் கொடுத்ததற்கு பிறகு எழுதப்பட்டு எழுதப்பட்டு எழுதப்பட்டு உலகத்திலேயே கையெழுத்து பிரதியாக அதிகம் விற்கப்பட்ட புத்தகம் என்ற பெருமை மார்கோபோலாவின் புத்தகத்திற்கு உண்டு. ஏன்னா இந்தியாவில் சீனாவில் தான் பார்த்த அதிசயங்களை எல்லாம் மார்கோபோலா அந்த புத்தகத்தில் எழுதினார். அந்த அதிசயங்களை கேள்விப்பட்டவர்கள் அதை படிக்க வேண்டும் என்று விரும்பி போய் வாங்கினார்கள். அப்போது புத்தகம் இல்லை, மாட்டுத்தோலில் எழுதி கொடுப்பார்கள். மார்கோபோலா தான் எழுதினாரான். இந்தியாவிலே தான் முதல் முறையாக மனிதனின் தலை அளவுக்கு பெரிதான ஒரு விதையை பார்த்தேன் என்று எழுதினான். மார்கோபோலா எழுதியிருக்கான், மனிதனின் தலை அளவுக்கு பெரிதான விதையா மார்கோபோலா புழுகுகிறான் என்று எல்லோரும் கேலி பேசினார்கள். இல்லை, மார்கோபோலா போய் சொல்லவில்லை, சொல்ல தெரியாமல் சொல்லியிருக்கிறான். அவன் சொன்னது இளநீர், தென்னை. அது மனுஷ தலைதான் இருக்கிறது. மனிதனின் தலையளவு விதைகளை நான் இந்தியாவில் பார்த்தேன் எழுதினான். அது மட்டும் எழுதினா பரவாயில்லை, நாகரிகத்தில் சிறந்து ஓங்கிய ஓலைகளில் படிக்கிற வாசிக்கிற கல்வி பெற்ற இந்தியர்களிடத்தில் ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது என்று எழுதுகிறான். என்ன தெரியுமா? அவர்கள் சாப்பிடுவதற்கு விரல்களை பயன்படுத்தினார்கள் எழுதுகிறான். விரல்களை, ஏன்னா ஐரோப்பியர்கள் சாப்பிடுவதற்கு விரல்களை பயன்படுத்த மாட்டான். ஆமா, ஃபோர்க்கு ஸ்பூன் தான். நமக்கு அப்படி கிடையாது, நமக்கு 5 ஸ்பூன். ஆமா, அவன் 1 ஸ்பூன்ல தீங்கினா நமக்கு 5 ஸ்பூன். இதுல எது ஃபோர்க்கு எது ஸ்பூன் நம்ம இஷ்டப்படி மாத்திக்கிறோம். ஆனா அவனுக்கு அது அநாகரிகமாக பட்டிருக்கிறது. அப்படி 12ஆம் நூற்றாண்டில் 13ஆம் நூற்றாண்டில் மார்கோபோலா எழுதி வைத்த குறிப்பு, ஆட்டுத்தோலிலும் மாட்டுத்தோலிலும் எழுதி வைக்கப்பட்ட குறிப்பு இப்போது புத்தகமாகி காகிதம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, அதுவும் அரேபியர்கள் சீனாவுக்கு போன இடத்தில் எப்படி காகிதம் செய்வது என்பதை சீதர்களுக்கு தெரியாமல் கண்டுபிடித்து, ஒரு விதத்தில் சொன்ன போனால் காப்புரிமைக்கு பணம் கொடுக்காமலேயே திருடி கொண்டு வந்து உலகம் முழுவதற்கும் காகிதத்தை அறிமுகப்படுத்தினார்கள் அரேபியர்கள். அரேபியர்கள் அறிமுகப்படுத்திய பிறகுதான் காகிதம் புழக்கத்திற்கு வந்தது. இப்போது மார்கோபோலாவின் பயண குறிப்பு புத்தகமாக இங்கே கிடைக்கிறது. ஆனால் புத்தகத்திற்கு வருவதற்கு முன்பு, காகிதத்திற்கு வருவதற்கு முன்பு, சுவடியிலே எழுதப்பட்டிருந்த தமிழுக்கு என்னென்ன ஆபத்துக்கள் வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? தமிழை நேசிக்கிறவர்கள், தமிழை நேசிக்கிறவர்கள் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் தமிழுக்கு சிரமங்கள் இல்லை. தமிழை எதிர்க்கிறவர்கள் அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் வரமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது இல்லையா? யார் யாருக்கு எவ்வளவு புரிகிறதோ அவ்வளவு புரியட்டும். ஆமா, தமிழை நேசிக்காததனாலே தானே அவர்கள் இந்தியை படிக்க வேண்டும் என்கிறார்கள். நான் என்ன இந்தியை படிக்க வேண்டாம் என்றா சொல்லுகிறோம்? அதெல்லாம் கிடையாது. எந்த மொழி வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளுங்கள், உனக்கு தேவையா இருந்தால் படி. நீ படித்தே தீர வேண்டும் என்று சொல்லாதே. நீ படித்தே தீர வேண்டும் என்று சொல்வதற்கு உனக்கு உரிமை கிடையாது. நான் என்ன படிக்க வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், என்ன உடுத்த வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்க முடியாது. நீ எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அது உன்னிடம் இல்லை. நாங்கள் எப்போதாவது உன் தமிழ் படிக்க சொன்னோமா? நாங்க சொன்னோமா? மாட்டுக்கறி சாப்பிடாதே என்கிறாயே, சைவ உணவுதான் சாப்பிட வேண்டும் என்று நாங்கள் எப்போது சொன்னோம்? சொன்னோமா? எதையாவது தின்னுட்டு போ. தமிழர்களுக்கு பிறமொழி பகையுமே கிடையாது. தமிழர்கள் மாறி பிறமொழியை நேசித்தவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. ஜியு பாப்புக்கும் வீரமாமுனிவருக்கும் கால்டுவெல்லுக்கும் எல்லிஸுக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்தது யார்? நாங்க சொல்லிக் கொடுத்தோம். இங்கு வந்து என் மொழி படிக்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். இவர் பேசும்போது சொன்னார், நான் தமிழ் படிக்க முடியாமல் போய்விட்டது என் வாழ்நாளின் குற்றமாக கருதுகிறேன் என்று தன் சுயசரிதையில் காந்தி எழுதுகிறார். தன் சுயசரிதையில் காந்தி எழுதுகிற வாசகம், நான் தெரிந்தே செய்த என் வாழ்நாளில் நான் தெரிந்து செய்த ஒரே தவறு தமிழை படிக்காமல் விட்டது என்று எழுதுகிறார்.

அதுதான் அந்த இனத்தின் உயரம். நான் ஒரு எளிய குறிப்பு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் மொத்தம் பேசப்படும் மொழிகள் 10,000 இல்லை 19,000 மொழிகள் இருக்கிறது. பேசப்படும் மொழிகள் 19,000 மொழிகள் பேசப்படும் மொழிகள், ஆனால் அவைகளில் எழுத்து இருக்கிற மொழிகள் 200 குறைவான மொழிகள் தான். மற்ற மொழிகள்லாம் வெறும் பேச்சு மொழிகள், அவைகளுக்கு எழுத்து கிடையாது. 200 மொழிகளுக்கு தான் எழுத்து இருக்கிறது. அந்த 200 மொழிகளிலும் 100 மேற்பட்ட மொழிகளுக்கு சொந்த எழுத்து கிடையாது. வேறொரு மொழியின் எழுத்தை இரவல் வாங்கி தங்கள் எழுத்தாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதற்கெல்லாம் உதாரணம் சொல்ல மாட்டேன், நீங்கள் தேடி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டியது. இல்லை சொன்னா எங்கள் முதிய அவமதிப்பதற்காக நீ பேசுகிறாயின். 50 காலமாக பேசுகிறோம், யாரையும் புண்படுத்துவதற்காக பேசியதில்லை, பண்படுத்துவதற்காக பேசுகிறோம். ஆமா, பண்படுத்துவதுதானே இலக்கியத்தின் நோக்கம், புண்படுத்துவதா எங்கள் நோக்கம். நான் சொன்னால் உனக்கு வலிக்கிறது என்றால் ஒருவேளை நீ தப்பு செய்திருப்பாய், வலிக்கும் உனக்கு, அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? 200 மொழிகளுக்கு தான் எழுத்து இருக்கிறது, அதில் 100 மொழிகளுக்கு சொந்த எழுத்து கிடையாது. 100 மொழிகளுக்கு தான் சொந்தமாக எழுத்து இருக்கிறது. 20,000 மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகிற உலகத்தில் 100 மொழிகளுக்கு தான் சொந்தமாக எழுத்து இருக்கிறது. அதில் 6 மொழிகள் தான் 2000 கடந்த மொழிகள். பல மொழிகள் 300, 400, 500 ஆங்கிலம் 1,000 தானே. ஒருவர் கேட்டார், 1,000 முன்பு பிறந்த எப்படி ஆங்கிலம் எப்படி உலகம் புறாவிலும் பேசப்படுகிறது? உலகம் புறாவிலும் வென்றார்கள், சென்றார்கள், ஆட்சியை கைப்பற்றினார்கள், அரசு மொழியாக ஆங்கிலத்தை கொண்டு வந்தார்கள். ஒருவேளை தமிழனும் உலகத்தை வென்றிருந்தால் தமிழ் உலகத்தின் மொழியாகத்தான் ஆயிருக்கும். நான் அதை துவக்கத்திலேயே சொன்னேன், வென்றவனின் மொழிதான் பெயர் வைக்கிறது. இப்ப ஞாபகப்படுத்தி பாருங்க, வென்றவனுக்கு அதிகாரம் வந்து விடுகிறது. வென்றவனுக்கு அதிகாரம் வந்ததுக்கு பிறகு அவன் உங்கள் வரலாற்றையும் அவன் எழுதுகிறான். என்னுடைய வரலாற்றை நான் தான் எழுதணும், இல்ல நீங்க எழுதணும், நீங்க எழுதணும், நீங்க எழுதணும், இல்ல அவர் வரலாற்றை நான் எழுதணும், நீ ஏன்டா எழுதுற? அப்படின்னா தோற்றவர்களின் வரலாற்றை நாங்கள் தான் எழுதுவோம். தோற்றவர்களின் வரலாற்றை எப்படி எழுதுவான்? தப்பு தப்பா தான் எழுதுவான். அதனாலதான் எழுதுனா ரிப்பன் எங்கள் அப்பன் எழுதுனா. ரிப்பன் உங்கள் அப்பன், நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்கா இல்லையா? படிச்சு 2 வாங்கியிருக்குமா இல்லையா? அப்ப மகாத்மா காந்தி யாரு? ஒரு நாட்டுக்கு எத்தனை அப்பாடா? வீட்டுக்கும் ஒரு அப்பா தான், நாட்டுக்கும் ஒரு அப்பா தானடா. ரிப்பன் எங்க அப்பன்? ரிப்பன் அந்நியன், ஆர்காட்டு வீரன். யாரு யாரு பாடப்புத்தகத்தில் ஆர்காட்டு வீரன்? யாரு? ராபர்ட் கிளைவ். நீங்க இப்படி கேள்வி எல்லாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சா நாங்க அப்படியே போயிருப்போம். 8 படிச்சதா மறந்தா போச்சு, மணப்பாட பகுதி மறக்கலாமா? ஆர்காட்டு வீரன் யாரு? அவன் ஆர்காட்டு வீரனா? இந்த மண்ணில் பிறந்த சந்தா சாஹிப்பையும் ஆர்காட்டு நவாப்பையும் நம் சொந்த சகோதரர்களையும் கொன்று கொள்ளையடித்து இந்த நாட்டின் பெரும் செல்வத்தை திருடி கொண்டு போன ஒரு ஐரோப்பிய பொறுக்கி கிளைவ். ஆனால் வென்றவர்களே நமது வரலாற்றை எழுதியதால் அவனை ஆர்காட்டு வீரன் என்று எழுதினார்கள். நம்மளும் மனப்பாடம் பண்ணி எழுதி வாங்கிட்டோம், 2 பரீட்சையில் பாஸ் ஆகிட்டோம், வாழ்க்கையில் தோத்து போயிட்டோம், தேசபக்தி குறைஞ்சு போச்சு. 1,000 முன்பு பிறந்த ஆங்கிலத்திற்கு உலகம் புறாவும் அதிகாரம் செலுத்த வாய்ப்பு இருந்தது. ஏனெனில் அவர்கள் வென்றார்கள், அதனால் ஆட்சி மொழி ஆக்கினார்கள். 2,000 கடந்த மொழிகள் உலகத்திலேயே மொத்தம் 6 மொழிகள் தான். நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன், நான் காலியாக விடுகிற இடத்தை நீங்கள் நிரப்புங்கள், நீங்கள் நிரப்ப வேண்டும். ஏன்னா ஒரு பழக்கம் இருக்கிறது, பேசுறவன் மட்டும்தான் பேசணும், கேட்க வந்திருக்கவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அது இல்லை, அதை மாத்திரணும். ஆமா, ஏன்னா புத்தன் சொல்றான், உடம்பில் 9 இருக்கிறது, 9 இருந்து வெளியேறும் பொருட்களும் நறுமணமற்றதாகத்தான் இருக்கிறது, வாயில் இருந்து வரும் சொற்களாவது நறுமணமிக்கதாக இருக்கட்டும் என்று புத்தன் சொல்லுவான். இப்ப சொல்லி பார்க்கிறான், 6 மொழிகளுக்கு தான் 2,000 வயது, 2,000 கடந்து இலக்க

0: இலக்கியமும் எழுத்தும் கொண்ட மொழிகள் ஆறு மொழிகள், ஒன்று கிரேக்கம், இன்னொன்று லத்தீன், இன்னொன்று ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், ஆறாவது மொழி. இப்போ 50 பேர் தான் வாய் சுத்தமா இருக்கு. ஆறாவது மொழி எது? அட உறக்க சொல்லுங்களேன். தாய்மொழியின் பெயரை சொல்லுவதற்கு கூச்சப்படுகிற ஒரு சமூகம் இருக்குமானால் வேறு ஒரு மொழியை கொண்டு வந்து உங்கள் தலையில் திணிக்கலாம் என்கிற தைரியம் ஒருவனுக்கு வரத்தானே செய்யும். உங்களுக்கு மொழி பற்றி இல்லாவிட்டால், என் மொழியின் பெருமையை நான் தெரிந்திருக்காவிட்டால், 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் ஆறு மொழிகள், கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், ஆறாவது மொழி எது? தமிழ். இந்த ஆறு மொழிகளிலுமே மனிதர்கள் இன்றைக்கும் பேசும் மொழிகள் இரண்டுதான். கிரேக்கம் எவனும் பேசுவதில்லை, லத்தீன் யாராலும் பேசப்படுவதில்லை, ஈப்ரு எவரும் பேசுவதில்லை, சமஸ்கிருதம் மனிதர்கள் பேசிக் கொள்வதில்லை. கோவில்ல நம்ம சாமி அந்த சாமி கிட்ட பேசுறாரு, நம்ம சாமி அந்த சாமி கிட்ட பேசுறது சமஸ்கிருதமானு சாமிக்கும் சாமிக்கும் தான் தெரியும். வெளியே நின்று கும்புற எனக்கு எப்படி தெரியும்? என்ன வெளியே நிப்பாட்டினதுக்கு பிறகு நீ எந்த மொழியில பேசுன எனக்கு என்ன? என் மொழியை விடவா கடவுளுக்கு பிடித்த மொழி உலகத்தில் இருக்கிறது? கடவுள்கள் பேசிய மொழி எல்லாம் செத்து போன வரலாறு இருக்கிறது. இந்த உலகத்தில் கடவுள்கள் பேசிய மொழி செத்து போயிருக்கிறது. தான் சாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எம்மை தமிழால் பாடுக என்று கடவுளே கேட்ட ஒரு மொழி எது சொல்லுங்க? அப்ப ரெண்டு மொழிகள் தான் இன்றைக்கு உயிர் போட மனிதர்கள் பேசிக்கொள்ளும் மொழி, அதுவும் 2000 ஆண்டுகளை கடந்த மொழி, அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் தான் இது உண்மை. மதுரையில், வைகையில், அதன் கரையில், எந்த ஊர் அது, கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்த போது நீங்கள் முதலில் சொன்னோமே, நாம் சொன்னோமே, ஓலையில் எழுதப்பட்ட தமிழ், தாமிர செப்பு பட்டயங்களில் எழுதப்பட்ட தமிழ், கல்வெட்டில் எழுதப்பட்ட தமிழ் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு சுட்ட பானையில் எழுதப்பட்டிருக்கிறது. அது 3500 ஆண்டுகளுக்கு முந்தையது என்று விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது என்றால் உலகில் இலக்கணமும் இலக்கியமும் கொண்டு இன்னும் உயிர்ப்போடும் முதுமையோடும் இளமையோடும் பேசப்படும் உலகின் ஒரே மொழி எது? அந்த மொழிதான் நமது ஒளி, அந்த மொழிதான் நமது கண்கள். ஆமா, காட்சி வேறு, பார்வை வேறு, நோக்கம் நோக்கு வேறு. Vision is different from sight. ஒன்றை வெறுமனே இந்த கண்களால் பார்ப்பதற்கு பெயர் காண்பது. அதை கடந்து அது என்னவென்று பார்ப்பது, காண்பது அல்ல, நோக்குவது. நோக்குவது வேறு, காண்பது வேறு. நோக்குவது வேறு, காண்பது வேறு, பார்ப்பது வேறு, எல்லாமே வேறு வேறு. அவ்வளவு செல்வமுடைய 3500 ஆண்டுகளை கடந்த இந்த மொழிக்கு என்னென்ன தீமை எல்லாம் வந்தது தெரியுமா உங்களுக்கு? இதோ கன்னியாகுமரிக்கு தெற்கே ஆஸ்திரேலிய கண்டம் வரையில் பரவி இருந்தது தமிழகம். அப்படித்தான் அகழாய்வு சொல்கிறது. அந்த பரந்த விரிந்த நிலப்பரப்பில்தான் முதல் 2 சங்கங்கள் இருந்ததாக செய்திகள் கூறுகிறது. அதை கடல் கொண்டு விட்டது. அதை கடல் கொண்ட பிறகு அந்த திசையை தமிழர்கள் வணங்கினார்கள். ஏனெனில் தங்கள் முன்னோர்கள் வாழ்ந்து தடயம் இல்லாமல் மறைந்து போன திசையை தமிழர்கள் வணங்கினார்கள் என்பதைத்தான் வள்ளுவன் தென்புலத்தார் என்று திருக்குறளிலே எழுதுகிறார். ஒரு குறள் இருக்கு, தென்புலத்தார் தெய்வம்னு ஆரம்பிக்கும், போய் படிச்சுக்கோங்க. தென்புலத்தார் என்பது அங்கே, அப்ப அங்கே கடல் கொண்ட போது எவ்வளவு இலக்கியங்கள் போயிருக்கும், எவ்வளவு ஓலைச்சுவடிகளை கடல் தின்றிருக்கும். சரி, இங்கேயே இயற்கை பேரழிவுகள் வருகிற போது, ஆற்று வெள்ளம் புகுகிற போது எவ்வளவு ஓலைச்சுவடிகள் காணாமல் போயிருக்கும். இயற்கையால், இயற்கை சீற்றத்தால் அழிந்த ஓலைச்சுவடுகளை மீறி தமிழர்கள் காப்பாற்றிய ஓலைச்சுவடுகளை இந்த நாட்டுக்கு படையெடுத்து விழுந்தவர்கள் தீயிலிட்டு கொடுத்தினார்கள். அப்படி தீயில் கொளுத்தப்பட்ட ஏடுகளுக்கு கணக்கே இல்லை. அது மட்டும் இல்லை, பழைய ஏடுகளை வீட்டில் வைத்திருந்தால் பேய் பிடிக்கும் என்று ஒரு கதையை கிளப்பி விட்டு ஆடி 18 என்று கொண்டு போய் ஆற்றிலே போட சொல்வார்கள். நம்மளே கொண்டு போய் போடுவா என்னன்னு தெரியாம அப்படி ஆற்றில் வீசப்பட்ட ஏடுகளை ஆற்றில் குதித்து நீந்தி எடுத்து படித்து அச்சுக்கு கொண்டு வந்துதான் பட்டுப்பாத்தையும் விட்டு தொகையையும் சாமிநாத ஐயர் தமிழுக்கு கொண்டு வந்தார். அதெல்லாம் ஆற்றில் கிடந்தது. ஆற்றில் போடும்போது சொல்வான், ரெண்டு புலவன் சந்திப்பான், ஒருத்தர் வேற்றுமொழி புலவன், இன்னொருத்தன் தமிழ் புலவன். நீ ஒரு பாட்டு எழுதி தண்ணியில் போடு, நான் ஒரு பாட்டு எழுதி தண்ணியில் போடுறேன், ரெண்டு பேரும் ஓலையை போடுவோம். யார் ஓலை தண்ணியை எதிர்த்து போகுதோ எப்படி போகும்? யார் ஓலை தண்ணியை எதிர்த்து போகுதோ அது கடவுள் ஏற்றுக்கொண்ட பாட்டு. நம்மால் சொன்னா நம்ம பாட்டுக்கு என்னடா, நம்ம மொழிக்கு என்னடா எழுதுவோம்டா, நம்ம சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். போதுமான ஆயுதங்கள் இல்லாம சண்டைக்கு போகக்கூடாது. எதிரி என்ன ஆயுதம் வச்சிருக்கான்னு தெரியாம சண்டைக்கு போகக்கூடாது. தன் வலி துணை வலி மாற்றான் வலின்னா வள்ளுவன், நம்மால் தெரியல. எழுதி விட்டான் நம்மால் ஓலை கடலுக்கு போயிருச்சு, அவன் விட்டா அது எழுத்து வந்துருச்சு. நம்மளே கொஞ்சம் மிரண்டுட்டான். எப்படிதான் மிரண்டுச்சுன்னு கேட்டான், அவன் ஓலைக்கு கீழே ஒரு தாவரத்தை வச்சுட்டான், வெடிக்கா மாதிரி ஒரு சின்ன தாவரம் அது, நீர் முழஞ்சின்னு அதுக்கு பேரு. அந்த கட்டி இப்ப கூட அது எங்கேயாவது கிடைச்சா வாங்கி ஒரு காகிதத்திலேயே ஓலையிலேயே கட்டி விட்டீங்கன்னா தண்ணி பட்ட உடனே அது கொஞ்ச நேரம் பட்டாசு மாதிரி எழுத்து போவோம். நீர்முழஞ்சியை கட்டி அது எதிர்த்து போன உடனே அவன் சொன்னான், இது தெய்வம் ஏற்றுக்கொண்ட மொழின்ட்டான். நம்ம என்ன அங்க மடங்கிடுவான்ல, தெய்வம்ட்டான்ல அவன். ஒருத்தர் சொன்னாரு, ஆமா சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழின்ட்டார். எப்படி இருக்குது? முழு பொய். ராமலிங்க வள்ளலார் தான் பதில் சொன்னார், அதுக்கு யாருமே சொல்லல. இத்தனைக்கும் வள்ளல் பெருமான் அதிர்ந்து பேச மாட்டார், அதிர்ந்து நடக்க மாட்டார், கை வீசி நடக்க மாட்டார். அவர் எழுதுகிறார், கை வீசி நடக்க அஞ்சினேன், அதிர்ந்து பேச அஞ்சினேன், உயர்ந்த ஆசனத்தில் இருக்க அஞ்சினேன் அப்படின்னு எழுதின வள்ளல் பெருமான் திரும்ப பதில் சொன்னார், உன் சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிகளுக்கும் தான் என்றால் என் தமிழ் தான் அதற்கு தகப்பன்னார். ஒரு துறவி பேசுற பேச்சாரு, ஆனா பேசிட்டாரு. அப்ப தெய்வம் ஏற்றுக்கொண்ட மொழி என்று ஒரு மொழியை சொல்லி இது தெய்வம் ஏற்றுக்கொள்ளாத மொழி. கம்பராமாயணத்தை ஏன் 10 ஆண்டுகள் 10 நூற்றாண்டு ஒழித்து வைத்தார்கள்? சமஸ்கிருதத்தில் தேவ பாஷையில் எழுதப்பட்ட ஒரு காப்பியத்தை நீச பாஷையான தமிழில் எப்படி எழுதலாம் என்றுதானே 8 நூற்றாண்டுகள் கம்பனை பற்றி ஒருவரும் பேசவில்லை. இன்னும் சொல்ல போனால் கம்பன் எழுதிய காலத்திற்கு பிறகு 8 நூற்றாண்டுக்கு பிறகு கம்பனை பற்றி தமிழில் பேசிய முதல் பெருமை மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருக்கு தான் இருந்தது. யாரும் கம்பனை பற்றி பேசவே இல்லை. அடிப்பில் எரித்தது போக, தீயிலிட்டது போக, இயற்கை தின்றது போக, அவர்களே சூழ்ச்சி செய்து ஆற்றில் போட்டு அழித்தது போக மிஞ்சிய இலக்கியங்கள் தான் உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் இல்லாத இலக்கியங்கள். ஒரு சின்ன தகவல், அதான் ஒரு மொழி எவ்வளவு ஒளின்னு சொல்றேன் கேளுங்க. எல்லிஸ்னு ஒரு துறை இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரையில் அவர் பேர்ல ஒரு நகரம் இருக்கிறது, மெட்ராஸ்ல ஒரு தெருவுக்கு பேரு அவர் பேரு. அவர் எல்லிஸ் வந்து சென்னை மாகாண கலெக்டரா வந்தாரு. வந்தவுடனேயே தான் ஆட்சி செய்யும் நிலப்பரப்பில் தமிழர்கள் அதிகம் இருப்பதால் அவர்களோடு உரையாடுவதற்கு தமிழை கற்றுக்கொள்வது சிறந்தது அவசியம் என்று கருதி அவர் தமிழ் படித்தார். தமிழ் படித்ததில் தமிழில் மனதை பறிகொடுத்தார். தமிழோடு உடன்பிறந்ததாக கருதப்பட்ட தெலுங்கு மலையாளம் ஆகிய சமஸ்கிருதம் உள்ளிட்ட பிற மொழிகளையும் படித்தார். எல்லா மொழிகளையும் படித்துவிட்டு எல்லிஸ் எழுதினார் சமஸ்கிருதத்தின் கரிய நிழல் படாமல், சமஸ்கிருதத்தின் கரிய நிழல் படாமல் தனித்து ஒளிரும் ஆற்றலுடைய மொழியாக நான் தமிழை பார்க்கிறேன் என்று தமிழை பற்றி எல்லிஸ் எழுதினார். ஓலைச்சுவடியில் இருக்கிற எல்லா இலக்கியங்களையும் நான் புத்தகமாக்குவேன் என்று அச்சு எந்திரமும் காகிதமும் புழக்கத்துக்கு வந்துவிட்ட 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் எல்லிஸ் நிறைய ஓலைச்சுவடிகளை புத்தகமாக மாற்றினார். எல்லிஸ் சென்னையில் கலெக்டர் ஆயிருந்த அதே காலத்தில் மதுரையில் ஹாரிங்டன் என்று ஒரு கலெக்டர் இருந்தார். அந்த ஹாரிங்டனுக்கு ஒரு சமயக்காரர், சமயக்காரரின் பெயர் கந்தப்பன். கந்தப்பனுக்கு சொந்த ஊர் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவுக்கு பக்கத்தில் இருக்கிற அரசங்குளம். அரசங்குளத்திலே பிறந்த கந்தப்பன் ஹாரிங்டன் துறையின் சமையல்காரர். சமையல் செய்யும் கந்தப்பனுக்கு அடுப்பெரிப்பதற்காக நிறைய விறகுகளும் நிறைய ஓலைச்சுவடிகளும் தரப்படுகிறது. எல்லாவற்றையும் வைத்து எரித்து பழக்கப்பட்ட கந்தப்பன் ஒரு முறை மிக அழகாக நேர்த்தியாக எழுதப்பட்ட, பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருந்த ஒரு ஓலைச்சுவடியை எரிக்க கந்தப்பனுக்கு மனசு வரவில்லை. பார்க்கிறார்கள் நல்லா இருக்கு. அவருக்கு ஒரு செய்தி தெரியும், தன் துறையின் துறை ஓலைச்சுவடிகளை புத்தகமாக கொண்டு வருகிறார் என்று. எனவே இந்த ஓலைச்சுவடியை கொண்டு போய் தன் துறையிடத்திலே கொடுத்து, இது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறது, நேர்த்தியாக இருக்கிறது, இதை நீங்கள் எல்விஸுக்கு அனுப்புங்கள் என்று ஹாரிங்டன் இடத்திலே கொண்டு போய் அடுப்பறிக்காமல் பத்திரப்படுத்தி கந்தப்பன் கொடுக்கிறார். கந்தப்பன் யார்? தமிழர்களுக்கு தமிழன் என்று பெயர் வைத்து ஒரு பத்திரிகை நடத்திய அயோத்தியதாச பண்டிதரின் தந்தை வழிபாட்டன். அயோத்தியதாச பண்டிதரின் தந்தை வழிபாட்டனான கந்தப்பன் அடுப்பறிக்காமல் கொடுத்த அந்த ஓலைச்சுவடியை ஹாரிங்டன் எல்லிஸுக்கு கொடுத்து அனுப்புகிறார். எல்லிஸ் அதை வாங்குகிறார், படிக்கிறார். அதில் எழுதப்பட்ட படைப்பை, இலக்கியத்தை படித்து மனம் மயங்கி, மதி மயங்கி அதை உடனே அச்சுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்து 1812ஆம் ஆண்டு ஓலைச்சுவடியில் அது எப்படி இருந்ததோ அப்படியே அச்சுக்கு கொண்டு வந்தார். அந்த ஓலைச்சுவடியின் பெயர் திருக்குறள். அது 1812. 1812 எல்லிஸ் கொண்டு வந்த பிரதியை போலவே அடுத்த பிரதி இப்போது ரோஜா முத்தையா நூலகத்தில் கிடைக்கிறது. எல்லா புத்தகங்களையும் படிக்க விருப்பம் இருக்கிறோம், அதை வாங்கி பார்க்க. 1812 திருக்குறள் எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறோம், அதை வாங்கி படிக்கலாம். அப்படி காப்பாற்றப்பட்ட இலக்கியங்கள் நிறைய இந்த மொழியில். நான் ஒரு உதாரணம் தான் சொல்லியிருக்கிறேன். பிறகு நாரடியார் இந்த மொழிக்கு ஒளி சேர்த்தவை இந்த இலக்கியங்கள். இவ்வளவு இலக்கணமும் இருக்கிற தமிழ்நாட்டில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அரங்கத்தில் 90% பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற வகுப்பை சேர்ந்தவர்களை கேட்கிறேன், 100 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் பாட்டன் என்ன படித்திருந்தான்? நீங்க எல்லாம் சொல்லுங்க. எதுவும் படிக்கல. உங்க அப்பா என்ன படிச்சிருந்தார்? கொஞ்சம், 5வது 8வது 10வது வகுப்பு. நீங்க என்ன படிச்சீங்க?
1: சமவெளி ஆதி சனல்லூர் ஆதி மண்ணாய் விடுகிறது நம் கீழடிக்குள்ளே இருந்த பெருமை.
2: வருவது
1: பாட்டன் வள்ளுவன் தொல்காப்பியம்
2: தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம் என்பதை மிகவும் மகளுடன் தெரிவித்துக் கொண்டு தொடர் நிகழ்ச்சியுடன் ஜெகன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு, வணக்கம் ஜெகன்.
3: வணக்கங்க.
2: வருவது தமிழோடு ஒரு தர்க்கம்.
4: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஏ.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
4: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
4: சுவிசிலே பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

0: வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் 9 பாக்கியில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரேஞ்ச் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ்.
1: நேரம் 8:07 கிழக்கத்தில் 7:07 நீங்கள் கேட்டுக் கொடுப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் வைத்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில்

கேள்வி கடை. புதர்வு சம்பந்தமாக உங்களால் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் தொலைபேசியாக வந்து பதிலளிக்கின்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.

வணக்கம் நிகழ்ச்சி மட்டும் இனிமையான இரவு பொழுதிலே கேள்விக்கணை நிகழ்ச்சியூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தேடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கேள்வி கிளர்ச்சியின் 38th பிரசிட்டத்தின் 2nd வாரம். வளைபோல் வளமையான நிபந்தனோடு இன்று நிகழ்ச்சியும் வானிலை குறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலும் ஒரு நேரம் அதிகபட்சமாக 2 தடவைகள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் கடந்த வாரத்தில் நேரடிக்கை இணைந்துள்ளார்கள். நேரடி கேள்விக்காக ஒரு தினமாக மொத்தம் 3 தடவைகள் இணைந்துள்ளாம். நேரடி கேள்வி ஒரு நேரிடம் ஒரு கேள்வி கேட்கிறப்போ 2 தடவை கேள்வியும் 2 தடவை விடையும் கூறப்படும். அதன் மீன் கேள்வி கேட்பதே விடை கேட்பதே தவித்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். வாட்ஸ்அப் பிளக்கம் கூட இருக்கிறது 6 89 86 55 29. அதுவரை இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்கு முன்பாக கடந்த வாரத்தில் கேட்டிருந்தேன் லோகக்கோப்பை கால்பந்து போட்டி இப்பொழுது இறுதி கேட்டத்தை நெருங்கியிருந்தது. அதிலே கோப்பையை பெறக்கூடிய அணி எது என்று கேட்டது. அதுக்கு சரியாக சொல்லியிருந்தால் 10 புள்ளிகள் என்று சொல்லியிருந்தேன். இன்று வாரம் தொடர்ச்சியாக நீங்கள் அதில் கடந்த வாரத்தை சொல்லியிருந்த தொடர்ச்சியாக அப்படியே இருப்பீர்களாக இருந்தால் அந்த 10 புள்ளிகள் சரியாக வந்தால் 10 புள்ளிகள் கிடைக்கும். இன்று நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பினால் மாற்றிக்கொள்ளலாம். 4 அணிகள் இப்பொழுது களத்தில் இருக்கின்றன. பிரான்ஸ், அர்ஜென்டினா, ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து அணிகள் களத்தில் இருக்கின்றன. இதிலே எந்த அணி கோப்பையை கைப்பற்றும் என்பதை நீங்கள் இன்றும் கூறிக்கொள்ளலாம். நீங்கள் கடந்த வாரத்தை சொன்னதை மாற்றிக்கொள்ள விரும்பினால் 5 புள்ளிகள் வழங்கப்படும். என்று புதுசாக யாராவது சொல்கிறதா இருந்தாலும் அவர்களுக்கும் 5 புள்ளிகள் தான் வழங்கப்படும். அந்த வேலையின் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வாழ இணைந்திருக்கிற முதலாக நிறைய இப்பொழுது அன்பாக வாழ்க்கையில் இணைத்துக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு முன்பதாக கடந்த நிகழ்ச்சியின் எடுக்கலை இணைந்தோடு இந்த நிகழ்ச்சியின் எடுக்கலை இணைந்து கொள்ள முடியாத யார் என்பதை பார்த்துக்கொள்ளும். திரு சதீஷ், திருமதி வதனாதயாளன், திருமதி சரோஜினி சோதிராஜா, திருமதி தேவிதன்ராஜ், திருமதி ஷியாமலா சத்குமாரன், திரு சுதாகரன் மற்றும் திருமதி கமலவணி ஆகியோர் இன்றைய நிகழ்ச்சியில் நேரடி கேள்விக்காக இணைந்து கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு

0: நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க அறிந்திருக்கின்ற முதலாவது நீர் இணைப்பிற்குமாக கடந்த நிகழ்ச்சியில் யாரார் என்ன நடைகளை சொல்லியிருக்கின்ற பார்ப்போம். சதீஷ் அவர்கள் இங்கிலாந்து சொல்லியிருந்தார், பாமா அவர்கள் பிரான்ஸை சொல்லியிருந்தார்கள், ரோசாலி அவர்கள் பிரான்ஸை சொல்லியிருந்தார்கள், திருமதி பத்மநாதன் அவர்கள் பிரான்ஸை சொல்லியிருக்கின்றார்கள், திரு ஜீவராஜ் அவர்கள் இங்கிலாந்து சொல்லியிருக்கின்றார், திருமதி செல்வி அவர்கள் பிரான்ஸை சொல்லியிருக்கின்றார், திருமதி குடநாயகி வசதி அவர்கள் பிரான்ஸை சொல்லியிருக்கின்றார், சரோஜின் சோதிராஜ் அவர்கள் அர்ஜென்டினாவை சொல்லியிருக்கின்றார், திருமதி தேவிதன்ராஜ் பிரான்ஸை சொல்லிவிட்டிருக்கின்றார், திருமதி பேபி கணேஷ் ஸ்பெயினை சொல்லியிருக்கின்றார், திருமதி ரஜினி அண்ணன் பிரான்ஸை சொல்லியிருக்கின்றார், திரு ராஜரண்டம் அவர்களும் பிரான்ஸை சொல்லியிருக்கின்றார், ஜெனி அவர்கள் அர்ஜென்டினாவை சொல்லியிருக்கின்றார், ஷியாமலா சக்குமார் அவர்கள் பிரான்ஸை சொல்லியிருக்கின்றார்கள், திக்கெண்டா அவர்களும் அர்ஜென்டினாவை சொல்லியிருக்கின்றார், சுதாகரன் அவர்கள் ஸ்பெயினை சொல்லியிருக்கின்றார், அதேபோல் கமலவேணி மற்றும் பத்மினி ஆகியோரும் அர்ஜென்டினாவை சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் விரும்பினால் இதை மாற்ற விரும்பினாலும் மாற்றிக்கொள்ளலாம், அல்லது இதை தொடர்ந்து இதிலேயே நீங்கள் காத்திருக்கலாம். அந்த வகையில் இணைந்திருக்கிற முதல் அவர் வணக்கம் வணக்கம் வணக்கம். அவர் இணைப்பை துண்டித்திருக்கின்றார், பேச மறுக்கிறார். அவர் ஒரு நேர் எந்த இலக்கத்தில் அதில் கேள்விக்காக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் இணைந்திருக்கின்ற முதலாவதியர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ஜெகன், ராஜரத்னம்.
0: ராஜரத்னம் அடைந்திருக்கிறீர்கள் முதலாவது நேராக.
1: நீங்க நிலமா இருக்கிறீங்களா?
0: நிலமாகவே இருக்கிறோம். நீங்க நிலந்தானே?
1: நாங்கள் நல்ல, நாங்கள் நல்ல.
0: சரி, நன்றி. உங்களுக்கான கேள்வி போன்றோம். உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் பல தடவைகள் இறுதிப் போட்டியை சந்தித்த நாடு எது? உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் பல தடவைகள் இறுதிப் போட்டியை சந்தித்த நாடு எது? பிரேசில், இத்தாலி, ஜெர்மனி, அர்ஜென்டினா, இங்கிலாந்து? இத்தாலியன் சொல்லுங்கள். இத்தாலி என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து உடனமைக்கு நன்றிகள், முன்னே சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவர் ராஜரத்னம் கேட்பட்ட கல்வி தானே. உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் அதிக தடவைகள் இறுதிப் போட்டியை சந்தித்த நாடு எது என்பதை உங்களுக்கான கேள்வி. விடைத்தறிவுகள் பிரேசில், இத்தாலி, ஜெர்மனி, அர்ஜென்டினா, இங்கிலாந்து. இதற்கான பதிலோடு வாழ் இணைந்து கடத்தினே. வணக்கம் வணக்கம் வணக்கம். அவருடைய இணைப்பை துண்டித்துக் கொள்ள நீங்கள். உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் அதிக தடவைகள் இறுதிப் போட்டியை சந்தித்துக் கொண்ட நாடு இதென்று கேட்டிருந்தேன். விடைத்தறிவுகளாக பிரேசில், இத்தாலி, ஜெர்மனி, அர்ஜென்டினா, இங்கிலாந்து. இதற்கான சரியான பதிலோடு அல்லது இங்கே பதிலை ஊகித்துக் கொண்டால் இணைந்துள்ள அந்த வகையில் இணைந்து காலத்தினர். வணக்கம்
1: வணக்கம்.
0: சதீஷ் சொல்லுங்கள். சதீஷ், நல்லமா இருக்கிறீர்களா?
1: நான் நல்லமா இருக்கின்றேன்.
0: உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் அதிக தடவை இறுதிப் போட்டியை சந்தித்துக் கொண்ட நாடு எதென்று கேட்டிருக்கின்றேன். விடைத்தெரிவுகளாக பிரேசில், இத்தாலி, ஜெர்மனி, அர்ஜென்டினா, இங்கிலாந்து. அர்ஜென்டினான்னு சொல்லி பார்க்கறது. அர்ஜென்டினா சரியா வரமாட்டு பார்ப்போம். அறுபத்தோடு நன்றிகள், முன்னாடி சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம்
2: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் கமலவேணி. நலமா?
2: நாங்கள் நலம். நீங்கள்?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நன்றி, சொல்லுங்கள்.
2: என்ன சொல்ல?
0: ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அஞ்சு விட நான் இருக்கு தானே.
2: அஞ்சு விட வந்துக்கிறீங்களே?
0: ஆமாம்.
2: அப்ப இப்ப மாத்த நம்ம விட
0: இப்ப மாத்தல நீங்களா? ஆமாம்.
2: இப்ப நான் பிரான்ஸ் சொல்லி பாக்குறேன். இப்ப மாத்துறேன் பிரான்ஸ்.
0: நீங்க பிரான்ஸ் மாத்துறீங்க?
2: மற்றது நான் இதுக்கு
0: நன்றி, வணக்கம்.
3: வணக்கம்
0: தேவி. நாங்களும் நிலமாக இருக்கிறோம். நன்றி, சொல்லுங்கள்.
3: ஜெர்மனி வந்த நீங்களோ?
0: ஜெர்மனி வந்த நானும். தொடர்ந்து நினைந்திருக்கிற சிவராணி அவர்களே எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் சிவராணி.
3: வணக்கம்.
0: வணக்கம். நிலமா? அவர்கள் ஜெர்மனி என்றபடியையும் பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களை இணைத்துக் கொண்டு இந்த கேள்வியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உலகக்கோப்பை கால்பந்தர போட்டியில் அதிக தடவைகள் இறுதிப் போட்டியை சந்தித்துக் கொண்ட நாடு எதென்று கேட்டிருந்தேன். விடைத்தெரிவுகளாக பிரேசில், இத்தாலி, ஜெர்மனி, அர்ஜென்டினா, இங்கிலாந்து கொடுக்கப்பட்டது. இது ஜெர்மனி என்பது சரியானது. 8 தடவைகள் இறுதிப் போட்டி சந்தித்துக் கொண்டார்கள். 4 தடவைகள் கோப்பையை எடுத்துக்கொண்டார்கள். ஆகவே ஜெர்மனி என்ற சரியான வழியை ஜெனியர்கள் பதிவிட்டார்கள். அதை தொடர்ந்து தேவிதன்ராஜ் மற்றும் திக்கன்னட் ஆகியோரும் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நீர் வாழ்நிலையில் இணைந்து கொள்ளலாம். அந்த நீரை இணைத்துக் கொள்வதற்கு முன்பாக ஒரு சின்ன விளம்பரம் இடவேளை.
4: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கின்ற நான் இதனை உள்ளத்து கொண்டு
5: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இருக்கலாம் இப்ப விஷயத்தை போறேன். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

0: நீங்களா நிற்கிறீங்க?
1: கொஞ்சம் கவலைப்பட்டேன்னு சொல்றீங்க. கவலை என்னதுக்கு, எனக்கு இருக்கிற கேள்விதானே எங்க கேள்வி வருது ஜோதிச்சோண்டு இருக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி போகும்
1: சரி கேளுங்கள் பாக்கலாம்.
0: தெரியாது சொல்லல, அது நீங்க சொல்லலாம் தானே. சரி, உங்களுக்கான கேள்விக்கு போன்றோம். பெடரல் அசம்பிளி என்பது எந்த நாட்டு பாராளுமன்றம்? பெடரல் அசம்பிளி என்பது எந்த நாட்டினுடைய பாராளுமன்றம்? போலந்து, சீனா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிஸ். பெடரல் அசம்பிளி என்பது எந்த நாட்டினுடைய பாராளுமன்றம்? போலந்து, சீனா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிஸ். அவர் திருமதி குலநாயகம் இணைந்து கொண்டார். அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விதானே, பெடரல் அசம்பிளி என்பது எந்த நாட்டினுடைய பாராளுமன்றம் என்று கேட்டிருந்தேன். விடை தெரிவுகளாக போலந்து, சீனா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிஸ். இதற்கான பதிலோடு வானிலை இணைந்திருக்கின்ற
2: வணக்கம்.
0: தொடர்ந்து வணக்கம். வணக்கம். அவருடைய இணைப்பும் இணைந்துள்ளது இல்லை. தொடர்ந்து வைபரோட அணைந்திருக்க பத்மினி அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் பத்மினி.
3: வணக்கம் ஜகான்.
0: நலமா?
3: பாராளுமன்றம்
0: போலந்து, சீனா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிஸ். சுவிஸ் என்பது சரியான பார்த்துக்கொண்டோம். ஆர்வத்தோடு இணைந்து கொண்டு நன்றிகள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கிற ஜெனி அவர்களை வாழ் எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம்
4: ஜெனி.
0: சுவிஸ் சரியான அப்ப உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
4: நன்றி,
0: வணக்கம். அவர் ஜெனி அவர்கள் இணைந்து கொண்டார்கள். இரண்டாவது தடவையாக அவரை தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற இடத்திலே. வணக்கம்.
5: வணக்கம் கேட்கிறேன்.
0: சதி சொல்லுங்கள். சதி இரண்டாவது
5: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க இடத்திலே. வணக்கம்.
6: வணக்கம் கிரண்.
0: வணக்கம் தேவி சொல்லுங்கள்.
6: நான் போன கிழமை வந்தேன். நானா
0: சொல்றேன். தொடர்ந்து இரண்டு நேர்கள் வைபரோட வாட்ஸ்அப்ல வந்து இரண்டு நேர்களோட இந்த கல்வி நிறைவு கொண்டிருக்கிறேன். அந்த வயலில் இணைந்திருக்கிற ஷியாமலா அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஷியாமலா.
7: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம்.
7: நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்க. நீங்க நலந்தானே?
7: ஓ, நாங்க நல. நன்றி. நானும் ஸ்வீஸ் என்று சொல்றேன்.
0: ஆர்வத்தோடு இணைந்து நமக்கு நன்றிகள். முன்ன சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
7: நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து வாட்ஸ்அப்போட அணைந்து ராஜரன் அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் செல்வி, சொல்லுங்கள்.
2: ஆமாம், வணக்கம் சகோதரன். நீங்கள் அந்த முதல் இதுக்கு நான் சுவிஸ் என்று பதில் சொல்லி கொண்டு, நீங்கள் முதல் கேள்விக்கு ஜெர்மனியா பதில் சொன்னீங்க.
0: ஆமாம்,
2: ஜெர்மனி நான்கு தடவை தானே பெற்று,
0: நான்கு தடவை இறுதி தடவை, எத்தனை இறுதி போட்டி சந்தித்தேன் நான் கேட்டிருந்தேன், அதிக தடவை போட்டி சந்தித்தேன். அது நாலு தரம் கோப்பை பெற்றது, நாலு தரம் தோல்வியடைந்தது, எட்டு தடவை போயிருந்தது, பிரேசில் ஏழு தடவை தான் போயிருந்தது.
2: பிரேசில் அஞ்சு தடவை,
0: அஞ்சு தடவை கப்பை பார்த்தாலும் ரெண்டு தான் தோல்வி அடைஞ்சு ஏழு தரம் போனது. ஜெர்மனி எட்டு தடவை போயிருந்தது. நான் கேட்டது இறுதி தடவை, இறுதி போட்டியை அதிக தடவை சந்தித்த நாடு தான் கேட்டிருந்தேன்.
2: ஓகே ஓகே, நான் கேள்வியை வடிவாக புரிஞ்சு கொள்ளவில்லை, மன்னிப்புடன். ஓகே, நன்றி நன்றி நன்றி. இதற்கு சுவிஷ் என்று சொல்கிறேன்.
0: நன்றிகள், நன்றி, வணக்கம். அவர் செல்வி அவர்கள் இந்த நகலிருந்து அவரை தொடர்ந்து பயப்படுற சிவராணியை மீண்டும் அணைத்துக் கொண்டு இந்த கல்வி அறிவு கொண்டிருக்கேன். வணக்கம் சிவராணி.
8: வணக்கம், நானும் சுவிஸ் என்று சொல்லி பார்த்தேன்.
0: இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள், முன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லது கலை தொடர்ந்து கல்வி அறிவுக்கு கொண்டு வருகின்றேன். பெடரல் அசம்பிளி என்பது எந்த நாட்டு பாராளுமன்றம் கேட்டிருந்தேன். போலந்து, சீனா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிஸ்லே. சுவிஸ் என்பது சரியான சரியான பதிலோடு முதலில் பத்மினி இணைந்துள்ளார். அத்துல சீனா அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாணில் இணைந்துள்ளாம் இந்த நம்பரிலும் இணைந்துள்ளாம் யார் முதலாக இணைந்துள்ளார் அவரை மட்டும் இணைத்துக் கொள்வேன். அதுக்கு முதலாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
9: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்நாடகில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு புள்ள வருது, கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி,
10: தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோடைய வீதி, தளபத்த, நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777 36 74 18 அல்லது 0777 44 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி, தளபத்த, நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777 36 74 18 அல்லது 0776 24 0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: நேரம் 8:28 கிராச்சி திரைகள் 28 நேரில் இருந்திருப்பது பிரான்ஸ் நிர்வாகம் டிஆர்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை. கேள்விக்கணை அடுத்த நேரடி கேள்விக்கு அன்பாக வணக்கம். வணக்கம் வணக்கம் திருமதி பி. கணேசன் இருந்திருக்கிறீர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ நலமா இருக்க, நீங்க நலமா இருக்கிறீங்க தானே?
0: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம், நன்றி.
1: ஓ, நான் முடிவு மாத்தே இல்ல, நான் மாத்த வேணும் என்றுதான் நினைக்கிறேன், ஆனாலும் மாத்தே இல்ல, அப்படியே நிக்கிறேன். என்னோட வந்த 5 தானே, அந்த கேள்வியில எடுத்துட்டு போவோம்.
0: சரி சொல்லுங்கள்.
1: மாத்த வேணும் போல இருக்குதானே, நான் மாத்திருக்கான் சொல்ல வேணும்.
0: கேள்வியில எடுத்து
1: கேள்வியில எடுத்து எடுக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது 5 தானே இனி வரப்போகுது, நான் பிரான்ஸ் மாத்தினாலும்.
0: சரி சொல்லுங்கள், கேள்வி போமா?
1: ஓ போவோம்,
0: உங்களுக்கான கேள்விக்கு போன்றோம். தீக்குச்சியை கண்டுபிடித்தவர்கள் எந்த நாட்டவர்கள்? தீக்குச்சியை கண்டுபிடித்தவர்கள் எந்த நாட்டவர்கள்? விடைத்தீர்கள் இங்கிலாந்து, சீனா, ஜெர்மனி, இந்தியா, கிரீஸ். தீக்குச்சியை கண்டுபிடித்தவர்கள் எந்த நாட்டவர்கள்? விடைத்தீர்கள் இங்கிலாந்து, சீனா, ஜெர்மனி, இந்தியா, கிரீஸ். இங்கிலாந்து என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், அறத்தோடு நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: அவர் திருமதி பேபி கணேசன் இருந்து கொண்டார். அடுத்த நேரடி கேள்விக்காக இன்னொரு நேர்வாணியில் இணைந்துக்கலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் பாமா.
0: பாமா இணைந்திருக்கீர்கள், நேரடி கேள்விக்காக உங்களுக்கான கேள்விக்கு போன்றோம்.
2: நலமோ?
0: நலன் நலன். நீங்கள்?
2: நாங்களும் நலன்.
0: சரி, நன்றி. மீண்டும் நன்றி. உங்களுக்கான கேள்வி போன்றோம். ஜானகி அதிகமான பாடல் பாடியது எந்த மொழியில்? ஜானகி அவர்கள் அதிகமான பாடல் பாடியது எந்த மொழியில்? விடைத்தறிவுகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது. ஜானகி அவர்கள் அதிக பாடலை பாடியது எந்த மொழியில்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது.
2: மலையாளம்.
0: மலையாளம் சொன்னீங்க, மலையாளம் என்பது சரியான பதில் அல்ல. உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி, நன்றி, வணக்கம். அவர் திருமதி பாமராஜன் அவர்கள் தான் கேட்கப்பட்ட கல்வி தண்ணீர்களே. ஜானகி அவர்கள் அதிக பாடலை பாடியது இந்த மொழியில்? விடைத்தறிவுகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது. இதற்கான பதிலோடு வாழ் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம். ஒல்லாந்து.
0: ஒல்லாந்து நலமா இருக்கிறா? ஒல்லாந்து
3: நான் நலமா இருக்கிறேன். ஆனா இந்த கடைசியா நடந்த 2 மஞ்சிருக்கு தானே?
0: ஓ, அதை வச்சு சொல்லலாம் கிடக்கு.
3: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் எடுத்த முடிவு அதுல தானே ஐயா, நான் மாற மாட்டேன். நாங்கள் மாறி மாறி தாவி தாவர வழக்கம்
0: குறையுது. வழக்கம் இல்லையா?
3: அதெல்லாம் இருந்ததுதான் குறைஞ்சிட்டு. என்னோட சொன்னா இல்ல, அந்த அந்த அந்த எலும்பினு மச்ச பாக்க வச்சுட்டாங்களே, இல்லாரையும் அர்ஜென்டினாவுக்கு டேஸ்ட் பண்ணாக்களையும் விழுந்து எலும்பினிக்க வச்சுட்டு முழு பேருக்கு நான் தான் ஜோதிச்சுட்டு இருந்தேன். அந்த வகையில பாப்போம் நாங்க அப்படியே இருக்கிறதுக்கு. ஆனா உண்மையில இல்ல, மனசு தொட்டு சொல்றேன்னு சொன்னா பிரான்ஸ் தான் வெல்லணும்ன்ற ஆசை இருக்குது. ஆனா மச் போலஸ் ரவுண்ட் சொல்லுவாங்க, பாப்போம் அது ஸ்பெயினுடைய கோட்டுக்கும். இதுக்கு நான் என்ன கர்நாடக மொழி என்று சொல்லிக்கொண்டு வந்தா எனக்கு மட்டும்தானே பார்த்து அப்படி ஒரு எண்ணத்துல இப்பவும் இருக்கிறேன். பாப்போம்.
0: நன்றி
3: நன்றி நன்றி நன்றி.
0: தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் கமலவாணி.
5: வணக்கம்.
6: வணக்கம். நான் ரஜினி என்றேன்.
0: ரஜினி என்று சொல்லுங்கள்.
6: நானும் கன்னடம் என்று சொல்றேன். அந்த முதல் பேரல அசம்பிளி வந்து ஆஸ்திரியாக்கும் இருக்குது, எனக்கு அதான் குழப்பம் வந்தது.
0: அந்த படத்தில் சிறையில் சிறையில் தானே?
6: அதான் நீங்க சிறையில் என்னோட அப்ப எனக்கு குழப்பம் வந்தது.
0: சரி, நன்றி. இணைந்து நன்றி. வணக்கம்.
6: நான் நிற்கிறேன் நேடிகளுக்கு.
0: அப்படி நினைப்பில் காத்திருங்கள். தொடர்ந்து எனக்கு குணநாகியோடு இந்த கேள்வி கொண்டிருக்கிறேன். வணக்கம் குணநாகி.
7: பதில் எனக்கு ஒன்றும் விளங்கல. சொன்ன பதில்கள் கடைசியா என்ன
0: சொன்னேன்? என்ன கேள்வி கேட்டேன்? அதிக பாடல் பாடிய இந்த மொழியில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது.
7: முதல் வந்தவர் என்ன சொன்னது? கன்னடம்.
0: கன்னடம் தான் கனவே சொல்லியிருக்கிறார்கள்.
7: ஓ, நீங்களே எனக்கு இந்த வைப்பு சொல்ற பதில் ஒன்றும் வரையில.
5: தெரியலையே.
7: கன்னடம் சொல்லுகின்றேன், ஆனா எனக்கு அதை சொல்றது ஒண்ணும் தெரியலையா.
5: சரி, நன்றி இணைந்தோன் நம்பிக்கை. நன்றி வணக்கம்.
7: நன்றி வணக்கம்.
5: நல்ல நிகழ்ச்சி இறை கொண்டிருக்கின்றேன். ஜானகி அவர்கள் அதிக பாடல் பாடியது இந்த மொழியில் என்று கேட்டிருந்தேன். முடித்திருவிழாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருதிலே கன்னடம் என்பது சரியானது. சரியான பதிலோடும் இதில் இணைந்து கொண்டார் சுதாகரன் அவர்கள். அதைத் தொடர்ந்து இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக காத்து கொண்டிருக்கின்ற திருமதி ரஜினி அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கின்ற ஒரு பாடல் உயிரே திரைக்காக. இசைப்பிலே ரவுமான் இசையில் வைரமுத்துவின் வைரவரிகளுக்கு குரல் கொடுக்கின்றார் எஸ் ஜானகி.

0: நேரம் எட்டு மணி 30 மணி கிராட்சி தலைவர் மணி 30 மணி நேரில் இருப்பது பிரான்ஸ் தலைவர் பகம் டி தமிழ் தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை கேள்விக்கணிச்சு அடுத்த நேரடி கேள்விக்காக காத்துக்கொண்டு நேரம் இப்பொழுது அன்பாக வாழ் எழுதிக் கொள்கிறேன். வணக்கம் ரஜினி என்ன மூன்றாவது வேகம் எழுதி உங்களுக்கான கேள்வி அது ஒரு கதிரி போட்டீங்க
1: இன்னும்
0: உங்களுக்கான கேள்வி மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் உள்ள முதல் நாடு எது? மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் உள்ள முதல் நாடு எது? நைஜீரியா, கோஸ்டாரிக்கா, கென்யா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா. மிக மோசமான வாகன நெரிசல் உள்ள நாடு பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது? நைஜீரியா, கோஸ்டாரிக்கா, கென்யா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா.
1: மோசமான
0: போக்குவரத்து நெரிசல் உள்ள நாடு செய்தி கேட்கிறது. நன்றி இணைந்துள்ளவைக்கு நன்றி வணக்கம்
1: நன்றி.
0: ஆமாம், மிக அதிகமான போக்குவரத்து நெரிசல் உள்ள இன்றைய கணக்கின் இன்றைய செய்தியில் வந்தது. நம்பியோவின் இன்றைய போக்குவரத்து நெரிசல் கொடுத்த அறிக்கையின்படி மிக மோசமான வாகன நெரிசல் உள்ள முதல் நாடு எதென்று கேட்டிருந்தேன். இப்படி திருவிழாக நைஜீரியா, கோஸ்டாரிக்கா, கென்யா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா. தொடர்ந்து வாழ் இணைந்த கடத்தினர் வணக்கம் சொல்லுங்கள்.
2: நன்றி
0: வணக்கம். அவர் சுதாகரன் மீண்டும் இணைந்திருந்தார். மிக மோசமான வாகன நெரிசல் உள்ள முதல் நாடு எது? விடை தெரிவுகளாக நைஜீரியா, கோஸ்டாரிக்கா, கென்யா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா. இதற்கான பதிலோடு வானிலை இணைந்திருக்கின்ற அடுத்த நீர் வணக்கம் மீண்டும் இணைந்திருக்கிற ஷியாமலா அவர்களை வானிலையில் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம். ஷியாமலாவுடைய இணைப்பு இணைந்து கொள்ளவில்லை நினைக்கின்றேன். அவர் இணைப்பை துண்டித்துக் கொள்கிறார். அவர் ஏற்கனவே முதல் கல்விக்கும் விடைபட்டபடியே ரெண்டு கடவை இணைந்து விட்டார். அவர் இணைத்துக் கொள்ள முடியாது. மீண்டும் திறந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற மூன்று நேர்களோடு இந்த கல்வி கொண்டிருக்கிறேன். வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம் பேபி சொல்லுங்கள்.
3: நானும் கோஸ்டாரிக்கான்னு சொல்கிறேன்.
0: கோஸ்டாரிக்கா சரியாண்டா உங்களுடைய அறுபத்துக்கு நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கிற வணக்கம்
4: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் ரொசாலி. நலமா?
4: நலமா இருக்கிறேன். நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி சொல்லுங்கள். மிக மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் உள்ள நாடு என்று கேட்டிருந்தேன். விடை தெரிவுகளாக நைஜீரியா, நெதர்லாந்து, நைஜீரியா, கோஸ்டாரிக்கா, கென்யா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா கொடுக்கப்பட்டது. இதிலே நைஜீரியா என்பது சரியானது. இதற்கான சரியான பதிலோடு சுதாகரன் மட்டும் இணைந்துள்ளார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அந்த செய்தி இன்றைய செய்தியிலே காலையிலிருந்து வந்தது. உலகின் போக்குவரத்து நெரிசல் குறித்த நம்பியோவின் அறிக்கையின் 2021 இடைக்கால அறிக்கையின்படி இலங்கை உலகின் மூன்றாவது மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் நாடாக பட்டியலிடப்பட்டுள்ளது. இலங்கை 254.5 என்ற போக்குவரத்து குறியீட்டுடன் மூன்றாம் இடத்தில் உள்ளது. நைஜீரியா 320.3 என்ற குறியீட்டுடன் முதலாம் இடத்திலும், கோஸ்டாரிக்கா ரெண்டாம் இடத்திலும் உள்ளன. பங்களாதேஷ், கென்யா, எகிப்து, பேரு, ஈரான், இந்தியா மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகள் 10 இடங்களுக்குள் உள்ளன.

0: நேரம் 8:44 கட்சி 7:44 சேட்டி தமிழில் இடம்பெற்ற கேள்விக்கென கேள்விக்கணி அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாழ் இணைந்துள்ள வந்த நேர் இணைத்துக் கொள்ளும் மிக முன்னொரு சின்ன விளம்பர இடவேளை.
1: பிரான்ஸ் லாகுனாவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சேல்ஸ். ஆடவர் மகளிர் சிறுவர்

0: வகைகள் அனைத்தும் பல வகைகள் வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு கணவாய் ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 7 83 20 45 85 அல்லது 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் கடலோர பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: நேரம் 8:45 பிரான்ஸ் டிஆர்டி தமிழை தமிழில் அடுத்த கல்யாணம் நேரடியாக வாழ்க்கை வருகிறது. அடுத்த கல்யாணம் நேரடியாக வாழ்க்கை வருகின்றது. அடுத்த கேள்வி, இலகுவர்கள், எந்த கிரகத்தில் சூரியன் மேற்கே உதித்து கிழக்கே மறையும்? எந்த கிரகத்தில் சூரியன் மேற்கே உதித்து கிழக்கே மறையும்? விடைத்தீர்கள் புதன், வெள்ளி, சனி, செவ்வாய், வியாழன். எந்த கிரகத்தில் சூரியன் மேற்கே உதித்து கிழக்கே மறையும்? விடைத்தெரிவுகள் புதன், வெள்ளி, சனி, செவ்வாய், வியாழன். இதற்கான பதிலோடு வானிலை இணைந்திருக்கின்ற பத்மினி அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவருடைய இணைப்பை ஏனோ இணைந்து கொள்வதில்லை. தொடர்ந்து வானிலை இணைந்து கலந்து வணக்கம்.
2: ரஜினி
1: சொல்லுங்கள்.
2: நன்றி
1: வணக்கம். அவர் ரஜினி என்று நினைந்து கொண்டார். எந்த கிரகத்தில் சூரியன் மேற்கே உதித்து கிழக்கே மறையும் என்று கேட்டிருந்தேன். விடை தெரிவுகளாக புதன், வெள்ளி, சனி, செவ்வாய், வியாழன் கொடுக்கப்பட்டு இந்த வகையில் இணைந்திருக்க பத்மினி அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் பத்மினி. நன்றி வணக்கம். அவர் பத்மினி இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
3: ராஜரத்னம், நானும் வெள்ளி என்று சொல்லி விட.
1: நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் ரசாலி.
4: நானும் வெள்ளி என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் ரொசாலி இணைந்து கொண்டார். சரோஜினி அவர்கள் இணைப்பை ஏற்படுத்துகிறார். அந்த இணைப்பு இணைந்து கொள்வதில்லை. தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்த நேரை இப்பொழுது வானிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம். நான் வள்ளி என்று சொல்வேன்.
1: நீங்களும் வள்ளி என்று சொல்ல வள்ளி சரியான இரண்டாவது இணைந்திருக்கு. நன்றி இணைந்து. நன்றி வணக்கம்.
5: நன்றி வணக்கம்.
1: அவர் பதினாறு இணைந்து பதினாறு தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம் பேபி சொல்லுங்கள்.
6: நானும் வள்ளி என்று சொல்கிறேன்.
1: உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம். அவர்
7: வந்துட்டீங்க.
1: தொடர்ந்து ஷியாமலா அவர்களை இணைத்துக் கொண்டு வணக்கம் ஷியாமலா.
8: வணக்கம்.
1: இந்த கன்னடம் ஏற்றுக்கொண்டேன். எந்த கிரகத்தில் சூரியன் மேற்கே உதித்து கிழக்கே மறையும் என்று கேட்டிருந்தேன். புதன், வெள்ளி, சனி, செவ்வாய், வியாழன்லே இணைந்த குடநாயகம் இணைத்துக் கொண்டு வணக்கம் குடநாயி. வணக்கம் குடநாயி.
9: வணக்கம். நான்
1: தற்காலிகமாக அந்த குரூப்பில் நீங்கள் விடைகளை பதிவிடாதீர்கள். அதை நாங்கள் கொஞ்சம்

0: இருக்கு. இந்த நாலு இணைப்புகள் இருக்கிறதா, இல்லை நாலு பேர் இணைந்து கொள்றதா, நாங்கள் அதிலேயே இணைத்து கொண்டால் கணி பேர் இணைக்க வேண்டி வந்துவிடும். ஆகவே இனி வரும் காலங்களில் அந்த கல்வி கணக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகின்றது. ஆகவே யாருமே அதிலே குறிப்பிலே விடைகளை பதிவிடாதீர்கள். நல்லவர்களே, நீ இன்று இணைய சிறவு சென்ற கல்விக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சு உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: நேரம் 8:52, 7:52 பிரான்ஸ் தொழிலாக டிஆர்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்வி கிணக்கு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் ரவி செய்கின்ற கேள்விக்காக இணைந்திருக்கின்ற பத்மினி அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் பத்மினி.
4: வணக்கம் ஜெகன், நான் பத்மினி கமலாந்தன்.
0: பத்மினி கமலாந்தன், உங்களுக்கான கேள்வி போகிறோம். இணையச்சி ரவி செய்கின்ற கேள்வி இந்த கேள்விதான். உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் பல தடவைகள் இறுதிப் போட்டியை சந்தித்தும் ஒரு தடவை கூட கோப்பையை கைப்பற்றாத முதல் நாடு எது? உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் பல தடவைகள் இறுதிப் போட்டியை சந்தித்தும் ஒரு தடவை கூட கோப்பையை கைப்பற்றாத முதல் நாடு எது? ஹங்கேரி, நெதர்லாந்து, செக் குடியரசு, பரகுவே, உருகுவே? உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் பல தடவைகள் இறுதிப் போட்டியை சந்தித்தாலும் ஒரு தடவை கூட கோப்பையை கைப்பற்றாத முதல் நாடு எது? ஹங்கேரி, நெதர்லாந்து, செக் குடியரசு, பரகுவே, உருகுவே? உருகுவே என்று சொன்னீர்கள். உருகுவே என்பது சரியான பதில் அல்ல. இந்த கேள்விக்காக நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். நன்றி இணைந்து நம்பிக்கை. நன்றி, வணக்கம். இதன்றி இணைச்சி ரவி செய்கின்ற கேள்வியும் கூட ஆக இயக்கின 2 தடவை 3 தடவை இணைந்து கொண்டு எல்லாரும் இந்த கேள்விக்காக இணைந்து கொள்ளலாம். உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் பல தடவைகள் இறுதிப் போட்டியை சந்தித்தாலும் ஒரு தடவை கூட கோப்பையை கைப்பற்றாத முதல் நாடு இதென்று கேட்டிருந்தேன். விடைத்திருவிழாக ஹங்கேரி, நெதர்லாந்து, செக் குடியரசு, பரகுவே, உருகுவே? இதற்கான பதிலோடு வானிலை இணைந்திருக்கின்ற அடுத்த நேரம். வணக்கம்.
5: வணக்கம்
0: ரஜினி, என்ன சொல்லுங்கள்?
6: நெதர்லாந்து சரியான வணக்கம்
0: தொடர்ந்து நினைந்திருக்கிற குணநாயி அவர்களை வாழ்ந்து எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் குணநாயி. நன்றி இணைந்து நம்பிக்கை. நன்றி, வணக்கம். அவர் குணநாயி தொடர்ந்து நினைந்திருக்க வதனா அவர்களை வாழ்ந்து எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் வதனா.
7: தானம் நெதர்லாந்து என்று சொல்லிக்கொண்டு அடுத்த கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் திருமதி வதனாதியால் நினைந்து கொண்டார். வாட்ஸ்அப் ஊடாக தொடர்ந்து வாழ்ந்து எடுத்துக்கிட்டு வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி பேபிகணே, சொல்லுங்கள்.
8: ஓ, நெதர்லாந்து வந்திருக்கா ஃபைனலுக்கு அடிக்கடி?
0: தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன். முடியாது.
8: சரியா, நானும் அதையே சொல்லுறேன். உருகுவே வந்திருக்கு தானே முதல் தரதுக்கு? நான்
0: ஒரு தடவை பற்றி. நன்றி இணைந்து.
8: நன்றி.
0: தொடர்ந்து வாழ் இணைந்திருக்காடுத்தினே. வணக்கம்.
9: வணக்கம் ஜெகன், நானும் நெதர்லாந்து என்று சொல்கிறேன்.
0: நன்றி, வணக்கம்.
9: நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து வைபரோட இணைந்திருக்கிற பத்மினி அவர்களை வாழ் இணைத்துக்கிறேன். வணக்கம் பத்மினி.
10: நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து நினைந்திருக்கிற ராஜரன் அவர்களை செல்வி அவர்கள், வணக்கம். வாட்ஸ்அப் போடாங்க. வணக்கம் வணக்கம் செல்வி. வணக்கம் வாட்ஸ்அப் கூட அணைந்திருக்கிற செல்வி அவர்களை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்
5: வணக்கம் வாட்ஸ்அப் கூட அணைந்திருக்கிற செல்வி அவர்களை
0: வணக்கம் வணக்கம்
5: வணக்கம்
0: அவருடைய இணைப்பை துண்டித்துக் கொடுத்து வாழ்நிலை கடத்தினு. வணக்கம்
6: வணக்கம் பாமா.
0: பாமா சொல்லுங்கள்.
6: நெதர்லாந்து என்று சொல்லி விட வருகிறோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ்நிலை கடத்தினே. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
10: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம்.
10: நெதர்லாந்து என்று சொல்றேன்.
0: நெதர்லாந்து சொல்லு. நெதர்லாந்து சரியாண்டா அப்ப கூட ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற வாட்ஸ்அப் இணைந்திருக்கின்ற வணக்கம்
11: வணக்கம். நான் செல்வி நித்யானந்தன். நானும் நெதர்லாந்து என்று சொல்லி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் முன்னும் செல்வி இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாழ்நிலையில் இணைந்திருக்கின்ற சரோஜினி அவர்களை வாழ்நிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சரோஜினி.
12: வணக்கம். நானும் நெதர்லாந்து என்று சொல்றேன்.
0: நீங்களும் நெதர்லாந்து என்று சொல்கிறீங்க. நெதர்லாந்து சரி என்றப்ப கூட ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம். அவர் சரோஜினி. சரோஜினி தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கிற அடுத்த வணக்கம்.
12: வணக்கம்
0: ராஜரண்ணம்.
13: வணக்கம். நானும் நெதர்லாந்து என்று சொல்லி விடப்படுகின்றேன்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து நின்றிருக்க ஜெனி அவர்களை வாழ எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஜெனி.
14: வணக்கம். நானும் நெதர்லாந்து என்று கூறிக்கொண்டே என்ன இந்த புலவரி வேற வேற இட்டக்கம் என்ற சாமானம்
0: இல்லாம
14: இல்லாததும் உங்களை வருத்தப்ப நீங்கள் வைபருடா போட வேண்டாம் என்று சொன்னா
0: எல்லா பக்கத்துல வந்தாங்க. நாங்கள் எத்தனை தான் நாங்கள் எத்தனை தான் பாக்கிறோம். நானு டெலிவரி பார்த்து அதையும் பாக்கிடுவோம். நன்றி இணைந்து கொண்டவைக்கு.
14: என்னோட போடுங்க.
0: நன்றி வணக்கம்.
14: பாருங்க அண்ணா. நன்றி. என்ன
0: அவர் திருமதி ஜெனி என்ற நபர்கள் தொடர்ந்து வாழ இணைந்திருக்க அடுத்தினர். வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் பல தடவை இறுதிப் போட்டி சந்தித்தாலும் ஒரு தடவை கூட கோப்பை பெற்றாத முதல் நாடு இதென்று கேட்டிருந்தேன். உடைய தெரிவுகளாக ஹங்கேரி, நெதர்லாந்து, செக் குடியரசு, பரகுவே, உருகுவே இதற்கான பதிலோடு வாழ இணைந்திருக்க ஷியாமலா அவர்களை மீண்டும் வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
15: வணக்கம்.
0: நானும் நெதர்லாந்து என்று சொல்றேன். நன்றி வணக்கம். அவர் ஷியாமலா இணைந்திருக்கின்றார். மற்றவர்கள் ஏற்கனவே வானிலை இணைந்து விட்டார். திக்கனடாவை இணைத்துக் கொண்டு இந்த கேள்வியை நிறைவுக்கு கொண்டிருக்கலாம் நினைக்கின்றேன். உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டி பல தடவைகள் இறுதிப் போட்டி சந்தித்தால் கூட ஒரு தடவை கூட கோப்பைக்கே பெற்றாத நாடு இதென்று கேட்டிருந்தேன். முதல் நாடு இதென்று கேட்டிருந்தேன். ஹங்கேரி, நெதர்லாந்து, செக் குடியரசு, பரகுவே, உருகுவேலே, நெதர்லாந்து என்பது சரியான பதில். இந்த தகவலை தரலாம் நினைக்கிறேன். இறுதிப் போட்டியை பொறுத்த வரைக்கும் பிரேசில் 5 தடவைகள் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. 2 தடவை தோல்வி அடைந்தது. மொத்தம் 7 தடவைகள் இறுதிப் போட்டி சந்தித்தது. ஜெர்மனிய 4 தடவைகள் இறுதிப் போட்டியில் கோப்பையை கைப்பற்றியது. 4 தடவை தோல்வியடைந்து 8 தடவை இறுதிப் போட்டியை சந்தித்தது. அதேபோல் இத்தாலி 4 தடவை கோப்பையை கைப்பற்றியிருந்தது. 2 தடவை இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்து 6 தடவைகள் இறுதிப் போட்டியை சந்தித்தது. அர்ஜென்டினா 3 தடவை கோப்பையை கைப்பற்றியது. 3 தடவை தோல்வியடைந்து 6 தடவைகள் இறுதிப் போட்டியை சந்தித்திருக்கிறது. பிரான்ஸ் 2 தடவை கோப்பையை கைப்பற்றி 2 தடவை தோல்வியடைந்து 4 தடவை இறுதிப் போட்டியை சந்தித்துக் கொண்டது. உருகுவே 2 தடவை இறுதிப் போட்டிக்கு போய் 2 தடவையும் வெற்றி பெற்றது. இங்கிலாந்து இங்கிலாந்து ஒரு தடவை தான் இறுதிப் போட்டிக்கு 1966 போயிருந்தது. இப்போ அதன் பின்பு கோப்பையை அல்லது இறுதிப் போட்டியை சந்திக்கவில்லை. அதான் இப்போ 1966 பிறகு 2026 என்று சொல்லி டிஷர்ட்டை எல்லாம் அடித்து போட்டுருக்காங்க. இந்த முறை தாங்கள் தான் கோப்பையை கைப்பற்ற போகிறோம் என்று சொல்லி 1966 பின்பு 2026 என்று சொல்லி டிஷர்ட் கூட அடித்து போட்டிருந்தார்கள். அதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அதேபோல் ஸ்பெயின் 2010 இறுதிப் போட்டியை சந்தித்து ஒரு தடவை சந்தித்து அந்த கோப்பையையும் கைப்பற்றியிருக்காது. அதேபோல் நெதர்லாந்து 3 தடவைகள் இறுதிப் போட்டியை சந்தித்து கொண்டது. ஆனால் ஒரு தடவை கூட கோப்பையை கைப்பற்றவில்லை. 1974 2018 அதேபோல் ஹங்கேரி 2 தடவைகள் இறுதிப் போட்டியை சென்றிருந்தது. 1938 2 ஆண்டுகளிலும் ஆனால் 2 தடவையும் கோப்பையை கைப்பற்றவில்லை. அதேபோல் செக் குடியரசு ரெண்டு தடவை இறுதிப் போட்டி சந்தித்து 1934 1962 ஆகிய இரண்டு அரங்கங்களில், ஆனால் ஒரு தடவை கூட கோப்பையை கைப்பற்றவில்லை. இது இன்றைய தகவல். இந்த தகவலை தந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கான சிறப்பித்த நிகழ்ச்சியை செய்யப்படுத்தும் இந்த கேள்விக்கான சரியான பதில் நெதர்லாந்து என்பதை பதிலை முதலில் சுதாகரன் அவர்கள் நின்று கொண்டு கூறியிருந்தார்கள். ஆயத்தொலைசேன அவர்களுடைய நினைவிற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கான சிறப்பித்த நிகழ்ச்சியை செய்யப்படுத்திக் கொண்டிருந்த தமிழொழியின் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் தியாட்டி தமிழொழியின் மற்றொரு நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, தொடர்ந்து உமது நிகழ்ச்சிகளோடு நீங்கள் இணைந்திருங்கள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம்.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.

0: தற்போது படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulaga.com.
3: அகத்தில பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
2: அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
5: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: Vicky Superstore Gala Gonnet Sasseville
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Mélodie et Tordobrelke Vicky Cash and Curry Paris La Chapelle Tordobre Televisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் 37வது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகள் இன்று யாழ் பண்ணாகத்தில் உள்ள வலிமேற்கு பிரதேசபைக்கு முன்பாக உள்ள அவரின் உருவச்சிலைக்கு முன்னால் இடம்பெற்றது. இதன்போது தமிழர்களின் மூத்த அரசியல் தலைவரும் நாடாளுமன்றத்தின் முதலாவது தமிழ் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமிர்தலிங்கத்தின் 37வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. அத்துடன் அவரின் உருவச்சிலை மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் பண்ணாகம் கிராம மக்கள் கலந்து கொண்டார்கள். இதே நேரத்தில் கிள்நச்சியிலும் அவரது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு தமிழர் விடுதலை கூட்டணி கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது. தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இதன்போது அமிர்தலிங்கத்தின் திருவுருவப் படத்துக்கு ஈகை சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இலங்கையில் பெண்களை விட ஆண்களிடையே HIV எய்ட்ஸ் பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் தகவல்களையும் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. ஆண்களிடையே பாதுகாப்பற்ற ஓரினச்சேர்க்கை உறவுகள் அதிகரித்ததே இந்த அபாயம் வேகமாக அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் என்று சுகாதார அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டினார்கள். ஆண்டுதோறும் பதிவாக நோயாளிகளின் எண்ணிக்கை பொதுவாக படிப்படியாக அதிகரித்து வந்தாலும் குறிப்பாக 2023, 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சமீபத்திய தரவுகளை அவதானிக்கும் போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்பகாம் மாவட்டங்களில் ஆண்களிடையே அதிக எண்ணிக்கையிலான HIV தொற்றுகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த மாவட்டங்களின் அதிக மக்கள் தொகை மற்றும் அடிக்கடி நிகழும் இடப்பெயர்வு ஆகியவை இதற்கு காரணங்கள் என்று சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியிருக்கிறது. நிரந்தர நியமனம் வழங்குவதற்கான நேர்முக பரீட்சை மற்றும் அதனோடு இணைந்த நடைமுறைகளில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக கூறி திருவண்ணாமலை மாவட்டத்தின் அரசாங்க வைத்தியசாலைகள் மற்றும் பொது மருத்துவ அதிகாரி அலுவலகங்களில் 2019 ஆண்டு முதல் தொண்டர் அடிப்படையில் கடமையாற்றி வரும் சுகாதார பணியாளர்கள் இன்று உள்துறைமுக வீதியில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட சுகாதார பணியாளர் ஒருவர் இது தொடர்பாக கூறுகையில், 180 சுகாதார பணியாளர்கள் கொடுப்பனவுகள் எதுவுமின்றி மாவட்டத்தின் பல்வேறு பிரதேசங்களில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பணியாற்றி வருகிறோம். எமக்கு நிரந்தர நியமனத்தின் போது முன்னுரிமை வழங்கப்படும் என்று நாம் தொண்டர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட போது கூறப்பட்டது. இதனை நம்பி 7 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறோம். பிரதேச மருத்துவ மாதுக்களுடன் இணைந்து கர்ப்பிணி தாய்மாருக்கான அனைத்து சேவைகளையும் கிராமங்களுக்கு கால்நடையாக சென்று வழங்கி வருகிறோம். எங்களுக்கு குடும்பங்கள் உள்ளன, தேவைகள் உள்ளன, ஆனால் வருமானம் இல்லை. ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, நிரந்தர நியமனம் கிடைக்கும் என்று. அதுவும் தற்போது எமக்கு கிடைக்காதது போல் உள்ளது. எனவே எமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதேவேளை இதை பற்றி கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் HEMW திசநாயக்காவிடம் கேட்கப்பட்ட போது, தற்போது சுகாதார பணியாளர்களுக்கான நேர்முக பரீட்சை மத்திய சுகாதார அமைச்சினால் நடத்தப்பட்டுள்ளது, அதன் அடிப்படையில் நியமனம் வழங்கப்பட உள்ளது. இந்த நியமனத்தை வழங்குவது மத்திய அரசாங்கமே. மாகாண சபைக்கும் இந்த நியமனத்தை வழங்கும் என்ற அதிகாரம் கிடையாது. எனவே நடந்து முடிந்த நேர்முக பரீட்சை மற்றும் வழங்கப்பட உள்ள நியமனம் என்பவை குறித்து எம்மால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். இதேவேளை கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் நான்கு பிரதிநிதிகள் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சுக்கு சென்று தமது கோரிக்கை அடங்கிய மனுவை செயலாளரிடம் வழங்கியுள்ளார்கள். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தளவாய் புதிய வீட்டு திட்ட மக்கள் தமது கிராமங்களுக்கான வீதியை புனரமைத்து தரமாற கோரி கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தளவாய் புதிய வீட்டு திட்ட கிராம மக்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தமது கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் மோசமான நிலையில் காணப்படும் அந்த வீதியால் தாம் அன்றாடம் எதிர்கொள்ளும் போக்குவரத்து அவசரியங்கள் குறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் கவலையை வெளியிட்டார்கள். ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்துக்கு இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீநாத், ஈராவூர் நகரசபை உறுப்பினர் ரகுவரன் மற்றும் செங்கலடி பிரதேச சபை உறுப்பினர் நாகேந்திரன் ஆகியோர் நேரில் சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார்கள். இதன்போது வீதி புனரமைப்பை விரைவுபடுத்துமாறு கோரி ஆர்ப்பாட்டக்காரர்களினால் பாராளுமன்ற உறுப்பினரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. மக்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் இதுகுறித்து உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்று தீர்வு பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். வன ஜீவராசிகள் அதிகாரிகள் இன்று பணிக்கு சமூகம் அளிக்காமல் சுயன விடுமுறையை பெற்று தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சிவில் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளை வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கழகத்துடன் இணைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வன ஜீவராசிகள் திணைக்கழகத்தின் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து இன்று சுயன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்தன. சுயன விடுமுறை போராட்டத்துடன் இணைந்து பத்திரமுலையில் உள்ள வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கழகத்தின் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 2016 கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் முன்பாக சாலையை மறைத்து பொதுமக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் 6 சந்தை நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மேலதிக விசாரணையை செப்டம்பர் 21 அன்று அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்பாக அழைக்கப்பட்டது. சந்தை நபரான முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவருக்காக ஆஜரான வழக்கறிஞர் விமல் வீரவன்ச உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான மருத்துவ அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதன்படி முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட பிரதான நீதவான் இந்த வழக்கை செப்டம்பர் 21 அன்று விசாரணைக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டார். அப்போதைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஆணையரான இளவரசர் சயித் அல் ஹுசைன் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் முன்பும் தும்முல்லா உள்ளிட்ட சாலைகளை மறித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதன் மூலம் பொதுமக்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி 2016 பிப்ரவரி 6 அன்று குருத்துவத்தை போலீசாரால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மற்ற சந்த நபர்களாக ஜெயந்த சமரவீர, வீரகுமார திசநாயக்கா, பியசரி விஜயநாயக்கா, ரோஜர் செனிவரட்ன மற்றும் முகமது முசம்மில் ஆகியோருக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 6 பிரதான தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் பொது இணக்கப்பாட்டுடன் ஒன்றிணைந்து செயற்பட தற்போது தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன்போது அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரிசாத் பதுதீன் கருத்து தெரிவிக்கையில், தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள் குறிப்பாக காணி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இனிவரும் காலங்களில் ஒன்றிணைந்தே தாங்கள் செயற்படுவோம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தமிழ் பேசும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்றிணைந்திருப்பதாக தெரிவித்தார். வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகத்திலும் காணி அபகரிப்பு இன்றளவிலும் தீவிரமடைந்துள்ளது. தமிழ் பேசும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இந்த ஒற்றுமை தொடர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தினார். அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன், இந்த நாட்டில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒரே குரலாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவ் ஹாக்கிம் கூறுகையில், இது இனவாத கூட்டணி அல்ல, சட்டத்தின் பிரகாரம் மக்கள் எமக்கு அளித்துள்ள ஆணைக்கு அமைவாக பொது கோட்பாட்டுக்கு அமைய அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஒன்றிணைந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவிக்கையில், தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக நாங்கள் இன்று ஒன்றிணைந்திருக்கிறோம், இது அரசியல் தேர்தல் கூட்டணி அல்ல என்று விளக்கம் அளித்தார். திரைசேரியின் மின்னஞ்சல் கட்டமைப்பு 2019 முதல் காலாவதியான நிலையில் இருப்பதாக இலங்கை கணனி அவசரநிலை பதிலளிப்பு குழு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்திருக்கிறது. வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேறொரு தரப்பினரின் கைக்கு சென்ற சம்பவம் குறித்து ஆராயும் போதே இந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. குழுவின் தலைவர் ஹர்சடி சில்வா மற்றும் திரைசேரியின் செயலாளர் கலாநிதி கர்சன சூரிய பெருமா ஆகியோர் அந்த கூட்டத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். திரைசேரியின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூன்றாம் தரப்புக்கு சென்ற இந்த சம்பவம் இணைய கூட்டத்துடன் தொடர்புடைய மோசடி என்று அரசாங்க நிதி பற்றிய குழு உறுதி செய்திருக்கிறது. இதுகுறித்து விரிவான அறிக்கையை குழுவின் தலைவர் கர்சன டி சில்வா அண்மையில் நாடாளுமன்றத்திலும் சமர்ப்பித்திருந்தார். இந்த அறிக்கையில் அந்த மோசடி தொடர்பான கண்டறிதல்கள் மட்டுமன்றி எதிர்காலத்துக்கான முக்கிய பரிந்துரைகளும் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த நாட்டின் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் மிகவும் கீழ்த்தரமான மற்றும் வெட்கக்கேடான முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது நமது நாட்டின் ஜனநாயகத்துக்கு மரண அடியாகும். அரசாங்கத்தின் இந்த முயற்சியை தோற்கடிக்க சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். நீதியரசர்களின் பதவி காலத்தை நீடிக்கும் அரசாங்கத்தின் முயற்சியை சுட்டிக்காட்டி ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த நாட்டின் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் மிகவும் கீழ்த்தரமான மற்றும் வெட்கக்கேடான முயற்சிக்கு அனைவரும் ஒன்றிணைந்துதான் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் மிகவும் கீழ்த்தரமான மற்றும் வெட்கக்கேடான செயற்பாட்டுக்கு எதிராக மக்கள் மத்தியில் மாறுபட்ட கருத்து உருவாகியுள்ளதை நாம் அவதானிக்கிறோம். ஒரு கட்சி என்ற ரீதியில் இந்த கீழ்த்தரமான முயற்சிக்கு நாம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தோம். ஏனென்றால் இது நமது நாட்டின் ஜனநாயகத்துக்கான மரண அடியாகும். இந்த முடிவை எதிர்க்க வேண்டும் என்பதே நீதிபதிகள் சங்கத்தினால் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம். அரசாங்கத்தின் இந்த சதி மற்றும் ஜனநாயக விரோத முயற்சிக்கு எதிராக நாட்டின் நீதிபதிகளே குரல் எழுப்புவது ஜனநாயகத்தை மதிக்கும் ஒரு நாடாக மிகவும் பாராட்டத்தக்க மற்றும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய ஒரு விடயமாகும். தற்போதைய அரசாங்கம் அரசியல் தேவைகளின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு மேற்கொள்ளும் இந்த வெட்கக்கேடான முயற்சிக்கு எதிராக எதிர்க்கட்சியின் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து குரல் எழுப்ப வேண்டும் என்று கடந்த வாரம் எமது கட்சியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவரின் அவசர கவனம் இதில் செலுத்தப்படும் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். தாய்நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் அதற்கு எதிராக என்னென்ன அச்சுறுத்தல்களும் தாக்கங்களும் ஏற்பட்டாலும் அதற்காக முன்னிற்போம் என்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அதிகபட்ச அர்ப்பணிப்பை செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நீதி அமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை முற்றிலும் பயனற்றது என்று ஜனசெத்த பேனமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல்ல சீலரட்ன தேரர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஜனசெத பேரமுன கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், நீதியமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதால் எந்தவித பயனும் ஏற்பட போவதில்லை. பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 159 உறுப்பினர்களின் பலம் காணப்படுகிறது. அத்துடன் ஜனாதிபதியையும் சேர்த்துக் கொண்டால் 160 உறுப்பினர்கள் உள்ளார்கள். தற்போதைய சூழலில் எதிர்க்கட்சியினரும் ஆளுங்கட்சியினரும் ஒரே கொள்கையுடையவர்களாகத்தான் செயற்படுகிறார்கள். எனவே அவர்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணியை மிக எளிதாக தோற்கடித்து செயலிழக்க செய்து விடுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. தற்போதைய அரசாங்கத்தின் நிர்வாக பலவீனம் மற்றும் தளர்வு போக்கு காரணமாகவே நாட்டின் சிறைச்சாலைகள் இந்த அளவுக்கு மோசமான நிலையை அடைந்திருப்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் தற்போதைய நீதியமைச்சர் பாராளுமன்றத்துக்குள் பகிரங்கமாக தனது வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பு கோரியிருந்தார். அரசியல் ரீதியாக பக்குவப்படாத இன்னும் சிறுபிள்ளைத்தனமாக செயற்படும் ஒருவரால் இவ்வாறான பொறுப்பு வாய்ந்த பதவிகளை சரியாக கையாள முடியாது. வயது முதிர்ந்து அறிவு பக்குவம் ஏற்படும் போதே ஒருவருக்கு சிறந்த நிர்வாகத்திறன் கிடைக்கும். தற்போதைய நீதியமைச்சர் மீது நான் ஆரம்பத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவரது தந்தை ஒரு சிறந்த மனிதராகவும் மதிக்கத்தக்க அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தார். அத்தகைய கௌரவமான ஒரு தந்தைக்கு இவ்வளவு அறிவற்ற முறையில் செயற்படும் ஒரு மகன் இருப்பார் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. பாராளுமன்றத்துக்குள் மட்டும் மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியில் தப்பித்துக் கொள்ளும் இவ்வாறான அமைச்சர்களின் செயல்பாடுகள் நீதி அமைச்சுக்கே பெரும் அவமானத்தை தேடித்தருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் சிறைச்சாலை துறையில் நிலவும் பிரச்சனைகளுக்கு வெறும் கண்ணீர் சிந்துவதோ அல்லது அழுது நாடகம் ஆடுவதோ தீர்வாகாது. அதற்கான தகுந்த நடைமுறை சாத்தியமான மருத்துவ புனர்வாழ்வு மற்றும் நிர்வாக தீர்வுகளை அவர்கள் கண்டறிய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். நீதிமன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கும் சட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்ட ரீதியான போதிய பயிற்சிகள் மற்றும் ஆலோசனைகள் அவசியம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹக்கீம் தெரிவிக்கிறார். நீதவான் நீதிமன்றங்களில் சட்டத்தரணிகள் மற்றும் சட்டத்துறை வல்லுநர்களின் பங்களிப்பு குறைவாக உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், காவல்துறை அதிகாரிகளே வழக்குகளை முன்வைப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை விளக்கினார். குறிப்பாக நீதிமன்ற விவகாரங்களில் பொறுப்பாக உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு தண்டனை சட்டக்கோவை, குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவை மற்றும் சான்று சட்டக்கோவை ஆகியன குறித்த தெளிவான பயிற்சி இல்லாமை வழக்குகளை முடிப்பதில் தாமதத்தை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். இதனை நிவர்த்தி செய்வதற்காக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் நீதிமன்ற அனுபவம் கொண்ட சட்டத்தரணிகளை உதவி காவல்துறை அத்தியட்சர்களாக நியமிக்கலாம் என்ற ஆலோசனையை அவர் முன்வைத்திருக்கிறார். இத்தகைய நியமனங்கள் மூலம் ஒவ்வொரு காவல்துறை பிரிவிலும் நீதிமன்றங்களில் சட்ட ரீதியான பணிகளை திறம்பட மேற்கொள்ள முடிவதோடு சட்டமாதிபத்தனை கழகத்தின் தேவையை ஒவ்வொரு சிறிய வழக்குகளுக்கும் நாட வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதுநேரம் தண்ட பணத்தை வசூலிப்பதையே பிரதான நோக்கமாக கொண்டு வீதி போக்குவரத்து குற்றங்களில் மட்டும் காவல்துறை அதிக கவனம் செலுத்துவது அவர்களின் மீதான நன்மதிப்பை குறைப்பதாக ரவ் ஹக்கீம் விமர்சித்தார். அரசின் வருமானத்தை விட குற்றச்செயல்களை குறைப்பதிலே காவல்துறை அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், நீதிமன்ற வழக்குகளை விரைவாகவும் நீதியாகவும் முடிப்பதற்கு படிப்படியாக சில திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டாலும் இன்னமும் செய்ய வேண்டிய மாற்றங்கள் ஏராளமாக உள்ளதாக ரவ் ஹக்கீம் மேலும் குறிப்பிட்டார். பயங்கரவாத தலைவரான பிரபாகரனுடன் இந்த நாட்டில் எந்த ஒரு பௌத்த துறவியாவது இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதுண்டா என்று பௌத்த தேசியவாத அமைப்பான ராவணபலே அமைப்பின் இனவாதியான பொதுச் செயலாளர் இந்திகத்த சப்தாதிச தேரர் கேள்வி எழுப்புகிறார். பயங்கரவாத தலைவரான பிரபாகரன் கடந்த காலத்தில் இந்த நாட்டில் எத்தனையோ எல்லை கிராமங்களை அழித்து அப்பாவி மக்களை கொன்று குவித்தார். 31 பௌத்த துறவிகளை படுகொலை செய்ததோடு பிஞ்சு பிள்ளைகளையும் இரக்கமின்றி கொன்றார். இத்தகையதொரு கொடூரமான வரலாற்று பின்னணி இருந்த போதிலும் இந்த நாட்டில் வாழும் எந்த ஒரு பௌத்த துறவியாவது அவருடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதுண்டா? 1% நாம் அவருடன் புகைப்படம் எடுக்கவும் இல்லை, அவரது செயல்களுக்கு துணை நிற்கவும் இல்லை. ஆனால் ஏனைய மதங்களை பிரித்துவப்படுத்தியவர்கள் அவருடன் சென்று நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தவில்லையா, அவருடன் அமர்ந்து கலந்துரையாடல்களில் ஈடுபடவில்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமன்றி இன்று பௌத்த மக்கள் மீது உயிர்த்த ஞாயிறு போன்ற கொடூரமான பயங்கரவாத தாக்குதல்களை தொடுத்து பேரழிவை ஏற்படுத்தியது யார் என்ற உண்மையிலேயே அனைவரும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்போதுமே வன்முறையற்ற அமைதியான முறையில் மிகுந்து தேரர் இந்த நாட்டுக்கு காட்டிச் சென்ற உன்னத தர்மத்தின் வழியில் பௌத்தத்தை பாதுகாத்து வரும் துறவிகள் இந்த நாட்டில் வாழும் பௌத்த மக்களும் அவ்வாறான அமைதி வழியை பின்பற்றி வருவதாக இனவாதியான அந்த துறவி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் வரலாற்றில் துப்பாக்கிகளின் பாயிண்ட் முனைகள் மூலம் மதத்தை பரப்பியவர்கள் இன்று பௌத்தத்தை பற்றியோ அல்லது அதன் விழுமியங்கள் பற்றியோ எந்த ஒரு புரிதலும் இன்றி பௌத்த துறவிகளுக்கு எதிராக திட்டமிட்ட முறையில் செயல்பட்டு வருவதாக இனவாதியான அந்த துறவி குறிப்பிட்டார். குறிப்பாக இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பௌத்த துறவிகளை இலக்கு வைத்து தூற்றும் போது நமது சொந்த சமூகத்தைச் சேர்ந்த சில அறிவிலிகளும் கூட அதன் உண்மைத்தன்மையை அறியாமல் அதற்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிடுவது மிகுந்த கவலைக்குரிய விடயமாகும். நாம் எந்த ஒரு தீவிரவாதியுடனும் புகைப்படம் எடுக்கவில்லை. சஹ்ரான் போன்ற பயங்கரவாதிகளுடனோ அல்லது பிரபாகரனுடோ எமக்கு எந்தவிதமான தொடர்பும் இருந்ததில்லை. எங்களிடம் அவர்களோடு எடுத்த ஒரு புகைப்படங்கள் கூட இல்லை. நாம் உண்மையான சிங்கள பௌத்த விழுமியங்களையும் இந்த நாட்டின் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் அதேவேளை இந்த நாட்டில் வாழும் ஏனைய மதங்களையும் மதிக்க தவறுவதில்லை. அதுவே நமது பண்பாடு. நாம் ஒருபோதும் பிரமத பள்ளிகளையோ அல்லது கோயில்களையோ தாக்கச் செல்வதில்லை. அவ்வாறு செய்வதற்கு நாம் உட்படுவதும் இல்லை என்று இனவாதியான அந்த பௌத்த பிக்கு குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பலர் கடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் முன்னாள் அரசாங்கத்தின் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளதான தகவல்கள் தற்போது அம்பலமாகியுள்ளன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் சிவசுப்பிரமணியம் காணாமல் போன சம்பவம் தொடர்பான குற்றப்புணர்வு திணைக்கழகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இந்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பலர் காணாமல் போனமை தொடர்பான தகவல்கள் வெளியாக தொடங்கியுள்ளன. விடுதலை புலிகள் அமைப்பின் பெயர் பயன்படுத்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட வாகனங்களே இந்த கடத்தல் மற்றும் காணாமல் போதல் சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. அரசினால் கைப்பற்றப்படும் வாகனங்களை அரசுடைமையாக்குவதற்கான முறையான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். ஆனாலும் அவ்வாறு செய்யப்படாத சந்தர்ப்பங்கள் குறித்து ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. தற்போதைய விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ள தகவல்களுக்கு அமைய இந்த காணாமல் போன விடயங்கள் கப்பம் பெறல் மற்றும் காணி அபகரிப்பு நோக்கமாக கொண்டே இவை இடம்பெற்றிருக்கின்றன. காணிகள் மற்றும் வீடுகள் கொழும்பு மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் அதிக வணிக பெறுமதியை கொண்ட காணிகள் மற்றும் வீடுகள் பாரிய அளவில் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதற்காகவே அவற்றின் உரிமையாளர்கள் அல்லது வாரிசுதாரர்கள் கடத்தியும் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த காணாமல் போனமை தொடர்பாக போலீஸ் நிலையங்களிலும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும், அவ்வாறு முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் அவற்றுக்கு என்ன நடந்தது என்பது குறித்தும் தகவல்களை திரட்டும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காலநிலை மற்றும் வானிலை மாற்றங்கள் குறித்து கவனம் செலுத்துவது மக்களின் நலன் கருதிய கடமையாகும். இது பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மட்டுமன்றி உணவு மற்றும் நீர் பாதுகாப்புக்கு மிக மிக அவசியமான ஒன்று என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற காலநிலை மாற்றங்கள் தொடர்பான பேரவையை விழித்து உரையாற்றிய அவர், இந்த பேரவையின் இணைத் தலைவர்களாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் பேராசிரியர் அபே விக்ரம ஆகியோர் செயற்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இது தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயம் என்பதால் முன்கூட்டியே திட்டமிட்ட கட்டுப்பாடுகளை நோக்கி செல்ல பல்வேறு தரப்பினருடன் பொதுவான இணக்கப்பாட்டை எட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறும் ஒவ்வொரு மாதமும் இரண்டு வாரங்களுக்குள் இந்த பேரவை ஒரு நாள் கூட வேண்டும். இது ஒரு தனிநபரின் பணியல்ல, காலநிலை ஆய்வாளர்கள், அறிஞர்கள் மற்றும் சுயாதீன ஆலோசனை குழுக்கள் என்று பலதரப்பட்டோர் இதில் இணைவதால் கட்சி அரசியல் பேதமின்றி இந்த பேரவை செயற்படுகிறதாக அவர் குறிப்பிட்டார். காலநிலை மாற்றத்தினால் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் வர்த்தகர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து மேலும் கலந்துரையாடப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றங்கள் குறித்து கட்சி பேதமின்றி விஞ்ஞான ரீதியான தரவுகள் மற்றும் தகவல்களை மையமாக கொண்டு பாதிப்புகள் ஏற்படுவதற்கு முன்னரே அதற்கேற்ப தயாராக இருக்கும் ஒரு நாட்டை உருவாக்குவதே இந்த பேரவையின் முக்கிய நோக்கம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். எல்லினோ மற்றும் லானினா காலநிலை மாற்றங்கள் குறித்தும் அவை அடுத்தடுத்த பருவ காலங்களில் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் அங்கு கலந்துரையாடப்பட்டது. நமக்கு அறிமுகமில்லாத காலநிலை மாற்றங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் பேராசிரியர் சம்பந்த் செனிவரட்ன, பேராசிரியர் புத்தி மாரம்பே, பேராசிரியர் இனோகா குடவிதாரண, கலாநிதி அன்ரு கெட்டில், ருசான் ஜெவர்தன, அஞ்சலி வாட்சன், துஷ்யந்த சில்வா உள்ளிட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். நெல் சந்தைப்படுத்தல் சமையினால் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்யும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டு நாளாவிய ரீதியில் 143 கொள்முதல் நிலையங்கள் ஊடாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் தெரிவித்திருக்கிறார்.
1: சம்பா 1 கிலோகிராம் 130 ரூபாவுக்கும், கீரி சம்பா 1 கிலோகிராம் 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்பட உள்ளது. வடக்கு கிழக்கு அம்பாறை பகுதிகளை மையமாக கொண்டு தற்போது நெல் அறுவடை பெருமளவில் ஆரம்பமாகியுள்ளதால் அப்பகுதியில் நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என நெற்சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் 143 களஞ்சிய சாலைகள் ஊடாக நெல்லை கொள்வனவு செய்வதற்கான திட்டங்கள் தற்போது வகுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதிகளவில் நெல்லறுவடை செய்யப்படும் பகுதிகளை இலக்காக கொண்டே நாங்கள் களஞ்சிய சாலைகளை திறக்க திட்டமிட்டுள்ளோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு அம்பாறை ஆகிய பகுதிகளிலேயே தற்போது நெல் அறுவடை பெருமளவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை உகண பகுதியில் எமது களஞ்சிய சாலைகளை திறந்து கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 143 இடங்களில் உள்ள களஞ்சிய சாலைகள் ஊடாக இந்த நெல் கொள்வனவை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் நெட் சந்தைப்படுத்தல் சபைக்கு 6,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக சிறு நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் இந்த நெல் இருப்புகளை கொள்வனவு செய்வதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்காக வங்கிகள் ஊடாக 10,000 மில்லியன் ரூபாய் நிதி சலுகை வட்டி அடிப்படையிலான கடனுதவியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. கவனல சேவைகள் திணைக்களம் இதனை மேற்பார்வை செய்கின்றது. நெல் சந்தைப்படுத்தல் சபையாகிய நாங்கள் எப்போதும் தரப்படுத்தப்பட்ட நெல்லையே கொள்வனவு செய்கின்றோம். ஏனெனில் இதனை ஒரு பாதுகாப்பான இருப்பு பங்காக சில காலத்திற்கு நாங்கள் வைத்திருக்க வேண்டியுள்ளது. அதற்கமைய நெல்லில் 14% ஈரப்பதனம், 9% குறைவான உமி காணப்பட வேண்டும். நாம் அதனை அளவிட்டே கொள்வனவு செய்வோம். அதற்கு மேலதிகமாக நெல்லின் நுறம் தோற்றமும் கவனத்தில் கொள்ளப்படும். அத்துடன் விசேடமாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த போகத்தில் அறுவடை செய்யப்படும் நெல்லையே நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம். கொள்வனவு செய்து அவற்றை நாம் களஞ்சியப்படுத்துவோம். அதுவே எமது தற்போதைய வேலை திட்டமாகும்.
0: இதே நேரத்தில் சிறுபோகத்தில் நெல் கொள்வனவு செய்வதற்காக சிறு நடுத்தர அளவிலான நெல்லாலை உரிமையாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு சலுகை வட்டி வீதத்தில் கடன் வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார்.
1: நாளாந்தம் 25 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்யக்கூடிய சிறு நடுத்தர ஆலை உரிமையாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. நிர்ணய விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்யாத தரப்பினருக்கு இந்த கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது எனவும் நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். இந்த சிறுபோகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதித்தொகை கடந்த போகத்தை விட 10,000 மில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கடந்த போகத்தில் 60,000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டதாக எங்களுக்கு பதிவாகியிருந்தது. இந்த அதிகரிக்கப்பட்ட நிதியின் ஊடாக அதனை 80,000 மெட்ரிக் டன் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து இந்த கடன் திட்டத்தின் ஊடாக அவர்களுக்கு 4% வட்டி சலுகை கிடைக்கின்றது. இந்த கொள்வனவு நடவடிக்கையின் போது சிறு அளவிலான அரிசி உரிமையாளர்கள் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. தற்போது நிர்ணயிக்கப்பட்டுள்ள சான்றளிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையிலேயே நீங்கள் நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும். கடந்த போகத்தில் சில ஆலை உரிமையாளர்கள் அந்த கட்டுப்பாட்டு விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்யவில்லை என எங்களுக்கு பதிவாகியிருந்தது. இவ்வாறானதோர் சூழ்நிலையில் அவர்களுக்கு அடுத்ததாக கடன் வழக்கு நடவடிக்கைகள் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.
0: தொடர்ந்து நியூடெல்லியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வேளாண்மை துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்த உள்ளூர் விவசாயிகளின் குரல் தேசிய கொவிகட அமைப்பு வேளாண்மை துறையில் ஆழ்ந்த அறிவும் அனுபவம் கொண்டதாக தாங்கள் நம்பும் ஜனாதிபதி நேரடியாக வேளாண்மை அமைச்சை பொறுப்பேற்க வேண்டும் என்று மரியாதையுடன் கோரிக்கை விடுத்தது. நாட்டின் பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கும் அதேவேளை பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தை பாதுகாத்து வரும் விவசாயிகள் தொடர்ந்து அவமதிக்கப்படுவதும் கேலிக்குள்ளாக்கப்படுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே வேளாண்மை துறையுடன் தொடர்புடைய பொறுப்பதிகாரிகள் உடனடியாக பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டு வேளாண்மை அமைச்சின் பொறுப்பு ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அந்த அமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது. வேளாண்மை துறையை பற்றிய போதிய அறிவில்லாத நிர்வாகிகளின் குறுகிய நோக்குடைய தீர்மானங்களால் விவசாய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கடந்த 12ஆம் தேதி நுவர்லியாவில் இந்த விசேட ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பில் தேசிய கொவிகட அமைப்பின் தலைவர் தரிந்திர நாயக்கா நுவர்லியா, இளைஞர் விவசாயிகள் சங்கத்தின் செயலாளர் கசித வீரசிங்க மற்றும் அமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைப்பின் தலைவர் தரிந்து ரட்நாயக்கா உள்நாட்டு உருளைக்கிழங்கு விவசாயிகள், மரக்கறி விவசாயிகள் மற்றும் நெல் விவசாயிகள் ஆகியோர் வேளாண்மை அமைச்சர் மற்றும் பிரதியமைச்சரின் தொலைநோக்கற்ற நடவடிக்கைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். வேளாண்மை துறையில் போதிய அறிவு கொண்டவர் என்று தாங்கள் நம்புகின்ற ஜனாதிபதி உடனடியாக வேளாண்மை அமைச்சை பொறுப்பேற்றால் நாட்டில் விவசாயிகள் அனைவரும் ஜனாதிபதியுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும், இல்லையென்றால் எதிர்காலத்தில் விவசாயிகள் வீதியில் இறங்கி போராட்டங்களை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்தார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் அனைத்து விவசாயிகளும் கடுமையான நெருக்கடியில் இருக்கும் இந்த காலத்தில் வேளாண்மை அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சரின் கேலிக்கும் அவமதிப்புக்கும் விவசாயிகள் ஆளாக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக குறை கூறினார். வரலாற்றில் இல்லாத அளவுக்கு விவசாயிகள் வீழ்ச்சியடைந்துள்ள இந்த நேரத்தில் அமைச்சர்களின் நடவடிக்கைகளால் உருளைக்கிழங்கு மற்றும் மரக்கறி விவசாயிகள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பது மிகுந்த கவலை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது தங்களது மரக்கறிகளையும் உருளைக்கிழங்கையும் சந்தைப்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாகவும், பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு அரசாங்கமும் விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காத நிலையில் வேளாண்மை அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் விவசாயிகளை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வேளாண்மை அமைச்சர் வேறொரு உலகில் வாழ்வோர் போல் செயற்படுகிறார். முதலில் மதகுருமார்களை அவமதித்த அவர் தற்போது விவசாயிகளையும் அவமதித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளிலிருந்து உருளைக்கிழங்கு இறக்குமதி செய்வதன் மூலம் உள்நாட்டு விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தப்படுவதாகவும், இதுகுறித்து ஜனாதிபதியிடமிருந்து பதிலை எதிர்பார்த்த போதிலும் இதுவரை எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வேளாண்மை துறையை சரியான முறையில் நிர்வகிக்கும் திறன் தற்போதைய நிர்வாகத்துக்கு இல்லை என்பதே தங்களது கருத்து என்றும், வேளாண் துறையில் போதிய அறிவில்லாமல் செயல்படும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் உடனடியாக நீக்கப்பட்டு வேளாண்மை அமைச்சு ஜனாதிபதியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். ஜனாதிபதி நேரடியாக வேளாண்மை அமைச்சை பொறுப்பேற்றால் நாட்டின் அனைத்து விவசாயிகளும் அவருடன் இணைந்து கலந்துரையாடி புதிய பயணத்தை ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக அவர் மீண்டும் குறிப்பிட்டார். அதேவேளை வேளாண்மை துறைக்கு எதிராகவும் விவசாயிகளை அவமதித்தும் செயல்பட்டவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். வேளாண்மை அமைச்சர் பிரதி அமைச்சர் வெளியிட்ட அண்மைய கருத்துக்களை கடுமையாக கண்டித்த அவர், தொடர்ந்து விவசாயிகளை அவமதிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் விவசாயிகள் போராட்டத்துக்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நுவரெலியா இளைஞர் விவசாயிகள் சங்கத்தின் செயலாளர் கசித வீரசிங்க, அரசியல் கட்சிகள் தேர்தல் காலங்களில் வாக்களை பெறும் நோக்கில் மட்டுமே விவசாயிகளை போற்றுவதாகவும், விவசாயிகளுக்கு அரசர்களாக மாற வேண்டிய எந்தவித விருப்பமும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். கருத்து வெளியிட்ட அவர், உலகின் பல முன்னேறிய நாடுகளில் நவீன விவசாயி என்பது தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய தொழில் முனைவோராக கருதப்படுகிறார்கள் என்றும், ஒவ்வொரு நாட்டிலும் விவசாயி ஒரு தொழில் முனைவோராக மதிக்கப்படுகின்ற நிலையில் இலங்கையில் தற்போதைய அரசாங்கமே விவசாயிகளை கேலிக்குரியவர்களாக மாற்றியுள்ளதாக தெரிவித்தார். இன்று விவசாயியே ராஜா என்ற கருத்தை கேலி செய்பவர்கள் தேர்தல் மேடைகளில் அதே கோஷத்தை எழுப்பியவர்களே என்றும், அவ்வாறான பேச்சுக்கள் தற்போது நகைப்புக்குரியதாகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாங்கள் கோருவது விவசாயியை ராஜாவாக்க வேண்டும் என்ற வெறும் அரசியல் கோஷம் அல்ல, மாறாக விவசாயிகளை உண்மையான தொழில் முனைவோராக உருவாக்கும் தேசிய கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டிய காலம் இது என்று அவர் வலியுறுத்தினார். அரசாங்கம் இதுகுறித்து போதிய கவனம் செலுத்தாத போதிலும் விவசாய அமைப்புகள் ஒன்றிணைந்து விவசாய உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கான நடைமுறைகளை உருவாக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவ்வாறான முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் கூட அரசாங்கம் தொடர்ந்து கேலிக்குரிய கருத்துக்களை வெளியிட்டால் அது விவசாயிகளை அவமதிக்கும் செயல் மட்டுமன்றி அவர்களின் கண்ணியத்தையும் பாதிக்கும் செயல் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே தற்போதைய ஜனாதிபதி இந்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்கி வேளாண்மை அமைச்சை நேரடியாக தனது பொறுப்பின் கீழ் கொண்டு வந்து நாட்டின் வேளாண்மை துறைக்கான தெளிவான கொள்கைகளை வகுக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று மரியாதையுடன் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2023 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் தற்போது புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 100,000 பாரிய அளவில் குறைவடைந்திருப்பதோடு, மறுபுறம் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவிக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூட்டத்தில் இன்று நடைபெற்ற 2026 ஆரம்ப பிள்ளைப்பருவ தேசிய வாரம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இந்த தகவல்களை வெளியிட்டார். இலங்கையில் தற்போது ஆபத்தான மற்றும் பாதுகாப்பற்ற முறையில் குழந்தைகள் பிறக்கும் வீதம் அதிகரித்து வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக திருமணமாகாத பாடசாலை மாணவிகள் மற்றும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை தற்போதைய சூழலில் கணிசமாக உயர்வடைந்திருக்கிறது. இவ்வாறான பின்பணியில் எந்தவித பாதுகாப்புமின்றி பிறக்கும் இந்த அப்பாவி பிள்ளைகளின் பாதுகாப்பையும் உரிமைகளையும் உறுதிப்படுத்துவது தார்மீக பொறுப்பாகும். எனவே இத்தகைய குழந்தைகளுக்கு தேவையான விசேட பாதுகாப்பை வழங்குவதற்கென்று பிரத்யேகமான புதிய வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது குறித்து அமைச்சு மட்டத்தில் தீவிர அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டார். இளம் வயதினர் திருமணம் மற்றும் குழந்தை பிறப்பை தள்ளி போடுவது குடும்ப வாழ்க்கையை நிராகரிப்பதாக கருதக்கூடாது. மாறாக தற்போதைய பொருளாதார மற்றும் சமூக சூழலுக்கு அவர்கள் அளிக்கும் பதில்களாகவே அதை பார்க்க வேண்டும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொகையில் பேராசிரியரும் இலங்கை மக்கள் தொகை சங்கத்தின் தலைவருமான பேராசிரியர் மனோரி கலுத்தந்திரி வீரதுங்க தெரிவித்தார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். நாட்டில் தற்போது குறைந்து வரும் கருத்தரிப்பு விகிதம், மக்கள் தொகையின் முதுமை, இளைஞர்களின் அதிகப்படியான புலம்பெயர்வு மற்றும் மாறிவரும் குடும்ப அமைப்பு போன்ற குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை மாற்றங்களுக்கு உள்ளாகி வருவதாக பேராசிரியர் சுட்டிக்காட்டினார். இளம் தலைமுறையினர் தற்போது மிக வேகமாக மாறிவரும் சமூக மற்றும் பொருளாதார சூழலில் வாழ்ந்து வருகிறார்கள். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள், வேலைவாய்ப்பின்மை மற்றும் தொழில் ரீதியான நிச்சயமற்ற தன்மை, மலிவு விலையில் வீட்டு வசதி கிடைப்பதில் உள்ள சிரமங்கள், தொழில் வளர்ச்சியில் உள்ள கடும் போட்டி ஆகிய காரணங்கள் திருமணம் மற்றும் குடும்பத்தை உருவாக்குவது குறித்து அவர்களின் முடிவுகளில் நேரடி தாக்கத்தை இவை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். எனவே இளைஞர்களுக்கு உதவும் வகையில் தரமான கல்வி மற்றும் கண்ணியமான வேலைவாய்ப்புகளை உறுதி செய்தல், மலிவு விலையில் வீட்டு வசதி மற்றும் தரமான சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், குடும்பத்துக்கேற்ற அலுவலக சூழலை உருவாக்குதல் ஆகிய கொள்கை மாற்றங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். நிலக்கரி கொள்முதல் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து விசாரணை நடத்தும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் லக்விஜய நிலக்கரி மின்நிலையத்தின் பிரதி பொது முகாமையாளர் துசான் அபயகோன் உள்ளிட்ட மூன்று அதிகாரிகள் இன்று சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்டிருந்தார்கள். லக்விஜய மின்நிலையத்தின் பிரதி பொது முகாமையாளர் துசான் அபயகோன் ஏற்கனவே கடந்த புதன்கிழமையும் ஆணைக்குழு முன்னிலையில் முன்னிலையாகி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். நிலக்கரி கொள்முதல் கொடுக்கல் வாங்கல்களை விசாரணை செய்வதற்கான விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பொது விசாரணைகளின் மூன்றாவது நாள் நடவடிக்கைகள் இன்றும் இடம்பெற்றன. இதற்கு முன்பாக பிரதி மன்றாடியார் நாயகம் கங்கா வாகிஸ்ட ஆராய்ச்சி, பிரதி மன்றாடியார் நாயகம் ஏஞ்சலோ வன்வுட், எரிசக்தி அமைச்சின் செயலாளர் ஜிஎம்ஆர்டி அபோன்ஸ், அமைச்சின் மேலதிக செயலாளர் மற்றும் நிறுவனங்களின் பதிவாளர் சியாமா கர்ஷினி உள்ளிட்டோர் ஆணைக்குழு ஏற்கனவே சாட்சிகளை பதிவு செய்திருந்தது. இந்த விசாரணைகளின் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏற்கனவே சமர்ப்பித்த உறுதிமொழிகளின் அடிப்படையில் சாட்சிகள் பதிவு செய்யப்படுகின்றன. இதேவேளை எதிர்காலத்திலும் விசாரணைகள் தொடரும் என்று அந்த ஆணைக்குழுவின் செயலாளர் டி வி பண்டாரசென தெரிவித்தார். கட்டாய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை இலங்கைக்குள் இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த புதிய ஒழுங்குமுறை ஜூலை 10ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துவிட்டது. இதன்படி கட்டாய உழைப்பின் மூலம் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஆழ்ந்தெடுக்கப்பட்ட, தயாரிக்கப்பட்ட அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளையும் இறக்குமதி செய்வது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தீர்மானங்களை கருத்தில் கொண்டு இந்த ஒழுங்குமுறை எந்தெந்த பொருட்கள் அல்லது நாடுகளுக்கு பொருந்தும் என்பதை அரசாங்கம் அவ்வப்போது தீர்மானிக்கும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் கட்டாய உழைப்பால் தயாரிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை இறக்குமதியாளர்கள் இலங்கை சுங்கத்தின் பணிப்பாளர் நாயகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டியது தற்போது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. கட்டாய உழைப்பின் மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதை தடுப்பதற்கான போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று கூறி இலங்கை உள்ளிட்ட 60 நாடுகளின் மீது மேலதிக இறக்குமதி வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அண்மையில் முன்மொழிந்திருந்தார். இந்த முன்மொழிவின் கீழ் இலங்கை மீது 12.5% மேலதிக இறக்குமதி வரி விதிக்கப்படலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து கட்டாய உழைப்பு தொடர்பான சட்டங்களை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த தடை தற்போது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. கம்புகா மாவட்டத்தின் மீரிகமவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிறுநீரக கல்லகற்றும் சிகிச்சை மையம் நேற்று சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தலைமையில் மக்களின் பயன்பாட்டுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சிறுநீரக கல் நோயாளிகளின் அறுவை சிகிச்சைக்கான 5000 மேற்பட்ட காத்திருப்பு பட்டியலை குறைக்கும் நோக்கில் இந்த மையம் தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக தீர்க்கப்படாத இந்த திட்டம் இலங்கை சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் ஒத்துழைப்புடன் 3 மாதங்களில் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. புதிய எண்டியூரோலாஜிக்கல் தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எந்தொரு பகுதியைச் சேர்ந்த சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணரும் தமது நோயாளிகளை இங்கு அழைத்து சென்று நவீன வசதிகளுடன் அறுவை சிகிச்சைகளை

0: தேதியில் புனரமைக்கப்பட்டு வீதியினை மக்களுக்கு கையளிக்கும் நிகழ்வினை தொடர்ந்து நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இந்த விடயங்களை வெளிக்கொணர்ந்தார். யாழ்ப்பாணத்தின் நெடுந்தூர பேருந்து நிலையத்தை இயங்கச் செய்வதில் சில சிக்கல்கள் காணப்படுவதால் அதனை முறையாக பயன்படுத்த முடியாதிருக்கிறது. ஆனாலும் தற்போது நீதிமன்ற உத்தரவு ஒன்று கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து வகையான பேருந்து சேவைகளையும் அங்கிருந்து தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த நேர அட்டவணையை உருவாக்கும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அதேபோல யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தை ஒரு பல்வகை போக்குவரத்து மையமாக அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். இதன் மூலம் புரதம், பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாடகை வாகன சேவைகளை ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்க முடியும். நகர அபிவிருத்தி என்ற ரீதியில் யாழ்ப்பாண நகரத்தை மேம்படுத்துவதற்காக ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தை ஒரு முக்கிய நகரமாக அடையாளம் காட்டியிருக்கிறார். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு, யாழ் மாநகர சபை மற்றும் வடமாநில சபை ஆகியன இதற்கு தேவையான முதற்கட்ட உடன்பாடுகளை எங்களுக்கு வழங்கினால் அதற்கேற்ப யாழ்ப்பாண பேருந்து நிலையம் மற்றும் அந்த பிராந்தியத்தை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க முடியும். ஏனென்றால் ஜனாதிபதி அவர்களின் வாழ்வதற்கு வந்த நகரங்கள் திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யப்பட உள்ள 10 முக்கிய நகரங்களில் யாழ்ப்பாணமும் உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் போக்குவரத்து நெரிசல் குறித்த நிபும்போவின் 2026 ஆண்டுக்கான இடைக்கால அறிக்கையின்படி இலங்கை உலகின் 3வது மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நாடாக பட்டியலிடப்பட்டுள்ளது. இலங்கை 254.5 என்ற போக்குவரத்து குறியீட்டுடன் 3வது இடத்தில் உள்ளது. நைஜீரியா 320.3 என்ற குறியீட்டுடன் 1வது இடத்திலும், கோஸ்டரிக்கா 2வது இடத்திலும் உள்ளன. பங்களாதேஷ், கென்யா, எகிப்து, பெரு, ஈரான், இந்தியா மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகள் முதல் 10 இடங்களுக்குள் உள்ளன. மொம்பியோ நிறுவனம் பயனர்களிடமிருந்து புறப்படும் தரவுகளின் அடிப்படையில் இந்த குறியீட்டை தயாரித்து வருகிறது. ஒரு நாட்டின் போக்குவரத்து நிலையை மதிப்பிட இந்த காரணிகள் பயன்படுத்தப்படுகின்றன. நேர செலவீட்டு குறியீடு, ஒரு வழி பயணம் 25 நிமிடங்களுக்கு மேல் செல்லும் போது பயணிகளுக்கு ஏற்படும் அதிருப்தி மற்றும் சோர்வை இது கணக்கிடுகிறது. திறமையின்மை குறியீடு, பொது போக்குவரத்தின் பயன்பாடு குறைவு மற்றும் தனிப்பட்ட வாகனங்களை அதிகம் பயன்படுத்துவதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை இது காட்டுகிறது. காபனி ரோட் சைட் வெளியேற்ற குறியீடு, தினசரி பயணத்தின் போது ஒரு பயணி வெளியிடும் காபனி ரோட் சைட் அளவு இதன் மூலம் மதிப்பீடு செய்யப்படுகிறது. இந்த தரவுகள் இலங்கையில் நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொது போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துவதாக நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஓய்வரும் வயதை மாற்றுவது தொடர்பில் தற்போது பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கோரிக்கைகள் கிடைத்து வருவதாகவும், இந்த கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் விரைவாக பரிசீலித்து வருவதாக சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். நேற்று இடம்பெற்ற மீரிகம வைத்தியசாலையின் சிறுநீரக கற்களை அகற்றும் புதிய சிகிச்சை பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். பல்வேறு தொழில் வல்லுநர்களால் இத்தொடர்பில் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும். இதற்கு அமைவாக இந்த கோரிக்கையை பரிசீலித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு தரப்பு தொழில் வல்லுநர்களிடமிருந்தும் கோரிக்கைகள் கிடைத்துவிட்டன. மேன்முறையீட்டு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மேல்நீதிமன்றத்தின் மாத்திரமன்றி சுகாதார சேவையில் உள்ள சில தொழில் வல்லுநர்களிடமிருந்தும் கோரிக்கைகள் வந்துள்ளன. சிறைச்சாலைகள் திணைக்களகத்திலிருந்தும் கோரிக்கைகள் உள்ளன. எனவே சில தொழில் வல்லுநர்கள் தங்களால் மேலும் சிறிது காலம் பணியாற்ற முடியும் என்று தெரிவித்து இந்த ஓய்வரும் வயதை அதிகரிப்பதற்கான யோசனை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனால் ஒரு அரசாங்க ரீதியில் அந்த கோரிக்கைகளை தாம் பரிசீலித்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நாளாவிய ரீதியில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 68,000 கடந்துள்ளதுடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் 47 உயர்வடைந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது.
1: இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 67,143 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 47 ஆகும். எதிர்வரும் மாதத்தில் டெங்கு நுரம்புகள் பதிவாவதை குறைப்பதற்காக சுற்றுச்சூழலை கட்டாயமாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர் தெரிவித்துள்ளார்.
2: எதிர்வரும் மாதத்தில் மேலும் பலத்த மழை எதிர்பார்க்க முடியும் என்பதால் அதற்குள் இந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு துப்புரவு பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் இன்னும் ஒரு வாரத்துக்கு பின்னர் டெங்கு நுழம்புகளாக மாறக்கூடிய கூட்டுப்புழுக்கள் தற்போது காணப்படும் டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்கள் நுழம்புகள் பெருக்கக்கூடிய

0: പാത്രങ്ങൾ മറ്റും നീതാങ്ങിനിക്ക് മേനി ഇടങ്ങളിലേക്ക് കാണപ്പെടുന്നിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ കാണപ്പെടും ഇത് കൂട്ടുപുഴുക്കളെ ഇന്നും 2 അല്ലെങ്കിൽ 3 വാരങ്ങളിൽ ഉളമ്പുകളാക മാറി ഡെങ്കു നോയെ പരത്തും. എനവേ സോദന നടപടികൾക്കാക കുഴുക്കൾ വരുകിട്ടാർ അല്ലെങ്കിൽ പോലീസായ വരുകിട്ടാർ പൊതു സുഖാതാര പരിശോധകർ വരുകാർ സൂളറെ സുത്തം ചെയ്യാമൽ ഉള്ളത് വീട്ടിലും വീട്ടുക്ക് വെളിയേയും ഉള്ള സൂളലെ തുടർച്ചയായി സുത്തമാക വെത്തിരുങ്ങൾ.
1: നോയാളികൾക്ക് തേവയാണ് അധികപക്ഷ വസതികളെ വഴങ്ങുവതർക്ക് അരസാംഗം നടപടിയെടുത്തു വരുവതാക സുഖാതാര പ്രതിഗമിച്ചർ ഡോക്ടർ ഹൻസക വിജയമുണി തെരുവിട്ടുള്ളാർ. ഇതേവേളയിൽ ഉളമ്പുകടികളിലിരുന്ന് പാതുകാത്തു കൊള്ളുവതാക പാടശാല സീരുടേക്ക് മേലധികമാക കൈകാലുകളെ മൂടും വകയിലാണ് പൊരുത്തമാണ് ആടുകളെ അണിന്ന് പാടശാലയ്ക്ക് വരുവതർക്ക് മാണവർക്ക് അനുമതി വഴങ്ങപ്പെട്ടുള്ളതാക കൽവിയമച്ചൻ സഹലാലർ നാലക്ക കഴുകുന്നവ കുറിപ്പെട്ടുള്ളാർ. ഡെങ്കുവൈ ഒളിപ്പും ദേശീയ ഡെങ്കു ഒളിപ്പു വേലത്തിട്ടം മേൽമാഹണത്തിൽ ഇന്നും നടിമുറപ്പെടുത്തപ്പെടുന്നത്. കൊളുമ്പ് കളുത്തുറൈ ഗംപഹ മാവട്ടങ്ങളെ മയപ്പെടുത്തി ന്യൂസ് ഫസ്റ്റ് ഉള്ളിട്ട് സിരസ ഊടക വലയമപ്പ് സുഖാതാര അമച്ച് ഊടക അമച്ച് ആഹിയനിത് ഇന്റെ വേലത്തിട്ടത്തെ ഏർപ്പാട് ചെയ്തുള്ളന. കൊളുമ്പ് മാവട്ടത്തിൽ കലമിറക്കിയ കുളിവിനർ ദെമിട്ടകുട പകുതിയിൽ ഡെങ്കു ഒളിപ്പ് തുടർബിൽ മക്കളിലേക്ക് വെളിപ്പിണർവൂട്ടും നടപടികളിൽ ഇന്നും ഈടുപെട്ടനർ. ഗംപഹ മാവട്ടത്തിലേക്ക് സെന്റ കുളിവിനർ മിനുവാങ്കുട പകുതിക്ക് ഇന്ന് സെന്റിരുന്നനർ. ഡെങ്കുവൈ ഒളിപ്പും ദേശീയ ഡെങ്കു ഒളിപ്പ് വേലത്തിട്ടത്തിൻ മറ്റുമൊരു കുളിവിനർ കളുത്തുറി മാവട്ടത്തിൻ പാണ്ടുതുറി പകുതിയെ മയപ്പെടുത്തി മക്കൾക്ക് വെളിപ്പിണർവൂട്ടും നടപടികളിൽ ഈടുപെട്ടനർ. MAS ഹോൾഡിംഗ്സ് തനിയാൽ നിർവഹണം മറ്റും ഹെലിയോൺ നിർവഹണത്തിൻ പെനഡോൾ വർത്തക ഡാമമാകിയന് ഇതൻ പൊരുട്ടുള്ള
2: തുടർന്ന് നാട്ടിൻ പെരുമ്പാലാന പൗതികളിൽ ഇന്ന് അവപ്പോതും മഴ പെയ്യക്കൂടിയ സാധ്യം കാണപ്പെടുകിന്ന നിലയിൽ വടക്കു മറ്റും കിഴക്ക് മാഹാണങ്ങളിൽ ഒരു ചില പ്രദേശങ്ങളിൽ വെപ്പല്ലിയാനത് മനുത ഉടലുക്ക് ഉണരക്കൂടിയ തന്മയിൽ കാണപ്പെടുമെന്ന് വളിമണ്ഡലവിയൽ തിണക്കളം അറിവുറുത്തിയുള്ളത്.
0: തപ്പോ നാട് മുഴുവതും നിലയി വെറും വരൾച്ചയാണ് വാനിലെ കാരണമാക നാട്ടിൻ വടക്ക് കിഴക്ക് മാഹാണങ്ങളിൽ വെപ്പമാണ് വാനിലയെ അവദാനിക്ക മുടിയും. ഇതിനുള്ള തീപവാവണിയ മട്ടക്കിളപ്പ് അമ്പാറെ തിരുവോണമല്ലി മുണറാഹളി ആകിയ മാവട്ടങ്ങളിൽ തപ്പോതിയ വെപ്പനിലെ അവദാനം ചെലുത്ത വേണ്ടിയ മട്ടത്തിൽ കാണപ്പെടുവതാണ് സാധ്യക്കുഴുകൾ കാണപ്പെടുന്നു. ഇനവേ പകുതികളിൽ വാഴും മക്കൾ തുറവിൽ വിശേഷ കവനം ചെലുത്തുമാറ് കേട്ടുകൊള്ളപ്പെടുക. അതേപോലെ കുറിപ്പാക നിങ്ങൾ വെളിയിടങ്ങളിൽ വേലേ സെരുവറാക ഇരുന്നാൽ അധിക നീർ അരുതുകൾ അവപ്പോതിനുള്ളതാണ് അല്ലെങ്കിൽ കുളിച്ചിയ ഇടങ്ങളിൽ ഓയ്വിടുങ്ങൾ. വെളിക്കള വേലകൾക്ക് ചെല്ലുമ്പോൾ കഠിനമായ വേല ചെയ്വതെ കുറത്തു കൊള്ളുതൽ ഇലകുവാണ ആടകളെ അണിവതനൂടാക ഇന്ന് വെപ്പമാണ സൂനിലയാൽ ഏർപ്പെടും താക്കത്തെ കുറത്തു കൊട്ട മുടിയും. അതേപോലെ സിറു കുളന്തകൾ മുതിയവർ നോയാളികൾ കുറിച്ച് വിശേഷ അവദാനം ചെലുത്തുമാറു നിലവൂട്ടുകോ ഇന്ന നിലമേ മേലും ചില നാളുകൾക്ക് തുടരക്കൂടും എന്നതാൽ വളിമണ്ഡല വെയിൽ തിണക്കളത്തിനാൽ തുറവാക വെളിയിടപ്പെടും അറിയിപ്പുകൾ കുറിച്ച് വിളിപ്പുടൻ ചെയ്യപ്പെടുമാറ് പൊതുമക്കൾ കേട്ടുകൊള്ളപ്പെടുകിറ്റ്.
2: തുടർന്ന് മിൻകസിവു കാരണമാക കളുത്തുറൈ മാവട്ട സേലകത്തിൽ തീപ്പരവൽ ഏർപ്പെട്ടതാക തീയണപ്പ് സേവകൾ തിണക്കളം തെരുവിട്ടുള്ളത്. ഇതേവേളை തീയെ கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு வாகனம் ஒன்று சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டது. அந்தாதிபுர மாவட்டத்தின் சங்கிலி கனதராவ பகுதியைச் சேர்ந்தவரும் இலங்கையின் அதிக வயதான பெண்களில் ஒருவராக பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட வருமான புஞ்சாகி களுமெனிக்க தனது 114வது வயதில் காலமானார். களுமெனிக்க 1912 ஜூலை 4 பிறந்தார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தனது 114வது பிறந்த நாளை கொண்டாடிய சில நாட்களில் அவர் எதிர்பாராத விதமாக வீழ்ந்து காயமடைந்ததால் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் சுமார் 2 வரை உயிர் பிழைத்திருந்த போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் தற்போது உயிரிழந்து போய்விட்டார். களுமெனிக்கு தனது வாழ்நாளில் பல தலைமுறைகளை கண்ட ஒரு வியக்கத்தக்க குடும்ப பாரியத்தை விட்டு சென்றுள்ளார். அவருக்கு 12 பிள்ளைகள் உள்ளார்கள். அவரது நீடிக்கப்பட்ட குடும்ப வம்சாவளியில் கொள்ளுப்பேர குழந்தைகள் மற்றும் எள்ளுப்பேர குழந்தைகள் உட்பட மொத்தம் 325 வாரிசுகள் இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க தகவலாகும். வளைகுடா நாடான கட்டாரை உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் ராஜதந்திர சக்தியாக மாற்றிய பெருமைக்குரிய முன்னாள் அமீர் ஷேக் ஹமத் பின் ஹலிஃபா அல் தானியின் மறைவுக்கு ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். ஷேக் ஹமீதின் தொலைநோக்கு பார்வையுடனான தலைமைத்துவமும் கட்டாருக்கான அவரது சேவையும் என்றும் நினைவு கூறப்படும் என்று இலங்கை ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் சார்பில் மேன்மதங்கிய ஷேக் தமீம் பின் ஹமீத் அல் தானி அரச குடும்பத்தினர் மற்றும் கட்டார் மக்களுக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அன்னாரின் ஆத்மா சாந்தியடியட்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உலகளாவிய செல்வாக்கு மிக்க அதித செல்வம் கொண்ட நவீன நாடாக கட்டார் அடைந்த வியக்கத்தக்க மாற்றத்தின் சிற்பியான முன்னாள் அமீர் ஷேக் ஹமீத் பின் அலிவா அல் தானி தனது 74வது வயதில் காலமானதை தொடர்ந்து தோஹாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இவரது மரபு குறித்த அறிவிப்பு நேற்று காலை வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,46,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
2: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷ்லா கோடிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்தியாவின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது சிறுபான்மையினர் பெயர்கள் பெருமளவில் நீக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தனது கவலையை தெரிவித்துள்ளது.
4: கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் 10 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் 5,58,00,000 அதிகமான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் இதுவரை இல்லாத வகையில் 27,00,000 அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு கடந்த ஏப்ரல் மாத தேர்தலில் அவர்களால் வாக்களிக்க முடியாமல் போனது. அவர்களின் மேல்முறையீடுகள் உச்சநீதிமன்றம் நியமித்த தீர்ப்பாயங்களில் இன்னமும் நிலுவையில் உள்ளன. இந்த பின்னணியில் சிறுபான்மையினர் விவகாரங்களுக்கான ஐநா சிறப்பு பிரதிநிதி நிக்கோலஸ் லெவ்ராட், கருத்து சுதந்திரத்திற்கான பிரதிநிதி ஐரின் கான், மத சுதந்திரத்திற்கான பிரதிநிதி நாசிலா கனியா ஆகியோர் மத்திய அரசுக்கு கடந்த மே மாதம் ஒரு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது வெளிப்படைத் தன்மையற்ற செயற்கை நுண்ணறிவு முறைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும், இதனால் தகுதியான ஆவணங்கள் வைத்திருந்தும் முஸ்லீம்கள் மற்றும் வங்காளிகள் போன்ற சிறுபான்மையினரின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் ஆட்சேபனைகளை தெரிவிக்கவும் போதிய அவகாசம் வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள், இந்த விவகாரம் இந்தியாவின் சர்வதேச மனித உரிமை கடமைகளை மீறுவதாக அமையக்கூடும் என கூறியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக 60 நாட்களுக்குள் மத்திய அரசு விரிவான விளக்கம் அளிக்க ஐநா வலியுறுத்தியுள்ளது. ஆனால் இந்த நிபுணர்களின் கவலைகளும் குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் ஆதாரமற்றவை என தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. இதனிடையே தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பதிவுக்கான ஆன்லைன் படிவத்தில் விண்ணப்பதாரரின் பெற்றோர்கள் கடந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் இடம்பெற்றிருந்தனரா என்ற விவரம் புதிதாக சேர்க்கப்பட்டிருப்பது அடுத்த சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது.
2: தொடர்ந்து ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து பெற அமெரிக்க அதிபரை அணுக வேண்டுமா என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார்.
5: அரசியல் அமைப்பின் 370வது பிரிவின்படி ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து காரணமாக தனி கொடி, தன்னாட்சி அதிகாரம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டிருந்தன. ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் மூலம் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதால் 2019ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி முதல் அம்மாநிலம் ஜம்மு காஷ்மீர், லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநில கட்சிகள் மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகின்றன. காங்கிரஸ் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி நடத்தி வரும் தேசிய மாநாடு கட்சி இந்த கோரிக்கைக்காக டெல்லியில் போராட்டம் நடத்தவுள்ளது. ஜம்முவில் நேற்று டெல்லி போராட்டம் குறித்த விளக்கக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா, மாநில அந்தஸ்தை மீண்டும் வழங்குவோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற மத்திய பாஜக அரசுக்கு போதுமான அவகாசம் அளிக்கப்பட்டு விட்டதாக கூறினார்.
6: பாரதிய ஜனதா கட்சி ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். மாநில அந்தஸ்துக்காக நாங்கள் அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திக்க வேண்டுமா? வெள்ள மாளிகை முன் தர்ணா நடத்த வேண்டுமா?
7: ஒயிட் ஹவுஸ் அமெரிக்கா ரியாசத் கா தர்ஜா லேனே கே லியே ஜம்மு கஷ்மீர் கி ரியாசத் கா.
6: ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கிடைக்காவிட்டால் விமான பயணச்சீட்டு வாங்கி அமெரிக்கா செல்வோம்.
7: தர்ஜா கி பஹாலி நஹி மிலேகி தோ கஹியே ஹம் லோக் டிக்கெட் கரேங்கே ஹம் அமெரிக்கா ஜாகே ட்ரம்ப்.
6: ட்ரம்ப் இடும் முன் தர்ணா நடத்தினால் மாநில அந்தஸ்தை கொடுப்பார்கள்.
7: ஆப்கே கர் கே பஹார் எஹ்திஜாஜ் கர்கே வஹா சே ஸ்டேட் ஹுட் மாங் லேங்கே தே தீஜியே.
5: டெல்லி ஜந்தர் மந்தரில் வரும் 20ஆம் தேதி முதல் நடைபெறும் தர்ணா மாநில அந்தஸ்துக்கான போராட்டத்தில் புது வழிமுறையாக அமையும் என்றும் திரு உமர் அப்துல்லா தெரிவித்தார்.
6: தொடர்ந்து இந்தியா பிரிட்டன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் அந்த நாட்டில் வாழும் இந்தியர்கள் அடையும் பலன் குறித்து மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இந்தியா பிரிட்டன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஜூலை 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மும்பையில் இது தொடர்பாக பியூஷ் கோயல் பேசுகையில், இன்னமும் 2 நாட்களே உள்ளன. ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் எந்தொரு பொருட்களுக்கும் இறக்குமதி வரி கிடையாது. இந்த பிரிட்டன் இந்தியா இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நம் அனைவருக்கும் புதிய வாய்ப்புகளையும் மகத்தான சாத்தியக்கூறுகளையும் கொண்டு வருகிறது. அங்கு பணிபுரிய செல்லும் நமது இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பெரும்பாலும் 3 அல்லது 5 ஆண்டுகளுக்கு சில சமயங்களில் நிறுவனங்களுக்கு இடையிலான பணியிட மாற்றங்கள் மூலம் அங்கு செல்லுகிறார்கள். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துக்கு முன்பு அவர்களின் ஊதியத்தில் சுமார் 25% உள்ளூர் அரசாங்கம் அதனை எடுத்துக்கொண்டது. அதனால் தொழிலாளிக்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை. இப்போது நாங்கள் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் ஒன்றை இறுதி செய்துள்ளோம். இதுவும் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதன் கீழ் சேவை துறையிலோ அல்லது பிற பணிகளிலோ 5 ஆண்டுகள் வரை அங்கு பணிபுரிய செல்லும் இந்தியர்களின் சம்பளத்தில் முன்பு உள்ளூர் அரசாங்கத்தால் எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த 25% தொகை இனி இந்தியாவில் உள்ள அவர்களின் வருங்கால வைப்பு நிதி கணக்குகளில் வரவு வைக்கப்படும். அந்த பணம் அவர்களுக்கே சொந்தமானது. அதற்கு 8.25% வரியில்லாத வட்டி கிடைக்கும். மேலும் அது அவர்களின் முதுமை காலத்துக்கு ஒரு ஆதரவாகவும் குடும்பங்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதாக அமையும். பிரிட்டன் இந்தியா இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது சரக்குகள் மற்றும் பொருட்களை கையாள்வதுடன் மட்டுமன்றி அங்கு பணிபுரிந்து சேவையாற்றும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பலனையும் அளிக்கிறது. இது பிரதமர் நரேந்திர மோடியின் திறமையான தலைமைக்கு ஒரு சான்று என்று அவர் குறிப்பிட்டார். புகழ்பெற்ற பாரிஸ் ஆடை வடிவமைப்பு கண்காட்சியில் அனைவரையும் தன்வசம் சுண்டி இழுத்திருக்கிறது இந்தியாவைச் சேர்ந்த படைப்பு. தென்னிந்தியாவின் சிற்பங்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டன. இந்த யோசனையை அடிப்படையாக கொண்டு தேவி என்ற படைப்பை உருவாக்கியிருந்தார் இந்திய ஆடை வடிவமைப்பாளர் ராகுல் மிஸ்ரா. கருங்கல் சிற்பத்தை போல் தோற்றத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக படைப்பை காட்சிப்படுத்த அவர் முயன்றார். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் உடல் நிறத்தை மறைக்க கருப்பு சாம்பல் ஆகிய நிற ஆடைகள் பயன்படுத்தப்பட்டன. பழங்காலத்தை நினைவூட்டும் வகையில் நகைகள் கிரீடம் முதலானவையும் உருவாக்கப்பட்டன. அதற்கேற்ற ஒப்பனையும் செய்யப்பட்டது. வித்தியாசமான இந்த முயற்சிக்கு உலகம் முழுவதிலும் இருந்து பாராட்டு மழை குவிந்து வருகிறது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டு பழமையான தென்னிந்திய சிற்ப கலையை அனைவருக்கும் இதன் வழி எடுத்து செல்ல தன்னால் முடிந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக வடிவமைப்பாளர் மிஸ்ரா கூறுகிறார். கத்தார் நாட்டின் நவீன அரசை உருவாக்கி வரும் முன்னாள் அமீருமான ஷேக் அஹமத் பின் கலிபா அல் தானியின் மறைவையொட்டி இன்று இந்திய அரசு தேசிய துக்க தினத்தை அறிவித்துள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சு இது தொடர்பாக நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், துக்க தினமான இன்று இந்தியா முழுவதும் தேசிய கொடி ஏற்றப்படும். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கொடி அரக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று நடைபெற இருந்த அனைத்து அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் மற்றும் கேளிக்கை நிகழ்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஷேக் அஹமத் பின் கலிபா அல் தானியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அவரை கட்டார் நாட்டை உயர்ந்த வளர்ச்சி மற்றும் செழுமைக்கு அழைத்து சென்ற தொலைநோக்கு பார்வையாளர் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள இந்திய பிரதமர், கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் கட்டாருக்கு சென்றிருந்த போது அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் இந்தியாவின் உண்மையான நண்பராக எப்போதும் நினைவு கூறப்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார்.
2: இந்த துக்கதின நிகழ்வுகள் மூலம் கட்டாருடனான இந்தியாவின் நெருக்கமான மற்றும் வரலாற்று ரீதியான நட்புறவு மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். கர்நாடக மாநிலம் சிக்க பல்லாபுரா மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவி வசித்து வந்த இரண்டு பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து முறைகேடாக பெற்ற வாக்காளர் அட்டை, ரேசன் அட்டை ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட பாரானாஸ் முகமது பர்தின் ஆகியோர் தாய்மகன் என்று அடையாளம் காணப்பட்டார்கள். அவர்கள் மீது பாரதிய நியாய சம்ஹிதா, வெளிநாட்டவர் தடுப்பு சட்டம், மக்கள் பிரேத்துவ சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் தெரிவிக்கையில், பாகே பள்ளி பகுதியைச் சேர்ந்த முகமது ஆயுஷ்கான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணியாற்றிய போது பாகிஸ்தான் குடிமகளான பாரானாஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்துள்ளன. இதில் முகமது பர்தின் பாகிஸ்தானில் பிறந்தவர் என்பது விசாரணையில் உறுதியானது. பாரானாஸ் மற்றும் முகமது பர்தின் ஆகியோர் பாகிஸ்தான் குடிமக்கள். அதே நேரத்தில் அவரின் கணவர் முகமது ஆயுப்கான் மற்றும் தம்பதியின் மற்ற 3 குழந்தைகள் இந்திய குடிமக்கள். இந்த குடும்பம் இப்போது பாகே பள்ளியில் வசித்து வருகிறது. தனது மனைவியும் ஒரு மகனும் பாகிஸ்தான் குடிமக்கள் என்பதை முகமது ஆயுப்கான் மறைத்துவிட்டார். மோசடியாக அவர்களுக்கு இந்திய வாக்காளர் அட்டை பெற்றதோடு தனது வீட்டு ரேசன் அட்டையிலும் அவர்கள் பெயரை சேர்த்திருக்கிறார். இந்த ஆவணங்கள் அனைத்தும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. காவல்துறை தரப்பில் அளிக்கப்பட்ட தகவலை அடுத்து வாக்காளர் அட்டை, ரேசன் அட்டை ஆகியவற்றை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ரத்து செய்துவிட்டார்கள். கைது செய்யப்பட்ட தாய் மகனிடமும் குடும்பத்தினரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கொரோனா அதிகரிப்பு எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஆந்திர அரசு சுகாதாரத்துறைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கருவிகளை தயார்நிலையில் வைக்கவும் தனி படுக்க வசதிகளை தயார்படுத்தவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோயாளிகளுக்காக தனி ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யவும் சுகாதாரத்துறைக்கு உத்தரவு அளிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பள்ளி மாணவர்களில் 50% 12ஆம் வகுப்புக்கு முன்பே படிப்பை பாதியில் நிறுத்தி விடுவதாக புள்ளிவிவரங்கள் வெளியாகியுள்ளன.
4: அம்மாநிலத்தில் அதிகப்படியான இடைநிலை கல்வி இடைநிற்றல் விகிதங்களும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் ஏற்படும் தோல்விகளும் இந்த வீழ்ச்சிக்கு பெரும் காரணமாக அமைகின்றன. இதனால் தேசிய அளவிலான இடைநிலை கல்வி நிறைவு சராசரியை விட அம்மாநிலம் மிகவும் பின்தங்கியுள்ளது. அதிகமான மாணவர் இடைநிற்றல் விகிதமும் கடுமையான தோல்விக்கான அளவுகோள்களும் இப்பகுதியில் கல்வி தொடர்பான கேள்விகளை எழுப்பியுள்ளன. குஜராத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் 50.82% உள்ளது. இது 61.14% என்ற தேசிய சராசரியை விட குறிப்பிடத்தக்க அளவில் பின்தங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. 12ஆம் வகுப்பை அடைவதற்கு முன்பே தேர்வில் தோல்வியடையும் மாணவர்களை கடுமையாக கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. சுமாராக படிக்கும் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளின் போது தகுதி நீக்கம் செய்யப்படுவதும் அம்மாநிலத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாநிலம் முழுவதும் 58 பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2335 பள்ளிகளில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே ஆசிரியர்தான் என்றும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடுமையான தேசிய போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றும் வழக்கமான வாரிய தேர்வுகளில் மாணவர்கள் தோல்வியடைவது குஜராத்தில் விவாத பொருளாகியுள்ளது. நீட் யுஜி தேர்வில் 720-705 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்த அகமதாபாத் மாணவர் ஒருவர் குஜராத் வாரியத்தின் 12ஆம் வகுப்பு இயற்பியல் தேர்வில் தோல்வியடைந்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பிறந்த மாநிலமான குஜராத்தில் பள்ளி மாணவர்களின் இடைநிற்றல் அதிகரித்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது.
2: தொடர்ந்து கர்நாடகத்தில் முகக்கவசம் அணிந்து ஆய்வுக்கு சென்ற போக்குவரத்து துறை அமைச்சரை சில்லறை இல்லை என்று கூறி நடத்துனர் கீழே இறக்கிவிட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
4: கர்நாடக மாநில தலைநகரில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் பயணிப்பவர்களிடம் கட்டணத்தை துல்லியமாக கொடுக்க வேண்டும் என்று நடத்துனர்கள் கட்டாயப்படுத்துவதாகவும் ஆட்டோக்களில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார்கள் கூறப்படுகின்றன. இதுகுறித்து ஆய்வு நடத்துவதற்காக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பைரதி சுரேஷ் கடந்த 2 நாட்களாக பெங்களூரு மாநகர பேருந்துகளில் பயணம் செய்தார். நேற்று முன்தினம் இரவு ஹெப்பல் சந்திப்பிலிருந்து நாகசெட்டி ஹள்ளிக்கு பேருந்தில் உதவியாளருடன் சென்ற அவர் 2 பயணச்சீட்டுகளை கேட்டு நடத்துனரிடம் 100 ரூபாய் கொடுத்துள்ளார். சில்லரை கேட்ட நடத்துனரிடம் இல்லை என்று அமைச்சர் கூற நடத்துனரும் தனது பையை காட்டி சில்லரை இல்லை என்றார். கீழே இறங்குமாறு அவர் சொல்ல முகக்கவசம் அணிந்திருந்த திரு சுரேஷ் தாம் யார் என்று கூறாமல் அமைதியாக இறங்கிவிட்டார். நேற்று வேறொரு பேருந்தில் பயணித்த போது குறிப்பிட்ட நிறுத்தத்தில் வண்டி நிற்காது என்று நடத்துனர் கூறினார். அதனால் கோபமடைந்த திரு சுரேஷ் மேலாளரையும் நடத்துனரையும் இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றார்.
8: அங்கே பேருந்து நிற்காது, அது நிறுத்தம் கிடையாது. என்னிடம் பொய் சொல்லுகிறீர்களா? உங்கள் மேலாளரை அழையுங்கள். உங்கள் இருவரையும் இடைநீக்கம் செய்ய வேண்டும்.
4: நாகசெட்டி ஹள்ளிக்கு ஆட்டோவில் திரு சுரேஷ் ஓரிடத்திற்கு சென்றபோது மீட்டர் 30 ரூபாய் காட்ட ஓட்டுநர் 36 ரூபாய் கேட்டார். சில்லறை இல்லாததால் அவர் 40 ரூபாயாக தர வேண்டியதாயிற்று. தமது பயண அனுபவங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள திரு சுரேஷுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சிலர் கோரமங்கலா, நாகனஹள்ளி உள்ளிட்ட இடங்களில் நிலைமை மோசமாக உள்ளதால் அப்பகுதிகளிலும் ஆய்வு நடத்த அழைப்பு விடுத்துள்ளனர்.
2: தொடர்ந்து வியட்நாமில் இந்தியர்கள் இறந்த விரைவு படகு விபத்தின் மாலுமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு வயது 57, விதிமுறைகளை மீறியதே விபத்துக்கு காரணம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. உயிர் தப்பியவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. சுமார் 15 பேர் மருத்துவமனையில் சிகிச்சையை பெற்று முடிந்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்புகிறார்கள். ஒருவர் மட்டும் மோசமான நிலையில் மருத்துவமனையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த 32 சுற்றுப்பயணிகளும் 4 ஊழியர்களும் படகில் இருந்தார்கள். சுற்றுப்பயணிகளில் சிலர் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்த ஊழியர்கள். அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த சுற்றுலாவில் அவர்கள் அன்புக்குரியவர்களுடன் கலந்து கொண்டிருந்தார்கள். விபத்தில் 15 இந்திய சுற்றுப்பயணிகள் இறந்து போனார்கள். அவர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுவிட்டது. எஞ்சிய 21 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். விபத்து ஏற்பட்ட ஃபுகுவோக் தீவு வியட்நாமின் பிரபலமான சுற்றுத்தலங்களில் ஒன்றாகும். சுற்றுப்பயணிகள் அங்கிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கொன்மேரூட் தீவில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும். இந்த சம்பவத்தில் உயிர் தப்பிய 17 இந்திய பயணிகளில் ஒருவர் தவிர மற்றவர்கள் தாய்நாடு திரும்பிக் கொண்டிருப்பதாக கனையில் உள்ள இந்திய தூதரகம் நேற்று தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் ஒன்றையொன்று தாக்க தொடங்கின. இந்த நிலையில் ஓமான் அருகே இருந்த கப்பல் ஒன்றில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்தியா கூறியது. அதில் இருந்த 11 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்று இந்தியா அதற்கு கண்டனமும் தெரிவித்திருக்கிறது. திபெத்தில் பிரம்மபுத்திரா நதியில் சீனா உருவாக்கி வரும் பெரும் அணையின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து சீன புவியியலாளர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவின் அருணாச்சல பிரதேச மாநிலத்தையொட்டிய எல்லையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அணைக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் உலகின் மிகப்பெரும் நீர்மின் திட்டமாக கருதப்படும் இந்த அணையின் கீழ் உள்ள புவித்தகடு பிளவுக்கோட்டு கட்டமைப்பு நிலைத்தன்மையை இது பாதிக்கக்கூடும் என்று சீன புவியியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக இமாலய பிரதேசத்தில் உள்ள புவியின் மேல்பரப்பில் சிறு பிளவு ஏற்பட்டாலும் அது நீர்மின் திட்டத்தின் உள்கட்டமைப்பை கடுமையாக பாதிக்கும் என்று ஹாங்காங்கைச் சேர்ந்த சவுத் சீன மோர்னிங் போஸ்ட் செய்தித்தாள் நேற்று வெளியிட்ட ஆய்வுக் கட்டுரையில் தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்த பிளவை பஜன் பிளவு என்று குறிப்பிட்டு படிமப்பாறையில் மற்றும் டெத்தியன் புவியியல் என்று சீன மொழி மாத இதழில் கடந்த மாதம் கட்டுரை வெளியானது. மேலும் இந்த பிளவு பிளிஸ்டோசின் காலம் தொட்டு சுமார் 9500 ஆண்டுகளாக இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 30 கோடி மக்கள் பலன் பெறும் வகையில் ஆண்டுக்கு 300 பில்லியன் கிலோவாட் மின்சார உற்பத்தியை மேற்கொள்ளும் நோக்கில் கடந்த ஆண்டு ஜூலையில் 167.8 பில்லியன் டாலர் மதிப்பில் திபெத்தில் இந்த அணையின் கட்டுமான பணிகளை சீனா தொடங்கியிருந்தது. அருணாச்சல பிரதேசத்துக்குள் நுழைந்து பின் வங்கதேசத்துக்குள் பாயும் முன் பிரம்மபுத்திரா நதியின் யூ வளைவுக்கு அருகில் உள்ள ஹிமாலயா மலைத்தொடரில் பல்வேறு பொறியியல் சவால்களுக்கு மத்தியில் அணையை சீனா கட்டி வருகிறது. முக்கியமாக உலகின் சுவராக கருதப்படும் திபெத்திய பீடபூமியானது அதன் கீழே உள்ள டெக்னானிக் தகடுகளால் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியாக விளங்கி வருகிறது. இதில் அணை கட்டுவதால் பாதிப்பு ஏற்படும் என்று சீன புவியியலாளர்களை எதிர்க்கும் சூழலில் அதை சீன அரசு கண்டுகொள்ளவில்லை. மாறாக புதிய அணையால் பிரம்மபுத்திரா நதி பாயும் பகுதிகளில் பேரிடர் மீட்பு எளிதாகும் என்ற வாதத்தை சீன அரசு தொடர்ந்து முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழக அரசின் குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநரிடம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மனு அளித்துள்ளது.
5: தாவேக அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், கரூர், விராலிமலை உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்தனர். இது பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் தாவேக்கா அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தனர். ராஜினாமா தொடர்பாக விளக்கமளித்த முன்னாள் அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இருந்து விலகி தாவேக்காவில் இணையுமாறு அக்கட்சியிலிருந்து தங்களை அணுகியதாகவும் அது பிடித்திருந்ததால் இணைந்துவிட்டதாகவும் கூறினார். இதுகுறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி, தாவேக்கா அரசின் குதிரை பேரம் தொடர்பாக ஏற்கனவே ஆளுநரிடம் திமுக புகார் அளித்த நிலையில் திரு விஜயபாஸ்கரின் இந்த பேச்சை சுட்டிக்காட்டி மீண்டும் மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே தாவேக்கா நூதன முறையில் குதிரை பேரம் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்களுக்கு ஆளுநர் சம்மன் அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆளுநர் திரு அர்லேக்கரை நேற்று சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்றால் மற்ற கட்சிகளை தாவேக்கா கரைப்பது ஏன் என வினவினார்.
9: இந்த குதிரை பேர நடவடிக்கை கண்டிப்பா கண்டிச்சாகணும், இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்யறாங்கன்னா அது பகிரங்கமான குதிரை பேர நடவடிக்கையை தானே தவிர, இது வந்து அவருடைய சொந்த விருப்பத்தில் அவர்கள் ராஜினாமா செய்வதில்லை. அவர் ஆசை வார்த்தை காட்டப்படுகிறார்கள். அவர்கள் வந்து வேறு பதவிகள் ஆதாயத்துக்காக மட்டுமே அவர்களுடைய ராஜினாமா நடைபெறுகிறது.
5: வாரம் ஒரு எம்எல்ஏ தாவேக்காவில் இணைந்தால் அரசு தேர்தல் நடத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் திரு கிருஷ்ணசாமி கூறினார்.
8: தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் தமிழக வெற்றி கழக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார்.
4: சிவகாசியில் அந்த சட்டமன்ற தொகுதி அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய திரு ராஜேந்திர பாலாஜி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியை மிக அதிகமாக புகழ்ந்தவர்கள்தான் தாவேக்காவுக்கு சென்று வேடம் போடுவதாக தெரிவித்தார். சாதாரண தொண்டர் துரோகம் செய்துவிட்டு சென்றால் அதில் நியாயம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கட்சியை வைத்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டு துரோகம் செய்து சென்றவர்கள் திரும்பி வரும் காலம் வரும் என்றும் திரு ராஜேந்திர பாலாஜி கூறினார். திரு ஸ்டாலினை கடுமையாக அரசியல் ரீதியாக தாம் உட்பட பலர் விமர்சனம் செய்திருப்பதாக கூறிய அவர், ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் பேசுவது நியாயமா என்று கேள்வி எழுப்பினார். தாவேக்காவினர் வேடம் கட்டி ஆடுகிறார்கள் என்ற திரு ராஜேந்திர பாலாஜி, அவர்களது ஆட்டம் முடிவுக்கு வரும் என்றார். தேர்தலின் போது திரு விஜய் கொடுத்த வாக்குறுதிகளை மக்கள் நம்பிவிட்டனர் என்ற அவர், விஜய் ஒரு மாஸ் நடிகர் என்பதை ஒப்புக்கொள்வதாக கூறினார்.
8: தொடர்ந்து ஏவுகணைகளை தயாரிக்க அதானி, டாடா, மகேந்திரா உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. டிஆர்டிஓ உருவாக்கிய அஸ்ட்ரா மார்க் டூ ஏவுகணையை தயாரிக்க விரைவில் இந்த நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. சமீபத்தில் இந்த ஏவுகணையை வாங்க இந்தோனேஷிய அரசு இந்தியாவுடன் ஒப்பந்தம் போட்டிருப்பது நேர்கள் அறிந்ததே. அல்கஹோல் சேர்மங்கள் அதிகமாக உள்ள மருந்துகளை விற்பனை செய்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் அதனை விற்பனை செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்படுகிறது. விதிகளை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. அயோத்தியில் ராமர் கோவிலில் நன்கொடை முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் விகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரி இந்தியா முழுவதும் கையொப்ப இயக்கம் ஆம் ஆத்மி கட்சியினரால் நேற்று தொடங்கப்பட்டுள்ளது. மைசூர் எஸ்டி கோட்டை சாலையில் உள்ள பண்ணை தோட்டத்தில் பாடகி எஸ் ஜானகியின் உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற பின்னணி பாடகியான எஸ் ஜானகி 83 வயதில் முதுமையால் ஏற்படும் உடல்ல பாதிப்பு காரணமாக சனிக்கிழமை காலமானார். கர்நாடக மாநிலம் மைசூரில் தங்கியிருந்த அவரின் உடல்நிலை மோசமடைந்ததால் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு சிகிச்சை பலனின்றி இதயம் செயலிழந்து அவர் உயிரிழந்தார் என்று மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, முதல்வர் விஜய் உட்பட பல்வேறு மாநில முதல்வர்கள் மற்றும் பிரபலங்கள் பலர் இரங்கல் தெரிவித்தார்கள்.
6: தொடர்ந்து எஸ் ஜானகி உடல் மைசூருவில் உள்ள மாராஜா கல்லூரி திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். பொதுமக்கள் அஞ்சலி முடிந்த பிறகு மைசூரு ஏஜ்டி கோட்டை சாலையில் உள்ள அவரது பண்ணை தோட்டத்தில் இறுதி சடங்குகள் நடைபெற்றன. இறுதி சடங்கில் பங்கேற்று ஜானகி உடலுக்கு குடும்பத்தினர், உறவினர்கள், ரசிகர்கள் கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்தார்கள். மேலும் கர்நாடக அரசு சார்பில் அமைச்சர் யதீந்திர சித்தராமையாவும் இறுதி மரியாதை செய்தார். பின்னர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரச மரியாதை வழங்கப்பட்டு பண்ணை தோட்டத்தில் ஜானகியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. சாகித்ய அகாடமி விருது பெற்றவரும் அசுரன் திரைப்பட கதாசிரியருமான மூத்த எழுத்தாளர் பூமணி காலமானார். நேற்றிரவு 11 மணியளவில் உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் அவர் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 79. ஜம்மு காஷ்மீரின் ஆனந்தநாக் மாவட்டத்தில் நடைபெறும் வருடாந்த அமர்நாத் யாத்திரைக்காக 7754 பக்தர்களை கொண்ட 12வது குழு பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. ஜூலை 2ஆம் தேதி யாத்திரை தொடங்கியதிலிருந்து 3880 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள குகை கோவிலில் இயற்கையாக உருவாக்கும் பனிலிங்கத்தை இதுவரை 2,52,000 மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்திருக்கிறார்கள். வாரத்தின் முதல் நாளான இன்று 12வது குழு புறப்பட்டுள்ளது. இதில் 5,383 ஆண்கள், 2,071 பெண்கள், 222 சாதுக்கள், 16 குழந்தைகள், 4 திருநங்கை உட்பட 7,754 பேர் 303 வாகனங்களில் புறப்பட்டுள்ளார்கள். அதிகாரிகளின் தகவலின்படி இந்த குழு 2 தனித்தனி குழுக்களாக புறப்பட்டது. பால்டால் வழித்தடத்தில் 133 வாகனங்களும் பகல்காம் வழித்தடத்தில் 170 வாகனங்களும் இன்று அதிகாலை வெவ்வேறு நேரத்தில் புறப்பட்டுள்ளன. 57 நாட்கள் நடைபெறும் இந்த அமர்நாத் யாத்திரை ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் நிறைவுக்கு வருகிறது. அரியலூர் அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து வெறும் குடங்கோடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள்.
10: அரியலூர் மாவட்டம் செந்துறையில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் மற்றும் மின் விநியோகம் சரியாக விநியோகிக்கப்படவில்லை என்று பொதுமக்களின் குற்றச்சாட்டு. இது கடந்த 3 நாட்களாக சுத்தமாக முற்றிலுமாக குடிநீர் வரவில்லை என்றும், இதனால் பொதுமக்கள் திடீரென்று அரிய செந்துறை ஜெயங்கொண்டம் சாலையில் பேருந்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து அதிகாரிகளிடம் பல முறைகள் பல நாட்கள் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று திடீரென்று பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார். அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் குடிநீர் விநியோகம் முடியவில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மின்வெட்டை சரி செய்ய வேண்டியதும் அவர்களுடைய வேலை. இதனால் பொதுமக்கள் முற்றிலுமாக பாதிக்கப்படுவதனால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதும் அலுவலகத்துக்கு செல்வதும் சிரமமாக உள்ளதால் பொதுமக்கள் திடீரென்று இன்று சாலை மறியலில் ஈடுபட்டு அரசுக்கு அறிவுறுத்துகின்றனர். இதனால் விரைவில் குடிநீர் மற்றும் மின் விநியோகத்தை சரி செய்ய வேண்டும் என்று கிராம மக்கள் கூறுகின்றனர்.
6: தொடர்ந்து வார விடுமுறையில் ஒகேனக்கல்லில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் நீராடியும் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தார்கள்.
5: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைவாக இருப்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 500 கனஅடியாக உள்ளது. இதனால் அருவிகளில் குறைந்த அளவே தண்ணீர் கொட்டியது. இருப்பினும் விடுமுறையில் குவிந்த பயணிகள் அருவியில் நீராடியும் படகு சவாரி செய்தும் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளுக்காக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் 99 ரூபாய்க்கு மலிவு விலையில் சிக்கன் பிரியாணி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.
11: ஒகேனக்கல்ல வந்துட்டு போட் சஃபாரி எல்லாம் போயிட்டு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ஹோட்டல்ல பார்த்தாலும் வந்துட்டு ரொம்ப கிரௌடா இருந்துச்சு. அதனால சாப்பிடறதுக்கு வந்துட்டு உட்காந்து சாப்பிடற மாதிரி பிளேசஸ் எதுவுமே இல்ல. இங்க தமிழ்நாடு ஹோட்டல் வந்தோம், டேஸ்டும் சூப்பரா இருந்துச்சு.
5: விடுமுறை நாட்களில் ஒகேனக்கலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் பயணிகள் சில நேரங்களில் உணவு தேடி அலையும் நிலை ஏற்படுகிறது. அவர்களின் நிலையை கருத்தில் கொண்டே சுற்றுலாத்துறை சார்பாக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு ஹோட்டல் மூலமாக 99 ரூபாய்க்கு பிரியாணி வழங்கப்பட்டது.
6: இனி சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாவுக்கும் 1 கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 13,200 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 240 ரூபாவுக்கு விற்பனையாகிறது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். சீனா தென்சீன கடல் வட்டாரத்தின் உரிமை கோருவதற்கு எந்தவித சட்ட ரீதியான அடிப்படையும் அந்த நாட்டுக்கு இல்லை என்று ஜப்பான், பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்துள்ளன. அவற்றோடு சேர்ந்து மேலும் 11 நாடுகள் அது பற்றிய கூட்டறிக்கையையும் வெளியிட்டிருக்கின்றன. அனைத்துலக சட்டத்தின்படி சீனாவின் கூற்றுக்கள் அடிப்படையற்றவை என்று 10 ஆண்டுக்கு முன் தீர்ப்பளிக்கப்பட்டது. சீனாவுக்கு எதிராக பிலிப்பைன்ஸ் அந்த வழக்கை தொடுத்து சாதகமான தீர்ப்பை பெற்றது. இருந்தாலும் சீனா தீர்ப்பை தொடர்ந்து மறுத்து வருகிறது. தீர்ப்பு சட்டவிரோதமானது என்றும் செல்லுபடியாகாது என்றும் சீனா தெரிவிக்கிறது. அந்த தீர்ப்பு வெளியிடப்பட்ட 10ஆம் ஆண்டை அனுசரிக்க இந்த நாடுகள் கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அந்த தாக்குதல்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.
5: அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடந்த மாதம் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதைத் தொடர்ந்து ஈரான் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வந்த நிலையில் ஹோர்முஸ் இடையில் 3 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. தொடர்ந்து ஈரான் ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதற்கு வளைகுடா நாடுகளில் அமெரிக்க தளங்களை தாக்கி ஈரான் பதிலடி கொடுத்தது. போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதாக ஈரான் ராணுவம் நேற்று தெரிவித்தது. இந்நிலையில் டிரம்ப் அளித்த பேட்டியில் அந்த நீரிணை திறந்தே இருப்பதாக தெரிவித்தார். முந்தைய நாள் பேச்சுவார்த்தையில் அணு ஆயுத தயாரிப்பு கூடாது என்பது உட்பட அனைத்தையும் ஈரான் குழு ஏற்றுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் மறுநாள் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளிநடப்பு செய்த 1 மணி நேரத்தில் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக டிரம்ப் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் சட்டத்துக்கு உட்பட்டு கடந்து செல்லும் கப்பல்களுக்காக ஹோர்முஸ் திறக்கப்பட்டு இருப்பதாக அமெரிக்க ராணுவ கட்டுப்பாட்டு மையம் கூறியுள்ளது. ஈரானிய ஆக்கிரமிப்பு மற்றும் அச்சுறுத்தலை மீறி கப்பல்கள் வழக்கம் போல செல்வதை அமெரிக்க படைகள் உறுதி செய்யும் என்றும் கட்டுப்பாட்டு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரணையை சுற்றியுள்ள ஈரானின் பந்தர் அப்பாஸ் நகரம், ஹெசம் தீவு உள்ளிட்ட பகுதிகள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியது. அதே நேரம் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் ராக்கெட் ஏவுதளம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதனிடையே நேட்டோ அமைப்புக்கான அமெரிக்க தூதர் மேத்யூ விட்டேக்கர் போர் குணத்தை ஈரான் காட்டினால் டிரம்ப் மூர்க்கமாக பதிலடி கொடுப்பார் என்று எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானில் அரசு நிர்வாகத்தில் உள்ளவர்களிடம் மட்டுமே அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரணையை கட்டுப்படுத்துவது ராணுவம் என்பதால் இந்த பேச்சுவார்த்தைகளால் எந்த பயனும் ஏற்படாது என்று அவர் கருத்து தெரிவித்துள்ளார்.
2: தொடர்ந்து ஈரான் முன்னாள் உச்சத்தலைவர் அலி கொமேனியின் படுகொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக குறிவைக்கப்பட வேண்டிய தலைவர்களின் பட்டியலை ஈரானின் செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் நடைபெற்ற போரில் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதல்களில் முதல் நாளே உச்சத்தலைவர் கொமேனி கொல்லப்பட்டார். அவரது மகனும் தற்போதைய ஈரானின் உச்சத்தலைவருமான முஸ்தபா கொமேனி தந்தை கொல்லப்பட்டதற்கு பழிவாங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். கொமேனியின் இறுதி சடங்கு முடிந்த பின்னர் முஸ்தபா கொமேனி வெளியிட்டுள்ள செய்தியில் பழிவாங்குவது எங்கள் தேசத்தின் விருப்பம், அது கட்டாயமாக நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இதுபற்றி செய்தி வெளியிட்டுள்ள ஈரான் பத்திரிகையொன்று இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள குற்றவாளிகள் அமைதியான முறையில் இறக்காமல் கல்லறைக்கு செல்வார்கள் என்று தெரிவித்து முஸ்தபா கொமேனி அறிக்கையுடன் 13 வெளிநாட்டு தலைவர்களின் புகைப்படங்களையும் இணைத்து விளக்கப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியுடன் வெளியிடப்பட்ட விளக்கப்படத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள். அவர்களுடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ, பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்செத், பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன், இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி மற்றும் ஜெர்மன் கான்சலர் ஃபிரெட்ரிக் மேர்ஸ் ஆகியோரும் அந்த விளக்கப்படத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள்.
12: குறிவைக்கப்பட வேண்டிய நபர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக முஸ்தபா கோமேனி தனது செய்தியில் குறிப்பிட்டதாக கூறப்பட்ட நிலையில் அது அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதா என்பது இதுவரை தெரியவில்லை. போரில் ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டிக்க தவறியதாகவும் அமெரிக்காவின் விமானங்கள் தங்களின் வான்வழியை பயன்படுத்த அனுமதித்ததாகவும் ஐரோப்பிய நாடுகள் மீது ஈரான் குற்றம் சாட்டியது. போர் தொடங்குவதற்கு முன்பிருந்தே முஸ்தபா கோமேனி பொதுவெளியில் எங்கும் வெளிப்படவில்லை. மேலும் அவரது தந்தை மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது அவருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுவது நேர்கள் அறிந்ததே. எண்ணெய் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை 3.75% விழுக்காடு அதிகரித்து சுமார் $78 பதிவாகி இருக்கிறது. அமெரிக்கா கச்சா எண்ணெய் விலை 3.65% விழுக்காடு உயர்ந்து கிட்டத்தட்ட $74 ஆகி இருக்கிறது.
1: உலக சந்தையில் மசக எண்ணெயின் விலைகள் சுமார் 3% அதிகரித்துள்ளன. அதற்கமைய இன்று முற்பகல் 6 மணிக்கு பிரித்தானிய பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசக எண்ணெயின் விலை $78.44 ஆகும். அமெரிக்க WTI சந்தையில் ஒரு பீப்பாய் மசக எண்ணெயின் விலை $73 கடந்துள்ளது.
12: தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நெருங்கிய நண்பரும் குடியரசுக் கட்சி செனட்டருமான லின்சே கிரகம் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 71. சவுத் கரோலினா மாநில செனட்டரான கிரகம் எதிர்பாராத விதமாக உயிர் நீத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் சிறிது காலத்திற்கு நோய்வாய்ப்பட்டிருந்ததாக அவரது அலுவலகம் கூறியது. இதய நோயால் அவர் இறந்ததாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது. நேற்று காலை அவர் மீட் த பிரஸ் என்ற NBC நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருந்தார். அவருக்கு பதிலாக அதிபர் டிரம்ப் அதில் கலந்து கொண்டார். கிரகம் கடுமையாக உழைப்பவர் என்று அவர் புகழாரம் சூட்டினார். நேற்று முன்தினம் மாலை அவருடன் தான் பேசியதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். கிரகம் ஈரான் போருக்கு ஆதரவளித்தவர். ரஷ்ய படையெடுப்பில் உக்ரைனுக்கு ஆதரவளிக்குமாறு டிரம்ப் பைடன் நிர்வாகங்களையும் அவர் வலியுறுத்தி வந்தவர். செனட்டர் கிரகாமின் மறைவை அடுத்து அதிபர் மாளிகையில் கொடிகள் அரைக்கம்பத்தில் தற்போது பறக்கவிடப்பட்டிருக்கிறது. மியான்மர் அரசாங்கம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் தலைவர் ஆங்சான் சுஜி அம்மையாரை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளப்படுவார் என்று ஆசியான் அமைப்பிடம் தெரிவித்துள்ளது. அவர் நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஊழல், தேர்தல் மோசடி உள்ளிட்ட குற்றங்களுக்காக 81 வயது சுஷி அம்மையார் 27 ஆண்டு சிறை தண்டனையை நிறைவேற்றுகிறார். அவர் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வந்திருக்கிறார். ஆசியான் அமைப்பின் உறுப்பினர்கள் மியான்மர் பிரதிநிதியுடன் நேற்று நடத்திய சந்திப்பில் அம்மையார் சுஜி பற்றி தகவல் அளித்தனர். மியான்மரில் 2021 ராணுவம் ஆட்சியை கவிழ்த்த பிறகு ஆசியான் அமைப்புடன் நடத்தப்பட்டிருக்கும் முதல் சந்திப்பு அதுவாகும். தாய்லாந்தின் பேங்காக் நகரில் உள்ள களியாட்ட விடுதியொன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய தீப்பரவலில் சிக்கி குறைந்தது 27 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தார்கள். சமீபத்திய ஆண்டுகளில் தாய்லாந்தில் நடைபெற்ற மிக மோசமான தீபத்துகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. சம்பவ இடத்தை பார்வையிட்ட தாய்லாந்து பிரதமர் அருதின் சந்திராகுல் தீப்பரவல் ஏற்பட்ட போது விடுதி முழுவதும் புகை வேகமாக பரவியுள்ளது. அங்கிருந்தவர்கள் தப்பி செல்ல முயற்சி செய்த போது போதிய அவசரகால வெளியேறும் வழிகள் இல்லாததால் கழிவறைகளுக்கு அருகில் சிக்கிக் கொண்டார்கள். இதுவரை 27 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 63 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களது பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானில் கடைகளில் பெண் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் ஆடை கட்டுப்பாடுகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதற்கான சோதனைகள் கடுமையாகியுள்ளது. இதற்கான முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. முறையாக உடை அணியவில்லை என்று கூறி சென்ற மாதம் 10க்கும் மேற்பட்ட பெண்களை தலிபான் அரசாங்கம் தடுப்பு காவலில் தடுத்து வைத்தது. அதை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டத்தில் இருவர் இறந்து போனார்கள். அந்த சம்பவத்துக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியில் அடியெடுத்து வைக்கவே பெண்கள் தயங்குவதாக சொல்லப்படுகிறது. அதனால் சந்தைகள், கடைகள், உணவு உள்ளிட்டவற்றுக்கு செல்லும் பெண் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் ஒதுங்குவதால் பொருளாதாரத்தில் ஆண்டுக்கு $1 பில்லியன் நட்டம் ஏற்படுவதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் தெரிவிக்கிறது. துருக்கியில் சிசேரியன் பிரசவங்கள் மேற்கொண்டதற்காக 100 மேற்பட்ட மகப்பேறு மருத்துவர்கள் மீது அந்த நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. சம்பந்தப்பட்ட மருத்துவர்களுக்கு அபராதம் விதித்ததோடு அவர்களை இடநீக்கம் செய்து கட்டாய பயிற்சி பெறவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டில் கடைசியாக கிடைத்த தரவுகளின்படி பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பின் 38 நாடுகளிலே துருக்கியில்தான் சிசேரியன் பிரசவங்களின் விகிதம் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த ஆண்டில் அங்கு நடந்த ஒவ்வொரு 1000 நேரடி பிரசவங்களிலும் சுமார் 615 பிரசவங்கள் சிசேரியன் முறையில் செய்யப்பட்டுள்ளன. பெண்கள் இயக்க முறையில் பிரசவிப்பதை வலியுறுத்தி வரும் துருக்கி அதிபர் எர்டோகன் அந்த நாட்டில் அதிகரித்து வரும் விருப்பத் தேர்விலான சிசேரியன் பிரசவங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த விரும்புகிறார். இதன் ஒரு பகுதியாக தகுந்த மருத்துவ காரணமின்றி தனியார் மருத்துவமனைகளின் விருப்பத்தின் பேரில் சிசேரியன் பிரசவம் செய்வதற்கு அந்த நாட்டு அரசு April 2025 ஆண்டு முதல் தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. பூட்டானில் பிறப்பு வீதம் தொடர்ந்து குறைவதால் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள குடும்பங்களுக்கு ரொக்க ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இமயமலை பகுதியில் உள்ள அந்த சிறிய நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் பிறப்பு வீதம் கால்வாசிக்கு அதிகமாக குறைந்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்காக இளையவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வது கவலையை அங்கு அதிகரித்துள்ளது. அந்த நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கின்ற பிரச்சினை என்று பூட்டான் பிரதமர் செரிங் டொப்கே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். புதிய திட்டத்தின் கீழ் 3வது குழந்தை அல்லது அதற்கு அடுத்தடுத்து பிறக்கும் குழந்தைகளுக்கு 3 வயதாகும் வரை மாதாந்தம் $105 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் மேற்கு பகுதியை உலுக்கிய மிக கடும் வெப்ப அலையினால் ஜூன் மாதத்தின் இறுதி வாரத்தில் மட்டும் 10,000 அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக உத்தியோர்வ புள்ளிவரங்கள் தெரிவித்துள்ளன. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் வயோதிபர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் ஆகியவற்றின் ஆதரவுடன் செயல்படும் ஜூரோமோமோ அமைப்பு இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. June 22 to 28 வரையிலான ஒரே வாரத்தில் மட்டும் ஐரோப்பாவில் 10,650 உபரி மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 9,000 அதிகமான மரணங்கள் 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயோதிபர்களுக்கே நிகழ்ந்திருக்கிறது. கடும் வெப்பத்தினால் ஏற்படும் வெப்பவாதம் மற்றும் ஏற்கனவே இருக்கும் இருதய நோய் சுவாச பிரச்சனைகள் தீவிரமடைவதே இந்த மரணங்களுக்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. வருடத்தின் இந்த தட்பவெப்ப காலத்தில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் மரணங்கள் நிகழ்வது மிகவும் அசாதாரணமானது. இதை தீவிர வெப்ப அலையை தவிர வேறு எதனாலும் விளக்க முடியாது என்று டென்மார்க்கின் ஸ்டேட்ஸ் சேரம் நிறுவனத்தின் தலைமை வைத்தியர் லாஸ் வெஸ்கோட் தெரிவித்திருக்கிறார். யூரோமோமா அமைப்பு நாடுகள் ரீதியான தனிப்பட்ட தரவுகளை வெளியிடாவிட்டாலும் ஜூன் மாத இறுதியில் பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியத்தில் மட்டும் மிக மிக அதிக அளவிலான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2000 எடுக்கப்பட்ட பதிவுகளிலே இந்த வெப்ப அலையின் போதுதான் பெல்ஜியத்தின் மிக மோசமான மரண விகிதம் பதிவாகியுள்ளதாக பெல்ஜியத்தின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் மே மற்றும் ஜூன் மாத வெப்ப அலைகளால் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் மட்டும் சுமார் 2,700 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மனிதர்களின் செயற்பாடுகளால் ஏற்படும் உலக வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றம் இல்லை என்றால் ஜூன் மாத இறுதியில் நிலவிய இத்தகைய கொடூரமான வெப்ப அலை சாத்தியமே இல்லை என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். இந்த வெப்ப அலையானது பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் பிரித்தானியாவில் மின்சார விநியோகத்தை பாதித்திருப்பதோடு பாடசாலைகள் மூடப்படுவதற்கும் வழிவகுத்துள்ளது. ஐரோப்பாவின் பல நாடுகளில் வார இறுதியில் தொடர்ந்து கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. பல மில்லியன் மக்களை இது வாட்டுகிறது. சுட்டரிக்கும் வெயில், பிரான்சில் கடும் வெப்பம் காரணமாக ஈஃபில் கோபுரம், லூவர் அறம் பொருளகம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் வழக்கத்தை விட முன்னதாகவே மூடப்பட்டன. இந்த வார இறுதியில் அங்கு மிக கடுமையான வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியத்திலும் மஞ்சள் நிற வெப்ப எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் காட்டுத்தீ பரவி வருகிறது. ஸ்பெயினில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சுமார் 12 பேர் உயிரிழந்து போனார்கள். பிரான்ஸ் வெப்ப அலை நீடிப்பதால் அணு உலைகள் சிலவற்றின் செயல்பாட்டை தற்போது நிறுத்தி வைத்திருக்கிறது. 3 அணு உலைகளின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் 8 அணு உலைகள் குறைவான எரிசக்தியில் இயங்குவதாக பிரான்சின் முன்னணி எரிசக்தி நிறுவனமான EDF தெரிவித்துள்ளது. பிரான்சின் மின்சார உற்பத்திக்கு அணு உலைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. வெப்ப அலையால் ஏற்கனவே வெப்பமடைந்திருக்கும் ஆறுகளில் அணு உலைகள் வெந்நீரை வெளியேற்றுவதை தடுப்பதற்காக சுற்றுப்புற பாதுகாப்பு விதிமுறை நடப்பில் உள்ளது. அண்மைய வாரங்களில் வெப்ப அலையால் சில அணு உலைகளின் செயற்பாடு நிறுத்தப்படுவது இது 2வது முறையாகும். சீனாவின் பாவி சூறாவளியின் சீற்றம் குறைகிறது. சீனாவின் கிழக்கு பகுதியில் நள்ளிரவுக்கு சற்று முன்னர் பாவி சூறாவளி இரண்டு முறை கரையை கடந்தது. அது நகர்ந்து சென்ற பாதையில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கனத்த மழை தெருக்களில் வெள்ளம் ஏற்பட்டது. சேசியாங் மாநிலத்தில் அது கரையை கடந்தது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியிருந்தது. சூறாவளியின் சீற்றம் குறைந்தாலும் கனத்த மழை தொடரும் என்று நம்பப்படுகிறது. திடீர் வெள்ளம் ஏற்படலாம், ஆறுகள் கரைகளை மீறி பாயலாம் என்பது வானிலை முன்னுரைப்பாக இருக்கிறது. வங்கதேசத்தில் தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரை 51 பேர் அங்கு உயிரிழந்துள்ளார்கள்.
5: அந்நாட்டில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தலைநகர் டாக்கா, பந்தர்பன், சட்டோகிராம், காக்ஸ் பஜார், ரங்கமதி, ஹபிகஞ்ச் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல ஊர்கள் தனித்தீவுகளாக மாறியுள்ளன. 3,00,000 குடியிருப்புகள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. 4 நாட்களாக வீடு உடைமைகளை இழந்து உணவும் இன்றி தவிப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கூறினர். வங்கதேசத்தில் கனமழைக்கு இதுவரை 51 பேர் பலியான நிலையில் பல 1,000 குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் 10,00,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ந்து நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் குடி தீர்த்த கனமழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அனந்த்நாக் மற்றும் பஹல்காம் மாவட்டங்களில் 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பதிவானது. அப்பகுதிகளில் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அவுரா ஓடையில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் ஏராளமான வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. பெஹல்காமில் 4 விடுதிகளில் வெள்ளம் புகுந்ததால் அங்கிருந்த சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.
12: தொடர்ந்து, பொதுவாக திருமணம் செய்து கொள்பவர்கள் தங்கள் பெற்றோர் அல்லது உறவினர்களை திருமண சாட்சியாக தேர்ந்தெடுப்பார்கள். எக்குவாடோரில் ஒரு கல்யாண தம்பதி வேறொரு திட்டம் போட்டது. டயனா துபிசா, ஆண்ட்ரஸ் அல்கிங்கா இருவருக்கும் கல்யாணம். சாட்சிக்கு வந்தது ஒரு நாய்க்குட்டி. லூனா என்ற அந்த செல்ல பிராணி திருமண சான்றிதழில் தனது பாத தடத்தை பதிந்துள்ளது. அந்த பாத தடத்துக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை, இருந்தாலும் அதற்கு உணர்வுபூர்வமான மதிப்பிருப்பதாக எக்குவாடோரில் உள்ள பலர் நினைக்கின்றார்கள். இந்த ஆண்டு மே மாதம் எக்குவாடோரில் செல்ல பிராணிகளின் முன்னிலையில் திருமணம் செய்து கொள்ளும் புதிய வாய்ப்பு அறிமுகமானது. 50 மேற்பட்ட தம்பதிகள் தங்கள் செல்ல பிராணிகளையே திருமண சாட்சியாக தேர்ந்தெடுத்திருந்தார்கள். பூமியின் ஆழ்கடலுக்கு அடியில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய 73 புதிய எரிமலை பள்ளத்தாக்குகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இதை எதிர்காலத்தில் மீண்டும் வெடித்தால் உலகுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். பொதுவாக செவ்வாய் கிரகத்தில் உள்ள பள்ளங்களை கண்டறிய பயன்படுத்தப்படும் அதிநவீன தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சியாளர்கள் ஆழ்கடலை ஆய்வு செய்ய பயன்படுத்தினார்கள். இதன்போது கடலின் அடிப்பகுதியில் எரிமலைகள் வெடித்த பின் சுருங்குவதால் ஏற்படும் கால் டோரஸ் எனப்படும் 73 புதிய எரிமலை அமைப்புகள் இருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இதுவரை கடலுக்கு அடியில் 30 எரிமலைகள் மட்டுமே ஆவணப்பட்டிருந்த நிலையில் இந்த புதிய கண்டுபிடிப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கண்டறியப்பட்டவற்றுள் 61 எரிமலைகள் டெக்டானிக் தட்டுக்களின் மையப்பகுதியிலும், ஏனையவை கடலடி மலைத்தொடர்கள் மற்றும் எரிமலை வளைவு பகுதிகளிலும் அமைந்துள்ளன. இவை தற்போது அமைதியாக காணப்பட்டாலும் இவை முழுமையாக அழிந்துவிடவில்லை. எதிர்காலத்தில் இவை மீண்டும் வெடிக்கும் பட்சத்தில் ஆழிப்பேரலை உள்ளிட்ட பயங்கரமான இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். சமீபத்தில் வெடித்த தொங்கா எரிமலை இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். அது கிரோசிமா அணுகுண்டு வெடிப்பை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருந்ததோடு 148 அடி உயரத்துக்கு ஆழிப்பேரலியை உருவாக்கியிருந்தது. தற்போது கண்டறியப்பட்டுள்ளவற்றில் 7 எரிமலை பள்ளங்கள் மிக அதிக ஆபத்தானவை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதால் அது குறித்து ஆராய்ச்சியாளர்கள் தீவிர தொடர் ஆராய்ச்சியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். என விளையாட்டுச் செய்திகளில், சிறந்த T20 அணியாக வலம் வந்த இந்திய அணியின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து இங்கிலாந்து அணி தரவரிசையில் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக லார்ட்ஸ் திடலில் நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டியுடன் இங்கிலாந்து வீராங்கனை கீதர் நைட் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து மகளிர் டெஸ்ட் போட்டியில் இந்திய வீராங்கனை ஜஸ்திகா பாட்டியா வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். இங்கிலாந்து அணிக்காக அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தி சோவி எகஸ்டோன் சாதனை படைத்திருக்கிறார். நோர்வேஜியின் ஏர் விமான சேவையின் இன்ஸ்டாகிராம் பக்கம், ஆனால் படமோ பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான சேவையின் சின்னத்தை காட்டும் உலக கிண்ண கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றின் விளைவாகவே அந்த சின்னம் தற்போது நோர்வேயின் ஏர்வேஸால் பயன்படுத்தப்படுகிறது. இங்கிலாந்து நோர்வேயும் ஆட்டத்தில் மோதியதற்கு முன் இருநாட்டு விமான சேவைகளும் பந்தயம் கட்டின. தோல்வியை தழுவும் நாடு வெற்றி பெறும் நாட்டின் விமான சேவையின் சின்னத்தை பயன்படுத்த வேண்டும், அதுதான் பந்தயம். இங்கிலாந்து 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில் வென்றிருந்தது நோர்வேயை. பந்தயத்தில் வெற்றி பெறாத நோர்வேயின் ஏர்ஸ் அதன் இன்ஸ்டாகிராம் கணக்கின் படத்தை தற்போது மாற்றியிருக்கிறது. மிகச்சிறந்த விளையாட்டு என்று நிறுவனம் இங்கிலாந்தை பாராட்டியிருக்கிறது. புதிய படம் மிகவும் அழகாக உள்ளது, உங்கள் வாழ்த்துக்கு நன்றி, எப்போதும் நண்பர்களாக இருப்போம் என்று பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வேடிக்கையாக தெரிவித்திருக்கிறது. அதை கண்ட இணையவாசிகள் பலர் விமான நிறுவனங்களின் நட்பை பாராட்டி வருகிறார்கள். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியின் சுவரேவியை வீழ்த்தி இத்தாலியின் சின சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்துக் கொண்டார். விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் உலகின் நம்பர் ஒன் வீரர் எக் சின்னர் ஜெர்மனியின் அலெக்சிவ்ரஃப் ஆகியோர் மோதினார்கள். பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் சிவரேயே 6-7, 7-6, 6-3, 6-4 என்ற செற்கணக்கில் வீழ்த்தி சின்னர் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார். 3:46 நீடித்த ஆட்டத்தில் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சின்னர் தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்திருக்கிறார். அடுத்த 2030 கால்பந்தாட்ட உலகக்கிண்ண தொடரில் அணிகளின் எண்ணிக்கை மேலும் 16 உயர்த்தி ஒட்டுமொத்தமாக 64 அணிகளாக மாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தில்

டாலர் இலங்கை பெறுமதியில் 237.60% இந்திய பெறுமதியில் 67.65%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளின் அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நிலைய கலிக நேரம் 10:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தியாத்தி தமிழியில் தொடர இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் யூரோப்பிய ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா. 170வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக பட்டிமன்றம் ஆரம்பமாவதற்கிடையில்

வாடு பொட்டு வச்சு தாழம்பு கட்டு வச்சு தட்டி தட்டி தள்ளாடி போன என்னடி இப்ப தட்டு வண்டி பல்லாக்கு வேகம் என்னடி வள்ளிமலை மா

நிலைய கிளிகை நேரம் 10:55. இன்றைய பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு டிஆர்டி தமிழ் வழியில் தொடர்வது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூ ரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம்

பட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 170வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா?

0: கடந்த வாரத்தில்
1: சிந்தனைகளை
0: திருமதி யோகேஸ்வரி குணராஜா
1: சிந்தனையில் தருவது என்றால் சிந்தனை தன் குடும்பம் நல்லாக இருக்க வேண்டும், தான் சந்தோஷமாக வாழ வேண்டும், தன் பிள்ளைகள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று தான் நினைப்பார். தன் தலைவரும் உறவினர்கள் எப்படி நல்லாக இருக்கின்றார்கள்.
2: தற்கால தனி மனிதன் அடிப்படை சிந்தனை
0: திருமதி குணநாயகி பசுவதி
2: தனிநபர் சிந்தனையே உலகின் பிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குறது. நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படையா இருப்பது என்ன? நம்முடைய சிந்தனை தானே.
0: கண்டிப்பா
3: ஒற்றுமை அதிகம்.
0: தொடர்ந்து திருமதி பிலோமினா அண்டன்
3: அந்த கட்டுப்படி இப்ப மனிதன் வந்து சமூக தொடர்போட தான் இருக்கிறான். ஒரு ஒரு வரியில அதாவது குடும்பம் என்றிருக்கிறான், நண்பன் என்றிருக்கிறான், சமூகத்தோட தான் வாழ்ந்து
2: கொண்டிருக்கிறோம்.
0: தொடர்ந்து டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா
4: எதப்பார்த்தாலும் நாங்கள் தனிமனித சிந்தனையில வாழ வேண்டி இருக்கிறேன் என்றால் எல்லாத்தையும் விளந்துட்டோம். எங்களுக்கு பின்னுக்கு திரையை பார்த்தால் ஒரு வழி இல்லை. இப்ப உதாரணத்துக்கு சொன்னா இப்ப இந்த ஊர் ரது இருக்குல்ல, இந்த இதுல ஒரு ஊந்துது என்ன இதுல பார்த்தா நான் இத பார்த்தேன். நத்தை மாதிரி ஒரு சின்ன சாமான் இருக்கல நத்தை, இங்க அது மாதிரி நத்தைதான்.
5: அதுக்கேத்த மாதிரி நாங்க சமாளிக்க வேண்டிய ஒரு.
0: தொடர்ந்து ஜெர்மனியில இருந்து திருவாளர் லண்டோ மனோ.
5: நாங்கள் எல்லா துறையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் அப்படி இப்படி ஒன்று கதைக்க முடியாது. சில சில விஷயங்களை நாங்க கொஞ்சம் பணிஞ்சு ஒடுங்கித்தான் போக வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு எல்லோருக்கும்
0: ஏற்படும்.
6: ஒன்று கூட கூடினாத்தான் அதுல நாங்கள் வெற்றி அடையலாம்.
0: தொடர்ந்து பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா.
6: ஒரு பூப்பதி நீராட்டவளா பாருங்க, ஒரு திருமணம் பாருங்க, ஒரு ஒரு பிறந்தநாள பாருங்க, தனியா எங்கட கணவன் மனைய பிள்ளையோட சேர்ந்து அதை நாங்கள் செய்யலுமா? எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக நின்று நாங்கள் அதை நாங்க சிறப்பிக்கணுமே. சிறப்பித்தாதான் எங்களுக்கு மனதுக்கு திருப்தி.
0: திருவாளர் தேவன் பட்டிமன்றத்தில் நீங்கள் உங்களது இந்த அணிக்காக பேச வந்திருக்கிறீர்கள்.
7: நான் தனிமனித சொல்றேன்,
0: தனிமனித சிந்தனைக்காக இணைந்திருக்கிறீர்கள். உங்களை வருக வருகின்ற வரவேற்றுக் கொண்டு உங்களது வாதங்களை தாருங்க.
7: சரி, நான் நிகழ்ச்சிக்கு வாதம் பெற்றது உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நீ

0: இவர்களது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பமானது. பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளர் என்று திருமதி புஷ்பவதி சிவநாதன் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். எங்கள் அன்பான கேதியோடு உரையாடுவது இந்த நேரத்தில் மற்ற மகிழ்ச்சி.
0: எங்களுக்கும்
1: 170வது வேறம்,
0: 170வது பட்டிமன்றம், 170வது பட்டிமன்றம். வாரங்களை பார்த்தா
1: 170வது பட்டிமன்றம்.
0: வாரங்களை பார்த்தா 500. ஆமாம், சொல்லுங்கள்
1: சொல்லுங்கள். 170வது பட்டிமன்றத்தில் உரையாடுவது மற்ற மகிழ்ச்சி.
0: ஆமாம்,
1: அதனை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிற நடுவர் அவர்களுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி ஆதரவு நியூரூபி ஸ்தாபனத்தினருக்கு நன்றி கூறிக்கொண்டு நடுவரர்களே, நான் கூட வந்திருக்கிறேன். ஒன்றாக இருந்தால்தான் தனித்து வாழ் செய்யும் செய்ய முடியும். ஒரு கையால நீங்க கையை தட்டி பாருங்கோ, சத்தம் பெருமா, ஒரு விதா ஒரு கையை எடுத்து வச்சு எங்க தண்டை போடுவீங்க? ஏதோ ஒன்று தேவை காய் தட்டுவதற்கு, இருகரம் வேண்டும். அது போல தனித்திருந்து நீங்க எல்லாம் செய்யலுமா? ஒரு ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் அதுகளெல்லாம் உங்களோட தனித்திருந்து நீங்க செய்வீங்க. எத்தனையோ பேர் சேர்ந்து செய்யற பொருட்களை அனைத்தையும் தானே நாங்க பாவித்து கொண்டிருக்கிறோம். இது நான் பட்பசையில இருந்து காலையில் எழும்பி இரவு படுக்கும் வரைக்கும் நீங்கள் உங்களால் செய்த உணவுகளை தான் உண்டு கொண்டிருக்கிறீங்க. இல்லை, ஒன்றா இருக்க கற்றுக்கணும். இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். அக்கா கூட்டத்தை பாருங்க, அதற்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க நடுவரவர்கள்? இப்பொழுது நாங்கள் வந்து உரையாடி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நான் தனித்து வானொலியை போட்டுட்டு என்ன பாட்டில் கதைக்க முடியுமா நடுவரவர்? எத்தனை உறவு, எத்தனை வழி, எத்தனை தொலைபேசி அழைப்பு, எத்தனை வெச்சப்படுக்கணும். ஒரு வானொலி வேணும், இந்த உலகம் முழுக்க கேட்க வைக்கிறதுக்கு ஒரு வானொலி வேணும். இதுகளெல்லாம் இல்லாம நாங்க என்னென்ன நாங்க செய்ய முடியும்? ஒரு இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்த முடியுமா? இந்த இதுல இருந்து இந்த பாயிண்ட்ஸை பார்த்து கொள்ளுங்க, கவனத்தில் எடுங்கோ நடுவரவர். எந்தெந்த நீங்க தனிச்செல்லாம் செய்யலும் என்று கூறுவீர்கள்? இல்லையே, நீங்கள் உண்ணும் உணவை பாருங்கள். காலையில் ஒன்பி பான், நீங்கள் பான் உங்களோட வாட்டில மாவை குழச்சி செய்வீங்களா? அங்கலம்மா உங்களுக்கு எங்களுக்கு எங்க உணவு பொருட்கள் வர போறது? எங்கே இல்லாம எங்கே கூறுங்கள் எல்லாவற்றுக்கும். ஒரு அதை ஒரு தேநீர் போடுவதற்கு அடுப்பு வருவது கேஸ் வேணும். நீங்க உருவாக்குவீங்களா கேஸை? ஒரு இல்லாட்டி ஒரு ஒரு குக்கரை உங்களால செய்ய முடியுமா? இல்லை. எனவே நாங்கள் எல்லாம் தனித்து தனித்து என்று சொல்லி கொண்டிருந்தோம் என்றால் கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த வாழ்க்கையில் தனித்து போயிருந்து என்ன நடக்கிறது? நடுவர்களே, இருவர் சேர்ந்து வாழ முடியாமல் பிறந்து போட்டு போய் கொண்டிருக்கிறார்கள், விட்டுட்டு விட்டுட்டு. இப்ப கூட்டு குடும்பமா இருந்தால் என்ன பிரச்சனை? ஒருவர்களோட ஒருவர் கதைக்கிறத காணையில என்ன நடந்தது, எது நடந்தது நாங்கள் கேட்டு அவர்களை ஒற்றுமைப்படுத்துவோம். இந்த நாள் தான் இப்பொழுது இந்த விவாகரத்து என்று எல்லாம் கூடி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஒரு பிள்ளையை பெற்று விட்டு வாழ முடியுமா? தனிச்சு வாழ்ற பிள்ளையே இங்கே ஒரு துணை வேணும். ஒரு சேர்ந்திருந்து வாழைக்குதான் அந்த பிள்ளைக்கு பரிமாற வேணும். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒரு ஆள் கொடுத்து அனுசரிக்க வேணும், விட்டு கொடுக்க வேணும் என்ற தலைவற்றை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எப்படி நாங்கள் சொல்ல முடியும் இப்படி ஒரு உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டு? நீங்கள் ஒரு ஒரு வழியில போக்குவரத்துக்கு இப்போ செல்லும் பொழுது பஸ் வண்டியிலோ பேருந்திலோ இல்லாட்டி உங்களோட சொந்த கார்லயோ நீங்க போகின்றீர்களாக இருந்தால் போல எங்களால கார் உருவாக்கி எங்களால தனிச்சு செய்து கொண்டு ஏறி இருந்து போக முடியும். இல்ல, யோசித்து பாருங்க என்னென்று நாங்கள் தனித்து எல்லாம் செய்யலாம் என்று நாங்கள் கூற முடியும். தனித்து இருந்து ஒரு நிகழ்வுகளை நடத்த முடியுமா? புத்தகங்களை வெளியிட வெளிக்கிறீர்கள், புத்தகங்களை 100 200 என்று புத்தகங்களை அடி என்ன எதற்காக? நீங்க தனித்திருந்து இருக்கிற நீங்கள் பேந்தது உங்களுக்கு புத்தகத்தை வெளியிட ஒழிக்கிட வேண்டும். நீங்கள் யாருக்கு கொடுக்க போறீர்கள்? அப்போ என்னத்துக்காக நாங்கள் வாழ வேண்டும்? சேர்ந்து வாழத்தான் வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் இனிமை இருக்கும். எனவே ஒற்றிய ஒன்றாக இணைந்திருந்து பொது எல்லோருமாக சேர்ந்து வாழும் வாழ்க்கை இனிமையானது என்று நான் அறித்து கூறிக்கொண்டு நடுவர்களே எனது வாதத்தை உங்கள் முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்த வகையில் நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமே என்ற அணிக்காக ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டு 170வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். கனடாவிலிருந்து குணமண்ணா இணைந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். வணக்கம்.
2: என்னுடைய கருத்துக்களை கூறலாம் தாயகத்திலிருந்து புறப்பட்டு புலம்பெயர்ந்து இங்கு வெளிநாடுகளில் வந்தாலும் தாயகத்தை நினைத்து அந்த பாடசாலையில் கல்வி கற்றதை கருத்தில் கொண்டு ஒற்றுமையாக அந்த பழைய மாணவர்கள் ஒவ்வொரு பிரபலமான பாடசாலைகள் என்று மாணவர்கள் எல்லாம் இங்கு ஒற்றுமையாக சிந்தித்து அவர்கள் ஒரு நிதியை கொடுத்து அங்கு பல கட்டிட அங்குள்ள நிதி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறார்கள். இப்போ கட்டிடங்களாக இருந்தால் என்ன, பாடசாலைக்கு தேவையான உபகரணங்களாக இருந்தால் என்ன, அல்லது இப்போ பரமக்கோட்டின் கீழ் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை கூட அவர்கள் வாங்குவதற்கு எல்லா பாடசாலைகளையும் குறிப்பாக பார்த்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலைகளில் எல்லோருமே புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிறார்கள். தனிப்பட்ட ஒரு பாடசாலையை நான் சொல்ல விரும்பவில்லை, நிறைய பாடசாலைகள் இருக்கின்றன. எல்லா பாடசாலை உள்ளவர்கள் அங்குள்ள பாடசாலை மறந்து ஒற்றுமையாக இங்கு வெளிநாடுகளில் செயற்படுகிறதால தான் அவர்கள் மிகவும் தொடர்ந்து மற்ற அடுத்த சமுதாயம் கல்வியில் மேம்படணும் என்ற உயரிய நோக்கத்தோட செய்து அவர்கள் ஒரு நல்ல நிலையை செய்கிறார்கள். அதனுடைய ஒற்றுமை இது வந்து மிகவும் கண்டிப்பாக தேவை. அதே போல் கோயில் திருவிழாக்களுக்கும் நாங்கள் ஆலயங்களுக்கு சென்று சிறு வயதில் நாங்கள் வணங்கியத ஆலயங்கள் புனர்தானம் செய்யாமல் இருக்கிறது. அப்போ அவர்கள் அங்குள்ளவர்களால் நிதி பற்றாக்குறை மிகவும் மோசமாக அவர்கள் அன்றாட வாழ்க்கையை கொண்டு செலுத்துவதே கஷ்டமாக இருக்கின்றபடியால் தாயத்தில் இங்குள்ளவர்கள் ஏதோ தங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகைகளை ஒற்றுமையாக செயற்பட்டு செய்து அவர்கள் அந்த ஆலயங்களை எங்கள் அடுத்த சந்ததி வணங்குவதற்கு அதற்கு கூட இவர்கள் நல்ல முயற்சியை செய்கின்றார்கள். அது என்றுமே மறக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப வைத்தியசாலைகளுக்கு கூட பல உபகரணங்களை வேண்டுவதற்கு இவர்கள் செய்கின்றார்கள். மற்றபடி இப்ப சொல்ல போனால் இந்த டிஆர்டியின் நேயர்கள் கூட ஒற்றுமையா செயல்பட்டதால தான் அந்த வயல் வேண்டி அந்த கிளிநொச்சி விழிப்புணர்வற்றோர்களுக்கு உதவி செய்து இன்று அவர்களுக்கு அவர்கள் தாங்களும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் உணவை வழங்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு அந்த ஒற்றுமையா செயல்பட்டதுதான் காரணம் என்று நான் மற்ற விளையாட்டு போட்டிகள் நடத்துற கூட இப்ப புலம்பெயர்ந்த நாடுகள்லயும் ஒற்றுமையா நின்று தனியொராள் நின்று நடத்தி முடிக்க இயலாது. புலம்பெயர்ந்த நாடுகளில் பல இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து எல்லோரும் பணத்தை செலவழித்து தான் இப்ப எல்லாம் வெளிநாடுகள்ல இப்போ ஒரு ஃபேஷனோ அது நல்ல முயற்சியோ தெரியவில்லை. உணவுகளை எல்லாம் இலவசமாக கொடுக்கிற விளையாட்டு போட்டிகள் வந்து வந்திருக்கிறபடியால் இவர்களுக்கு எல்லாம் ஒற்றுமை தான் காரணம். என்ன தனியொராள் வந்து கொடுக்கிற இல்லை, எல்லாருமாக நிதியை சேகரித்து தான் அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே ஒற்றுமை வந்து எப்பவுமே முக்கியம். எங்கட தமிழினமும் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கிறபடியால் இப்ப இந்த ஒரு இவர் தமிழ் பாட்டு பாடுவார் அவருக்கு என்ன பேரு அந்த
0: என்ன பாடல்
2: உண்மையில் அந்த தமிழ் மக்கள் வந்து அவரை இங்க கூப்பிட்டு எல்லா இடத்துக்கும் செய்வது அது ஒற்றுமை என்னென்றால் நம்ம அவர்களும் மற்றவர்கள் இந்திய கலைஞர்களோ கூப்பிடுவதை விட இவர்களை ஊக்குவிக்கணும் என்ற ஒரு ஒரு ஒற்றுமையான இவர் செயற்பட்டதால தான் அவர்கள் கூப்பிட்டு முயற்சிகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு மற்றும் உங்க வாய்ப்பளித்த உங்களுக்கும் நன்றியை கூறி மற்ற நேர்களுக்கு அவர்களினுடைய கேட்பேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்று செல்கிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவங்க நன்றிகள். நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமே என்ற அணிக்காக கனடாவிலிருந்து திருவாளர் குணம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் மிருகப்பட்டி கொண்டு நூற்றி 170வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமாக

0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருடாக திருமதி ராதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, சுகமாக இருக்கிறீங்களோ?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமாக இருக்கிறேன் அண்ணா.
0: ஓம் ஓம் ஓம்.
1: சுகமாக இருங்க, எல்லாரும் சுகமாக இருங்க.
0: ஓ,
1: நான் என்ன
0: தனித்தனிமையான சிந்தனைக்கு என்று அணிக்காதான் சென்ற வாரம் வந்திருந்தீர்கள். இன்று பிரான்சின்ற அந்த சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வெகு விமர்சையாக இப்பொழுது வெடிகொளுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் பிரான்ஸ் உறவுகள் இணைந்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். என்றாலும் அதற்காக தான் அந்த சில நேரங்களில் இடைவெளிகள் வர காணலாம் என்றால் இன்று அவர்கள் வானவேடிக்கைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என கூட உள்ளுக்கு இருந்து பார்க்கும் பொழுது அந்த வெளியில் எட்டி பார்க்கணும் மாதிரி இருக்கின்றது. என்ன அப்படியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியே. சரி, உங்களது வாதங்களை தாருங்கள்.
1: நன்றி. எனக்கு அதை பற்றி தெரியலை. நீங்கள் சொன்னது நன்றி, நல்லது. பாருங்க, சந்தோஷமா உங்களும் பார்க்க முடிஞ்சது. தான் நான் சொல்றேன் என்றாலன்னா, தனி மனித சிந்தனை இலக்கிதான் வந்து
0: நான்
1: அதுக்குள்ள கொஞ்சம் முன்னு குறிய அடிட்டு கதைப்பமா. நாங்களும் அண்ணா ஃப்ளைட்டு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து ஃப்ளைட்ல தான் வந்தனாங்க.
0: இப்ப
1: நாங்க நீங்களும் உரியாடுறதும்
0: வாரங்களோட தொடர்பு கொஞ்சம்
1: கதைக்கிறேன்.
0: ஓம் சொல்லுங்கள். ஓம்
1: சேர்ந்து நிக்கிறது உதவி என்று நாங்களும் போனா விளங்குதான்.
0: பொது வழியில நாங்கள் எல்லாம் இணைந்து சிந்தனையை சொல்லுகின்றோம். ஆனால்
1: நாங்களும் இப்ப கோயிலுக்கு போனா பலரோட சேர்ந்துதான் தேரை இழுத்து கொண்டாந்து செய்யாம என்று இல்ல. இப்ப வயல்ல இறங்கி நாங்கள் வயலை விட்டுட்டு வந்துட்டுமே தவிர வயல்ல இறங்கி செய்யறதெல்லாம் நாங்கள் சாப்பிடுறோம். ஆனா பலர் இடிக்கணும் தான், எல்லாம் இணங்கித்தான் நடக்குது. இல்லையே என்று சொல்லல. அடிப்படையான விஷயம் இணங்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். உதவி அவைக்கு உதவி, நாங்கள் இப்ப இவையோட கூட்டம் கூட அவையோட கூட்டம் கூட என்று போய் நாங்கள் இடிபடிப்பட்டதால நாங்கள் நொந்து
0: போறோம்.
1: அதைத்தான் சொல்றேன். இப்ப தனி மனிதரால போய் நாங்கள் இப்ப பிளைட் ஓட முடியுமா? ஒன்றும் தெரியாம
0: இல்ல.
1: உதாரணமா சொல்ல போறோம், ஒரு தையல் மிஷின் இருக்கல்லோ, தையல் மிஷினுக்கு நூல் எப்படி கோர்க்கிறது, அது எப்படி அந்த பொவின் எப்படி எடுக்கிறது, ஒரு விஷயமே வடிவா தெரியாது. அப்ப என்ன நாங்கள் சும்மா கதைச்சு நான் சொல்றேன், முயற்சி இருக்குத்தான். இப்படியான முறையில நாங்கள் அடிபட்டு மூக்கூட
0: வர்றோம். தனி மனித சிந்தனை தான் அதிகமாக இருக்கின்றது.
1: இந்த சிந்தனைக்கு வர்றேன்னா, இது சும்மா
0: விளங்குவதற்காக சில சில விடயங்கள் அது பலர் சேர்ந்துதான் செய்ய வேண்டும் அப்படியான காரியங்கள். ஆனால் இந்திய மனிதரிடம் தனிமன சிந்தனை தான் அதிகமா இருக்கின்றது. இப்பொழுது உங்கள் வாதங்களை வைக்க போறீர்கள்.
1: ஆமாம், தனிமன சிந்தனை தான் அதிகம். மாம்பாரு நந்தி என்ன சுகமா இருங்க. தனி மனித சிந்தனை உடையவர்கள் கூட இணங்கி நடந்த இணங்கி நடந்து படித்து அறிந்த பிறகுதான் இணங்க மறுத்து தம்பித்து விடுகிறார்கள். இதுல விளங்குதானு? இணங்க மறுத்து தம்பித்து விடுகிறார்கள் தனி மனித
0: சிந்தனையுடன்.
1: ஒருபோதும் இணைந்து நடை போட விரும்புவதில்லை, விரும்புவதில்லை. எப்படியாவது விலகி செல்ல முயல்கிறது தனி மனித சிந்தனை. முகமூடி அணிந்த மனிதர்கள் நடுவில் நாம் எவ்வளவு உண்மையாக பழகினாலும் அது எப்போதும் சபையேற மறுத்து விடுகிறது. எமது சிந்தனையை குழப்புவதற்கு மனிதர்கள் எங்கும் இருக்கிறார்கள். பல மனிதர்கள் எங்கும் இருக்கிறார்கள் நமது சிந்தனையை குழப்புவதற்கு. அதில் அவர்கள் எவ்வண்ணமோ அள்ளி மண் போட்டபடிதான் இருக்கிறார். அதை நாங்கள் உணர்ந்து எமது கையில் உள்ள விரல் நடுவிரல் எப்படி ஒரு அடி ஒரு விதத்தில் உயர்ந்து நிற்பது, அதே போல நாங்களும் உயர்ந்து காட்சி அளிப்பது எமது நடுவிரல் கைவிரல் கையில் உள்ள
0: நடுவிரல்.
1: அதுபோல நாமும் எவ்வண்ணமும் குறைவில்லாம மகிழ்வை துளைக்காம நிம்மதியுடன் உயர்வுடன் வாழ்ந்தால் சொர்க்கம் நிச்சயம். நன்றி அண்ணா.
0: உயர்வு தனித்திருப்பதால்
1: படா படா படா படா தொழா
0: வந்து வந்து பாப்போம்.
1: அந்த பாட்டுல சரியான விஷயம் இருக்கு, கேட்டு பாருங்க. அது போல வேற ரெண்டு மில்ல என்ன சோமா இருங்க அண்ணா, எல்லாரும் சோமா இருங்க. நன்றி அண்ணா.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இன்றைய மனிதர்களிடம் தனி மனித சிந்தனை அதிகமே என்ற அணிக்காக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு 170வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக

நிலைய கழிக நேரம் 11:28. இன்றைய பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய மனிதரிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? நூற்றி 170வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக

மனுஷன் கோடி கோடியா சேர்த்தாலும் கடைசியில போக போறது பாடையில பாடையில பாவிகளா. இதையாண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க.

0: 170வது பட்டிமன்றம் இன்றைய மனிதனிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? தொடர்ந்து இணைந்திருக்கும் பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் சந்திரசேகரம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா? உண்மையிலேயே இந்த நேரத்திலும் உங்களது உடல்நிலையை கருதாது பட்டிமன்றத்துக்கு இணைந்து கொண்ட உங்களுக்கு முதலில் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: நன்றி நன்றி. இன்று நடைபெறுகின்ற 170வது பட்டிமன்றத்துக்கு அமைச்சர்கள் அறிந்த நீரூபி அவரமானக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பானலைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற பட்டிமன்ற சேவா கீரிசனர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் வந்து தனி மனித சிந்தனை தான் அதிகம் என்று சொல்ல இதில் வாரன்
0: தனி மனித சிந்தனை தான் அதிகம் என்று அணிக்காக உங்களது உபாதங்களை தாருங்கள்.
1: இப்ப தனி மனித சிந்தனை இப்ப ஓங்கிக் கொண்டிருக்கிறாங்க. எந்த இதை எடுத்துக்கொண்டா இப்ப ஒரு கட்சி எடுத்துக்கொண்டாலும் கட்சிகள் எல்லாம் தனி ஒவ்வொரு தரம் நாலு பேர் சேர்ந்தோன்னா தனியை தண்ணி தான் கட்சி
0: எதுவாங்க.
1: தனி மனித எல்லாரும் தான் தான் தலைவராக இருக்கணும் தான் தான் இதாக முன்னணியில் இருக்கணும் தான் இப்ப எல்லாரும்
0: விருப்பப்படுகிறேன்.
1: ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொண்டு வந்தாலும் அவர்கள் ஒரு திருமணம் முடிஞ்ச உடனே தனி குடித்தனம் போகத்தான் நான்
0: விரும்பப்படுகிறேன்.
1: தனி குடித்தனம் போய் தான் தனிமையில வாழணும், தனிமையில தாங்கள் தங்களுடைய சுய

0: அதையும் தனித்தனியாக தான் யோசிச்சு
1: கொண்டிருக்கிறான். கொஞ்ச நாளே கூட்டா இருக்குமே தவிர முடியும். இப்பத்த காலங்கள்ல இப்ப பார்த்தா இந்த வேற ஒரு ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தா 10 பேர் டெலிஃபோன் இருக்கேன்.
0: நன்றி வணக்கம். மனிதனிடம் தனித்தனியான சிந்தனை தான் அதிகம் என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து இரா சந்திரசேகரம் ஐயா அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் முருகப்பட்டி கொண்டு நூற்றி 170வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக ஒவ்வொரு மனிதனிடமும் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா 170வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக
2: யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க.

170வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா?

0: தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக நீண்ட இடைவெளியின் பின்னர் எங்கள் பிரேமண்ணா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது இன்றைய மனிதனிடம் தனி மனித சிந்தனை அதிகமா அல்ல ஒற்றுமையான சிந்தனை அதிகமா?
1: இன்றைய காலகட்டத்திலே பலவித கோணங்களில் நாங்கள் இதை பார்த்து கொள்ளலாம். ஆனால் சமுதாய வளர்ச்சிக்கு ஒற்றுமை இன்றியமையதாக இருந்ததை நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சரித்திர வரலாறாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மனித சமுதாய வளர்ச்சி சர்வதேச ரீதியில் நாகரீகம், ஜனநாயகம் மற்றும் விஞ்ஞான வளர்ச்சிகள் போன்றவைக்கு ஒற்றுமை, மனிதர்களின் ஒற்றுமை கூடாக, அது தனிப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் சரி, அதை விட ஏனைய சமுதாயங்களும் வேறு பிரஜாதிகளுடன் இணைந்து செயற்படும் பொழுது எங்களுடைய மனித வளர்ச்சியின் முன்னேற்றத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது விசேடமாக நான் எங்களுடைய தென்னக, அதாவது தென்னாசிய மக்களை பார்க்கின்ற பொழுது நாம் எனது வீடும் எனது குடும்பமும் எனது வட்டாரமும் என்று ஒரு ஒரு கோணத்தில் நாங்கள் எங்களுடைய பார்வை சென்று கொண்டே இருக்கின்றதையும் நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது அதை எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது அது இந்த மூல காரணம் வந்து என்னுடைய குடும்ப வளர்ச்சி, அதாவது ஒரு ஒரு கிராமத்தில் வாழுகின்ற ஒரு பிள்ளை அந்த வளர்ச்சிக்கு அந்த பெற்றோர்கள் கடினமாக உழைத்து அந்த பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பி அந்த வளர்ச்சியை அது ஒரு தனி குடும்ப தனி வளர்ச்சியாக காணப்படுகின்றது. ஆனால் அதிலிருந்து பரவலாக ஏனைய குடும்பங்களுடன் இருந்து எங்களுடைய கிராமத்துக்கு ஒரு வாசிக சாலை வேண்டும், ஒரு மருத்துவ கலனி ஒன்று வேண்டும் என்று மக்கள் சிந்தனை செய்கின்ற பொழுது அந்த கூட்டு ஒற்றுமை வருகின்றது. அந்த ஒற்றுமை வருகின்ற பொழுது அங்கே ஒரு நல்ல ஒரு பாடசாலை ஆரம்பமாகின்றது, ஒரு விளையாட்டு மைதானமாக மாறுகிறது. அது தனிப்பட்ட முறையிலே செய்ய முடியாது. ஆகையினாலே சமுதாய வளர்ச்சிக்கு ஒற்றுமை இன்றியமையாமல் என்பதே நான் என்னுடைய கருத்து. அதை விட அங்கே தனிமையாக இருக்கின்ற பொழுது, அங்கே தனிமையாக தன்னுடைய சிந்தனைகள் அனிமையாக இருக்கின்ற பொழுது அந்த நபருடைய அதாவது சிந்தனை அவருடைய தாளந்துகள் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்படுகின்றன. உன்னுடைய தாளந்து, நீர் ஒரு கணித ஆசிரியராக இருக்கின்ற பொழுது நீர் உன்னுடைய அந்த பலத்தை அந்த ஆசிரிய தன்மையை மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற பொழுது பரவலாக உன்னுடைய தாளந்துகளை அங்கே வெளிப்படையாக காட்டுகின்றது. அப்பொழுது அங்கே வளர்ச்சிக்கு, சமுதாய வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்கின்றது. ஆனால் தனிமையாக நான் என்னுடைய தாளந்தை நான் எனக்குள்ளேயே வைத்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லுகிற பொழுது அங்கே அது வெளிப்படையாக போகாத பட்சத்திலே அங்கே ஒரு பின்னடைவையை காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு விதத்தில் பாதுகாப்பு தனது குடும்பம், தனது குடும்ப வளர்ச்சி அது மேலும் முக்கியம். அதே நேரத்தில் இன்றைய நாகரிக காலத்திலே அது விசேடமாக புலம்பெயர்ந்து மக்கள் எங்கும் வாழலாம், எப்படியும் வாழலாம் என்ற கருத்துப்பட்ட நாகரிக வாழ்நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த நாட்களில் எவ்வளவு தூரத்துக்கு உன்னுடைய பலத்தை, உன்னுடைய அறிவை, உன்னுடைய தாளந்துகளை மற்றவர்களுக்கு பங்கு பற்றி அங்கே செயற்படக்கூடியதாக செயற்படும் பொழுது அங்கே சமுதாயத்தின் வளர்ச்சியை நாங்கள் மென்மேலும் காணக்கூடியதாக இருப்பது என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்திற்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கும், இந்த பட்டிமன்றத்தில் கலந்து சிறப்பித்தமைக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமே என்ற அணிக்காக கனடாவிலிருந்து திருவாளர் பிரேம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் விருகப்பட்டி கொண்டு 170th பட்டிமன்றம் இன்று 2nd வாரமாக இந்திய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா

இன்றைய 170வது பட்டிமன்றம் 2வது வாரத்தில் திருமதி புஷ்பவதி விஸ்வநாதன் அவர்கள் தனது வாதங்களை ஆரம்பித்து வைத்து இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார். தொடர்ந்து கனடாவிலிருந்து கனடா வன்குவரிலிருந்து திரு வாளர் குணம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து திருமதி ராதா அவர்கள் டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அதைத் தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து இரா சந்திரசேகரம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். இறுதியாக கனடாவிலிருந்து திருவாளர் குணம் திருவாளர் பிரேம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். இவர்களது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு இந்த பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் பட்டிமன்றத்துடன் இணைந்திருந்த அன்பு உறவுகளுக்கும் பட்டிமன்ற பேச்சாளருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது சிறந்தாழ்த்திய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பட்டிமன்றம் நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய இரவு எல்லோருக்கும் நல்ல இரவாக அமைந்து நாளை விடிய போகும் நாள் எல்லோருக்கும் நலமான வளமான இதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை அன்னையை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்களிடம் சபாகீதீஸ்வரன். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. காலமெல்லாம் காதல் வாழ்க படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. தேவிசி தின்ற தேவாவோட இசைல கிருஷ்ணராஜ் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. 6-8 அடிச்சு உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன் நான் ரவி ஜி. சமீபத்துல நான் ஒரு தகவலை வாசிச்சேன். 2020 தொடங்கி 2020 ஆகிவிட்டன அப்படின்னு படிச்ச உடனே எனக்கு எப்படி மறந்துச்சு. ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் கடந்த இந்த 2020 நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிற சிந்தனை, இன்னொரு பக்கம் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இதுதான் மனித வாழ்க்கை அப்படிங்கறது வயது ஆக ஆகாதாங்க புரியுது. எது எப்படியோ பிரியங்கா சோப்ரா ஒரு முறை ஒரு பேட்டியின் போது சொல்லியிருந்தாங்க, வாழ்க்கை புத்தகம் மாதிரி என்னைக்குமே முடிந்து போன பக்கங்களை நம்ம திரும்ப திரும்ப போய் வாசிப்போமா? கிடையாது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சுவாரஸ்யத்தோட அடுத்தடுத்த பக்கங்களுக்கு போவோம் இல்லையா, அந்த சுவாரஸ்யத்தோட தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முடிந்த நாட்கள் முடிந்து போச்சு, வரப்போற நாட்கள் பிரமாதமா அமையணும் அப்படின்னு சொன்னா அது நம்ம கையில தான் இருக்கு. இந்த சிந்தனையோட வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள கால் எடுத்து வைப்போம். தமிழ் மேலானை உசேன் கேட்ட இந்த பாடல் நான் ஆணையிட்டால் படத்திலிருந்து வரப்போகுது. அதனை அடுத்து அதிபக்தி படத்திலிருந்து பாடல் வரப்போகுது. இந்த பாடல இந்திரா விரும்பிக்கிட்டு இருந்தாங்க. பழைய பாடல்களை விரும்பி கேட்க நீங்க வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9 6 7 8 8 9 6 8.

0: பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜினையில சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கே ஜினை சிங்கப்பூரில் திருப்பமான நெய்.
3: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLIN 8 DMI காண பாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைத்து உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD-யின் புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLIN 8 DMI-யின் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சார்.

0: சேர்ந்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பை பார்த்து
1: மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளமெண்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புண்டகை.

0: மணமகன் தேவை படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. ஜீராமன் அதனுடைய ஜே பி சந்திரபாபு பாடிய அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம செல்வகுமார். அவருக்கான பாடலாக அது இடம் பெற்றது. மாணவர்களே, நீங்க தயாரா இருக்கீங்களா? வானொலி பக்கமா வாங்க. ஒவ்வொரு நாளும் வணக்கம் சிங்க நிகழ்ச்சியை கேட்டு வராரு அப்படின்னு அவங்களுடைய அம்மா எனக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அது வேற யாரும் இல்ல, ஆர்எஃப் நீங்க தான். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ஒவ்வொரு நாளும் வணக்கம் சிங்க நிகழ்ச்சியை கேட்டு வரீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இவரை போலவே இன்னும் பல மாணவர்கள் நிகழ்ச்சியை கேட்கணும், இந்த நிகழ்ச்சி வாயிலா பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் குறிப்பிட்டு மாணவர்களுக்காகவே இந்த அங்கத்தை நாங்க வழங்குறோம். ஆக ஆர்எஃப் மாதிரி நீங்களும் நல்ல மாணவரா இருந்தீங்கன்னா சிறப்பு. இந்த நேரத்துல ஆர்எஃப்க்கு ஒரு பெரிய கை தட்டு. நன்றி ஆர்எஃப், உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும். சரியா? ஓகே, இப்ப வாங்க தகவல் பக்கமா போக போறேன். இந்த தகவல் சார்ந்துதான் என்னோட கேள்வி இருக்க போகுது. மாணவர்களே, வரப்போற தகவலை நல்லா கேளுங்க. சமீபத்துல வெளிவந்த சுய சரிதை திரைப்படம், மைக்கேல் ஜாக்சனின் சுய சரிதை திரைப்படம் மைக்கேல். இது அண்மையில ஒரு சாதனையை படைச்சிருக்கு. அதாவது உலகத்திலேயே வெளியான சுய சரிதை திரைப்படங்கள், பயோபிக் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வரிசையில 1 பில்லியன் வெள்ளிய சம்பாதிச்சிருக்கிற முதல் திரைப்படம் இதுதான் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லும் போது அன்று முதல் இன்று வரை அவரை விரும்பாதவங்களே இல்லை அப்படின்னு இந்த படத்தின் வாயிலா சொல்லலான்னு பலரும் சொல்லிக்கிட்டே வராங்க. சரி மாணவர்களே, நீங்க கேள்விக்கு தயாரா இருக்கீங்களா? மைக்கேல் ஜாக்சனின் சுய சரிதை திரைப்படமான மைக்கேல் 1 பில்லியன் வெள்ளி மேல வசூல் சம்பாரிச்சு சாதனை படைச்சிருக்குது. இது சரியா தவறா? சரியான பதில சொல்ற முதல் மாணவருக்கு காத்துக்கிட்டே இருக்குது ஜோதிஷ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. உங்களுடைய பெயர், வயது, நீங்க படிக்கிற பள்ளி, பதில் இவற்றை தெளிவான குரல் பதிவா இப்பவே அனுப்பி வைங்க. 9678888 என்பதா எங்களுடைய வாட்ஸ்அப் எண். 9678 போக்குவரத்து நிலவரம். நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: எப்படி போகுது?
1: ஷீலா, இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
2: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
1: அப்படியா?
2: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
3: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பா ரோட். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639
4: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
5: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலந்தை மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடிய இரண்டு பாடல்களை கேட்டீங்க. மாணவன் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால உங்களுக்காக இடம்பெற்றது திருமாங்கல்யம் பட பாடல். நிச்சயம் 70களில் வந்த இந்த பாடல்கள் உங்களை மகிழ வச்சிருக்கோம் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லைங்க. 6:34 ஆகி விட்டது. வாரிசு படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க, அதனை அடுத்து சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. MCE ECP செல்லும் வழியில் KPE க்கு பிறகு மூன்றாம் தடத்தில்
1: போக்குவரத்து நிலவரம்.

0: இனி வேலைக்கு வரும்போது ஒரு பேச்சாளர் வாழ்க்கை தத்துவத்தை ரொம்ப அற்புதமா எளிமையான ஒரு முறையில சொல்லியிருந்தாரு. அதை கேட்டோடனே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்களும் கேளுங்க. இப்போ சில நேரங்கள்ல வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்காம இருக்கலாம், சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாம இருக்கலாம், சில பேர் நமக்கு பிடித்த மாதிரி பேசாம இருக்கலாம். எது எப்படியோ இதெல்லாம் நடக்கும் போது நமக்கு ஒரு பயம் வரும், அச்சம் வரும், கவலை வரும். ஒத்துக்கிறீங்களா? ஆனா இங்கதான் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னு அந்த பேச்சாளர் சொன்னாரு. என்ன தெரியுமா, இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு போட்டி. அந்த போட்டியில மூன்று பதக்கங்கள் கொடுக்கறாங்க. வெண்கல பதக்கம், வெள்ளி பதக்கம், தங்க பதக்கம், பிரான்ஸ், சில்வர், கோல்டு. சரியா? முதல்ல அந்த பரிசளிப்பு விழாவின் போது என்ன நடக்கும், வெண்கல பதக்கம் பிரான்ஸ் வென்றவங்களை மேடைக்கு கூப்பிட்டு விருதை கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து வெள்ளி பதக்கம் சில்வர் அந்த பதக்கத்தை வென்றவங்களை மேல கூப்பிட்டு கொடுப்பாங்க. நிறைவாதான் தங்க பதக்கத்தை வென்றவங்களை மேடைக்கு கூப்பிட்டு தங்க பதத்தை கொடுத்து கொண்டாடுவாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது, வாழ்க்கையில தங்கம் ஜெயிக்கணும்னா நாம கொஞ்சம் பொறுமையா ஒரு கோணல இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம், நம்ம பொறுமையா இருக்க அதுக்கான உத்திகளை நாம சிறப்பா செஞ்சுக்கிட்டே வரும்போது, நேரம் வரும்போது, சரியான நேரம் வரும்போது நமக்கான பெரிய பரிசு இந்த இடத்துல தங்கம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பேச்சாளர் சொல்ல என்ன ரொம்ப சிந்திக்க வச்சிருச்சு. சில நேரத்துல நம்ம யோசிப்போம், நமக்கு பக்கத்துல இருக்கவங்க நல்லா இருக்காங்க, நமக்கு எதுக்கு இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க, நம்ம சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்காங்க, ஏன் நமக்கு மட்டும் நல்லது நடக்கல அப்படின்னு. அப்போ நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னவென்றால், நமக்கான ஒரு பெரிய பரிசை கடவுள் கொடுக்க காத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா அந்த பரிசு நாம எதிர்பார்த்ததை விட பெருசா வரும் நமக்கு.
1: தன் முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: ஜோ பேங்க் ஆஃப் லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயண சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு சாக்ஸன் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200க்கும் மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. ஜூலை 16 முதல் 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
1: செழிப்பூட்டும் செவ்வாய் கிழமையில் சந்திக்கின்றோம்.
2: நான் முகத்தை நல்லாதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க. அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
3: 101 ஸ்ரீங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: MCE குறிப்பாக ECP செல்லும் வழியில் KPE exit அங்கே மூன்றாம் தரத்தில் சாலை பணிகள்.
1: குறிப்பு
0: வாரம் முழுவதும் நாம நல்லா வேலை செய்யறோம், அதுக்கப்புறம் என்ன வருது, வார இறுதியில அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, இங்க பிடிக்குது, அங்க பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம உடல் பிடிப்பை தேடி போறது வழக்கம்தான். இந்த பழக்கம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே இருக்குது. அதுவும் சிலருக்கு வந்து ஆயுர்வேதம் போன்ற வசதிகளை நோக்கி போகணும்னு ஆசை இருக்கும், சில பேர் ஆங்கில மருத்துவம் நோக்கி போவீங்க, சில பேர் அந்த சுல்கெடுக்கிறதுக்கு இல்லையா அதெல்லாம் கூட நோக்கி போவீங்க. தப்பே கிடையாதுங்க, எதுவுமே தப்பே கிடையாது. ஆனா எல்லா விதமான சிகிச்சைகளோ எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் இருக்கு தப்பு. சமீபத்தில் நான் படித்த ஒரு அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலருக்கு உடலில் இருக்கிற வேறுபாடுகளின் காரணத்தால் இந்த சுருக்கெடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க போகவே கூடாது அப்படின்றாங்க. சிலருக்கு ஆங்கில மருத்துவத்தை விட ஆயுர்வேதம் என்ன சிறப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆக எது எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் என்ன செய்யணும், மருத்துவர் நாடி ஆலோசனை பெறணும். என்ன ரவி இதுக்குமா போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்றீங்களா? இந்த பாருங்க, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து மெத்தனமாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் இங்கே பிடிச்சிருச்சு அங்கே பிடிச்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது, உண்மை தானே? ஆக இந்த உடல் பிடிப்பு நிலையங்கள், சுருக்கெடுக்கிற நிலையங்கள், இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் இவற்றை நீங்கள் செய்கிறது உங்களுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
3: எங்களுக்கு இன்னும் வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
3: எனக்கு எல்லாமே வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டெப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டெப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: அவருடைய குரல்ல பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. நேர்மை பொழுது 6:58 ஆகிவிட்டது.
1: பிரார்த்தனா, நான் 5வது வகுப்பு படிக்கிறேன். இன்றைய கேள்விக்கு பதில் சரி, ஏனென்றால் மைக்கேல் ஜாக்சனின் மைக்கேல் பயோபிக் திரைப்படம் $1 பில்லியன் லாபம் வந்துள்ளது. நன்றி.
0: ஒவ்வொரு நாளும் 6:20 இடம்பெற மாணவர்களுக்கான கேள்வி அங்கத்தை அவங்கள கேட்க சொல்லுங்க. அவங்களுக்காகவே பரிசு கொடுக்க நாங்க காத்துட்டு இருக்கோம். இது வணக்கம் சிங்கை.
2: 9:00 நிலவரம்.
0: சாலை விளக்குகள் பழுதாகியுள்ளன. ஜிரோங் வெஸ்ட் ஸ்ட்ரீட் 41, ஸ்ட்ரீட் 51 ஆகிய இடங்களில்
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். ஈரான் துறைமுக முற்றுகை மீண்டும் நடப்புக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எல்லா சரக்கு விநியோகத்துக்கும் 20% சுங்கக் கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் சொன்னார். ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து அமெரிக்கா அவ்வாறு தெரிவித்தது. ஹார்முஸ் நீரிணையை இனி அமெரிக்காவே பாதுகாக்கும் என்று அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டார். அந்த கூற்றை ஈரான் நிராகரித்தது. ஹார்முஸ் நீரிணை நிர்வாகத்தில் அமெரிக்கா தலையிட அனுமதிக்கப் போவதில்லை என்று அது சூளுரைத்தது. நீரிணையில் சுங்கவரி விதிக்க சட்டப்படி முடியாது என்று ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் சரக்கு போக்குவரத்து அமைப்பு கூறியிருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல்களை கடுமையாக்கியுள்ளன. ஈரானின் கரையோர பாதுகாப்பு கட்டமைப்புகள், ஆளில்லா வானூர்தி, ஏவுகணை ஆற்றல்கள் ஆகியவற்றை குறிவைப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரானின் பிக் எக்ஸ் மாநில மலையை தகர்க்கப் போவதாக திரு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். அந்த பகுதியில் ஈரான் தனது வலுவான ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்நிலையில் ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல்களையும் தீவிரப்படுத்தியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் நடந்த தீ விபத்துக்கு கவனக்குறைவு காரணமா என்று அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். நேற்று முன்தினம் அங்குள்ள மதுக்கூடம் ஒன்றில் நடந்த தீ விபத்தில் 28 பேர் மாண்டனர். 70 அதிகமானோருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டது. கூரையில் உள்ள குளிரூட்டும் சாதனத்தில் மின் கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மதுக்கூடத்தின் உட்புறத்தில் ஃபோம் எனும் ஒருவகை பஞ்சு பொருத்தப்பட்டிருந்தது. அது கருகி ஆபத்தான ரசாயனத்தை வெளியேற்றியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பெரும்பாலோர் ரசாயனம் கலந்த புகையை சுவாசித்ததால் மாண்டனர். சமூக பராமரிப்பு அடுக்குமாடி வீடுகளுக்கு தகுதி பெறும் வயது 65 குறைக்கப்படுகிறது. அத்தகைய வீடுகளுக்கான மாதாந்திர அடிப்படை சேவை கட்டணங்களும் 18 முதல் 75 வரை குறைக்கப்படும். சுகாதார அமைச்சு, தேசிய வளர்ச்சி அமைச்சு, வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் ஆகியவை இந்த விவரங்களை அறிவித்தன. மூத்தோருக்கான வீட்டு வசதியையும் பராமரிப்பையும் விரிவுபடுத்தும் அரசாங்க முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்படுகின்றன. 2021 திட்டம் அறிமுகமானது. இதுவரை புக்கின் பத்தோக், குயின்ஸ்டவுன், படோக், கேலாங், செங்காங் ஆகிய இடங்களில் மூத்தோருக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த வசதிகளுடன் வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அக்டோபரில் கெல்டிகாட் எம்ஆர்டி நிலையம் அருகே தோப்பாயோவில் அத்தகைய வீடுகளை எதிர்பார்க்கலாம். முதியவர்களின் அன்றாட வாழ்வில் திறன்பேசியும் ஒரு அங்கமாகிவிட்டது. சிலர் அதை உரிய வகையில் பயன்படுத்துகின்றனர், வேறு சிலர் அதை அதிகமாக பயன்படுத்துகின்றனர். இதனால் நேரடியாக மனிதர்களோடு பழகுவதில் சிக்கல் ஏற்படும் என்கிறார் மனோவியல் நிபுணர் வித்யா.
2: இப்போ டிக்டாக் போன்ற ஆப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன நேரம் தான், லைக் குட்டி குட்டி வீடியோஸ் தான் அது உங்களுக்கு அனுப்பும் இல்லையா. ஸோ அதுவே நம்ம பார்த்துட்டே இருக்கும்பொழுது நம்மளுடைய மூளை வந்து அந்த டைம் ஃப்ரேமில் தான் அந்த அந்த கவனத்தை செலுத்த முடியுது. இப்போ அந்த 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுலேயே வந்து அந்த பழக்கம் வரும்பொழுது இப்போ நம்ம வந்து ஃபோன்லேருந்து மேலே பார்க்குறோம், யாரோ நம்ம கிட்ட வந்து பேசுகிறாங்க, அவங்க பேசும்பொழுது கூட நமக்கு வந்து அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாமான்னு தான் தோணும்.
1: திறன்பேசியை அதிகம் பயன்படுத்துவதன் பாதிப்பு பற்றி விவரிக்கிறார் மருத்துவர் நாச்சமை வித்யா.
3: கொரோனா வந்து வயதாக ஆக நம்மளுடைய மூளை ஃபங்க்ஷனும் குறைஞ்சிட்டே வருது. இது ஜஸ்ட் நேச்சுரல் பார்ட் ஆஃப் ஏஜிங்னு சொல்லுவோம். சர்டன் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி டிக்ளைன்ஸ் வித் ஏஜிங். ஸோ அது அப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம வந்து உடற்பயிற்சி அப்படிலாம் பண்ணாமல் இந்த ஃபோனே பார்த்துட்டு இருக்கிறது அந்த காக்னிட்டிவ் டிக்ளைனை வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பாகும்.
1: ஆரோக்கியமான முதுமைக்கு நல்ல பொழுதுபோக்குகள் துணை புரியும் என்கின்றனர் நிபுணர்கள். தென் வியட்நாமில் வேகப்படகு கவிழ்ந்த சம்பவத்தில் மாண்ட 15 இந்திய சுற்றுப்பயணிகளின் உடல்கள் மும்பை சென்றடைந்துள்ளன. அவர்களில் 10 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். வியட்நாமின் ஆகப்பெரிய தீவான ஃபூக்வாக்கு அருகே சம்பவம் நேர்ந்தது. அப்போது படகில் 32 பேர் இருந்தனர். படகின் தலைமை மாலுமி கடல் போக்குவரத்து பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய சந்தேகத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறார். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. பிரான்சும் ஸ்பெயினும் நாளை பொருதும் அரையிறுதி ஆட்டம் தொடங்குவதற்கு முன் ஒரு நிமிட மவுனம் அனுசரிக்கப்படும் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவல் மேக்ரோன் அறிவித்துள்ளார். 2016 ஜூலை 14 பிரான்சின் நீஸ் நகரில் நடந்த கொடூர தாக்குதலில் மாண்டோருக்கு அஞ்சலி செலுத்தப்படும். பெஸ்டில் தினத்தன்று வானவேடிக்கையை பார்க்க கூடியிருந்தவர்கள் மீது 31 ஆடவர் வாகனத்தை மோதினார். அதில் 86 பேர் மாண்டனர். 400 பேருக்கு காயம் ஏற்பட்டது. சம்பவம் நடந்த 10 ஆண்டுகளை அஞ்சலி குறிக்கும்.
4: சொல்லும் பொருளும். எக்விலிபிரியம், சமநிலை. திருமணத்தில் வேலை வாழ்க்கை சமநிலை அவசியம். எக்விலிபிரியம், சமநிலை.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
6: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD. இந்த வாரம் டான்சர் சோதனை ஓட்டத்திற்கு பதிவு செய்து செல்லும் போது டியர் யூ திரைப்படத்தை காண உங்களுக்கு 2 நுழைவு சீட்டுகள் வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
7: குவாங்ஜோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச் சீட்டுகளை வெல்லன்பா. இதோ வந்தாச்சு ஜாக்ஸ் அமெரிக்கா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. ஜூலை 16 முதல் 19 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
8: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்பக.

0: வணக்கம் சிங்கே, நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. பீஸ் பட பாடல கேட்டீங்க, அனிருத் ஜனிதா காந்தி அந்த பாடல உங்களுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பரத்திலிருந்து பாட்டு வரப்போகுது, அதனை அடுத்து உங்களுக்காக இடம்பெற போகுது. இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒன்னு இல்ல இரண்டு பரிசுகளை கொடுக்க போற, நீங்க தயார்னா வானொலி சத்தத்தை கூட்டுங்க. இப்ப நான் கொடுக்க போறது ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை வழங்கும் லெவெஸ்டா காஃபி. சரி, சமீபத்துல நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்க பாக்குறதுக்கு இவ்வளவு இருக்குது, பார்க்க பார்க்க அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காணொலியில வர்ணிச்சு தள்ளி இருந்தேன். உங்களை பல பேர் ஏற்கனவே பாத்துட்டீங்க, சில பேர் இன்னும் பார்க்கல நினைக்கிறேன். ஆக கேள்வி இதுதான், நீங்க தயாரா? சமீபத்துல நான் போன இடம் எது? அதற்கான பதில் அந்த காணொலியில இருக்குது. பார்த்தவங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க 9678889 68. இன்னும் பார்க்கலையா? கவலை விடுங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க, உங்களுக்கு லிங்கை நான் கொடுக்குறேன். 9678889 68 என்பதா எங்களுடைய வாட்ஸ்அப் எண்.
1: 9678 நிலவரம்.
0: 7:13 ஆகிவிட்டது. விபத்துகள் நேர்ந்துள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஜலான் யூனோஸ்க்கு பிறகு இதன் காரணத்தினால் பாயலேபா சாலை வரையிலும் போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: தினம் ஆர்கேஜி நெய்
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை
1: வணக்கம் சிங்கே
2: சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அன்னை அன்புக்கு அன்னை தெரசா

0: இனிமே எல்லாம் அப்படித்தான்.
1: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்த செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும் நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
1: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் எலக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். பீட்சா ஹாட்டின் சீசி ஏழு பீட்சா மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி பீட்சா 13.95 வெள்ளி. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச் ட்ரஃபல் ஷ்ரூம் கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள், வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள், அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

7:24 ஆகிவிட்டது. வேல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆகிய படகிலிருந்து பாடல்களை கேட்டுங்க. அடுத்து காதலன் நடிகன் படத்திலிருந்து பாடல்கள் உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தை இடம்பெற போகுது. பார்த்தாலே தெரியுங்க அது எந்த இடம்னு. அந்த இடத்த சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு எடுத்திருப்பேன். சரியா பார்த்துட்டு வந்து சொல்றேன் உங்களுக்கு. காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டாபஸ்பகடை வழங்கும் 11 காபி பரிசா. காணொலி இன்னும் பார்க்கலன்றவங்க இன்ஸ்டாகிராம் டிக்டாக் வாயிலா சென்று பார்க்கலாம். @oli96fm எங்களுடைய அந்த பக்கங்களுக்கு. எங்க போறதுன்னு தெரியலையா வாட்ஸ்அப் அனுப்புங்க, உங்களுக்கு நான் லிங்கை கொடுக்குறேன். சரியா பதில் சொல்றேன், அதாவது அந்த பேரை சரியா சொல்ற நேருக்கு தான் என்னால பரிசு கொடுக்க முடியும். இப்பவே அனுப்பி வைங்க. எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். யாருக்காவது நீங்க பரிசு கொடுக்கணும் அப்படின்னு அது நீங்களா கூட இருக்கலாம். இது ஓலி 9:68 கேட்டாலே பரவசம்.

0: முடி பராமரிப்பு சேவைக்கு
1: குட் டே பியூட்டி பார்லர்.
0: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
1: குட் டே பியூட்டி பார்லர்.
0: உங்க முகத்தை கலவரத்துக்கு
1: ஐயோ அது முகம் கலவரது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
0: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
1: குட் டே பியூட்டி பார்லர்.
0: புதன்கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு
1: போட்டியில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
0: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள், 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
3: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: இவ்வார நட்சத்திரம் மறைந்த பழம்பெரும் பாடகி கானக்குயில் எஸ் ஜானகி, அவங்களுடைய குரல்ல இரண்டு பாடல்களை கேட்டுங்க. நடிகன் காதலன் ஆகிய பாடல்களது பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றன. அடுத்து 80களில் வந்த இதமான பாடல்கள் பக்கமா

0: சித்ரா கூட்டணியில இரண்டு பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. மின்னல் வேகத்துல வந்த நேர் யாருன்னு மாலதி. அண்மையில கோலாலம்பூர்ல இருக்கிற இமர்சிஃபை அப்படிங்கிற பகுதிக்கு நான் போயிருந்தேன். இந்த பாருங்க, அது பிரம்மாண்டமா இருந்தது பாக்குறதுக்கு, வண்ணமயமா இருந்தது, வசீகரமா இருந்தது. அப்படி ஒரு உணர்வை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெற்ற அனுபவம் எனக்கு கிடைச்சது. அதை நீங்க குடும்பத்தோட பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போய் பார்க்கணுங்க. என்ன இது, இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க என்னுடைய காணொலியை போய் பார்க்கலாம். @oli96fm எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயோ டிக்டாக் பக்கத்திலேயோ காணொலி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்கை கொடுக்குற, அதன் வாயிலாகவும் நீங்க பார்க்கலாம், அந்த இடத்தை பத்தி மேலும் தெரிந்து கொள்ளலாம். இப்போ அடுத்த போட்டிக்கு போவோமா? ஜாக்ஸலாம் இந்தியா தி மெகா ஃபேமிலி எக்ஸ்போ மீண்டும் உங்களுக்காக வந்துருச்சு. இந்த முறை 30 வெள்ளி பெருமானம் உள்ள ஜாக்ஸலாம் பற்றுச்சீட்டுகளை கொடுக்க அவங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆக என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஃபீஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகளின் வரலாற்றில் 2030 நடக்க போற போட்டிகள் 100 நிறைவை குறிக்குது. இது சரியா தவறா? சரியான பதில் அனுப்புற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கு வழங்கும் 30 வெள்ளி பெருமணம் உள்ள பற்றுச்சீட்டு. விபத்துக்கள் நேர்ந்துள்ளன சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஜாலன் யூனோஸ் அந்த பகுதிக்கு பிறகு KPE எக்ஸிட் வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: கேக்குறேன்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: சமையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பலர் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? வித விதமான கத்திகளை வாங்கி சமையல் அறையில அடுக்கி வைக்கிறது. பெரும்பாலான நேரங்களில் அவற்றில் சிலவற்றை பயன்படுத்துவதே இல்ல. உண்மைதான், சமையலுக்கு மூன்று வகையான கத்திகளே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று செஃப் நைஃப், இரண்டாவது பேரிங் நைஃப், மூன்றாவது பிரெட் நைஃப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்று வகையான கத்திகளே 90 விழுக்காட்டு சமையல் வேலைகளுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அடுத்த தடவை சமையலுக்கு கத்திகளை வாங்கும் போது இந்த மூன்று வகையான கத்திகளை போதுமானது என்பதை நினைவில் கொள்ளுங்க.
2: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
4: நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கையில கேஎஃப்சி கறியும் சம்பாலும் நிறைந்த சிங்கர், இன்னொரு கையில நறுமணம் நிறைந்த உருளைக்கிழங்கு கொண்ட கறி.
5: சுவை கொண்ட கோழி துண்டு, கீரை, காரமான சம்பால், அதோட சூடா நீங்க கறிய மேல ஊற்றி சாப்பிட்டா ருசியா ருசி. இன்னைக்கு ருசித்து மாழுங்க, கேஎஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
2: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

பாடங்காத்தல இப்படி பாடல கேட்கும் போது இதமா இருக்குல்ல. அடுத்து இன்னொரு பாட்டையும் வச்சிருக்க அதே மாதிரி விடிய வரை காத்திரி படத்துல இருந்து பாடல் கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்குது. 30 வெளிப்பெருமானம் உள்ள ஜாக் சலாம் பற்றி சீட்டுகள். 42வது முறை நடக்க போற ஜாக் சலாம் இந்தியா த மெகா ஃபேமிலி எக்ஸ்போ உங்களுக்காக இந்த முறை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A அங்க நடைபெற உள்ளது. இந்த முறையும் பல பல கடைகள் காத்துக்கிட்டு இருக்கு, பொருட்களை வாங்கணும், நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசை. வர ஜூலை 16 வியாழக்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு 4 நாட்கள் நடக்க போற இந்த நிகழ்ச்சியில

0: பல அங்கங்கள் உள்ளன. அதனை பத்தின தகவல்களை நாங்க உங்களுக்காக ஒலி 9:06 கொண்டு வரோம். கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்குங்க, பொருட்களை வாங்குங்க, வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருங்க.
1: ஒலி 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: 7:52 ஆகிவிட்டது. விபத்துகள் நேர்ந்துள்ளன. TPE PIE செல்லும் வழியில் போங்கோல் சாலை, அந்த பகுதிக்கு பிறகு முதல் தடத்தில்
2: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை
3: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
4: என்னங்க அது?

சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206617 6206 1797. கண்ண மூடி கண்ண தொடக்கிறதுக்குள்ள டிசம்பர் மாசம் வந்துடும். வரப்போற டிசம்பர் மாசத்தை உங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியா நீங்க கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட கிளம்பி வாங்க. டோக்கியோ போக நான் தயாராயிட்டேன். இப்போ டோக்கியோ போகும்போது நீங்க என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல இருக்கலாம். இந்த பாருங்க, டோக்கியோ அப்படின்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர ஒரு சில இடங்கள்ல ஒன்றுதான் டிஸ்னிலேண்ட். நம்ம நேர்களோட ஹாங்காங் நான் போனப்ப டிஸ்னிலேண்ட் போன கையோட எல்லாரும் பிள்ளைகளா மாறிட்டாங்க. நம்ப மாட்டீங்க, அங்க இங்க இது அதுன்னு ஒரு சுத்து சுத்தி வந்தாங்க. ஒரு நாள் முழுவதும் நாம செலவிட்டோம். அதே மாதிரி இந்த முறை டோக்கியோ டிஸ்னிலேண்ட்லயும் ஒரு நாள் முழுவதையும் மகிழ்ச்சியா நாம செலவிட போறோம். நினைச்சு பாருங்க, நீங்க உங்க பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ஒரு நாள் முழுவதும் டோக்கியோ டிஸ்னிலேண்ட் சுத்தி சுத்தி வந்தாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் எதுக்குங்க காத்துட்டு இருக்கீங்க? கிளம்பி வாங்க, ஒன்னா சேர்ந்து போவோம். டோக்கியோவை ஒரு கலக்கு கலக்குவோம். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206617 6206 1797.

0: சரம் சிங்கே ஆதரவு BYD. இந்த வாரம் டேன்சர் சோதனை ஓட்டத்திற்கு பதிவு செய்து செல்லும் போது டியர் யூ திரைப்படத்தை காண உங்களுக்கு 2 நுழைவு சீட்டுகள் வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த ஆண்டின் 2 காலாண்டில் ஆண்டு அடிப்படையில் 5.7 விழுக்காடு வளர்ச்சி கண்டது. சென்ற காலாண்டு கண்ட 6.3 விழுக்காட்டு வளர்ச்சியை விட அது சற்று குறைவு. உற்பத்தி துறையில் ஆக அதிக வளர்ச்சி. சென்ற ஆண்டோடு ஒப்பிடுகையில் அது 12.2 விழுக்காடு வளர்ச்சி கண்டது. சென்ற காலாண்டில் உற்பத்தி துறை 8 விழுக்காடு விரிவடைந்திருந்தது. மின்னியல் சாதனங்கள், துல்லிய பொறியியல் சாதனங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி அதிகரித்தது அதற்கு காரணம். நிலப்போக்குவரத்து ஆணையத்தின் mytransport.sg செயலியில் பேருந்து வரும் நேரத்தை காட்டும் சேவை இன்று காலை இயங்கவில்லை. அதனை காட்டும் செயல்முறையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக காலை சுமார் 6:30 செயலியில் ஓர் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பேருந்து சேவைகளில் எந்த இடையூறும் இல்லை என்றும் கோளாற்றை சரி செய்து வருவதாகவும் கூறப்பட்டது. தற்காலிக போக்குவரத்து அமைச்சர் ஜஸ்பிரி சியாவ் பேருந்து வரும் நேரத்தை காட்டும் செயல்முறை மேம்படுத்தப்பட்டிருப்பதாக சென்ற மே மாதம் சொன்னார். ஏப்ரல் 18 தேதி செயலியில் தவறான நேர அறிவிப்புகள் காட்டப்பட்டன. ஈரான் துறைமுக முற்றுகை மீண்டும் நடப்புக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எல்லா சரக்கு விநியோகத்துக்கும் 20% சுங்க கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் சொன்னார். ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக அறிவித்ததை தொடர்ந்து அமெரிக்கா அவ்வாறு தெரிவித்தது. ஹார்முஸ் நீரிணையை இனி அமெரிக்காவே பாதுகாக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டார். அந்த கூற்றை ஈரான் நிராகரித்தது. ஹார்முஸ் நீரிணை நிர்வாகத்தில் அமெரிக்கா தலையிட அனுமதிக்கப் போவதில்லை என்று அது சூளுரைத்தது. நீரிணையில் சுங்கவரி விதிக்க சட்டப்படி முடியாது என்று ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் சரக்கு போக்குவரத்து அமைப்பு கூறியிருக்கிறது. விநியோகம் மீண்டும் தடைபடக்கூடும் எனும் அச்சத்தில் எண்ணெய் விலை 9% உயர்ந்துள்ளது. உலக தரநிலையாக கருதப்படும் பிரெண்டின் விலை பீப்பாய்க்கு